அடைக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்தி நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகணமாக்கி உமக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேல எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நம்ம ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனையின் நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாமா?

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகான மகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்துல உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்சும் தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரு கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்கு அவர் ஜெபமில்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா இங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்கா நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
4: எபிரேயருக்கு எழுதி நிருபத்தை எடுத்துக் கொள்வோம். அதில் 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறேன்.

0: வேண்டுமா என்று கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பன. குடும்பத்திலே எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் என்று கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஒன்னு புஸ்தகம் 4:17.
2: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: எப்போது என்ன செய்யும் கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்ப அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், ரகசிய வருக அப்படி சொல்றோம். அந்த ரகசிய வரிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரிக்கு ஆயத்தப்படணும். இதுல இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா, உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1 Corinthians 15:51.
2: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
1: நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படும். ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்திலே இந்த சரீரத்தோட மாண்டு போறதில்ல, இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய நம்மள எல்லாரையும் எப்படி மாத்த போறாரு, மறுவும் மாக்க போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்துல இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாராம், அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24.
2: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
1: ஏனோக்கு என்ன செஞ்சாராம், தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு
2: தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
1: தேவனோட அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சாரு, அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்றது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோட என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோட என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்திலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனா என்ன செஞ்சிருக்காரு, கர்த்தரோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாம போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையா ஒரு வாசனம் பாருங்க, உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்துதான் அவர் கெஞ்சினார், காணப்படாம போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யினார், கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாக பார்க்கிறோம் ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்கிறோம் ஆதியாம புஸ்தகம் 5:22.
2: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு வருஷம்
2: தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து
1: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாரு, 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருந்து
2: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: பாருங்க ஏனோக்கோட எவ்வளவு, ஏனோக்கு தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டாரு, குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்துல இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் அப்படிலாம் இல்லை, அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும், தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும், தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படியும் வாழ வேண்டும். அவரை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளே கர்த்தர் என்ன செய்யற, உயிரோட எடுத்துக்கொள்வார்.

0: இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்புகளை நம்ம என்ன பண்ண போறோம்? மரணமாக்கப்பட போறோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தாதான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்ற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்றது நம்மளை ஏமாத்திக் கொள்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் நடந்திருப்பாரு. அதனாலதான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம் ஆதியம் புஸ்தகம் 5:22.
1: ஏனோக்கு மெத்துசாலாவை
0: பெற்றபின்
1: 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
0: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன சொல்ல, தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்ள மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கத்த எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனக்கு மூலமா ஒரு பாடத்தை கத்த கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸ்ல வாசிக்கிற 3:3.
1: 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
0: அப்ப ஏனக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனக்கு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும் போதுதான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவாரு. நம்ம என்ன அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாது இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளை முடியாது ஜெபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன் சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியான ஒரு அழகி அளவு இல்லாம நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். முடிவு அருகேக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, மே சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க சப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேணும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் ஆண்டவர். அப்பா இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே. இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே. இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலைஞர்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர்ணம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கத்தை தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உண்மை தேடணும் பைபிள்
2: வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. அண்டூரே வீசிங்கினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சபடி யாருக்கணும் தேவனாய் கத்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே, உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபால் அக்கரவா தப்பனே நீங்கள் சொன்னீங்களே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்குறாண்டவரே, வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரருடைய கண்கிலேசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடன் அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான தர்மியான நேரத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த ஜெப நேரத்தோடு கர்த்தர் ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெப நேரத்தின் மத்தியில் இழந்தர்லி வரும்படியாய் வாஞ்சியோடு கூட அழைக்கிறோம் அப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். இந்த கூட்டணி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது ஆரம்பிக்கிறோம். எலும்பர் பொல்ல தந்தகராவிகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்ப்பங்களின் தேரில் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புற பொல்லாத அந்தகார ஆவிகள் எல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. என் மத்தில கர்த்தருடைய ஆவியின் இறங்கி அசைவாடுவீராக. ஆவியினரை வேறிடைத்து காப்பாற்று, நடத்துங்க, தொதிகணமாகி மேலா நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பிதாவே. கண்டு கொள்ளலாம், வாசிக்கலாமா? ஒன்னு சாமியல் புஸ்தகம் 7:12. அப்பொழுது சாம்பேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

0: ஜெபிக்கலாமா?
1: அக்கா ஜெபக்கிற சொல்லும் பொழுது பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபங்களை ஏறெடுப்போம்.
2: ஆண்டவரே, எலிக்காய்ச்சல் எங்கேயுமா வரக்கூடாதுப்பா, திருநெல்வேலியும் பரவாத காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம்.
3: ஆமே, நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா மே துதிக்கிறோம். திருநெல்வேலியில வந்திருக்கிறதான எலிக்கப்பா, எலிக்காய்ச்சல் பரவக்கூடாது ஏசப்பா. அதனால அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எந்த சேதங்கள் வரக்கூடாது, ஜனங்கள் மரித்து போக கூடாது ஏசப்பா. தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் தேவரீர் அப்புறப்படுத்த வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா, அது எங்கேயுமே பரவாதபடி தகப்பனே நீங்க இப்பொழுதே அதை அழிக்க வேண்டுமா இங்க அப்பா, உங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த ராஜாவே, கிருபையா இறங்கி ஆண்டவரே எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா. எங்க தேசத்தையே நீங்க காப்பாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. துதி கண்ண மகிமை செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி செபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமே.
2: இந்தியா தேசத்துல எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அர்ஜிக்கணும், ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவான்களை மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா எல்லாரும் மாறணும், அவங்களாம் பரிசுத்தவான்களை மாற்றணும். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக கண்ணீரோடு சாவம் போடணும்.
4: அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்தியா முழுதும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க விடுதலை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா காரியங்களும் அவங்க விடுதலை ஆகணும் ஏசப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சடங்காச்சார வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும் ஏசப்பா. அப்பா எல்லா ஆண்டவரும் ஏசப்பா உள்ளங்களிலும் கர்த்தாவே உங்க ரத்தத்தை தெளிங்க ஏசப்பா. இருதயத்தை மாற்றுகிற தேவன் ஏசப்பா. உங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை நீங்க மாற்றி ஏசப்பா உங்க பக்கமாய் திருப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உண்மை அறியாத ஜனங்கள் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ஏசப்பா. நிம்மதி தருகிற தேவன் என்று நீர் ஒருவர் ஆண்டவரே ஏசப்பா. உணரத்தக்கதான உங்க காரியங்களை அப்பா ஊற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே அப்பா எத்தனையோ காரியங்கள் அடிமைப்பட்டு அதனால வியாதிக்குள்ளாக இறந்து போறாங்க ஏசப்பா. எங்க இந்திய ஜனங்களை நீங்க கண்ணுக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே.
2: ஊழியர்கள்லாம் கர்த்தர் பயந்து ஊழியம் செய்யணும். கர்த்தர் பயமில்லாத எத்தனை எதையோ ஒன்று சொல்லி ஊழியம் செய்யறாங்க. அதனால எத்தனையோ மக்கள் விசுவாசிகளும் பின்வாங்கி போயிடுறாங்க. விசுவாசிகளாம் பின்வாங்கி போயிடுறாங்க, எதையோ ஒன்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்லாம் ஆண்டவர் எப்படியோ சந்தித்து அவங்கள ஆண்டு பிரியமான ஊழியராக மாறணும். அதனால எத்தனையோ ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்காங்க, இவங்களை உயிர்ப்பிக்கப்படணும். அதுக்காக சாம்பிடலாம்.
0: ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் அப்பா முடிக்கிறமில்ல எவ்வளவு ஊழிகளை நீர் எழுப்புகிறீர் ஆண்டவரே. அப்பா அறுவடை மிகுதி விளையாட்டுல குறைவு என்ற வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ ஊழியங்கள் எழும்புகிறது ஆண்டவரே. ஆனாலும் இதுல எத்தனையோ கள்ள ஊழியர்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தினால் ஆண்டவரே வாஞ்சித்திருக்கிற ஆத்துமாக்கள் வீணாய் போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரை தேட வாஞ்சியோடு போறாங்கப்பா. கள்ள உபதேசங்களினால், கள்ள தீர்க்க அப்பா எத்தனையோ ஆண்டவரே ஆத்துமாக்கள் வீணாய் போயிடுறாங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியலையும் கர்த்த நீர் சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னதத்தின் அபிஷேகம், பரலோக ராஜ்யத்தின் அபிஷேகம், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஒவ்வொரு ஊழியர் மேல் ஊற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசி ஆவிகள் எங்க தேசத்தை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஊழியங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. கள்ள உபதேசங்கள் ஆண்டவர் எங்க தேசத்தை விட்டு, எங்கள் சபைகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
5: மத்திய விசேஷத்தை எடுத்துக்கொள்ளும். அதில் 24 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது வாசிப்பார்கள்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
2: மத்தேயு சுவிசேஷம் 16:3.
3: உதயமாகிற போது
2: செவ்வானமும்
3: மந்தாரமாயிருக்கிறது.
2: அதனால்
3: இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே,
2: வானத்தின் தோற்றத்தை
3: நிதானிக்க
2: உங்களுக்கு தெரியுமே
3: காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
2: மழை வரும்னு சொல்றான், காற்று வரும்னு சொல்றான். இப்ப இந்த உலகத்தில் நடக்கிற காலங்களை உங்களால நிதானிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு செவ்வானம் விட்டுருக்கு, இன்னைக்கு மழை வரும், காற்று வரும் அப்படின்னு தான் சொல்றான். ஆனா நடக்கிற காலத்தை என்னால என்ன செய்ய முடியல, நம்மளால அறிய முடியல. அதே தான் இங்கேயும் கேட்கிறாரு. லூக்காள் சுவிசேஷம் 12:56.
3: மாயக்காரரே,
2: பூமியின் தோற்றத்தையும்
3: வானத்தின் தோற்றத்தையும்
2: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே
3: இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
2: இந்த காலத்தை நிதானியாம போறது என்ன? வானத்தின் தோற்றம் பூமியின் தோற்றம் நிதானிக்கிறோம், ஆனா இப்ப நடக்கிற காலத்தை வந்து நினைச்சிரோம், நிதானிக்காம போனது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நிதானித்து பார்க்க வேண்டும். இப்ப என்னென்ன நடக்குது, எப்படி கர்த்தர் எப்போ வருவாரு, அதை என்ன செய்யணும், நிதானிச்சு பார்க்கணும். நம்ம அது மறந்துடுறோம். ஏதோ காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வந்து நைட் சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம், மறுநாள் அதே ரொட்டீனா அதை தான் நம்ம யோசிக்கிறோம். இப்ப நடக்கிற காலத்தை என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். ஏதாவது தினமும் தூங்குறோம், எப்போ காலையில எழுந்து போடுறோம், சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு தூங்குறோம், படுக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போறதா இல்லை. கர்த்தர் வரப்போறாரு, சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 24:37-40.
3: நோவாவின் காலத்தில்
2: எப்படி நடந்ததோ
3: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும்.
2: எப்படியெனில்
3: ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே,
2: நோவா காலம் வந்து என்ன காலம், ஜலப்பிரபாகம் முன்னால காலத்துல,
3: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க
2: புசித்தும் குடித்தும்,
3: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து
2: அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும்
3: உணராதிருந்தார்கள்.
2: அப்படியே
3: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பாங்க.
2: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
3: ஒருவன் கைவிடப்படுவான்.
2: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் உணர்வுகளை, அதாவது காலையில எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை போறோம், ரொட்டினா வேலையை போயிட்டு வந்து என்ன பண்ண தூங்குறோம், காலை மறுநாள் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே ரொட்டினால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா வரும் காலத்தை பத்தி நம்ம என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரிதான் நோவா காலத்திலே நடந்திருக்கு பாருங்க. சலப்பிரலம் முன்னாவையில இருந்து வேலைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, உணர்வு இல்லை. சொன்னாங்களே இப்படி நடக்குது, என்னடா ஒரு கப்பல் மாதிரி கட்டுறாரு, அதை கூட சன்னங்கள் உணரில் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அது மட்டும் அச்சடித்தம் போது நான்
7: எப்படி எனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
7: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும்
7: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து
2: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
7: உணராதிருந்தார்கள்.
2: அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, சலப்பிரைகளை வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போறதுக்கு உணராம இருந்தாங்க. நோவாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க.
7: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
2: அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலயும் நடக்கும்.
7: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: மனுஷகுமார் காலத்தில், இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வீட்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை, எல்லாம் ஹோட்டல் ஜாலியா அதுதான் ஜாலின்னு சொல்லி இப்ப நிறைய என்ன செய்யறாங்க, மக்கள் இந்த சுத்தி பார்க்க போயிடுறாங்க. எல்லா ஏழைங்களும் சுத்தி பார்க்க போறாங்க, பணக்காரங்களும் சுத்தி பார்க்க போறாங்க. ஹோட்டல் சாப்பிட்டு சுத்தி பார்த்து ஜாலியா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்ப நடக்கிற காலத்தை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, அவங்களை பத்தி பிரச்சனை என்ன, அவங்க இப்படி இருக்குது ஆண்டு வரப்போற அந்த எண்ணமே இல்ல.
7: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: 39 வருஷம்
7: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
2: உணராதிருந்தார்கள்.
7: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
2: அவங்க சல பிரளயம் வந்து வாரி கொண்டு போறதுக்கு முன்னால போடுற வரைக்கும் என்ன செய்ய மக்கள் என்ன இல்ல, உணர்வே இல்லை. அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இப்பயும் பாருங்க, நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்தி பார்க்க போயிடுறாங்க ஜனங்கள், காசு வேஸ்ட் பண்றாங்க. ஹோட்டல் வீட்டில் சாப்பிட்றது இல்லை, ஹோட்டல் சாப்பாடு இப்படிப்பட்ட நாட்கள். அப்ப எப்படி ஆண்டரை பத்தி சிந்திக்கிறது இல்லை.
7: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
2: ஒருவன் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. உணர்ந்து நம்ம சிந்தித்து நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கழுத்த காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். செபம் பண்ணுமா? எங்களை அன்பான இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவர, இறங்குமப்பா தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, ஸ்பா நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க இயேசப்பா. என்ன வேலை இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் சிவனைகளை எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா. வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ள மலைச்சலை தாறு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே இறங்குமப்பா, இறங்கும் ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா, அற்புதத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த டிவி பார்த்து ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவண்ட பிரசனை இறங்கட்டு, மகிமை மூடட்டு, அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, நானே நல்ல மேய்ப்பனு சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தர் என் மேய்ப்பராக இருக்க, நான் தாழ்ச்சி அடின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா, அற்புத செய்யுங்க, தேவைகள் அனைத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கியமானு சொன்னீரே, அண்டு விரே பாக்கியவனாய் மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொருட்படுத்துக்கோங்க. எல்லா துதிகனா மகிமையை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்புரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
9: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் பதினைந்தாம் வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும்
1: பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்கள் செய்யுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்கள மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நூத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி எட்டாவது வசனம்.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதிச்சா என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்
0: அவர்களை ஆசீர்விக்கிறார். மிகுதி பெறுகிறார்கள், என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்விக்கிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருக ஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிட்டானா, ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வச்சிருக்கமே, அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேப்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நிறைய பாக்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். என்ன புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பாத்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாத்திருக்காரு. இஸ்ரேல் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாம செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சிருக்கணும், எப்போதும் கர்த்தரோடைய செஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமா ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நூத்தி பதினஞ்சாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதேம புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே
0: நீ
1: அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும். உங்க பிள்ளைகள பார்க்கலும், உங்க கணவரை பார்க்கலும், உங்க மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்கல, யார அதிகமா நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமா நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரை பார்க்கலும் அதிகமா நேசிக்கணும். அதான் சொல்லு, நீ வந்து மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன் சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டன் ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்திர பயந்தவர் என்று சொல்லி நான்
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
0: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால்
1: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பாத்தீங்களா, எல்லார பாருக்கு யாரு அதிகம் பிள்ளைய பாருக்கு யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு? கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் சேவிச்சிட்டேன், 4 மணி நேரம் சேவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம் அவர்காம் என்ன செஞ்சாரு, யாரை நேசிச்சாரு? இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது? நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா? ஆபர்காமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 22:16 17வது வசனம்,
1: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து
0: இந்த காரியத்தை செய்தபடியால்
1: நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
0: கடல்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலும் கடல்கரை மணலை போலவும்
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர கடற்கரை மணலை போல, அது மாத்திரல்ல வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போத்துல, அது மாத்திரல்ல சத்துருக்களுடைய வாசல
1: சத்துருக்களின் வாசல்களை
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: கடல் தனி மணல் ஆசிரியக்கின்றாரு, வானத்திலுக்கு நட்சத்திரத்தை போல ஆசிரியக்கின்றாரு. வாசல கூட என்ன செஞ்சிருவே நீயே சுதந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன? கர்த்தரை அவர் அதிகமா நேசித்தார். ஆபிரகாம் கர்த்தரை அதிகமா நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம்? முதல் பிதா வச்சிருக்கிறோமா, யாஸ்பா வச்சிருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தார முதல்ல வச்சிருக்கிறோமா? வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசிரிக்க கர்த்தர் விரும்புறார். கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதா பார்க்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: யார் யார் ஆசிரிக்கப்படுவா? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திருக்கு கொடுக்கிறான்.
0: தரித்திரம் கொடுக்கிறான். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பாடு நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டா அப்படின்னு ஆசீர்வதிக்கல. யார் ஆசீர்வதிக்கிறாரா? கருணை கண்ணன்.
1: கருணை கண்ணன்,
0: கருணை கண்ணன்
1: ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான்? அவன் தரித்திர கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா? கொடுக்க மனசு வருதா? சேர்த்து வச்சா நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா? மற்றவங்களை உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி
1: அடையான்.
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ
0: தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவர்களுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: அநேக சாபங்கள் வரும். கர்த்தரர் கர்த்தருக்கு உதவி செய்ய நினைச்ச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்க வாழ்க்கையில குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினைச்சுக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்க கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க 3 பேர்தான், அம்மா அப்பா நாங்க தான். இருந்தாலும் எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, யாரு சாப்பிட செஞ்சு சூட வச்சிருந்தாலும் யார் வந்து ஆகிறது கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார். எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க, அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவாரு, தூக்கி கொடுத்துருவாரு. அவன் கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
0: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீங்க என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, அவர் மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேல இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள உனக்கு தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொரை தூக்கி கெட்டு போன சாப்பாடை கொடுக்கறோம், அதை கத்த நம்ம கணக்குல வச்சிருப்பாரு. கெட்டு போன சொரை சேலை கொடுக்கறோம்னு சொல்லி பழைய சேலை கத்த நம்மளெல்லாம் கணக்குல வச்சிருப்பாரு. கிழிஞ்சி போன சேலை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்க இருந்துடலாமே. தர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கத்தர் உங்களை தாழ்ச்சி அடையாம உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் உலகத்துல என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முத யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தாரு ஆசீர்வித்தார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்யறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒண்ணுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்க கணக்கில் எழுதி வச்சிருப்பாரு. மூன்றாவதாக கர்த்தர் யார் ஆசீர்விக்கிறாரு, நீதிமொழியின் புஸ்தகம் 10 6 வசனம்,
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமான்களுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்,
0: நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9 வசனம்,
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்மளை நீதிமானா மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, ஏதாம துக்கப்படுத்திட்டேனா, உன் உள்ள தொடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்க ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னியும். நீதிமொழியின் புஸ்தகம் 10:32 வசனம்,
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகள் என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களா இருந்தா மற்றவங்களை பத்தி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யாரு பிரியமானதை பேசுவோம், யாரு பிரியமானதை பேசுவோம் சொல்லுங்க, யாரு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32,
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யாரு பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானத பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்,
1: அப்பொழுது
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை
1: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கணும். இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால கழுவ வேண்டும், கத்தில் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசல, எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்ப கூடாது. அதனால் கத்தில் கைவிடுற காலம் வரும், அப்ப நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் பரிசுத்த பாவல் எழுதுறாரு, எபேசியர் புஸ்தகம் 1:3 வசனம்,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
0: ஆவிக்குரிய
1: சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும். கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம தர வல்லவர்கள். முதல் கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்யறவங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது யாரு? ஆண்டு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானதை மாத்திருந்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் என்னமா பேசிட்டோம், இப்ப ஆண்டு பிரியமானதை பேசணும். அது மாத்திரம் இல்ல, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கோம். அதை நீங்க என்ன செஞ்சீங்க? சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம்.

0: இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பெரியவர்களாக வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தார், மகனை விட அதிகமாய் நீ நேசித்தார். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன. நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கன்னு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூ லார்ட். ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவியில் செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லலாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் நமக்கு பிரியமல்லது எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கொண்டு நமக்காக ஆயத்தம் ஆக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜபம் செய்வோம், கண்களை மூடி ஜபிக்கலாம். வாய் திறந்து ஜபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம் அப்பா, உங்க பயந்து நடக்கிறதால எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா நாங்களும் உங்க ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களுமே அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரில் ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க. இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானதை பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதவன் ஆசிரிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க, பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் ஆவி ஆவிலே சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தேவ பிரசன்னத்தை நிரப்பு, மகா அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம்.

0: లేకుంటే వల్లమైతే వల్లమైతే వల్లమై పశుతైన అభిషేకం యేసువి యేసువి యేసువి ఉమ్మై నోకి చెబిక్రమప్ప చెబిక్రమయ్యా దేవాకి నెరపు నెరపు నెరపు నెరపు నెరపు నెరపు పల్లెమల్ నెరపు ఉమ్మై పార్కట్టు ఆన్మీ కండ్లే తెరందుడుంగ ఉమ్మై పార్కట్టు మేమై మహత్వతే పార్కట్టు దే వల్లమై పార్కట్టు దేవాకిని పార్కట్టు என் இயேசை பார்க்கட்டும் இயேசை பார்க்கட்டும் என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும் வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும் ஐயா ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க நோயை குணமாக்க பலந்த குணமாக்க மந்திரக்கட்டு உடைங்க நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக உணர்வார்களாக உணர்வார்களாக இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா உம்முடைய கண்மலையாக இயேசுவே உம்மை பார்க்கட்டும் உம்மை பார்க்கட்டும் பார்க்கக்கூடிய கண்களை தாரும் எங்களுக்கு காதுகள் விருத்தச்சேதனம் படுங்க குரலை கேட்கட்டும் உடைய குரலை கேட்கட்டும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பிச்சு இங்கே வியாதி சுகமாக்கு நோய் சுகமாக்குங்க விளையாட்ட குணமாக்க மந்திரக்கட்டி செவனக்கட்டு உடைத்து போடுங்க பிசாசிர்கள் அழித்து போடுங்க வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும் குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க சம இல்லாத மக்கள் சமாந்தாங்க கடன் பிரச்சனை மாறணும் கண்ணீர் துடைக்கணும் தொழிற்சிற மக்களை ஆசிரிக்கணும் பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே கட்டிலிருந்து விடுதலை தரணும் கண்ணிலிருந்து விடுதலை தரணும் சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாத்திரை நகேசுவின் நாமத்துல சபித்து கட்டி அப்புறப்படுத்தும் நாமத்தை மகிப்படுத்துங்க வியாதியை சுகமாக்குங்கப்பா கண்ணீர்லாம் தொடங்க கவலையெல்லாம் மாத்துங்க பிரச்சனையை நீக்கிருங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே அப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலைச்சுங்க படிக்கிற பிள்ளைகளை செபிக்கட்டும் துதிக்கட்டும் ஆத்துமா கண்களை திறக்கட்டும் தகப்பனேமே துதிக்கிறோம் எப்படி தூரமா இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமாப்பா உண்மை பின்னே வடி வரட்டும் நினச்சா உம்மோடு இருக்கட்டும் உண்மை கிட்டி சேரட்டும் அறிந்து கொள்ளட்டும் தேவைக்கு குடும்பத்தின் தேவையில சந்திங்க ஆசீர்வதிங்க அப்போ வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க கண்ணீரை தொடங்க பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க அதிசயங்களை செய்யுங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க அண்டவரை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க எங்களுக்கு பலன் கொடுங்க எசப்பா பலன் கொடுங்க எசப்பா பலன் கொடுங்க எசப்பா கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிடுங்க பிரச்சனையை மாற்றிடுங்க ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே மகிழ்படுத்த சந்தோஷத்தோடு சத்தமா நல்ல மகிழ்படுத்த கிருவை தாங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்பு வச்சுங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம்
1: கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435 அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com அவர் வெப்சைட் handofjesus.in காட் பிளஸ் யூ

வரலாற்றின் நிழலில் நடந்த போர்களும் இரும்பு கத்திகளால் அல்ல, ஆனா நித்தியத்தின் உழைவில் உருவான ஆயுதங்களால நடத்தப்பட்ட போர்களும் உள்ளன. ஆனா காலம் தொடங்குவதற்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு போர் உள்ளது. அது மிகவும் பேரழிவும் முழுமையானதும். அதன் முடிவே பிறந்த ஒவ்வொரு உயிரின் விதியையும் தீர்மானிக்கும். இது புராணம் அல்ல, இது காவியம். இது தீர்க்கதரிசிகள் பார்த்து நடுங்கிய போர். தானியல் தன் புத்தகத்துல முத்திர போட்ட போர். பத்தமோஸ் தீவில யோவான் சாட்சியம் அளித்த போர். அங்கு வானமே திறந்து தேவனின் படைகள் கண்க பிளைண்டட் ஒளியில இறங்கிய போர். இந்த பிரபஞ்ச மோதலின் மையப்பகுதியில உயிரோடு எரியும் கவசம் அணிந்த ஒரு மாவீரன் சர்வ வல்லபனின் நீதியை சுட்டும் வாளை தன் கையில் ஏந்தியபடி கம்பீரமா நிக்கிறான். அவரது பெயர் மிகேல், பிரதான தூதர், வானு உலக படைகளின் அரசன், விசுவாசிகளின் பாதுகாவலர். அவருக்கு ஒரே நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டார், குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ள, பாம்பின் தலையை நசுக்க மற்றும் படைப்பை விஷமயமாக்கிய கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர. ஆனா இந்த போர் தொலைவில் இல்ல, இது பழமையான வேத நூல்களின் பக்கங்களில பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இது இப்போது நம்மை சுற்றியுள்ள மறை உலகங்கள்ல நம்முடைய யதார்த்தத்தை ஒரு வாள் சதை மீது அழுத்துவது போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிரி தனது படைகளை தயார் செய்துள்ளார். முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன, கர்ணங்கள் முழங்குகின்றன. மனித குலம் ஒரு ஆழ்குழியின் விளிம்பில் நிற்கிறது. இறுதி போர் ஏற்கனவே துவங்கிவிட்டதை அறியாமல் நீங்க அறியாமலே இருக்க வேண்டும் யாரும் நினைக்கவில்லை. வெளிப்படுத்தல் புத்தகம் பார்வையுடன் இருப்பவர்களுக்கு அறிகுறிகளை உணர எழுதப்பட்டது. தானியல் புத்தகம் முடிவு காலம் வர மூடப்பட்டது. அந்த காலம் இப்ப வந்துவிட்டது. நீங்க காணப்போகும் விஷயம் பொழுதுபோக்கு அல்ல, இது ஒரு வெளிப்பாடு. தீர்க்கதரிசிகள் கடவுளின் சிங்காசன அறைக்குள் அழைத்து செல்லப்பட்ட போது அவர்கள் பார்த்தத ஆரம்பத்திலிருந்தே முடிவை காட்டப்பட்டதை வெளிப்படுத்தும் நிகழ்வு. இந்த சேனலை இப்போது சந்தா செய்யுங்க மற்றும் இந்த வீடியோவின் கடைசி வரை இருங்கள். ஏனெனில் இங்கு நடைபெறுவது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை, ஒரு வாக்குறுதி. மேலும் உலகின் அடித்தளத்திலிருந்து மனித வரலாற்றின் கடைசி மூச்சு வரை ஒலிக்கும் ஒரு போர் அழைப்பு. போர் இங்கு வந்துவிட்டது மற்றும் மைக்கேல் தனது வாளை எடுத்து நிற்கிறார். இறுதி போருக்கு முன்பான நாட்கள்ல பூமி பெயரிட முடியாத ஒரு பாரத்தை தாங்கி நொந்தது. மனிதர்கள் அதை முன்னேற்றம் அழைத்தல, அவர்கள் அதை வெளிச்சம் என்று அழைப்பார். அவர்கள் கண்ணாடி மற்றும் இரும்பு கோபுரங்களை கட்டினர், முடிவில்லாத குரல்களால் வானத்தை நிரப்பினர் மற்றும் தாங்கள் உருவாக்கிய பலிபீடங்களை வழிபட்டனர். ஆனா காணப்படாத இடங்கள்ல மூச்சும் இதய துடிப்பு இடையே உள்ள இடைவெளிகள்ல நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் நிழல்கள்ல ஏதோ பண்டைய ஒன்று கிளர்ந்தது. அப்போஸ்தலர் பவுல் எச்சரித்திருந்த அதிகாரங்களும் ஆட்சிகளும் நாடுகளும் மேலும் இறுக்கமா பிடிச்சிருந்தன. தோன்றாத சங்கிலிகள் அரசர்களும் சாதாரண மக்களும் மனதை கட்டி போட்டன மற்றும் காற்றின் அதிகாரத்தின் அரசன் கீழ்ப்பறையாத பிள்ளைகளிடையே சுதந்திரமாக நடந்தார். திருச்சபைகள் குளிர்ந்து போயின. ஒரு காலத்துல பெந்திகோஸ்து நெருப்பு எரிந்த இடத்துல இப்போது சமாதானமும் வசதியும் மூடிய சாம்பலே மீதம் இருந்தது. ஆசிரியர்கள் செழிப்பை பற்றி பிரசங்கித்தார்கள், ஆனா ஓநாய்கள் மேய்ச்சியை கவின. இரட்ட கூறிய வாளை விட கூர்மையான தேவனுடைய வார்த்தை முடிவில்லா மறுபரிசீலனைகளால் மங்கிவிட்டது. உண்மையை வெறுக்கும் காலத்தின் ஆசைகளுக்கு ஏற்ப சுருத்தப்பட்டது. காவலாளர்கள் மதில்கள்ல தூங்கிவிட்டார்கள். எதிரி ஒவ்வொரு மணி நேரமும் அருகில் நுழைந்தான். அதிகார மண்டபங்களில் ஆட்சி நடத்துபவர்கள் இருளுடன் உடன்படிக்கைகள் செய்தார்கள். தங்கள் நாடுகளின் பிறவி உரிமையை ஒருபோதும் வராத சமாதான வாக்குறுதிகளுக்காக மாற்றினார்கள். தங்களுடையது அல்லாத ரத்தத்தில உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. பொதுமக்களின் பார்வைக்கு எட்டாத ரகசிய அறைகள்ல பழமையான சடங்குகள் நடத்தப்பட்டன. மூடப்பட்டிருக்க வேண்டிய கதவுகளை திறக்கும் சடங்குகள். ஆனா பரலோகம் மௌனமாயிருக்கல. மனிதர்கள் அதை கேட்க முடியாவிட்டாலும் உயர்ந்தவரின் சிங்காசன அறை மன்றாடலால் இடித்தது. நம்பிக்கையுள்ளவர்கள் இன்னும் தங்கள் முழங்கால்களை மடக்கி விடுதலைக்காக அழைத்து கூப்பிடும் சிலர் அவர்களின் ஜெபங்கள் பொன்னாலயத்திற்கு முன் தூபமாக எழுந்தன. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் வைத்தனர். 4 உயிருள்ள உயிரினங்களும் தங்கள் அழைப்பை ஒருபோதும் நிறுத்தவில்லை. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆன கர்த்தராகிய தேவன் சக்தி வாய்ந்தவர். 7 முத்திரைகளுடன் கூடிய சுருள் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் கையில் இருந்தது. பரலோகத்திலும் பூமியிலும் அதை திறக்க தகுதியானவர் யாரும் காணப்படவில்லை.
யூதாவின் கோத்திரத்தில் உள்ள சிங்கம் தாவீதின் வேர் தன் சொந்த ரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்றவர் தவிர. அந்த சிங்காசனத்தின் முன்பாக சர்வவல்லபனின் அதிகாரத்துடன் ஆடை அணிந்தவராக பிரதான தூதரான மைக்கேல் நின்றிருந்தார். அவரது முகம் கற்களாக உறுதியுடன் இருந்தது. அவரது கண்கள் தெய்வீக நோக்கத்தின் தீயால் எரிந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மோசையின் உடலை பற்றி சாத்தானுடன் போராடிய நாட்களில் இருந்து லூசிபரை பரலோக நீதிமன்றங்களில் இருந்து வெளியேற்றிய அந்த நேரம் வரை அவர் தேவனுடைய ஜனங்களை காக்க காவலாக நின்றார். உலகின் அடித்தளங்களை அதிர வைத்த போர்கள் அவர் போரிட்டார். ஒருபோதும் பின்னடையவில்லை. இப்போது முத்திரைகள் உடைக்க தயாராகி கம்பைகள் முழங்க தயாராகி இருந்த போது அவர் கிளர்ச்சியின் போது இருந்து எதிர்பார்த்திருந்த கட்டளையை பெற்றார். காலத்தினுடைய முதுமை மிகு ஒருவனின் குரல் பேசியது. அது பல நீர்களின் ஓசையை போல இருந்தது. இஸ்ரவேலின் அரசனாகிய மைக்கேல், என் உடன்படிக்கையின் பாதுகாவலரே, நேரம் வந்துவிட்டது. சேனைகளை ஒன்று சேர்த்து உன் வாளை கூர்மையாக்கு. ஏனெனில் பாம்பு மிகுந்த கோபத்துடன் இறங்கி வந்திருக்கிறது. அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். மைக்கேல் சிங்காசனத்திற்கு முன் தலைவணங்கி அவரது இறக்கைகள் முழுமையான கீழ்ப்படிதலுடன் மடிந்தன. அவ வானத்தின் மூன்றில் ஒரு பகுதி தேவதூதர்கள் விழுந்ததை பார்த்திருந்தான். தோட்டத்துல பாம்பு ஏவையை ஏமாற்றியதை அவன் கண்டிருந்தான். காயின் இரத்தம் கசிந்த கைகளால் மனிதனின் முதல் நகரத்தை கட்டியதை அவன் பார்த்திருந்தான். எதிரியின் வெறுப்பின் ஆழத்தையும் அவனுடைய பொய்களின் சூழ்ச்சியையும் அவன் திட்டத்தின் பரப்பளவையும் அவன் அறிவான். ஆனா கதையின் முடிவும் அவளுக்கு தெய்யம். அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல எழுதப்பட்டிருந்தது. அது காலியான கல்லறையால் முத்திரை போடப்பட்டது. இப்போது அது வானத்தின் கோபத்தின் முழு சக்தியுடன் நிறைவேற்றப்படவிருந்தது. தேவனின் படைகள் ஒன்று சேர தொடங்கின. லெஜியன்கள் மீது லெஜியன்கள், தேவதூதர்கள், தூய ஒளி மற்றும் பரிசுத்த நெருப்பின் உயிர்கள் வானத்தின் நீதிமன்றங்கள்ல தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டன. அவர்களின் இறக்கைகள் முழுவதும் கண்கள் கொண்ட கிருபிமன. நித்தியத்தின் தூண்களை அதிர வைத்த சரபிம்பங்கள் அவர்களின் குரான். போராளி தேவதூதர்கள், அவர்களின் வாள்கள் தேவனின் சந்நிதியில் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு வாளிலும் நீதிமான்களின் பெயர்களும் தீர்ப்பின் வாக்குறுதிகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் சந்தேகத்துடன் முன்னேறவில்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த கட்டளைகளை கேள்விப்படவல்ல. அவர்கள் தெய்வீக நீதியின் நிறைவேற்றுபவர்கள். இந்த நேரத்திற்காகவே அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். மிகேல் அவர்களின் தலைவராக நின்றார். அவரை அனுப்பியவரின் மகிமையால் அவரது கவசம் ஜொலித்தது. அவர் தனது வாளை வானத்தின் வாசல்களை நோக்கி உயர்த்தினார். இறுதி போரினி தொலைவிலான தீர்க்க தரிசனம் அல்ல. அது இப்போது நிகழும் உண்மை. மின்னல் வானத்தை பிளக்கும் போல் காலத்துக்குள்ள புகுந்தது. தேவனின் சிங்காசன அறை மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத இடம். அது காலமோ இடமோ கட்டுப்படுத்த முடியாத இடத்துல உள்ளது. என்னாலும் தன்னைத்தானே மடக்கிக் கொண்டு சர்வ வல்லவரின் மகிமை ஒரு கணத்துல மரணமுள்ள உடலை விழுங்கும் அளவுக்கு பிரகாசிக்கிறது. இங்கே மூப்பர்கள் இடையராது வழிபடுகிறார்கள். இங்க கண்ணாடி பெருங்கடல் சிங்காசனத்திற்கு முன் ஒரு கண்ணாடி போல் பரவி அதில் அமர்ந்திருப்பவரின் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறது. மற்றும் இங்க முழுமையான அதிகாரத்தின் இந்த இடத்துல இறுதி போர் உத்தரவுகள் வழங்கப்பட்டன. மிகேல் காலங்களின் முதியவரின் முன்னிலையில் நின்றார். அந்த முன்னிலையின் பாரம் ஒரே நேரத்துல பயங்கரமும் அழகும் ஆனது. ஒரு விழுங்கும் நெருப்பும் என்றும் நீடிக்கும் அன்பும் சிறந்த ஒற்றுமையில் பின்னி பிணைந்திருந்தன. தேவனுடைய குரல் பேசியது. அந்த ஒளியில படைப்பே இட்செல்ஃப் நடுங்கியது. மிகேல், என் அரசு, என் போராளியே, குற்றஞ்சாட்டுபவன் ஜனங்களை ஏமாற்றுவதற்காக வெளியேறிவிட்டான். அவன் தன் படைகளை பூமியின் மறைமுக இடங்கள்ல திரட்டியுள்ளான். அவன் தன் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைத்து தன்னை என்னுடன் சமமாக அறிவித்துள்ளான். ஆனால் அவனுடைய காலம் முடிந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இப்போது நிறைவேற்றப்படும். பாம்பின் தலை நீதியின் குதிகால் கீழ் நசுக்கப்படும். எல்லா முழங்கால்களும் விரும்பியோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ எல்லா பெயர்களுக்கும் மேலான அந்த நாமத்திற்கு முன் வணங்கும். மிகேலின் பதில் உடனடியாகவும் உறுதியுடனும் இருந்தது. அவர் தெளிவுக்காக கேட்கவில்லை. அவர் உறுதிப்படுத்தல் நாடவில்லை. அவர் எளிமையா மண்டியிட்டு தனது கையால் வாளின் பிடியை பற்றி கொண்டு, உங்கள் வார்த்தை படி நிகழட்டும் ஆண்டவரே, நான் உங்கள் பணியாளர், உங்கள் நீதியின் கருவி, என்னை அனுப்புங்கள், எதிரியை ஆழத்தில் வீசும் வரை நான் திரும்ப மாட்டேன் என்று அறிவித்தார். ஆனா இந்த போர் மிகேல் ஒருவரால் மட்டும் நடத்தப்படவில்லை. மிகேலின் அருகில் பிரதான தூதர் கப்ரியல் நின்றார். மரியாளுக்கு மெசியாவின் பிறப்பை அறிவித்த தூதர், டானியலுக்கு 70 வாரங்களை வெளிப்படுத்தியவரும் அவரே. இறுதி போரில் கப்ரியலின் பங்கு வாளை ஏந்துவது அல்ல, ஆனால் கம்பை ஊதுவது. தேவனின் தீர்ப்புகளை பூமி எங்கும் அறிவித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவரவர் இடங்களுக்கு அழைப்பதே அவரது பணி.
கப்ரியேலின் அருகில் ரபாயேல் நின்றார். அவர் ஒரு சிகிச்சையாளர். எதிரியின் தாக்குதலால் சிதைந்தவர்களை மீட்டெடுத்து காயமடைந்தவர்களை கட்டி போவது அவரது பணி. மேலும் அங்கு வான உலக படைகளின் தலைவர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் மனிதர்களின் வேதாகமங்கள்ல பதிவு செய்யப்படல, ஆனா அவர்களின் செயல்கள் பரலோக புத்தகங்கள்ல எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்துங்க. உலகம் உருவாக்கப்பட்ட தருணத்திலிருந்தே இந்த கணத்துக்கு ஒவ்வொருவரும் தயார் செய்யப்பட்டிருந்தனர். கர்த்தர் தொடர்ந்து பேசினார். அவரது வார்த்தைகள் கூட்டத்தை கத்தரிக்கொண்டு செல்லும் வாளை போல ஊடுருவின. முத்திரைகள் உடைக்கப்படும், குரல்கள் ஒலிக்கும், கோப கிண்ணங்கள் பூமியில் ஊற்றப்படும். ஆனால் இதை அறிந்திருங்கள், நான் கோபத்தில் உலகத்தை அழிக்கவில்லை, நான் அதை அன்பில் சுத்திகரிக்கிறேன். ஒவ்வொரு தீர்ப்பும் இரக்கத்தின் செயலாகும், மனம் திரும்ப அழைக்கும் இறுதி அழைப்பாகும், இழந்தவர்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு திரும்பும் கடைசி வாய்ப்பாகும். புகை தெளிவடைந்து அரக்கன் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு புதிய பரலோகம் புதிய பூமி தோன்றும். அங்கு நீதிமை என்றென்றும் குடியிருக்கும். மைக்கேல் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆவி பரிசுத்த தீர்மானத்தால் எரிந்தது. அவர் முன்பும் பல போர்களை போட்டிருந்தார், ஆனா இது வேறுபட்டது. இது எல்லாவற்றின் நிறைவு. இது எல்லா போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் போர். பின்னர் ஆண்டவர் நித்தியத்தை கிளப்பும் கட்டளையை வழங்கினார். இப்போது போ மைக்கேல், மனிதர்களின் உலகிற்கு இறங்கு, என் ஜனங்களுக்காக இடைவெளியில் நில். நாகம் தனது நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது நீ அவனை பூமியின் மேல் வானத்தில் எதிர்கொள்வாய். நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தால் அவனை வீழ்த்துவாய், அவனை தரையில் வீசுவாய். அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யும், ஆனால் வெற்றி பெற மாட்டான். ஏனெனில் அவனது கதையின் முடிவை நான் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன். அது முழுமையான தோல்வியின் கதை. மைக்கேல் எழுந்து நின்றார். அவரது இறக்கைகள் இடியோசை போல விரிந்தன. அவர் வானத்தின் கூடுகையில் உள்ள சேனையை நோக்கி திரும்பினால் அவருடைய குரல் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆனால் சர்வ வல்லவரின் கட்டளையை பேசும் ஒருவரின் அதிகாரத்துடன் ஒலித்தது. போருக்கு தயாராகுங்கள், உங்கள் வாள்களை கூர்மையாக்குங்கள், உங்கள் கவசங்களை அணியுங்கள். தீர்ப்பின் நேரம் நம்மீது வந்துவிட்டது. நாம் உயர்ந்தவரின் கருவிகள். நாம் புகழுக்காக போரிடவில்லை, நாம் வெற்றிக்காக போரிடவில்லை. ஆண்டவர் கட்டளையிட்டதால் நாம் போரிடுகிறோம். அவருடைய சித்தம் பூமியிலும் வானத்திலும் நிறைவேறும். தேவதூதர்கள் வான நீதிமன்றங்களின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஓசையுடன் கூச்சலிட்டார்கள். அது இரத்த வெறி அல்லது கோபத்தின் கூச்சல் அல்ல, அது ஒரு ஆராதனையின் அறிவிப்பு. ஆண்டவர் ஆள்கிறார் என்றும், அவருடைய எதிரிகள் அவருடைய காலடியில் பாதபீடமாக்கப்படுவார்கள் என்றும் ஒருமித்தமாக அறிவித்தல். மிகேல் தனது கவசத்தை அணிந்தார். ஒவ்வொரு பகுதியும் தெய்வீக உண்மையின் வெளிப்பாடா இருந்தது. நீதியின் மார்பு கவசம், உண்மையின் கச்சை, விசுவாசத்தின் கேடயம், ரட்சிப்பின் தலைக்கவசம் மற்றும் ஆவியின் வாள், அது தேவனுடைய வார்த்தை. அவர் வெறும் போராளி மட்டுமல்ல, அவர் தேவனுடைய நீதியின் உருவாக சக்தி வாய்ந்தவரின் பண்புகளையே அணிந்தவராக இருந்தார். அவர் இறங்க தயாராகிய போது ஒரு இறுதி உண்மை அவரது ஆவியில ஒளித்தது. அந்த உண்மைதான் ஒவ்வொரு போர், ஒவ்வொரு சோதனை, இருளின் சக்திகளுடன் நடந்த ஒவ்வொரு மோதலிலும் அவரை தாங்கியது. போர் ஏற்கனவே வென்றுவிடுக்கிட்டங்க, வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. மீதமுள்ளவை ஆல் தட் ரிமைண்ட், நீதியின் நிறைவேற்றம், தீர்க்க தரிசனத்தின் பூர்த்தி மற்றும் ராஜாதி ராஜாவின் இறுதி மகிமையான வெற்றி மட்டுமே. வானத்தின் சிங்காசனத்துக்கு வெகு கீழே ஒளி எப்போது எட்டாத அந்த ஆளுங்கள்ல இன்னொரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அகழ் பழைய வெறுப்பும் தீய எண்ணங்களும் கொண்டு கொந்தளித்தது. இங்க விழுந்த தேவதூதர்களுக்கான சிறையில் இருளின் சங்கிலிகள் கடவுளின் கட்டுப்பாட்டை மீறி புனிதத்தை கெடுத்தவர்களை கட்டியிருந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி காரம்பமானது. நரகத்தின் வாசல்கள் அதன் அடித்தளங்கள்ல நடுங்கின. அந்த அளவில்லா குழியிலிருந்து ஒரு இவ்வளவு அருவறுப்பான கோபத்துல முழுமையாக மூழ்கிய ஒரு இருப்பு எழுந்தது. அவன் வருகைக்கு போட பேய்கள் நடுங்கின. வானிலிருந்து மின்னல் போல் விழுந்த காலை நட்சத்திரமான லூசிபர் இப்போது தன் படைகளுக்குள் சாத்தானாக, பொய்யாளர், எதிரி, உலகத்தை முழுவதும் ஏமாற்றும் பழைய பாம்பாக நடந்தார். அவனது அழகு முற்றிலும் அழிந்துவிடவில்லை, ஆனால் அது ஒரு அருவறுப்பான உருவமாக மாற்றப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல தேவனின் சிங்காசனத்தை வணக்கத்தால் மூடிய அபிஷேகிக்கப்பட்ட கெருவாக இருந்தவன் இப்போது பெருமை மற்றும் கிளர்ச்சிக்கான ஒரு நினைவு சின்னமாக நின்றான். அவனது கண்கள் பொறாமையும் தீயால் எரிந்தரா. அவனது குரல் விஷன் சுட்டியது. அவனது இதயம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத எதிர்ப்பின் அடுப்பா இருந்தது. ஒரு முறை அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனது கிளர்ச்சி மிகேலாலும் விசுவாசமான தூதர்களாலும் நசுக்கப்பட்ட போது, ஆனா அவன் ஒருபோதும் சரணடையவில்லை.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து கெடுபிடி செய்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு தலைமுறையும் பரவிய இருளின் பேரரச கட்டி எழுப்பினான். இப்போது முடிவு நெருங்கும் வேளையில அவன் தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருந்தன, முத்திரைகள் உடைக்கப்பட்டன. ஆனா அவன் அமைதியா அழிவில் விழ விரும்பவில்லை. சாத்தான் தனது கையை உயர்த்தினா நரகத்தின் படைகள் அவனை முன்னிலையில திரண்டன. நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள், அரசாங்கங்களை இயக்கிய சக்திகள், போர்களையும் பஞ்சங்களையும் திட்டமிட்ட இருளின் ஆட்கள், மனிதர்களின் இதயங்களில் பொய் கிசுகிசுத்த தீய ஆன்மீக சக்திகள் எல்லாம் இங்கே இருந்தன. ஒரு காலத்துல பரலோக அரங்குகளில் பாடிய விழுந்த தேவதூதர்கள் இப்போ அடையாளம் தெரியாம வளைஞ்சு போயிருந்தனர். அரசர்களையும் ஆசாரியர்களையும் உடல்ல புகுந்து வரலாற்ற குழப்ப நோக்கி இழுத்து சென்ற பேய்கள் இங்கே இருந்தனர். மற்றும் அங்கே நெபிலி மாவிகள் இருந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு பூனில் நடந்த பெரியவர்களின் உடலற்ற ஆன்மாக்கள், ஓய்வில்லாம அலைந்து திரிய வேண்டிய சாபம் பெற்றவர்கள் உடலை கைப்பற்றவும் ஆன்மாக்களை விழுங்கவும் தேடிக்கொண்டிருந்தன. அவர்கள் அனைவரும் தங்கள் ஜூரன் முன் நின்று அவளது கட்டளையை எதிர்பார்த்தனர். சாத்தானின் குரல் ஆழ்கடலில் அரைச்சல் கல்லின் சத்து போலோளித்தது. அதிக உயர்ந்தவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்கிறார். நாசரேயரின் மரணம் நம்முடைய விதியை முடிவு செய்து விட்டது என்று அவர் நம்புகிறார். ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், மனிதர்களின் நுரையீரலில் இன்னும் மூச்சு இருக்கும் வரை, மனிதனின் இதயத்தில் பாவம் இருக்கும் வரை நமக்கு இங்கே ஒரு பிடிப்பு இருக்கிறது. நாம் தலை வணங்க மாட்டோம், நாம் மனம் திரும்ப மாட்டோம். கடைசி நட்சத்திரம் வானிலிருந்து விழும் வரை நாம் போராடுவோம். நம்மை நெருப்பு ஏரியில் எரிய வேண்டியிருந்தாலும் எவ்வளவு ஆன்மாக்களை முடிந்தவரை நம்முடன் இழுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு ஆன்மாக்களை இழுத்துச் செல்ல போவோம். பிசாசுகள் ஒப்புதலுடன் கர்ஜித்தன. அவற்றின் குரல்கள் அவமதிப்பு மற்றும் கோபத்தின் கலகலப்பாயிருந்தது. அவர்களுக்கு இலக்கு எதுவும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள். அவர்களின் தண்டனை இறுதி. ஆனால் மீதமுள்ள நேரத்தை அதிகப்படியான வலி ஏற்படுத்தவும் அதிகப்படியான பொய்களை பரப்பவும் அதிகமான உயிர்களை அழிக்கவும் செலவிட போறாங்க. இந்த யுக்தி பழமையானது, ஆனா அது ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லை. சாத்தான் நேரடியா சொர்க்கத்தை தாக்கமாக்கா. ஒரு முறை அவர் அதை முயற்சித்தார், ஆனா தோல்வி அடைந்தார். அதுக்கு பதிலாக அவர் கடவுளின் உருவமான மனிதர்களை தாக்க போகிறார். அவர் நாடுகளை மிருகத்தை வழிபட செய்வதற்காக ஏமாற்றுவார். பூமியின் ஆட்சி அதிகாரிகளை தன் பொம்மை அரசின் கீழ் ஒரே உலக அரசை உருவாக்கும் வகையில கவர்ந்து விடுவார். அவர் கடவுளின் அதிசயங்களை போவவே போலி அற்புதங்களை நிகழ்த்துவார். அவை மிகவும் நம்ப வைக்கும் வகையில் இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சோதிக்கப்படுவார்கள். மிக முக்கியமாக அவர் மீதமுள்ளவர்களை, அதாவது இயேசுவின் சாட்சியும் கடவுளின் வார்த்தையும் பிடித்துக் கொண்டிருக்கும் விசுவாசமான சிலரை குறிவைப்பார். அவர்களை அழிக்க முடிஞ்சா, அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய முடிஞ்சா, ஒருவேளை தீர்க்க தரிசனத்தை மாற்றவும் முடிவை மறுபடியும் எழுதவும் தீர்ப்பின் நடுவிலும் தன் ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும்னு நினைத்தான். அவன் தன் முதன்மை அரசர்களிடம் திரும்பினான். பேய்களின் அரசன் பீல்சிபூப், ஆசை மற்றும் விரோதத்தின் ஆவி அஸ்மோடியஸ், பேராசையின் ஆண்டவன் மாமோன், குழப்பத்தின் பாம்பு லெவியாதான் ஆகியோருக்கு தங்கள் பணிகளை வழங்கினான். பூமியில சென்று செயல்படுங்க, நம்பிக்கை இல்லாதவர்களின் மனங்களை குருடாக்குங்க, ஆட்சி செய்பவர்களின் இதயங்களை கடினமாக்குங்க, போர் பஞ்சம் தொற்று மற்றும் மரணத்தை எழுப்புங்க. சரியான நேரம் வந்ததும் மனித குலம் அழிவின் விளிம்பில் இருக்கும் போது நான் என்னை வெளிப்படுத்துவேன். கடவுளின் ஆலயத்தில் நின்று நானே கடவுள் என்று அறிவிப்பேன். உலகம் முழுவதும் என்னை வழிபடும், இல்லையெனில் அவர்கள் இறந்து போவார்கள். அந்த அரசர்கள் தலை வணங்கி தங்கள் சுடரனின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவலுடன் புறப்பட்டனர். அவர்கள் தீர்க்க தரிசனங்களை தேவதூதர்கள் அறிந்த அளவுக்கு நன்கு அறிந்திருந்தார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் தங்களது தோல்வியை முன்கூட்டியே கூறியிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் தங்கள் இயல்பால் கட்டுப்பட்டவர்கள், முழுமையாக கிளர்ச்சியாளர்கள், நிச்சயமான அழிவை எதிர்கொண்டாலும் சரணடைய முடியாதவர்கள். பிசாசுகள் பூமி முழுவதும் பரவிய போது சாத்தானை இரண்டாவது பரலோகத்திற்கு திரும்பி ஏறினான். அது பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையே உள்ள பிரதேசம். அங்கு ஆன்மீக போர் மனித கண்களுக்கு தெரியாம நடக்கிறது. மிகேல் வருவார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இறுதி மோவாஜையை தவிர்க்க முடியாதது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனா அமைதியா காத்திருக்க அவன் தயாராக இல்ல. அவன் முதல்ல தாத்துமா, அவன் விழுந்த தேவதூதர்கள் ஒவ்வொருவரையும், பிசாசுகளின் கூட்டங்களை, பூமியில் இன்னும் நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆன்மாவையும் ஒன்றிணைத்து படைக்கலங்களை திரட்டி படைப்பையே அதிர வைக்கும் கோபத்துடன் போர் நடத்துவான். மிகேல் தோன்றும் போது வாள் பிடித்து சக்தி வாய்ந்த இறைவனின் தீயால் கண்கள் எரிந்தபடி சாத்தான் அவனை பயமின்றி எதிர்கொள்வான். அவனை சொர்க்கத்திலிருந்து தள்ளிய அந்த சே பெருமையுடன் போரினி தொலைவில் உள்ள அச்சுறுத்தவல்ல.
அது ஆரம்பமாகி விட்டுற. மோதும் அந்த தருணம் எச்சரிக்கையின்றி வந்தது. ஒரு கணத்துல பூமியின் மேல வான அமைதியா இருந்தது. நட்சத்திரங்கள் தங்கள் பழமையான பாதையில பிரகாசித்தன. நிலா அதன் மங்கிய ஒளிய தூங்கும் நகரங்களுக்கு வீசியது. அடுத்த கணம் வானம் மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்ட திரை போல் பிளந்தது. ஆன்மாவின் உலகம் பொருளின் உலகில வெடிச்சது. இடி கண்டினென்ட்களை கடந்தது. இது இயற்கை புயல்களின் இடி அல்ல, பூமியின் மேல வானத்தில மோதும் வான உலக படைகளின் சத்தம். மின்னல் இருளை இறுகியது. அந்த ஒளி படர்ந்த சிறு கணங்களில் பார்க்கும் கண்கள் கொண்ட சிலர் நிகழ்ந்து கொண்டிருந்ததை சற்றே பார்த்தனர். தீயின் இறக்கைகள், ஒளியின் வாள்கள் மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமும் மகிமையுமாக இருக்கும் உருவங்கள் ஆகாயம் முழுவதும் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை பரடிய போர்ல சிக்கிக் கொண்டிருந்தன. மிகேல் மூன்றாவது வானத்திலிருந்து நீதியால் எரிகின்ற ஒரு விண்கல் போல இறங்கினார். அவரது வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு அது ஏதனில் ஆதாம் மற்றும் ஏவாவை வெளியேற்றிய அதே தீயில் எரிந்தது. சோதோ மற்றும் கொமோராவை அழித்த அதே தீயில் எரிந்தது. ஒரு நாள் உலகின் கூறுகளை உருக வைத்து பூமியை மறுபடியும் உருவாக்கும் அதே தீயில் எரிந்தது. அவர் தனியாக வரவில்லை. அவருக்கு பின்னால் 10,000 மடங்கு 10,000 தேவதூதர்கள் பறந்தனர். அவர்களின் கவசம் தேவனுடைய மகிமையை பிரதிபலித்தது. அவர்களின் முகங்களில் புனித தீர்மானம் பதிந்திருந்தது. இந்த நேரத்தில் அவர்கள் இரக்கத்தின் உயிரினங்கள் அல்ல. அவர்கள் தீர்ப்பை நிறைவேற்றுபவர்கள், தெய்வீக உத்தரவுகளை அமல்படுத்துபவர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட கோபத்துடன் இருளின் படைகளின் மீது இறங்கினார்கள். இது ஒரு சிறிய போர் அல்ல. இது வலிமையின் சோதனை அல்ல. இது முடிவின் தொடக்கம். அத ஒவ்வொரு தேவதூதரும் அறிவாண்டர். சாத்தா அவர்களை இரண்டாவது பரலோகத்தில் எதிர்கொண்டான். அங்கு அதிகாரங்களும் அதிகாரிகளும் நாடுகளின் மீது ஆட்சி செய்தனர். அவன் தனது படைகளை மிக கவனமா அமைத்திருந்தான். பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையில் அடுக்கடுக்கா அசுரப்படைகள் ஒரு தடுப்பு சுவரா உருவாகின. அவனது மிகச்சிறந்த தளபதிகள் விழுந்த தேவதூதர்களின் படைகளை வழியடத்தினார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் சர்வ வல்லவரின் முன்னிலையில் வழிபட்டவர்கள். ஆனால் இப்போது சாபமிட்டவர்களின் அவலத்துடன் போரிட்டார்கள். அவர்கள் கிளர்ச்சியின் நெருப்பிலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஏந்தினார்கள். குற்றச்சாட்டுகளால் சுட்டும் வாள்கள், பொய்களால் கூர்மையாக்கப்பட்ட ஈட்டிகள், துரோக வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட கேளையங்கள். அந்த படைகளின் நடுவுல சாத்தானே நின்றான். அவன் இறக்கைகள் விரிந்திருந்தன. முகம் கோபத்திலும் எதிர்ப்பிலும் சுருங்கியிருந்தது. அவன் மிகேல பார்த்து சிரித்தான். அது இரும்பும் கல்லும் உரசும் சத்த போல இருந்தது. அதிக உயர்ந்தவரின் நாய்க்குட்டி மீண்டும் போருக்கு வந்திருக்கிறான் என்று சாத்தான் கேலி செய்தான். அவன் குரல் போர் வெளியில் முழங்கியது. சொல் பார்க்கலாம் மிகேல், உனக்கு இது ஒருபோதும் சலிப்பாக இருக்கிறதா? எப்போதும் வேலைக்காரன், ஒருபோதும் ஆண்டவன் அல்ல. எப்போதும் தலை குனிந்து, ஒருபோதும் ஆட்சி செய்யாம. நான் என் சுதந்திரத்தை முதல்ல அறிவித்த போது உனக்கு ஒரு ராஜ்யம் தர முயன்ற. நீ எனக்கு சமமாக என் பக்கத்துல நிற்க முடிந்திருக்குமே. அவனுக்கு அடிமையாக கீழே அல்ல. மிகேலின் பதில் அமைதியாகவும் அளவாகவும் இறுதியானதாகவும் இருந்தது. நான் கட்டாயத்தால் சேவை செய்யவில்லை மார்னிங் ஸ்டார். அவர் தகுதியானவர் என்பதால் சேவை செய்கிறேன். நீ உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாம கிளர்ச்சி செய்தாய். அந்த அகந்தை தான் உன் அழிவாகும். மற்றொரு வார்த்தையும் பேசாம மிகேல் தனது வாளை உயர்த்தி பாய்ந்தான். வானகங்கள் போர் வெடிச்சன. மிகேலும் சாத்தானும் மோதிய போது ஆன்மீக உலகின் அடித்தளங்கள் அதிர்ந்தன. அவர்களின் வாள்கள் சந்தித்த போது அது உலகங்கள் மோதும் சத்தத்தை போல இருந்தது. அதிர்வெளிகள் வெளியே பரவி நரகத்தின் கதவுகளை நடுங்க செய்தன. நட்சத்திரங்களே மங்கின. சாத்தான் சூழ்ச்சியும் கோபமும் கொண்டு போரிட்டான். அவ வாள் ஏமாற்றவும் அடக்கவும் உருவாக்கப்பட்ட வடிவங்கள்ல நகர்ந்தது. ஆனா மிகேல் துல்லியத்துடனும் உண்மையுடனும் போரிட்டான். ஒவ்வொரு தாக்கமும் கணக்கிட்டது. ஒவ்வொரு இயக்கமும் அவனை அனுப்பியவரின் அதிகாரத்துல நிலைத்திருந்தது. அவர்களை சுற்றி தேவதூதர் பட அரக்கர் படைகளை வெட்டும் அறிவாளை போல எளிதாக அழிச்சது. வீழ்ந்த தேவதூதர்கள் பிடிக்கப்பட்டு பூமிக்கு வீசப்பட்டனர். அவர்களுக்கான சங்கிலிகள் தயார் செய்யப்பட்டன. அவர்களின் தீர்ப்பு முடிவு செய்யப்பட்டது. பிசாசுகள் கத்தி ஓடின. ஆனால் ஒளிஞ்சுகுள்ள எங்கும் இடம் இல்ல. சொர்க்கத்தின் கோப ஒளியிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் அளவுக்கு ஆழமான இருட்டு எதுவுமே இல்ல. இருப்பினும் சாத்தானை எளிதில தோற்கடிக்க முடியுங்க. இவ்வேறு போரையும் அவன் முன்பே போர் செய்திருந்தா. தோற்றிருந்தாலும் அவன் கற்றுக்கொண்டிருந்தா. அவன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட ஒரு பெரிய சிவப்பு பாம்பாக மாறினான். ஒவ்வொரு தலையும் துஷ்பரிசுத்த வார்த்தைகளால முத்திரை போடப்பட்டிருந்தது. அவன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை அவற்றின் இடங்களில் இருந்து தள்ளி வீசினான். தன் காலம் முடிவடைய போகிறது என்பதை அறிந்த ஒரு உயிரினத்தின் கோபம் முழுவதையும் கொண்டு அவன் மிகையில ஓட்டி பாய்ந்தான். ஆனா மைக்கேல் எந்த உணர்வும் காட்டவில்லை. இத போன்ற உருவத்தை அவர் முன்பே பார்த்திருந்தார்.
எதிரியின் ஒவ்வொரு தந்திரமும் ஒவ்வொரு யுக்தியும் அவசரமான முயற்சியும் அவருக்கு தெரியும். மேலும் சாத்தானுக்கு தெரியாத ஒன்றும் அவருக்கு தெரியும். கல்வரியில போர் ஏற்கனவே வென்றுவிட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாம்பின் மீதியை முடிவு செய்து விட்டது. மீதம் இருந்தது தீர்ப்பு நிறைவேற்றுவதுதான். மைக்கேல் தனது வாள அரக்கனின் பக்கத்தில் ஆழமாக தள்ளினார். அந்த மிருகம் வலி மற்றும் கோபத்தில் கத்தியது. நீ கீழே வீசப்பட்டாய் குற்றம் சாட்டுபவனே என்று மைக்கேல் அறிவித்தார். அவரது குரல் வானத்தின் அதிகாரத்துடன் ஒலித்தது. உனது அரியணைக்கு செல்லும் அனுமதி நீக்கப்பட்டுள்ளது. உன் குற்றச்சாட்டுகள் மௌனமாக்கப்பட்டுள்ளன. உன் ராஜ்யம் வீழ்ந்துவிட்டது. நீ இறுதி தீர்ப்பு நாள் வரை இருளின் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருப்பாய். இறுதியாக ஒரு வலிமையான அடி கொடுத்து மைக்கேல் சாத்தான பூமிக்கு தள்ளினார். அரக்கன் மின்னல் போல விழுந்து நெருப்பு மற்றும் புகையை இழுத்துக் கொண்டு வானத்திலிருந்து கீழே விழுந்தான். முத போர் முடிந்தது. ஆனா யுத்தம் இப்போதான் தொடங்கியது. ஏனெனில் இப்போது அரக்கன் பூமியில் நடந்தான். அவனது கோபம் மிகுந்தது. ஏனெனில் அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானின் வீழ்ச்சி ஏற்படுத்திய அதிர்வுள்ளது. உன் குற்றச்சாட்டுகள் மௌனமாக்கப்பட்டுள்ளன. உன் ராஜ்யம் வீழ்ந்துவிட்டது. நீ இறுதி தீர்ப்பு நாள் வரை இருளின் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருப்பாய். இறுதியாக ஒரு வலிமையான அடி கொடுத்து மைக்கேல் சாத்தான பூமிக்கு தள்ளினார். அரக்கன் மின்னல் போல விழுந்து நெருப்பு மற்றும் புகையை இழுத்துக் கொண்டு வானத்திலிருந்து கீழே விழுந்தான். முத போர் முடிந்தது. ஆனா யுத்தம் இப்போதான் தொடங்கியது. ஏனெனில் இப்போது அரக்கன் பூமியில் நடந்தான். அவனது கோபம் மிகுந்தது. ஏனெனில் அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானின் வீழ்ச்சி ஏற்படுத்திய அதிர்வு ஆன்மா உலகில நிலநடுக்கம் போல பூமி முழுவதும் ஒலித்தது. உயர்ந்த மலைகளில் இருந்து ஆழமான கடல்களுக்கு வர நூற்றாண்டுகளாக நாடுகள் ஆட்சி செய்த தீய ஆவிகள் தங்கள் தலைவனின் தோல்வியின் அதிர்ச்சியோ உணர்ந்தன. அவர்கள் அந்த போரை கடவுளின் வானத்தில் நிகழ்ந்ததை பார்த்தனர் மற்றும் சாத்தியமற்றது நிஜமாக மாறுவதை கண்டனர். அரக்கன் கீழே வீசப்பட்டான். அவனது குற்றச்சாட்டுகள் மௌனமாகின. கடவுளின் சிங்காசனத்திற்கு அவனது அணுகல் என்றென்றும் நீக்கப்பட்டது. இருளின் படைகளில் பதட்டம் பரவியது. ஒரு காலத்தில் அதிகாரத்தின் வழித்தடங்கள்ல எருமையாக நடந்த விழுந்த தேவதைகள், அரசர்களும் ஜனாதிபதிகளும் காதல பொய் சொன்னவர்கள் இப்போது ஒளிவதற்காக ஓடினார்கள். அவர்கள் கவனமாக கட்டியிருந்த மோசடி பேரரசுகள் இடிஞ்சு விழ ஆரம்பித்தன. மிகேல் அவனது வாழ் இன்னும் பரிசுத்த அக்னியால் ஜொலிக்க தனது கவனத்தை அவர்களிடம் திருப்பினான். ஒன்றொன்றாக அதிகாரிகள் தங்கள் சிங்காசனங்களிலிருந்து இழுத்து கீழேற்றப்பட்டனர். தானியலின் காலத்தில் 21 நாட்கள் தேவதூதர் கபிரியலை எதிர்த்திருந்த பாரசீக அரசன் போராளி தேவதூதர்களால பிடிக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகள்ல கட்டப்பட்டான். தத்துவத்தை மாசுபடுத்தி ஞானத்தை மூட நம்பிக்கையா மாற்றிய கிரேக்க அரசன் தனது செல்வாக்கு இருக்கையிலிருந்து கீழே வீசப்பட்டான். பூமியின் மகாநகரங்களை ஆட்சி செய்த ஆவிகள் பாபிலோன், ரோம், எருசலேம் மற்றும் நவீன யுகத்தின் தலைநகரங்கள் நிழல்களில் இருந்து இழுத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பரலோக தீர்ப்பின் ஒளியில் வெளிப்படுத்தப்பட்டன. அவர்கள் கத்தி சபித்தரர். அவர்கள் வேண்டிக் கொண்டும் மிரட்டியும் பார்த்தனர். ஆனால் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. செயலாக்கம் நடந்து கொண்டிருந்தது. மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு தேவதூதர்கள் எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனா அதிகாரிகளின் வீழ்ச்சி பீமிக்கு அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அதற்கு நேர் மாறான இந்த சக்தி வாய்ந்த பேய்கள் பரலோக அதிகாரங்களை இழந்து பூமியின் மேற்பரப்பில் வீசப்பட்ட போது அவர்கள் தங்களுடன் பேரழிவும் குழப்பமும் கொண்டு வந்தனர். வெளிப்படுத்தல் இந்த தருணத்தை முன்பே எச்சரிச்சிருந்தது. பூமிக்கும் கடலுக்கும் ஐயோ, ஏனெனில் சாத்தான் மிகுந்த கோபத்துடன் உங்களிடம் இறங்கிவிட்டான். அவனுக்கு அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெற்றி இழந்தவர்களின் கோபம் எப்போதும் மிகவும் ஆபத்தானது. சாத்தானோ அவனுடன் இருந்த சேனைகளும் தங்களது கடைசி நாட்களில் உருவாக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் வெளிப்படுத்த முயன்றனர். அவன் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அவனது எதிரிகளுக்கு மிக உயர்ந்த விலையை கட்டச் செய்வதை உறுதி செய்தான். பேய்கள் பூமியில வண்டி புழுக்கள் போல இறங்கினார்கள். அவர்கள் ஆட்சி புரிபவர்களின் மனங்கள்ல புகுந்து அவர்களை போர் நோக்கி தள்ளினர். அவர்கள் பழைய வெறுப்புகளை கிளப்பி தலைமுறைகளாக அமைதியா இருந்த சண்டைகளை மீண்டும் தூண்டினர். மாயவித்ய, பொய்யான மதங்கள் மற்றும் கடவுளுக்கு எதிரான திட்டமிட்ட கிளர்ச்சியின் மூலம் கதவுகளை திறந்திருந்தவர்களை அவர்கள் ஆவி பிடித்தன. மாயவித்தை பெரும் பிரபலமாக வெடிக்கல. மந்திரவாதம், ஜோதிடம், இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி மற்றும் அனைத்து வகையான ஆன்மீக இருட்டும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்பு ரகசியமாக இருந்தவை இப்போது வெளிப்படையாக கொண்டாடப்பட்டன. தொலைக்காட்சி திரைகள் துரோக வார்த்தைகளால பிரகாசித்தன. இசை கவர்ந்து அடிமைப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட பேய்களின் தாள்களுடன் ஒலித்தது.
கல்வி அமைப்பு குழந்தைகளுக்கு உண்மையை நிராகரித்து பொய்களை ஏற்க சொல்லி கற்றுத்தந்தது. இதையெல்லாம் பின்னணியில் விழுந்த தேவதூதர்கள் தங்கள் காலம் வருடங்களில் அல்ல, நாட்களில் மட்டுமே இருப்பதை அறிந்து ஓயாமல் உழைத்தனர். ஆனா இந்த இருட்டின் நடுவிலும் கடவுளின் கை செயல்பட்டுக் கொண்டிருந்தது. மிகேல் மற்றும் பரலோக சேனைகள் பூமியை விட்டுவிடவில்லை. அவர்கள் மீதமுள்ளவர்களை, அதாவது மிருகத்திற்கு முன்பாக தலை வணங்க மறுத்து மரணத்தையும் எதிர்கொண்டு இயேசுவின் சாட்சியை காத்து நிற்கும் விசுவாசிகளை பாதுகாப்பா காத்தனர். தேவதூதர்கள் நீதிமான்களின் வீடுகளை சுற்றி முகாமிட்டனர். அவர்கள் பரிசுத்தர்களின் ஜபங்களை பாதுகாத்து அவற்றை கடவுளின் சிங்காசனத்திற்கு எடுத்துச் சென்றனர். உயிருள்ள கடவுளின் முத்திரை பெற்றவர்களை, விழுங்க முயன்ற பேய்களை அவர்கள் வீழ்த்தினர்.

இப்போது போர் பரலோகத்துல மட்டும் அல்லாம அது தெருக்களில், வீடுகளில், ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலே நுழைந்தது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பக்கம் தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்பு இருந்த அதிகாரத்தை இழந்தாலும் இன்னும் ஆபத்தான நிலையில் இருந்த விழுந்த அதிகாரிகள் தங்கள் தாக்கம் இருந்த இடங்கள்ல ஒன்று கூடினர். அவர்கள் பொய்யான மதங்களின் கோயில்கள், அரசியல் அதிகார மையங்கள், பொழுதுபோக்கு தலைநகரங்கள் மற்றும் நிதி மையங்களுக்கு கூட்டமாக சென்றனர். அவர்கள் இந்த கோட்டைகளை உறுதிப்படுத்தி கடைசி வரை அவற்றை பிடித்து வைத்திருக்க தீர்மானித்தனர். பரலோகத்துக்கு வழி அவர்களுக்கு இப்போது மூடப்பட்டதால் அவர்கள் அங்கு அல்ல, கடவுளின் ஜனங்களை எதிர்த்து இறுதி தாக்குதலுக்காக ஒருங்கிணைக்க தொடங்கினர். பாம்பு கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களை எதிர்த்து போர் செய்தது. இது வரலாற்றில் எப்போதும் பதிவாகாத வகையில் ஒரு துன்புறுத்தல், பிரச்சாரம் மற்றும் ஆன்மீக போராக இருந்தது. ஆனால் மிகேல் உறுதியாக நின்றார். அவருக்கு ஒரு பணிக்கட்டளை வழங்கப்பட்டிருந்தது, அதை முழுமையாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியும் இருந்தது. ஒவ்வொரு பேயும் கீழே வீசப்பட்டு, ஒவ்வொரு விழுந்த தேவதூதனும் கட்டப்பட்டு, ஒவ்வொரு குற்றச்சாட்டும் மௌனமாக்கப்பட்டது. இறுதி எதிரி அகழியில வீசப்பட்டதும், கடைசி சங்கிலி பூட்டப்பட்டதும், கடைசி முத்திரை வைக்கப்பட்டதும் அப்போதுதான் அந்த போர் முடிவடையும். அந்த கணம் வரும் வர போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆன்மீக கண்கள் கொண்டவர்களுக்கு அது தெளிவாக தெரிந்தது. ஆனா குருட்டுத்தனமாக நடப்பவர்களுக்கு அது மறைந்திருந்தது. அனைத்தையும் தாங்கி பூமி நொந்து கொண்டிருந்தது. தேவனுடைய மகன்கள் வெளிப்படும் நாளையும், படைப்பே தன்னை அழிவில் இருந்து விடுவிக்கப்படும் நாளையும் ஆவலோடு எதிர்பார்த்தது. அதிகாரங்கள் கீழே வீசப்பட்டு அவர்களின் பரலோக அணுகல் துண்டிக்கப்பட்டதும் சாத்தான் தன்னுடைய புதிய யோசனையை தேட வேண்டிய நிலைக்கு வந்தான். இனி அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்தர்களை குற்றஞ்சாட்ட முடியல. இனி அவன் நிழல்களில் இருந்து செயல்பட்டு ஆன்மீக உலகிலிருந்து நிகழ்வுகளை இயக்க முடியல. இப்போது பூமியில கட்டுப்படுத்தப்பட்ட அவன் ஒரு மனிதனின் மூலம் செயல்படுவான். அந்த மனிதன் தோட்டத்தில் இருந்து பாம்பு கிசுகிசுட்டு வந்த ஒவ்வொரு ஆசையும், அதிகாரத்துக்கான பேராசையும், தேவனை அவமதிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னுள் கொண்டிருப்பான். பிரதிவயிறு எழுந்து வருகா. பல தலைமுறைகளாக அவன் தயார் செய்யப்பட்டான். அவனுடைய வம்சம் கவனமாக வளர்க்கப்பட்டது. அவன் மனது பிறந்த நாளிலிருந்தே பேய்களின் தாக்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஆம்பு கீழே வீழ்த்தப்பட்ட பின்னர் ஏற்பட்ட குழப்பத்துல அவன் உலக மேடையில குதித்து அமைதிக்கான வாக்குறுதிகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களை கவரும் காந்த சக்தியுடன் வந்தான். அவன் ஒரு ராட்சசனா வரவில்லை, அவன் ஒரு ரட்சகரா வந்தான். உலக பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ந்ததும், நாடுகள் போர் விளிம்பில் நின்ற போதும், அவன் சாத்தியமற்றதாக தோன்றிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினான். பசிப்பினி முழு மக்களையும் அழிக்கப் போகும் போது செழிப்ப உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை அவன் அறிமுகப்படுத்தினான். மதங்கள் மோதிக்கொண்டு நாகரிகத்தை சிதைக்கப் போகும் போது அவன் ஒற்றுமையும் பொறுமையும் போதித்து எல்லா பாதைகளும் ஒரே தெய்வீக உண்மையையே நோக்கி செல்கின்றன என கூறினான். நிலையான அமைதிக்காக இயங்கிய உலகம் அவனை கட்டி அணைத்தது. மாநில தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை அவனிடம் ஒப்படைத்தன. பெரும்பான்மையினர் மனிதகுலத்தின் துயரத்திற்கு தீர்வாக அவனை வழிபட்டனர். அவனது கண்களின் பின்னால் சாத்தான் புன்னகைத்தான். ஏனெனில் அவன் பூமியில் ஒரு சிங்காசனம் கண்டுபிடிச்சு விட்டான். ஆனா வழிபாடு மட்டும் போதால, அந்த மிருகம் இன்னும் அதிகமான ஒன்றா வேண்டியது. அதாவது அவனது அனுயாயர்களை அவனுடையவர்களாக அடையாளம் காணும் ஒரு குறி, கடவுள் விசுவாசிகளின் நெற்றியில் வைத்திருந்த முத்திரையின் போலி பதிப்பு. அந்த குறி முதல்ல மெதுவா அறிமுகப்படுத்தப்பட்டது. மோசடி, குற்றம் மற்றும் செயல்திறன் குறைபாடுகளுக்கு தீர்வாக வழங்கப்பட்டது. அவர்கள் அதை உயிரணு அடையாளம் என்று அழைத்தனர். வலது கையில அல்லது நெற்றியில பொருத்தப்படும் ஒரு சிப்பு, தடையில்லா பரிவர்த்தனைகள், உடனடி அடையாள உறுதி, புதிய உலக அமைப்பின் அனைத்து நன்மைகளையும் பெற அனுமதிக்கும் வகையில் அது வசதியானதாக இருந்தது. அது செயல்திறனா இருந்தது. அதுதான் அவர்கள் சொன்னபடி எதிர்காலம். அதை மறுத்தவர்கள் ஆபத்தான தீவிரவாதிகள், பொதுநலத்திற்கு அச்சுறுத்தலாகவும், அறிவொளி காலத்தில் இடமில்லாத மூடநம்பிக்கை உள்ள காலத்தின் பண்டையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டனர். அந்த பிரச்சாரம் இடையர் அது நடந்தது. ஒவ்வொரு திற, ஒவ்வொரு ஒளிபரப்பு, ஒவ்வொரு செல்வாக்கு கொண்டவரும் அந்த குரியன் புகழ பாடினார்கள். பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு அதற்கு எதிர்ப்பு காட்டுவது முட்டாள்தனமும் சுயநலமும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. வேலைக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். வங்கிகள் பரிவர்த்தனைகளுக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். மருத்துவ சேவைக்காக மருத்துவமனைகளும் அதை கட்டாயமாக்கின. மெதுவாவும் திட்டமிட்டும் மறுப்பவர்களை சுற்றி கயிறு இறுக்கப்பட்டது. அவர்கள் வாங்க முடியவில்லை, அவர்கள் விற்க முடியவில்லை. அவர்கள் சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டனர், வேட்டையாடப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர், பல இடங்களில் கொல்லப்பட்டும் விட்டனர்.
உலகம் தன் தேர்வை செய்துவிட்டது. கடவுளின் ராஜ்யத்துக்கும் மிருகத்தின் ராஜ்யத்துக்கும் இடையிலான கோடு இதுவரை எப்போது இல்லாத அளவுக்கு தெளிவா இருந்தது. இருப்பினும் கோடிக்கணக்கானோர் அந்த முத்திரையை ஏற்று தங்கள் நித்திய விதியை உறுதி செய்த போதிலும் மீதமுள்ளவர்கள் உறுதியாக நின்றனர். இவர்கள் தான் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் செலவை கணக்கிட்டு வசதியை விட கிறிஸ்துவையும் உயிர்வாழ்வை விட உண்மையையும் தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் ரகசியமான இடங்கள்ல, வீடுகள்ல, குகைகள்ல, காட்டுப்பகுதிகள்ல கூடினார்கள். மெல்லிய குரலில் வழிபட்டார்கள். தங்களிடம் இருந்த சிறிதை பகிர்ந்து கொண்டார்கள். இருள் சூழ்ந்த போதும் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்தார்கள். தூதர்கள் அவர்களை பாதுகாப்பாக காத்துக் கொண்டிருந்தார்கள். கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எப்போதும் அருகில் இருந்தார்கள். பலர் சாட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்சார்கள். வெளிப்படுத்தல் முன்கூட்டியே சொன்னபடி தலை அறுக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மறுக்கவில்லை. பிளேடு விழும்போது அவர்கள் கீர்த்தனங்களை பாடினார்கள். அவர்களின் ஆவிகள் தேவனின் சிங்காசன அறைக்கு ஏறி இறுதி வெற்றிக்காக காத்திருந்த பெரிய சாட்சிகள் கூட்டத்தில் சேர்ந்தன. மிகேல் எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருந்து பார்த்தார். அவரது வாள் இன்னும் பையில் இருந்து இழுக்கப்பட்ட நிலையில் அவரது கவனமும் குறையவில்லை. அவன் மிருகம் அதிகாரத்தை ஒருமிணைத்துக் கொண்டதை பார்த்தான். அவன் பொய்யான தீர்க்க தரிசி அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து வானிலிருந்து தீயை இறக்கி உலகத்தை ஏமாற்றுவதை பார்த்தான். அவன் அந்த முத்திரையை வழங்கும் நிகழ்வுகள் பெரிய மத சடங்குகளை போல நடைபெற்றத, முழக்கம் மற்றும் விசுவாச உறுதிமொழிகளுடன் நடந்ததை பார்த்தான். அவன் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து அழைத்து எப்போது எங்கள் ரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் கேட்பதை பார்த்தான். பதில் வரப்போகிறது. கோப கிண்ணங்கள் தயார் செய்யப்படுகின்றன. கர்ணங்கள் உத தயாராக இருந்தன. மிருகம் அவன் கொண்ட சக்தியும் மகிமையும் இருந்தும் தப்பிக்க முடியாத ஒரு சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அது மெகித்தோ பள்ளத்தாக்கில். அங்கு வானமும் பூமியும் சேர்ந்த படைகள் இறுதி தீர்மான போரில் மோதப்போகின்றன. அந்த முத்திரை வெறும் கட்டுப்பாட்டு கருவி மட்டும் இல்ல, அது படைப்பாளிக்கு எதிரான ஒரு போர் அறிவிப்பா இருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிளர்ச்சியுடன் இணைவதையும் படைப்பாளியை விட படைப்பை வழிபடுவதையும் தேர்வு செய்தாங்க. முத்திரையை பெற்றவுடன் இரண்டாவது வாய்ப்பு எதுவும் இருக்காது, மனம் திரும்பும் வாய்ப்பும் இல்ல. கோடி இழுக்கப்பட்டு விட்டது. மனிதர்கள் அதன் இரு பக்கங்களிலும் நின்றனர். மீட்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ, அழிவுக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ. இந்த யுகத்தின் இறுதி நிகழ்ச்சி அரங்கில் நடக்க தொடங்கியது. நடுநிலைக்கு இடமில்லை என்ற காலம் வந்துவிட்டது. அந்த இருண்ட நேரத்தில் மிருகம் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த போது, அந்த முத்திரை ஒவ்வொரு நாட்டிலும் கட்டாயப்படுத்தப்பட்ட போதும், தேவன் தனது ஜனங்களை விட்டுவிடவில்லை. அவர் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. நியாய தீர்ப்பின் காற்றுகள் விடுவிக்கப்படுவதற்கு முன், இறுதி குரல் ஒலிப்பதற்கு முன், ஒரு தூதர் கிழக்கில் இருந்து உயிருள்ள தேவனின் முத்திரையுடன் எழுந்தார். அவரது குரல் வானங்கங்களில் இடிமுழக்கமா ஒழித்து அழிவின் சக்திகளை நிறுத்தும் கட்டளையை வழங்கியது. நாம் எங்கள் தேவனின் ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரை போடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். அவ்வாறு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 12,000 பேர், மொத்தம் 144,000 பேர் ஒரு நித்தியத்தையும் கடந்தும் ஒழிக்கும் ஒரு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தடிப்படுத்தப்பட்டனர். இவர்கள் சாதாரண விசுவாசிகள் அல்ல. இவர்கள் கற்புள்ளவர்கள், உலகின் அழுக்குகளால் கலங்கப்படாதவர்கள். ஆட்டுக்குட்டி எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து சென்றவர்கள். இவர்கள் பால் தேவனுக்கு முன்பாக தாழ்வணங்கவில்லை. இவர்கள் மிருகத்துடன் சமரசம் செய்யவில்லை. ஒரு கெட்ட தலைமுறையின் நடுவினும் இவர்கள் தங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள். இப்போது இறுதி காலங்கள்ல சாட்சிகளாக பணியாற்ற போறாங்க. அவர்களின் நெற்றியில் இருந்த முத்திரை மனித கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொரு பேயும் அதை தெளிவாக கண்டது. அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஏனெனில் அந்த முத்திரை தேவனுடைய பெயரே வானத்தின் மொழியில் எழுதப்பட்டு நரகத்தின் எந்த சக்தியும் வெல்ல முடியாத உரிமையின் அறிவிப்பாக இருந்தது. இந்த ஒரு 144,000 பேர் வேதனையின் நாட்கள்ல நோயால பாதிக்கப்படாம, துன்புறுத்தலால் தாழ்வணங்காம ராஜ்ய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஜாதி குலம் மொழியிலும் அறிவிப்பார்கள். இவர்கள் இருளின் கோட்டைகளுக்குள் அனுப்பப்பட்டார்கள். மிருகத்தின் அதிகாரம் மிகுந்த நகரங்களுக்குள், பொய்யான மதங்கள் வளர்ந்த கோயில்களுக்குள், ஆண்டவரும் அவருடைய அபிஷேகப்பட்டவரும் எதிராக ஆட்சி நடத்தும் அரண்மனைகளுக்குள் விளக்க முடியாத துணிச்சலுடன் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பயமின்றி உண்மையை பேசினார்கள். ஏனெனில் அவர்களின் உயிர்கள் கிறிஸ்துவில் மறைக்கப்பட்டுள்ளன என்பதை, அவர்களின் பணி முடியும் வரை எதுவும் அவர்களை தொட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். பிசாசுகள் அவர்களுக்கு எதிராக கோபித்தன, ஆனால் அவர்களை மௌனமாக்க முடியவில்லை. மிருகம் அவர்களை பிடிக்க உத்தரவு பிறப்பித்தது, ஆனால் தேவதூதர்கள் அவர்களை பாதுகாத்தனர்.
கொலகாரர்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் குண்டுகள் இலக்கை அடைய முன் தூளாக மாறின. ஏனெனில் இந்த ஒரு 144,000 பேர் தெய்வீக பாதுகாப்பில் இருந்தார்கள். அவர்களின் சாட்சி முடியும் என்று நியமிக்கப்பட்ட நாள் வரை அவர்களை வெல்ல முடியாது. ஆனா அவர்கள் தனியா இல்ல, அந்த ஒரு 144,000 பேருடன் எண்ண முடியாத ஒரு பெரும் கூட்டமும் இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மொழியிலும், ஒவ்வொரு பண்பாட்டிலும் இருந்த விசுவாசிகள் அவர்கள் முத்திரையை ஏற்க மறுத்து கடைசி விலையை செலுத்தியவர்கள். இவர்கள்தான் சாட்சிக்காகவும் தாங்கள் காத்திருந்த தேவனுடைய வார்த்தைக்காகவும் கொல்லப்பட்ட மறைஞர்கள். அவர்கள் தலையை வெட்டப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், மூழ்கடிக்கப்பட்டார்கள், மற்றும் பொழுதுபோக்குக்காக அமைக்கப்பட்ட அரங்குகளில் காட்டுமிராண்டி விலங்குகளால் கிழிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்களின் மரணங்கள் தோல்விகள் அல்ல. ஒவ்வொருவரும் விழுந்தவுடனே உடனே வெள்ளையாடைகள் அணிவிக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு அவர்களது சக ஊழியர்கள் முழுமையாக கொல்லப்படும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்பட்டார்கள். அவர்களின் இரத்தம் நிலத்திலிருந்து கூவி அழைத்தது மற்றும் வானம் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டது. மிகேல் இந்த முத்திரை பெற்றவர்களுக்கு காவலாளியாக நின்றார். அவரை நோக்கி வர துணிந்த எந்த தீய ஆவியையும் எதிர்த்து அவரது வாளை எடுத்து வைத்திருந்தார். மீதமுள்ளவர்களை எந்த விலையிலும் பாதுகாப்பு என்று அவருக்கு தெளிவான கட்டளைகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த பணியை அவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றினார். ஒரு அதிகாரம் அந்த 144,000 ஒருவரை ஆவி பிடிக்க முயன்ற போது அது அருகில் கூட வருவதற்கு முன்பே மிகேல் அதை வீழ்த்தினார். தவறான தீர்க்கதரிசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஏமாற்ற எழும்பும் போது மிகேல் அவர்களின் பொய்களை வெளிப்படுத்த தேவதூதர்களை அனுப்பினார். நம்பிக்கையாளர்களை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தும் வகையில் அரசுகள் சட்டங்களை இயற்றிய போது மிகேல் மறைமுகமாக செயல்பட்டு தப்பிக்கும் வயல்களை திறந்தார், பாதுகாப்பு வழங்கினார், கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒருவரும் இழக்கப்படாம பார்த்தார். நாக நடப்பதை பார்த்து அவனது கோபம் புதிய உச்சத்துக்கு சென்றது. அவன் தீர்க்கதரிசிகளை அணிவா, இந்த 144,000 வெற்றி நிறைவடைந்த போது கருடத்துடன் சியோன் மலையில் நிற்பார்கள் என்பதை அவன் அறிவான். மரண சாட்சிகள் உயிர்த்தெழுந்து 1,000 கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்வார்கள் என்பதை அவன் அறிவான். கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அவனது பிடியில் இல்லாத இன்னொரு உயிராகும். இன்னொரு தோல்வி அவனது கிளர்ச்சி தோல்வி அடைந்தது என்பதற்கான இன்னொரு நினைவூட்டல். அதனால் அவன் தனது கோபத்தை அவர்கள் மீது இரட்டிப்பு வன்மையுடன் செலுத்தினான். அவனிட இருந்த எல்லா பேய்களையும் அவன் விடுவிக்கான். பிசாசுக்கு பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் அளித்தான். ஆனால் அவர்களின் உடலை மட்டுமே, அவர்களின் ஆன்மாவை அறிவான். மரண சாட்சிகள் உயிரிழந்து 1,000 கிறிஸ்துவுடன் ஆட்சிகள் என்பதை அவன் அறிவான். கடவுள் போடப்பட்ட உயிரும் அவனது பிடி இன்னொரு உயிராகும். தோல்வி அவனது கிளர்ச்சி தோல்வி அடைந்ததற்கான இன்னொரு நிகழ்வு. அவன் தனது கோபத்தை அவர்கள் மீது இரட்டிப்பொன்மையுடன் செலுத்தினான். அவனிட இருந்த எல்லா பேய்களையும் அவன் விசாரித்தர்களுக்கு எதிராக செய்யவும் அவர்களும் அதிகாரம் அளித்தானால் அவர்களின் உடல் மட்டுமே, அவர்களின் ஆவ ஒருபோதும் அல்ல. அவனிலே தோற்கடிக்கப்பட்டவருடன் நேரில் நேரிடி கொண்டு நாளுக்காக காத்தான். ஆன மரண சாட்சிகளிலும் பூமியை நனைக்கும் அளவுக்கு துன்புறுத்த போதும் பாராத ஒரு விஷயம், அது கோபத்தை அவர்கள் மீது இரட்டிப்பு வன்மையுடன் செலுத்தினான். அவனிட இருந்த எல்லா பேய்களையும் அவன் விடுவிக்கான். பிசாசுக்கு பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் அளித்தான். ஆனால் அவர்களின் உடலை மட்டுமே, அவர்களின் ஆன்மாவை ஒருபோதும் அல்ல. அவன் கற்பத்திலே தோற்கடிக்கப்பட்டவருடன் இறுதி நேரில் நேரிடும் நாளை எண்ணிக்கொண்டு அந்த நாளுக்காக காத்திருந்தான். ஆணவமோ மரண சாட்சிகளின் ரத்தம் பூமியை நனைக்கும் அளவுக்கு துன்புறுத்தல் அதிகரித்த போதும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அந்த 144,000 பேரின் சாட்சி பலனடித்தது. நியாய தீர்ப்பின் நடுவுல பெரும் கூட்டங்கள் கிறிஸ்துவ நோக்கி திரும்பினார்கள். முத்திர போடப்பட்டவர்களின் துணிச்சல அவர்கள் பார்த்து மனம் மாறினார்கள். சுவிசேஷம் அதிகாரத்துடன் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் கேட்டு நம்பினார்கள். இது மரணத்தை அர்த்தப்படுத்தும் என்பதை அறிந்தும் அவர்கள் அந்த முத்திரையை நிராகரித்து அதற்கு பதிலாக நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்தார்கள். அதிக இருட்டான நேரத்திலும் தீமை வெட்டும் பூமியை நனைக்கும் அளவுக்கு துன்புறுத்தல் அதிகரித்த போதும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அந்த 144,000 பேரின் சாட்சி பலனடித்தது. நியாய தீர்ப்பின் நடுவுல பெரும் கூட்டங்கள் கிறிஸ்துவ நோக்கி திரும்பினார்கள். முத்திர போடப்பட்டவர்களின் துணிச்சல அவர்கள் பார்த்து மனம் மாறினார்கள். சுவிசேஷம் அதிகாரத்துடன் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் கேட்டு நம்பினார்கள். இது மரணத்தை அர்த்தப்படுத்தும் என்பதை அறிந்தும் அவர்கள் அந்த முத்திரையை நிராகரித்து அதற்கு பதிலாக நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்தார்கள். அதிக இருட்டான நேரத்திலும் தீமை வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் கூட தேவனுடைய ராஜ்யமானது ஆன்மா ஆன்மாவாகவும் பெயர் பெயராகவும் உலகத்தின் அடித்தளங்கள் வைக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களால் வளர்ந்து கொண்டே இருந்தது.
ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் முன் நின்று ஏழு முத்திரைகளுடன் கூடிய சுருளை தனது கையில் வைத்திருந்தார். இது பூமியின் உரிமை ஆவணமாகும். அனைத்து படைப்புகளின் தீர்ப்பு

மீட்போம் இதுல விவரிக்கப்பட்டிருந்தது. வானகத்திலையும் பூமியிலையும் அதை திறக்க தகுதியானவர் எவரும் காணப்படவில்லை. எந்த தீர்க்கதரிசி, எந்த ராஜா, எந்த தேவதூதனோ அல்ல, தன் சொந்த ரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்ற ஒருவரை தவிர. இப்போது மூப்பர்கள் மற்றும் உயிருள்ள பிராணிகள் ஆராதனை செய்த போது தேவதூதர்கள் கூடினார்கள். மிகேல் தனது இடத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஆட்டுக்குட்டி முத்திரைகளை ஒன்றொன்றாக உடைக்க தொடங்கினான். ஒவ்வொரு முத்திரையும் பூமியில் ஒரு தீர்ப்பின் அலைவீச்சை வெளிப்படுத்தியது. ஒவ்வொன்றும் முந்தையதை விட கடுமையானதாக இருந்தது. ஒவ்வொன்றும் நூற்றாண்டுகளாக நடந்த எதிர்ப்பு, இரத்தப்பாச்சி மற்றும் தேவனை அவமதித்த செயல்களுக்கு கடவுளின் பதிலாக இருந்தது. மொத முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் ஒரு கிரீடமும் அணிந்திருந்தான். வெற்றி பெறும் நோக்கில் போருக்கு புறப்பட்டான். இது மோசடி ஆன்மாவின் வெளிப்பாடு, எதிர்கிறிஸ்து கொண்டு வரும் போலியான சமாதானம், நாடுகளை ஏமாற்றும் ஒற்றுமையின் மாய. அவன் பாதுகாப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா அடிமைத்தனத்தை வழங்கினான். அவன் செழிப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா உலகத்தை படுகொணக்காக தயார் செய்தான். உண்மைய காணாத மக்கள் அவனை தங்கள் விடுதலைக்காரராக போற்றினார்கள். இரண்டாவது முத்திரை விரைவாக வந்தது. ஒரு சிவப்பு குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரமும், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொள்ள செய்வதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. போர்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் வெடிச்சன. கூட்டணிகள் சிதைந்தன. நாடுகள் ஒன்றுக்கொன்று கொந்தளிப்புடன் எதிர்த்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. காயமடைந்தவர்களின் அலறல் வானில் முழங்கியது. மூன்றாவது முத்திரை ஒரு கருப்பு குதிரையை கொண்டு வந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு தராசு பிடிச்சிருந்தான். அசைப்பினி பூமி எங்கும் பரவியது. விவசாயமும் விநியோகமும் கவனமா சமநிலைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் போரும் ஊழலும் காரணமா முற்றிலும் சிதைந்தன. ஒரு குவார்டர் கோதுமை ஒரு நாள் கூலிக்கு விற்கப்பட்டது. முழு மக்கள் தொகையும் பசியில் தவித்தது. ஆனா உயர்வானவர்கள் வளங்களை குவித்து வைத்தனர். ஏழைகள் தெருக்களில் இறந்தனர். பணக்காரர்கள் தங்கள் கோபுரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர், அவர்களுக்கும் வரப்போகும் தீர்ப்பை அறியாமல். நான்காவது முத்திரை ஒரு வெளிர் குதிரையை விடுவித்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். பூமியின் நான்கில் ஒரு பகுதி மக்கள் வாளால், பசிப்பினியால், தொற்று நோயால் மற்றும் காட்டு மிருகங்களால் கொல்லப்பட்டனர். சடலக்கூடங்கள் நிரம்பி வழங்கா, பெரும் குழிகள் தோண்டப்பட்டன. இருப்பினும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. ஐந்தாவது முத்திரை திறக்கப்பட்ட போது குதிரையும் சவாரிக்காரனும் இல்ல, பூமியில எந்த வெளிப்பாடும் இல்ல. அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழ் இருப்பதை யோவான் கண்டார். அவர்கள் உறக்க அழைத்து, எவ்வளவு நேரம் பரமாண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, நீர் பூமியின் வாசிகளை நியாயம் செய்து எங்கள் ரத்தத்திற்கு பழிவாங்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளைகாடைகள் கொடுக்கப்பட்டு தங்குகளாக கொல்லப்பட வேண்டிய மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையா நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் காத்திருக்க சொல்லப்பட்டது. அவர்களின் பொறுமை பலகீனவல்ல, அது விசுவாசம். இறுதி ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீதியாக நியாயம் செய்பவரின் நீதியை அவர்கள் நம்பினார்கள். ஆறாவது முத்திரை வானங்களை உடைச்சது. ஒரு பெரிய நிலநடுக்கம் முழு பூமியையும் அதிர வைத்தது. சூரியன் ஆட்டுக்கடையின் முடி போல கருப்பு பை போல் மாறியது. சந்திரன் இரத்தம் போல் சிவப்பாக மாறியல்ல. வானிலிருந்து நட்சத்திரங்கள் பலமான காற்றால் அசைந்த மரத்திலிருந்து விழும் அத்திப்பழங்கள் போல விழுந்தன. வானமே சுருட்டப்பட்ட ஓலை பதிப்பை போல விலகியது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து அகற்றப்பட்டன. அரசர்கள், அரசுகுமாரர்கள், சேனாதிபதிகள், பணக்காரர்கள், வல்லமையுள்ளவர்கள், ஒவ்வொரு அடிமையும் சுதந்திரமானவரும் குகைகளிலும் மலையின் பாறைகளிலும் மறைந்தனர். அவர்கள் மலைகளுக்கும் பாறைகளுக்கும், எங்களை மேல் விழுங்கள், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்து வையுங்கள், ஏனெனில் அவர்களின் பெரிய கோபத்தாலாகிவிட்டது, யார் நிலைத்திருக்க முடியும் என்று அழைத்தனர். ஆனா மறைவதற்கான இடம் இல்ல, தப்பிக்கவும் வழியில. தேவனுடைய தீர்ப்பு வந்துவிட்டது, அது திரும்ப போவதில்லை. மைக்கேல் சீல்கள் உடைக்கப்படுவதை பார்த்தார். தீயவர்களின் வேதனையால் அவர் மனம் அசையவில்லை. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவரை வருத்தியது. அவர் மனிதர்களிடையே நடந்தார். அவர் அவர்களுக்காக போராடினா, அவர்களை பாதுகாத்தா, அவர்களுக்காக மன்றாடினார். ஆனா அவர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அறிவார். பாவம் என்றென்றும் தண்டனை இல்லாமல் இருக்க முடியாது என்பதையும் புரிந்தார். ஒவ்வொரு தீர்ப்பும் நீதியின் செயலாக இருந்தது. அது சிந்தப்பட்ட குற்றமற்ற ரத்தத்துக்கும், பலியாக்கப்பட்ட குழந்தைகளுக்கும், உயிரிழந்த பரிசுத்தவான்களுக்கும், ஒடுக்கப்பட்ட உண்மைக்கும் பதிலளிப்பாக இருந்தது. இரக்கமும் கோபத்தின் நடுவிலும் இன்னும் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது.
ரட்சிப்பின் கதவு இன்னும் திறந்திருந்தது. ஆனா அந்த கதவு மூடப்பட தொடங்கியது. விரைவில், மிக விரைவில் அது என்றென்றும் மூடப்படும். ஏழாவது சீல் இன்னும் உடைக்கப்படப்படல. அது உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி நிலவும். இறுதி உச்சத்துக்கு முன் ஒரு இடைவேளை, கம்பிகள் முழங்க ட்ரம்பட் ஒலிக்கும் முன், கோப கிண்ணங்கள் ஊற்றப்படும் முன் ஒரு அமைதியான தருணம். ஆனா அந்த தருணம் இன்னும் வரையும். இப்போது பூமி தீர்ப்பின் பாரத்தில் நடுங்கியது. இறுதி மோதலுக்கான மேடை அமைக்கப்பட்டது. மிருகம் தனது படைகளை திரட்டியது. பொய்யான தீர்க்கதரிசி தனது அடையாளங்களை செய்தார். மைக்கேல் தனது வாழ கூர்மையாக்கினார். இறுதி போர் நேரம் நெருங்கி வருவதை அவர் அறிவார். ஒரு இரத்த சிவப்பு வானின் கீழ் அந்த பள்ளத்தாக்கு விருந்திருந்தது. வரலாற்றில் எண்ணற்ற போர்களை கண்ட சமவெளி அது. ஆனால் இது போன்றது எதுவும் இல்ல. மெகிடோ கிரேக்கத்தில அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடம், அரசர்கள் எழுந்து வீழ்ந்த இடம், பேரரசுகள் மோதிய இடம், நாடுகள் அழிந்துவிட்ட இடம். இப்போது இறுதி நாட்களில் அது ஒளி மற்றும் இருள், பரலோக படைகள் மற்றும் நரக படைகள் இடையிலான இறுதி மோதலுக்கு மேடையா மாறப்போகிறது. மிருகம் பூமியின் அரசர்களையும் அவர்களது படைகளையும் ஒன்று சேர்த்தது. ஒரே நோக்கில் ஒன்றிணைந்து ஆட்டுக்குட்டி மற்றும் அவரை பின்தொடர்பவர்களுக்கு எதிராக போர் செய்ய அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்தார்கள். கோடிக்கணக்கான படை வீரர்கள் மனிதன் உருவாக்கிய மிக முன்னேற்றமான ஆயுதங்களுடன் ஆயத்தமாக வந்தார்கள். ஆனா அவர்கள் தனியாக இல்ல, அவர்களின் பின்னால் பெரும்பாலான மனித கண்களுக்கு தெரியாம பிசாசு படைகள் நடந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கணத்துக்கு காத்திருந்த விழுந்த தேவதைகள் கெயின் ஆபேலை கொன்றதிலிருந்து போர்களை திட்டமிட்ட தீய ஆவிகள், நிழலிலிருந்து நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள். இந்த அசுத்தமான படையின் தலைவனா சாத்தானே நேரடியா நின்றான். இனி பொம்மை அரசர்களின் பின்னால் மறைவாக இல்ல, ரகசியமாக செயல்படவும் இல்ல. அவன் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டான். ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட பெரிய சிவப்பு நாகம். ஒவ்வொரு தலைக்கும் துரோக கிரீடம். அவன் வால் பூமியை முழுவதும் தொடச்சது. அவன் ஒவ்வொரு

அணைகள் அந்த பிளவின் வழியா பாய்ந்தன. எண்ணற்ற கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவர்களது கவசங்கள் சர்வ வல்லவரின் மகிமையில ஜொலிக்க, அவர்களது வாள்கள் தெய்வீக நீதியின் உழைவில் உருவாக்கப்பட்டவை, அவர்களது முகங்களில் நிலைத்திருக்கும் உறுதியுடன் நித்தியவரின் சித்தத்தை நிறைவேற்றும் மனப்பான்மையுடன் இருந்தனர். அவர்களது நடுவில் ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் சௌகரியமாக சவாரி செய்தார். ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவரது கண்கள் நெருப்பின் ஜுவாலையைப் போலவும் அவரது குரல் பெருக்கெடுத்த நீரின் ஓசையைப் போலவும் இருந்தது. அவரது தொடையில ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வார்த்தை. மேலும் அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால் அவர் ஜாதிகளை தாக்கினார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆட்சி செய்வார். மேலும் அவர் சர்வவல்ல தேவனுடைய கோபத்தின் வெறிச்சியின் ராட்சச்சார அரைக்கும் இடத்தில் மிதிப்பார். இரு படைகளும் பள்ளத்தாக்கை கடந்தும் ஒருவருக்கொருவர் எதிராக நின்றன. ஒரு கணம் காலமே தன் மூச்சை பிடித்தது போல தோன்றியது. ஒரு பக்கத்தில் கிளர்ச்சி, பெருமை, வெறுப்பு மற்றும் மரணம் நின்றன. மற்றொரு பக்கத்துல நீதியும் பரிசுத்தமும் அன்பும் வாழ்வும் நின்றன. இங்கே எந்த சமாதானமோ பேச்சுவார்த்தையும் இடைநிறுத்தமும் இருக்க முடியாது. இதுவே ஏதேன் தோட்டத்திலிருந்து தீர்க்க தரிசனம் செய்யப்பட்ட போல். அப்போது தேவன் பாம்பிடம், நான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் பகைமை வைப்பேன். அவன் உன் தலைய நசுக்கும், நீ அவன் குதிகாலில் கடிப்பாய் என்று அறிவித்தார். புதிதால் கல்வரில் கடிக்கப்பட்டன. இப்போது தலைய அருமகேதோனில் நசிக்கப் போகிறாங்க. சாத்தான் பள்ளத்தாக்க கடந்து பார்த்தபோது மிகேலுடன் கண்கள் சந்தித்தன. இது தனிப்பட்டது. லூசிபர் முதன் முதல கிளர்ச்சி செய்த போது விண்ணக நீதிமன்றங்கள்ல, வரலாற்றுல எண்ணற்ற போர் நிலங்கள்ல, தேவதூதர்களும் பேய்களும் காணப்படாம மோதும் ஆன்மீக உலகிலும் இவர்கள் முன்பும் பலமுறை போரிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இறுதி நேரடி மோதல். இனி ஓட்டம் இல்ல, தாமதம் இல்ல, மறுபடியும் வாய்ப்பு இல்ல. நீ வெல்ல முடியாது காளை நட்சத்திரமே என்று மிகேல் அறிவித்தார். அவரது குரலில் விண்ணகத்தின் அதிகாரம் ஒலித்தது. உன் தோல்வி சிலுவையிலே முடிவு செய்யப்பட்டது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே உன் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இப்போது சரணடைந்து உன் அநுயாயர்கள் எதிர்கொள்ளும் வேதனையை தவிர்க்க செய். ஸ்தானின் சிரிப்பு உடைந்த கண்ணாடி ஒளி போல் கூர்மையாகவும் தீமையால் நிரம்பியதாகவும் இருந்தது. நான் ஒருபோதும் தலை வணங்க மாட்டேன் மிகேல். நான் ஒருபோதும் கீழ்ப்படைய மாட்டேன். நான் வீழ வேண்டியிருந்தா இந்த முழு உலகத்தையும் என்னுடன் இழுத்துச் செல்லுவேன். அதையும் என் முகத்துல ஒரு புன்னகையுடன் செய்வேன். போரின் தொடக்கம் பூமியின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஒரு கர்ஜனையுடன் ஆரம்பமானது. மிருகத்தின் படைகள் முன்னேறின. அவர்களது ஆயுதங்கள் எரிந்தன. அவர்களது குரல்கள் எதிர்ப்பை முழங்கின. ஆனா அவர்கள் பரலோகத்தின் படைகளை எட்டவில்லை. தேவனுடைய வார்த்தை பேச அவருடைய வாயிலிருந்து வந்த வாள் முழு படைத்தளங்களை அவர்கள் நின்ற இடத்திலேயே வீழ்த்தியது. அவர்களது மாமிசம் கரைந்தது. ஆயுதங்கள் உருகின. அவர்களது துணிச்சல் வெயிலில் மாயம் பனிப்பொழிவை போல மறைந்தது. வீழ்ந்த தேவதூதர்கள் மிகேலையும் பரலோக படையையும் எதிர்கொள்ள விரைந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் தீயில் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் போல இருந்தார்கள். மிகேலின் வாள் துல்லியத்துடனும் சக்தியுடனும் அசைந்தது. ஒவ்வொரு வெட்டும் ஒரு பேயின் தலையை துண்டாக்கியது. ஒவ்வொரு குத்தும் ஒரு வீழ்ந்த தேவதூதரை அகழிக்குள் வீசியது. இங்கு போட்டி எதுவும் இல்ல, இங்கு போர் எதுவும் இல்ல. இங்கிருந்தது வெறும் நிறைவேற்றல் மட்டுமே. கடவுளின் விரைவான, பயங்கரமான, நீதியான தீர்ப்பு அவருக்கு எதிராக கிளர்ந்தவர்களுக்கு. சாத்தானே மிகேலை எதிர்த்து கடைசி துடிப்புல தாக்குதல் நடத்தினான். அவனது நகங்கள் காற்ற சுரங்கிட அவனது பற்கள் கோபத்துடன் கடித்தனர். அவனது வால் தாக்கி நசுக்கவும் அழிக்கவும் முயன்றது. ஆனா மிகேல் உறுதியாக நின்றான். அசையாம அதிராம அவன் தனது வான உயர்த்தி பிடிச்சான். அது சர்வ வல்லவரின் தீயால் ஜொலித்தது. வானமும் பூமியும் படித்த கர்த்தராகிய தேவனின் நாமத்துல நான் உன்னை கீழே வீசுகிறேன். ஒரு வல்லமையான வெட்டு மிகேல் தனது வாழை அரக்கனின் இதயத்தில் ஊன்றினான். சாத்தான் கத்தினா. அவனது கோபமும் நம்பிக்கையற்ற துளிரமும் கொண்ட ஒரு சத்தம் பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்தது. அவன் இறக்கவில்லை, ஏனெனில் அவன் ஆன்மாவிலேயே இறந்தவன். ஆனால் சங்கிலிகளில் விழுந்தான். இருளின் சங்கிலிகள். உலகம் உருவாகும் முன்பே அவனுக்காக தயார் செய்யப்பட்ட சங்கிலிகள். ஒரு தேவதூத அவனை பிடித்து கட்டி அவனை ஆழ்கடலில் எரிந்து அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பூட்டி மூடினான். போர் முடிஞ்சதே. பாம்பு தோற்கடிக்கப்பட்டது. மெகித்தோ பள்ளத்தாக்கில அமைதி நிலவியது. பாம்பின் கீழ் ஆழ்கடல் ஒரு விஷத்தை விழுங்கும் தொண்டை போல திறந்தது. அது இருளை தாண்டிய ஒரு இடம். வெளிச்சமே இல்லாத இடத்தில் வெட்டப்பட்ட ஒரு சிறை. அங்கு காலம் வேறுபட்ட முறையில நகர்ந்தது. நம்பிக்கை என்றே இல்லாத இடம். ஆழ்கடலுக்கான விசையை வைத்திருந்த தேவதூத மிகேல் அல்ல. இந்த பணியை மற்றொருவருக்கு ஒப்படைத்திருந்தாருங்க. ஒரே கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அவன் சாத்தான தொண்டையில பிடித்தான்.
உலகமெங்கும் ஏமாற்றிய மகா

பாம்பு ஆதாமின் வீழ்ச்சியை ஏற்படுத்தியவன், வனாந்தரத்துல கிறிஸ்துவ சோதித்தவன், வானத்துக்கும் பூமிக்கும் எதிராக போர் நடத்தியவன். அவன் கத்தி கொண்டே ஆழத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்லப்பட்டான். அவனை கட்டிய சங்கிலிகள் இரும்போ அல்லது எக்கோ அல்ல. அவை கடவுளின் சொற்களிலிருந்தே உருவாக்கப்பட்டவை, உடைக்க முடியாதவை, என்றென்றும் நிலைத்தவை. அவன் போராடும் ஒவ்வொரு முறையும் இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டன. சாத்தான் கீழே விழும்போது குழியின் ஓரங்களை நகத்தா கீறினா அவன் குரல் சப்தமாக சபிப்புகளும் பயங்கரவாதங்களும் ஒழித்தன. ஆனால் அவை ஒருபோதும் நிறைவேறாதவை. இது முடிவல்ல என்று அவன் கத்தினான். நான் திரும்பி வருவேன், நான் மீண்டும் எழுவேன். ஆனா அவ குரல் தடைப்பட்டு விட்டது. ஏனெனில் ஆழத்தின் மீது ஒரு முத்திரை வைக்கப்பட்டது. அந்த முத்திரையில ஆட்டுக்குட்டியின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் பூமி கீழையும் எந்த சக்தியாலும் உடைக்க முடியாதது. அதற்கு பிறகு அமைதி. ஏதேன் தோட்டத்தில் நடந்த கிளர்ச்சிக்கு பிறகு முதல் முறையா பூமி குற்றம் சாட்டுபவனின் நிலையான இருப்பில்லாமல் இருப்பது எப்படி என்று அறிந்தது. இனி சந்தேகத்தின் இரகசிய குரல்கள் இல்ல, இனி ஏமாற்றும் சூழ்ச்சிகள் இல்ல, இனி பேய்களை அனுப்பி வேதனை செய்யும் பணிகள் இல்ல. பாம்பு கட்டப்பட்டு விட்டது. உலகம் 6000 ஆண்டுகளாக பிடித்திருந்த மூச்சை விடுவித்தது. மிகேல் ஆழத்தின் ஓரத்தில் நின்று முத்திர பூட்டப்படுவதை பார்த்து கொண்டிருந்தார். எதிரியின் தோல்வியில அவருக்கு வெற்றி உணர்வோ பெருமையோ திருப்தியோ எதுவும் இல்ல. நிறைவேற்றப்பட்ட கடமையின் பாரமோ, இந்த சிறைவை தற்காலிகமானது என்ற தீவிரமான அறிவு மட்டுமே அவருக்கு இருந்தது. திருவாக்கு தெளிவாருன்ல, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். அது புரியாத ஒன்றா தோன்றியது? எதிரிக்கு இறுதியாக ஒரு கிளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏன் வழங்க வேண்டும்? ஆனா மிகேல் கடவுளின் ஞானத்தை கேள்விப்படவில்லை. உருவாக்கியவருக்கு தன் புரிதலை தாண்டிய நோக்கங்கள் உள்ளன, காலத்தை கடந்த திட்டங்கள் உள்ளன. மேலும் சாத்தானின் இறுதி கிளர்ச்சியில கூட கடவுளின் தீர்ப்புகளின் நீதியை வெளிப்படுத்தும் அளவுக்கு முழுமையான நீதியும் உள்ளதாக அவர் அறிந்திருந்தார். இப்போது அந்த நாகம் சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. பூமி இதுவரை அறிந்திராத அமைதியின் பருவத்துக்குள்ள நுழைந்தது. 5 ஆண்டு காலம் தொடங்கிறது. கிறிஸ்து எருசலேம்ல தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார். மற்றும் கடல் நீர் கடலை மூடியிருப்பதை போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பியது. தங்கள் சாட்சிக்காக தலையறுக்கப்பட்டு மிருகத்தின் முத்திரையை ஏற்க மறுத்த மறை நம்பிக்கையாளர்கள் மகிமை மிக்க உடல்களில் உயிர் தெழுந்து கிறிஸ்துவுடன் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் நீதியை வழங்கினார்கள், ஜாதிகளுக்கு போதித்தார்கள், மற்றும் இறைவனுக்கு விசுவாசமாக இருந்தால் ஈவன் மரணத்திலும் அது ஒருபோதும் வீணாகாது என்பதற்கான உயிருள்ள சாட்சிகளாக இருந்தார்கள். வேதகத்தின் வீழ்ச்சியிலிருந்து படைப்பை தொடர்ந்த சாபம் நீக்கப்பட்டது. சிங்கம் ஆட்டுக்குட்டியுடன் படுத்து போயிருந்து பாலைவனம் ஒரு ரோஜாவை போல மலர்ந்தது. போர்கள் நடந்த வயல்கள்ல குழந்தைகள் விளையாடினார்கள். முதியவர்கள் தங்கள் திராட்சை மற்றும் அத்தி மரங்களின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பயப்பட செய்ய யாரும் இல்ல. ஆனா இந்த சமாதான காலத்திலையும் மனிதர்கள் வீழ்ச்சியின் சின்னத்தை இன்னும் சுமந்து கொண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்ட காலத்து தப்பித்து இறப்புக்குரிய உடல்களுடன் 1000 ஆண்டுகள் காலத்தில் நுழைந்தவர்கள் இன்னும் பாவம் செய்யும் திறனோ, கிளர்ச்சி செய்யும் மனமோ, ஒளிக்கு பதிலாக இருளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இரும்பு கோளோடு ஆட்சி செய்து நீதியும் நியாயமும் முழுமையான அதிகாரத்துடன் நிலைநாட்டினாலும் மனித மனம் இன்னும் ஒரு போர் நிலமாகவே இருந்தது. பலர் வெளிப்படையா கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் வேண்டாமலே தலை வணங்கினார்கள். விருப்பத்தால் அல்ல, அவர்கள் அரசனை நேசித்ததால் அல்ல, கிளர்ச்சி உடனே தண்டிக்கப்படுவதால் தான் சேவை செய்தாங்க. மறைமுகமான எண்ணங்கள்ல அவர்களது உள்ளம் ஒரு நாள் இந்த ஆட்சியில் இருந்து விடுதலை பெறும் நாளாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மைக்கேல் பூமியில் நடந்தார். இனி ஒரு போராளியாக அல்ல, பாதுகாவலராகவும் ஆசானாகவும். அவர் உயிர்த்திருந்த பரிசுத்தர்களுக்கு பரலோகத்தின் வழிகளை கற்றுக் கொடுத்தார். அவர் ஆழத்தின் எல்லைகளை கண்காணித்து முத்திர உறுதியா இருக்குமாறு பார்த்தார். கிறிஸ்துவின் ஆட்சியில ஜாதிகள் வளர்ந்து பெருகும் போது அவர் அவற்றை கவனித்தார். பலர் காண முடியாததை அவர் பார்த்தார். கிளர்ச்சி இறந்துவிடவில்லை, அது வெறும் உறங்கிக் கொண்டிருந்தது. புற்றுநோய் தற்காலிகமாக மறைந்திருப்பதை போல அது அடித்தளத்துல காத்திருந்தது. நேரத்தை எதிர்பார்த்து சக்தியை சேர்த்துக் கொண்டது. 1000 ஆண்டுகள் முடிவடைஞ்ச போது, ஆழத்தின் முத்திர உடைக்கப்பட்டு சாத்தான் மீண்டும் விடுவிக்கப்பட்ட போது, மனித உள்ளத்தின் உண்மையான இயல்பு வெளிப்படும். மில்லேனியம் சாத்தானுக்கான ஒரு சோதனை அல்ல, அவரது விதி ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இது மனிதர்களுக்கான ஒரு சோதனை. இது ஒரு முறை என்றும் நிரூபித்தது. சிறந்த சூழலில் இருந்தாலும் நேரடி நீதிமான் அரசரின் ஆட்சிக்கு இடையும் எண்ணிக்கையற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் கூட
விழுந்த மனிதன் வாய்ப்பு கிடைத்தால் கிளர்ச்சியையே தேர்வு செய்வான். அதனால் மைக்கேல் காத்திருந்தார். அவரது வாள் எப்போதும் தயார் நிலையில், இறுதி அதிகாரம் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை அறிந்திருந்தார். பாம்பு சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அது விழிக்கும். அவன் விழிக்கும் போது கடைசி கிளர்ச்சி தொடங்கும். ராஜாதி ராஜனுக்கு முன்பு தலை வணங்க மறுத்த அனைவருக்கும் இறுதி தீர்ப்பு சுத்தியல் போல் விழும். 1000 ஆண்டுகள் நித்தியத்தின் மூச்சுல ஒரு மூச்சாக கடந்து போனது. கிறிஸ்துவின் ஆட்சியில் தலைமுறைகள் எழுந்தும் வீழ்ந்தும் சென்றன. ஒவ்வொருவரும் அமைதி மற்றும் நீதியின் உலகில் பிறந்தாலும் அவர்களது இதயங்களில் ஆதாமின் கிளர்ச்சியின் விதையை இன்னும் சுமந்து கொண்டிருந்தனர். மறுபிறப்பு பெற்ற பரிசுத்தர்கள், அதாவது கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய உயிர் தியாகம் செய்து உயிர்த்தெழுந்தவர்கள், துன்பக்காலத்தை தப்பித்தவர்களின் சந்ததிகள் பூமியில் பெருகும் போது அதிகரிக்கும் துயரத்துடன் பார்த்தனர். இந்த மரணம் இல்லாதவர்கள் போர் என்றே அறியவில்லை, பஞ்ச அனுபவிக்கவில்லை, பேய்களின் அடக்குமுறையில் துன்புறவில்லை. அவர்கள் தங்கள் முழு வாழ்வையும் ராஜாவின் நேரடி முன்னிலையில் சிறந்த நீதியுடன், நிறைந்த வளத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களின் இருதயத்தின் மறைமுகமான இடங்களில் பலர் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதை பொறுக்க முடியாமல் இருந்தனர். அவர்கள் அவரை நேசிக்கவில்லை, அவர்கள் அவரை பயந்தன. அன்பில்லாத பயம் என்பது கிளர்ச்சியின் விதை போடும் நிலமாம். அந்த நாள் வந்தது. ஆழத்தின் முத்திர உடைஞ்சதிரு. 1000 ஆண்டுகள் சாத்தானை கட்டியிருந்த சங்கிலிகள் காலை பனி போல் கரைந்தன. மற்றும் அந்த நாகம் குழியிலிருந்து வெளியே வந்தான். சிறையில் இருந்ததால் பலவீனம் அடையாம அதற்கு பதிலாக கொந்தரிப்புடன் அவனது வெறுப்பு கூர்மையான கத்தியாக மாறியிருந்தது. அவன் நுணுக்கமா நேரத்தை வீணடிக்கிறல்ல. அவனுக்கு அவ்வாறு செய்ய தேவையில்லை. அவன் தம் படையை எங்கே தேட வேண்டும் என்று நன்றாகவே அறிந்திருந்தான். வெளிப்படையாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தவர்களிடையே அவன் பூமியின் 4 மூலைகளிலும் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகைய போர் செய்ய ஒன்றிணைக்க ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையில் உள்ள மணலை போல எண்ணிக்கையற்றது. ஒவ்வொரு கண்டம், ஒவ்வொரு பழங்குடி, ஒவ்வொரு மொழியிலும் தங்களை ஆளும் அரசனை நேசிக்க மறுத்தவர்களாயிருந்தனர். இது மனித இதயத்தின் புள்ளிமையின் இறுதி சான்றாக இருந்தது. இந்த கிளர்ச்சியாளர்கள் சொர்க்கத்துல வாழ்ந்தவர்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களை நீதியோடு ஆளும் நிலையில பார்த்திருந்தார்கள். அவர்கள் தினமும் அதிசயங்களை பார்த்திருந்தனர். அவர்கள் எப்போதும் பழம் கொடுக்கும் மரங்களில் இருந்து சாப்பிட்டும், உயிர் நீர் ஓடும் நதிகளில் இருந்து குடித்தும் இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் பசிக்கவில்லை, ஒருபோதும் நோயுற்றதில்லை, ஒருபோதும் அடக்குமுறைக்கு உட்பட்டதில்லை. ஆனா சாத்தான் ஏதேன் தோட்டத்துல சொன்ன அதே பொய்ய, நீங்களும் தேவனை போல இருக்கலாம் என்று கிசுகிசுத்த போது அவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு எல்லாவற்றையும் அளித்தவருக்கு எதிராக ஆயுதம் எடுத்தார்கள். கிறிஸ்துவை வீழ்த்த முடிந்தால் தாங்களே பூமியை ஆள முடியும் என்று நம்பி கொலைக்கு துடிப்புடம் எருசலேமுக்கு திரண்டார்கள். மிகில் பரிசுத்த நகரின் சுவர்கள்ல நின்று அந்த இராணுவங்கள் நெருங்குவதை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பயமும் இல்ல, ஆனா ஒரு ஆழமான நிலையான துக்கம் மட்டும் இருந்தது. இந்த வரலாற்றுல இந்த மாதிரி படிவம் எத்தனை முறை நடந்ததையும் அவர் பார்த்திருக்கிறார். மனிதர்கள் ஒளிக்கு பதிலாக இருளை, உண்மைக்கு பதிலாக பொய்ய, கீழ்ப்படிதலுக்கு பதிலாக கிளர்ச்சியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இது வேறுபட்டது. இது இறுதி சோதனை. மனிதர்கள் வீழ்ந்த பிறகு அவர்களின் உள்ளார்ந்த இயல்பில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக வெளிப்படுத்தும் தருணம். எல்லா காரணங்களும் நீக்கப்பட்ட போது அவர்கள் பேய்களை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் பேய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஊழல் அரசுகளை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் கிறிஸ்து முழுமையான நீதியுடன் ஆட்சி செய்தார். வறுமை, அடக்குமுறை அல்லது அறியாம ஆகியவற்றையும் அவர்கள் பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் 1000 ஆண்டுகளாக அந்த வகை எதுவும் இல்லை. ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அவர்கள் தலை வணங்க விரும்பவில்லை. அந்த பெருமை, அதாவது தேவனுடைய அதிகாரத்தை ஏற்க மறுக்கும் அந்த அடிப்படை மனநிலை, லூசிபரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய அதே பாவம்தான். கோக் மற்றும் மேகோக்கின் படைகள் தேவனுடைய ஜனங்களின் முகாமையும், அவர் நேசித்த நகரத்தையும் சூழ்ந்தன. அவர்கள் ரகசியமாக உருவாக்கிய ஆயுதங்களையும், உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களின் கண்காணிப்பில் இருந்து மறைத்து வைத்திருந்த போர் இயந்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்பினார்கள். அவர்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் தாக்கினால் வாசல்களை முறியடிச்சு சிங்காசனத்தை கவிழ்த்து தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்று நம்பினார்கள். சாத்தான் அவர்களின் தலைவனாக நின்றான். இனி மறைவும் இல்ல, நடிப்பும் இல்ல. அவன் மீண்டும் ஒரு முருகமாக 7 தலைகளும் எதிர்ப்பாக உயர்த்தப்பட்டு அவனது குரல் பரப்பில் முழங்கியது. இது நம்முடைய நேரம், இது நம்முடைய தருணம். எழுந்து நமக்கு உரியதை எடுத்துக்கொள். உங்களை பயத்தால் ஆட்சி செய்த அதிபதியை கீழே தள்ளுங்கள். சுதந்திரமாக இருங்கள். ஆனா அவர்கள் ஒருபோதும் வாசல்களை அடையவில்லை.
படைகள் முன்னேறி அவர்களின் போர் முழக்கம் வானில் ஒலிக்கும் போது வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை விழுங்கியது. ஒரு வாள் கூட இழுக்கப்படவில்லை, ஒரு அம்பும் விடப்படவில்லை, ஒரு பாதுகாவலனும் விரல கூட உயர்த்த வேண்டிய நிலை இல்ல. தேவனுடைய தீர்ப்பு மின்னல் போல் விழுந்தது. ஒரு கணத்துல கிளர்ச்சி முடிவடைந்தது. மில்லியம் கணக்கான கிளர்ச்சியாளர்கள் பரிசுத்த தீயில விழுங்கப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் சாம்பலா மாறின. அவர்களின் ஆன்மாக்கள் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட தீக்குளத்தில் வீசப்பட்டன. மற்றவர்களை அழிவுக்கு வழி நடத்திய மோசடி செய்பவன் சாப்பானும் மீண்டும் பிடிக்கப்பட்டான். இந்த முறையில் சிறையில் அடைக்கப்படவில்லை. ஆனால் அவனை முன்பே மிருகமும் பொய்யறிவிப்பவரும் வீசப்பட்ட தீயும் கந்தகமும் நிறைந்த குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவன் நாளும் இரவும் என்றென்றும் முடிவில்லாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தப்பிக்கவும் விடுதலை பெறவும் வழி இல்லை. மிகேல் தமது வாளை திரும்ப வைத்து வைத்தான். போர் முடிதல. எல்லா எதிரிகளும் போர்க்கடிக்கப்பட்டன. எல்லா கிளர்ச்சியாளர்களும் தீர்ப்பு பெற்றனர். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் படைப்பை அச்சுறுத்திய அந்த பாம்பு என்றென்றும் மறைந்து விட்டது. பிரபஞ்சமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது போல இருந்தது. ஆனால் மிகேல் கொண்டாடுதே. அவ அமைதியாக நின்று தூரத்தில் தோன்ற போகும் ஒன்றின் இல்லாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தப்பிக்கவும் விடுதலை பெறவும் வழி இல்லை. மிகேல் தமது வாளை திரும்ப வைத்து வைத்தான். போர் முடிதல. எல்லா எதிரிகளும் போர்க்கடிக்கப்பட்டன. எல்லா கிளர்ச்சியாளர்களும் தீர்ப்பு பெற்றனர். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் படைப்பை அச்சுறுத்திய அந்த பாம்பு என்றென்றும் மறைந்து விட்டது. பிரபஞ்சமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது போல இருந்தது. ஆனால் மிகேல் கொண்டாடுதே. அவ அமைதியாக நின்று தூரத்தில் தோன்ற போகும் ஒன்றை நோக்கி நேர்கண்கள் வைத்திருந்தான். அது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு பிரமாண்டமானது, மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அதிசயமானது என்பதால் அதை பார்த்து தேவதூதர்களே முகன்குனிந்து வணங்குவார்கள். இறுதி அதிகாரம் தொடங்கப் போகிறது. அது போர் பற்றிய அதிகாரம் அல்ல, என்றென்றும் நிலைக்கும் சமாதானத்தின் அதிகாரம். பழைய பரலோகம் மற்றும் பழைய பூமி மெதுவாகவோ துண்டு துண்டாகவோ அல்லாம ஒரே கடும் தெய்வீக மாற்றத்தின் கணத்துல மறைந்தன. அங்குள்ள மூலக்கூறுகள் தீவிரமான வெப்பத்தில் உருகின. வான என்றென்றும் வைக்கப்படுகிற ஒரு சுருளை போல சுருண்டு மறைந்தது. கடல்கள் அனைத்தும் வெறுமையா ஆவியாகி மறைஞ்சன. எல்லா மலைகளும் சமப்படுத்தப்பட்டன. எல்லா பள்ளத்தாக்குகளும் நிரப்பப்பட்டன. சாபத்தின் ஒவ்வொரு ஐயையும், பாவத்தின் ஒவ்வொரு காயமோ, கிளர்ச்சியின் ஒவ்வொரு நினைவோ இருப்பிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட அமைதியில, படைப்புக்கு முன்பிருந்த வெற்றியிலிருந்தும் ஆழமான அமைதியில கடவுள் பேசினார். பாருங்க, நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். அது அப்படியே நம்புதர். புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி படைப்பாளரின் குரலிலிருந்து தோன்றின. பாவம் தொட்டிராத, மரணம் எட்டாத, தூய்மையானதும் குறையற்றதும், நீதிமை என்றென்றும் குடியிருக்கும் ஒரு உலகம். பின்னர் மைக்கேல் அதை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் தனது கணவருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அது கடவுளிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கியது. அவருடைய மகிமையால பிரகாசித்தது. அதன் ஒளி மிகவும் விலை மதிப்புள்ள ரத்தினம் போலவும், ஜாஸ்பர்கல் போலவும், சுத்தமான சுழியம் போலவும் இருந்தது. அந்த நகரத்திற்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களில் 12 தேவதூதர்கள் இருந்தனர். வாசல்கள்ல இஸ்ரவேல் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரம் ஒரு சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் நீளமும் அகலமும் சமமாயிருந்தது. அதன் அளவுகள் முற்றிலும் சரியாகவும், வடிவமைப்பு குறைபாடின்றியும், அதன் அழகு விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. சுவர் ஜாஸ்பர் கல்லால செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய பொன்னா, கண்ணாடி போல் தூய்மையா இருந்தது. மைக்கேல் நகரின் வாசல்களில் ஊடாக நடந்தார். தன் படைப்பிலிருந்து முதல் முறையாக அவர் தனது வாழை கீழே வச்சார். இனி போர் இருக்காது, இனி யுத்தங்கள் இருக்காது, இனி எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். பாம்பு மறைஞ்சு போச்சு, மிருகம் அழிக்கப்பட்டது. பொய்யான தீர்க்கதரிசி மௌனமாக்கப்பட்டார். சாவே நெருப்பு குளத்துல எரியப்பட்டது. ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்பட்டது. ஒவ்வொரு வலியும் குணமாக்கப்பட்டது. ஒவ்வொரு துயரமும் மகிழ்ச்சியா மாற்றப்பட்டது. அவர் தங்கம் போன்ற தெருக்களில கண்ணாடி போல் வெளிப்படையாக நடந்து தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து நகரின் பெரிய தெருவின் நடுவே ஓடும் வண்ணக்கல் போல் தெளிவான ஜீவ நதியை பார்த்தார். அந்த நதியின் இருபுறமும் ஜீவ விருட்சம் நின்றது. அது 12 வகை பழங்களை தரும். ஒவ்வொரு மாதமும் அதன் பழங்களை அளிக்கிறது. அந்த மரத்தின் இலைகள் ஜாதிகளுக்கான குணமாயிருந்தன.
அந்த நகரில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனோ

ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாயிருந்தார்கள். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. தேவனின் மகிமை அதற்கு ஒளியளிக்கிறது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காயிருக்கிறான். ஜாதிகள் அதன் ஒளியில் நடக்கின்றன. பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வருகிறார்கள். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இரவு இருக்காது. எந்த அசுத்தமானதும் அதில் நுழையாது. அவமானமானதும் மோசடியானதும் செய்வோரும் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும் அதில் நுழைவார்கள். தேவனோ ஆட்டுக்குட்டியும் உள்ளிருக்கும் அந்த சிங்காசனோ அனைத்திற்கும் நடுவில் நின்று ஒளியும் அன்பும் பரிசுத்தமும் அலை போல புதிய படைப்பின் எல்லை வரை பரவியது. மிகேல் அந்த சிங்காசனத்தின் முன் நின்று தன் முகத்தை தரையில் வைத்து ஆராதனையில் விழுந்தார். இந்த தருணத்திற்காகவே அவர் போராடினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த போர்கள்ல விசுவாசிகளை அவர் காத்து வந்தார். அவர் குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ளி அரண்மனையை கட்டியடைத்தார். ஆனா இப்போது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முன்னிலையில் இது எல்லாம் தன் சக்தியால் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு வெற்றியும் ஆட்டுக்குட்டியால் தான் கிடைச்சது. ஒவ்வொரு போரும் உயர்ந்தவரின் அதிகாரத்துலதான் நடந்தது. ஒவ்வொரு பகைவரும் தோற்கடிக்கப்பட்டது தேவதூதர்களின் சக்தியால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். எப்போதும் ஒருமுறை எருசலேமின் சுவர்களுக்கு வெளியே ஒரு ரோமன் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தால் தான். மிகேல் ஒரு பணியாளர் மட்டுமே, அதற்கு மேல் எதுவும் இல்ல, அதற்கு குறையும் இல்ல. அந்த அடிமைத்தனத்துலதான் அவர் தன் மிகப்பெரிய மகிமையை கண்டார். சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் பேசியது. அது ஒரே நேரத்துல இடியாய் மென்மையான கிசுகுசுப்பாய் இருந்தது. முடிந்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரின் நீரூற்றிலிருந்து இலவசமாக நீரளிப்பேன். வெற்றி பெறுபவர்கள் இதையெல்லாம் உரிமையாக்குவார்கள். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள். புனிதர்கள், முச்சரிக்கப்பட்டவர்கள், துன்பத்திலும் துரதிருஷ்டத்திலும் விசுவாசத்தை காத்தவர்கள் சிங்காசனத்தின் முன் வெள்ளையாடைகளில் பண இலைகளை பிடித்துக் கொண்டு உறக்கப்பூவி, ரட்சிப்பு நம் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே என்று கூறினார்கள். மிகேல் உட்பட எல்லா தேவதூதர்களும் சிங்காசனத்தின் முன் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி, ஆமேன், புகழும் மகிமையும் ஞானமும் நன்றியும் மரியாதையும் அதிகாரமும் வலிமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமேன் என்று கூறினார்கள். போர் முடிந்ததே. பகைவர் தோற்கடிக்கப்பட்டார். சாபம் நீக்கப்பட்டது. மற்றும் அவர்களுக்கு முன் முடிவில்லாத நித்திய காலம் விரிந்தது. அந்த நித்தியம் துக்கமின்றி, வலியின்றி, மரணமின்றி, முடிவில்லாத வணக்கமும் மகிழ்ச்சியும் படைத்தவருடன் உடனிருக்கும் பங்கு கொண்ட வாழ்வும் ஆனது. மிகேல் புதிய படைப்பை நோக்கி பார்த்தபோது அவர் எப்போதும் போராடியதை பார்த்தார். தேவனுடன் சமாதானம் செய்யப்பட்ட ஒரு ஜனங்கள், அதன் முதற்கால சிறப்புக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரம்மஞ்சம், மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. இதுவே வெற்றி, இதுவே வாக்குறுதி, இதுவே ஆரம்பத்திலிருந்தே எழுதப்பட்ட முடிவு. மேலும் அது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிக மகிமை மிக்கதாக இருந்தது. இறுதி போர் வெற்றி கொண்டது, மற்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் முடிவில்லாம ஆட்சி செய்யும். ஆமா,

0: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தா மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரமில்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியிறங்க இது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டுல அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதா மக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு, அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியை அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. இறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள் கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவு. இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பாறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போதே சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றி விட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளிலிருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவராயில்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இறந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல. இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
2: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறாங்க. இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என் ஷாட்ல இருந்து வெளிய போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்க செய்ய சொல்லுவேன்.
4: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பழிந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
2: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம்.

0: இத வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
1: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
2: உன் பெயர் புத்தகத்தில் இல்ல.
3: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
1: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
2: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
4: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
1: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
5: எல்லாம் திரும்பி வந்து விட்டது, ஒரு காசும் குறையவில்லை.
6: நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
3: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
2: வானம் உன்னுடையது,

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே நினைச்சேன்.
1: இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
2: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டுவிட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
2: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றனன்னு ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார், பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டு. அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழுகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற

இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி ஜிபிஎஸ் பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாய்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது. ஆரம்பத்துல எந்த கிளர்ச்சிக்கு முன்பு லூசிபர் இருந்தான். அவன் எல்லா தேவதூதர்களையும் உயர்ந்தவன், ஒளியும் ஞானமும் நிறைந்தவன், மற்ற எல்லா உயிர்களையும் விட பிரகாசமாவும் அழகாவும் இருந்தான். அவனுடைய பிரகாசமும் தோற்றத்துல மட்டுமல்ல புரிதலிலும் இருந்தது. அவனுடைய மனம் கூர்மையானது, அவனுடைய பார்வை ஆழமானது. அவன் சொர்க்கத்துல எங்கு சென்றாலும் அந்த இடம் ஒளிர்ந்தது. தேவனுடைய சிங்காசனத்தின் ஒளி கூட அவன் முன்னிலையில இன்னும் அதிகமா பிரகாசிச்சது. தேவதூதர்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள், ஏனெனில் அவனுடைய மகிமை படைத்தவரின் சக்தியை பிரதிபலித்தது. அவனை காலை நட்சத்திரம், பிரகாசமானவன், ஒளி ஏந்துபவன் என்று அழைத்தார்கள். லூசிபர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகில் எல்லா உயிரும் ஒளியும் தோன்றும் மூலத்திற்கு நின்றான். அவனுக்கு அளவில்லாத பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவன் தேவதூதர்களின் செயல்களை கவனித்தான், அவர்களின் பணிகளை வழி நடத்தினான், சொர்க்கத்தின் புகழ்ச்சிகளை தேவனிடம் நேரடியா எடுத்து சென்றான். சிங்காசன அறை கண்களுக்கு எட்டாத அளவுக்கு விரிஞ்சிருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் நரிகளை போல ஒளி அங்கெல்லாம் பரவியது. தேவதூதர்களின் குழுக்கள் இசை ஒத்திசையுடன் பாடினார்கள். அவர்களின் குரல்கள் எண்ணற்ற மணி ஓசைகள் மற்றும் ஓடும் நீரின் சப்தங்களை போல இருந்தது. பளிங்கும் தீயும் கொண்ட கம்பைகள் முழங்கின. அந்த ஒளி முடிவில்லாம எதிரொலித்தது. அந்த இடத்துல காற்றே தூய்மையால் உயிர்ப்புடன் இருந்தது. இவை அனைத்திலையும் லூசிபர் அமைதியான நம்பிக்கையுடன் நடந்தான். தன் இடத்தையும் தேவனின் அருளையும் உறுதியாக நம்பினான். ஆனா இந்த சிறந்த மகிமையிலும் அவனுள் பெருமையின் விதை மெதுவாக கிளம்ப தொடங்கியது. தன் ஒளியையும் அழகையும் ஞானத்தையும் பார்த்து அவனது மனதில் ஒரு எண்ணம் மெதுவாக ஊடுருவியது. நான் உயர்வேன், நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையாக கிசுகிசுப்பாக இருந்தாலும் அவை கிளர்ச்சியின் வாரத்தை சுமந்திருந்தன. அவன் தன்னை சிங்காசனத்துக்கு மேலாக சேவை செய்யாம சொர்க்கத்திய ஆளும் ஒருவனாக கற்பனை செய்தான். முதல் முறையாக அவன் தன்னை தேவனின் ஊழியராக அல்லாம படைத்தவருக்கு சமமான ஒரு உயிரா பார்க்க தொடங்கினான். அவனுக்கு இருந்த ஒவ்வொரு வரமோ, ஒவ்வொரு பிரகாசமோ, ஒவ்வொரு சக்தியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டவை, சம்பாதித்தவை அல்ல என்பதை அவன் மறக்க தொடங்கினான். அவனை சுற்றி இருந்த தேவதூதர்கள் ஒளி மின்னும் வட்டங்களில் நடனமாடி தேவனின் மகிமையை பாடினார்கள்.
அவர்களின் இறக்கைகள் தீயும் சுருங்கும் கண்ணாடியுமாக ஜொலித்தன. அவர்களின் குரல்கள் படைத்தவரை புகழ்ந்து சொர்க்கத்தின் முடிவில்லா மண்டபங்கள்ல ஒலித்தன. லூசிபர் அவர்களுக்குள் நடந்து பாராட்டப்பட்டும் புகழப்பட்டும் இருந்தான். ஆனாலும் அவன் இதயத்தில் ஒரு நிழல் மெல்ல மின்ன தொடங்கியது. அவனுக்கு கிடைத்த மரியாதையை விட அதிகமாகவே அவன் விரும்பினான். அவன் அந்த சிங்காசனத்தையே விரும்புகிறான். அவன் கட்டுப்பாடு, ஆட்சி மற்றும் அங்கீகாரம் அனைத்தையும் விரும்பின. அந்த ஆசையில முதன்மையான கிளர்ச்சி விதை பதியப்பட்டது. அவ அபூர்வமானவன். பெருமை அவனிடம் மெதுவாக சொன்னது. அவன் அந்த ஆபத்தை காண முடியல. சொர்க்கத்தை முழுவதும் மயக்கும் அவனது பிரகாசமே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறும் என்பதை அவன் அறியவில்லை. தேவதூதர்கள் தங்கள் புகழ்ச்சியை தொடர்ந்தனர். அவர்களில் மிக சிறந்தவன் தன்னுள் திரும்ப தொடங்கி மிக உயர்ந்தவரை விட உயர்ந்த ஒரு சிங்காசனத்தையும் தன் சொந்த ராஜ்யத்தையும் கனவு காண தொடங்கியதை அறியாமல் இருந்தனர். லூசிபர் தன் சொந்த வரங்களை அளந்து அவற்றை அந்த சிங்காசனத்தின் ஒளியோட ஒப்பிட்டான். அவன் தேவதூதர்களின் பாராட்டையும் தன்னை கடவுளுடன் சேர்த்து பாடப்பட்ட பாடல்களையும் சொர்க்கத்தில் உள்ள சேனைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் நினைவு கூர்ந்தான். மெதுவாக கடவுளின் மகிமையை விட அதிகம் பெற தானும் தகுதியானவன் என்று, தன் ஒளியும் ஞானமும் ஆட்சி செய்ய போதுமானவை என்று அவன் நம்பத் தொடங்கினான். தேவதூதர்களின் ஒவ்வொரு பாடலையும் நான் ஆட்சி செய்ய முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மேல ஊக்கம் கிடைச்சது. முன்பை விட அதிக நேர சிங்காசனத்திற்கு அருகில் தங்கியிருந்து கடவுளின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் கவனித்தான். தேவதூதர்களின் புகழ்ச்சிகளாம் அவன் கேட்டபோது தானும் புகழப்பட்டவன் என்பதை, சில சமயம் மற்றவர்களை விட அதிகமாக கவனிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தான். முதல்ல நிரபராதமா இருந்த அந்த சிறிய அங்கீகாரம் அவனுடைய ஆசையை ஊட்ட தொடங்கியது. அவன் இனி மரியாதையை மட்டும் அல்லாம முழுமையான ஆட்சியையும் கனவு காண தொடங்கினான். முன்பு முழுமையான மகிழ்ச்சியும் வழிபாடும் நிறைந்திருந்த சிங்காசன அற இப்போது அவனுடைய வளர்ந்து வரும் ஆசைக்கு பிரதிபலிப்பாக மாறியது. வானத்தின் இசை அவனை சுற்றி பெருகியல. முடிவில்லாத மண்டபங்கள்ல ஒளி அலைகளாக மின்னியது. தேவதூதர்கள் நடனமாடினார்கள். அவர்களின் குரல்கள் நதியாகும் நெருப்ப போல இருந்தது. ஆனால் லூசிபரின் மன இருண்டு வர தொடங்கிய பெருமை இன்னும் பெரிதாக கிசுகிசித்தது. கிளர்ச்சியின் விதை வளர்ந்தது. அவன் தன்னை விடியற்கெதிராகவும் தேவதூதர்கள்ல சிறந்தவனாகவும் அல்லாம ஒரு ஆளாகவும் வானத்தின் அரசனாகவும் தேவனுக்கு சமமானவனாகவும் பார்த்தான். தேவதூதர்கள் அவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதை, வானம் எல்லாவற்றிலும் அவனை புகழ்வதை, படைத்தவன் தனக்கே உரிய மகிமையை அவனுக்காக விட்டுக் கொடுக்கிறதை அவன் கற்பனை செய்தான். பாவத்தின் முதல் நிழல் அந்த ஒளிரும் தேவதூதரின் இதயத்துல புகுந்து விட்டுச்சு. அவன் இன்னும் ஒளிரும் ஞானமிக்கவனோ அனைவராலும் நேசிக்கப்படுகிறவனும் இருந்தான். ஆனா அவன் மனதில் ஒரு தேர்வு உருவாகி கொண்டிருந்தது. அது எல்லா படைப்புகளின் பாதையையும் மாற்றப்போகும் ஒரு தேர்வு. ஒளியால் நிரம்பிய, ஞானத்தால் நிரம்பிய, மகிமையால் நிரம்பிய விடியற்கதிர் ஒரு நாள் இந்த உயரத்திலிருந்து வீழப்போகிறான். ஆனால் இப்போது அவன் இன்னும் தேவதூதர்களிடையே நடந்தான், இன்னும் பாராட்டப்பட்டவன், இன்னும் ஒளிரும் ஒருவன், இன்னும் பிரகாசமானவன். ஆனா அவனுடைய கிளர்ச்சி கதையும் வரவிருக்கும் இருளும் அமைதியாக ஆரம்பித்து விட்டதை அவன் அறியவில்லை. லூசிபரின் இதயத்தில் அமைதியா வளர்ந்த பெருமை இப்போது தீ போல பரவியது. இப்போது அவன் தேவனை பணிவிட நேசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் ஒளிய படைப்பாளியின் மகிமையுடன் ஒப்பிட்டான். நான் வானங்களை விட உயரமா எழுவேன் என்று அவன் தன்னிடம் மெதுவா சொன்னான். நான் என் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைப்பேன். நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையானவ, கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் போல இருந்தாலும் அவற்றின் பாரம் வானத்துல கனமா இருந்தது. லூசிபரின் கிளர்ச்சி வன்முறையோ கோபத்தோட தொடங்கவில்லை. அது அவனது மனதில் ஆசையில் முழுமையா கீழ்ப்படைய மறுப்பதில் தொடங்கியது. அவன் அருகில் இருந்த தேவதூதர்களிடம் கவனமாக பேசினான். அவர்களை ஆசைப்படுத்தும் எண்ணங்களை விதைத்தான். நாம் ஆள முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும், நாம் ஆள முடிந்தால் ஏன் தலை வணங்க வேண்டும் என்று கேட்டான். அவனது ஒளி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட சில தேவதூதர்கள் கேட்க தொடங்கினார்கள். அவர்கள் ஆர்வமாகவும் ஆசைப்படவும் மெதுவாக நம்பிக்கையுடன் இருந்தார்கள். மற்றவர்கள் தேவனிடம் விசுவாசமா இருந்தாங்க. அவனது பெருமையில ஆபத்து இருப்பதை உணர்ந்தாங்க. ஒரு காலத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிரம்பியிருந்த பரலோகம் இப்போது கலக்கமடைந்தது. தேவதூதர்கள் தங்களது கடமைகளை தொடர்ந்தனர். ஆனா அந்த இடத்துல காற்று வேறுபட்டிருந்தது. ஏதோ ஒரு பதற்றம் உணரப்பட்டது. ஆனா ஏன்று அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெருமையில் நிரம்பிய லூசிபர் தேவனை விட உயர்வாக வேண்டும் என்ற ஆசையை பகிர்ந்த தேவதூதர்களை திரட்டினான். அவர்கள் ஒன்றாக இரகசியமாக பேசிக்கொண்டு தேவையினால் அல்ல, ஆனால் கட்டுப்படுத்த முடியாத பேராசையினால் திட்டமிட்டனர். எல்லாவற்றையும் காணும் தேவன் லூசிபரின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிந்திருந்தார்.
மிக உயர்ந்தவர், பரிசுத்தரும் நீதியுமாகிய அவர் அமைதியாக பேசினார். பெருமை கொண்டவர்களுக்கு கூட அது உணரப்பட்டது. பெருமையை தேர்ந்தெடுப்பவர்கள் தேவனின் முன்னிலையில நிலைக்க முடியாது. ஒலி வீசும் சக்தி வாய்ந்த லூசிபருக்கு முதன்முறையாக பயத்தின் நிழல் தோன்றியது. துரோகம் செய்வதற்கு விளைவுகள் இருப்பதை அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவரது பெருமை அவரை திரும்ப செல்லவிடவில்லை. இந்த மோதல் ஆயுதங்களால் அல்ல, தேர்வுகளால் துவங்கியது. தேவதூதர்கள் விசுவாசமாய் இருக்கலாமா அல்லது லூசிபரை பின்பற்றலாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அவரது வார்த்தைகளும் பிரகாசமும் பலரை கவர்ந்தது. அவர்கள் அவருடன் சேர்ந்து அவருடன் உயர முடியும் என்று நம்பினார்கள். மற்றவர்கள் உறுதியா நின்று தேவனம் பக்கத்தை விட்டு செல்ல மறுத்தார்கள். இந்த போராட்டம் இதயங்களும் மன வலிமைகளும் மோதும் போது விசுவாசமும் ஆசையும் மோதும் போரா இருந்தது. இறுதியில லூசிபர் செயல்பட்டார். எதிர்ப்பு முழக்கத்தோட தேவனுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு அறிவித்தான். அவன் மற்றும் அவனை பின்பற்றிய தேவதூதர்கள் துரோகமாக எழுந்தார்கள். வானகாதிருந்தில்ல, விசுவாசமாக இருந்தவர்கள் தங்கள் வழியை விட்டுவிட்டவர்களை எதிர்கொள்வதில் ஒளியும் சக்தியும் மோதின. அவர்களின் துரோகத்தின் சக்தி படைப்புல முழுவதும் உணரப்பட்டது. ஆனா தேவனின் அதிகாரம் அதைவிட பெரியது. பெருமையை தேர்ந்தெடுத்த லூசிபரும் அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்களின் அழகு மறைந்தது, அவர்களின் பிரகாசம் பறிக்கப்பட்டது. லூசிபர் மின்னல் போல் விழுந்தான். உயர்ந்த வானத்திலிருந்து கீழே உள்ள வெறுமைக்குள் உருண்டி விழுந்தான். இனி காலை நட்சத்திரம் அல்ல, அவன் சாத்தானாக தேவனுக்கு எதிரியானவன், இருளின் அரசனாக மாறினான். அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்கள் இருளின் முதல் படைகளாக ஆனார்கள். ஒரு காலத்தில் பிரகாசமா இருந்த அவர்களின் ஒளி இப்போது நிழலாக மாறியது. அவர்களின் புகழ் பாடல்கள் இப்போது வருத்தம், கோபம் மற்றும் எதிர்ப்பின் கிசுகிசுப்புகளா மாறின. வீழ்ச்சியிலும் லூசிபர் புத்திசாலியாகவும் கோபத்துடன் தேவனை வெறுக்கும் மனதுடன் இருந்தான். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட மாட்டான். அவன் தேவனை எதிர்த்து மனிதர்களை சோதிச்சு எங்க முடிஞ்சாலும் படைப்பு அழிக்க முயற்சிப்பான். வானகம் பாதுகாப்பாக இருந்தது, ஆனா போர் இன்னும் முடிவடையவில்லை. அந்த கணத்திலிருந்து லூசிபர் பூமியிலும் ஆன்மீக உலகங்களிலும் எதிரியாக நடமாடினான். அவன் ஒரு வீழ்ந்த தேவதூதன், ஒரு காலத்துல பிரகாசமானவன், இப்போது இருண்டவன், ஆனாலும் இன்னும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் சூழ்ச்சி வல்லவன். அவனது வீழ்ச்சிக்கு காரணம் பெருமைதான், ஆனா அதுவே அவனது உறுதியையும் ஊக்குவித்தது. அவன் வானத்தை இழந்தாலும் ஒரு காலத்தில் அவனை காலை நட்சத்திரமா மாற்றிய புத்தியும் திறமையும் இழக்கவில்லை. கிளர்ச்சி, பாவம் மற்றும் ஏமாற்றத்தின் கதை தொடங்கியது. லூசிபர், இருளின் அரசன், இப்போது கடவுளின் படைப்பின் நிழல்கள்ல நகர்ந்து காத்திருந்து திட்டமிடுகிறான். லூசிபர் வீழ்ந்தான், வானகத்திலிருந்து தள்ளப்பட்டான், ஆனாலும் அவனது சக்தி முற்றிலும் அழிந்து விடவில்லை. அவன் இனி ஒளியின் தேவதூதர்களுடன் நடமாடவில்லை என்றாலும் இருளுக்கும் உலகில் இயங்கும் மறைந்த சக்திகளுக்கும் அதிகாரம் பெற்றான். அவன் காற்றின் அரசன் என்று அறியப்பட்டான். பாவமோ ஆசையும் வேறொன்றும் ஆன்மீக உலகத்தின் அலானான். நிழல்களிலிருந்து அவன் மனங்களை பாதிக்கவும் ஆசைகளை முறுக்கவும் நிகழ்வுகளை யாரும் கவனிக்காம வடிவமைக்கவும் முடிஞ்சது. அவன் பூமியெங்கும் நகர்ந்தான், இனி வானத்தின் ஒளியில் பிரகாசிக்கவில்லை. ஆனாலும் புத்திசாலித்தனமோ சூழ்ச்சி அவனில நிரம்பி இருந்தது. அவனது அழகு மங்கி இருந்தாலும் இன்னும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்துல கடவுளின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அவனது மனம் இப்போது முழுமையா கிளர்ச்சிக்கே திரும்பியது. ஒவ்வொரு மனித பலவீனமும் பெருமை, பொறாமை, கோபம், பேராசை மற்றும் பயம் அவனது கையில் ஒரு கருவியாக மாறின. அவனது கையில் அவற்றை எவ்வாறு நுட்பமா பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். சந்தேகம் மற்றும் ஆசையை விதைத்து காலப்போக்கில் அவை வளருமாறு செய்தான். லூசிபர் படைப்பை கவனமாக கண்காணித்தார். வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கடவுள் உருவாக்கிய உலக அவன் இன்னும் பாதிக்க முடிஞ்சது. அவன் இராச்சியங்கள் எழுந்தும் வீழ்ந்து இருப்பதை கவனித்தான். ஆசை, பொறாம மற்றும் ஊழல் எப்படி ஆட்சி புரிபவர்களின் மனங்களை வளர்ச்சிவிடும் என்பதை பார்த்தான். அவன் அரசர்களின் காதுல மெல்ல சொன்னான், பொறாமையை தூண்டினா பின்னணியில் இருந்து போர்களையும் மோதல்களையும் பாதித்தான். அவன் காணப்படாத குழப்பத்தின் வழிகாட்டியாக மாறினான். நல்லதை ஊழலாக்கும் வகையில மாற்றினான். அவன் வெளிப்படையான பலத்தை நம்பவுன்னா அவனது பல ஏமாற்றத்தில் இருந்தது. ஒரு சிறிய கிசுகிசு, ஒரு சிறிய சந்தேகம், ஒரு மறைந்த ஆசை, இதுவே அவனது ஆயுதங்கள். ஒரு பாவமான தேர்வு மற்றொன்றை உருவாக்கும். ஒரு துரோகம் ஒரு இராச்சியத்தை வீழ்த்தக்கொண்டான். அவன் பொறுமையுடன் இருந்தான். சரியான தர்மத்திற்கு ஆண்டுகள், சில சமயம் நூற்றாண்டுகள் கூட காத்திருந்து மனித மனங்களின் பலவீனங்களை நுட்பமா பயன்படுத்தினான். நம்பிக்கையுடன் இருந்த தேவதைகளுக்கே அவனது தாக்கம் உணரப்பட்டது.
ஆவிக்குரிய உலகில் அவன் நகர்ந்தான். எங்கு பெருமை அல்லது சந்தேகம் தோன்றினாலும் குற்றம் சுமத்தி ஆசை தோன்றினான். யோவின் கதைகள் போன்றவை தேவன் மட்டுமே எல்லைகளை அமைத்தாலும் நீதிமான்களையே சோதிக்க அவனுக்கு சக்தி இருப்பதை பின்னால காட்டும். ஒளி இன்னும் அவனை எதிர்த்தது. தேவனை கீழ்ப்படியும் ஒவ்வொரு மனிதரும் விசுவாசமாயிருந்த ஒவ்வொரு தேவதையும் ஈவன் அவனது சக்தி பெரிதாக இருந்தாலும் அதற்கு எல்லைகள் இருப்பதை நினைவூட்டினார்கள். லூசிபர் அவனது நோக்கங்களை மறைக்கவும் கற்றுக்கொண்டான். மனிதர்களுக்கு அவன் உதவியாளராகவும் நியாயமான குரலாகவும் ஆசை நோக்கி வழிகாட்டியாகவும் தோன்ற முடிந்தது. நல்லதாக தோன்ற விஷயங்களை வழங்கி அதை பெருமை, காமம் அல்லது பேராசியா மாற்றினான். அவனது கிசுகிசுப்புல பேரரசுகள் எழுந்தன. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் ஆவையாவே ஆசை தூண்டும் கருவிகளாக மாறின. அவன் ஆசை தூண்டுபவன் எதிரி, பொய்களின் தந்தை என்று அறியப்பட்டான். மனிதர்கள் பாவத்தை தாங்களே தேர்வு செய்ததாக நினைச்சு அதை செய்யும் போது அதை பார்த்து மகிழ்வதே அவனுக்கு திருப்தி. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் மனதில் பயம் இருந்தது. ஒரு இரட்சகர் வருவார் என்ற வாக்குறுதி முறியடிக்கப்படவில்லை என்பதை அவன் அறிவான். அவன் வானத்தை ஆட்சி செய்தாலும் தேவன் திட்டமிட்டதை தடுக்க முடியல. அவனை வெல்ல போகும் ஒருவ அணையாத ஒளி உலகில் வரப்போகிறான். லூசிபரின் திட்டங்கள் இன்னும் கூர்மையாகவும் மெதுவாகவும் பொறுமையுடனும் ஆனது. ஏனெனில் அவன் தனது இறுதி தோல்வி உறுதி என்று புரிந்து கொண்டான். ஆனால் கடைசி வரை எதிர்த்து நிற்பான். அதனால் அவன் காணப்படாம நகர்ந்தான். இருளின் அரசனாக இதயங்களை ஆசை தூண்டி ஆன்மாக்களை சோதித்தான். உலகம் அவனுடைய மேடை, மனிதர்கள் அவனுடைய கருவி, பெருமை, பொறாமை மற்றும் கிளர்ச்சி அவனுடைய ஆயுதங்கள். வானத்தில் தொடங்கிய போர் இப்போது மனிதர்களிலும் தேவதூதர்களிலும் அமைதியா தொடர்ந்தது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு ஆசை தூண்டலும், ஒவ்வொரு பாவச் செயலும் அவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். வீழ்ந்த கால நட்சத்திரம் பார்த்துக்கொண்டும் காத்தும் இருந்தான். அவனுடைய கதை கிளர்ச்சியின் கதை இன்னும் முடிவடையவில்லை என்று அறிந்தவனாக லூசிபர் அமைதியாக காணப்படாம ஏதேன் தோட்டத்தின் முழுமையான நிழலில் ஒரு நிழலாக நகர்ந்தான். அந்த தோட்டம் ஒளியாலும் உயிராலும் கற்பனைக்கு மேல் அழகாலும் நிரம்பியிருந்தது. ஆறுகள் சுருக்கமான கிறிஸ்டல் பட்டைகளாக ஓடின. சூரிய ஒளி இலைகளில் நடனமாடியது. ஒவ்வொரு மரமும் கண்களை கவரும், உடலை திருப்திப்படுத்தும் பழங்களை தந்தது. பறவைகள் காட்டில பாடல்களை நிரப்பின. விலங்குகள் பயமின்றி நடந்தன. மலர்களின் மனம் காற்றில் இனிமையா இருந்தது. தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையும் கடவுளோட பராமரிப்பை பேசின. ஆனா இந்த சொர்க்கத்துல கூட வீழ்ந்த காலை நட்சத்திரம் அமைதியாக நடந்தான். பார்த்து கொண்டும் காத்தும் ஆய்வு செய்தும் இருந்தான். அவன் ஆதாமை ஏவாளையும் பார்த்தான். முதல் மனிதர்கள் குற்றமற்றவர்களும் தூய்மையானவர்களும் இதயம் சோதிக்கப்படாதவர்கள், கடவுளோட நடந்து அவருடைய இருப்பு அனுபவித்தவர்கள். அவர்கள் பயம் அறியாதவர்கள், சந்தேகம் அறியாதவர்கள், வெக்க அறியாதவர்கள். ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பி இருந்தது. ஆனால் லூசிபர் அவர்களின் குற்றமின்மைய அழகாக அல்ல, வாய்ப்பாகவே பார்த்தான். அவன் வலிமையுடன் தாக்க மாட்டான். அவன் அவர்களை உடைக்க மாட்டான். அவன் பொறுமையுடன், சூழ்ச்சியுடன் அவர்களின் இதயங்களை வளைத்து விடும் கிசுகிசுப்புகளுடன் செயல்படுவான். அவன் ஒரு பாம்பாக உருவெடுத்தான். மென்மையானதும் சூட்சுமமானதும், மரங்களுக்கிடையே எவரையும் பயமுறுத்தாத அழகுடன் நகர்ந்தான். அவனது கண்கள் புத்திசாலித்தனத்தாலும் ஆசையாலும் ஒளிர்ந்தன. நீங்கள் எந்த மரத்திலிருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் உண்மையிலே சொன்னாரா என்று அவன் மெதுவாக கேட்டான். உண்மையை நுணுக்கமாக வளைத்து ஏவாள் நின்றா. அவளது மனதில சந்தேகம் மங்களா ஒளிந்தது. அவள் கடவுளின் கட்டளையே இதுவரை ஒரு போதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்போது சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது. லூசிபர் பொறுமையுடன் பேசினான். மனிதர்களின் இதயங்களை நன்கு அறிந்தவன். அவ அறிவோ ஞானமோ அவர்களுக்கு எட்டாத புரிதலும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தான். நீங்கள் இறக்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்னான். நீங்க கடவுளை போல ஆகுவீர்கள். நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வலையா மெதுவா வளர்ந்து ஆசையும் ஆர்வத்தையும் ஊட்டும் விதமாக விதைக்கப்பட்டது. அவர்களை புகழ்ந்தான், விவாதித்தான். தடை செய்யப்பட்டதை எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் கூட அவசியமானதாகவும் காட்டினான். ஆதாம் மற்றும் ஏவா கவனமா கேட்டன. அவர்கள் ஆச்சரியப்பட்டல. அவர்களின் உலகின் ஒற்றுமை முழுமையாக இருந்தது போல தோன்றியது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிறிய குரல் கேள்வி எழுப்பியது. கடவுளின் அன்பு போதுமா, அல்லது அவர்களுக்கு இன்னும் ஏதாவது காத்திருக்கிறதா? லூசிபர் மீண்டும் மீண்டும் கிசுகிசுத்தான். ஒவ்வொரு கணமும் வளர்ந்த எண்ணங்களை விதைத்தான். மனிதர்களின் இதயங்கள் தூய்மையானதும் நம்பிக்கையுடனும் இருந்தது. ஆனா ஆசையின் சுமையில வளைஞ்சு போக தொடங்கின. இறுதியில அந்த தருணம் வந்தது. ஏவா பழத்தை எடுக்க முயன்றா. அவளது கை நடுங்கியது. ஆதா அவளுக்காக கொண்டிருந்த அன்பும் அவள் செய்ததை பகிர்ந்து கொள்ளும் ஆசையும் கொண்டு பின்தொடர்ந்தான்.
அந்த கணத்தில் ஏதேன் தோட்டத்தின் பரிபூரணத்துவம் உடைந்தது. ஒலி மாறியது, காற்று கனமாக இருந்தது மற்றும் அவற்றின் இதயங்களை முதன்முறையாக வெட்கம் தொண்டது. நம்பிக்கையை பயமாக்கியது, கீழ்ப்படிதல் சந்தேகமாக மாறியது. முதன்மையான பாவத்தின் நிழல் படைப்பில விழும்போது நிர்பராதம் மங்கியது. லூசிபர் அமைதியா பார்த்தான், அவனது இதயத்துல திருப்தி எரிந்தது. தேவதூதர்கள் கூட தயங்கிய இடத்துல அவன் வெற்றி பெற்றிருந்தான். அவன் கடவுளின் படைப்பின் இதயத்துல தாக்கி முத மனிதர்களை கிளர்ச்சிக்குள் இழுத்து விட்டான். பெருமை அவனுள் பெருகியல்ல, அவனது பொறுமை, சூழ்ச்சி மற்றும் மனித இதயத்தை அறிந்த அறிவு அந்த நாளை வெற்றிகரமாக்கியது. முத கீழ்படியாத செயல் நிறைவு பெற்றது. புதிய போராட்ட காலம் தொடங்கியது. இன்னும் வேலை முடிவடையவில்லை. ஆதாம் மற்றும் ஏவா குழப்பத்துடன், வெக்கத்துடனும் மற்றும் அவர்கள் அறிந்திராத பயம், பொறாமை, ஆசை ஆகியவற்றை உணர்ந்து ஓடினர். அவர்களின் இதயங்கள் என்றும் மாறிவிட்டன. இந்த கணத்திலிருந்து மனிதர்கள் டெம்டேஷன் எனும் நிழலை எப்போதும் தங்களுடன் சுமந்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. லூசிபர் கிளர்ச்சி, பாவம் மற்றும் தலைமுறை எங்கும் தொடரும் போராட்டத்துக்கு கதவை திறந்து விட்டான். ஒவ்வொரு மனிதரின் தேர்வும், ஒவ்வொரு பெருமை அல்லது பொறாமை செயலும் இப்ப அவனது தாக்கத்தால வடிவமைக்கப்படும். தோட்டம் தானாகவே அழகாகவே இருந்தது. ஆறுகள் இன்னும் ஒளிந்தன, மரங்கள் இன்னும் பழங்களை தந்தன. ஆனால் இப்போது கவர்ச்சியாளரின் இருப்பு அந்த வாயுவில் கூட கலந்து விட்டது. வீண்ட கால நட்சத்திரமான லூசிபர் தனது பணியை பூமியில தொடங்கிவிட்டான். மனித இதயங்களுக்கான போர் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சந்தேக காணமும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவன் படைப்புல யாரும் காணாம நடந்தா பாவம் உலகில் நுழைந்து விட்டது என்பதை அறிந்து சிரித்தான். அவன் முதல் மனிதர்களின் இதயங்களை மாற்றிவிட்டான். அந்த செயலில் ஒளி மற்றும் இருள் இடையிலான போர் தொடங்கிவிட்டது. பரதீசத்தின் நிழல் மூலைகளிலிருந்து பூமியின் தொலைவான எல்லைகள் வரை அவனது தாக்கம் பரவியது. மெதுவாகவும், ஆனா உயிருக்கு ஆபத்தாகவும். மேட தயார், போராட்டம் என்றென்றும் தொடரும். இருளின் இளவரசர் அமைதியாக நகர்ந்தார். தனது பணி தொடங்கிவிட்டது என்றும் அது என்றும் தொடரும் என்றும் அணிந்திருந்தார். ஏதேன் வீழ்ந்தது. முதல் மனிதர்கள் கிளர்ச்சியின் சுவை அனுபவித்தார்கள். உலகமே பாவத்தின் சின்னங்களை சுமக்க தொடங்கியது. லூசிபர் மனிதர்களிடையே காணாமல் நடந்தான். இதயங்களை வடிவமைத்தான், மனங்களை வளைத்தான் மற்றும் காதுகளில் மென்மையான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை இரகசியமாக சொன்னான். அவற்றை கேட்டவர்கள் தாங்கள் இருளை நோக்கி வழிநடத்தப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருந்தார்கள். அவன் எதிரியா மறைந்துள்ள ஊழலின் வடிவமைப்பாளராக மாறிவிட்டான். மனிதர்கள் படைப்பாளரை விட்டு விலகச் செய்யும் ஒவ்வொரு தேர்விலும் அவன் மகிழ்ந்தான். அவன் மனிதர்களின் வழிகளை கற்றுக்கொண்டா, அவர்களின் ஆசைகளை ஆய்ந்தா மற்றும் பெருமை என்பது பாவத்திற்கு மிகவும் வளமான நிலை என்பதை கண்டுபிடிச்சான். நம்ம பெரியவர்கள் என்று நம்புபவர்கள், புகழை விரும்புபவர்கள், தங்களிடம் இல்லாததை ஆசைப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் மிக எளிதா பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவன் அரசர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் கவனித்தான். அவர்கள் கொண்ட அதிகாரத்தை பார்த்து பொறாம கொண்டான். அவர்களின் இதயங்கள்ல கூர்மையான எண்ணங்களை இரகசியமா சொன்னான். ஆசை, பொறாம, கொடூரம். ஒரு ஆலோசனை ஒரு ராஜ்யத்தை வீழ்த்தக்கூடும், ஒரு பொய் ஒரு போரை தூண்டக்கூடும். அவன் ஒரு வல்லுநர் தந்திரவாதியாக ஆனா பொறுமையுடன் கணக்கிட்டு செயல்பட்டான். அவனது வெற்றிகள் நீடிக்க வேண்டும் என்றால் அவை நுணுக்கமாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் அரசர்களை மட்டும் அல்லாம வாழ்க்கையின் சிறிய மூளைகளையும் நுழைந்து சாதாரண இதயங்களையும் கெடுப்பான். பெற்றோர்கள் தங்களை பாதுகாக்க பொய் பேசுவார்கள். குழந்தைகள் பேராசையாலேயோ பொறாமையாலேயோ திருடுவார்கள். அண்டையவர்கள் சிறிய சண்டைகளுக்காக ஒருவரை ஒருவர் துரோகிக்கிறார்கள். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு உண்மையிலிருந்து விலகும் தேர்வும் அவன் மனிதகுலம் முழுவதும் பின்னிய வலைக்குள் ஒரு நூலாய் இருந்தது. நாகரிகங்கள் எழுந்தன. அவைகளுடன் பெருமை, அடக்குமுறை, பேராசை ஆள் அவனது தாக்கத்தில் வந்தன. மனித புத்திசாலித்தனமானது அகந்தையாய் மாறுவதிலும், அழகு ஆணவமாக மாறுவதிலும், செல்வம் பேராசையாக மாறுவதிலும் அவன் மகிழ்ச்சி கண்டான். இருப்பினும் அவன் ஊழல பரப்பினாலும் லூசிபர் இறுதி போற ஒருபோதும் மறந்ததில்ல. ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஒரு மீட்பவர் வருவார், பெண்ணின் வழியில் பிறப்பார், அவர் அவனது தலையை நசுக்கும், அவன் பெற்ற சக்தியை அளிப்பார். இந்த வாக்குறுதியை அவன் கூர்மையான புத்தியோடும் பிடிவாதத்தோடு ஆய்வு செய்தான். அதை தடுக்க முடியாது, ஆனா அதற்காக உலகத்தை தயாரிக்க முடியும். மனிதர்களின் இதயங்களை அவன் கவர்ந்து விடுவான், மனங்களை கடினமாக்குவான், நிறுவனங்களை ஊழலாக்குவான். மீட்பவர் வரும்போது அவருடைய பாதை எளிதாக இருக்காது. மனிதர்கள் பலவீனமாக இருப்பாங்க. அவர்களது இதயங்கள் பிளவுபடும், அவர்களது நம்பிக்கை சோதிக்கப்படும்.
ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு கிளர்ச்சியும் கடவுளின் திட்டத்தை எதிர்க்க அவ வகுத்த திட்டத்துல ஒரு படியா இருந்தது. அவ பொறுமையுடன் முறையாக தளராம செயல்பட தொடங்கினான். காலம் அவளுக்கு துணையாக இருந்து அவ ராஜ்யங்கள் எழுந்து வீழ்வதையும், தலைமுறைகள் கடந்து போவதையும், உலகம் மாறுவதையும் பார்த்திருக்கிறான். மிகுந்த வலிமையை விட நுணுக்கமான தாக்கமே அதிக சக்தி வாய்ந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அவன் காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தான். அரண்மனையில, சந்தையில, கிராமத்துல, இதயத்துல. நம்பிக்கை மிகுந்த போது சந்தேகத்தை சொன்னான். தைரியம் எரிந்த போது பயத்தை தூண்டினான். பணிவு வழிகாட்ட முயன்ற போது பெருமைய ஊக்குவித்தான். மனிதர்களை எவ்வளவு எளிதா வழிநடத்த முடிகிறது என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஒவ்வொரு நெறிமுறையின்மை நிகழ்விலும் மகிழ்ச்சி அடைந்தான். மனித வரலாற்றின் விரிவில் லூசிபரின் ஆன்மீக அதிகாரம் வெளிப்படத் தொடங்கியது. பொறாமையால் உருவான அடிமைத்தனம், பேராசையால் எழுந்த போர்கள், பெருமையால் ஊக்கமடைந்த அடக்குமுறைகள், இவை அனைத்தையும் அவன் கவனித்தான். ஒவ்வொரு அநியாய செயலும், அதிகார துஷ்பிரயோகமோ, சட்டம் அல்லது நம்பிக்கையின் ஊழலும் அவனுக்கான இன்னொரு வெற்றியா இருந்தது. அவன் துன்பத்திற்கு அமைதியான சாட்சியாக இருந்தான். அது இரக்கம் காரணமாக அல்ல, ஆனா சூழ்ச்சியான திருப்தியோடு. மனிதர்களின் இதயத்திலிருந்து பிறந்த கொடுங்கோம் அவனுடைய படையா மாறியது. தங்களது ஆசைகளை பின்தொடர்ந்த போது மனிதர்கள் அறியாமலே அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினர். இருப்பினும் அவனுடைய சூழ்ச்சியின் ஆழத்துல எப்போதும் ஒரு பதற்றம் நிலவியது. விமோசகரை பற்றியும், இருளில் ஒளி வீசவிருக்கும் ஒருவரை பற்றியும், நிழல்களின் அரசனை தோற்கடிக்கவிருப்பவரை பற்றியும் அவன் அறிவான். இந்த அறிவு அவனுடைய யோசனைகளை மேலும் கூர்மையாக்கியது. ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சோதனையும், அவன் தூண்டிய ஒவ்வொரு கிளர்ச்சியும் மனிதர்களை பலவீனப்படுத்தவும், இதயங்களை கடினமாக்கவும், குழப்பத்தை விதைக்கவும் கிட்டவிடப்பட்டது. நம்பிக்கை அழிக்கும் செயல்கள்ல அவ சிறப்பு மகிழ்ச்சி அடைந்தான். பக்திய மூட நம்பிக்கையா மாற்றினா, வழிபாட்ட பெருமை காட்டும் நிகழ்வாக மாற்றினா, மற்றும் குற்றம் தான் சுதந்திரம் என்று நிரபராதிகளை நம்ப வைத்தான். கடவுளுக்கு விசுவாசமாக இருந்த தேவதூதர்களும் லூசிபரின் செயல்கள் வெளிப்படும் போது துயரத்துடன் பார்த்தனர். அவர்கள் அடக்குமுறையில கட்டப்பட்ட இராச்சியங்களை, பொறாமையால் சிதைந்த குடும்பங்களை, உண்மைக்கு எதிராக கடினமான இதயங்களை பார்த்தனர். இருப்பினும் லூசிபர் தொடர்ந்தான். ஏமாற்றத்தின் முதல்வன், இருளின் அரசன், காணப்படாமல் பாவத்தை வழிநடத்தும் அந்த மறைமுக கையே. ஒவ்வொரு கிசுகிசு செய்யும் ஆசை, ஒவ்வொரு அழிக்கப்பட்ட விருப்பம், ஒவ்வொரு கிளர்ச்சி செயலும் உலகை ஒளியில் இருந்து தள்ளி அவனது நிழலுக்குள் மேலும் மேலும் இழுத்துச் சென்றது. ஒரு காலத்தில் ஒற்றுமையுடன் இருந்த பூமி இப்போது அவனது செல்வாக்குக்கான மேடையாக மாறியது. நகரங்கள் எழுந்தன, பேரரசுகள் மோதின, மனிதர்கள் சட்டங்கள், வர்த்தகம், நீதித்துறைகள் ஆகியவற்றை உருவாக்கினார்கள். ஆனால் இவை பெரும்பாலும் பெருமை மற்றும் பேராசையால் சிதைக்கப்பட்டு அவனது மறைமுக ஆட்சியை மேலும் வலுவப்படுத்தின. அவன் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு நிழலாக நகர்ந்தான், பொறுமையுடன், கணக்கிட்டு, ஓயாம. தன் இறுதி தோல்வி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை அவன் அறிவான். இருந்தாலும் வழியில கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும், கடவுளை விட்டு விலகும் ஒவ்வொரு மனதையும், ஒவ்வொரு ஊழல் செயலையும் தன் வஞ்சகத்துக்கான சான்றா ரசித்தான். வீழ்ந்த கால நட்சத்திரமான லூசிபர் என்றென்றும் எதிரியா மாறிவிட்டான். இப்போது அவன் வெறும் ஒளியின் தூதராக இல்ல, அவன் நாடுகளை சோதிப்பவன், இதயங்களை அழிப்பவன், காணாத இருளின் அரசன். அவனது வேலை நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. மனிதர்களின் நெறி மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பை வடிவமைத்து அவனை வெல்லக்கூடிய ஒரே ஒருவருடன் வரவிருக்கும் மோதலுக்காக மேடையை தயார் செய்தது. போர் இனி வானத்துல மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு மனித இதயத்திலும் அமைதியா கொந்தளிக்கிறது. லூசிபரின் கை எப்போது அங்கேயே வழிநடத்தி சோதித்து இறுதி தேர்வு வரும் நாளுக்காக காத்திருக்கிறது. லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவன் புத்திசாலித்தனத்தையும், கூர்மையையும், ஆசையையும் இழக்கவில்லை. போர் வெளிப்படையான கிளர்ச்சியிலிருந்து அமைதியான போர் நிலைக்கு மாறியது. அவன் குற்றம் சாட்டுபவரா, ஒவ்வொரு மனிதரின் செயலையும், எண்ணத்தையும், சந்தேகத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனிச்சவனா மாறினான். அவன் ஆன்மீக உலகிலும் பூமியிலும் சுற்றி கவனிச்சு சோதிச்சு விசுவாசிகளை கடவுளிடமிருந்து விலக்க முயன்றான். அவனுடைய குறிக்கோள் எளிமையானதுதான், ஆனா இடையராதது. விசுவாசத்தை பயமா மாற்றுவது, பக்திய பலவீனமா மாற்றுவது, நம்பிக்கைய நம்பிக்கை இழப்பா மாற்றுவது. நிழல்களிலிருந்து கடவுளிடம் நெருக்கமாக உள்ளவர்களை, நீதிமான்களை அவன் கவனிச்சான். அவன் அவர்களின் மனதுல சந்தேகங்களை இரகசியமா சொன்னான். பெருமை, பொறாமை அல்லது சுயநல ஆசையால் அவர்களை சோதித்தான். ஒரு சிறிய தவறு, ஒரு கோபம் அல்லது பயம் கொண்ட எண்ணம், ஒரு பொறுமையற்ற தருணம், இவன் அதை பெரிதுபடுத்தி மனிதர்களை வெக்கம் அல்லது குற்ற உணர்வுல ஆழ்த்தினான்.
அவர்கள் ஒரு சிறிய குறைய பார்த்த இடத்துல அவன் நம்பிக்கை இழப்பு விதத்தான். அவர்களின் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிதா உள்ளனு நம்ப வைக்க முயன்றான். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஈவனது பொய்யாக இருந்தாலும் மனிதர்களின் மனதுல கனமா இருந்தது. பலர் அந்த அழுத்தத்துல போராடினார்கள். லூசிபரின் வேலை மனிதர்களோடு மட்டும் முடிவடையவில்லை. வானத்தின் நீதிமன்றங்கள்ல அவன் விசுவாசிகளை கடவுளின் முன் குற்றம் சாட்டினான். தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரு போல அவன் வார்த்தைகளின் தாக்கத்தை உணர முடிஞ்சது. அவன் ஒவ்வொரு பலவீனத்தையும் ஒவ்வொரு தவறான அடியையும் ஒவ்வொரு பெருமை கொண்ட தருணத்தையும் சுட்டிக்காட்டி நீதிக்கு தண்டனை தேவைன்னு சொன்னான். ஆனா கடவுளின் இறக்கம் முடிவில்லாதது, அதனால் அவனுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவன் குற்றச்சாட்டுகள் பயத்தை ஏற்படுத்தின, மனங்களை சோதித்தின, விசுவாசிகள் நீதியை இறுக்கமா பிடிச்சு நிற்க வலியுறுத்தின. சிறிய வெற்றிகளில் அவன் மகிழ்ச்சி கண்டான். தந்தை ஒருவர் தன் பிள்ளைகளை வழிநடத்தும் திறனை சந்தேகிப்பது, தலைவன் ஒருவர் தன் முடிவுகளை கேள்விப்படுவது, கடவுளின் ஊழியர் ஒருவர் உண்மையை பேசுவதற்கு முன் தயங்குவது, ஆல் இவை அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. இவை அனைத்தும் லூசிபர் ரசித்த தருமெந்து. ஒவ்வொரு தடுமாறும் மனமும் அவனுக்கான போர்க்களமாக மாறியது. அங்கு அவன் பெருமை, கோபம் அல்லது நம்பிக்கை இழப்பு என்ற விதைகளை விதைக்க முடிந்தது. மிகவும் விசுவாசமானவர்களுக்கே கூட சந்தேகம் வராமல் இருக்காது என்பதை அவன் அறிவான். அந்த ஒரு பலவீனம் பெரிய வீழ்ச்சியாக மாறும் வரை அவன் பொறுமையாக காத்திருந்தான். லூசிபர் மிகவும் பொறுமையுடன் இல்ல. அவன் எதிலும் அவசரப்படல. வஞ்சனைக்கு நேரம் தேவை என்பதை அவன் அறிவான். மனிதர்கள் அதை தாங்களே தேர்வு செய்ததாக நினைக்கும் போது நம்பிக்கை எழுப்பு அதிகமாகும். ஊழல் பெரும்பாலும் மெதுவாக வளர்வதாகவும் அவன் அறிவான். அவன் அமைதியா செயல்பட்டான். சூழ்நிலைகளை வடிவமைத்து மக்கள் தாங்களாகவே ஒளியின் பாதையிலிருந்து விலக செய்தான். அவன் குடும்பங்கள்ல பிளவை ஏற்படுத்தினான். அண்டைவர்களுக்கிடையே பொறாமையை உருவாக்கினான். ஆட்சி செய்பவர்களுக்கு பெருமையை ஊட்டினான். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு கிசுகிசு வஞ்சனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியா மாறின. அவன் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டார். சிலர் எதிர்த்தனர், சிலர் விசுவாசமாக இருந்தனர், சிலர் முழுமையாக கடவுளை நாடினர். இவை அனைத்தும் அவன் புதிய முறைகளுடன் எதிர்கொண்ட சவால்கள். பயம், ஆசை, சந்தேகம், புகழ்ச்சி, பொய்யான வாக்குறுதிகள், இவை அனைத்தும் அவனது கரங்களில் கருவிகளா மாறின. அவன் ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு மனிதரையும் ஆராய்ந்தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் உறுதியுடன் ஆக்கினது. ஒவ்வொரு வெற்றியும் அவனை இன்னும் நுணுக்கமா செயல்பட கற்றுத்தந்தது. லூசிபரின் இருப்பு கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதை உணர முடிஞ்சது. விசுவாசிகள் அவனை பார்க்க முடியவில்லை, ஆனா அவர்கள் இதயங்களில் அந்த போராட்டத்தை உணர்ந்தாங்க. ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு சோதனையும், பெருமை அல்லது பொறாமையுடன் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் அவனது தாக்கத்தை சுமந்தது. உலகம் அவனது சோதனை நிலமா மாறியது. ஒளியும் இருளும் சந்திக்கும் இடம், மனிதர்களின் இதயங்கள் போர்க்களமா மாறிய இடம். இருப்பினும் இறுதி சத்தியத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. மீட்பவர் வருவார். ஒரு புதிய ஒளி எழும். அது அவனது வஞ்சகத்தை விட வலிமையானது. அவனது பொய் மற்றும் ஏமாற்றங்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது. இந்த அறிவு அவனை பலவீனமாக்கமில்ல, அது அவனை இன்னும் கூர்மையாக்கியது, இன்னும் பொறுமையுடன், இன்னும் கவனமாக இருக்க வைத்தது. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும், ஒவ்வொரு ஊழலும் அவனது தயாரிப்பின் ஒரு பகுதியா இருந்தது. அவனை தோற்கடிக்க வரப்போகும் ஒருவரின் வருகையை எதிர்த்து தாமதப்படுத்தும் ஒரு வழியா இருந்தது. லூசிபர் குற்றம் சாட்டுவான், பகைவன், ஏமாற்றத்தின் முதல்வன், அமைதியாகவே ஆனா மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டான். அவனது வலிமை பலத்தில் அல்ல, வஞ்சகத்திலும் பொறுமையிலும் காணப்படாம இருக்கும் போது இதயங்களை சுருட்டும் திறனிலும் இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த போராட்டத்தையும் அழுத்தத்தையும் சோதனையின் இழுப்பையும் உணர்ந்தார்கள். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான இந்த அமைதியான போர்ல லூசிபர் ஆன்மீக உலகின் காணப்படாத இளவரசாக ஆட்சி செய்தான். உண்மையான ஒளி நேரடியாக அவனை எதிர்கொள்ளும் மாலை எதிர்பார்த்து இதயங்களையும் மனங்களையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தான். எளிய சோதனைகள்ல திருப்தி இல்லாம அவன் ஏமாற்றத்தின் முதல்வனா மாறினான். மனிதர்களின் மற்றும் நாடுகளின் எண்ணங்கள், தேர்வுகள் இதயங்களை ஒரே மாதிரியே வடிவமைத்தான். அவனது புத்திசாலித்தனம் நுணுக்கத்துல இருந்தது. மிகப்பெரிய வெற்றிகள் பலத்தால் அல்ல, அமைதியாக எண்ணங்களை வடிவமைப்பதில்தான் கிடைக்கும் என்பதை அவன் புரிஞ்சிருந்தான். இங்கே ஒரு கிசுகிசு, அங்கே ஒரு பரிந்துரை, உண்மைய சாமர்த்தியமாக சுழற்றுவது, இவை எல்லா அரசர்களின், ஆட்சி நடத்துவோரின், சாதாரண இதயங்களின் விருப்பங்களை இருளுக்கு திருப்புவதற்கு போதுமானவை. அவன் காணப்படாம பூமி எங்கு சுற்றினான். நகரங்கள், பாலைவனங்கள், காடுகள், அரண்மனைகள் என அனைத்திலும் பயணித்து மனிதர்களின் சிக்கலான இயல்புகளை கவனித்தான். அவர்கள் ஆசைகள், லட்சியங்கள், பயங்கள், கனவுகளை அவன் ஆராய்ந்தான். ஒவ்வொரு மனித குறையும் அவளுக்கு ஒரு கருவி, ஒவ்வொரு லட்சியமும் ஒரு சாத்தியமான ஆயுதம்.
பெருமை, பொறாம, காமம், பேராசை இவ அனைத்தையும் அவன் நன்கு அறிந்தவன். ஒரு கைவினைய கத்திய பயன்படுத்துவது போல அவற்றை கையாள கற்றுக்கொண்டான். அவன் மனிதர்களை தாங்க சொந்த ஆசைகளுக்காகவே செயல்படுகிறோம் என்று நம்ப செய்து விட்டு நிழல்கள் அவன் கட்டுப்படுத்தும் பாதைக்கு மெதுவாக வழிநடத்துவான். அவனது தாக்கம் பேரரசுகளுக்குள் விழுந்துனு. அவன் அரசர்களின் காதுல மெல்லிசையா பேசினான். வெற்றி மற்றும் அடக்குமுறையின் எண்ணங்களை விதைச்சான். ஆட்சியாளர்களிடையே பொறாமையை தூண்டினான். நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை விதைச்சான். ஆலோசகர்களை கொடூரமா ஆலோசிக்க தூண்டினான். பேரரசுகள் எழுந்து வீழ்வதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் வெற்றியில கூட மனிதர்கள் தங்களது பெருமை மற்றும் லட்சியத்தால கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பதை அவன் அறிவான். போர் என்பது அவன் துல்லியமாக பயன்படுத்தும் குழப்பத்தின் கருவியாக மாறியது. ஒவ்வொரு போர் மேடையும் அவன் கூர்மையான திட்டத்திற்கான அரங்கமாக இருந்தது. இருப்பினும் அவனது சக்தி ஆட்சியாளர்கள் அல்லது நாடுகளுக்கே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. அவன் பலவீனர்கள், ஆசைக்குள்ளானவர்கள், ஆர்வம் உள்ளவர்களின் இதயங்களை நகர்ந்தான். ஒரு வணிகரின் பேராசை, ஒரு படை வீரனின் பொறாம, ஒரு அண்டை வீட்டாரின் ஈர்ப்பு, இவை அனைத்தும் அவன் நெய்து வைத்துள்ள மோசடியின் வலைக்குள் நூல்களா மாறின. அவன் உண்மைய பொய்யாக மாற்றினான். நற்குணத்தை பெருமையாக மாற்றினான். சுதந்திரத்தை வீண் பயன்பாட்டாக மாற்றினான். மனிதர்கள் பெரும்பாலும் உடனடி பலன, கணநேர சுகத்தை மட்டுமே பார்த்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவுகள் விழுந்த அரசகுமாரன் திட்டமிட்டு அமைத்த பாதையில் எடுத்து வைக்கும் அடிகள் என்பதை அறியாமலேயே லூசிபர் நெறிமுறைகள்ல குழப்பத்தை உருவாக்குவதிலும் மகிழ்ந்தான். அவன் நன்மை தீமை என்ற எல்லையை மங்கலாக்கினான். பாவத்தை இயற்கையானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் கூடவே விரும்பத்தக்கதாகவும் காட்டினான். அவன் மனிதர்களை தங்களது மனசாட்சியை சந்தேகிக்க செய்தான். கடவுளின் நன்மையை கேள்விக்குள்ளாக்க செய்தான். தெய்வீக வழிகாட்டலை விட தங்களது தீர்ப்ப நம்ப செய்தான். அவன் அதிகாரமும் சாதனைகளும் என்ற மாயைகளை உருவாக்கினான். மனிதர்கள் தாங்கள் சொந்த பலத்தால் உயர முடியும் என்று நம்ப செய்தான். கீழ்ப்படியாமையின் விளைவுகளை புறக்கணிக்க செய்தான். பெருமை அல்லது சுயநலத்தின் மூலம் மனிதர்கள் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் அவனது மறைமுக போர்ல ஒரு வெற்றியா மாறியது. குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின. சமூகங்கள் உடைந்தன. நட்புகள் சிதைந்தன. மனித இதயங்கள்ல அவன் விதைத்த விதைகள் துரோகம், ஊழல், சண்டை ஆகியவற்றின் காடாக வளர்ந்தன. அவன் பொய்யான தலைவர்களை ஊக்குவித்தான். விக்கிரக ஆராதனையும் மோசடியான சட்டங்களையும் ஊக்குவித்தான். மனித அமைப்புகளை குழப்பத்தின் கருவிகளா மாற்றினான். சமூகத்தின் எந்த மூலையும் அவனது தாக்கத்திலிருந்து பாதுகாப்பா இல்ல. எந்த மனித இதயமும் அவன் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க முடியாதது. இருப்பினும் அவன் தன் பொய்யின் வலை பின்னிக் கொண்டிருந்த போதும் லூசிபர் விசுவாசிகளை ஒருபோதும் தாழ்வாக மதிக்கவில்லை. அவன் அவர்களை ஆராய்ந்தான். அவர்களின் பலவீனங்களையும் பலங்களையும் சோதித்தான். அவர்களின் விசுவாசத்தை சோதிக்க நுணுக்கமான வழிகளை கண்டுபிடிச்சான். பொறுமை அவனது மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது. உண்மையான அழுக்கு பெரும்பாலும் நேர எடுத்துக் கொள்வதை அவன் புரிந்து கொண்டான். ஆசை மெதுவாகவே வர வேண்டும் என்றும், வெளிப்படையான பாவத்தை போலவே நம்பிக்கை இழப்பு கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்றும் அவன் அறிந்தான். அவன் நேரத்தை சரியா பயன்படுத்தும் வல்லுநராக மாறினான். அவன் தாக்கம் மிகச்சிறப்பா விளைவுகளை தரும்போது மட்டுமே தாக்குதல் நடத்தினான். எப்போதும் அவன் இறுதி இலக்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். மீட்பவர் வரப்போகிறார் என்பதே லூசிபர் அறிவான். அவன் எத்தனை இதயங்களை ஏமாற்றினாலும், எத்தனை ராஜ்யங்கள் அழிவுக்குள்ளானாலும், இறுதியில் அவன் தன் சக்தியை அழிக்கக்கூடிய ஒருவரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் யோசனைகளை கூர்மையாக்கினான். தன் முறைகளை மேம்படுத்தினான். மற்றும் தன் நிழல் வலை அமைப்பை பலப்படுத்தினான். அவன் காணப்படாவற்றின் இளவரசன், பொய்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றலின் முதல்வன். இறுதி மோவாஜை வரை அவன் தன் பணியை தொடர்ந்தே இருப்பான். ஒவ்வொரு கிசுகிசுப்பிலையும், ஒவ்வொரு ஆசைப்படுத்தலையும், ஒவ்வொரு நுண்ணிய சூழ்ச்சியிலையும் லூசிபரின் இருப்பு உணரப்பட்டது. மனிதர்கள் அவன் வழிநடத்தும்படி நகர்ந்தனர். தங்கள் விதிகளை வடிவமைக்கும் அந்த காணாத கைய பெரும்பாலும் அறியாமலேயே. அரசர்களின் அரங்குகளிலிருந்து கிராமங்களின் அமைதியான மூளைகள் வர, சந்தைகளிலிருந்து நீதிமன்றங்கள் வர அவனது தாக்கம் பரவலாகவும் ஆழமாகவும் இருந்தது. உலகமே அவனது ஏமாற்றத்தின் மேடையாக மாறியது. ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு பெருமை துடிப்பும் இருளின் சக்தியை ஊட்டிக் கொண்டு அவன் காணப்படாத இராச்சியத்தின் எல்லைகளை விரிவாக்கியது என்பதை அறிந்தவாறே அவன் அதில் முடிவற்ற பொறுமையுடன் நகர்ந்தான். ஏமாற்றலின் முதல்வனான லூசிபர் பூமியிலும் காணாத ஆன்மீக உலகங்களிலும் எப்போதும் விழிப்புடன், எப்போதும் சூழ்ச்சியுடன், எப்போதும் பொறுமையுடன் நடந்தான். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான போர் ஏதனிலிருந்து ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் பரவியது. பொய்களின் காணாத அரசராகவும், அரசர்களையும் சாதாரண மக்களையும் சோதிக்கும் ஆசை மூட்டியாகவும், தலைமுறைகள் முழுவதும் மனிதர்களை சோதிக்கப் போகும் எதிரியாகவும் அவன் ஆட்சி செய்தான். லூசிபரின் ஆட்சி ஏதனை கடந்தும் பரவியது.
போரினி தோட்டத்திலோ மனிதர்களின் இதயங்களிலும் மட்டுமல்ல, அது காணாத ஆன்மீக உலகங்களை முழுவதும் பரவியது. இது ஒளி மற்றும் இருள், உண்மை மற்றும் பொய், கீழ்ப்படிதல் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையிலான மறைபோராய் இருந்தது. வானகங்கள் இனி அமைதியல்ல. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் நோக்கமும் ஒளியுமாக இயங்கினார்கள். வீழ்ந்தவர்கள் சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணங்களுடன் செயல்பட்டு மனித உலகை பாதிக்கும் மறைநிலையிலான ஓட்டங்களை உருவாக்கினார்கள். லூசிபர் தனது அநியாயர்களை ஒரு அரசனின் அதிகாரத்துடனும் ஒரு கலைமன்னனின் துல்லியத்துடனும் வழிநடத்தினான். அவனது கட்டளையின் கீழ் உள்ள ஒவ்வொரு விழுந்த தேவதூதரும் தங்களது பணி என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். கவர்ச்சி செய்ய, ஏமாற்ற, கெடுக்கோ, முடிந்தால் அழிக்க. ஆனா மிகப்பெரிய வெற்றிகள் ஒருபோதும் வாழ் அல்லது தீயுடன் நடந்த போர்கள்ல கிடைக்கவில்லை. அவனது வெற்றிகள் அமைதியில, நுணுக்கமான சூழ்ச்சியில, சந்தேகம், பயம் மற்றும் பெருமை ஆகியவற்றை இதயங்கள்ல விதைப்பதுல கிடைத்தன. அவன் காணப்படாம நகர்ந்தாலும் மனிதர்கள் தயங்கும் இடங்கள்ல, விசுவாச தளரும் இடங்கள்ல, ஆச அறிவ மீறும் இடங்கள்ல அவனது இருப்பு உணரப்பட்டது. அவன் நாடுகள் எழுந்தும் வீழ்ந்தும் இருப்பதை பார்த்தா அரசர்களிலும் சேனாதிபதிகளிலும் மனிதர்களின் பலவீனங்களை அவன் கண்டான். ஒரு அரசனின் ஆசை, ஒரு ஆட்சியாளரின் பொறாம, ஒரு சேனாதிபதியின் பயம், இவை அனைத்தும் அவனுடைய கருவிகளா மாறின. அவன் இதயங்கள்ல எண்ணங்களை கிசுகிசுத்து பேரரசுகளை பேராசைக்கும் பெருமைக்கும் அழைத்தான். போர்கள் வெடிச்சன, ஆனா அவற்றின் உண்மையான தூண்டுதல் பெரும்பாலும் அந்த வீழ்ந்த இளவரசனின் நுணுக்கமான தூண்டுதல்ல இருந்தது. ஒரு ஆலோசனை, ஒரு கனநேர எண்ணம், ஒரு கிசுகிசு கவர்ச்சி, இதெல்லாம் வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடியவை. இதில் அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் மனிதர்கள் தங்கள் தேர்வுகள் தங்களுடையவை என்று நம்பினார்கள். ஈவன் அவன் அவர்களை அழிவுக்குள் வழி நடத்தினாலும். ஆனா லூசிபரிங் வேலை அரசர்களிலும் ஆட்சியாளர்களிலும் மட்டும் இல்ல, அவன் சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலும் சென்றடைந்தான். ஒரு தந்தை தனது முடிவுகளை சந்தேகிப்பது, ஒரு குழந்தை கவனத்தை நாடுவது, ஒரு அண்டைவர் பொறாமையோ விரோதமோ உணர்வது, ஒவ்வொன்றும் ஒரு போர்வெளி, ஒவ்வொன்றும் அவனது சூழ்ச்சிக்கை ஒரு சின்னம் வைக்கக்கூடிய இடமா மாறின. அவ அமைதியான தருணங்கள்ல, சிறிய முடிவுகள்ல, யாரும் பார்க்காத போது எடுக்கப்படும் தேர்வுகள்ல செழித்தான். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு துரோகமோ, ஒவ்வொரு சிறிய பாவமோ அவனது நிழல்களின் பேரரசுல ஒரு வெற்றியா மாறியது. அவன் முடிந்த இடமெல்லாம் பிளவ விதைச்சான். கோபத்தால சிதைந்த குடும்பங்கள், பொறாமையால பிரிந்த சமூகங்கள், பொய்களால் உடைந்த நட்புகள், இவை அனைத்தும் அவனது பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. அவன் உண்மைய பொய்யாகவோ, நற்குணத்தை அகம்பாவமாகவோ, தையைய சூழ்ச்சியாவோ மாற்றினான். ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு பலவீன தருணமும், கடவுளின் வழியிலிருந்து விலகிய ஒவ்வொரு முடிவும் அவனது செல்வாக்க விரிவாக்கியது. உலகமே அவனது சூழ்ச்சிகளுக்கான ஒரு மேடையாவும், ஒவ்வொரு மனித இதயமும் அவனது ஏமாற்றத்துக்கான ஒரு அரங்கமாகவும் மாறியது. லூசிபரின் பொறுமைக்கே எல்லையே இக. அவன் ஒருபோதும் அவசரப்படல. நிலையான அழிவை ஏற்படுத்த நேரம் தேவை என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஒரு தடவை செய்யும் சோதனை தோல்வி அடையலாம். ஆனா ஆண்டுகள், தசாப்தங்கள் அல்லது தலைமுறைகள் கூட அவன் விதைத்த விதைகளை கிளர்ச்சியின் காடா வளர்க்க முடியும். அவன் காத்திருக்கவும் கவனிக்கவும் மிகப்பெரிய விளைவை கொடுக்கும் தருணத்துல மட்டுமே பார்க்கவும் கற்றுக்கொண்டான். அவன் நேரத்தை கையாளும் வல்லுநராகவும், இருளின் யுத்த கலைஞராகவும், காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தவனாகவும், அமைதியாகவும், தெரியாம இடையறது செயல்படுவதாகவும் மாறினான். கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்களும் அந்த நிழல் பரவுவத வருத்தத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் பேராசையில கட்டப்பட்ட பேரரசுகளை, பெருமையில நடத்தப்பட்ட போர்களை, கிளர்ச்சியில் கடுமையடைந்த இதயங்களை பார்த்தாங்க. எவ்வளவு போர்களை லூசிபர் வென்றாலும் மீட்பவரின் வாக்குறுதியையும், அவனை எதிர்த்து அவன் செயல்களை அழிக்கும் வரவிருக்கும் ஒளியையும் அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த அறிவு அவனை பலவீனப்படுத்தவில்லை. மாறாக அது அவன் மனதை கூர்மையாக்கியது, அவன் யோசனைகளை செம்மையாக்கியது, அவன் பொறுமையை வலுவுபடுத்தியது. அவன் முடிந்தவரை தாமதிக்கவும் ஏமாற்றவும் கெடுக்க முயற்சியில இருந்தான். ஏனெனில் வீழ்ந்த தேவதூதன் கூட அவன் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு இதயத்திற்கும் போராட வேண்டும். நிழல்களின் போர் வெறும் வலிமையின் போர் அல்ல, நுண்ணறிவின் போரா இருந்தது. அது அமைதியான கிசுகிசுப்புகள்ல, திருடப்பட்ட தருணங்கள்ல, சந்தேகம், கோபம், பெருமை போன்ற எண்ணங்கள்ல நகர்ந்தது. ஒவ்வொரு ஆசை தூண்டுதலையும் எதிர்த்தல் அவளுக்கு ஒரு சிறிய தோல்வி. ஆனா ஒவ்வொரு பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது அவளுக்கு ஒரு வெற்றி. அவன் தனது வெற்றிகளை இராச்சியங்கள் வீழ்ந்ததனால் அல்ல, இதயங்கள் வளைந்ததாலும், ஆன்மாக்கள் திரும்பியதாலும், ஒளி ஆண்ட இடங்களில் இருள் பரவியதாலும் அளந்தான். லூசிபர் மனிதர்களும் தேவதூதர்களும் இடை நடந்தான். காணப்படாம இருந்தாலும் எப்போதும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான்.
அவர் விதைச்ச ஒவ்வொரு கிசுகிசுப்பும் வளர்த்த ஒவ்வொரு பயமும் ஊக்குவித்த ஒவ்வொரு பெருமை செயலும் பூமியை முழுவதும் விரிந்த கிளர்ச்சியின் சங்கிலியில் இன்னொரு இணைப்பாக ஆனது. மக்கள், பெண்கள், இராச்சியங்கள், நகரங்கள் ஆகியத்தால் நிரம்பிய உலகமே அவனுடைய போர் மேடையா மாறியது. அவ நிழல்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றத்தின் முதல்வர், இருளின் இளவரசன், பொறுமையாகவும் அமைதியாகவும் இடையராத முறையில நகர்ந்தான். போர் நீண்டது, போராட்டம் பெரிது, ஆனால் லூசிபர் ஒருபோது சோரவில்லை. அவன் கையால் மனிதர்களை வழிநடத்தினா, அவன் கிசுகிசுக்கள் வரலாற்றை வடிவமைத்தன. அவன் இருப்பு இதயங்களை பீடித்தது. ஒளி இன்னும் இருந்தது, கடவுளின் விசுவாசிகள் இன்னும் நிலைத்திருந்தனர். ஆனால் நிழல்களின் இளவரசன் தன் ஆட்சியில காணப்படாம எதிர்ப்பின்றி செயல்பட தொடங்கினான். இறுதி போற முவாதகா நாள் வரும் வரை அவன் இருளில் கட்டி எழுப்பிய அனைத்தும் ஒளியின் சக்தியை எதிர்கொள்ளும் அந்த நாள் வரை. அந்த நாள் வர நிழல்களின் போர் அமைதியாகவும் காணப்படாமல் என்றும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. லூசிபர் விழுந்து போன கால நட்சத்திரம் தம் பார்வையை பூமியின் அரியணைகளுக்கு திருப்பினான். மனிதாட்சி நடத்துவோர், அரசர்கள், பேரரசர்கள், படைத்தலைவர்கள் ஆல் அவரவர் பெரிய விளையாட்டு பலகையில ஒரு பாகங்கள் மட்டுமே. அவர்களை நகர்த்தும் அந்த காணாத கை அவனே. அவன் அவர்களுக்கு முன் பிரகாசமா தோன்றவில்லை. ஏனெனில் பெருமை வெளிப்படையான அதிகாரத்தை நிராகரிக்கும். அதற்கு பதிலாக அவன் சந்தேகங்களை கிசுகிசுத்தான், ஆசைய தூண்டினான், விருப்பங்களை ஊட்டினான். ஒரு திடீர் பொறாமை எண்ணும், அதிகாரத்துக்கான இயக்கம், சந்தேகத்தின் விதை, இவைதான் அவன் அம்புகள். காணப்படாதவை ஆனாலும் துல்லியமானவை. ஒரு ஊழல் முடிவு ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும். ஒரு காம ஆசை ஒரு நாட்டை துரோகிக்க முடியும். அரசர்களின் ஆசைகள்ல அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் அவர்களின் தேர்வுகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை தீர்மானிச்சன. ஒரு ஆட்சி நடத்துபவர் பெருமை, கோபம் அல்லது பேராசையில செயல்பட்டா அவன் விருப்பத்துக்கு ஒரு பாத்திரமாகி விடுவான். போர்கள் வெடித்தன, செல்வம் குவிக்கப்பட்டது, குற்றமற்றவர்கள் துன்புற்றனர். இதையெல்லாம் அவன் திருப்தியுடன் பார்த்தான். ஏனெனில் இதயத்தின் இருள் ஏக் ஐ வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றும் என்பதை அவன் அறிவான். மிகுந்த ஆசையுடன் வெற்றிகளை அடைந்தவர்களும் பெருமை மற்றும் ஆடம்பரத்தில் அவனது கட்டுப்பாட்டுக்குள் விழுந்து விடுவார்கள். அவ்வாறு வெற்றிகளும் அவனது திட்டங்களுக்கு உதவின. லூசிபரின் சூழ்ச்சி கூட்டணிகளிலும் துரோகங்களிலும் விரிந்தது. ஆலோசகர்களின் இதயங்கள்ல சந்தேகத்தை, படைத்தலைவர்களின் மனங்கள்ல பொறாமைய, நாடுகளின் இதயங்கள்ல பயத்தை அவன் மெல்லிசையா கிசுகிசுத்தான். ஒரு கூட்டணி சிதறியது, ஒரு ராஜ்யம் மற்றொன்றை எதிர்த்தது. இவை அனைத்தும் அவளது பொறுமையான கையால நடத்தப்பட்டது. குழப்பத்தில் அவன் செழித்தான். மனித ஆசை, பணிவோ அல்லது கீழ்ப்படிதலோ இல்லாம இருந்தா அது அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது என்பதை அவன் அறிவான். ஒவ்வொரு போர் நடவடிக்கையும், ஒவ்வொரு அநியாயமான சட்டமோ, ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமோ அவனது காணாத போர்ல ஒரு வெற்றியா மாறியது. ஆனா அவன் வெறும் ஆட்சி அதிகாரிகளை மட்டும் நிற்கவில்லை. அவன் ஆலோசகர்கள், அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களின் இதயங்களுக்குள் சென்றான். ஆசை அல்லது பயத்தால கவரப்பட்ட ஒவ்வொரு இதயமும் அவனுக்கு ஒரு வெற்றியா இருந்தது. ஒவ்வொரு நெறிமுறையின்மையையும் நீதிக்கு பதிலாக சுயநல ஆசையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனது தாக்கத்தை விரிவாக்கியது. அவ ஊழலின் அடுக்குகளை, பாவத்தின் வலையமைப்புகளை மற்றும் மோசடியின் அமைப்புகளை உருவாக்கி தலைமுறைகளை வடிவமைத்தான். மனிதர்கள் தங்களை வரலாற்றின் வடிவமைப்பாளர்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களை அழிவுக்கு தள்ளும் மறைந்த சக்தியை அறியாமல் இருந்தார்கள். நீதியும் நற்குணமும் நாடிய விசுவாசமான அரசர்களும் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவ சந்தேகங்களையும் பயங்களையும் விதைத்தான். அவர்களின் தீர்ப்புகளை வளைக்கும் பொய்களை மெல்லிசையா சொன்னான். ஒரு தயக்கம், ஒரு கோபக்கணம், ஒரு நம்பிக்கையின் தளர்வு ஆலிவை பேரழிவுக்கு காரணமாகலாம். அவன் பொறுமையுடன் இருந்தான். பலவீனம் தோன்றும் சரியான தருணத்தை காத்திருந்து மெதுவாகவும் ஆனா பயனுள்ளதாகவும் தாக்கினான். அவரது தாக்கம் கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதன் விளைவுகள் இராச்சியங்களிலும் தலைமுறைகளிலும் தெளிவாக காணப்பட்டது. லூசிபரின் இறுதி இலக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, உலகையே கடவுளிடமிருந்து விலக்குவதே ஆகும். அவர் சமுதாயத்தின் அடித்தளங்களையே கெடுப்பதற்காக முயன்றார். நீதியை அடக்குமுறையா மாற்றினார். செல்வத்தை பேராசையால் குவித்தார். வணக்கத்தை பெருமையால் கெடுத்தார். மனிதர்களின் அகந்தையிலேயே அவர் மகிழ்ந்தார். ஒவ்வொரு தன்னை உயர்த்தும் செயலிலும், ஒவ்வொரு கிளர்ச்சியிலும் தன் தெரியாத ராஜ்யத்தை விரிவாக்குவதாக அவர் அறிந்திருந்தார். நகரங்கள் அவரது வழிகாட்டுதலால் எழுந்தும் விழுந்தும் இருந்தன. அரசுகள் ஒன்றோடொன்று போர் புரிந்தன. பெரும்பாலும் அவர் விதைத்த ஆசை அல்லது பயத்தால் கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவர் அரசர்களையும் நாடுகளையும் வடிவமைத்த போதும் மீட்பவரின் வருகை தவிர்க்க முடியாதது என்பது அவர் அறிவார். ஒவ்வொரு வெற்றியும் தற்காலிகமானது. ஒவ்வொரு கெட்டுப்போன இதயமும் கடவுளின் ஒளியால் மீண்டும் சீர்படுத்தப்பட முடியும். ஆனால் இது அவர் பலவீனப்படுத்துள்ள
இது அவரது பொறுமையை வலுப்படுத்தி அவரது யோசனையை கூர்மையாக்கியது. நூற்றாண்டுகளுக்காக திட்டமிடவும் தலைமுறைகளை கட்டுப்படுத்தவும் அதிகபட்ச குழப்பத்தை விதைக்கும் சரியான தருணத்துக்காக காத்திருக்கவும் அவர் கற்றுக்கொண்டார். அவரது கை ஒவ்வொரு சிங்காசனத்தையும் தொட்டது, ஆனா எவரும் அதை காணவில்லை. அவரது தாக்கம் நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வடிவமைச்சது. ஆனா உலகம் தம் விதியை தானாகவே உருவாக்கி கொண்டதாக நம்பியது. அரசர்களை சோதிக்கும் லூசிபர் ஆசை மற்றும் பெருமையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த காணாத ஆளும் சக்தி உலகம் முழுவதும் அமைதியா நகர்ந்து பாவமும் மோசடியும் நிறைந்த தன் வலைகளை நெசவினான். வரலாறு அவரது போர் வெளியானது. மனித இதயங்கள் அவரது போரின் ஆயுதங்களாக மாறின. ஒவ்வொரு அநியாய செயலும், ஒவ்வொரு துரோகம், அதிகாரத்திற்கு இயங்கும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு ஊழல் முடிவும் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக அவர் அமைத்த பெரிய திட்டத்துல ஒரு படியா இருந்தது. இருப்பினும் மீட்பவரின் ஒளி தூரத்துல இருந்தாலும் தளராத சக்தியாக நிலைத்திருந்தது. இருளின் அரசனை எதிர்கொண்டு அவன் கட்டிய அனைத்தையும் அழிக்க தயாராக இருந்தது. லூசிபர் காலை நட்சத்திரம், படைக்கப்பட்ட தூதர்கள்ல மிக ரோஷனானவன், காலங்களை கடந்தும் கிளர்ச்சியில நடந்தவன். அவர் ஒளிவீசும் ஞானமோ மகிமையும் நிறைந்தவர். ஒரு காலத்துல கடவுளின் சிங்காசனத்துக்கு மிக அருகில் இருந்தவர். ஆனா பெருமை அவரை முழுமையா ஆட்கொண்டது. இப்போது அவர் இருளின் அதிபதி, மனிதர்களை ஏமாற்றுபவர், அரசர்களை சோதிப்பவர், விசுவாசிகளை குற்றம் சாற்றுபவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் காணப்படாம நகர்ந்தார், தனது திட்டங்களை நெசவினார், இதயங்களை வளைத்தார், இராச்சியங்களை கிளப்பினார், குழப்பத்தை பரப்பினார், மனிதர்களும் தூதர்களும் இருவரின் விசுவாசத்தையும் சோதித்தார். இருப்பினும் அவரது நீண்ட கிளர்ச்சியின் முடிவு அருகில் வந்துவிட்டது. வானங்கங்களே கலங்கிட, ஒளி தூய்மையானதும் தடுக்க முடியாததும் சக்தியை சேர்க்க தொடங்குச்சு. கடவுளுக்கு விசுவாசமான தூதர்கள் ஒளிவீசும் நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களின் கூட்டமா பிரகாசித்தனர். லூசிபர் செய்த ஒவ்வொரு கிளர்ச்சியும், ஒவ்வொரு கிசுகிசு சோதனையும், ஒவ்வொரு கெடுபிடியான இதயமும் இப்போது தீர்ப்பை எதிர்கொண்டது. வரவிருக்கும் மோதலின் ஈர்ப்பை அவர் உணர முடிந்தது. அவர் அறிந்ததற்கு மிஞ்சிய ஒரு பெரிய ஒளி அருகில் வந்தது. விமோசகர் உலகில வந்துவிட்டார். அவருடைய இருப்பு லூசிபர் உருவாக்கிய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் எதிர்கொள்ளும். லூசிபரின் பெருமை இதுவரை இல்லாத அளவுக்கு எரிந்தது. அவன் அரசர்களை ஏமாத்தினா, நாடுகளை வீழ்த்தினா, நூற்றாண்டுகளாக மனிதர்களின் இதயங்களை பாவத்துக்கு திருப்பினான். அவன் ஆட்சியாளர்களுக்கு பொறாமைய, தலைவர்களுக்கு பெருமைய, விசுவாசிகளின் இதயங்கள்ல பயத்தை கிசுகிசுத்தான். அவன் அமைதியாக யாரும் காணாம நகர்ந்தான். இருந்தாலும் அவனுடைய சக்தி முழுமையானதாக தோன்றியது. இப்போது முதன்முறையா அவன் ஏமாற்ற முடியாத ஒரு சக்திய, திருப்ப முடியாத ஒரு அதிகாரத்தை, தளராத ஒரு ஒளியை எதிர்கொண்டான். போர்த்தியோ அல்லது வாள்களோ இல்லாம காணாத உலகங்கள்ல துவங்கியது. லூசிபர் தன் வீண்ட தேவதூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்கொள்ள தயாரானான். அவர்களின் இறக்கைகள் இரவு போல் கருப்பாகவும், கண்கள் கோபத்தால் எரிந்தும், அவர்கள் வானத்தில் நிழல் போல் நகர்ந்தனர். அவன் கட்டளைகளை கிசுகிசுத்தான், அவர்களின் வஞ்சகத்தை கூர்மையாக்கினான், அவர்களின் பலத்தை நினைவூட்டினான். ஆனா அவன் அவர்களை ஊக்குவித்த போதும் அந்த ஒளி மேலும் பிரகாசமாக தளராம நிழல்களை ஒதுக்கிவிட்டது. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் அவர்களை சுற்றி பிரகாசமாகவும், அசைக்க முடியாதவர்களாகவும், எண்ணிக்கையற்ற பெரும் படையுடன் நின்றனர். லூசிபர் எண்ணற்ற காலங்களில் சேர்த்து கொண்ட அனைத்து ஞானமும் சக்தியும் கொண்டு தாக்கினான். அவன் குற்றச்சாட்டுகளை வீசினான், குழப்பத்தை விதைத்தான், இருளின் அலைகளை விடுவித்தான். அவன் மனிதர்களின் இதயங்களிலும் நுழைந்து ஆசை காட்டி, ஏமாற்றி, சோதித்து, மீட்பரிடமிருந்து ஒரே ஒரு ஆன்மாவையாவது விளக்க முயன்றான். ஆனா அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்தது. பெருமை, பயம், பொறாமை ஆகியவை கடவுளின் நிலைத்த ஒளிக்கு பிறகு தளர்ந்தன. வானகத்தின் காற்றே கூட அவனை எதிர்த்தது போல இருந்து இறுதி மோதல் நிகழும் போது காலமே கூட மெல்லியதா உணரப்பட்டது. லூசிபர் போராடிய ஒவ்வொரு போரும், அவன் வளைத்த ஒவ்வொரு ராஜ்யமும், அவன் கெடுத்த ஒவ்வொரு பேரரசும் இப்போ தவிர்க்க முடியாத தீர்ப்பை எதிர்கொண்டன. அவன் வளைக்க முயன்ற மனிதர்களின் இதயங்கள் இப்போது உண்மையை நோக்கி இழுக்கப்பட்டன. அவன் கட்டுப்படுத்திய தலைமுறைகள், ஏமாற்றிய நாடுகள், பிரித்த குடும்பங்கள் எல்லாம் நீதியின் காணாத கையால் அழுத்தப்படுவதை உணர்ந்தன. அவன் கிசகிசுப்புகளால் பாதிக்கப்பட்ட பெருமை மிக்க ஆட்சி நடத்துனர்களுக்கே கூட அவர்களின் தேர்வுகள் அந்த ஒளியை எதிர்க்க முடியாது என்பதற்கான உண்மை இப்போது நேரில் வந்தது. லூசிபர் கோபத்துல கர்ஜித்தான். அவனுக்கு பெருமையா இருந்தது அவனது பெருமைதான், இப்போது அது அவனுக்கு வேதனையாக மாறியது. அவன் விழுந்த தேவதூதர்களை இறுதியா ஒருமுறை போருக்கு அனுப்பினான். நிழல்கள் உயிருள்ள கடலை போல நீண்டன. இருண்டும் சக்தி வாய்ந்தும் தடுக்க முடியாததை எதிர்க்க முயன்றன.
ஆனா அவர்கள் பிடிக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விசுவாசமான இதயம் உறுதியாக நின்றது. ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு ஆசையும் தேவனுடைய பிரகாசமான நீதியின் முன் உருகி மறைந்தன. பல நூற்றாண்டுகளாக பரவலாகவும் பயங்கரமாகவும் இருந்த காலை நட்சத்திரத்தின் சக்தி சிதற தொடங்கியது. மீட்பவர் சூரியனை விட பிரகாசமாக ஒளிர்ந்தவர் அந்த மோதலின் நடுவில் இறங்கினார். லூசிபர் தெய்வீக இருப்பின் முழு பாரத்தையும் உணர்ந்தான். அவன் விதைத்த ஒவ்வொரு சந்தேகத்தின் கிசுகிசுவும் ஒவ்வொரு ஊழலின் விதையும் அழிக்கப்பட்டது. இருளுக்கு இழுக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒளிக்கு தள்ளப்பட்டன. அவன் கோபத்துல வெடிச்சு தன் முழு வஞ்சகமும் வலிமையையும் கொண்டு தாக்கினான். ஆனா அது பயனற்றதா இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூர்மையா உருவாக்கிய அவனது யோசனைகள் தோல்வியடைந்தன. அவனது பொறுமையும் அறிவும் ஏமாற்றத்துல அவனது வல்லமை எல்லாம் அந்த தடுக்க முடியாத ஒளிக்கு எதிராக பலவீனமாகிவிட்டன. இறுதியில காலை நட்சத்திரமே தள்ளப்பட்டான். ஒரு காலத்துல பிரகாசமா இருந்த அவனது இறக்கைகள் இப்போது கருப்பாகி கிழிக்கப்பட்டு விட்டன. அவனுடன் அவனை பின்தொடர்

ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பை துரத்திய நிழல்கள் நித்திய நீதியின் ஒளியில் மறைந்துவிட்டன. ஒவ்வொரு பாவச் செயலும், ஊழலுக்குள்ளான ஒவ்வொரு பேரரசும், ஒவ்வொரு ஆசமொழியும் எல்லாம் முடிவுக்கு வந்தன. ஆனா தோல்வியிலேயும் லூசிபர் தன் பெருமையை விட்டுக் கொடுக்கவில்லை. இருள்ல சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் அவன் கத்தி கோபித்தான், தலைவணங்க மறுத்தான். ஒரு காலத்தில் ஒப்பற்றதாக இருந்த அவனது பிரகாசம் உடைஞ்சு விட்டது, அவனது சக்தி அழிந்து விட்டது. ஆனால் அவனது வெறுப்பு மட்டும் மீதம் இருந்தது. அவன் ஒரு எச்சரிக்கையா பெருமையும் கிளர்ச்சியும் எதை ஏற்படுத்தும் என்பதற்கான நிழலா மாறிவிட்டான். நம்பிக்கையுள்ள தேவதூதர்கள் காலை நட்சத்திரம் இனி எழ முடியாதபடி மூடப்பட்டதை உறுதியுடன் பார்த்தனர். அவனது முழு தாக்கத்திலிருந்து விடுபட்ட உலகம் ஒளியின் மீட்பு தொடங்கியன உணர ஆரம்பிச்சது. மனிதர்கள் இன்னும் பாவத்தால் சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் உண்மையின் பாதையை இருளுக்கு எதிராக நிற்கும் வாய்ப்பு பெற்றனர். பூமியின் ராஜ்யங்கள் ஒரு காலத்துல அவனது வஞ்சகத்தால் வடிவமைக்கப்பட்டவ, இப்போது தங்களது தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொண்டன. இருப்பினும் விழுந்த தேவதூதர்கள்ல பிரகாசமானவரான லூசிபரின் கதை மிகப்பெரிய படைப்பும் கடவுளின் முன் தாழ்த்தப்படலாம் என்பதற்கான நினைவாகவே இருந்தது. காலை நட்சத்திரத்தின் முடிவு இறுதியானதா இருந்தது. நிழல்கள் விலகுன, விசுவாசிகள் மகிழ்ந்தனர். கடவுளின் ஒளி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசிச்சது. ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்த லூசிபர் இப்போது அகழியில் தன் பெருமையின் கைதியாக, கிளர்ச்சியின் சின்னமாகவும், அனைத்து படைப்புக்கும் எச்சரிக்கையாகவும் இருந்தான். போர் முடிந்தது, இருளின் ராஜ்யம் உடைந்தது, கடவுளின் நித்திய ஒளி தலை சிறந்த ஆண்டது. காலை நட்சத்திரத்தின் முடிவுக்கு பிறகும் லூசிபரின் நினைவு அனைத்து படைப்புகளின் மனங்களிலும் இதயங்களிலும் நிலைத்திருந்தது. இவன் இறுதி இருள தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் தாக்கம் உலகில சுவடுகளை விட்டு சென்றது. பெருமை, பொறாம மற்றும் ஏமாற்றத்தின் நிழல்கள் இன்னும் மனிதர்களின் இதயங்களில் நிலைத்திருந்தன. கீழ்ப்படிதலும் கிளர்ச்சியும் இடையே நடந்த போர் மறைந்து விடவில்லை. ஏனெனில் ஒளி மற்றும் இருள் இடையே செய்ய வேண்டிய தேர்வு ஒவ்வொரு தலைமுறையிலும் தொடரும். வீழ்ந்தவை இனி உலகில வெளிப்படையாக நடமாடவில்லை. ஆனா அவன் கிசுகிசுக்கள் இன்னும் நுண்ணிய முறையில உணரப்படுகின்றன. ஒவ்வொரு சுயநலச் செயலும், ஒவ்வொரு கோப வெடிப்பும், ஒவ்வொரு இரக்கம் அல்லது தய மறுப்பும் அவன் பல வருடங்களுக்கு முன்பு விதைத்த கிளர்ச்சியின் முதல் விதையில் இருந்து வந்தவன். மனிதர்கள் இப்போது கடவுளின் ஒளியை தேர்ந்தெடுக்கும் கடமையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் அவன் விட்டு சென்ற நிழல் இன்னும் உலகில் காணப்படுகிறது. தேவதூதர்கள் ஜாதிகளுக்கிடையே நடந்து படைப்பாளியை நாடுபவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வலிமை சேர்த்தனர். அவர்கள் எச்சரிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்தார்கள். கீழ்ப்படிதலின் சக்தி, நம்பிக்கையின் வலிமை, பணிவின் ஆசீர்வாதங்களை காட்டினார்கள். லூசிபரின் பாரம்பரியம் அவனை தொடர்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு சோதனையாக மாறியது. ஆசை மயக்கத்தை எதிர்க்க, கடவுளை நம்ப, இருளால் தொடப்பட்ட இடங்கள்ல ஒளியை எடுத்து செல்ல. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டு அகலியில் இருந்தான், நினைவுகளும் கோபமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை பாதிக்க முடியல. ஆனா பெருமை, வருத்தம் மற்றும் எதிர்ப்புட அவன் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல தான் அடைந்த உயரங்களை, பெற்ற புகழ, பரலோக அரியணை அறையின் பிரகாசத்தை அவன் நினைவு கூர்ந்தான். இப்போது அவன் தன் கிளர்ச்சியின் கைதியா, படைப்பின் கதையில செதுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா மாறிவிட்டான். ஆனா அந்த இருளின் இடத்துல அவனுள் ஒரு புதிய எண்ணம் கிளம்பியது. அது நம்பிக்கையோ மீட்போ அல்ல, ஆனா நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் மட்டும். தோல்வியிலும் கூட பயமும் புராணங்களும் மூலம் உலகை வடிவமைக்க ஒரு வழியா அவன் தேடியான். அவனது வஞ்சகம், அவன் வீழ்ச்சி, அவன் செலுத்திய தாக்கம் பற்றிய கதைகள் மனிதர்களிடையே சொல்லப்பட்டன. நிழல்கள்ல கிசுகிசுக்கப்பட்டன. எச்சரிக்கை கதைகள்ல நினைவு கூறப்பட்டன. இதுலதான் அவன் ஒரு கசப்பான ஆறுதலை கண்டான். மீண்டும் எழ முடியாவிட்டாலும் அவன் பெயர் கிளர்ச்சி மற்றும் பெருமையின் சின்னமாக நிலைத்திருக்கும். இதற்கிடையில மனிதர்கள் கடவுளை, கீழ்ப்படிதல, கட்டுப்பாடின்றி உள்ள இதயங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை பற்றி தங்களது புரிதலை மீண்டும் கட்டியெடுத்தனர். வீழ்ந்த தேவதையின் கதை எச்சரிக்கையும் வழிகாட்டுதலுமா மாறியது. நம்பிக்கையுள்ள இதயங்கள் தீமையை எதிர்க்க முடியும், பாவத்தை வெல்ல முடியும், ஒவ்வொரு தேர்வும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டன. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கான சோதனைகளை எதிர்கொண்டாலும் கடவுளின் ஒளி எப்போதும் மீதமுள்ள நிழலை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆவிக்குரிய உலகம் கிளர்ச்சியாளர்களால சுத்திகரிக்கப்பட்டிருந்தானோ எப்போதும் விழிப்புடன் இருந்தது. லூசிபரின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பார்த்த தேவதைகள் தங்கள் பணியை தொடர்ந்தன. படைப்பை காத்து, மனிதர்களை வழிநடத்தி, தேர்வு செய்யும் சுதந்திரம் விளைவில்லாமல் கிளர்ச்சியாக மாறாமல் பார்த்துக் கொண்டன. அவ்வாறு கதை முன்னேறியது. மானை நட்சத்திரம் முடிந்துவிட்டாலும் அவனது வாழ்க்கையும் வீழ்ச்சியும் சொல்லும் பாடங்கள்

எப்போதும் நிலைத்திருந்தன. படைப்பு என்றென்றும் மாறிவிட்டது. நிழல் வெற்றி பெறுவதால் அல்ல, ஆனால் ஒவ்வொரு இதயமும் முயற்சி செய்த ஒருவரின் நினைவுகளை ஏந்தி கொண்டிருந்ததால். இருள் தோற்கடிக்கப்பட்டது, ஆனால் அதன் எதிரொலிகள் தொடர்ந்தன. அவை தைரியம், நம்பிக்கை மற்றும் பெருமையை விட ஒளியை தேர்வு செய்யும் நிலையான போராட்டத்தை வடிவமைத்தன. போர் முழுமையா திரும்பவில்லை, ஆனா அதன் தடம் நிரந்தரமாயிருந்தது. ஒவ்வொரு எதிர்ப்பும், ஒவ்வொரு பணிவும், ஒவ்வொரு நம்பிக்கையின் வெற்றியும் இவன் தோல்வியில கூட கிளர்ச்சியின் கதை ஞானத்தை கற்றுத்தரும் என்பதை நினைவூக்கியது. மாலை நட்சத்திரம் மறைந்துவிட்டாலும் ஒளி மற்றும் நிழல், கீழ்ப்படிதல் மற்றும் பெருமை ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலும், ஒவ்வொரு மனித கதையிலும் என்றும் தொடர்ந்தது. உலகம் முன்னேறியது. தலைமுறைகள் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து இறந்தனர். ஆனாலும் மாலை நட்சத்திரத்தின் நினைவு ஒருபோதும் மங்கவில்லை. லூசிபர் ஆழ்ந்த இருள வீசப்பட்டிருந்தாலும் அவனது கதை தொடர்ந்தது. தேவதூதர்களிடையே கிசுகிசுக்கப்பட்டு, மனிதர்களின் இதயங்களில் சுமக்கப்பட்டு, வானகத்திலும் நினைவு கூறப்பட்டது. அவனது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு எச்சரிக்கையா, பெருமை, ஆசை மற்றும் படைப்பாளிக்கு எதிரான கிளர்ச்சி என்ற கதையா மாறியது. தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரே போல் கடவுளை விட்டு விலகுவதின் ஆபத்தையும், கீழ்ப்படிதலை விட அதிகாரத்தை நாடுவதின் விலையும், பணிவை மறப்பதின் ஆபாயத்தையும் அவன்ல பார்த்தன. பூமி ஒளியால் நிரம்பியிருந்தாலும் நிழல்கள் இன்னும் இதயங்கள்ல தங்கியிருந்தன. பொறாம, பேராச, சுயநலம் அல்லது பெருமை எனும் ஒவ்வொரு செயலிலையும் வீழ்ந்த தேவதூதரின் தாக்கம் ஒரு சுவடாயிருந்தது. மனிதர்கள் இந்த நிழல்களை சிறிய முறையிலும் பெரிய முறையிலும் எதிர்கொண்டனர். ஒரு தலைவரை ஆசை கவரலாம், ஒரு பெற்றோரை கோபம் கவரலாம், ஒரு குழந்தைய கீழ்ப்படியாம கவரலாம். ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வு அவர்களுடையது. இந்த சோதனைகள்ல ஆண்களும் பெண்களும் எதிர்த்து நிற்கவும், கடவுளை நம்பவும், நியாயமானதை பற்றி கொள்ளவும் கற்றுக்கொண்டார்கள். கதிரவன் நட்சத்திரத்தின் நினைவு ஒரு வழிகாட்டியாகவும், அமைதியான ஆசானாகவும் இருந்து, நம்பிக்கையை விட பெருமை மேலோங்கும் போது என்ன நடக்கிறது என்பதை காட்டியது. தேவதூதர்கள் மனிதர்களிடையே தெரியாமல் நடந்தனர். வழிகாட்டலும் பாதுகாப்பும் ஆறுதலும் வழங்கினர். அவர்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் கிசுகிசுத்தனர். பலவீனமானவர்களின் மனதை உறுதிப்படுத்தினர். விசுவாசிகளுக்கு கடவுளின் ஒளி மிக கருமையான சோதனைகளையும் வெல்லும் என்பதை நினைவூட்டினர். ஒவ்வொரு விசுவாசமான ஆன்மாவும் ஒரு நம்பிக்கையின் ஒளி கோபுரமா, லூசிபரால் விட்டுச் செல்லப்பட்ட நிழல்களுக்கு எதிரான ஒரு சிறிய வெற்றியா மாறியது. ஒவ்வொரு கீழ்ப்படிதலும், தயவும், இரக்கமும் ஒரு காலத்துல பரலோகத்தை அதிர வைத்த கிளர்ச்சிக்கு எதிரான ஒரு வெற்றியா இருந்தது. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டாக எழியிருந்தான், நினைவுகளும் கோபமும் வருத்தமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை தொட முடியல, ஆனாலும் உலகம் தன்னை எதிர்த்து திரும்புவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு நீதிமான செயலும், கடவுளை பின்பற்றும் ஒவ்வொரு தேர்வும், பெருமையும் ஆசையும் எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனதும் அவனுக்கு அமைதியான கண்டிப்பாக இருந்தது. கடவுளுடன் போட்டியிட விரைந்தவன் இப்போது தன் சொந்த திட்டங்கள், படைப்பின் சுதந்திர விருப்பமும் விசுவாசமும் மூலம் முற்றிலும் முறியடிக்கப்படுவதை மட்டும் பார்க்க முடிந்தது. தோல்வியிலும் கூட லூசிபரின் கதை ஒரு நோக்கத்துக்காக பயன்பட்டது. அவன் எழுச்சியும் வீழ்ச்சியும் மூலம் படைப்பு கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல அவன் எல்லா தேவதைகளிலும் பிரகாசமானவன், காலை நட்சத்திரம், அழகு, ஞானம், ஒளி ஆகியவற்றால் நிரம்பியவன். ஆனா அவனுடைய இதயத்துல பெருமை வேரூன்றிய போது அவனும் விழுந்து விட்டான். அவனுடைய கிளர்ச்சி ஒரு பாடமா மாறியது. எந்த வரமோ, எந்த திறமையோ, எந்த மேன்மையோ, பெருமை மற்றும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளிலிருந்து ஒரு ஆன்மாவை காப்பாற்ற முடியாது. அவனுடைய சூழ்ச்சி, பொறுமை, சக்தி ஆகியவை வலுவானவை, ஆனால் அவை கடவுளின் நித்திய ஒளி மற்றும் நீதியை ஒருபோதும் வெல்ல முடியாது. அந்த பாடம் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிறது. தேவதைகள் அதை நினைவு கூறுதன, மனிதர்களும் அதை நிவில் வைத்திருந்தன. ஒவ்வொரு காலமும் தன் சொந்த சோதனைகளையும், தன் சொந்த ஆசைகளையும், ஒளி மற்றும் நிழல் இடையிலான தன் சொந்த போரையும் எதிர்கொண்டது. பெருமை வீழ்ச்சிக்கு காரணமானது, ஆனா பணிவு ஆசீர்வாதத்தை தருகிறது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கடவுளின் அருளை ஈர்த்தன. மேலும் நிழல் எவ்வளவு சூழ்ச்சியோ அல்லது பொறுமையோ இருந்தாலும் ஒளி எப்போதும் இருள வென்றது. இருப்பினும் லூசிபரின் கதை நம்பிக்கையையும் கொண்டிருந்தது. ஏனெனில் ஆசை வலுவாக இருந்தாலும், நிழல் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒளி அதை வெல்ல முடியும் என்பதை அது காட்டியது. ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும், ஒவ்வொரு இதயத்துக்கும் தேர்வு செய்யும் சக்தி இருப்பதை, ஒவ்வொரு ஆன்மாவும் இருளை எதிர்க்க முடியும் என்பதை, மேலும் ஒவ்வொரு தைரியமும் விசுவாசமும் முக்கியம் என்பதை இது நினைவூட்டியது. வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் பாரம்பரியம் எச்சரிக்கையும் வழிகாட்டியும் ஆனது. ஒளியின் மதிப்பை கற்றுத்தந்த ஒரு நிழலாக இருந்தது. வானகத்துல தேவதூதர்கள் கடவுளின் நிலையான வெற்றியில மகிழ்ந்தனர்.
பூமியில மனிதர்கள் தேர்வுகளுக்கு விளைவுகள் உண்டு. பாவம் துக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் நம்பிக்கை மிகுந்த பொறுமையும் சூழ்ச்சியையும் கொண்ட ஏமாற்றுபவர்களை கூட வெல்லம் மியூ என்ற அறிவை முன்னெடுத்தனர். பெருமை மற்றும் பணிவு, பாவம் மற்றும் நீதிமை, ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலையும் தொடர்ந்தது. ஆனா நிலையான உண்மை தெளிவாவே இருந்தது. கடவுளின் ஒளியை யாராலையும் வெல்ல முடியாது. அன்பும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எல்லா நிழலையும் தாண்டி நிலைத்திருக்கும். எதிரியுமான, சோதிப்பவருமான, குற்றம் சாட்டுபவருமான லூசிபர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் அவரது கதைப்படைப்பில் என்றும் பதிந்திருந்தது. அது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு கதை. ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், விசுவாசிகளை வழிநடத்தவும், பெருமையின் ஆபத்துகளை எச்சரிக்கவும் பயன்படும் ஒரு கதை. ஒரு காலத்துல வானங்களை ஒளிர வைத்த அவரது பிரகாசம் இப்போது ஒரு நிழலா, ஒரு பாடமாக, ஒரு எச்சரிக்கை கதையா மாறிவிட்டது. இந்த வகையில காலை நட்சத்திரத்தின் கதை தொடர்ந்தது மகிமையில் அல்ல, நினைவில் என்றும் நிலைக்கும் அந்த பாடத்தை போதிக்க. கடவுளின் ஒளி என்றைக்கும் நிலைத்திருக்கும். கிளர்ச்சியின் நிழல் அதை ஒருபோதும் வெல்ல முடியாது. அவ்வாறு உலகம் தாவழியில நடுங்கடு. ஒளி வானத்தையும் பூமியையும் நிறக்கிறது. மனிதர்கள் இன்னும் சோதிக்கப்படுகிறவர்களாயிருந்தாலும் பணிவும் நம்பிக்கையும் கொண்ட கீழ்ப்படுதலின் வழியே அறிந்திருந்தார்கள். வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் நிழல் நிலைத்திருந்தது. ஆனா அது ஒவ்வொரு இதயத்துக்கும் கடவுளை பின்பற்றலாமா, அகம்பாவத்தை பின்பற்றலாமா என்ற தேர்வை நிலைவூட்டும் ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. போர் முடிஞ்சுவிட்டது. அந்த பாடம் என்றும் நிலைத்தது. கடவுளின் ஒளி எப்போதும் விட அதிகமா பிரகாசிச்சது.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16.
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பொல்லாத நாட்கள். அதனால என்ன செய்யணும்? நாட்கள் பொல்லாதவனவர்களால் நம்ம என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நம்ம கொடுத்த நாட்கள், நம்ம கொடுத்த நேரங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம எப்படியானாலும் வாழலாம். இந்த வாழ்க்கையில வந்து ஆண்டு பிரியமில்லாம வாழ்னாலும் வாழலாம். நிறைய பேர் பாருங்க, சீனமாலையும் சீரியல்லையும் இன்னும் பல பேதமான காரியங்கள்லையும் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள்லையும் அடிமையா இருக்காங்க. அப்படி வாழலாம். ஆனா கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் வந்து நமக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கர்த்தர் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோமானா ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படியானாலும் வாழ்நாள் வாழ்ந்தா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன செஞ்சிருங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. தங்கத்தோட மேலானது. யோவான் சுவிசேஷம் 9:4.
1: பகல்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
0: பாத்தீங்களா, ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுகிறது தான் சொல்றாரு. பகல் காலம் இருக்க மட்டும் பிதாவின் அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனு கிரியச்சை கூட ராக்காலம் வருது. அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம போய் பைப்பு கைப்பறி யாருக்காவது கொடுக்கலாமா? யாருக்காவது யாசப பத்தி சொல்லலாமா? இல்ல நம்ம சேவம் பண்ணலாமா? அப்படின்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் முடியாது. பைபிள் வாசிக்கலாம். பைபிள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம்? பைபிள் வசனத்தை கூட கிடைக்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி, கத்தடி வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி நம்ம கத்தர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம பைபிள் தேடினாலும் பைபிள் கிடைக்காது. செபிக்கிற்கு ஆட்களை தேடினாலும் ஆட்கள் கிடைக்காது. எங்கேயாவது சரி சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. நம்ம இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தாட்டா அப்புறம் அது ஒரு நாட்கள் வருமா நினைச்சாலும் வரவே வராது. அதனால நம்ம எங்க போனாலும் தேடும். அதான் ஆண்டவராக இயேசுக்கிட்டே சொல்றார், பகல் காலம் இருக்க மட்டும் என் அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் செபிக்கணும், துதிக்கணும், எங்கேயாவது யாருக்காவது கூட போய் செபிக்கலாமா? யார்ட்டையாவது கத்திரி வார்த்தை கேட்கலாமா நினைச்சா நீங்க எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. பைபிள் வாசனா கூட ஒரு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சா கிடைக்காது. ஆமோசில் வாசித்து பாருங்க. ஆமோசின் புஸ்தகம் 8:11.
1: இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல.
0: அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல.
1: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
0: தண்ணி கிடைக்காத அந்த தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம்.
0: கர்த்தருடைய வசனம் அல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம்.
1: கேட்க கிடையாத பஞ்சத்தை
0: கேட்கவே முடியாது. கேட்க கிடையாது வாசிக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கேட்க கிடையாத
1: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று.
0: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: யார் சொன்னது? கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொன்னாரு. பஞ்சம் ஆண்டோடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்சம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்சக்காலத்தை அனுப்புவேன் சொல்றாரு. கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். எங்கெல்லாம் போய் அதுதான் அதுக்கடுத்து வாசிங்கன்னா சமுத்திரம் எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் கர்த்தருடைய வாசத்தை அப்படி புள்ள வாசரு.
1: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள்.
0: இப்படிப்பட்ட நாட்கள் தான் நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜன படுத்திக்கோங்க. பைபிள் வாசிங்க, செவிங்க, துதிங்க, கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. இப்ப நீங்க அழுதாலும் கிடைக்க முடியாது. புத்தி இல்லாத கண்ணிகளை பார்க்கிறோம். Matthew 25 புத்தி இல்லாத கண்ணிகள் வந்து கதை தட்டுறாங்க. தீவெட்டி இருந்தது, எண்ணெய் மட்டும் இல்ல. வாங்க பொருட்களை கதை மூடிச்சு. அவங்க வந்து கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு கதை தரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு தரணும் அறியே. மத்தியான சிவசியத்தான் 25:10 மாத்திர வாசிங்க. 10:11. நீங்கள் எல்லாரும் பைபிளை தயவுசெய்து எடுத்துக்கோங்க.
1: அப்படியே
0: அப்படியே
1: அவர்கள் வாங்க போன போது,
0: அந்த புத்தில்லாத கன்னிகள் வாங்க போன போது,
1: மணவாளன் வந்துவிட்டார்.
0: மணவாளன் வந்துவிட்டார்.
1: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம என்னதான் தேடணும்னு நினைச்சாலும் தேட முடியாது. கதவு அடைக்கப்பட்டது. பின்பு
1: மற்ற கன்னிகைகளும்
0: வந்து
1: ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: அவங்களுக்கு புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. உங்க வாங்க போனதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எவ்விடத்த நான் உங்களை என்ன செய்யல அறியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம்லாம் வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலான்னு மனசோம்னா கத்தர் வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ எவ்விடத்தரோ ஏன்னா உங்களை அறியலன்னு சொல்வாரு. அந்த நிலைக்கு போயிடாத வெடிக்கு நாட்கள் பொல்லாதான் அப்படின்னா காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். நம்ம கொடுத்த நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? பிரயோஜனப்படுத்தணும். நாளை பாத்துக்கலாம், நாளைக்கு நம்மளுடையது இல்ல. நாளைக்கு என்ன நடக்கணும் நமக்கு தெரியாது. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். லேட்டா கத்துற ஒரு நாள் சொல்லு, நான் உங்களை அறியல, நீங்க எப்படித்தாலோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பார்த்தா எண்ணெய் இல்ல அவங்க கிட்ட. அது மாத்திரல, கத்திர பிரியமான வாழ்க்கை வாழாதனாலதான் நீ எப்படித்தாரோ நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்கோ என்ன இருக்கோ இல்லையோ கத்திற்காக நம்ம வாழ்வோமானா கத்திர ராஜ்யத்துல நித்திய காலமா நித்தி காலமா வாழ முடியும். இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழுதாலும் கிடைக்காது. எபிரேயன் புஸ்தகம் 12:16 அந்த நாட்கள் அழுதாலும் கிடைக்காது. கண்ணீர் விட்டாலும் மனம் திரும்ப முடியாது.
1: ஒருவனும் வேசிக்கல்லனாகவும்
0: ஒருவேளை போஜனத்திற்காக
1: தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
0: ஏனென்றால்
1: பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
0: விரும்புறாரு. அந்த ஏசா எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புறாரு. விரும்பியும்
1: ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார்கள்.
0: ஆமாறிமானவளே, இந்த காலத்துல மனம் திரும்பாவிட்டால் கண்ணீர் விட்டு அழுதாலும் கதறி அழுதாலும் மனம் மாறுதலை காண முடியாது. இந்த கொடுத்த நாட்கள் அதுதான் கத்திர வேதம் சொல்லுது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுதல் மனம் திரும்ப காண முடியாது. நம்ம கொடுத்த நாட்கள் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். நம்ம எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் ஆண்டு பிரியமான பிள்ளை இல்லாம எப்படிலாம் வாழ்றோமோ அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் 10:6.
1: இனி காலம் செல்லாது.
0: இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது. எங்க வெள்ளம் வரும், எல்லா இடத்துல வெள்ளம் வருது, பஞ்சம் வருது, தீ பிடிக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவங்க மத்திய 24 வீட்டுல வாசித்து பாருங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாத ஆனவிலையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நமக்கு என்ன காலங்கள், நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், நம்ம ஆசிக்கு கேட்ட முதலாவது பகுதி ஓசியான் புஸ்தகம் 10:12.
1: அவரை தேட காலமா இருக்கிறது.
0: இது என்ன காலம்? இது இயேசு கிறிஸ்து தேட காலம். இந்த காலத்துல அங்க போகணும் இங்க போகணும் நிறைய பேர் பாருங்க, நிறைய காலங்களில் இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க சுத்தி பார்க்க போனோம் இங்க சுத்தி பார்க்க போனோம் காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. சினிமா போகிறதும் அங்க சுத்தி பார்க்க போறதும் இங்க சுத்தி பாக்கறதும் நாட்கள் வேஸ்ட் பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் சொல்லி நாட்கள் இதை பண்ணிடுற வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியத்தை வந்து அண்டர் நமக்கு எவ்வளவோ விலைக்கு கொடுக்கறாரு. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள். இங்கங்க போறது இப்படி இருந்தா கத்தரை தேட முடியாது. நம்ம அங்க போகணும் பொழுது கழிக்கிறதுக்காக, அங்க போகணும் இங்க போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த நேரத்துல சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பார்க்கலாம். அந்த நேரத்துல எப்படியாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அழுதாழ்ந்த நாட்கள் கிடையாது. கத்தரை தேடக்கூடிய காலம். என்ன காலம் சொல்லுங்க? கத்தரை தேடக்கூடிய காலம். இந்த நாள் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு நாள் கிடைக்காது. அதங்க சொல்றாரு ஏசாயின் புஸ்தகம் 55:6.
1: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்,
0: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
1: அவரை தேடுங்கள்,
0: அவரை தேடுங்கள்.
1: அவர் சமீபமாயிருக்கையில்,
0: அவர் சமீபமாயிருக்கையில்
1: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்,
0: அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டடித்தக்க சமயம், கர்த்தரை கண்டடித்தக்க சமயம், இன்னொரு காலம் வராது. இதுதான் கண்டடித்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி நமக்கு தேடணும். தேடணும்னா கர்த்தர் வரப்போறாரு. ஒரு வருகைக்கு நம்ம தேடி அடைக்கலாம் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தேட வேண்டும். நம் பொழுதுபோக்குக்காக ஏதோ வேற வேற காரியங்களை செய்துட்டு இருப்போம்னா, நிறைய பேர் செய்தியில் பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் போனை நோண்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போனை நோண்டுறது பொழுதுபோக்குக்கு உண்டான காரியங்கள். இந்த நம்ம தேசத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு எல்லாம், நம்ம தேச மதத்துல உலகம் முழுதுமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா கத்திர வேதம் சொல்லி இது என்ன செய்ய, இது என்ன காலம்? கத்தரை தேடக்கூடிய காலம். நம்ம கத்தரை தேடுவோம். யோசா பத்து சொல்றாரு, வாசு பிறகு 2:4. அப்படியே
1: யூதா ஜனங்கள்,
0: யூதா ஜனங்கள்
1: கர்த்தரிடத்திலே,
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட கூடினார்கள்.
0: எது கூடினார்களா? சகாயம் தேட கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து,
0: எல்லா பட்டணங்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து
1: அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை தேட வந்தாங்க. எதுக்கு? சகாயம் பெற. நம்மளும் இந்த காலத்துல கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நாள் கிடையாது. பிரியமானவர்களே, காலங்கள் கொடிய காலம். எண்டித்திமேத்தின் புஸ்தகம் 3:1. இந்த கடைசி நாளுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் பாருங்க.
1: மேலும்
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்,
0: பாத்தீங்களா இருக்காங்களா இல்லையா, மனுஷர்கள் தற்பிரியராயும்,
1: பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரன் நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறது, பணம் சம்பாரிச்சா போதும். வீம்புக்காரராயும்
1: அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: எந்த பிள்ளைகளாவது தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படுப்பாமா அப்படின்னு தானே போய் சொல்லுதுங்க. பாருங்க, தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாயும்,
1: நன்றி அறியாதவர்களாயும்
0: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும்
0: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
1: கொடுமை உள்ளவர்களாயும்
0: நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும்
1: துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும்
0: இருமாப்பு உள்ளவர்களாயும்
1: தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: பலன் என்ன செஞ்சாங்களா? மறுதளிப்பராய் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
0: கடைசி காலம், அதான் கடைசி காலம். எப்படி காலமா இருக்கும்? கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக சொல்லிட்டு 5 எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுறா விலைக்கு. இது கர்த்தரை தேடக்கூடிய காலம். 2 வாசித்தோம் யோசா பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம். 2:24.
1: அப்படியே யூதா ஜனங்கள்
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட
0: கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: அவர்கள் எல்லாரும் என்ன, எங்க வந்தாங்களா? எல்லா பட்டணங்களும் எங்க வந்தாங்க? கர்த்தரை எதுக்கு? சகாயம் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க, அதுல 13 வசனம், 2:20:13.
1: யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும்,
0: பாத்தீங்களா அவங்க மட்டும் வரல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்,
1: அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட, கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
0: கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? எதுக்கு நின்றாங்க? கர்த்தரை தேட. பெண்ஜாதிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், குமாரரும் கூட. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வாலி பிள்ளைங்க எங்க போயிட்டு வரட்டும், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், இங்க போயிட்டு விட்டுறோம். வாலிபர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நான் கேட்பாரு இல்லையா? குமாரர் கூட எல்லாரும் வந்து எங்க நின்னாங்களா? எங்க நின்னாங்க? அவருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க நின்றாங்க? எல்லாம் கர்த்தரை தேட அவருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்கோம்? எல்லா குடும்பங்களும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இல்லைனா இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள், இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கர்த்தரை தேடக்கூடிய காலம், நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவனை தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 9:10.
1: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை,
0: உங்களை தேடுகிறவர்களை
1: நீர் கைவிடுகிறதில்லை.
0: நீர் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் தேடுறாங்களோ அவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடினா கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். இது தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கூட தேடக்கூடிய காலம். அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் சொன்னார் சொன்னதுதான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒன்றுமே ஒளிந்து போகாது, ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது இது என்ன காலம்? யோவான் சுவிசேஷம் 4:21.
1: எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
0: எங்கும், எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ற காலம் வருகிறதுன்னு சொன்னாரு. இந்த காலம் இப்ப வந்துருச்சு. எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ளலாம். நம்ம எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். இப்ப தொழுது கொள்ளக்கூடிய காலம் இதுதான். எப்படி அவர் தொழுது கொள்ளணுமா? 29:2.
1: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை,
0: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை
1: அவருக்கு செலுத்துங்கள்.
0: அவருக்கு செலுத்துங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: கர்த்தரை தொழுது. நம்ம உள்ளத்துல பாட்டு பாடிட்டு எங்கேயோ பாத்துட்டு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பாத்துட்டு ஒரு கடமைக்கா பாடக்கூடாது. அதை அவர் என்ன சொல்லு? பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ளணும். எங்கேயோ பார்த்துட்டு, எங்கேயோ யோசிச்சுட்டு, எங்கேயோ சிந்திச்சுட்டு வாய்த்து மாத்திரம் பாடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். நம்ம அவர் தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
0: நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி, அவர் தொழுது கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், தொழுது கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 4:23.
1: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். உண்மையாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். என்ன செய்யணும்? உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அதான் மார்க்கின் சுவிசேஷம் ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள சொல்றாரு பாருங்க. மார்க்கின் சுவிசேஷம் 7:6.
1: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
0: நான் முதல் சொல்றேன் பாத்தீங்களா, என்ன செய்யறோம்? உதடுனால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றோம்.
1: அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம், நம்ம இருதயம் எங்க இருக்குதா? ஆண்டவரை விட்டு தூரமா விலகி இருக்கிறதா? நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம இப்படி இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆண்டவரே என் இருதயமோ உம்மை விட்டு விலகி தூரமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம்.
1: மனுஷருடைய கற்பனைகளை,
0: மனுஷருடைய கற்பனைகளை
1: உபதேசங்களாக போதித்து,
0: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமா போதித்து, நிறைய இந்த செவப்பு அது இது வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் கற்பனைகளை உபதேசமா போதித்து
1: வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும்.
0: வீணா என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, வீணா ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம இறுதி எங்கேயோ இருக்கும், யோசனை எங்கேயோ இருக்கும், இங்க நம்ம பாடுவோம், வேடிக்கை பார்ப்போம், வராங்க யார் வராங்க போறாங்கன்னு பாடுவோம். அந்த ஆராதனை தேவன் விரும்புறது இல்லை. உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும். ஆண்டு கேப்ப ஆண்டவர் உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படி கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படிங்கிற காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரவச்சு மொதல் கத்துற தேடுற காலம், ரெண்டாவது என்ன செய்யணும், கத்துற தொழுது கொள்ளணும். ஏதோ கடமைக்கு இல்லை, ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ இல்லை. நம் பாடும்போது உண்மையாக பாடணும், பரிசுத்த அலங்காரத்துடனே பாடணும். அது மாத்திரம் ஸ்தோத்திர பண்ணி நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளணும் உள்ளாடி இதயத்திலிருந்து. அதை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா, எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா, மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. வாசித்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:29.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிய செலுத்துவீர்களானால்
1: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
0: மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும். ஆண்டவர் பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். ஒரு இது வரணும், ஏசா மனம் போல வாழ்ந்தாரு, ஆனா அப்புறம் வரும்போது அவர் நினைச்சாலும் முடியாம போயிடுச்சு. புத்தில கண்ணிகள் அலட்சியமா இருந்தாங்க, புத்தி உள்ள கண்ணி நினைச்சாங்க. என்ன அவங்களுக்கு கூட என்ன இருந்தது, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் தீவெட்டி எதை குடிக்க, ரட்சிப்பு இருந்துச்சு, எண்ணெய் எதை குடிக்க, பரிசுத்த ஆவியானு இருந்தாரு. புத்தி இல்லாத கண்ணியில எண்ணெய் இல்ல, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. போயிட்டு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆயத்தப்பட்டு பின்னால ஆயத்தப்படலாம், அவர் அரணி பாத்துக்கலாம்னு சொல்லி வந்து ஆயத்தப்பட்டு வந்து காத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, எவ்விட தர நான் உங்களை அறியே. அந்த கதைக்கு நம்ம யாரும் தள்ளப்படக்கூடாது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுதான் சொல்லி தேடக்கூடிய காலம், அவர் தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், சோத்திரம் பண்ணி அவர் தொழுது கொள்ள வேண்டும், வைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள். அன்று சொன்னார் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் வருனார், எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்ன வாக்கு தத்துவம் வந்துருச்சு, பஞ்சங்கள் நெருப்புனால ஆபத்துகள். அது மாத்திரல்ல, நெருப்புனால வெள்ளங்கள், சண்டை, நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த, இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தாட்ட இன்னொரு நாட்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் தேடக்கூடிய காலம், ரெண்டாவது அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம் தான் பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4:14.
1: நீ இந்த காலத்திலே,
0: நீ இந்த காலத்திலே
1: மௌனமா இருந்தால்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இந்த காலத்துல மௌனமா துதிக்காம ஜெபிக்காம வேத வாசிக்காம இருந்தால், மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும்,
0: யூதருக்கு சகாயமும்
1: ரட்சிப்பும்,
0: ரட்சிப்பும்
1: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்திலிருந்து நீ துதிக்கலினா செபிக்கலினா வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்,
0: நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
1: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு,
0: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
1: உதவியாயிருக்கும்படி,
0: உன்னை உதவியாயிருக்கும்படி
1: உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே,
0: உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
1: யாருக்கு தெரியும்,
0: யாருக்கு தெரியும். ஆமா, எத்தனையோ பேர் பாருங்க ஆண்டு தேடாம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டு தெரியல, அவங்களை ஆண்டு தேடுறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மள கர்த்தர் அவர் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தர் நம்ம தேடக்கூடிய கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேட ஆண்டவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நல்லா நினைச்சு பார்த்தா எங்க ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. நாங்க இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தேடக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எங்க ஊரே ஒரு கிராமம், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பைபிள் வந்து ஆண்டரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒன்னும் புரியவே செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு எதை செஞ்சாரு, எங்க அம்மா இருந்த பேர் நான் போனேன், எங்க அம்மா இருந்த பேர் அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், எஸ்பா நான் என்ன செய்யறது தெரியல, எங்க அம்மா இருந்துட்டாங்க, நிம்ம உங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு 139 சங்கீதம் 9:10,
1: நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும்.
0: உமது வலது கரம் என்ன செய்ய பிடிக்கும் ஆண்டு வாக்கு தான். அப்பல எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டு சொல்லிட்டு போயிட்டேன். ஆண்டவரே எப்படி இனிமேல் உண்மை அறிஞ்சிக்கொள்ள முடியும், இனிமேல் உண்மை தெரிய முடியாது, நம்ம என்ன செய்யலாம், பழைய வழிக்க போயிடலான்னு இருந்தேன். ஆனால் ஆண்டு இருந்த வார்த்தை வந்து, நான் எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு போறப்ப, எங்க அம்மா இருந்துட்டாங்கன்னு சென்னைக்கு போறப்ப அந்த வாக்குத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. அது போனா சென்னையில போனாலும் எங்க சித்தி மகா எங்களை என்னை வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, எல்லா இடத்துக்கு போவாங்க. அப்புறம் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு போனாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா, ஆண்டு நான் தூரமா போனாலும் கர்த்தர் தேடி தேடி வந்தாரு. அல்லேலூயா, நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்தர் 4:14 வசனம்,
1: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்,
0: நம்மளே வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போட்டு வாசிங்க, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமோ ரட்சிப்போ வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்துல நீங்கள் நானும் சொல்லாட்டா கர்த்தர் செஞ்சு கர்த்தர் எப்படியோ சொல்ல வச்சிருவாரு. வேற இடத்திலிருந்து எழும்போ
1: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
0: உதவியாக இருக்கும்படி
1: உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: எத்தனை பேர் கிடைக்கல நமக்கு இயேசுக்கு அறியக்கூடிய பாக்கியம் எல்லாம் அல்ல. ஆண்டவர் அறியமையான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேற வழியா அந்த ரட்சிப்பை தேவன் தந்துருவார். யார் மூலமா அது, ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிரும். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்துட்டோம்னா பைபிள் வாசிக்காம செபிக்காம துதிக்காம தேவன் ஆராதிக்காம இருந்துட்டா வேற வழியா எப்படியாவது கத்திருந்த நீலரி கொடுத்துருவாரு. நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம வந்து இழந்துருவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும், மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும், ரட்சிப்பை பத்தி சொல்லணும், கர்த்தர் சகாயம் பண்றாரு சொல்லணும். சொல்லுனா கர்த்தர் வேற வழி யாருக்க வேணாலும் கொடுத்துரு, எப்படி வேணாலும் அவர் கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்காது. அதான் நீயும் தகப்பறி விட்டு அழிவீர்கள். மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை கர்த்தர் மாத்திருக்கலாமே, அது யாருக்கு தெரியும். நாட்கள் பேசி பண்ணிடக்கூடாது. ஆனா நமக்கு வாஞ்சி வேணும். அப்ப நாங்க ஆண்டுட்டு அழுதுட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு உமை பேட்டி சொல்லணுமே, எல்லாருக்கும் சொல்லணும், எப்படி நான் சொல்றது, எப்படி சொல்றது, உமை பேட்டி சொல்லணும் அப்படின்னா கேட்டே இருப்பேன். ஆனா சொல்லணும் என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியாது, ஆனா கேட்பேன். தெரிஞ்ச மொழியில சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த வாஞ்ச தாகம் வேணும், சும்மாலாம் அன்று தர மாட்டாரு. அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பாக்கியத்தை தருவார். நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் அடிவடி புஸ்தகம் 18:9 வசனம்,
1: ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாம பேசு.
0: பயப்படாத, அப்படித்தான் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம் வரும். நீ பயப்படாம பேசு,
1: மௌனமா இராத.
0: மௌனமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் பத்தி பேசு. நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். மௌனமா இராத, பயப்படாம பேசு. 10
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன்.
0: யார் கூட இருக்கிறா? நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக நம்ம கூட இருக்கிறார்.
1: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்க, உன் மேல என்ன செய்ய மாட்டாங்க, கை போடவே முடியாது. நன்மை தெரியாம வழி தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. அதங்க சொல்ற பாருங்க, சங்கீத புஸ்தகம் 66:16 வசனம்,
1: தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை
0: நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்றாரு. தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க, நான் என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுவேன். வேற என்ன நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்களா, கர்த்தருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைய சொல்லுவேன். எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே இல்ல, ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு குறையாம நடத்திட்டு வர்ற அவர் கட்டாயம் நான் சொல்லுவேன், சொல்லிதான் ஆகணும். என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். அவர் எனக்கு போதுமானவா இருக்காரு, எந்த குறையும் இல்லாம நடத்துறாரு. அதை நான் சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் செய்த நன்மை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 68:34
1: தேவனுடைய வல்லமையை,
0: தேவனுடைய வல்லமையை
1: பிரசித்தப்படுத்துங்கள்,
0: தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள்,
1: அவருடைய மகிமை,
0: அவருடைய மகிமை
1: இஸ்ரவேலின் மேலும்,
0: இஸ்ரவேல் மேலும்
1: அவருடைய வல்லமை,
0: அவருடைய வல்லமை
1: மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது,
0: மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமை, யாராவது வியாதின்னு சொல்றாங்களா, ஏசமே நம்பி பாருங்க, ஏசமே தேடுங்க, நிச்சயமா உங்க வியாதி சுகமாயிரு. வல்லமுள்ள தேவன் என்ன வியாதியாலும் சுகமாகும், என்ன நோயாலும் சுகமாறு. அவர் வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றை உண்டாக்குனார். இந்த உங்க வியாதி ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் சுகமாக்குவார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் உருவாக்கணும் தேவன். நம்ம வியாதி சுகமாக்க முடியாது, அவரால் லேசான காரியம். அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க, அவற்ற வல்லமை இருக்கு, அந்த வல்லமை பிரசவம் பண்ணுங்க. பயப்படாம சொல்லுங்க, மதமாத்த சொல்லக்கூடாது. அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க. அவர் வானத்தை உண்டாக்கிறார், உங்க வியாதி அவர் பாட்டில் ஒண்ணுமே இல்ல, உங்க நோய் ஒண்ணுமே இல்ல, அவர் வானத்தை உண்டாக்கிறார், கட்டாயம் சுகமாக்குற. இயேசு கூப்பிடுங்க, இயேசு நம்புங்க, இயேசு தேடி பாருங்க, சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 86:13 சங்கீத புஸ்தகம் 86:13
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
1: என் ஆத்துமாவை,
0: என் ஆத்துமாவை
1: தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
0: பாத்தீங்களா, மாத்துமா எங்க பாதாள தப்பு வச்சிருக்காரு நம்மள, தாழ்ந்த பாதாளத்து தப்பு வைத்தீர். அதை நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்குள்ள வந்தாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்து தப்பு வச்சு என் ஆத்துமா மாத்தி விட்டார், என் ஆத்த பரிசுத்தமாக்கி விட்டார், என் தேவன் பரிசுத்தம். இன்னைக்கு நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போறேன்னு இச்சை இருக்கு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போய் இச்சை இருக்கு, எனக்கு அதுதான் கர்த்தர் செய்தாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவோ பாவஞ்ச, எவ்வளவு வழி தப்பி அழைஞ்ச, என கர்த்தர் மீட்டு கொண்டார், அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தார். சொல்லுங்க எல்லாருக்கும் கர்த்தர் பத்தி சொல்லுங்க, கர்த்தர் பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத நம்ம இப்ப என்ன காலம், நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய காலம். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள காலம். மூணாவது என்ன காலம், கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காலம். அல்லேலூயா. யாரை கொண்டாவது ஆண்டு ரசித்துருவார், நம்ம கொடுத்த பாக்கியத்தை இழந்துட்டோம்னா கர்த்தர் யாரை கொண்ட பவனம் வந்தா யார கொண்டா ரசித்துருவாரு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பேஸ்டா போயிரும். அல்லேலூயா. கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும், அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தரை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் இவ்வளவுலாம் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சாரு, செஞ்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையிலும் செய்வார், என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இதை சொல்லுங்க, வேற எதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, மதம் மாற சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக 1 Yohanes 2:18
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே,
1: இது கடைசி காலமா இருக்கிறது,
0: கடைசி காலம். இது என்ன காலம், இது கடைசி காலம். இந்த காலம் என்ன காலமா இருக்குது, கடைசி காலம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சபை குடிவரத விட்டுறக்கூடாது. சபைக்கு வரணும்னா வரோம், இல்லைன்னா வராம இருக்கிறோம், அப்படி இருக்கவே கூடாது. சபை குடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுருவே கூடாது. கடைசி காலம் என்ன காலம், கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்புறத்தான வாஸ்தோ 2 Timothy 3:1
1: மேலும்,
0: மேலும்
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
0: இந்த கடைசி நாளுக்கு என்ன காலம், இது கொடிய நாட்கள் வருமென்று அறிவாயாக. அதனால என்ன செய்யக்கூடாது, சபை கொடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு வர்றது இல்லை, நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பெரிய இருக்கா வர்றது இல்லை. இந்த உலகத்துல என்ன பொக்கிச சேர்த்து வச்சாலும் இங்க என்ன செய்யும், துரு துரு எல்லாம் கடிச்சு போட்டுரும். நம்ம எங்க சேர்த்துக்கணும், பொக்கிச எங்க சேர்த்துக்கணும், வாசித்து பாருங்க. மத்தவன் சுவிசேஷம் 6:19 வாசித்து பாருங்க, ஜெபத்துக்கு வர்றதே கிடையாது, எல்லாமே வேலைக்கு வேலை வேலை படிப்பு படிப்பு அதைத்தான் நினைக்கிறோம். கத்து வரும்போது என்ன செய்ய முடியும், பாருங்க,
1: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
0: உங்கள் பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
1: இங்கே பூச்சியும் துருவும்.
0: உங்க பூச்சியும் திரும்பும்,
1: அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
0: எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிசங்களை? எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில். எங்க நிறைய பேர் சபைக்கே வர்றது இல்லையே. பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைங்க.
1: அங்கே பூச்சியாவது,
0: அங்கே பூச்சியாவது,
1: துருவாவது,
0: துருவாவது,
1: கெடுக்கிறதும் இல்லை,
0: கெடுக்கிறதும் இல்லை.
1: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
0: அங்க திருடர் என்ன செய்யறதில்ல? கண்ணமிட்டு திருடுறது இல்லை. பொக்கிசத்தை அங்க சேர்த்து வைங்க. அதான் சொல்ற சபைக்கு கூடி வர்றது என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. எப்படி புஸ்தகம் 10:25
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சில விட்டு விடுது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை கூடுறது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம சபை கூடி வரணும். நிறைய பேர் சபைக்கே வரமாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பங்கு சந்தா முக்கியம்னு போயிடுவாங்க. எங்க கல்யாணம் இருந்துச்சா நாங்க போயிட்டோம். எத்தனை பேர் சாக்கு போக சொல்றோம். அங்க இன்னைக்கு பங்கு வீடு திறந்தாங்க, வீடு போயிட்டோம். எத்தனை பேர் சாக்கு போக சொல்றோம். கர்த்தர் சொல்றாரு, வாசி பண்ணவருக்க,
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதலை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுவது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை போகாம இருக்காத அப்படின்னு சொல்லணும். முக்கியம் பங்கன் இல்ல, முக்கியம் நமக்கு எதுதான் முக்கியம்? கர்த்தர் தேடுறதா முக்கியம்.
1: நாளானது சமீபித்து வருகிறது.
0: நாளைக்கு என்ன எப்படி வருது? சமீபித்து வருது. ஆண்டு வருகிற நாளுக்கு சமீபித்து வருகிறது.
1: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
0: எவ்வளவாய் பார்க்கிற பார்க்கிறீங்க தானே. பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பசி, அது மாத்திர எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஒத்துக்கள், வெள்ளங்கள், தீ நெருப்புகள், நெருப்பினால பிராதம்.
1: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
0: அவ்வளவா என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வழக்கமா வச்சிருந்தாராம் சர்ச்சைக்கு போறத. வாஸ்து பாருங்க, வழக்கமா வச்சிருந்தாராம். லூக்கா சுவிசேஷம் 4:16
1: தாம் வளர்ந்த ஊராகிய,
0: தாம் வளர்ந்த ஊராகிய
1: நாசரேத்துக்கு அவர் வந்து,
0: நாசரேத்துக்கு அவர் வந்து
1: தம்முடைய வழக்கத்தின்படியே,
0: தம்முடைய வழக்கத்தின்படியே
1: ஓய்வு நாளில்,
0: ஓய்வு நாளில்
1: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து,
0: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து
1: வாசிக்க எழுந்து நின்றார்.
0: எழுந்து நின்றார். நிறைய பேர் வாசிக்கிற வைக்க போடுறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வாசிக்கிறதுக்கு எழுந்து நின்றாச்சு, வழக்கத்தின்படியே. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வரோம்? இன்னைக்கு பங்கனுக்கு அங்க போயிட்டோம். இன்னைக்கு வீடு திறந்தாங்களா, அங்க போயிட்டோம். இன்னைக்கு பங்கன் பிறந்த நாள், அங்க போயிட்டோம். கர்த்தர்களுடைய வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். இதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது தான் பங்கன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட தான் நித்திய நித்திய காலமா வாழ போறோம். அதுதான் அவரு தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது தான் நம்ம பங்கன் தேவை. ரெண்டாவது தான் இன்னைக்கு ஏன் வரல? கல்யாணத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு எங்க வரல? எத்தனை பேர் அப்படி போயிடுறோம்? அருமையான சகோதரி சகோதரி, இதுவரைக்கும் போயிட்டோம். இனிமேல் கர்த்தர் சொன்னாரு, சபை கூடுறது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஏன் சபை கூட விட்டுறக்கூடாது? ஆபோக்கு 2:20
1: கர்த்தரோ வென்றால்,
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில். உங்களை வந்து பாப்பாரு. உங்களுக்கு என்ன தேவையோட வந்திருக்கீங்க, என்ன தேவை பாப்பாரு. உங்க தேவை கர்த்தர் கட்டாயம் தருவாரு. வாயிலும் சொல் பிறக்கிற மாதிரி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சபை கொடுறது யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. முதல்ல இயேசுதான், ரெண்டாவதுதான் மத்த காரியம். அப்படி வச்சீங்கன்னா நம்ம என்ன செய்யும்? பரலோகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். முதல் தேட, கர்த்தர் தேடத்தக்க காலம். ரெண்டாவது என்ன காலம்? அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம். மூன்றாவது என்ன காலம்? அவரை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய காலம். நான்காவது என்ன காலம்? கடைசி காலம், கொடிய காலம். சபக்குரியது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சார, பழக்கத்தின்படி செபாலயத்துல சென்று என்ன செஞ்சாராம், வாசித்தாராம். அப்ப நம்ம அப்பா நமக்கு மாதிரியா வச்சு போயிருக்கிறார். அவரை மின் வைத்து போன காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வரணும். கர்த்தர் என்ன கர்த்தர் எங்க இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சர்ச்சி நம்ம கூடி வருது, யாரும் விட்டுறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை மறந்துடாதீங்க, எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: ஆம், கர்த்தர் சொன்னார், நாட்கள் புல்லாதவிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நாட்கள். இனி காலம் செல்லாது அப்படி என்ன அர்த்தம், இனி காலம் நீளாது. நிறைய காலம் நமக்கு இல்லை, காலங்கள் நமக்கு ரொம்ப குறுகலாக இருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளானதால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு பவுல் அடிகர் மூலமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நான்கு விதமான காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அவரை தேடக்கூடிய காலம், அவரை தேட தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இரவு பகலாய் நான் நம்மை தேடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இரவு பகலாய் நாம் அவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தேடக்கூடிய காலம் இது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவரை தேடுகிற தேவன் கைவிடுவதில்லை. யோசபாத் மன்னன் காலத்தில் எல்லாரும், பெரியவர் முதற்கொண்டு சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிப்பர்கள், யாவரும் சகாயம் தேடக்கூடி வந்தார்களாம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தயவுகூர்ந்து தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிற காலம். இரண்டாவது, தொழுது கொள்கிற காலம். பிதாவை எங்கும் தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு காலம். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்கிற காலம். ஸ்தோத்திர பள்ளியிட்டு உதறிலிருந்து உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தின் ஆழத்திலும் தேவனை துதிக்கிற ஒரு காலம் இது. அவர் தொழுது கொள்கிற காலம். மூன்றாவது, அவர் அறிவிக்கிற காலம். எதையோ போய் சொல்வதல்ல, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்தது சொல்லுவேன், தேவன் வல்லமையை பற்றி சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லி கலகத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது. தேங்க்யூ லார்ட், தேவன் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதாளத்தின் அழிவுக்கு தேவனை மீட்டெடுத்தாரே, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவது, ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன, சபை கூடி அதை விட்டுவிடக் கூடாது. இயேசு வழக்கத்தின்படியே அவர் இருந்த நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு சென்றாராம், நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இன்று எத்தனையோ முறை நம் ஆலய சபை ஆராதனைகளை நாம் அலட்சியம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் வாரங்களிலும் நான் தவறாமல் சபைக்கு வந்து எல்லா ஜபங்களிலும் பங்கு பெற எனக்கு இரக்கம் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அப்பா, நான்கு விதமான காலங்களை குறித்து சொன்னீர். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்ப இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் நல்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடக்கூடிய இந்த காலத்திலே நாங்களும் தேடுவதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சையும் இரக்கத்தையும் தாரும். ஆம் ஆண்டவரே, ஏசா பிற்காலத்தில் தேட மனம் ஒத்து வந்தும் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போனது ஆண்டவரே. ஆகாதவன் தள்ளப்பட்டான், அந்த கன்னிகைகள் ஐந்து பேர் தீவிட்டு இருந்தது என்னை கொண்டு போகாமல் போனதால் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பா, எவ்விடத்தாரோ நான் தெரியேன் அறியேன்னு சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் அப்படி தள்ளப்பட்ட லிஸ்ட்ல போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை வளர்க்கப்போ நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் முழு இருதயத்தோடு தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரத்துடனே ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்கு, உதட்டினால் அல்ல, அப்போ உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. உண்மை பற்றி நாங்கள் பயப்படாமல் எல்லாருக்கும் அது அன்பையும் மகத்துவத்தையும் சொல்லணும். நீர் எங்களை

0: கூடிய வருதலை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு என் இயேசு எங்களை காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவீராக, பொறுப்பெடுப்பீராக. அப்படி செய்வதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நமது அன்பு சகோதரி அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
1: யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா, அவங்க வருகைக்கு ஆயத்துப்படுத்தணுமாப்பா. நீங்க எங்க இருக்கீங்களோ நாங்க அங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, உலகத்தின் வேஷம் கடந்து போயிரு ஐயா. நாங்கள் உண்மை அண்டி கொள்ள நம்பி இருக்க உமோ சார்ந்து வாழ உம்மோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரைய தர முடியாது செபிக்கிறோம். செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருக கிருபை தர முடியாது செபிக்கிறோம். மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், உண்மை அண்டி கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போன ஆண்டவர, மந்திரம் செவனைகள் பலிசனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தை உடை தெரிகிற சுவாமி. கத்தாவே சர்ப்பங்களின் தேடிலும் விதிக்கவும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கு. ஒன்று உங்களை செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னீர்கள் ஆண்டவர. பரலோக ராஜாவே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை நீங்க செய்ய முடியாது சிபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கி தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே, கற்பத்தின் கனி தந்திரல முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கவலைப்படுற மக்களுடைய கவலைகளா மாறணும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் ஆண்டவர. அப்பா சபைக்கு வராத மக்கள் சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவர. வாஞ்சியை கொடுங்க, தாகத்தை கொடுங்கப்பா. வேலை வேலைன்னு போயிடுறாங்கப்பா ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தானப்பா, நாங்க உங்க கூட தானப்பா யுக யுகமா வாழ போறோம். அதை மறந்துடுறாங்க ஆண்டவர. யுக யுகமா வாழுகிற தேவனை விட்டுறாங்க ஆண்டவர. உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா, கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. குடியை பார்க்கும் போதே வெறுப்பை தாரு சுவாமி ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும். செபத்திலையும் துதியிலும் பெருக கிருபை தாரும். உங்க நாம் மகிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் சமான் தரணும். உள்ளத்தில் சமானம் வேணும் ஐயா, உள்ளத்தில் சமானம் வேணும், குடும்பத்தில் சமானம் வேணும். பிரச்சனை கொண்டு வர பொல்லாதாபிய நாச்சரேனாக இயேசுக்கு திரும்பத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க ரத்தத்தை தெளிப்பீராக. எல்லா குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க. வருமானத்தை வர்த்தக பண்ணுங்க. கையின் கீழே ஆசீர்வீங்க. கையின் கீழே உறுதிப்படுத்துங்க. தேவனே பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்துல. மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரமா பார்த்துக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடல் வேலை, ஜெப வேலை, ஆராதனை வேலை, தியான வேலை முழுவதும் நீரே பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. சபர் குடும்பங்கள் எல்லாம் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. முழுமையாய் பொருட்படுத்த காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எபேசியர் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம் 27 வசனம்,
2: 5th chapter 27th verse.
1: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
3: மகிமையுள்ள சபையாக
1: அதை
3: தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: பாத்தீங்களா, எதுக்காக ஒப்பு கொடுத்தாரு? நம்ம சபையெல்லாம் கரை தர பல ஒன்றுமில்லாம இருப்பதுக்காக தான். நம்ம சபை எப்படி இருக்குமா? எப்படியே வேணாலும் எறவ வேணாலும் வாழ்ந்துடலாம், அப்படி இல்ல. கரை தர பல ஒன்று இல்லாம இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Yes, the Lord wants to be, the church must be blameless and holy. The Lord give himself for ourselves.
1: நம்ம கரை இல்லாம பழை இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுதான் நம்ம சபை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord have a will that we must live a spotless and wrinkleless and blameless life.
1: நம்ம எப்படி வேணாலும் வாழ முடியாது.
2: We could not walk according to our own wish and will.
1: ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
2: The Lord gave himself for our sakes.
1: எதுக்கு தெரியுமா?
2: For what you do you know?
1: அப்போஸ்தலர் புத்தகம் 20 அதிகாரம் 28 வசனம்,
2: Acts 20 verse 28.
1: ஆகையால்
3: உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
1: நம்மளை எப்படி மீட்டாராம்? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
3: சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி
1: உங்களை
3: கண்காணிகளாக வைத்த,
1: யார் கண்காணி? பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த
3: மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள்.
1: எப்படி இருக்கணும்? எப்படியானாலும் வாழல, என்னவாலும் பண்ணலாம் இல்ல, நம்ம என்ன எச்சரிக்கையாய் வாழ வேண்டும்.
2: Therefore, take heed to yourselves and to all flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. Yes, we must be very careful to live in this world because he purchased us with his own blood.
1: நமக்கு எச்சரிக்கையாய் வாழ வேண்டும்.
2: We must be very careful to live in this world.
1: எப்படியானால் வாழ முடியாது.
2: We could not live according to our own vision.
1: வாழ்ந்துட்டு பரலாம் போயிலாம் நம்பி இருக்க கூடாது.
2: We could not believe that we can live in our own way, we can enter into the heaven.
1: நம்ம ஒவ்வொருவரையும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
2: We must give account to the Lord about ourselves to the Lord.
1: நம்ம செய்யற பாவத்தை யாருக்கும் தெரியாம நினைச்சுக்க கூடாது.
2: We do not we can we know we should not know we should know that we should know that we don't know the Lord don't know about our sins. The Lord is seeing us.
1: எபேசியன் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம்
2: 5th chapter
1: 30, 31 and 32.
3: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
1: நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
3: அவருடைய மாம்சத்திற்கும்
1: அவருடைய எலும்புகளுக்கும்
3: உரியவர்களாயும் இருக்கிறோம்.
1: நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய சரீரத்துக்கும் அவர் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம்.
3: இது நிமித்தம்
1: மனுஷன்
3: தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து
1: இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
3: இந்த ரகசியம் பெரியது.
1: நான் கிறிஸ்துவை பற்றியும்
3: சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
1: சபையை குறித்து தான் சொல்றேன் சொல்றாரு.
2: For we are members of his holy, his body, of his flesh and of his bones. For this reason a man shall leave his father and mother and be joined to his wife, and the two shall become one flesh. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Here Paul speaks about Christ and the church.
1: கிறிஸ்து நம்மளே சொல்லுவோம், கிறிஸ்து சபையார் எல்லாம் ஒன்னா கர்த்தரோட சேர்ந்து இருக்க வேண்டும்.
2: All the congregation and Christ must be joined together.
1: அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு.
2: So Paul writes
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 17வது வசனம்.
2: 1 Corinthians 6 verse 17.
3: அப்படியே
1: அப்படியே
3: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா
1: இருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தரோடு இசைந்திருக்குமா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த பாவமும் வராதபடி இசைந்திருக்கிறோமோ கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறது.
2: But he who is joined to the Lord is one spirit with him. Yes, we, if we live a life without sin and be with the Lord, we are one spirit with the Lord Jesus Christ.
1: ஒரேயாவி இருக்கிறமா?
2: Are we in one spirit with God?
1: இணைந்திருக்கிறமா?
2: We and Jesus Christ is joined together.
1: நம்ம ஆவி வர நம்ம ஆத்துமார அப்படி பிரிஞ்சிருக்கிறதா?
2: The spirit and soul and our soul and the Lord's soul is separated.
1: அது உங்களுக்கும் தெரியும், அது கர்த்தருக்கும் தெரியும்.
2: This thing you know and the Lord also knew.
1: நான் என்ன சொல்லல, எனக்கும் தெரியும், என் தேவனுக்கும் தெரியும்.
2: I am in what situation is I am, I know and the Lord also knew.
1: ஆமோஸின் புத்தகம் 3 அதிகாரம் 3வது வசனம்.
2: Amos 3:3.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
2: Can two walk together unless they are agreed?
1: ஒரு நாள் நாங்க ஊழித்து போனோம்.
2: One day we went to ministry.
1: ஊழித்து போறப்போ எங்க சகோதரர்களா நாங்களா சகோதரியா சேர்ந்து போனோம்.
2: All brothers and sisters went to ministry.
1: ஒரு சகோதரர் சொன்னாரு,
2: at the time one brother said,
1: இந்த இப்ப வந்து பவானி பக்கம் போலாம்னாரு.
2: One brother said, we go to the side of Bhavani.
1: இன்னொரு சகோதரர் சொன்னாரு,
2: another brother said,
1: இன்னைக்கு வந்து இது வந்து வேற ஊருக்கு ஏதோ ஒரு ஊரை சொல்லிட்டு அந்த ஊர் போகலான்னு சொன்னாரு.
2: He said another place name and we shall go that place.
1: நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்.
2: At the time we are speaking about this.
1: கொஞ்சம் தர்க்கமாச்சு.
2: Time went.
1: அப்ப ஆண்டவரே இயேசுக்கு சொன்னாரு,
2: At the time the Lord Jesus Christ said,
1: நீங்க பவானிக்கு போக வேண்டாம்,
2: you do not
1: குமாரபாளையத்துக்கு போக வேண்டாம்.
2: You do not go to Bhavani or to Kumarapalayam or some far place.
1: நீங்க வீட்டுக்கு போயிருங்க.
2: Go to your home.
1: நீ சவமண்ணி ஆயத்தப்பட்ட பிறகு நீங்க எங்க போறீங்க போலாம், இப்ப போக வேண்டாம்ட்டாரு.
2: Go pray and prepare yourselves and go to the ministry. Is it?
1: அதா ஆமோஸ் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒருமித்து நடந்தால் ஒளிய. அத வாசிங்க.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமனப்பட்டு நான் ஒண்ணு நீங்க ஒண்ணு நினைக்கூடாது, ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய
3: ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமனப்பட்டு இல்லாம எப்படி ஒருமித்து ஒரே மனதால் நடக்க முடியும்? அதை ஒருமித்து நடந்தால் ஒழிய
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒரு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலும் ஒருமித்து நடந்து போக முடியாது.
2: Can we two walk together unless they are agreed? Yes, when we go to ministry we must be all together agreed to do the ministry, to go to one place. This thing is the Lord says in Amos also.
1: நம்ம கர்த்தரோட ஒரே மனதா இருக்கணும்.
2: We must be with one spirit with the Lord.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையோட ஒரே அன்புல நினைச்சிருக்கணும்.
2: And also we must remain in the love, we show the love to the church.
1: அன்பில்லாதவன் தேவனை அறியானே சொல்லி இருக்கிறார்.
2: If there is no love, he do not know the Lord. அன்பில்லாதவன்
1: தேவனை அறியவே முடியாது.
2: He who do not love, he do not know God.
1: நம்ம தேவன் அன்பாவே இருக்கிறார்.
2: Our Lord is love.
1: யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30வது வசனம்.
2: John 10:30.
3: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
1: ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
2: I and my father are one.
1: பிதாவும் ஆண்டவரே இயேசுக்கு ஒன்றாய் இருக்கிறார்.
2: God Father and Jesus Christ are one.
1: நம்மளுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் தடை வராம காத்துக்கணும்.
2: We must keep ourselves, there must not be any hindrance between God and us.
1: அவர்களுக்கு நமக்கு சின்ன தடை கூட வரக்கூடாது.
2: There should not be any hindrance between God and us.
1: நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும்.
2: If we examine our hearts, we can know.
1: கர்த்தருடைய சேர்ந்திருக்கிறோமா?
2: Are we joined together?
1: கர்த்தரோட ஒன்றா இருக்கிறோமா? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமான்னு தெரியும்.
2: Are we joined to with God or not?
1: அவர்தான் நமக்கு சொல்ல முடியும்.
2: He can tell us.
1: இரண்டாவதாக,
2: second,
1: மதேன செய்யணும்.
2: First, what should we do? We must be joined together with God.
1: இரண்டாவதாக,
2: second,
1: நாம என்ன செய்யணும்?
2: What should we do?
1: எபேசியர் புத்தகம் 5:24.
3: ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
3: மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு
1: எந்த காரியத்திலேயும்
3: கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: For the husband is head of the wife, as also Christ is head of the church, and he is the savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives be to their own husbands in everything.
1: கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ. Let us read once again the verse.
3: ஆகையால்
1: சபையானது
3: கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது என்ன செய்ய, யார் கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
3: மனைவிகளும்,
1: சபையானது யார் கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
2: Therefore, just as the church is subject to Christ, yes, the church must be submissive to the Lord Jesus Christ. It must be obedient to the Lord Jesus Christ.
1: நாம கிறிஸ்து கீழ்ப்படியறவங்களா இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ.
1: எத்தனையோ வசனம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு.
2: The Lord gave many verses to us.
1: நாம கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are we obedient to that verse?
3: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள்.
3: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: என்ன செஞ்சிருவான்? ஓடி போவான்.
2: Therefore, submit to God, resist the devil, and he will flee from you.
1: நீங்க தேவன் கீழ்ப்படிந்தா பிசாசு உங்களை விட்டு ஓடியே போயிருவான்.
2: If you submit to yourselves to the Lord, Satan will flee from you.
1: தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், உங்களை விட்டு ஓடிடுவான்.
2: When we submit to God and resist the devil, then he will flee from us.
1: ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
2: Are we show obedience in keeping the words of the Lord?
1: கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரு.
2: The Lord would speak to you.
1: கர்த்தர் பைபிள் வாசிக்கும் போது உங்களோடு பேசி இருப்பாரு.
2: When you reading the Bible, the Lord would have spoken to you.
1: கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are you submit to that verses?
1: இல்லாட்டா நீ ஆண்டவரே கே, ஆண்டவரே நீ எங்க உங்களை விட்டு கீழ்ப்படியாம போயிட்டேன், என்ன காமிங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க.
2: Let us ask today to the Lord, Lord, where I did not keep the words, your words, please show me, Lord, and then we should examine ourselves before the Lord.
1: நம்ம ஆண்டவரே இயேசுவுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
2: Our Lord Jesus Christ was obedient to the Father God. Philippians
1: 2:8,
2: second chapter 8th verse.
3: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
3: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம தாழ்த்திருக்கிற பயம், ஐயோ நம்ம தாழ்த்திட்டா ஏதோ ஆயிருமோ, நம்ம தாழ்த்த பயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினாரா. நம்ம தாழ்வை போடுறதுக்கு ஐயோ பயம் இல்ல, நமக்கு நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சென்ற பாதையில தான் நம்ம போக வேண்டும். மரண பரியந்தும் தேவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நம்மை தாழ்த்தணும்.
2: And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Yes, we, as we are the followers of Jesus Christ, we also very humble before God, and until the end, until our life, we must be obedient to God. Why we should be obedient to God?
1: Colossians 3:6.
2: Colossians 3 verse 6.
3: இவைகளை பொருட்டே கீழ்படியாமையின்
1: பிள்ளைகள் மேல்
3: தேவ கோபாக்கனை வரும்.
1: தேவ என்ன கீழ்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும். அதுதான் நம்ம கீழ்படியணும். தேவன் சொன்னதை கீழ்படிந்தா அவர் கோபம் நம்ம மேல வராது. கீழ்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்.
2: Because of these things, the wrath of God is coming upon the sons of disobedience. If we disobedience, surely the Lord's wrath will come upon us. So we should be obedient before God.
1: The kalka nee enna solra naan enna keel pola appalam keel padiy mudiyadhu ivanga sonna kekkuma appadi illa nenikiram keel padiyad pullayil mele enna varudhu kovaakkeni varum.
2: In these days you are saying how can I be obedient? I will not be obedient. But if we be obedient, then only we will be kept for the wrath of the Lord God.
1: தேவனுடைய வார்த்தை கீழ்படியாட்ட யார் என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை வரும். அதை இங்கேயும் சொல்றாரு, எபிரேயர் 2:2.
2: If we read this in Ephesians 2:2,
3: அவைகளில்
1: நீங்கள்
3: முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையே
1: பிள்ளைகளிடத்தில்
3: இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாகிய ஆவிக்கேற்றபடியாகவும்
1: நடந்து கொண்டீர்கள்.
2: In which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience.
1: இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா?
2: Shall we submit ourselves to the Lord today?
1: ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து வாழ என அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
2: Lord, I surrender myself to be obedient to you, Lord.
1: அது கர்த்தரோடு சேர்ந்திருக்க வேண்டும்.
2: We must be joined together with the Lord.
1: அவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second, we must be obedient before God.
1: மூன்றாவதாக,
2: Third,
1: எபேசியர் புத்தகம்,
2: Ephesians
1: 3:21,
2: Third chapter,
1: 21st
2: verse.
3: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின்
3: மூலமாய்
1: தலைமுறை தலைமுறைக்கும்
3: சதா காலங்களிலும்
1: மகிமை உண்டாவதாக.
3: ஆமென்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தேவன் சார் தேவன் சபையில் என்ன சொன்ன, தலைமுறையாக மகிமை உண்டாகணும்.
2: இந்த சர்ச் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தேர் மஸ்ட் பி க்ளோரி டு காட்.
1: நம்ம மனம் போல கீழ்ப்படியாக வாழுவோம்னா நம்ம நிமித்தமா கர்த்தர் தூக்கப்படுவார்.
2: If we live according to own vision and will, the Lord will surely have grief upon us.
1: எத்தனை கால கர்த்தர் தூக்கப்பட்டு வாழ்ந்துட்டோம்.
2: Many time we grieved the Lord.
3: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமீன்.
3: ஆமீன்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தலைமுறைக்கும் மகிமை சதா காலமா சபையில உண்டாவதாக.
2: Through all ages the glory must be given to the Lord.
1: எப்ப மகிமை உண்டாகும்?
2: When the glory will come.
1: நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச சொன்னாலும் பேசுவோம், ஆனா தேவனை துதிக்க மாட்டோம், செவிக்க மாட்டோம். உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேச சொன்னோமா பேசிட்டே இருப்போம், ஆனா தேவனை துதிக்க முடியாது, செவிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது.
2: We will not pray, we will not praise the Lord, we will not read the Bible, but we are having time to speak more and more. But we must praise the Lord and worship the Lord.
1: எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசுவோம்.
2: We have time to speak more and more.
1: வாசித்து பாருங்க.
2: Let us read this verse.
1: சங்கீத புத்தகம்
2: Book of Psalms
1: 26 சங்கீதம் 12வது வசனம்
2: 12th verse.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: பரிசுத்த தாவி சொல்றாரு, பரிசுத்த சபையில நான் என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். நானும் எவ்வளவோ நாள் சொல்லிட்டேன், துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணும் போது துதிங்கன்னு எவ்வளவு சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட கேட்டது மாதிரி இல்லை. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த தாவி சொல்றாரு, வாசிங்க.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: செம்மையான இடத்தில் நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: சபைகளை தாவி என்ன செய்வார, பரிசுத்த தாவி சொல்றாரு, சபைகளில கர்த்தரை துதிப்பேன். அவரை பார்த்து தான் தேவன் சொன்னாரு, என் இரியத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துதிக்க கத்துக்கணும். துதிக்க சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லி யாருமே தூக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. இப்ப கத்தர் தானே உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனோம், நீங்க அவர் அல்லேலூயா சொல்லாம இருந்தா எப்படி கத்தர் கூப்பிட்டு போவாரு? அல்லேலூயா சொல்ல கஷ்டப்படுறோம், ஸ்தோத்திரம் சொல்ல கஷ்டப்படுறோம், எப்படி தேவன் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாரு?
2: My foot stands in an even place. In the congregations I will bless the Lord. Yes, David, King David says, I will bless the Lord in congregations. In this congregation also we are saying many times, I am saying many times, praise the Lord and give glory to the Lord, but you are not doing so. You should continue to praise the Lord in the congregation. As we are in the congregation, we must praise the Lord and give hallelujah to the Lord. We should say all hallelujah always.
1: எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 12வது வசனம்
2: Hebrews 2:12.
3: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
1: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
3: சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும்.
1: சபை நடுவே உம்மை என்ன செய்வானா, என்ன செய்வாரா, துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார்.
2: Saying, I will declare your name to my brethren in the midst of the congregation, I will sing praise to you.
1: நம்ம சபை துதிக்கிற சபையா மாற வேண்டும்.
2: Our congregation must be a praising congregation.
1: பாடி தேவனை துதிக்க வேண்டும்.
2: We must open our mouth and praise the Lord.
1: முதல்ல என்ன செய்யணும், தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும்.
2: First we must be joined together with the Lord.
1: இரண்டாவது என்ன செய்யணும், தேவன் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும்.
2: Second we must be obedient before the Lord.
1: மூன்றாவது நம்ம சபை தேவனை மகிமைப்படுத்த சபையாய் மாற வேண்டும்.
2: Third our church must be changed as a glorifying God's glorifying church.
1: கடைசியாக
2: finally
1: Joel புத்தகம் 2 அதிகாரம் 16வது வசனம்
2: Joel 2:16.
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
1: பாத்தீங்களா, பாலுங்கிற குழந்தை வீட்டுல இருந்தா அப்படி சொல்ல ஏசப்பா, முதல் சொல்ற முதியோர, ரெண்டாவது யார பிள்ளைகளை, மூணா யாரு பாலுங்கிற குழந்தைகளும் கூட்டு. குழந்தை விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். குழந்தை தானே விளையாடுது, விளையாடட்டும். ஆண்டவர் இங்கே சொல்ற என்ன சொல்ற, நல்லா கவனிங்க, நல்லா வாசிங்க.
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க.
1: பிள்ளைங்க விளையாண்டா என்ன அப்படி சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. அப்புறம் என்ன செய்யணும், முதியோரை சேருங்க, பிள்ளைகளை சேருங்க, பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கன்னு சொல்றாரு.
2: Gather to gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and nursing babes. The Lord says that all must be gathered together because elders must come together. And the congregation must be get the purification, and the elders must assemble together, and the small children also, milk sucking babes also must praise the Lord in the congregation and gather together.
1: எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
2: We all should be sanctified. This thing the Lord wants.
1: வெளிப்படுத்தும் விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம்.
2: Revelation 19:7.
3: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்களா? தன்னை ஆயத்த பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready.
3: நாம் சந்தோஷப்பட்டு
1: களி
3: கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன செய்யணும்? துதி செலுத்த கடவோம்.
3: ஆட்டுக்குட்டியானவருடைய
1: கல்யாணம் வந்தது.
3: அவருடைய மனைவி
1: தன்னை
3: ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி தன்னை என்ன செஞ்சாங்களா? ஆயத்தம் பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready. What the wife of Jesus Christ did, his wife has made herself ready. We must prepare ourselves to the coming of the Lord Jesus
1: Christ.
2: The Lord gave the Bible to us. All the things are written in the Bible, how we must be prepared to God. Yet we watch the TV and singing the cine songs and all things, and the Lord will not make us prepare to meet him. The Lord says that we must be a model for the flock. We must be model for the flock.
1: எப்படியே வாழ்ந்தோம் நம்மளை பார்த்து மக்கள் விழுந்து போயிருவாங்க.
2: If we live our own vision will, and the people will surely fall down. 1 Peter 5:4.
3: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: என்ன என்ன கிரீடம் பெறுவா? நம்ம
3: சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
1: சுதந்திரத்தை கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்கள் அல்ல,
3: மந்தைக்கு மாதிரிகளாகவும்.
1: எப்படி இருக்கோம் மற்றவங்களுக்கு? எப்படி இருக்க மாதிரியா இருக்கணும்? நம்மளை பார்த்து மற்றவங்க இடஒதுக்கி போக கூடாது.
2: Nor as being lords over those entrusted you, but being examples to the flock. We must be examples to the flock. We should not be a stumbling block before the souls. When we come to church, at the time we are holy. This is not enough.
1: எப்பவே மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
2: Always we must be example to the flock.
1: அப்பதான் என்னத்தை பெற முடியும்? வாடாத கிரீடம். 4 வாச்சு.
3: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
2: And when the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. Yes, when we do like this, when we live a holy life in this world, the Lord will give us the glory of crown of glory that does not fade away.
1: வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது.
2: We should not live a life separately in home one kind of life, and working spot one kind of life, and in the church one kind of life. This is not
1: enough.
2: We must be example for the flock.
1: கடைசியாக,
2: finally,
1: 1 Thessalonians 4:7-8.
2: 1 Thessalonians 4:7-8.
3: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
1: அழைச்சிருக்கிறாரு பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
3: ஆகையால்
1: அசட்டை பண்ணுகிறவன்
3: மனுஷரை அல்ல
1: தம்முடைய பரிசுத்த ஆவியை
3: நமக்கு தந்தரிலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
1: நமக்கு தந்தரில பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிடறான்? அசட்டை பண்ணுகிறோம்.
2: 1 Thessalonians 4:7-8. For God did not call us to uncleanness, but in holiness. Therefore, he who rejects this does not reject man, but God, who has also given us his Holy Spirit. First, we must join together with the Lord. Second, we must be obedient before God. Third, we must glorify and magnify the name of the Lord in the congregation. Then our church must be holy. We must be example for the flock. Then we will get the crown of life which does not fade away. We should be prepared to get all the crown. May the Lord bless us.

0: சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். சபை தேவனோடு ஒரே மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்திற்கு உரியவர்களாக, அவரோடு பின்னி பிணைந்து உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவர் உன்னை ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களோடு எப்பொழுதுமே ஒட்டி உறவாடி உம்மோடு வாழக்கூடியவர்களா எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா எங்களை மாற்றும். ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அர்ப்பணிக்கலாமா? உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணுமா? ஸ்தோத்திர பலியிடவும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். துதிக்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்கிற சபையாய், கர்த்தரை ஆராதிக்கிற பாடுகிற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசி ஒரு காரியத்தை சொன்னார், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கரைதிரை குற்றமற்ற ஒரு சபையாய் உமக்கு முன்பாக நான் நிற்கணும், என்னை ஆயத்தப்படுத்தும். இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்மை துதிக்கின்றோம், எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் இப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தீரேன். சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. சபை மக்களாகி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மோடு ஒரே மாம்சமாய், உம்மோடு உறவாடி, உம்மோடு பின்னி பிணைந்து இணைந்து வாழக்கூடியவர்களா எங்களை மாற்றும். உம்மோடு ஒருமனப்பாடோடு நடக்க பிழைக்க உறவாட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை உமக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னீங்களே, நாங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை அடியார்களுக்கு தருவீராக. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனதை, கீழ்ப்படுதல் உள்ள உள்ளத்தை எங்களுக்கு தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு சொன்னீரே, நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் ஆராதித்துக் கொண்டு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. அப்பா மாத்திரமல்ல, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னீரே, சபை பரிசுத்தமாயிருப்பதற்கு எங்கள் கிருபை கொடுப்பீராக. சபை மக்களால் என்ன எங்களையும் பொறுப்படுத்த நடத்துவீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் என்று சொன்னி நாங்கள் கேட்டோமேப்பா. வருகையில் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், கோடி கோடி நன்றி அர்ப்பணிக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. பரிசுத்தமான சபையாய், குற்றமற்ற சபையாய், மோடு நடக்கிற சபையாய், கீழ்ப்பிடுகிற சபையாய், துதிக்கிற சபையாய் எங்களை மாற்றும். அவர் செய்வதற்காக கோடி கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பாங்க, அதை பிறகு திருவிருந்தாளர்கள் பங்கு பெற போகின்றோம்.
1: சத்யவசந்த் கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: Lord, we pray for all the people who hear the verses, Lord.
1: வசந்த் கேட்ட அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Bless all the people who hear the verses and need to name be magnified, O Lord.
1: யார் என்ன பலவீனதாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Take away all weakness from their bodies right now, Lord.
1: என்ன வியாதியில கஷ்டப்பட்டாலும் சுகமாக்குங்க.
2: Whatever disease they may have, please heal them, Lord.
1: என் தேவன் தான் குணமாக்க வல்லவர் அப்பா.
2: Lord, you are mighty to do this thing, Lord.
1: யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு சுகமாக்குங்க.
2: As for our people also who are suffering like this, please heal them, Lord. Kindly sprinkle the blood of Jesus Christ upon them,
1: பரிபூர்ண சுகந்தாங்க.
2: Kindly give them complete healing, Lord.
1: உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.
2: Let your name be only magnified, O Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க.
2: Kindly give them good jobs who are not having job, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்.
2: Kindly make arrangement for marriage to those who are not yet married, O Lord.
1: குழந்தை பக்கத்துக்கு யாரெல்லாம் காத்திருக்கவங்கள உங்களுக்கு குழந்தை பக்கத்தை தாங்க.
2: Kindly bless the people with child who are not having child, Lord.
1: சமாரிலே தான் மக்களுக்கு சமாதத்தை தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace in their mind, O Lord.
1: கடனால கஷ்டப்பட்டு கண்ணீர் ஓடிக்கிற மக்களுக்கு இறங்குங்க.
2: Kindly wipe out the tears of the people who are under debt problems. Kindly give them glory, give them strength to loan problems, Lord.
1: நீங்க இறங்க விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா சப்பா?
2: Who will have mercy without you, Lord?
1: எங்களுக்கு வர கதி இல்ல சப்பா.
2: No refuge without you, Lord.
1: யாரெல்லாம் உங்க வார்த்தை கேக்குறாங்களோ ஒவ்வொருவர் கடனையும் கஷ்டங்களையும் கடனிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கண்ணீரை துடைச்சிருங்க.
2: Those who are hearing these verses, please redeem them, deliver them from their loan problems and all problems and wipe out their tears, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly perform miracles in their lives, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly do wonders, Lord.
1: அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம்.
2: Our loving Father, we beg unto you, Lord.
1: குடிக்கிற குடும்பத்தில் விடுதல் வேணும் ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance over
1: our liquor addiction, Lord.
2: Many who are suffering through this, Lord.
1: எத்தனை கவலைப்படுறாங்க சப்பா.
2: They are very worried in their lives, Lord.
1: எத்தனை குடும்பம் தற்கொலை போயிறாங்க சப்பா.
2: Many people are going suicidal thoughts.
1: பிள்ளைகள் தப்பான வழி போயிறாங்க ஆண்டவரே.
2: The people are going bad ways, Lord.
1: புளிய பாக்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே.
2: Kindly make them the bitter, the liquor, Lord.
1: திரும்ப குடிக்காதபடி மாத்திதான் நீங்க ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: You must change them. They should not take liquor once.
1: யாரெல்லாம் குடிக்க விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுறதுக்கு உன்னத பலத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them the redemption from liquor addiction, those who are wishing to come out of that addiction, Lord.
1: தொழில் செய்யற மக்களை தொழில் ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions, Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business, O Lord.
1: வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க.
2: Kindly give them, build them new houses and give them who are wishing to get the new house.
1: நீங்க தான் பணம் தரணும் ஏசப்பா.
2: Lord, you should give them
1: financial. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
2: Lord, we are seeing you, Lord.
1: வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are having vehicles, O Lord.
1: வாகன நல்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கட்டும்.
2: They should get many orders, O Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give them good wisdom to the students, O Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them, Lord.
1: ஒவ்வொரு ஆளுக்கும் நன்மை செய்யுங்க ஏசப்பா.
2: Kindly do good things in all their lives, O Lord.
1: தீமைக்கு விலக்கி காத்துக்கோங்க ஏசப்பா.
2: Make them to come out of all evil things, Lord.
1: தீமை யாரையும் தொடக்கூடாது ஆண்டவரே.
2: Evil to should not touch them, Lord.
1: எல்லா அந்தகார சக்தி நாஸ்திரையனாக இயேசுவின் நாமத்தில் அவனை கடித்து கொண்டு கட்டுகிறோம்
2: ஆண்டவரே. We bind all the evil darkness in the name of our Lord Jesus Christ.
1: நீர் மட்டும் மகிமைப்படுங்க ஆண்டவரே.
2: Let your name be only magnified, O Lord.
1: உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: We are looking unto you, Lord.
1: எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க ஏசப்பா.
2: Lord, you gave me deliverance according like that, deliver them all the people, Lord.
1: உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க.
2: Magnify your name only, Lord.
1: வேலையில உயர்வில்லாத மக்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கட்டும்.
2: Kindly give them good promotion in their jobs, O Lord.
1: அதிகமா அற்புதங்களை செய்யுங்க.
2: Kindly perform more and more miracles, Lord.
1: எல்லாரும் விசுவாசிகளாய் மாற்றுங்க.
2: Make them all believers, O Lord.
1: விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க.
2: Let them be strong in their faith, O Lord.
1: விசுவாசம் ஒவ்வொரு வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க.
2: Kindly increase their faith in their lives, O Lord.
1: பரிசுத்தவான்களா மாற்றுங்க.
2: Kindly make them saints, O Lord.
1: தேவன் அண்டிக்கொள்ளட்டும்.
2: Let them cling to you, Lord.
1: அது மாத்திரல ஆண்டவரே.
2: Not only that, O Lord.
1: ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க.
2: They must pray to you more and more, O Lord.
1: தேவனோடு எப்போது ஒன்றர கலக்க கிருபை செய்யுங்க.
2: They should be joined with you always, O Lord.
1: இனி வரப்போற ஆபத்து காலத்தில் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
2: Kindly keep all the people in the dangerous time which is going to come, O Lord.
1: நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே காத்துக்கொள்ளணும்.
2: You are all of all and keep them, Lord.
1: எல்லா தீங்குக்கும் அவளை காத்துக்கோங்க.
2: Keep them from all evils, O Lord.
1: எல்லாத்தையும் எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of our Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்த விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்ல. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 4:14 யாக்கோபின் புஸ்தகம் 4:14
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு தெரியாதே
1: உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது
0: கொஞ்ச காலம் தோன்றி
1: பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது
0: மாளுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகையை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய அலசி பார்க்கணும். ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா, என்னை ரட்சி நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தரை கேட்டே இருக்கணும், என் வாழ்க்கை எங்கே இருக்கு, நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவர், உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா, என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க, நான் என்ன குறை இருந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல. வாசிங்க பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்குது. நம்ம பரலோகத்துல குடியிருப்போம், நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல, உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க யேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கிறா, கர்த்தர் எங்க பாக்குறாரு, இதயத்தை பாக்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இருதயம். எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரன் என்ன செய்வாராம், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இருதயத்தை அலசி பார்ப்பாராம். இன்னைக்கு உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசணும் ஆண்டவரே, இன்னைக்கு உங்க துக்கப்படுத்துற காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன காரியம் உங்க பிரியமில்லாத காரியம் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரன் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். அதுதான் அவர் சொல்லுவாரா, நான் வந்து நேற்று பார்த்த பிள்ளைக்கிறம் கிடையாது, இன்னைக்கு நான் புது சிருஷ்டியா என்னை ஆண்டர் மாற்றிருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியா மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பழையவைகள்லாம் ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல, போகணும்னா பரலோகத்துக்கு போனா நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டு

0: வெற்றிக்கப்பட்டலாம் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளே என்ன செஞ்ச முடியாது, ஏமாத்த முடியுமா? முடியாது. அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 16 30-31.
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே
0: ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி
0: அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:3-4 அந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 15:3-4
1: நான் அடைந்ததும்
0: உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால்
1: கிறிஸ்துவானவர்
0: வேத வாக்கியங்களின்படி
1: நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள்
0: என்ன செஞ்சிட்டாரு, உயிர் எழுந்திருச்சு நம்ம பாவங்களுக்காக. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலும் பார்க்கணும், பெரிய சச்சட்டு, அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்யணும், மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி.
1: அடக்கம் பண்ணப்பட்டு
0: வேத வாக்கியங்களின்படி
1: மூன்றாம் நாள்
0: என்ன செஞ்சிட்டாரு, உயிர்த்தெழுந்து. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போறேன், சதா காலமோ என் மீட்பர் என்ன செய்யறாரு, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார், கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புத்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் அது மிக மிக அவசியம். விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். பேதுரை பார்த்து நான் போற வாரம் பார்த்தோம், பேதுரை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டி கொண்டேன். வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 22:32.
1: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: வேற ஏதாவது வேண்டி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். உன் விசுவாசம் ஒழிஞ்சி போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நமக்காக கர்த்தர் வேண்டி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசமா இருக்கலாம், நாளைக்கு சோர்ந்து போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணுமாப்பா, எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சிங்க, மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்றேன். விசுவாசம் நமக்கு இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக மரித்து மூன்றாரும் உயிரோடு இருந்த என்னை நிச்சயமா கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, என்னை முழுமையான ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், மார்க்கன் சுவிசேஷம் 16:16.
1: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
0: நம்ம சின்ன பிள்ளைகள ஞானஸ்தானம் எடுத்துற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனாங்க ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன்

0: சர்ச்சைக்கு போனோம். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி 18-19 வயசுல தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறம் செஞ்சோம் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறிக்கிடணும். விசுவாசம் அப்பதான் நமக்கு வரும். சின்ன பிள்ளைலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சோம், அது சின்ன பிள்ளையில வந்து குழந்தையில வந்து நமக்கு என்ன இல்லை, குழந்தையில வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. குழந்தை என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப வந்து என்ன, அது பிரதிஷ்ட, அது என்னது, பிரதிஷ்ட. இப்ப நம்ம விசுவாசம் உள்ளவனாகிற ஞானஸ் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானஸ் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ் எடுக்கணும், அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோன்னே ஞானஸ்தர் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் உள்ளவனாய் மாட்டும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தானே மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:4
1: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது,
0: அவர்களை நோக்கி
1: யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
0: பரிசுத்த ஆவியால் நம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம செய்யறது ரைட்டா தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நாயத்திருப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து
0: பாவத்தை குறித்தும்
1: நீதியை குறித்தும்
0: நியாயத்திருப்பை குறித்தும்
1: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: என்ன செய்வாரு? பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நாயத்திருப்பு குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சாரு? கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது அங்க சொல்றாரு, Tito 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்,
0: நம்ம செஞ்ச பரிசுத்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: நம்ம செய்த நீதி நம்ம பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
1: தத்துடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மளை ரட்சித்தார்.
0: பரிசுத்தாவின் புதிதாக்கினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி? அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்யும், பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நாய்த்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்த தப்பு, நீ செய்த கரெக்டான வழி கிடையாது, நீ போற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்ப நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவினை கீழ்படியாம வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் எபேசியர் புஸ்தகம் 4:29
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: அன்றியும்
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
0: முத்திரையாக பெற்ற
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
0: எதுக்காக கொடுக்கிறாரு? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்தில் போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் வந்து என்ன செய்ய, பாவத்தை குறித்தோ, நீதி குறித்தோ, நாயத்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நமக்கு சொந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் நிறைய பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது. இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என் பரிசுத்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார், லூக்காளின் சுவிசேஷம் 19:9
1: இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச, அத்தி மரம் முள்ளா இருந்துச்சான், பரவாயில்ல, முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியா என் தேவனை பாக்குன்னு சொல்லி மரத்து மலை ஏறினாரு. அதுதான் அங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்சி வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாகம் வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. உடனே சகே என்ன சொன்னாரு? எட்டாம் வசனம்,
1: சகேயு நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை.
0: ஆண்டவர் சொன்னாரா? ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னே உள்ளம் குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளை பாதியே
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமா வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமே ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனையா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார். காசிடா
1: சகையு நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளில் பாதியை, சொத்துல பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
0: நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட கேட்போம், ஆண்டவரு என்னை மன்னியும் ஐயா, சகை ரசித்தீரே, என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா, என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான் பரல விழிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரு. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலோ அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகை ரசித்தீரே, என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோத்து வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்டாசப்பா. அப்போ சில பார்க்க பாசத்தில் வாசித்த ஒன்னா முதலாவது பார்த்தோம். என்ன என்ன சொன்னாரு? அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 16:30-31.
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
1: ஆண்டவர் மாறே,
0: ஆண்டவர் மாறே,
1: ரட்சிக்கப்படுவதற்கு,
0: ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
0: நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்.
1: அதற்கு அவர்கள்,
0: அதற்கு அவர்கள்,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: அது வேற ஒண்ணு இல்ல, நீ என்ன செய்ய? கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
0: அப்ப என்ன செய்ய? விசுவாசித்தாப்பா ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய? பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட முடியும். மூன்றாவது என்ன செய்யணும்? நம்ம நம்ம குத்தப்பட்டு நம்ம பாவங்களை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடணும். அவர் சொன்னார்ல, சகையை சொன்னார், நான் ஏதாவது நான் அந்நியாயம் வாங்கிருந்து உண்டானே, அந்த ஆசையில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். குத்தப்பட்டாரு. நம்ம குத்தப்பட்டு ஏதாவது திருப்பி கொடுத்துருக்குமா? யாருக்காவது கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல யார்ட்டாவது வாங்கி ஏமாத்திருக்கிறோமா? யாருக்கா யார்ட்டையாச்சும் காசு வாங்கி ஏமாத்தி கொடுக்காம இருக்கிறோமா? யார் பொருளையாவது நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமா? அது உடனே சொல்றாரு. லூக்காலுசு விசேஷம் 19:8.
1: சகேயு நின்று,
0: சகையே
1: நின்று,
0: நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளின் பாதியை,
0: என் ஆஸ்திகளின் பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
0: திரும்ப செலுத்துறேன். உங்களுக்கு அந்த பாரம் வருதா? எனக்குள்ள அந்த பாறை வருதா? அப்ப முதல்ல விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வாங்கின கடனை என்ன செஞ்சு? வாங்கின பொருட்களை திருப்பி அவங்க கிட்ட கொடுக்கணும். பரிசுத்தவர் என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம அறிக்கையிடணும். பரிசுத்தவர் வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நாய்த்திருப்ப குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அது கீழ்படியணும். அது மாத்திர இல்ல, நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
0: அவனை அவைகளை என்ன செஞ்சிடணும்? அறிக்கை. ஆண்டவரே, நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு உடனே உடனே சவம் பண்ண பாவத்தை அறிக்கிறோம். ஆனா அப்புறம் அதை திரும்ப அதே பாவத்தை தான் நம்ம செய்யறோம். நமக்கும் தெரியும், யாசப்பாவுக்கும் தெரியும், என் பாவங்களை மன்னி மாண்டவரே, அழுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பாவத்தை தான் திரும்ப செய்வோம். இங்க சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டா, வாழ்வு அடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டுறணும், அவங்கதான் இறக்கம் கத்துட்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் பாவங்களா மன்னிங்கப்பா, என் பாவங்களா மன்னிங்க, அதே பாவத்தை தான் செய்வான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுறவன் இறக்கம் பெறுவான். என்னென்ன பாவம் நமக்குள்ள இருக்குதா ஆராய்ஞ்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும், உலக ஒரு நாள் கைவிடும். விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்தாவியால் ஞானசரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்ம பாவம் செய்து நம்ம யார்ட்டையாவது காசு எதையாவது பொருட்கள் எதையாவது வாங்கிட்டு கொடுக்காம இருப்போமானால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இங்க சொல்ற பாருங்க, எரேமியன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம்.
1: எருசலேமே,
0: எருசலேமே,
1: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு,
0: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு
1: உன் இருதயத்தை,
0: உன் இருதயத்தை
1: பொல்லாப்பர கழுவு,
0: பொல்லாப்பர கழுவு,
1: எந்த மட்டும்,
0: எந்த மட்டும்
1: அக்கிரம நினைவுகள்,
0: அக்கிரம நினைவுகள்
1: உன் உள்ளத்திலே தங்கும்.
0: எந்த மட்டும் அக்கிரம நினைவு உன் உள்ளத்தில் தங்கும். எனக்கு பொல்லாப்பர கழுவு, எப்படி இயேசுக்கிறது ரத்தத்தை நாம இருதயத்தை பொல்லாப்பறவை கழுவணும். அண்டு என் செய்த பாவெல்லாம் மன்னியும்ப்பா, என் செய்த அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாவத்தெல்லாம் மன்னியும்ப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்க வேண்டும். மொதல் விசுவாசிக்கணும், அல்லேலூயா, ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்தாவினால ஞானசரம்பர் அவர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய்த்திருப்பு குறித்து கண்டித்து வந்தார். மூணாவது, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை சரி செய்யணும். யார்கிட்ட சரி செய்யணுமோ, யார்கிட்ட வாங்கினமா கொடுக்கலையோ, இல்லை வா யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா, யாரை எது என்ன திட்டி இருக்கிறோமா, யாரை குறை சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணணும். சகே சொல்றாருல, என் ஆசை ஏழைகளுக்கு பாதி மட்டும் கொடுக்குற, நம்ம சரி பண்ணணும், நம்ம இதயத்தை சரி பண்ணணும். நம்ம ஒரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த வில்லி பிலிகரம் கேட்பாரு, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிரிவிழா கே காத்து என்ன பேசுன, என்னமை துக்கப்படுத்தின, பிரியமில்லாத வார்த்தை எனக்குள்ள என்ன இருக்கு, என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க, என் சீர்கெட்ட குணமாக்குங்க. சொல்றாருல ஓசியா பதினாலு ரெண்டு பாருங்க,
1: வார்த்தைகளை கொண்டு,
0: வார்த்தைகளை கொண்டு
1: கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
0: கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
1: அவரை நோக்கி,
0: அவரை நோக்கி,
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி,
0: எல்லா நம்ம செய்த சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
1: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோ,
0: எங்கள் தயவாய் அங்கீகரித்தருளோ,
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: நாங்கள்,
0: நாங்கள்
1: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: நிறைய பேர் சொல்ற செபிக்க முடியல, துதிக்க முடியல, நம் பாவங்கள் அதிகமா இருந்தா நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. சொல்றீங்களா, அங்கீகரித்தருளோ, அப்பொழுது எங்கள் உதடின் காலைகளை,
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: நாங்கள்,
0: நாங்கள்
1: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டு நிச்சயமா நம்ம ஆசிப்பாரு. ரட்சிக்கப்பட்டாதான் பரல வெளிச்சத்துல போகணும். யார்ட்டையாவது சொத்து பார்த்து அதிகம் வாங்கியிருந்தாலும் கூட அது நம்ம கொடுத்துடணும். அது மாத்திரல, நம்ம விசுவாசிக்கணும் தேவனை. அதனாலதான் பரிசு பேதர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாம உங்களுக்காக வேண்டி கொண்டேனாரு. ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசு தேவையில நம்ம ஞானசன் பெறணும், பரிசு சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? சகையை இப்படி சரி தன்னை சரிப்படுத்தினாரோ அதே போல் நம்மளும் சரிப்படுத்தணும். நம்ம பாவத்தை மறைக்க அறிக்கை விட்டுட்டு திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வழிமாட்டை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டு விடுமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்.
2: நம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேவன் இன்றைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்டோம். க கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். எனவே தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லுவோமா, ஆண்டவரே நான் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, என்னை மாற்றம் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா. இரண்டாவதாக சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த கூட்டத்தில் யாரும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஒரு ஞானஸ்தானத்தை நான் பெற்று விட்டேனே என்று நினைக்கலாம், அடுத்து நாம் பெறவில்லை ஞானஸ்தானம், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோமா? ஆண்டவரே என்னை புதிதாக மாற்றும் சொல்லுவோமா? என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே, தேங்க்யூ. மூன்றாவதாக நாம் கேட்டோம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு என்ன அர்த்தம்? சக்கேயு இயேசுவை வீட்டுக்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், ஆண்டவரே நான் எதெல்லாம் நான் தவறாக வாங்கியிருக்கிறேனோ, அநியாயமாய் வாங்கியிருக்கிறேனோ, மற்றவர்கள் தீங்கிழைத்திருக்கணும், எல்லாரும் சரி செய்து விடுகிறேன் என்று அவன் பேச ஆரம்பித்தான், அறிக்கையிட ஆரம்பித்தான். இன்றைக்கு நாமும் கூட அநியாயமா வாங்கியிருக்கிறோமா? திருட்டுத்தனம் இருக்கிறதா? களவு பொய்கள் இருக்கிறதா? மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம இருந்தார்னா இன்று நாம் இறந்தாலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது. கேட்கலாமா? என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. தேவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய தூரம் இருக்கிறோமோ, என்னை மாற்று, என்னை பரிசுத்தப்படுத்து, சரி செய்ய ஆரம்பிக்கலாம். சகை தன்னை சரி செய்து கொண்டு அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனே திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டாரு. சிந்தித்துப்பான், இவ்வளோ நம்ம அநியாயங்கள் அக்கிரமங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது, எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம்.

சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் மாத்திரம் தேடி வராதிருந்தார்னா நம்ம அழிஞ்சே போயிருப்போம். அவர் கிருப மாத்திரம் கொடுக்காம இருந்தார்னா நம்ம அழிந்தே போயிருப்போம். அறிக்கை செய்து ஜபம் பண்ணலாமா? என்னை ரட்சியம் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல. இன்றைக்கு கர்த்தர் அன்போடு கூட அழைக்கிறார். உன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மாற்றும், என்னை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. உன் இருதயத்தை புல்லா பெற கழுவு. எந்த மட்டும் நீ விலகி திரிவாய். என் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, நீர் மாத்திரம் எங்களை தேடி வராதிருந்தால் என்றோ நாங்கள் மறித்திருப்போம். ஆண்டவரே, உன் கிருபை மாத்திரம் எங்களுக்கு தராதிருந்தால் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, தேவனே, எங்களை ரட்சித்தருளும் அப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த பரலோக வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றெல்லாம் எங்களோடு கூட பேசினீரே. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் இரட்சகர் வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாய ரட்சிங்க. ரட்சிக்கப்படும் ஆண்டவர் மாதிரியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. தேவனே, எவ்வளவு விசுவாசத்துல குறைந்து போயிட்டோம், நம்பிக்கையில சோர்ந்து போயிட்டோம், எவ்வளவு பாவங்களுக்கு சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டோம். ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, எங்களை மன்னித்தரலும் அப்பா. எதை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்த வேண்டுமே. தக விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க. பேதுருக்காக ஜெபித்தவரே, கெஸ்தமனி ஜெப வீரரே, எங்களுக்காக நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு எங்களுக்காக நீங்க தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது ஆவியானவர் எங்களை வந்து புதிதாக்குகிறீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தண்ணீர்னாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபையும் ஒத்தாசி நல்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாத்திரம் அல்ல ஆண்டவரே, சகையை பார்த்து சொன்ன இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, சகையை இயேசு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னை சரி செய்து கொள்ள தன்னை அப்ப ஒப்பு கொடுத்தாரப்ப. நாங்களும் கூட எவ்வளவு காரியம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ பேச்சில தவறு இருக்கிறது, செயல் நடைமுறை பாவனை தவறு இருக்கிறது, வேலை செய்ய இடங்களில் தவறுகள், ஊழியத்தில தவறுகள், குடும்ப உறவில தவறுகள், எத்தனையோ தவறுகள் எங்கள் வாழ்க்கையில மலிந்து இருக்கிறது அப்பா. எல்லாவற்றையும் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும். பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. எங்களை மாற்றும் பொல்லாப்புற நாங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுங்க. என்னை மாற்றும், எங்களை மாற்றுங்க, நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னது உணர்த்தும் ராஜா, கற்றுத்தார போதியும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக நாம் கேட்டது போல பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியன் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அவரது ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லாமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியினால் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். ஆவியானவர் யாருக்குள் வருகிறாரோ அவர்களை அவர் புதிதாக மாற்றுவார். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? தேங்க்யூல்லா, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்கலாமா?

0: கேட்போம் எல்லாரும். அபிஷேகம் ஒவ்வொரு பெண் இறங்கட்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ராஜா. பரிசுத்தாவினவரே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த பிதாவே, உங்க குமாரனாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. இப்பொழுது இறங்கட்டும் அபிஷேகம், இறங்கட்டும் அபிஷேகம். ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒவ்வொரு மீது பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவிகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறுவார்களாக. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அக்கினி நாவுகள் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் இறங்குவதாக. புது புது அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நாவுகள் இன்னத்தில் இறங்கி வந்திருக்க அக்னி நாவுகள் இறங்கட்டும். ஒவ்வொரு தலைமையில் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ள இறங்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அக்னி நாவுகள் இறங்கட்டும், இறங்கட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். பரிசுத்தாவியனவரே அக்னி நாவுகள், அக்னி நாவுகள் எல்லாருமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்கப்பா. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அந்த பிள்ளைகள் உண்டாவதாக. பரிசுத்தாவிகள் ஞானஸ்தானம் பெறுவார்களாக.
1: அக்கினியில ஞானஸ்தானம் தாருமாண்டவரே இயேசுவே, பரிசுத்தாவியானவரே அக்கினால எங்களுக்கு ஞானஸ்தானம் தர வேண்டும் ஐயா. அக்கினால ஞானஸ்தானம் தர வேண்டும் ஐயா. சிக்கபார வா. நாங்கள் செய்த பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நாய்த்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. சிக்கபார வா. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அக்கில நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. உடைய பிரசவத்தை நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவே நிரப்ப வேண்டும். உன்னத அக்கில் நிரப்ப வேண்டும். உன்னத பழத்தை அடக்கத்தை அக்கில ஞான தர வேண்டும் ஐயா. பரிசுத்தாவே அக்கிரியால் ஞான தர வேண்டும். அக்கிரினால் அக்கிரினால் அக்கிரினால் அக்கிரினால் ஞான தர வேண்டும். எங்களை பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாயத்திற்பை குறிச்சும் எங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். விசுவாசங்களை தர வேண்டும் ஐயா. விசுவாசத்தை தர வேண்டும். எங்களை நாங்கள் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சகை எப்படி சரி செய்து கொண்டாரோ நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஐயா. நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க. தே வல்லமை நிரப்புங்க. தே பாக்கியில் நிரப்புங்க. தே பிரசனத்தில் நிரப்புங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறமா அற்பு செய்யுங்க. வியாதி சுகமாக்குங்க. நோய் சுகமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்குங்க. விசுவாசங்கிரி அடிக்கப்படட்டு. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்கள் சமாளித்தரும். கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. தரிசனம் பார்க்கட்டும், தரிசனம் பார்க்கட்டும். இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும். மனக்கண்களை திறந்து விடுங்க, மனக்கண்களை திறந்து விடுங்க. வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்க மந்திர கட்டி சிவனகட்டை உடைத்து போடுங்க. பிசாசுங்களை அழித்து போடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குணமாக்க, எந்த மந்திரம் ஜெயிருந்தாலும் அழிச்சு போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்கராச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க. அறிவு அறிவில் நிரப்படணும். மண்டி கொள்ளும், சார்ந்து கொள்ளும், உமோடு இருக்கணும் ஐயா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடும். அறிவு அறிவில் நிரப்படும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணீர் துடைக்கணும். ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். யார் சரீரத்திலயா தோல் பலவீனத்தில், தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க. உங்க நாம மகிப்பிடட்டும். எல்லா துதிகனமாக செலுத்துறோம். நாமத்தில் தாழ்மையாக
2: கிறிஸ்துக்கள். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழிவுகளை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இதோ சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகணமாக்கி உமக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மேல எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாமா?

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: மக்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா, இந்தியாவில எவ்வளவு பாதிப்பு தகப்பனே, தயவா எங்களுக்கு இறங்கபடியாய் பார்த்துனை கெஞ்சி ஜபிக்கிறோமாப்பா. இயேசுவே இரக்க செய்யப்பா, இரக்க செய்யப்பா, உலக போர் வராத படிக்கு கர்த்தர் காத்தருள்ளபடியாய் பார்த்துனை கெஞ்சி ஜபிக்கிறோமாப்பா. கூட்டி தரபடியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. இந்த சண்டை மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தான்ப்பா பேசினவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா, அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகான மகிமையா முக்கிய செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்சும் தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனே மே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரி கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்கு அவர் ஜெபம்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்க தேசத்துல ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே,
4: ஆமென். எபிரேயருக்கு எழுதின விருப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது ஒருவர் வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜாங்கள், பரலோக பரிசுத்த பிதாவே, நன்முக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்திலே எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் என்று கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்னு தெசலின் புஸ்தகம் 4:17.
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
6: இவ்விதமாய்
7: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்யும் கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ரகசிய வருக அப்படின்னு சொல்றோம். அந்த ரகசிய வரிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரிக்கு ஆயத்தப்படணும். இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க, இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்னு குறைஞ்ச புஸ்தகம் 15:51.
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது
6: ஒரு நிமிஷத்திலே
7: ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
6: நம்ம எல்லாரும் என்ன செய்வான், மறுரூபமாக்கப்படும். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்திலே இந்த சரீரத்தோட ஆண்டவர்கிட்ட போறதில்லை. இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய நம்மள எல்லாரையும் எப்படி மாற்ற போறாரு, மறுமாக்க போறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்துல இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாராம், அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24.
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாரா, தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்றது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோட என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோட என்ன செஞ்சாரு, எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்த ஒரு மனுஷன்தான், ஆனா என்ன செஞ்சிருக்காரு, கத்தரோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்ய, எனக்கு காணப்படாம போலாம், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையா அவர் வாசனம் பாருங்க, உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்துதான் அவர் கெஞ்சினார், காணப்படாம போனார். தேவனோடு சஞ்சித்து கொண்டிருந்தார் எல்லா நாட்களிலும். இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கத்தரோடு இருந்தார். அதனால அவர் என்ன செய்யறாரு, கத்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாளி பார்க்கிறோம், ஈனோக்கு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாளி பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22.
7: ஏனோக்கு
1: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு வருஷம்
7: தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து
1: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு? 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருக்கு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: பாருங்க, எனக்குடைய இவ்வளவு எனக்கு தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டாரு. குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்துல இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ வேண்டும். அவரை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளே கர்த்தர் என்ன செய்யற உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போல நம்ம என்ன பண்ண போறோம்? மரணமாக்கப்பட போறோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தாதான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்துல வாழ்ற நாம் வந்து இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்றது நம்ம

0: சொல் தேவனோடு செஞ்சிருக்க என்ன, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் நடந்திருப்பாரு. அதனால தான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொத்த வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22
1: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
0: 300 வருஷம்
1: தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
0: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா, குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன சொல்லலாம், தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமா ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸ்ல வாசிக்கிற 3:3
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ,
0: ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது, ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும் போதுதான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவாரு. நம்ம அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பா இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு சொன்ன வாக்குத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே. பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பத்தியறி விரும்புறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியானவர் அழுகி அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். முடிவு அருகே எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க சப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மணமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படி யார் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா ஆண்டவர் அப்பா. இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே. இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே. இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணமாகலேன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனையெல்லாம் மாத்திருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கத்த தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உண்மை தேடணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டிக் கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிரியங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து கொடுமை அணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பன்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டவரே வீசிங்கனால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சமணி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர். என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று

0: சொன்னீரு, உம்மால எல்லாம் முடியுமான்றவரே, உம்மால முடியாத காரியம் ஒருத்தர் ஒண்ணுமே இல்லப்பா. தீபாவளி அக்கறவா தப்பனே நீங்க சொன்னீங்களே, தேவனால கூட அது காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறான்றவரே, வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிலேசமாட்டி நோக்கி பார்க்க போலும். உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்துல இருக்க மக்கள் ஒவ்வொரு கடன் அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐயாப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்திரன் கிருபியால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான தர்மியான நேரத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த ஜெப நேரத்தோடு கர்த்தர் ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். உன்னதங்களிலே வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெப நேரத்தின் மத்திய இடந்தள்ளி வரும்படியாய் வாஞ்சியோடு கூட அழைக்கிறோம் அப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். இந்த கூட்டணி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது ஆரம்பிக்கிறோமா? எலும்புற புள்ள தந்தகராவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்ப்பங்களின் தேரில் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு உரமா எலும்புற புள்ளாத அந்தகர ஆவிகள் எல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. என் பத்திர கத்தோட ஆவின் இறங்கி அசைவாடுவீராக. ஆவியனோட வேரிடைத்து காப்பாற்று, நடத்துங்க, தொதிகணமாகி மேலா நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பிதாவே. கண்டு கொள்ளலாம், வாசிக்கலாமா? ஒன்னு சாமியல் புஸ்தகம் 7:12. அப்பொழுது சாம்பேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இது

0: ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபக்கு ரூ சொல்லும் பொழுது பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: ஆண்டவரே, எலிக்காய்ச்சல் எங்கேயுமா வரக்கூடாதுப்பா, திருநெல்வேலியும் பரவாத காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம்.
2: ஆமே, நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா மே துதிக்கிறோம். திருநெல்வேலியில வந்திருக்கிறதான எலிக்கப்பா, எலிக்காய்ச்சல் பரவக்கூடாது ஏசப்பா. அதனால அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எந்த சேதங்கள் வரக்கூடாது, ஜனங்கள் மரித்து போக கூடாது ஏசப்பா. தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் தேவரீர் அப்புறப்படுத்த வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா, அது எங்கேயுமே பரவாதபடி தகப்பனே நீங்க இப்பொழுதே அதை அழிக்க வேண்டுமா இங்க அப்பா, உங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த ராஜாவே, கிருபையாய் இறங்கி ஆண்டவரே எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா. எங்க தேசத்தையே நீங்க காப்பாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. துதி கண மகிமை செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி செபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: இந்திய தேசத்துல எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அர்ஜிக்கணும், ரட்சிக்கப்படணும், பரலோத்துக்கு வரணும், பரிசுத்தவான்களை மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா எல்லாரும் மாறணும், அவங்களாம் பரிசுத்தவான்களை மாற்றணும். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, எல்லாரும் பரலோத்துக்கு வரணும். அதுக்காக கண்ணீரோடு சாவம் பண்ணுவோம்.
3: அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்தியா முழுதும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவையும் அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க விடுதலை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா காரியங்களும் நாங்க விடுதலை ஆகணும் ஏசப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சடங்காச்சார வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும் ஏசப்பா. அப்பா, எல்லா ஆண்டவரும் ஏசப்பா, உள்ளங்களிலும் கர்த்தாவே உங்க ரத்தத்தை தெளிங்க ஏசப்பா. இருதயத்தை மாற்றுகிற தேவன் ஏசப்பா, உங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை நீங்க மாற்றி ஏசப்பா உங்க பக்கமாய் திருப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உண்மை அறியாத ஜனங்கள் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ஏசப்பா. நிம்மதி தருகிற தேவன் என்று நீர் ஒருவர் ஆண்டவரே ஏசப்பா. உணரத்தக்கதான உங்க காரியங்களை அப்பா ஊற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே அப்பா, எத்தனையோ காரியங்கள் அடிமைப்பட்டு அதனால வியாதிக்குள்ளாக இறந்து போறாங்க ஏசப்பா. எங்க இந்திய ஜனங்களை நீங்க கண்ணுக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா துதிகண மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: ஊழியர்கள்லாம் கர்த்தர் பயந்து ஊழியம் செய்யணும். கர்த்தர் பயமில்லாத எத்தனை எதையோ ஒன்று சொல்லி ஊழியம் செய்யறாங்க. அதனால எத்தனையோ மக்கள் விசுவாசிகளும் பின்வாங்கி போயிடுறாங்க. விசுவாசிகளாம் பின்வாங்கி போயிடுறாங்க, எதையோ ஒன்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்லாம் ஆண்டவர் எப்படியோ சந்தித்து அவங்கள ஆண்டு பிரியமான ஊழியராக மாறணும். அதனால எத்தனையோ ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்காங்க, இவங்களை உயிர்ப்பிக்கப்படணும். அதுக்காக சாம்பலாம்
4: ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, எங்க தேசத்தில் அப்பா முடிக்கிறமில்ல எவ்வளவு ஊழிகளை நீர் எழுப்புகிறீர் ஆண்டவரே. அப்பா, அறுவடை மிகுதி அலையாட்டில் குறைவு என்ற வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ ஊழியங்கள் எழும்புகிறது ஆண்டவரே. ஆனாலும் இதுல எத்தனையோ கள்ள ஊழியர்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தினால் ஆண்டவரே வாஞ்சித்திருக்கிற ஆத்துமாக்கள் வீணாய் போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரை தேட வாஞ்சியோடு போறாங்கப்பா. கள்ள உபதேசங்களினால், கள்ள தீர்க்க தரிசனங்களால் அப்பா எத்தனையோ ஆண்டவரே ஆத்துமாக்கள் வீணாய் போயிடுறாங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்த நீர் சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னதத்தின் அபிஷேகம், பரலோக ராஜ்யத்தின் அபிஷேகம், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஒவ்வொரு ஊழியர் மேல் ஊற்றப்படும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசி ஆவிகள் எங்க தேசத்தை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஊழியங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. கள்ள உபதேசங்கள் ஆண்டவர் எங்க தேசத்தை விட்டு, எங்கள் சபைகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
5: மத்திய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது வாசிப்பார்கள்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: மத்தேயு சுவிசேஷம் 16:3.
2: உதயமாகிற போது செவ்வானமும்
1: மந்தாரமாயிருக்கிறது. அதனால்
2: இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே,
1: வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க
2: உங்களுக்கு தெரியுமே. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
1: மழை வரும்னு சொல்றான், காற்று வரும்னு சொல்றான். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற காலங்களை உங்களால் நிதானிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இன்னைக்கு செவ்வானம் விட்டுருக்கு, இன்னைக்கு மழை வரும், காற்று வரும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நடக்கிற காலத்தை என்னால் என்ன செய்ய முடியல, நம்மளால் அறிய முடியல. அதே தான் இங்கேயும் கேட்குறாரு. லூக்காள சுவிசேஷம் 12:56.
2: மாயக்காரரே,
1: பூமியின் தோற்றத்தையும்
2: வானத்தின் தோற்றத்தையும்
1: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே.
2: இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
1: இந்த காலத்தை நிதானியாம போறது என்ன? வானத்தின் தோற்றம் பூமியின் தோற்றம் நிதானிக்கிறோம். ஆனா இப்ப நடக்கிற காலத்தை வந்து நினைச்சிரோம், நிதானிக்காம போனது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நிதானித்து பார்க்க வேண்டும். இப்ப என்னென்ன நடக்குது, எப்படி கர்த்தர் எடுப்பா வருவாரு, அதை என்ன செய்யணும், நிதானிச்சு பார்க்கணும். நம்ம அது மறந்துடுறோம். ஏதோ காலையில எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வந்து நைட் சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம், மறுநாள் அதே ரொட்டீனா அதை தான் நம்ம யோசிக்கிறோம். இப்ப நடக்கிற காலத்தை என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். ஏதாவது தினமும் தூங்குறோம், எப்போ காலையில எழுந்து போறோம், சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு தூங்குறோம், படுக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போறதா இல்ல. கர்த்தர் வரப்போறாரு, சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 24:37-40.
2: நோவாவின் காலத்தில்
1: எப்படி நடந்ததோ
2: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும்.
1: எப்படியெனில்
2: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே,
1: நோவா காலம் வந்து என்ன காலம், ஜலப்பிரபாகம் முன்னால காலத்துல,
2: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க,
1: புசித்தும் குடித்தும்,
2: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்.
1: அப்படியே
2: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
1: ஒருவன் கைவிடப்படுவான். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் உணர்வுகளை, அதாவது சொன்ன காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை போகிறோம், ரொட்டினா வேலையை போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம், தூங்குறோம், காலை மறுநாள் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே ரொட்டினால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வரும் காலத்தை பற்றி நம்ம என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் நோவா காலத்திலே நடந்திருக்கு பாருங்க. சலப்பிரலம் முன்னாவையில இருந்து வேலைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, உணர்வு இல்லை. சொன்னாங்களே இப்படி நடக்குது, என்னடா ஒரு கப்பல் மாதிரி கட்டுறாரு, அதை கூட சன்னங்கள் உணரில் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அது மட்டும் அச்சடித்தம் போது நான்
7: எப்படி எனில்
1: ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே
7: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும்
1: ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
7: என்ன செஞ்சாங்க,
1: புசித்தும் குடித்தும்
7: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
1: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
7: அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, சலப்பிரைகளை வந்து எல்லாரும் வாரி கொண்டு போறதுக்கு உணராம இருந்தாங்க. நோவாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க.
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
7: நடக்கும்.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
7: மனுஷகுமார் காலத்தில் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேரை வீட்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை, எல்லாம் ஹோட்டல் ஜாலியா அதுதான் ஜாலின்னு சொல்லி இப்ப நிறைய என்ன செய்யறாங்க, மக்கள் இந்த சுத்தி பார்க்க போயிடுறாங்க. எல்லாம் ஏழைங்களும் சுத்தி பார்க்க போறாங்க, பணக்காரங்களும் சுத்தி பார்க்க போறாங்க. ஹோட்டலை சாப்பிட்டு சுத்தி பார்த்து ஜாலியா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்ப நடக்கிற காலத்தை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, அவங்கள பத்தி பிரச்சனை என்ன, அவங்க இப்படி இருக்குது ஆண்டு வரப்போற அந்த எண்ணமே இல்ல.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
7: 39 வருஷம்
1: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
7: உணராதிருந்தார்கள்.
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
7: அவங்க சல பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போறதுக்கு முன்னால போன வரைக்கும் என்ன சொல்ல மக்கள் என்ன இல்ல உணரவே இல்ல. அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இப்ப பாருங்க நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்தி பார்க்க போயிடுறாங்க, சனங்கள் காசு வேஸ்ட் பண்றாங்க. ஹோட்டல் வீட்டில் சாப்பிட்றது இல்லை, ஹோட்டல் சாப்பாடு இப்படிப்பட்ட நாட்கள். அப்ப எப்படி ஆண்டரை பத்தி சிந்திக்கிறது இல்ல.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
7: ஒருவன் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. உணர்ந்து நம்ம சிந்தித்து நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கழுத்த காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். செபம் பண்ணுமா? எங்களை அன்பாடி இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனேமை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, இறங்குமப்பா தகப்பனேமை ஸ்தோத்திரம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, ஸ்பா நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க இயேசப்பா. என்ன வேலை இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் செவனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிற ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிற, மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணுமே, அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா. வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ள மலைச்சலை தாறு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே இறங்குமப்பா, இறங்கும் ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த டிவி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும், மகிமை மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, தேவைகள் அனைத்து சந்திக்க முடியாது செபிக்கிறோம். உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கியமானு சொன்னீரே ஆண்டவரே, பாக்கியவனாய் மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொருட்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை அஸ்வா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
9: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
10: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் பதினைந்தாம் வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும் பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்கள மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நூத்தி ஏழாம் சங்கீதம் 38வது வசனம்.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதிச்சா என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்.
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார்கள். மிருகஜீவங்களை என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிபதியின் புஸ்தகம் 10:22 வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே
0: ஐஸ்வர்யத்தை
1: தரும்
0: அதனோட
1: அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வதிச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேப்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்கள் நேரைய பாக்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். என்னாம் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பாத்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாத்திருக்காரு. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாம செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சிருக்கணும். எப்போதும் கர்த்தருடைய செஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமா ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115வது சங்கீதம் 13வது வசனம்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகம புஸ்தகம் 22:12 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: கொண்டும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால்
0: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும். உங்க பிள்ளைகளை பார்க்கலும், உங்க கணவரை பார்க்கலும், உங்க மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்கலாம். யார அதிகமா நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமா நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலாம், அதிகமா நேசிக்கணும். அதான் சொல்லு, நீ வந்து மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன்னு சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டன் ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்தில் பயந்தவர் என்று சொல்லி நான்
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பாத்தீங்களா, எல்லாரும் பாருக்கல யாரு அதுக்கு அவங்க பிள்ளைய பாருக்கல யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு, கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, யாரு நேசிச்சாரு, இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது, நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாம புஸ்தகம் 22:16 17
1: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
0: கடல்கரை மணலை போலவும்
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர கடற்கரை மணலை போல, அது மாத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துல, அது மாத்திரல சத்துருக்களுடைய
1: வாசல்களை
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: கடல் தனி மணல் ஆசிரியக்கின்றாரு, வானத்திலுக்கு நட்சத்திரத்தை போல ஆசிரியக்கின்றாரு, வாசல கூட என்ன செஞ்சிருவேன் நீயே சுதந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன, கத்தரை அவர் அதிகமா நேசித்தார். ஆபிரகாம் கத்தரை அதிகமா நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம், முதல் பிதா வச்சிருக்கிறோமா, யாஸ்பா வச்சிருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தார முதல்ல வச்சிருக்கிறோமா, வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புறார். கர்த்தர் பயப்படுற பயமே நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதா பார்க்கிறோம், நீதிபதியின் புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: யார் யார் ஆசீர்வதிக்கப்படுவா, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திருக்கு கொடுக்கிறான்,
0: தரித்திரம் கொடுக்கிறான். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பாடு நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வதிக்கல. யார் ஆசீர்வதிக்கிறாரா, கருணை கண்ணன்.
1: கருணை கண்ணன்,
0: கருணை கண்ணன்
1: ஆசீர்வதிக்கப்படுவான்,
0: ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான், அவன் தரித்திர கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா, கொடுக்க மனசு வருதா, சேர்த்து வச்சா நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா, மற்றவங்கள உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி
1: அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்,
0: கர்த்தர் கர்த்தருக்கு உதவி செய்ய நினைச்ச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்க வாழ்க்கையில குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்திர நினைச்சுக்கணும். தரத்திர கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்க கூடாது. தரத்திரனுக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்க வீட்டில எல்லாம் நாங்கள் 3 பேர்தான், அம்மா அப்பா நாங்க தான். இருந்தாலும் எங்க அப்பா என்ன செய்வார்னா, யார் சாப்பிட செஞ்சு சூட வச்சிருந்தாலும் யார் வந்து ஆகிறத்தை கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார், எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவாரு, தூக்கி கொடுத்துருவாரு. அவன் கர்த்தருக்கு தர்த்தருக்கு உதவி செய்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
0: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீங்க என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவர் மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேல இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள உனக்கு தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொற தூக்கி கெட்டு பழ சாப்பாடை கொடுக்கறோம், அதை கத்த நம்ம கணக்குல வச்சிருப்பாரு. கெட்டு பணம் சார் சேலை கொடுக்கணும்னு சொல்லி பழைய சேலை கத்திரமலையெல்லாம் கணக்கில் வச்சிருப்பாரு. கிழிஞ்சி போன சேலையை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்க இருந்துடலாமே. தர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கத்தர் உங்களை தாழ்ச்சி அடையாம உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. தர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கத்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தாரு ஆசீர்வித்தார். ரெண்டாவது தர்த்தருக்கு உதவி செய்யறங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒண்ணுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்க கணக்கில் எழுதி வச்சிருப்பாரு. மூன்றாவதாக கர்த்தர் யார் ஆசீர்விக்கிறாரு, நீதிமணியின் புஸ்தகம் 10:6
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமானுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
0: நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு? நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்மளை நீதிமானா மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, ஏதாவது துக்கப்படுத்திட்டேனா, உன் உள்ள தொடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்க ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என்ன குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னியும். நீதிமணியின் புஸ்தகம் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகள் என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களா இருந்தா மற்றவங்களை பத்தி பேச மாட்டோம், மத்த எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யாரு பிரியமானதை பேசுவோம், யாரு பிரியமானதை பேசுவோம் சொல்லுங்க, யாரு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யாரு பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானத பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, மத்தேயு விசேஷம் 25:34
1: அப்பொழுது
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை
1: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கும் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால கழுவ வேண்டும், கர்த்தர் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசல, எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் கைவிடுற காலம் வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவில் எழுதுறாரு, எபேசியர் புஸ்தகம் 1:1 மூன்றாவது வசனம்,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே,
1: பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர் கிறிஸ்துவுக்குள்,
0: அவர் கிறிஸ்துவுக்குள்
1: உன்னதங்களிலே,
0: உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய,
0: ஆவிக்குரிய
1: சகல ஆசீர்வாதத்தினாலும்,
0: உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும்
1: நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்,
0: ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்து கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம தர வல்லவர்கள். முத கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்றவங்களை ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவது யாரு ஆண்டு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானதை மாத்திருந்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் என்னமா பேசிட்டோம், இப்போ ஆண்டு பிரியமானதை பேசணும். அது மாத்திரம் இல்லை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க என்ன செய்ய, கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கோம். அதை நீங்க என்ன செஞ்சீங்க, சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம், கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

0: கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களாக, வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தார், மகனை விட அதிகமாக நீ நேசித்தான். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் என்று சொன்னார். தேங்க்யூ லார்ட். ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவியில் செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் உமக்கு பிரியமில்லை எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் உமக்கு பிரியமில்லை எந்த வார்த்தையும் வரக்கூடாது, உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கூட நமக்காக ஆயத்தம் ஆக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜெபம் செய்வோம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம் அப்பா, உங்களுக்கு பயந்து நடக்கிறது போல எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா நாங்களும் ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களும் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரில்லை ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க. இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானதை பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவா ஆக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவர் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் ஆவியில் சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும்
1: உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ அக்கி நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, வல்லமை நிரப்பு. உம்மை பார்க்கட்டு, ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உம்மை பார்க்கட்டுமே, உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும். தேவ வல்லமை பார்க்கட்டும்.

0: தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும், வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திரக்கட்டு உடைங்க. நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா. உம்முடைய கண்மலையாக இயேசுவே, உமை பார்க்கட்டும், உமை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும், எங்களுக்கு காதுகளை விருத்த சேதனம் படுங்க, குரலை கேட்கட்டும், உடைய குரலை கேட்கட்டும். உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பிச்சு, இங்கே வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, விளையாட்ட குணமாக்க, மந்திரக்கட்டி செவனக்கட்டு உடைத்து போடுங்க, பிசாசிர்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சம இல்லாத மக்கள் சமா தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆச்சரிக்கணும், பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, கட்டிலிருந்து விடுதலை தேரணும், கண்ணிலிருந்து விடுதலை தேரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாசிரியேசுவின் நாமத்துல சபித்து கட்டி அப்புறப்படுத்து, நாமத்தை மகிப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தகப்பனே அப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளை செபிக்கட்டும், துதிக்கட்டும், ஆத்துமா கண்களை திறக்கட்டும், தகப்பனேமே துதிக்கிறோம், எப்படி தூரமா இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளும் அப்பா, உண்மை பின்னே வடிவரட்டும் ராஜா, உம்மோடு இருக்கட்டும், உண்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவை குடும்பத்தின் தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனைகளா மாற்றிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனையை மாற்றிருங்க, ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க, ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, மகிப்படுத்த சந்தோஷத்தோடு சத்தமா நல்ல மகிப்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம்,
1: ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

வரலாற்றின் நிழலில் நடந்த போர்களும் இரும்பு கத்திகளால் அல்ல, ஆனா நித்தியத்தின் உழைவில் உருவான ஆயுதங்களால நடத்தப்பட்ட போர்களும் உள்ளன. ஆனா காலம் தொடங்குவதற்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு போர் உள்ளது. அது மிகவும் பேரழிவும் முழுமையானதும். அதன் முடிவே பிறந்த ஒவ்வொரு உயிரின் விதியையும் தீர்மானிக்கும். இது புராணம் அல்ல, இது காவியம். இது தீர்க்கதரிசிகள் பார்த்து நடுங்கிய போர். தானியல் தன் புத்தகத்துல முத்திர போட்ட போர். பத்தமோஸ் தீவில யோவான் சாட்சியம் அளித்த போர். அங்கு வானமே திறந்து தேவனின் படைகள் கண்க பிளைண்டட் ஒளியில இறங்கிய போர். இந்த பிரபஞ்ச மோதலின் மையப்பகுதியில உயிரோடு எரியும் கவசம் அணிந்த ஒரு மாவீரன் சர்வ வல்லபனின் நீதியை சுட்டும் வாளை தன் கையில் ஏந்தியபடி கம்பீரமா நிக்கிறான். அவரது பெயர் மிகேல்.

பிரதான தூதர் வானு உலக படைகளின் அரசன், விசுவாசிகளின் பாதுகாவலர். அவருக்கு ஒரே நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டார். குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ள, பாம்பின் தலையை நசுக்க மற்றும் படைப்பை விஷமயமாக்கிய கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர. ஆனா இந்த போர் தொலைவில் இல்ல, இது பழமையான வேத நூல்களின் பக்கங்களில பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இது இப்போது நம்மை சுற்றியுள்ள மறை உலகங்கள்ல நம்முடைய யதார்த்தத்தை ஒரு வாள் சதை மீது அழுத்துவது போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிரி தனது படைகளை தயார் செய்துள்ளான். முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன, கர்ணங்கள் முழங்குகின்றன, மனித குலம் ஒரு ஆழ்குழியின் விளிம்பில் நிற்கிறது. இறுதி போர் ஏற்கனவே துவங்கிவிட்டதை அறியாமல், நீங்க அறியாமலே இருக்க வேண்டும் யாரும் நினைக்கவில்லை. வெளிப்படுத்தல் புத்தகம் பார்வையுடன் இருப்பவர்களுக்கு அறிகுறிகளை உணர எழுதப்பட்டது. தானியல் புத்தகம் முடிவு காலம் வர மூடப்பட்டது, அந்த காலம் இப்ப வந்துவிட்டது. நீங்க காண போகும் விஷயம் பொழுதுபோக்கு அல்ல, இது ஒரு வெளிப்பாடு. தீர்க்கதரிசிகள் கடவுளின் சிங்காசன அறைக்குள் அழைத்து செல்லப்பட்ட போது அவர்கள் பார்த்தத ஆரம்பத்திலிருந்தே முடிவை காட்டப்பட்டதை வெளிப்படுத்தும் நிகழ்வு. இந்த சேனலை இப்போது சந்தா செய்யுங்க மற்றும் இந்த வீடியோவின் கடைசி வரை இருங்கள், ஏனெனில் இங்கு நடைபெறுவது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை, ஒரு வாக்குறுதி, மேலும் உலகின் அடித்தளத்திலிருந்து மனித வரலாற்றின் கடைசி மூச்சு வரை ஒலிக்கும் ஒரு போர் அழைப்பு. போர் இங்கு வந்துவிட்டது மற்றும் மைக்கேல் தனது வாளை எடுத்து நிற்கிறார். இறுதி போருக்கு முன்பான நாட்கள்ல பூமி பெயரிட முடியாத ஒரு பாரத்தை தாங்கி நொந்தது. மனிதர்கள் அதை முன்னேற்றம்னு அழைத்தல, அவர்கள் அதை வெளிச்சம் என்று அழைப்பார். அவர்கள் கண்ணாடி மற்றும் இரும்பு கோபுரங்களை கட்டினர், முடிவில்லாத குரல்களால் வானத்தை நிரப்பினர் மற்றும் தாங்கள் உருவாக்கிய பலிபீடங்களை வழிபட்டனர். ஆனா காணப்படாத இடங்கள்ல, மூச்சோ இதய துடிப்பு இடையே உள்ள இடைவெளிகள்ல, நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் நிழல்கள்ல ஏதோ பண்டைய ஒன்று கிளர்ந்தது. அப்போஸ்தலர் பவுல் எச்சரித்திருந்த அதிகாரங்களும் ஆட்சிகளும் நாடுகளும் மேலும் இறுக்கமா பிடிச்சிருந்தன. தோன்றாத சங்கிலிகள் அரசர்களும் சாதாரண மக்களும் மனதை கட்டி போட்டன மற்றும் காற்றின் அதிகாரத்தின் அரசன் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடையே சுதந்திரமாக நடந்தார். திருச்சபைகள் குளிர்ந்து போயின. ஒரு காலத்துல பெந்திகோஸ்து நெருப்பு எரிந்த இடத்துல இப்போது சமாதானமும் வசதியும் மூடிய சாம்பலே மீதம் இருந்தது. ஆசிரியர்கள் செழிப்பை பற்றி பிரசங்கித்தார்கள், ஆனா ஓநாய்கள் மேய்ச்சியை கவின. இரட்ட கூறிய வாளை விட கூர்மையான தேவனுடைய வார்த்தை முடிவில்லா மறுபரிசீலனைகளால் மங்கிவிட்டது. உண்மையை வெறுக்கும் காலத்தின் ஆசைகளுக்கு ஏற்ப சுருத்தப்பட்டது. காவலாளர்கள் மதில்கள்ல தூங்கிவிட்டார்கள். எதிரி ஒவ்வொரு மணி நேரமும் அருகில் நுழைந்தான். அதிகார மண்டபங்களில் ஆட்சி நடத்துபவர்கள் இருளுடன் உடன்படிக்கைகள் செய்தார்கள். தங்கள் நாடுகளின் பிறவி உரிமையை ஒருபோதும் வராத சமாதான வாக்குறுதிகளுக்காக மாற்றினார்கள். தங்களுடையது அல்லாத இரத்தத்தில உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. பொதுமக்களின் பார்வைக்கு எட்டாத ரகசிய அறைகள்ல பழமையான சடங்குகள் நடத்தப்பட்டன. மூடப்பட்டிருக்க வேண்டிய கதவுகளை திறக்கும் சடங்குகள். ஆனா பரலோகம் மௌனமாயிருக்கல. மனிதர்கள் அதை கேட்க முடியாவிட்டாலும் உயர்ந்தவரின் சிங்காசன அறை மன்றாடலால் இடித்தது. நம்பிக்கையுள்ளவர்கள் இன்னும் தங்கள் முழங்கால்களை மடக்கி விடுதலைக்காக அழைத்து கூப்பிடும் சிலர் அவர்களின் ஜெபங்கள் பொன்னாலயத்திற்கு முன் தூபமாக எழுந்தன. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் வைத்தனர். 4 உயிருள்ள உயிரினங்களும் தங்கள் அழைப்பை ஒருபோதும் நிறுத்தவில்லை. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆன கர்த்தராகிய தேவன் சக்தி வாய்ந்தவர். 7 முத்திரைகளுடன் கூடிய சுருள் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் கையில் இருந்தது. பரலோகத்திலும் பூமியிலும் அதை திறக்க தகுதியானவர் யாரும் காணப்படவில்லை. யூதாவின் கோத்திரத்தில் உள்ள சிங்கம், தாவீதின் வேர், தன் சொந்த ரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்றவர் தவிர. அந்த சிங்காசனத்தின் முன்பாக சர்வவல்லபனின் அதிகாரத்துடன் ஆடை அணிந்தவராக பிரதான தூதரான மைக்கேல் நின்றிருந்தார். அவரது முகம் கற்களாக உறுதியுடன் இருந்தது. அவரது கண்கள் தெய்வீக நோக்கத்தின் தீயால் எரிந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மோசையின் உடலை பற்றி சாத்தானுடன் போராடிய நாட்களில் இருந்து லூசிபரை பரலோக நீதிமன்றங்களில் இருந்து வெளியேற்றிய அந்த நேரம் வரை அவர் தேவனுடைய ஜனங்களை காக்க காவலாக நின்றார். உலகின் அடித்தளங்களை அதிர வைத்த போர்கள் அவர் போரிட்டார். ஒருபோதும் பின்னடையவில்லை. இப்போது முத்திரைகள் உடைக்க தயாராகி கம்பைகள் முழங்க தயாராகி இருந்த போது அவர் கிளர்ச்சியின் போது இருந்து எதிர்பார்த்திருந்த கட்டளையை பெற்றார். காலத்தினுடைய முதுமை மிகு ஒருவனின் குரல் பேசியது. அது பல நீர்களின் ஓசையைப் போல இருந்தது.
இஸ்ரவேலின் அரசனாகிய மைக்கேல், என் உடன்படிக்கையின் பாதுகாவலரே, நேரம் வந்துவிட்டது. சேனைகளை ஒன்று சேர்த்து உன் வாளை கூர்மையாக்கு. ஏனெனில் பாம்பு மிகுந்த கோபத்துடன் இறங்கி வந்திருக்கிறது. அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். மைக்கேல் சிங்காசனத்திற்கு முன் தலைவணங்கி அவரது இறக்கைகள் முழுமையான கீழ்ப்படிதலுடன் மடிந்தன. அவ வானத்தின் மூன்றில் ஒரு பகுதி தேவதூதர்கள் விழுந்ததை பார்த்திருந்தான். தோட்டத்துல பாம்பு ஏவையை ஏமாற்றியதை அவன் கண்டிருந்தான். காயின் இரத்தம் கசிந்த கைகளால் மனிதனின் முதல் நகரத்தை கட்டியதை அவன் பார்த்திருந்தான். எதிரியின் வெறுப்பின் ஆழத்தையும் அவனுடைய பொய்களின் சூழ்ச்சியையும் அவன் திட்டத்தின் பரப்பளவையும் அவன் அறிவான். ஆனா கதையின் முடிவும் அவளுக்கு தெய்யம். அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல எழுதப்பட்டிருந்தது. அது காலியான கல்லறையால் முத்திரை போடப்பட்டது. இப்போது அது வானத்தின் கோபத்தின் முழு சக்தியுடன் நிறைவேற்றப்படவிருந்தது. தேவனின் படைகள் ஒன்று சேர தொடங்கின. லெஜியன்கள் மீது லெஜியன்கள், தேவதூதர்கள், தூய ஒளி மற்றும் பரிசுத்த நெருப்பின் உயிர்கள் வானத்தின் நீதிமன்றங்கள்ல தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டன. அவர்களின் இறக்கைகள் முழுவதும் கண்கள் கொண்ட கிருபிமன. வித்தியத்தின் தூண்களை அதிர வைத்த சரபிம்பங்கள் அவர்களின் குரான். போராளி தேவதூதர்கள், அவர்களின் வாள்கள் தேவனின் சந்நிதியில் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு வாளிலும் நீதிமான்களின் பெயர்களும் தீர்ப்பின் வாக்குறுதிகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் சந்தேகத்துடன் முன்னேறவில்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த கட்டளைகளை கேள்விப்படவில்லை. அவர்கள் தெய்வீக நீதியின் நிறைவேற்றுபவர்கள். இந்த நேரத்திற்காகவே அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். மிகேல் அவர்களின் தலைவராக நின்றார். அவரை அனுப்பியவரின் மகிமையால் அவரது கவசம் ஜொலித்தது. அவர் தனது வாளை வானத்தின் வாசல்களை நோக்கி உயர்த்தினார். இறுதி போர் இனி தொலைவிலான தீர்க்க தரிசனம் அல்ல, அது இப்போது நிகழும் உண்மை. மின்னல் வானத்தை பிளக்கும் போல் காலத்துக்குள்ள புகுந்தது. தேவனின் சிங்காசன அறை மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத இடம். அது காலமோ இடமோ கட்டுப்படுத்த முடியாத இடத்துல உள்ளது. என்னாலும் தன்னைத்தானே மடக்கிக் கொண்டு சர்வ வல்லவரின் மகிமை ஒரு கணத்துல மரணமுள்ள உடலை விழுங்கும் அளவுக்கு பிரகாசிக்கிறது. இங்கே மூப்பர்கள் இடையராது வழிபடுகிறார்கள். இங்க கண்ணாடி பெருங்கடல் சிங்காசனத்திற்கு முன் ஒரு கண்ணாடி போல் பரவி அதில் அமர்ந்திருப்பவரின் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறது. மற்றும் இங்க முழுமையான அதிகாரத்தின் இந்த இடத்துல இறுதி போர் உத்தரவுகள் வழங்கப்பட்டன. மிகேல் காலங்களின் முதியவரின் முன்னிலையில் நின்றார். அந்த முன்னிலையின் பாரம் ஒரே நேரத்துல பயங்கரமும் அழகும் ஆனது. ஒரு விழுங்கும் நெருப்பும் என்றும் நீடிக்கும் அன்பும் சிறந்த ஒற்றுமையில் பின்னி பிணைந்திருந்தன. தேவனுடைய குரல் பேசியது. அந்த ஒளியில படைப்பே இட்செல்ஃப் நடுங்கியது. மிகேல், என் அரசு, என் போராளியே, குற்றஞ்சாட்டுபவன் ஜனங்களை ஏமாற்றுவதற்காக வெளியேறிவிட்டான். அவன் தன் படைகளை பூமியின் மறைமுக இடங்கள்ல திரட்டியுள்ளான். அவன் தன் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைத்து தன்னை என்னுடன் சமமாக அறிவித்துள்ளான். ஆனால் அவனுடைய காலம் முடிந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இப்போது நிறைவேற்றப்படும். பாம்பின் தலை நீதியின் குதிகால் கீழ் நசுக்கப்படும். எல்லா முழங்கால்களும் விரும்பியோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ எல்லா பெயர்களுக்கும் மேலான அந்த நாமத்திற்கு முன் வணங்கும். மிகேலின் பதில் உடனடியாகவும் உறுதியுடனும் இருந்தது. அவர் தெளிவுக்காக கேட்கவில்லை. அவர் உறுதிப்படுத்தல் நாடவில்லை. அவர் எளிமையா மண்டியிட்டு தனது கையால் வாளின் பிடியை பற்றி கொண்டு, உங்கள் வார்த்தை படி நிகழட்டும் ஆண்டவரே, நான் உங்கள் பணியாளர், உங்கள் நீதியும் கருவி, என்னை அனுப்புங்கள், எதிரியை ஆழத்தில் வீசும் வரை நான் திரும்ப மாட்டேன் என்று அறிவித்தார். ஆனா இந்த போர் மிகேல் ஒருவரால் மட்டும் நடத்தப்படவில்லை. மிகேலின் அருகில் பிரதான தூதர் கப்ரியல் நின்றார். மரியாளுக்கு மெசியாவின் பிறப்பை அறிவித்த தூதர், தானியலுக்கு 70 வாரங்களை வெளிப்படுத்தியவரும் அவரே. இறுதி போரில் கப்ரியலின் பங்கு வாளை ஏந்துவது அல்ல, ஆனால் கம்பை ஊதுவது. தேவனின் தீர்ப்புகளை பூமி எங்கும் அறிவித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவரவர் இடங்களுக்கு அழைப்பதே அவரது பணி. கப்ரியலின் அருகில் ரபாயேல் நின்றார். அவர் ஒரு சிகிச்சையாளர். எதிரியின் தாக்குதலால் சிதைந்தவர்களை மீட்டெடுத்து காயமடைந்தவர்களை கட்டி போவது அவரது பணி. மேலும் அங்கு வான உலக படைகளின் தலைவர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் மனிதர்களின் வேதாகமங்கள்ல பதிவு செய்யப்படல, ஆனா அவர்களின் செயல்கள் பரலோக புத்தகங்கள்ல எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்துங்க. உலகம் உருவாக்கப்பட்ட தருணத்திலிருந்தே இந்த கணத்துக்கு ஒவ்வொருவரும் தயார் செய்யப்பட்டிருந்தனர். கர்த்தர் தொடர்ந்து பேசினார். அவரது வார்த்தைகள் கூட்டத்தை கத்தரிக்கொண்டு செல்லும் வாளை போல ஊடுருவின. முத்திரைகள் உடைக்கப்படும், குரல்கள் ஒலிக்கும், கோப கிண்ணங்கள் பூமியில் ஊற்றப்படும். ஆனால் இதை அறிந்திருங்கள், நான் கோபத்தில் உலகத்தை அழிக்கவில்லை, நான் அதை அன்பில் சுத்திகரிக்கிறேன். ஒவ்வொரு தீர்ப்பும் இரக்கத்தின் செயலாகும், மனம் திரும்ப அழைக்கும் இறுதி அழைப்பாகும்.
இழந்தவர்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு திரும்பும் கடைசி வாய்ப்பாகும். புகை தெளிவடைந்து அரக்கன் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு புதிய பரலோகம், புதிய பூமி தோன்றும். அங்கு நீதிமை என்றென்றும் குடியிருக்கும். மைக்கேல் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆவி பரிசுத்த தீர்மானத்தால் எரிந்தது. அவர் முன்பும் பல போர்களை போட்டிருந்தார், ஆனா இது வேறுபட்டது. இது எல்லாவற்றின் நிறைவு. இது எல்லா போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் போர். பின்னர் ஆண்டவர் நித்தியத்தை கிளப்பும் கட்டளையை வழங்கினார். இப்போது போ மைக்கேல், மனிதர்களின் உலகிற்கு இறங்கு. என் ஜனங்களுக்காக இடைவெளியில் நில். நாகம் தனது நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது நீ அவனை பூமியின் மேல் வானத்தில் எதிர்கொள்வாய். நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தால் அவனை வீழ்த்துவாய், அவனை தரையில் வீசுவாய். அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யும், ஆனால் வெற்றி பெறமாட்டான். ஏனெனில் அவனது கதையின் முடிவை நான் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன். அது முழுமையான தோல்வியின் கதை. மைக்கேல் எழுந்து நின்றார். அவரது இறக்கைகள் இடியோசை போல விரிந்தன. அவர் வானத்தின் கூடுகையில் உள்ள சேனையை நோக்கி திரும்பினால் அவருடைய குரல் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆனால் சர்வ வல்லவரின் கட்டளையை பேசும் ஒருவரின் அதிகாரத்துடன் ஒலித்தது. போருக்கு தயாராகுங்கள், உங்கள் வாள்களை கூர்மையாக்குங்கள், உங்கள் கவசங்களை அணியுங்கள். தீர்ப்பின் நேரம் நம்மீது வந்துவிட்டது. நாம் உயர்ந்தவரின் கருவிகள். நாம் புகழுக்காக போரிடவில்லை, நாம் வெற்றிக்காக போரிடவில்லை. ஆண்டவர் கட்டளையிட்டதால் நாம் போரிடுகிறோம். அவருடைய சித்தம் பூமியிலும் வானத்திலும் நிறைவேறும். தேவதூதர்கள் வான நீதிமன்றங்களின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஓசையுடன் கூச்சலிட்டார்கள். அது இரத்த வெறி அல்லது கோபத்தின் கூச்சல் அல்ல, அது ஒரு ஆராதனையின் அறிவிப்பு. ஆண்டவர் ஆள்கிறார் என்றும், அவருடைய எதிரிகள் அவருடைய காலடியில் பாதபீடமாக்கப்படுவார்கள் என்றும் ஒருமித்தமாக அறிவித்தல். மிகேல் தனது கவசத்தை அணிந்தார். ஒவ்வொரு பகுதியும் தெய்வீக உண்மையின் வெளிப்பாடா இருந்தது. நீதியின் மார்பு கவசம், உண்மையின் கச்சை, விசுவாசத்தின் கேடயம், ரட்சிப்பின் தலைக்கவசம் மற்றும் ஆவியின் வாள். அது தேவனுடைய வார்த்தை. அவர் வெறும் போராளி மட்டுமல்ல, அவர் தேவனுடைய நீதியின் உருவாக சக்தி வாய்ந்தவரின் பண்புகளையே அணிந்தவராக இருந்தார். அவர் இறங்க தயாராகிய போது ஒரு இறுதி உண்மை அவரது ஆவியில ஒளித்தது. அந்த உண்மைதான் ஒவ்வொரு போர், ஒவ்வொரு சோதனை, இருளின் சக்திகளுடன் நடந்த ஒவ்வொரு மோதலிலும் அவரை தாங்கியது. போர் ஏற்கனவே வென்றுள்ளட்டங்க, வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. மீதமுள்ளவை ஆல் தட் ரிமைண்ட், நீதியின் நிறைவேற்றம், தீர்க்க தரிசனத்தின் பூர்த்தி மற்றும் ராஜாதி ராஜாவின் இறுதி மகிமையான வெற்றி மட்டுமே. வானத்தின் சிங்காசனத்துக்கு வெகு கீழே ஒளி எப்போது எட்டாத அந்த ஆழங்கள்ல இன்னொரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அகழ் பழைய வெறுப்பும் தீய எண்ணங்களும் கொண்டு கொந்தளித்தது. இங்க விழுந்த தேவதூதர்களுக்கான சிறையில் இருளின் சங்கிலிகள் கடவுளின் கட்டுப்பாட்டை மீறி புனிதத்தை கெடுத்தவர்களை கட்டியிருந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி ஆரம்பமானது. நரகத்தின் வாசல்கள் அதன் அடித்தளங்கள்ல நடுங்கின. அந்த அளவில்லா குழியிலிருந்து ஒரு இவ்வளவு அருவறுப்பான, கோபத்துல முழுமையாக மூழ்கிய ஒரு இருப்பு எழுந்தது. அவன் வருகைக்கு போட பேய்கள் நடுங்கின. வானிலிருந்து மின்னல் போல் விழுந்த காலை நட்சத்திரமான லூசிபர் இப்போது தன் படைகளுக்குள் சாத்தானாக, பொய்யாளர், எதிரி, உலகத்தை முழுவதும் ஏமாற்றும் பழைய பாம்பாக நடந்தார். அவனது அழகு முற்றிலும் அழிந்துவிடவில்லை, ஆனால் அது ஒரு அருவறுப்பான உருவமாக மாற்றப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல தேவனின் சிங்காசனத்தை வணக்கத்தால் மூடி அபிஷேகிக்கப்பட்ட கெருவாக இருந்தவன் இப்போது பெருமை மற்றும் கிளர்ச்சிக்கான ஒரு நினைவு சின்னமாக நின்றான். அவனது கண்கள் பொறாமையும் தீயால் எரிந்தரா. அவனது குரல் விஷன் சுட்டியது. அவனது இதயம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத எதிர்ப்பின் அடுப்பா இருந்தது. ஒரு முறை அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனது கிளர்ச்சி மிகேலாலும் விசுவாசமான தூதர்களாலும் நசுக்கப்பட்ட போது, ஆனா அவன் ஒருபோதும் சரணடையவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து கெடுபடி செய்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு தலைமுறையும் பரவிய இருளின் பேரரச கட்டி எழுப்பினான். இப்போது முடிவு நெருங்கும் வேளையில அவன் தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருந்தன, முத்திரைகள் உடைக்கப்பட்டன, ஆனா அவன் அமைதியா அழிவில் விட விரும்பவில்லை. சாத்தான் தனது கையை உயர்த்தினா நரகத்தின் படைகள் அவனை முன்னிலையில திரண்டன. நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள், அரசாங்கங்களை இயக்கிய சக்திகள், போர்களையும் பஞ்சங்களையும் திட்டமிட்ட இருளின் ஆட்கள், மனிதர்களின் இதயங்களில் பொய் கிசுகிசுத்த தீய ஆன்மீக சக்திகள் எல்லாம் இங்கே இருந்தன. ஒரு காலத்துல பரலோக அரங்குகளில் பாடிய விழுந்த தேவதூதர்கள் இப்போ அடையாளம் தெரியாம வளைஞ்சு போயிருந்தனர். அரசர்களையும் ஆசாரியர்களையும் உடல்ல புகுந்து வரலாற்ற குழப்பம் நோக்கி இழுத்து சென்ற பேய்கள் இங்கே இருந்தனர்.
மற்றும் அங்கே நெபிலிம் ஆவிகள் இருந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு பூனில் நடந்த பெரியவர்களின் உடலற்ற ஆன்மாக்கள் ஓய்வில்லாம அலைந்து திரிய வேண்டிய சாபம் பெற்றவர்கள் உடலை கைப்பற்றவும் ஆன்மாக்களை விழுங்கவும் தேடிக்கொண்டிருந்தன. அவர்கள் அனைவரும் தங்கள் ஜூரன் முன் நின்று அவளது கட்டளையை எதிர்பார்த்தனர். சாத்தானின் குரல் ஆழ்கடலில் அரைச்சல் கல்லின் சத்து போலோளித்தது. அதிக உயர்ந்தவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்கிறார். நாசரேயரின் மரணம் நம்முடைய விதியை முடிவு செய்துவிட்டது என்று அவர் நம்புகிறார். ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், மனிதர்களின் நுரையீரலில் இன்னும் மூச்சு இருக்கும் வரை, மனிதனின் இதயத்தில் பாவம் இருக்கும் வரை நமக்கு இங்கே ஒரு பிடிப்பு இருக்கிறது. நாம் தலைவணங்க மாட்டோம், நாம் மனம் திரும்ப மாட்டோம். கடைசி நட்சத்திரம் வானிலிருந்து விழும் வரை நாம் போராடுவோம். நம்மை நெருப்பு ஏரியில் எரிய வேண்டியிருந்தாலும் எவ்வளவு ஆன்மாக்களை முடிந்தவரை நம்முடன் இழுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு ஆன்மாக்களை இழுத்துச் செல்ல போவோம். பிசாசுகள் ஒப்புதலுடன் கர்ஜித்தன. அவற்றின் குரல்கள் அவமதிப்பு மற்றும் கோபத்தின் கலகலப்பாயிருந்தது. அவர்களுக்கு இலக்கு எதுவும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள். அவர்களின் தண்டனை இறுதி. ஆனால் மீதமுள்ள நேரத்தை அதிகப்படியான வலி ஏற்படுத்தவும், அதிகப்படியான பொய்களை பரப்பவும், அதிகமான உயிர்களை அழிக்கவும் செலவிட போறாங்க. இந்த யுக்தி பழமையானது, ஆனா அது ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லை. சாத்தா நேரடியா சொர்க்கத்தை தாக்கமாக்கா? ஒருமுறை அவர் அதை முயற்சித்தார், ஆனா தோல்வி அடைந்தார். அதுக்கு பதிலாக அவர் கடவுளின் உருவமான மனிதர்களை தாக்கப் போகிறார். அவர் நாடுகளை மிருகத்தை வழிபட செய்வதற்காக ஏமாற்றுவார். பூமியின் ஆட்சி அதிகாரிகளை தன் பொம்மை அரசின் கீழ் ஒரே உலக அரசை உருவாக்கும் வகையில கவர்ந்து விடுவார். அவர் கடவுளின் அதிசயங்களை போவவே போலி அற்புதங்களை நிகழ்த்துவார். அவை மிகவும் நம்ப வைக்கும் வகையில் இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சோதிக்கப்படுவார்கள். மிக முக்கியமாக அவர் மீதமுள்ளவர்களை, அதாவது இயேசுவின் சாட்சியும் கடவுளின் வார்த்தையும் பிடித்துக் கொண்டிருக்கும் விசுவாசமான சிலரை குறிவைப்பார். அவர்களை அழிக்க முடிஞ்சா, அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய முடிஞ்சா, ஒருவேளை தீர்க்க தரிசனத்தை மாற்றவும் முடிவை மறுபடியும் எழுதவும் தீர்ப்பின் நடுவிலும் தன் ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும்னு நினைத்தான். அவன் தன் முதன்மை அரசர்களிடம் திரும்பினான். பேய்களின் அரசன் பீல்சிபூப், ஆசை மற்றும் விரோதத்தின் ஆவி அஸ்மோடியஸ், பேராசையின் ஆண்டவன் மாமோன், குழப்பத்தின் பாம்பு லெவியாதான் ஆகியோருக்கு தங்கள் பணிகளை வழங்கினான். பூமியில சென்று செயல்படுங்க. நம்பிக்கை இல்லாதவர்களின் மனங்களை குருடாக்குங்க. ஆட்சி செய்பவர்களின் இதயங்களை கடினமாக்குங்க. போர், பஞ்சம், தொற்று மற்றும் மரணத்தை எழுப்புங்க. சரியான நேரம் வந்ததும், மனிதகுலம் அழிவின் விளிம்பில் இருக்கும்போது நான் என்னை வெளிப்படுத்துவேன். கடவுளின் ஆலயத்தில் நின்று நானே கடவுள் என்று அறிவிப்பேன். உலகம் முழுவதும் என்னை வழிபடும். இல்லையெனில் அவர்கள் இறந்து போவார்கள். அந்த அரசர்கள் தலை வணங்கி தங்கள் சுடரனின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவலுடன் புறப்பட்டனர். அவர்கள் தீர்க்க தரிசனங்களை தேவதூதர்கள் அறிந்த அளவுக்கு நன்கு அறிந்திருந்தார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் தங்களது தோல்வியை முன்கூட்டியே கூறியிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும், தங்கள் இயல்பால் கட்டுப்பட்டவர்கள், முழுமையாக கிளர்ச்சியாளர்கள், நிச்சயமான அழிவை எதிர்கொண்டாலும் சரணடைய முடியாதவர்கள். பிசாசுகள் பூமி முழுவதும் பரவிய போது சாத்தானே இரண்டாவது பரலோகத்திற்கு திரும்பி ஏறினான். அது பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையே உள்ள பிரதேசம். அங்கு ஆன்மீக போர் மனித கண்களுக்கு தெரியாம நடக்கிறது. மிகேல் வருவார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இறுதி மோவாஜையை தவிர்க்க முடியாதது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனா அமைதியா காத்திருக்க அவன் தயாராக இல்ல. அவன் முதல்ல தாத்துமா, அவன் விழுந்த தேவதூதர்கள் ஒவ்வொருவரையும், பிசாசுகளின் கூட்டங்களை, பூமியில் இன்னும் நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆன்மாவையும் ஒன்றிணைத்து படைக்கலங்களை திரட்டி படைப்பையே அதிர வைக்கும் கோபத்துடன் போர் நடத்துவான். மிகேல் தோன்றும் போது வாள் பிடித்து சக்தி வாய்ந்த இறைவனின் தீயால் கண்கள் எரிந்தபடி சாத்தான் அவனை பயமின்றி எதிர்கொள்வான். அவனை சொர்க்கத்திலிருந்து தள்ளிய அந்த சே பெருமையுடன். போரினி தொலைவில் உள்ள அச்சுறுத்தவல்ல, அது ஆரம்பமாயிவிட்டது. மோதும் அந்த தருணம் எச்சரிக்கையின்றி வந்தது. ஒரு கணத்துல பூமியின் மேல வான அமைதியா இருந்தது. நட்சத்திரங்கள் தங்கள் பழமையான பாதையில பிரகாசித்தன. நிலா அதன் மங்கிய ஒளிய தூங்கும் நகரங்களுக்கு வீசியது. அடுத்த கணம் வானம் மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்ட திரை போல் பிளந்தது. ஆன்மாவின் உலகம் பொருளின் உலகில வெடிச்சது. இடி கண்டினென்ட்களை கடந்தது. இது இயற்கை புயல்களின் இடி அல்ல, பூமியின் மேல வானத்தில மோதும் வான உலக படைகளின் சத்தம். மின்னல் இருள இறுகியது. அந்த ஒளி படர்ந்த சிறு கணங்களில் பார்க்கும் கண்கள் கொண்ட சிலர் நிகழ்ந்து கொண்டிருந்ததை சற்றே பார்த்தனர். தீயின் இறக்கைகள், ஒளியின் வாள்கள் மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமும் மகிமையுமாக இருக்கும் உருவங்கள் ஆகாயம் முழுவதும் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை பரடிய போர்ல சிக்கிக் கொண்டிருந்தன.
மிகேல் மூன்றாவது வானத்திலிருந்து நீதியால் எரிகின்ற ஒரு விண்கல் போல இறங்கினார். அவரது வாழ் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு அது ஏதனில் ஆதாம் மற்றும் ஏவாவை வெளியேற்றிய அதே தீயில் எரிந்தது. சோதோம் மற்றும் கொமோராவை அழித்த அதே தீயில் எரிந்தது. ஒரு நாள் உலகின் கூறுகளை உருக வைத்து பூமியை மறுபடியும் உருவாக்கும் அதே தீயில் எரிந்தது. அவர் தனியாக வரவில்லை. அவருக்கு பின்னால் 10,000 மடங்கு 10,000 தேவதூதர்கள் பறந்தனர். அவர்களின் கவசம் தேவனுடைய மகிமையை பிரதிபலித்தது. அவர்களின் முகங்களில் புனித தீர்மானம் பதிந்திருந்தது. இந்த நேரத்தில் அவர்கள் இரக்கத்தின் உயிரினங்கள் அல்ல. அவர்கள் தீர்ப்பை நிறைவேற்றுபவர்கள், தெய்வீக உத்தரவுகள் அமல்படுத்துபவர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட கோபத்துடன் இருளின் படைகளின் மீது இறங்கினார்கள். இது ஒரு சிறிய போர் அல்ல. இது வலிமையின் சோதனை அல்ல. இது முடிவின் தொடக்கம். அதை ஒவ்வொரு தேவதூதரும் அறிவாண்டர். சாத்தான் அவர்களை 2வது பரலோகத்தில் எதிர்கொண்டான். அங்கு அதிகாரங்களும் அதிகாரிகளும் நாடுகளின் மீது ஆட்சி செய்தனர். அவன் தனது படைகளை மிக கவனமா அமைத்திருந்தான். பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையில் அடுக்கடுக்கா அசுரப்படைகள் ஒரு தடுப்பு சுவரா உருவாகின. அவனது மிகச்சிறந்த தளபதிகள் விழுந்த தேவதூதர்களின் படைகளை வழிநடத்தினார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் சர்வ வல்லவரின் முன்னிலையில் வழிபட்டவர்கள். ஆனால் இப்போது சாபமிட்டவர்களின் அவலத்துடன் போரிட்டார்கள். அவர்கள் கிளர்ச்சியின் நெருப்பிலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஏந்தினார்கள். குற்றச்சாட்டுகளால் சுட்டும் வாள்கள், பொய்களால் கூர்மையாக்கப்பட்ட ஈட்டிகள், துரோக வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட கேளையங்கள். அந்த படைகளின் நடுவுல சாத்தானே நின்றான். அவன் இறக்கைகள் விரிந்திருந்தன. முகம் கோபத்திலும் எதிர்ப்பிலும் சுருங்கியிருந்தது. அவன் மிகேல பார்த்து சிரித்தான். அது இரும்பும் கல்லும் உரசும் சத்த போல இருந்தது. அதிக உயர்ந்தவரின் நாய்க்குட்டி மீண்டும் போருக்கு வந்திருக்கிறான் என்று சாத்தான் கேலி செய்தான். அவன் குரல் போர் வெளியில் முழங்கியது. சொல் பார்க்கலாம் மிகேல், உனக்கு இது ஒருபோதும் சலிப்பாக இருக்கிறதா? எப்போதும் வேலைக்காரன், ஒருபோதும் ஆண்டவன் அல்ல. எப்போதும் தலை குனிந்து, ஒருபோதும் ஆட்சி செய்யாம. நான் என் சுதந்திரத்தை முதல்ல அறிவித்த போது உனக்கு ஒரு ராஜ்யம் தர முயன்ற. நீ எனக்கு சமமாக என் பக்கத்துல நிற்க முடிந்திருக்குமே. அவனுக்கு அடிமையாக கீழே அல்ல. மிகேலின் பதில் அமைதியாகவும் அளவாகவும் இறுதியானதாகவும் இருந்தது. நான் கட்டாயத்தால் சேவை செய்யவில்லை மார்னிங் ஸ்டார். அவர் தகுதியானவர் என்பதால் சேவை செய்கிறேன். நீ உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாம கிளர்ச்சி செய்தாய். அந்த அகந்தை தான் உன் அழிவாகும். மற்றொரு வார்த்தையும் பேசாம மிகேல் தனது வாளை உயர்த்தி பாய்ந்தான். வானகங்கள் போர் வெடிச்சன. மிகேலும் சாத்தானும் மோதிய போது ஆன்மீக உலகின் அடித்தளங்கள் அதிர்ந்தன. அவர்களின் வாள்கள் சந்தித்த போது அது உலகங்கள் மோதும் சத்தத்தை போல இருந்தது. அதிர்வெளிகள் வெளியே பரவி நரகத்தின் கதவுகளை நடுங்க செய்தன. நட்சத்திரங்களே மங்கின. சாத்தான் சூழ்ச்சியும் கோபமும் கொண்டு போரிட்டான். அவ வால் ஏமாற்றவும் அடக்கவும் உருவாக்கப்பட்ட வடிவங்கள்ல நகர்ந்தது. ஆனா மிகேல் துல்லியத்துடனும் உண்மையுடனும் போரிட்டான். ஒவ்வொரு தாக்கமும் கணக்கிட்டது. ஒவ்வொரு இயக்கமும் அவனை அனுப்பியவரின் அதிகாரத்துல நிலைத்திருந்தது. அவர்களை சுற்றி தேவதூதர் பட அரக்கர் படைகளை வெட்டும் அறிவாள போல எளிதாக அழிச்சது. வீழ்ந்த தேவதூதர்கள் பிடிக்கப்பட்டு பூமிக்கு வீசப்பட்டனர். அவர்களுக்கான சங்கிலிகள் தயார் செய்யப்பட்டன. அவர்களின் தீர்ப்பு முடிவு செய்யப்பட்டது. பிசாசுகள் கத்தி ஓடின. ஆனால் ஒளிஞ்சுகுள்ள எங்கும் இடமில்ல. சொர்க்கத்தின் கோப ஒளியிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் அளவுக்கு ஆழமான இருட்டு எதுவுமே இல்ல. இருப்பினோ சாத்தானை எளிதில தோற்கடிக்க முடியுங்க. இவ்வேறு போரையும் அவன் முன்பே போர் செய்திருந்தா. தோற்றிருந்தாலும் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அவன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட ஒரு பெரிய சிவப்பு பாம்பாக மாறினான். ஒவ்வொரு தலையும் துஷ்பரிசுத்த வார்த்தைகளால முத்திரை போடப்பட்டிருந்தது. அவன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை அவற்றின் இடங்களில் இருந்து தள்ளி வீசினான். தன் காலம் முடிவடைய போகிறது என்பதை அறிந்த ஒரு உயிரினத்தின் கோபம் முழுவதையும் கொண்டு அவன் மிகையிலோட்டி பாய்ந்தான். ஆனா மைக்கேல் எந்த உணர்வும் காட்டவில்லை. இத போன்ற உருவத்தை அவர் முன்பே பார்த்திருந்தார். எதிரியின் ஒவ்வொரு தந்திரமும் ஒவ்வொரு யுக்தியும் அவசரமான முயற்சியும் அவருக்கு தெரியும். மேலும் சாத்தானுக்கு தெரியாத ஒன்றும் அவருக்கு தெரியும். கல்வரியில போர் ஏற்கனவே வென்று விட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாம்பின் விதியை முடிவு செய்து விட்டது. மீதம் இருந்தது தீர்ப்பு நிறைவேற்றுவதுதான். மைக்கேல் தனது வாளை அரக்கனின் பக்கத்துல ஆழமாக தள்ளினார். அந்த மிருகம் வலி மற்றும் கோபத்துல கத்தியது. நீ கீழே வீசப்பட்டாய் குற்றம் சாட்டுபவனே என்று மைக்கேல் அறிவித்தார். அவரது குரல் வானத்தின் அதிகாரத்துடன் ஒலித்தது. உனது அரியணைக்கு செல்லும் அனுமதி நீக்கப்பட்டுள்ளது. உன் குற்றச்சாட்டுகள் மௌனமாக்கப்பட்டுள்ளன. உன் ராஜ்யம் வீழ்ந்து விட்டது. நீ இறுதி தீர்ப்பு நாள் வரை இருளின் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருப்பாய். இறுதியாக ஒரு வலிமையான அடி கொடுத்து மைக்கேல் சாத்தான பூமிக்கு தள்ளினார். அரக்கன் மின்னல் போல விழுந்து நெருப்பு மற்றும் புகையை இழுத்துக்கொண்டு வானத்திலிருந்து கீழே விழுந்தான்.
முத போர் முடிந்தது. ஆனா யுத்தம் இப்போதான் தொடங்கியது. ஏனெனில் இப்போது அரக்கன் பூமியில் நடந்தான். அவனது கோபம் மிகுந்தது. ஏனெனில் அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானின் வீழ்ச்சி ஏற்படுத்திய அதிர்வு ஆன்மா உலகில நிலநடுக்கம் போல பூமி முழுவதும் ஒலித்தது. உயர்ந்த மலைகளில் இருந்து ஆழமான கடல்களுக்கு வர நூற்றாண்டுகளாக நாடுகள் ஆட்சி செய்த தீய ஆவிகள் தங்கள் தலைவனின் தோல்வியின் அதிர்ச்சியோ உணர்ந்தன. அவர்கள் அந்த போரை கடவுளின் வானத்தில் நிகழ்ந்ததை பார்த்தனர் மற்றும் சாத்தியமற்றது நிஜமாக மாறுவதை கண்டனர். அரக்கன் கீழே வீசப்பட்டான். அவனது குற்றச்சாட்டுகள் மௌனமாகின. கடவுளின் சிங்காசனத்திற்கு அவனது அணுகல் என்றென்றும் நீக்கப்பட்டது. இருளின் படைகளில் பதட்டம் பரவியது. ஒரு காலத்தில் அதிகாரத்தின் வழித்தடங்கள்ல எருமையாக நடந்த விழுந்த தேவதைகள், அரசர்களும் ஜனாதிபதிகளும் காதல பொய் சொன்னவர்கள் இப்போது ஒளிவதற்காக ஓடினார்கள். அவர்கள் கவனமாக கட்டியிருந்த மோசடி பேரரசுகள் இடிஞ்சு விழ ஆரம்பித்தன. மிகேல் அவனது வாழ் இன்னும் பரிசுத்த அக்னியால் ஜொலிக்க தனது கவனத்தை அவர்களிடம் திருப்பினான். ஒன்றொன்றாக அதிகாரிகள் தங்கள் சிங்காசனங்களிலிருந்து இழுத்து கீழேற்றப்பட்டனர். தானியலின் காலத்தில் 21 நாட்கள் தேவதூதர் கபிரியலை எதிர்த்திருந்த பாரசீக அரசன் போராளி தேவதூதர்களால பிடிக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகள்ல கட்டப்பட்டான். தத்துவத்தை மாசுபடுத்தி ஞானத்தை மூட நம்பிக்கையா மாற்றிய கிரேக்க அரசன் தனது செல்வாக்கு இருக்கையிலிருந்து கீழே வீசப்பட்டான். பூமியின் மகாநகரங்களை ஆட்சி செய்த ஆவிகள் பாபிலோன், ரோம், எருசலேம் மற்றும் நவீன யுகத்தின் தலைநகரங்கள் நிழல்களில் இருந்து இழுத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பரலோக தீர்ப்பின் ஒளியில் வெளிப்படுத்தப்பட்டன. அவர்கள் கத்தி சபித்தரர். அவர்கள் வேண்டிக் கொண்டும் மிரட்டியும் பார்த்தனர். ஆனால் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. செயலாக்கம் நடந்து கொண்டிருந்தது. மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு தேவதூதர்கள் எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனா அதிகாரிகளின் வீழ்ச்சி பீமிக்கு அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அதற்கு நேர் மாறானது. இந்த சக்தி வாய்ந்த பேய்கள் பரலோக அதிகாரங்களை இழந்து பூமியின் மேற்பரப்பில் வீசப்பட்ட போது அவர்கள் தங்களுடன் பேரழிவும் குழப்பமும் கொண்டு வந்தனர். வெளிப்படுத்தல் இந்த தருணத்தை முன்பே எச்சரித்திருந்தது. பூமிக்கும் கடலுக்கும் ஐயோ, ஏனெனில் சாத்தான் மிகுந்த கோபத்துடன் உங்களிடம் இறங்கிவிட்டான். அவனுக்கு அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெற்றி இழந்தவர்களின் கோபம் எப்போதும் மிகவும் ஆபத்தானது. சாத்தானோ அவனுடன் இருந்த சேனைகளும் தங்களது கடைசி நாட்களில் உருவாக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் வெளிப்படுத்த முயன்றனர். அவன் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அவனது எதிரிகளுக்கு மிக உயர்ந்த விலையை கட்டச் செய்வதை உறுதி செய்தான். பேய்கள் பூமியில வண்டி புழுக்கள் போல இறங்கினார்கள். அவர்கள் ஆட்சி புரிபவர்களின் மனங்கள்ல புகுந்து அவர்களை போர் நோக்கி தள்ளினர். அவர்கள் பழைய வெறுப்புகளை கிளப்பி தலைமுறைகளாக அமைதியா இருந்த சண்டைகளை மீண்டும் தூண்டின. மாயவித்ய, பொய்யான மதங்கள் மற்றும் கடவுளுக்கு எதிரான திட்டமிட்ட கிளர்ச்சியின் மூலம் கதவுகளை திறந்திருந்தவர்களை அவர்கள் ஆவி பிடித்தன. மாயவித்தை பெரும் பிரபலமாக வெடிக்கல. மந்திரவாதம், ஜோதிடம், இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி மற்றும் அனைத்து வகையான ஆன்மீக இருட்டும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்பு ரகசியமாக இருந்தவை இப்போது வெளிப்படையாக கொண்டாடப்பட்டன. தொலைக்காட்சி திரைகள் துரோக வார்த்தைகளால பிரகாசித்தன. இசை கவர்ந்து அடிமைப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட பேய்களின் தாள்களுடன் ஒலித்தது. கல்வி அமைப்பு குழந்தைகளுக்கு உண்மையை நிராகரித்து பொய்களை ஏற்க சொல்லி கற்றுத்தந்தது. இதையெல்லாம் பின்னணியில் விழுந்த தேவதூதர்கள் தங்கள் காலம் வருடங்களில் அல்ல, நாட்களில் மட்டுமே இருப்பதை அறிந்து ஓயாமல் உழைத்தனர். ஆனா இந்த இருட்டின் நடுவிலும் கடவுளின் கை செயல்பட்டுக் கொண்டிருந்தது. மிகேல் மற்றும் பரலோக சேனைகள் பூமியை விட்டுவிடவில்லை. அவர்கள் மீதமுள்ளவர்களை, அதாவது மிருகத்திற்கு முன்பாக தலை வணங்க மறுத்து மரணத்தையும் எதிர்கொண்டு இயேசுவின் சாட்சியை காத்து நிற்கும் விசுவாசிகளை பாதுகாப்பா காத்தனர். தேவதூதர்கள் நீதிமான்களின் வீடுகளை சுற்றி முகாமிட்டனர். அவர்கள் பரிசுத்தர்களின் ஜபங்களை பாதுகாத்து அவற்றை கடவுளின் சிங்காசனத்திற்கு எடுத்துச் சென்றனர். உயிருள்ள கடவுளின் முத்திரை பெற்றவர்களை, விழுங்க முயன்ற பேய்களை அவர்கள் வீழ்த்தினர். இப்போது போர் பரலோகத்தில் மட்டும் அல்லாம அது தெருக்களில், வீடுகளில், ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலே நுழைந்தது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பக்கம் தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்பு இருந்த அதிகாரத்தை இழந்தாலும் இன்னும் ஆபத்தான நிலையில் இருந்த விழுந்த அதிகாரிகள் தங்கள் தாக்கம் இருந்த இடங்கள்ல ஒன்று கூடினர். அவர்கள் பொய்யான மதங்களின் கோயில்கள், அரசியல் அதிகார மையங்கள், பொழுதுபோக்கு தலைநகரங்கள் மற்றும் நிதி மையங்களுக்கு கூட்டமாக சென்றனர். அவர்கள் இந்த கோட்டைகளை உறுதிப்படுத்தி கடைசி வரை அவற்றை பிடித்து வைத்திருக்க தீர்மானித்தனர். பரலோகத்துக்கு வழி அவர்களுக்கு இப்போது மூடப்பட்டதால் அவர்கள் அங்கு அல்ல, கடவுளின் ஜனங்களை எதிர்த்து இறுதி தாக்குதலுக்காக ஒருங்கிணைக்க தொடங்கினர். பாம்பு,
கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களை எதிர்த்து போர் செய்தது. இது வரலாற்றில் எப்போதும் பதிவாகாத வகையில் ஒரு துன்புறுத்தல், பிரச்சாரம் மற்றும் ஆன்மீக போராக இருந்தது. ஆனால் மிகேல் உறுதியாக நின்றார். அவருக்கு ஒரு பணிக்கட்டளை வழங்கப்பட்டிருந்தது, அதை முழுமையாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியும் இருந்தது. ஒவ்வொரு பேயும் கீழே வீசப்பட்டு, ஒவ்வொரு விழுந்த தேவதூதனும் கட்டப்பட்டு, ஒவ்வொரு குற்றச்சாட்டும் மௌனமாக்கப்பட்டது. இறுதி எதிரி அகழியில வீசப்பட்டதும், கடைசி சங்கிலி பூட்டப்பட்டதும், கடைசி முத்திரை வைக்கப்பட்டதும், அப்போதுதான் அந்த போர் முடிவடையும். அந்த கணம் வரும் வர போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆன்மீக கண்கள் கொண்டவர்களுக்கு அது தெளிவாக தெரிந்தது. ஆனா குருட்டுத்தனமாக நடப்பவர்களுக்கு அது மறைந்திருந்தது. அனைத்தையும் தாங்கி பூமி நொந்து கொண்டிருந்தது. தேவனுடைய மகன்கள் வெளிப்படும் நாளையும், படைப்பே தன்னை அழிவிலிருந்து விடுவிக்கப்படும் நாளையும் ஆவலோடு எதிர்பார்த்தது. அதிகாரங்கள் கீழே வீசப்பட்டு அவர்களின் பரலோக அணுகள் துண்டிக்கப்பட்டதும் சாத்தான் தன்னுடைய புதிய யோசனையை தேட வேண்டிய நிலைக்கு வந்தான். இனி அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்தர்களை குற்றஞ்சாட்ட முடியல. இனி அவன் நிழல்களில் இருந்து செயல்பட்டு ஆன்மீக உலகிலிருந்து நிகழ்வுகளை இயக்க முடியல. இப்போது பூமியில கட்டுப்படுத்தப்பட்ட அவன் ஒரு மனிதனின் மூலம் செயல்படுவான். அந்த மனிதன் தோட்டத்தில் இருந்து பாம்பு கிசுகிசுட்டு வந்த ஒவ்வொரு ஆசையும், அதிகாரத்துக்கான பேராசையும், தேவனை அவமதிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னுள் கொண்டிருப்பான். பிரதிவயிறு எழுந்து வருகா. பல தலைமுறைகளாக அவன் தயார் செய்யப்பட்டான். அவனுடைய வம்சம் கவனமாக வளர்க்கப்பட்டது. அவன் மனது பிறந்த நாளிலிருந்தே பேய்களின் தாக்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஆம்பு கீழே வீழ்த்தப்பட்ட பின்னர் ஏற்பட்ட குழப்பத்துல அவன் உலக மேடையில குதித்து அமைதிக்கான வாக்குறுதிகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களை கவரும் காந்த சக்தியுடன் வந்தான். அவன் ஒரு ராட்சசனா வரவில்லை, அவன் ஒரு ரட்சகரா வந்தான். உலக பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ந்ததும், நாடுகள் போர் விளிம்பில் நின்ற போதும், அவன் சாத்தியமற்றதாக தோன்றிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினான். பசிப்பினி முழு மக்களையும் அழிக்கப் போகும் போது செழிப்ப உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை அவன் அறிமுகப்படுத்தினான். மதங்கள் மோதிக்கொண்டு நாகரிகத்தை சிதைக்க போகும் போது அவன் ஒற்றுமையும் பொறுமையும் போதித்து எல்லா பாதைகளும் ஒரே தெய்வீக உண்மையையே நோக்கி செல்கின்றன கூறினான். நிலையான அமைதிக்காக இயங்கிய உலகம் அவனை கட்டி அணைத்தது. மாநில தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை அவனிடம் ஒப்படைத்தன. பெரும்பான்மையினர் மனிதகுலத்தின் துயரத்திற்கு தீர்வாக அவனை வழிபட்டனர். அவனது கண்களின் பின்னால் சாத்தான் புன்னகைத்தான். ஏனெனில் அவன் பூமியில் ஒரு சிங்காசனம் கண்டுபிடிச்சு விட்டான். ஆனா வழிபாடு மட்டும் போதாம், அந்த மிருகம் இன்னும் அதிகமான ஒன்றா வேண்டியது. அதாவது அவனது அநுயாயர்களை அவனுடையவர்களாக அடையாளம் காணும் ஒரு குறி. கடவுள் விசுவாசிகளின் நெற்றியில் வைத்திருந்த முத்திரையின் போலி பதிப்பு. அந்த குறி முதல்ல மெதுவா அறிமுகப்படுத்தப்பட்டது. மோசடி, குற்றம் மற்றும் செயல்திறன் குறைபாடுகளுக்கு தீர்வாக வழங்கப்பட்டது. அவர்கள் அதை உயிரணு அடையாளம் என்று அழைத்தர. வலது கையில அல்லது நெற்றியில பொருத்தப்படும் ஒரு சிப்பு, தடையில்லா பரிவர்த்தனைகள், உடனடி அடையாள உறுதி, புதிய உலக அமைப்பின் அனைத்து நன்மைகளையும் பெற அனுமதிக்கும் வகையில் அது வசதியானதாக இருந்தது. அது செயல்திறனா இருந்தது. அதுதான் அவர்கள் சொன்னபடி எதிர்காலம். அதை மறுத்தவர்கள் ஆபத்தான தீவிரவாதிகள், பொதுநலத்திற்கு அச்சுறுத்தலாகவும், அறிவொளி காலத்தில் இடமில்லாத மூட நம்பிக்கை உள்ள காலத்தின் பண்டையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டனர். அந்த பிரச்சாரம் இடையர் அது நடந்தது. ஒவ்வொரு திற, ஒவ்வொரு ஒளிபரப்பு, ஒவ்வொரு செல்வாக்கு கொண்டவரும் அந்த குறியின் புகழ பாடினார்கள். பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு அதற்கு எதிர்ப்பு காட்டுவது முட்டாள்தனமும் சுயநலமும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. வேலைக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். வங்கிகள் பரிவர்த்தனைகளுக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். மருத்துவ சேவைக்காக மருத்துவமனைகளும் அதை கட்டாயமாக்கின. மெதுவாவும் திட்டமிட்டும் மறுப்பவர்களை சுற்றி கயிறு இருக்கப்பட்டது. அவர்கள் வாங்க முடியவில்லை, அவர்கள் விற்க முடியவில்லை. அவர்கள் சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டனர், வேட்டையாடப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர், பல இடங்களில் கொல்லப்பட்டும் விட்டனர். உலகம் தன் தேர்வை செய்துவிட்டது. கடவுளின் ராஜ்யத்துக்கும் மிருகத்தின் ராஜ்யத்துக்கும் இடையிலான கோடு இதுவரை எப்போது இல்லாத அளவுக்கு தெளிவா இருந்தது. இருப்பினும் கோடிக்கணக்கானோர் அந்த முத்திரையை ஏற்று தங்கள் நித்திய விதியை உறுதி செய்த போதிலும் மீதமுள்ளவர்கள் உறுதியாக நின்றனர். இவர்கள் தான் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் செலவை கணக்கிட்டு வசதியை விட கிறிஸ்துவையும் உயிர்வாழ்வை விட உண்மையையும் தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் ரகசியமான இடங்கள்ல, வீடுகள்ல, குகைகள்ல, காட்டுப்பகுதிகளில் கூடினார்கள். மெல்லிய குரலில் வழிபட்டார்கள். தங்களிடம் இருந்த சிறிதை பகிர்ந்து கொண்டார்கள். இருள் சூழ்ந்த போதும் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்தார்கள். தூதர்கள் அவர்களை பாதுகாப்பாக காத்துக் கொண்டிருந்தார்கள். கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எப்போதும் அருகில் இருந்தார்கள்.
பலர் சாட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்சார்கள். வெளிப்படுத்தல் முன்கூட்டியே சொன்னபடி தலை அறுக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மறுக்கவில்லை. பிளேடு விழும்போது அவர்கள் கீர்த்தனங்களை பாடினார்கள். அவர்களின் ஆவிகள் தேவனின் சிங்காசன அறைக்கு ஏறி இறுதி வெற்றிக்காக காத்திருந்த பெரிய சாட்சிகள் கூட்டத்தில் சேர்ந்தன. மிகேல் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து பார்த்தார். அவரது வாள் இன்னும் பையிலிருந்து இழுக்கப்பட்ட நிலையில் அவரது கவனமும் குறையவில்லை. அவன் மிருகம் அதிகாரத்தை ஒருமிணைத்துக் கொண்டதை பார்த்தான். அவன் பொய்யான தீர்க்கதரிசி அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து வானிலிருந்து தீயை இறக்கி உலகத்தை ஏமாற்றுவதை பார்த்தான். அவன் அந்த முத்திரையை வழங்கும் நிகழ்வுகள் பெரிய மத சடங்குகளை போல நடைபெற்றத முழக்கம் மற்றும் விசுவாச உறுதிமொழிகளுடன் நடந்ததை பார்த்தான். அவன் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து அழைத்து எப்போது எங்கள் ரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் கேட்பதை பார்த்தான். பதில் வரப்போகிறது. கோப கிண்ணங்கள் தயார் செய்யப்படுகின்றன. கர்ணங்கள் உத தயாராக இருந்தன. மிருகம் அவன் கொண்ட சக்தியும் மகிமையும் இருந்தும் தப்பிக்க முடியாத ஒரு சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அது மெகித்தோ பள்ளத்தாக்கில். அங்கு வானமும் பூமியும் சேர்ந்த படைகள் இறுதி தீர்மான போரில் மோதப்போகின்றன. அந்த முத்திரை வெறும் கட்டுப்பாட்டு கருவி மட்டும் இல்ல, அது படைப்பாளிக்கு எதிரான ஒரு போர் அறிவிப்பா இருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிளர்ச்சியுடன் இணைவதையும் படைப்பாளியை விட படைப்பை வழிபடுவதையும் தேர்வு செய்தாங்க. முத்திரையை பெற்றவுடன் இரண்டாவது வாய்ப்பு எதுவும் இருக்காது, மனம் திரும்பும் வாய்ப்பும் இல்ல. கோடு இழுக்கப்பட்டு விட்டது. மனிதர்கள் அதன் இரு பக்கங்களிலும் நின்றனர். மீட்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ அழிவுக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ. இந்த யுகத்தின் இறுதி நிகழ்ச்சி அரங்கில் நடக்க தொடங்கியது. நடுநிலைக்கு இடமில்லை என்ற காலம் வந்துவிட்டது. அந்த இருண்ட நேரத்தில் மிருகன் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த போது அந்த முத்திரை ஒவ்வொரு நாட்டிலும் கட்டாயப்படுத்தப்பட்ட போதும் தேவன் தனது ஜனங்களை விட்டுவிடவில்லை. அவர் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. நியாய தீர்ப்பின் காற்றுகள் விடுவிக்கப்படுவதற்கு முன், இறுதி குரல் ஒலிப்பதற்கு முன், ஒரு தூதர் கிழக்கில் இருந்து உயிருள்ள தேவனின் முத்திரையுடன் எழுந்தார். அவரது குரல் வானங்கங்களில் இடிமுழக்கமா ஒழித்து அழிவின் சக்திகளை நிறுத்தும் கட்டளையை வழங்கியது. நாம் எங்கள் தேவனின் ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரை போடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். அவ்வாறு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 12,000 பேர், மொத்தம் 144,000 பேர் ஒரு நித்தியத்தையும் கடந்தும் ஒழிக்கும் ஒரு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தடிப்படுத்தப்பட்டனர். இவர்கள் சாதாரண விசுவாசிகள் அல்ல. இவர்கள் கற்புள்ளவர்கள், உலகின் அழுக்குகளால் கலங்கப்படாதவர்கள், ஆட்டுக்குட்டி எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து சென்றவர்கள். இவர்கள் பால் தேவனுக்கு முன்பாக தாழ்வணங்கவில்லை. இவர்கள் மிருகத்துடன் சமரசம் செய்யவில்லை. ஒரு கெட்ட தலைமுறையின் நடுவினும் இவர்கள் தங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள். இப்போது இறுதி காலங்களில் சாட்சிகளாக பணியாற்ற போறாங்க. அவர்களின் நெற்றியில் இருந்த முத்திரை மனித கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொரு பேயும் அதை தெளிவாக கண்டது. அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஏனெனில் அந்த முத்திரை தேவனுடைய பெயரே வானத்தின் மொழியில் எழுதப்பட்டு நரகத்தின் எந்த சக்தியும் வெல்ல முடியாத உரிமையின் அறிவிப்பாக இருந்தது. இந்த ஒரு 144,000 பேர் வேதனையின் நாட்கள்ல நோயால பாதிக்கப்படாம, துன்புறுத்தலால் தாழ்வணங்காம ராஜ்ய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஜாதி குலம் மொழியிலும் அறிவிப்பார்கள். இவர்கள் இருளின் கோட்டைகளுக்குள் அனுப்பப்பட்டார்கள். மிருகத்தின் அதிகாரம் மிகுந்த நகரங்களுக்குள், பொய்யான மதங்கள் வளர்ந்த கோயில்களுக்குள், ஆண்டவரும் அவருடைய அபிஷேகப்பட்டவரும் எதிராக ஆட்சி நடத்தும் அரண்மனைகளுக்குள், விளக்க முடியாத துணிச்சலுடன் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பயமின்றி உண்மையை பேசினார்கள். ஏனெனில் அவர்களின் உயிர்கள் கிறிஸ்துவில் மறைக்கப்பட்டுள்ளன என்பதை, அவர்களின் பணி முடியும் வரை எதுவும் அவர்களை தொட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். பிசாசுகள் அவர்களுக்கு எதிராக கோபித்தன, ஆனா அவர்களை மௌனமாக்க முடியவில்லை. மிருகம் அவர்களை பிடிக்க உத்தரவு பிறப்பித்தது, ஆனால் தேவதூதர்கள் அவர்களை பாதுகாத்தன. கொலகாரர்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்டார்கள், ஆனால் அவர்களின் குண்டுகள் இலக்கை அடைய முன் தூளாக மாறின. ஏனெனில் இந்த ஒரு 144,000 பேர் தெய்வீக பாதுகாப்பில் இருந்தார்கள். அவர்களின் சாட்சி முடியும் என்று நியமிக்கப்பட்ட நாள் வரை அவர்களை வெல்ல முடியாது. ஆனா அவர்கள் தனியா இல்ல. அந்த ஒரு 144,000 பேருடன் எண்ண முடியாத ஒரு பெரும் கூட்டமும் இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மொழியிலும், ஒவ்வொரு பண்பாட்டிலும் இருந்த விசுவாசிகள், அவர்கள் முத்திரையை ஏற்க மறுத்து கடைசி விலையை செலுத்தியவர்கள். இவர்கள்தான் சாட்சிக்காகவும் தாங்கள் காத்திருந்த தேவனுடைய வார்த்தைக்காகவும் கொல்லப்பட்ட மறைஞர்கள். அவர்கள் தலையை வெட்டப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், மூழ்கடிக்கப்பட்டார்கள், மற்றும் பொழுதுபோக்குக்காக அமைக்கப்பட்ட அரங்குகளில் காட்டுமிராண்டி விலங்குகளால் கிழிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்களின் மரணங்கள் தோல்விகள் அல்ல.
ஒவ்வொருவரும் விழுந்தவுடனே உடனே வெள்ளையாடைகள் அணிவிக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு அவர்களது சக ஊழியர்கள் முழுமையாக கொல்லப்படும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்பட்டார்கள். அவர்களின் ரத்தம் நிலத்திலிருந்து கூவி அழைத்தது மற்றும் வானம் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டது. மிகேல் இந்த முத்திரை பெற்றவர்களுக்கு காவலாளியாக நின்றார். அவரை நோக்கி வர துணிந்த எந்த தீய ஆவியையும் எதிர்த்து அவரது வாளை எடுத்து வைத்திருந்தார். மீதமுள்ளவர்களை எந்த விலையிலும் பாதுகாப்பு என்று அவருக்கு தெளிவான கட்டளைகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த பணியை அவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றினார். ஒரு அதிகாரம் அந்த 144,000 ஒருவரை ஆவி பிடிக்க முயன்ற போது அது அருகில் கூட வருவதற்கு முன்பே மிகேல் அதை வீழ்த்தினார். தவறான தீர்க்கதரிசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஏமாற்ற எழும்பும் போது மிகேல் அவர்களின் பொய்களை வெளிப்படுத்த தேவதூதர்களை அனுப்பினார். நம்பிக்கையாளர்களை மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தும் வகையில் அரசுகள் சட்டங்களை இயற்றிய போது மிகேல் மறைமுகமாக செயல்பட்டு தப்பிக்கும் வயல்களை திறந்தார், பாதுகாப்பு வழங்கினார், கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒருவரும் இழக்கப்படாம பார்த்தார். நாக நடப்பதை பார்த்து அவனது கோபம் புதிய உச்சத்துக்கு சென்றது. அவன் தீர்க்கதரிசிகளை அணிவா, இந்த 144,000 வெற்றி நிறைவடைந்த போது கருடத்துடன் சியோன் மலையில் நிற்பார்கள் என்பதை அவன் அறிவான். மரண சாட்சிகள் உயிர்த்தெழுந்து 1000 கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்வார்கள் என்பதை அவன் அறிவான். கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அவனது பிடியில் இல்லாத இன்னொரு உயிராகும். இன்னொரு தோல்வி அவனது கிளர்ச்சி தோல்வி அடைந்தது என்பதற்கான இன்னொரு நினைவூட்டல். அதனால் அவன் தனது கோபத்தை அவர்கள் மீது இரட்டிப்பு வன்மையுடன் செலுத்தினான். அவனிட இருந்த எல்லா பேய்களையும் அவன் விடுவிக்கான். பிசாசுக்கு பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் அளித்தான். ஆனால் அவர்களின் உடலை மட்டுமே, அவர்களின் ஆன்மாவை ஒருபோதும் அல்ல. அவன் கற்பத்திலே தோற்கடிக்கப்பட்டவருடன் இறுதி நேரில் நேரிடும் நாளை எண்ணிக்கொண்டு அந்த நாளுக்காக காத்திருந்தான். ஆணவமோ மரணசாட்சிகளின் ரத்தம் பூமியை நனைக்கும் அளவுக்கு துன்புறுத்தல் அதிகரித்த போதும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அந்த 144,000 பேரின் சாட்சி பலனடித்தது. நியாய தீர்ப்பின் நடுவுல பெரும் கூட்டங்கள் கிறிஸ்துவ நோக்கி திரும்பினார்கள். முத்திரை போடப்பட்டவர்களின் துணிச்சல அவர்கள் பார்த்து மனம் மாறினார்கள். சுவிசேஷம் அதிகாரத்துடன் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் கேட்டு நம்பினார்கள். இது மரணத்தை அர்த்தப்படுத்தும் என்பதை அறிந்தும் அவர்கள் அந்த முத்திரையை நிராகரித்து அதற்கு பதிலாக நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்தார்கள். அதிக இருட்டான நேரத்திலும் தீமை வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் கூட தேவனுடைய ராஜ்யமானது ஆன்மா ஆன்மாவாகவும் பெயர் பெயராகவும் உலகத்தின் அடித்தளங்கள் வைக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களால் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் முன் நின்று 7 முத்திரைகளுடன் கூடிய சுருளை தனது கையில் வைத்திருந்தான். இது பூமியின் உரிமை ஆவணமாகும். அனைத்து படைப்புகளின் தீர்ப்பும் மீட்பும் இதுல விவரிக்கப்பட்டிருந்தது. வானகத்திலையும் பூமியிலையும் அதை திறக்க தகுதியானவர் எவரும் காணப்படவில்லை. எந்த தீர்க்கதரிசி, எந்த ராஜா, எந்த தேவதூதனோ அல்ல, தன் சொந்த இரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்ற ஒருவரை தவிர. இப்போது மூப்பர்கள் மற்றும் உயிருள்ள பிராணிகள் ஆராதனை செய்த போது தேவதூதர்கள் கூடினார்கள். மிகேல் தனது இடத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஆட்டுக்குட்டி முத்திரைகளை ஒன்றொன்றாக உடைக்க தொடங்கினான். ஒவ்வொரு முத்திரையும் பூமியில் ஒரு தீர்ப்பின் அலைவீச்சை வெளிப்படுத்தியது. ஒவ்வொன்றும் முந்தையதை விட கடுமையானதாக இருந்தது. ஒவ்வொன்றும் நூற்றாண்டுகளாக நடந்த எதிர்ப்பு, ரத்தப்பாச்சி மற்றும் தேவனை அவமதித்த செயல்களுக்கு கடவுளின் பதிலாக இருந்தது. மொத முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் ஒரு கிரீடமும் அணிந்திருந்தான். வெற்றி பெறும் நோக்கில் போருக்கு புறப்பட்டான். இது மோசடி ஆன்மாவின் வெளிப்பாடு, எதிர்கிறிஸ்து கொண்டு வரும் போலியான சமாதானம், நாடுகளை ஏமாற்றும் ஒற்றுமையின் மாய. அவன் பாதுகாப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா அடிமைத்தனத்தை வழங்கினான். அவன் செழிப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா உலகத்தை படுகொனுக்காக தயார் செய்தான். உண்மைய காணாத மக்கள் அவனை தங்கள் விடுதலைக்காரராக போற்றினார்கள். 2வது முத்திரை விரைவாக வந்தது. ஒரு சிவப்பு குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரமும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொள்ளச் செய்வதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. போர்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் வெடிச்சன. கூட்டணிகள் சிதைந்தன. நாடுகள் ஒன்றுக்கொன்று கொந்தளிப்புடன் எதிர்த்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. காயமடைந்தவர்களின் அலறல் வானில் முழங்கியது. 3வது முத்திரை ஒரு கருப்பு குதிரையை கொண்டு வந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு தராசு பிடிச்சிருந்தான். அசைப்பினி பூமி எங்கும் பரவியாது. விவசாயமும் விநியோகமும் கவனமா சமநிலைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் போரும் ஊழலும் காரணமா முற்றிலும் சிதைந்தன. ஒரு குவார்டர் கோதுமை ஒரு நாள் கூலிக்கு விற்கப்பட்டது. முழு மக்கள் தொகையும் பசியில் தவித்தது.
ஆனா உயர்வானவர்கள் வளங்களை குவித்து வைத்தனர். ஏழைகள் தெருக்களில் இறந்தனர். பணக்காரர்கள் தங்கள் கோபுரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர். அவர்களுக்கும் வரப்போகும் தீர்ப்பை அறியாமல் நான்காவது முத்திர ஒரு வெளிர்குதிரையை விடுவித்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். பூமியின் நான்கில் ஒரு பகுதி மக்கள் வாளால், பசிப்பினியால், தொற்று நோயால் மற்றும் காட்டு மிருகங்களால் கொல்லப்பட்டனர். சடலக்கூடங்கள் நரம்பி வழங்கா, பெரும் குழிகள் தோண்டப்பட்டன. இருப்பினும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. ஐந்தாவது முத்திர திறக்கப்பட்ட போது குதிரையும் சவாரிக்காரனும் இல்ல, பூமியில எந்த வெளிப்பாடும் இல்ல. அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழ் இருப்பதை யோவான் கண்டார். அவர்கள் உறக்க அழைத்து, எவ்வளவு நேரம் பரமாண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, நீர் பூமியின் வாசிகளை நியாயம் செய்து எங்கள் ரத்தத்திற்கு பழிவாங்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளைகாடைகள் கொடுக்கப்பட்டு தங்குகளாக கொல்லப்பட வேண்டிய மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையா நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் காத்திருக்க சொல்லப்பட்டது. அவர்களின் பொறுமை பலகீனவல்ல, அது விசுவாசம். இறுதி ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீதியாக நியாயம் செய்பவரின் நீதியை அவர்கள் நம்பினார்கள். ஆறாவது முத்திர வானங்களை உடைச்சது. ஒரு பெரிய நிலநடுக்கம் முழு பூமியையும் அதிர வைத்தது. சூரிய ஆட்டுக்கடையின் முடி போல கருப்பு பை போல் மாறியது. சந்திரன் இரத்தம் போல் சிவப்பாக மாறியல்ல. வானிலிருந்து நட்சத்திரங்கள் பலமான காற்றால் அசைந்த மரத்திலிருந்து விழும் அத்திப்பழங்கள் போல விழுந்தன. வானமே சுருட்டப்பட்ட ஓலை பதிப்பை போல விலகியது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து அகற்றப்பட்டன. அரசர்கள், அரசுகுமாரர்கள், சேனாதிபதிகள், பணக்காரர்கள், வல்லமையுள்ளவர்கள், ஒவ்வொரு அடிமையும் சுதந்திரமானவரும் குகைகளிலும் மலையின் பாறைகளிலும் மறைந்தனர். அவர்கள் மலைகளுக்கும் பாறைகளுக்கும், எங்களை மேல் விழுங்கள், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்து வையுங்கள், ஏனெனில் அவர்களின் பெரிய கோபதாலாகிவிட்டது, யார் நிலைத்திருக்க முடியும் என்று அழைத்தனர். ஆனா மறைவதற்கான இடம் இல்ல, தப்பிக்கவும் வழியில்ல. தேவனுடைய தீர்ப்பு வந்துவிட்டது, அது திரும்ப போவதில்லை. மைக்கேல் சீல்கள் உடைக்கப்படுவதை பார்த்தார். தீயவர்களின் வேதனையால் அவர் மனம் அசையவில்லை. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவரை வருத்தியது. அவர் மனிதர்களிடையே நடந்தார். அவர் அவர்களுக்காக போராடினா, அவர்களை பாதுகாத்தா, அவர்களுக்காக மன்றாடினார். ஆனா அவர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அறிவார். பாவம் என்றென்றும் தண்டனை இல்லாமல் இருக்க முடியாது என்பதையும் புரிந்தார். ஒவ்வொரு தீர்ப்பும் நீதியின் செயலாக இருந்தது. அது சிந்தப்பட்ட குற்றமற்ற ரத்தத்துக்கும், பலியாக்கப்பட்ட குழந்தைகளுக்கும், உயிரிழந்த பரிசுத்தவான்களுக்கும், ஒடுக்கப்பட்ட உண்மைக்கும் பதிலளிப்பாக இருந்தது. இரக்கமும் கோபத்தின் நடுவிலும் இன்னும் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ரட்சிப்பின் கதவு இன்னும் திறந்திருந்தது. ஆனா அந்த கதவு மூடப்பட தொடங்கியது. விரைவில், மிக விரைவில் அது என்றென்றும் மூடப்படும். ஏழாவது சீல் இன்னும் உடைக்கப்படப்படல. அது உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி நிலவும். இறுதி உச்சத்துக்கு முன் ஒரு இடைவேளை, கம்பிகள் முழங்க, ட்ரம்பெட் ஒலிக்கும் முன், கோப கிண்ணங்கள் ஊற்றப்படும் முன் ஒரு அமைதியான தருணம். ஆனா அந்த தருணம் இன்னும் வரையின்ம. இப்போது பூமி தீர்ப்பின் பாரத்தில் நடுங்கியது. இறுதி மோதலுக்கான மேடை அமைக்கப்பட்டது. மிருகம் தனது படைகளை திரட்டியது. பொய்யான தீர்க்கதரிசி தனது அடையாளங்களை செய்தார். மைக்கேல் தனது வாளை கூர்மையாக்கினார். இறுதி போர் நேரம் நெருங்கி வருவதை அவர் அறிவார். ஒரு இரத்த சிவப்பு வானின் கீழ் அந்த பள்ளத்தாக்கு விருந்திருந்தது. வரலாற்றில் எண்ணற்ற போர்களை கண்ட சமவெளி அது. ஆனால் இது போன்றது எதுவும் இல்ல. மெகிடோ கிரேக்கத்தில அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடம், அரசர்கள் எழுந்து வீழ்ந்த இடம், பேரரசுகள் மோதிய இடம், நாடுகள் அழுந்துவிட்ட இடம். இப்போது இறுதி நாட்களில் அது ஒளி மற்றும் இருள், பரலோக படைகள் மற்றும் நரகப்படைகள் இடையிலான இறுதி மோதலுக்கு மேடையா மாறப்போகிறது. மிருகம் பூமியின் அரசர்களையும் அவர்களது படைகளையும் ஒன்று சேர்த்தது. ஒரே நோக்கில் ஒன்றிணைந்து ஆட்டுக்குட்டி மற்றும் அவரை பின்தொடர்பவர்களுக்கு எதிராக போர் செய்ய அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்தார்கள். கோடிக்கணக்கான படை வீரர்கள் மனிதன் உருவாக்கிய மிக முன்னேற்றமான ஆயுதங்களுடன் ஆயத்தமாக வந்தார்கள். ஆனா அவர்கள் தனியாக இல்ல, அவர்களின் பின்னால் பெரும்பாலான மனித கண்களுக்கு தெரியாம பிசாசு படைகள் நடந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கணத்துக்கு காத்திருந்த விழுந்த தேவதைகள் கெயின் ஆபேலை கொன்றதிலிருந்து போர்களை திட்டமிட்ட தீய ஆவிகள், நிழலில் இருந்து நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள்,
இந்த அசுத்தமான படையின் தலைவனா சாத்தானே நேரடியா நின்றான். இனி பொம்மை அரசர்களின் பின்னால் மறைவாக இல்ல, ரகசியமாக செயல்படவும் இல்லை. அவன் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டான். 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட பெரிய சிவப்பு நாகம். ஒவ்வொரு தலைக்கும் துரோக கிரீடம் அவன் வாழ் பூமியை முழுவதும் தொடச்சுது. அவன் ஒவ்வொரு பிசாசையும் விழுந்த தேவதையையும் இன்னும் பூமியில நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆத்மாவையும் அழைச்சி வச்சான். இது அவனுடைய இறுதி எதிர்ப்பு, கடைசி கிளர்ச்சி, தன்னை கீழே தள்ளிய கடவுளுக்கு எதிரான அவனுடைய உச்சமான எதிர்ப்பு. மிகேல் பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த நெருப்பு கொமட்டா இறங்கினார். அவருக்கு பின்னால் வானம் இரண்டாக பிளந்தது. கடவுளின் படைகள் அந்த பிளவின் வழியா பாய்ந்தன. எண்ணற்ற கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவர்களது கவசங்கள் சர்வ வல்லவரின் மகிமையில ஜொலிக்க, அவர்களது வாள்கள் தெய்வீக நீதியின் உழைவில் உருவாக்கப்பட்டவை, அவர்களது முகங்களில் நிலைத்திருக்கும் உறுதியுடன் நித்தியவரின் சித்தத்தை நிறைவேற்றும் மனப்பான்மையுடன் இருந்தனர். அவர்களது நடுவில் ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் சௌகரியமாக சவாரி செய்தார். ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவரது கண்கள் நெருப்பின் ஜுவாலையைப் போலவும் அவரது குரல் பெருக்கெடுத்த நீரின் ஓசையைப் போலவும் இருந்தது. அவரது தொடையில ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, அது தேவனுடைய வார்த்தை. மேலும் அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது, அதனால் அவர் ஜாதிகளை தாக்கினார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆட்சி செய்வார். மேலும் அவர் சர்வவல்ல தேவனுடைய கோபத்தின் வெறிச்சியின் ராட்சச்சார அரைக்கும் இடத்தில் மிதிப்பார். இரு படைகளும் பள்ளத்தாக்கை கடந்தும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நின்றன. ஒரு கணம் காலமே தன் மூச்சை பிடித்தது போல தோன்றியது. ஒரு பக்கத்தில் கிளர்ச்சி, பெருமை, வெறுப்பு மற்றும் மரணம் நின்றன. மற்றொரு பக்கத்துல நீதியும் பரிசுத்தமும் அன்பும் வாழ்வும் நின்றன. இங்கே எந்த சமாதானமோ பேச்சுவார்த்தையும் இடைநிறுத்தமும் இருக்க முடியாது. இதுவே ஏதேன் தோட்டத்திலிருந்து தீர்க்க தரிசனம் செய்யப்பட்ட போல். அப்போது தேவன் பாம்பிடம், நான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் பகைமை வைப்பேன், அவன் உன் தலைய நசுக்கும், நீ அவன் குதிகாலில் கடிப்பாய் என்று அறிவித்தார். குதிகால் கல்வரில கடிக்கப்பட்டன. இப்போது தலைய அருமகேதோனில் நசிக்க போகிறது. சாத்தான் பள்ளத்தாக்க கடந்து பார்த்த போது மிகேலுடன் கண்கள் சந்தித்தன. இது தனிப்பட்டது. லூசிபர் முதன் முதல கிளர்ச்சி செய்த போது விண்ணக நீதிமன்றங்கள்ல, வரலாற்றுல எண்ணற்ற போர் நிலங்கள்ல தேவதூதர்களும் பேய்களும் காணப்படாம மோதும் ஆன்மீக உலகிலும் இவர்கள் முன்பும் பலமுறை போரிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இறுதி நேரடி மோதல். இனி ஓட்டம் இல்ல, தாமதம் இல்ல, மறுபடியும் வாய்ப்பு இல்ல. நீ வெல்ல முடியாது காலை நட்சத்திரமே என்று மிகேல் அறிவித்தார். அவரது குரலில் விண்ணகத்தின் அதிகாரம் ஒலித்தது. உன் தோல்வி சிலுவையிலே முடிவு செய்யப்பட்டது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே உன் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இப்போது சரணடைந்து உன் அநியாயர்கள் எதிர்கொள்ளும் வேதனையை தவிர்க்க செய். சாத்தானின் சிரிப்பு உடைந்த கண்ணாடி ஒளி போல் கூர்மையாகவும் தீமையால் நிரம்பியதாகவும் இருந்தது. நான் ஒருபோதும் தலை வணங்க மாட்டேன் மிகேல், நான் ஒருபோதும் கீழ்ப்படைய மாட்டேன். நான் வீழ வேண்டியிருந்தா இந்த முழு உலகத்தையும் என்னுடன் இழுத்துச் செல்லுவேன், அதையும் என் முகத்துல ஒரு புன்னகையுடன் செய்வேன். போரின் தொடக்கம் பூமியின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஒரு கர்ஜனையுடன் ஆரம்பமானது. மிருகத்தின் படைகள் முன்னேறின, அவர்களது ஆயுதங்கள் எரிந்தன, அவர்களது குரல்கள் எதிர்ப்பை முழங்கின. ஆனா அவர்கள் பரலோகத்தின் படைகளை எட்டவில்லை. தேவனுடைய வார்த்தை பேச அவருடைய வாயிலிருந்து வந்த வாள் முழு படைத்தலங்களை அவர்கள் நின்ற இடத்திலேயே வீழ்த்தியது. அவர்களது மாமிசம் கரைந்தது, ஆயுதங்கள் உருகின, அவர்களது துணிச்சல் வெயிலில் மாயம் பனிப்பொழிவை போல மறைந்தது. வீழ்ந்த தேவதூதர்கள் மிகேலையும் பரலோக படையையும் எதிர்கொள்ள விரைந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் தீயில் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் போல இருந்தார்கள். மிகேலின் வாள் துல்லியத்துடனும் சக்தியுடனும் அசைந்தது. ஒவ்வொரு வெட்டும் ஒரு பேயின் தலையை துண்டாக்கியது. ஒவ்வொரு குத்தும் ஒரு வீழ்ந்த தேவதூதரை அகழிக்குள் வீசியது. இங்கு போட்டி எதுவும் இல்ல, இங்கு போர் எதுவும் இல்ல. இங்கிருந்தது வெறும் நிறைவேற்றல் மட்டுமே. கடவுளின் விரைவான, பயங்கரமான, நீதியான தீர்ப்பு அவருக்கு எதிராக கிளர்ந்தவர்களுக்கு. சாத்தானே மிகேலை எதிர்த்து கடைசி துடிப்புல தாக்குதல் நடத்தினான். அவனது நகங்கள் காற்ற சுரங்கிட, அவனது பற்கள் கோபத்துடன் கடித்தனர். அவனது வால் தாக்கி நசுக்கவும் அழிக்கவும் முயன்றது. ஆனா மிகேல் உறுதியாக நின்றான், அசையாம அதிராம. அவன் தனது வான உயர்த்தி பிடிச்சான். அது சர்வ வல்லவரின் தீயால் ஜொலித்தது. வானமும் பூமியும் படித்த கர்த்தராகிய தேவனின் நாமத்துல நான் உன்னை கீழே வீசுகிறேன். ஒரு வல்லமையான வெட்டு மிகேல் தனது வாழை அரக்கனின் இதயத்தில் ஊன்றினான். சாத்தான் கத்தினா. அவனது கோபமும் நம்பிக்கையற்ற துளிரமும் கொண்ட ஒரு சத்தம் பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்தது. அவன் இறக்கவில்லை, ஏனெனில் அவன் ஆன்மாவிலேயே இறந்தவன். ஆனால் சங்கிலிகளில் விழுந்தான், இருளின் சங்கிலிகள். உலகம் உருவாகும் முன்பே அவனுக்காக தயார் செய்யப்பட்ட சங்கிலிகள்.
ஒரு தேவதூதா அவனை பிடித்து கட்டி அவனை ஆழ்கடலில் எரிந்து அதை 1000 ஆண்டுகளுக்கு பூட்டி மூடினான். போர் முடிஞ்சதே பாம்பு தோற்கடிக்கப்பட்டது. மெகித்தோ பள்ளத்தாக்கில அமைதி நிலவியது. பாம்பின் கீழ் ஆழ்கடல் ஒரு விஷத்தை விழுங்கும் தொண்டை போல திறந்தது. அது இருளை தாண்டிய ஒரு இடம், வெளிச்சமே இல்லாத இடத்தில் வெட்டப்பட்ட ஒரு சிறை. அங்கு காலம் வேறுபட்ட முறையில நகர்ந்தது, நம்பிக்கை என்றே இல்லாத இடம். ஆழ்கடலுக்கான விசையை வைத்திருந்த தேவதூதர் மிகேல் அல்ல, இந்த பணியை மற்றொருவருக்கு ஒப்படைத்திருந்தாருங்க. ஒரே கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அவன் சாத்தான தொண்டையில பிடித்தான். உலகமெங்கும் ஏமாற்றிய மகா பாம்பு, ஆதாமின் வீழ்ச்சியை ஏற்படுத்தியவன், வனாந்தரத்துல கிறிஸ்துவ சோதித்தவன், வானத்துக்கும் பூமிக்கும் எதிராக போர் நடத்தியவன். அவன் கத்தி கொண்டே ஆழத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்லப்பட்டான். அவனை கட்டிய சங்கிலிகள் இரும்போ அல்லது எக்கோ அல்ல, அவை கடவுளின் சொற்களிலிருந்தே உருவாக்கப்பட்டவை, உடைக்க முடியாதவை, என்றென்றும் நிலைத்தவை. அவன் போராடும் ஒவ்வொரு முறையும் இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டன.

பயங்கரவாதங்களும் ஒழித்தன. ஆனால் அவை ஒருபோதும் நிறைவேறாதவை. இது முடிவல்ல என்று அவன் கத்தினான். நான் திரும்பி வருவேன், நான் மீண்டும் எழுவேன். ஆனா அவ குரல் தடைப்பட்டு விட்டது. ஏனெனில் ஆழத்தின் மீது ஒரு முத்திரை வைக்கப்பட்டது. அந்த முத்திரையில ஆட்டுக்குட்டியின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் பூமி கீழையும் எந்த சக்தியாலும் உடைக்க முடியாதது. அதற்கு பிறகு அமைதி. ஏதேன் தோட்டத்தில் நடந்த கிளர்ச்சிக்கு பிறகு முதல் முறையா பூமி குற்றம் சாட்டுபவனின் நிலையான இருப்பில்லாமல் இருப்பது எப்படி என்று அறிந்தது. இனி சந்தேகத்தின் இரகசிய குரல்கள் இல்ல, இனி ஏமாற்றும் சூழ்ச்சிகள் இல்ல, இனி பேய்களை அனுப்பி வேதனை செய்யும் பணிகள் இல்ல. பாம்பு கட்டப்பட்டு விட்டது. உலகம் 6000 ஆண்டுகளாக பிடித்திருந்த மூச்சை விடுவித்தது. மிகேல் ஆழத்தின் ஓரத்தில் நின்று முத்திரை பூட்டப்படுவதை பார்த்து கொண்டிருந்தார். எதிரியின் தோல்வியில அவருக்கு வெற்றி உணர்வோ பெருமையோ திருப்தியோ எதுவும் இல்ல. நிறைவேற்றப்பட்ட கடமையின் பாரமோ இந்த சிறைவை தற்காலிகமானது என்ற தீவிரமான அறிவு மட்டுமே அவருக்கு இருந்தது. திருவாக்கு தெளிவாருன்னு இல்ல. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். அது புரியாத ஒன்றா தோன்றியது? எதிரிக்கு இறுதியாக ஒரு கிளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏன் வழங்க வேண்டும்? ஆனா மிகேல் கடவுளின் ஞானத்தை கேள்விப்படவில்லை. உருவாக்கியவருக்கு தன் புரிதலை தாண்டிய நோக்கங்கள் உள்ளன, காலத்தை கடந்த திட்டங்கள் உள்ளன. மேலும் சாத்தானின் இறுதி கிளர்ச்சியில கூட கடவுளின் தீர்ப்புகளின் நீதியை வெளிப்படுத்தும் அளவுக்கு முழுமையான நீதியும் உள்ளதாக அவர் அறிந்திருந்தார். இப்போது அந்த நாகம் சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. பூமி இதுவரை அறிந்திராத அமைதியின் பருவத்துக்குள்ள நுழைந்தது. 5 ஆண்டு காலம் தொடங்கிறது. கிறிஸ்து எருசலேம்ல தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார். மற்றும் கடல் நீர் கடலை மூடியிருப்பதை போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பியது. தங்கள் சாட்சிக்காக தலையறுக்கப்பட்டு மிருகத்தின் முத்திரையை ஏற்க மறுத்த மறை நம்பிக்கையாளர்கள் மகிமை மிக்க உடல்களில் உயிர் தெழுந்து கிறிஸ்துவுடன் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் நீதியை வழங்கினார்கள், ஜாதிகளுக்கு போதித்தார்கள், மற்றும் இறைவனுக்கு விசுவாசமாக இருந்தால் ஈவன் மரணத்திலும் அது ஒருபோதும் வீணாகாது என்பதற்கான உயிருள்ள சாட்சிகளாக இருந்தார்கள். வேதகத்தின் வீழ்ச்சியிலிருந்து படைப்பை தொடர்ந்த சாபம் நீக்கப்பட்டது. சிங்கம் ஆட்டுக்குட்டியுடன் படுத்து விழுந்து பானைவனம் ஒரு ரோஜாவை போல மலர்ந்தது. போர்கள் நடந்த வயல்கள்ல குழந்தைகள் விளையாடினார்கள். முதியவர்கள் தங்கள் திராட்சை மற்றும் அத்தி மரங்களின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பயப்பட செய்ய யாரும் இல்ல. ஆனா இந்த சமாதான காலத்திலையும் மனிதர்கள் வீழ்ச்சியின் சின்னத்தை இன்னும் சுமந்து கொண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்ட காலத்து தப்பித்து இறப்புக்குரிய உடல்களுடன் 1000 ஆண்டுகள் காலத்தில் நுழைந்தவர்கள் இன்னும் பாவம் செய்யும் திறனோ கிளர்ச்சி செய்யும் மனமோ ஒளிக்கு பதிலாக இருளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இரும்பு கோளோடு ஆட்சி செய்து நீதியும் நியாயமும் முழுமையான அதிகாரத்துடன் நிலைநாட்டினாலும் மனித மனம் இன்னும் ஒரு போர் நிலமாகவே இருந்தது. பலர் வெளிப்படையா கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் வேண்டாமலே தலை வணங்கினார்கள். விருப்பத்தால் அல்ல, அவர்கள் அரசனை நேசித்ததால் அல்ல, கிளர்ச்சி உடனே தண்டிக்கப்படுவதால தான் சேவை செய்தாங்க. மறைமுகமான எண்ணங்கள்ல அவர்களது உள்ளம் ஒரு நாள் இந்த ஆட்சியில் இருந்து விடுதலை பெறும் நாளாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மைக்கேல் பூமியில் நடந்தார். இனி ஒரு போராளியாக அல்ல, பாதுகாவலராகவும் ஆசானாகவும். அவர் உயிர்த்திருந்த பரிசுத்தர்களுக்கு பரலோகத்தின் வழிகளை கற்றுக் கொடுத்தார். அவர் ஆழத்தின் எல்லைகளை கண்காணித்து முத்திர உறுதியா இருக்குமாறு பார்த்தார். கிறிஸ்துவின் ஆட்சியில ஜாதிகள் வளர்ந்து பெருகும் போது அவர் அவற்றை கவனித்தார். பலர் காண முடியாததை அவர் பார்த்தார். கிளர்ச்சி இறந்துவிடவில்லை, அது வெறும் உறங்கிக் கொண்டிருந்தது. புற்றுநோய் தற்காலிகமாக மறைந்திருப்பதை போல அது அடித்தளத்துல காத்திருந்தது. நேரத்தை எதிர்பார்த்து சக்தியை சேர்த்துக் கொண்டது. 1000 ஆண்டுகள் முடிவடைஞ்ச போது ஆழத்தின் முத்திர உடைக்கப்பட்டு சாத்தான் மீண்டும் விடுவிக்கப்பட்ட போது மனித உள்ளத்தின் உண்மையான இயல்பு வெளிப்படும். மில்லேனியம் சாத்தானுக்கான ஒரு சோதனை அல்ல, அவரது விதி ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இது மனிதர்களுக்கான ஒரு சோதனை. இது ஒரு முறை என்றும் நிரூபித்தது. சிறந்த சூழலில் இருந்தாலும் நேரடி நீதிமான் அரசரின் ஆட்சிக்கீடையும் எண்ணிக்கையற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் கூட விழுந்த மனிதன் வாய்ப்பு கிடைத்தால் கிளர்ச்சியையே தேர்வு செய்வான். அதனால் மைக்கேல் காத்திருந்தார். அவரது வாள் எப்போதும் தயார் நிலையில், இறுதி அதிகாரம் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை அறிந்திருந்தார். பாம்பு சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அது விழிக்கும். அவன் விழிக்கும் போது கடைசி கிளர்ச்சி தொடங்கும். ராஜாதி ராஜனுக்கு முன்பு தலை வணங்க மறுத்த அனைவருக்கும் இறுதி தீர்ப்பு சுத்தியல் போல் விழும். 1000 ஆண்டுகள் நித்தியத்தின் மூச்சுல ஒரு மூச்சாக கடந்து போனது. கிறிஸ்துவின் ஆட்சியில்
தலைமுறை

எழுந்தும் வீழ்ந்தும் சென்றன. ஒவ்வொருவரும் அமைதி மற்றும் நீதியின் உலகில் பிறந்தாலும் அவர்களது இதயங்களில் ஆதாமின் கிளர்ச்சியின் விதையை இன்னும் சுமந்து கொண்டிருந்தனர். மறுபிறப்பு பெற்ற பரிசுத்தர்கள், அதாவது கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய உயிர் தியாகம் செய்து உயிர்த்தெழுந்தவர்கள், துன்பக் காலத்தை தப்பித்தவர்களின் சந்ததிகள் பூமியில் பெருகும் போது அதிகரிக்கும் துயரத்துடன் பார்த்தனர். இந்த மரணம் இல்லாதவர்கள் போர் என்றே அறியவில்லை, பஞ்ச அனுபவிக்கவில்லை, பேய்களின் அடக்குமுறையில் துன்புறவில்லை. அவர்கள் தங்கள் முழு வாழ்வையும் ராஜாவின் நேரடி முன்னிலையில் சிறந்த நீதியுடன், நிறைந்த வளத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களின் இருதயத்தின் மறைமுகமான இடங்களில் பலர் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதை பொறுக்க முடியாமல் இருந்தனர். அவர்கள் அவரை நேசிக்கவில்லை, அவர்கள் அவரை பயந்தன. அன்பில்லாத பயம் என்பது கிளர்ச்சியின் விதை போடும் நிலமாம். அந்த நாள் வந்தது. ஆழத்தின் முத்திர உடைஞ்சதிரு. ஆயிர ஆண்டுகள் சாத்தானை கட்டியிருந்த சங்கிலிகள் காலை பனி போல் கரைந்தன. மற்றும் அந்த நாகம் குழியிலிருந்து வெளியே வந்தான். சிறையில் இருந்ததால் பலவீனம் அடையாம அதற்கு பதிலாக கொந்தரிப்புடன் அவனது வெறுப்பு கூர்மையான கத்தியாக மாறியிருந்தது. அவன் நுணுக்கமா நேரத்தை வீணடிக்கிறல்ல. அவனுக்கு அவ்வாறு செய்ய தேவையில்லை. அவன் தம் படையை எங்கே தேட வேண்டும் என்று நன்றாகவே அறிந்திருந்தான். வெளிப்படையாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தவர்களிடையே அவன் பூமியின் நான்கு மூலைகளிலும் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகைய போர் செய்ய ஒன்றிணைக்க ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையில் உள்ள மணலை போல எண்ணிக்கையற்றது. ஒவ்வொரு கண்டம், ஒவ்வொரு பழங்குடி, ஒவ்வொரு மொழியிலும் தங்களை ஆளும் அரசனை நேசிக்க மறுத்தவர்களாயிருந்தனர். இது மனித இதயத்தின் புள்ளிமையின் இறுதி சான்றாக இருந்தது. இந்த கிளர்ச்சியாளர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களை நீதியோடு ஆளும் நிலையில பார்த்திருந்தார்கள். அவர்கள் தினமும் அதிசயங்களை பார்த்திருந்தனர். அவர்கள் எப்போதும் பழம் கொடுக்கும் மரங்களில் இருந்து சாப்பிட்டும், உயிர் நீர் ஓடும் நதிகளில் இருந்து குடித்தும் இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் பசிக்கவில்லை, ஒருபோதும் நோயுற்றதில்லை, ஒருபோதும் அடக்குமுறைக்கு உட்பட்டதில்லை. ஆனா சாத்தான் ஏதேன் தோட்டத்துல சொன்ன அதே பொய்ய, நீங்களும் தேவனை போல இருக்கலாம் என்று கிசுகிசுத்த போது அவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு எல்லாவற்றையும் அளித்தவருக்கு எதிராக ஆயுதம் எடுத்தார்கள். கிறிஸ்துவை வீழ்த்த முடிந்தால் தாங்களே பூமியை ஆள முடியும் என்று நம்பி கொலைக்கு துடிப்புடம் எருசலேமுக்கு திரண்டார்கள். மிகில் பரிசுத்த நகரின் சுவர்கள்ல நின்று அந்த இராணுவங்கள் நெருங்குவதை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பயமும் இல்ல, ஆனா ஒரு ஆழமான நிலையான துக்கம் மட்டும் இருந்தது. இந்த வரலாற்றுல இந்த மாதிரி படிவம் எத்தனை முறை நடந்ததையும் அவர் பார்த்திருக்கிறார். மனிதர்கள் ஒளிக்கு பதிலாக இருளை, உண்மைக்கு பதிலாக பொய்ய, கீழ்ப்படிதலுக்கு பதிலாக கிளர்ச்சியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இது வேறுபட்டது. இது இறுதி சோதனை. மனிதர்கள் விழுந்த பிறகு அவர்களின் உள்ளார்ந்த இயல்பில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக வெளிப்படுத்தும் தருணம். எல்லா காரணங்களும் நீக்கப்பட்ட போது அவர்கள் பேய்களை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் பேய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஊழல் அரசுகளை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் கிறிஸ்து முழுமையான நீதியுடன் ஆட்சி செய்தார். வறுமை, அடக்குமுறை அல்லது அறியாம ஆகியவற்றிலையும் அவர்கள் பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த வகை எதுவும் இல்லை. ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அவர்கள் தலை வணங்க விரும்பவில்லை. அந்த பெருமை, அதாவது தேவனுடைய அதிகாரத்தை ஏற்க மறுக்கும் அந்த அடிப்படை மனநிலை லூசிபரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய அதே பாவம்தான். கோக் மற்றும் மேகோக்கின் படைகள் தேவனுடைய ஜனங்களின் முகாமையும் அவர் நேசித்த நகரத்தையும் சூழ்ந்தன. அவர்கள் ரகசியமாக உருவாக்கிய ஆயுதங்களையும், உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களின் கண்காணிப்பில் இருந்து மறைத்து வைத்திருந்த போர் இயந்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்பினார்கள். அவர்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் தாக்கினால் வாசல்களை முறியடிச்சு சிங்காசனத்தை கவிழ்த்து தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்று நம்பினார்கள். சாத்தான் அவர்களின் தலைவனாக நின்றான். இனி மறைவும் இல்ல, நடிப்பும் இல்ல. அவன் மீண்டும் ஒரு முருகமாக ஏழு தலைகளும் எதிர்ப்பாக உயர்த்தப்பட்டு அவனது குரல் பரப்பில் முழங்கியது. இது நம்முடைய நேரம், இது நம்முடைய தருணம். எழுந்து நமக்கு உரியதை எடுத்துக்கொள். உங்களை பயத்தால் ஆட்சி செய்த அதிபதியை கீழே தள்ளுங்கள். சுதந்திரமாக இருங்கள். ஆனா அவர்கள் ஒருபோதும் வாசல்களை அடையவில்லை. படைகள் முன்னேறி அவர்களின் போர் முழக்கம் வானில் ஒலிக்கும் போது வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை விழுங்கியது. ஒரு வாள் கூட இழுக்கப்படவில்லை, ஒரு அம்பும் விடப்படவில்லை, ஒரு பாதுகாவலனும் விரல கூட உயர்த்த வேண்டிய நிலை இல்ல. தேவனுடைய தீர்ப்பு மின்னல் போல் விழுந்தது. ஒரு கணத்துல கிளர்ச்சி முடிவடைந்தது. மில்லியம் கணக்கான கிளர்ச்சியாளர்கள் பரிசுத்த தீயில விழுங்கப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் சாம்பலா மாறின. அவர்களின் ஆன்மாக்கள் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட தீக்குளத்தில் வீசப்பட்டன.
மற்றவர்களை அழிவுக்கு வழி நடத்திய மோசடி செய்பவன் சாப்பானும் மீண்டும் பிடிக்கப்பட்டான். இந்த முறையில் சிறையில் அடைக்கப்படவில்லை. ஆனால் அவனை முன்பே மிருகமும் பொய்யறிவிப்பவரும் வீசப்பட்ட தீயும் கந்தகமும் நிறைந்த குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவன் நாளும் இரவும் என்றென்றும் முடிவில்லாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தப்பிக்கவும் விடுதலை பெறவும் வழி இல்லை. மிகேல் தமது வாளை திரும்ப வைத்து வைத்தான். போர் முடிந்தது. எல்லா எதிரிகளும் போர்க்கடிக்கப்பட்டன. எல்லா கிளர்ச்சியாளர்களும் தீர்ப்பு பெற்றனர். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் படைப்பு அச்சுறுத்திய அந்த பாம்பு என்றென்றும் மறைந்து விட்டது. பிரபஞ்சமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது போல இருந்தது. ஆனால் மிகேல் கொண்டாடுதே. அவ அமைதியாக நின்று தூரத்தில் தோன்ற போகும் ஒன்றை நோக்கி நேர்கண்கள் வைத்திருந்தான். அது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு பிரமாண்டமானது, மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அதிசயமானது என்பதால் அதை பார்த்து தேவதூதர்களே முகங்குனிந்து வணங்குவார்கள். இறுதி அதிகாரம் தொடங்கப் போகிறது. அது போர் பற்றிய அதிகாரம் அல்ல, என்றென்றும் நிலைக்கும் சமாதானத்தின் அதிகாரம். பழைய பரலோகம் மற்றும் பழைய பூமி மெதுவாகவோ துண்டு துண்டாகவோ அல்லாம ஒரே கடும் தெய்வீக மாற்றத்தின் கணத்துல மறைந்தன. அங்குள்ள மூலக்கூறுகள் தீவிரமான வெப்பத்துல உருகின. வான என்றென்றும் வைக்கப்படுகிற ஒரு சுருளை போல சுருண்டு மறைந்தது. கடல்கள் அனைத்தும் வெறுமையா ஆவியாகி மறைஞ்சன. எல்லா மலைகளும் சமப்படுத்தப்பட்டன. எல்லா பள்ளத்தாக்குகளும் நிரப்பப்பட்டன. சாபத்தின் ஒவ்வொரு ஐயையும், பாவத்தின் ஒவ்வொரு காயமோ, கிளர்ச்சியின் ஒவ்வொரு நினைவோ இருப்பிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட அமைதியில, படைப்புக்கு முன்பிருந்த வெற்றியிலிருந்தும் ஆழமான அமைதியில கடவுள் பேசினார். பாருங்க, நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். அது அப்படியே நம்புதர். புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி படைப்பாளரின் குரலிலிருந்து தோன்றின. பாவம் தொட்டிராத, மரணம் எட்டாத, தூய்மையானதும் குறையற்றதும், நீதிமை என்றென்றும் குடியிருக்கும் ஒரு உலகம். பின்னர் மைக்கேல் அதை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் தனது கணவருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அது கடவுளிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கியது. அவருடைய மகிமையால பிரகாசித்தது. அதன் ஒளி மிகவும் விலை மதிப்புள்ள ரத்தினம் போலவும், ஜாஸ்பர்கல் போலவும், சுத்தமான சுழியம் போலவும் இருந்தது. அந்த நகரத்திற்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களில் 12 தேவதூதர்கள் இருந்தனர். வாசல்கள்ல இஸ்ரவேல் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரம் ஒரு சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் நீளமும் அகலமும் சமமாயிருந்தது. அதன் அளவுகள் முற்றிலும் சரியாகவும், வடிவமைப்பு குறைபாடின்றியும், அதன் அழகு விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. சுவர் ஜாஸ்பர் கல்லால செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய பொன்னா, கண்ணாடி போல் தூய்மையா இருந்தது. மைக்கேல் நகரின் வாசல்களில் ஊடாக நடந்தார். தன் படைப்பிலிருந்து முதல் முறையாக அவர் தனது வாழ கீழே வச்சார். இனி போர் இருக்காது, இனி யுத்தங்கள் இருக்காது, இனி எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். பாம்பு மறைஞ்சு போச்சு, மிருகம் அழிக்கப்பட்டது, பொய்யான தீர்க்கதரிசி மௌனமாக்கப்பட்டார், சாவே நெருப்பு குளத்துல எரியப்பட்டது, ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்பட்டது, ஒவ்வொரு வலியும் குணமாக்கப்பட்டது, ஒவ்வொரு துயரமும் மகிழ்ச்சியா மாற்றப்பட்டது. அவர் தங்கம் போன்ற தெருக்களில கண்ணாடி போல் வெளிப்படையாக நடந்து தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து நகரின் பெரிய தெருவின் நடுவே ஓடும் வண்ணக்கல் போல் தெளிவான ஜீவ நதியை பார்த்தார். அந்த நதியின் இருபுறமும் ஜீவ விருட்சம் நின்றது. அது 12 வகை பழங்களை தரும். ஒவ்வொரு மாதமும் அதன் பழங்களை அளிக்கிறது. அந்த மரத்தின் இலைகள் ஜாதிகளுக்கான குணமாயிருந்தன. அந்த நகரில் ஆலயம் எதுவும் இல்லை. ஏனெனில் கர்த்தராகிய தேவனோ ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாயிருந்தார்கள். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. தேவனின் மகிமை அதற்கு ஒளியளிக்கிறது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காயிருக்கிறான். ஜாதிகள் அதன் ஒளியில் நடக்கின்றன. பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வருகிறார்கள். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது. ஏனெனில் அங்கே இரவு இருக்காது. எந்த அசுத்தமானதும் அதில் நுழையாது. அவமானமானதும் மோசடியானதும் செய்வோரும் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும் அதில் நுழைவார்கள். தேவனோ ஆட்டுக்குட்டியும் உள்ளிருக்கும் அந்த சிங்காசனம் அனைத்திற்கும் நடுவில் நின்று ஒளியும் அன்பும் பரிசுத்தமும் அலை போல புதிய படைப்பின் எல்லை வரை பரவியது. மிகேல் அந்த சிங்காசனத்தின் முன் நின்று தன் முகத்தை தரையில் வைத்து ஆராதனையில் விழுந்தார். இந்த தருணத்திற்காகவே அவர் போராடினார்.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த போர்கள்ல விசுவாசிகளை அவர் காத்து வந்தார். அவர் குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ளி அரண்மனையை கட்டியடைத்தார். ஆனா இப்போது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முன்னிலையில் இது எல்லாம் தன் சக்தியால் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு வெற்றியும் ஆட்டுக்குட்டியால் தான் கிடைச்சது. ஒவ்வொரு போரும் உயர்ந்தவரின் அதிகாரத்துலதான் நடந்தது. ஒவ்வொரு பகைவரும் தோற்கடிக்கப்பட்டது தேவதூதர்களின் சக்தியால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். எப்போதும் ஒருமுறை எருசலேமின் சுவர்களுக்கு வெளியே ஒரு ரோமன் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தால் தான். மிகேல் ஒரு பணியாளர் மட்டுமே, அதற்கு மேல் எதுவும் இல்ல, அதற்கு குறையும் இல்ல. அந்த அடிமைத்தனத்தில தான் அவர் தன் மிகப்பெரிய மகிமையை கண்டார். சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் பேசியது. அது ஒரே நேரத்துல இடியாய் மென்மையான கிசுகுசுப்பாய் இருந்தது. முடிந்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரின் நீரூற்றிலிருந்து இலவசமாக நீர் அளிப்பேன். வெற்றி பெறுபவர்கள் இதையெல்லாம் உரிமையாக்குவார்கள். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள். புனிதர்கள், முச்சரிக்கப்பட்டவர்கள், துன்பத்திலும் துரதிருஷ்டத்திலும் விசுவாசத்தை காத்தவர்கள் சிங்காசனத்தின் முன் வெள்ளையாடைகளில் பண இலைகளை பிடித்துக் கொண்டு உறக்கப்பூவி, ரட்சிப்பு நம் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே என்று கூறினார்கள். மிகேல் உட்பட எல்லா தேவதூதர்களும் சிங்காசனத்தின் முன் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி, ஆமேன், புகழும் மகிமையும் ஞானமும் நன்றியும் மரியாதையும் அதிகாரமும் வலிமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமேன் என்று கூறினார்கள். போர் முடிந்ததே. பகைவர் தோற்கடிக்கப்பட்டார். சாபம் நீக்கப்பட்டது. மற்றும் அவர்களுக்கு முன் முடிவில்லாத நித்திய காலம் விரிந்தது. அந்த நித்தியம் துக்கமின்றி, வலியின்றி, மரணமின்றி, முடிவில்லாத வணக்கமும் மகிழ்ச்சியும் படைத்தவருடன் உடனிருக்கும் பங்கு கொண்ட வாழ்வும் ஆனது. மிகேல் புதிய படைப்பை நோக்கி பார்த்தபோது அவர் எப்போதும் போராடியதை பார்த்தார். தேவனுடன் சமாதானம் செய்யப்பட்ட ஒரு ஜனங்கள், அதன் முதற்கால சிறப்புக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரம்மஞ்சம், மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. இதுவே வெற்றி, இதுவே வாக்குறுதி, இதுவே ஆரம்பத்திலிருந்தே எழுதப்பட்ட முடிவு. மேலும் அது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிக மகிமை மிக்கதாக இருந்தது. இறுதி போர் வெற்றி கொண்டது, மற்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் முடிவில்லாம ஆட்சி செய்யும். ஆமா,

0: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்டை வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருக்கிறார். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரச வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தான கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதா மக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியை அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. இறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டு இருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை, அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்தில் இருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படை தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கள்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்கம் மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இத ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்கள்ல அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளிலிருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளிலிருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியா அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இறந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள். இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
4: என் ஷார்ட்ல இருந்து வெளியே போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
3: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
6: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும், என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தினை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
6: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
6: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
6: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
5: எல்லாம் திரும்பி வந்து விட்டது, ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றனன்னு ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார், பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டு, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்று. உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்துச் செல்லும். நீ அவற்றை விட்டுவிடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மையில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுரலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த

0: கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவை மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கி கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாய்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை. மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
1: ஆரம்பத்துல எந்த கிளர்ச்சிக்கு முன்பு லூசிபர் இருந்தான். அவன் எல்லா தேவதூதர்களையும் உயர்ந்தவன், ஒளியும் ஞானமும் நிறைந்தவன், மற்ற எல்லா உயர்களையும் விட பிரகாசமாவும் அழகாவும் இருந்தான். அவனுடைய பிரகாசமும் தோற்றத்துல மட்டுமல்ல புரிதலிலும் இருந்தது. அவனுடைய மனம் கூர்மையானது, அவனுடைய பார்வை ஆழமானது. அவன் சொர்க்கத்துல எங்கு சென்றாலும் அந்த இடம் ஒளிர்ந்தது. தேவனுடைய சிங்காசனத்தின் ஒளி கூட அவன் முன்னிலையில இன்னும் அதிகமா பிரகாசிச்சது. தேவதூதர்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள், ஏனெனில் அவனுடைய மகிமை படைத்தவரின் சக்தியை பிரதிபலித்தது. அவனை காலை நட்சத்திரம், பிரகாசமானவன், ஒளியை ஏந்துபவன் என்று அழைத்தார்கள். லூசிபர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகில் எல்லா உயிரும் ஒளியும் தோன்றும் மூலத்திற்கு நின்றான். அவனுக்கு அளவில்லாத பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவன் தேவதூதர்களின் செயல்களை கவனித்தான், அவர்களின் பணிகளை வழி நடத்தினான், சொர்க்கத்தின் புகழ்ச்சிகளை தேவனிடம் நேரடியாக எடுத்துச் சென்றான். சிங்காசன அறை கண்களுக்கு எட்டாத அளவுக்கு விரிஞ்சிருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் நரிகளைப் போல ஒளி அங்கெல்லாம் பரவியது. தேவதூதர்களின் குழுக்கள் இசை ஒத்திசையுடன் பாடினார்கள். அவர்களின் குரல்கள் எண்ணற்ற மணி ஓசைகள் மற்றும் ஓடும் நீரின் சப்தங்களைப் போல இருந்தது. பளிங்கும் தீயும் கொண்ட கம்பைகள் முழங்கின. அந்த ஒளி முடிவில்லாம எதிரொலித்தது. அந்த இடத்துல காற்றே தூய்மையால் உயிர்ப்புடன் இருந்தது. இவை அனைத்திலையும் லூசிபர் அமைதியான நம்பிக்கையுடன் நடந்தான். தன் இடத்தையும் தேவனின் அருளையும் உறுதியாக நம்பினான். ஆனா இந்த சிறந்த மகிமையிலும் அவனுள் பெருமையின் விதை மெதுவாக கிளம்பத் தொடங்கியது. தன் ஒளியையும் அழகையும் ஞானத்தையும் பார்த்து அவனது மனதில் ஒரு எண்ணம் மெதுவாக ஊடுருவியது. நான் உயர்வேன், நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையாக கிசுகிசுப்பாக இருந்தாலும் அவை கிளர்ச்சியின் வாரத்தை சுமந்திருந்தன. அவன் தன் சிங்காசனத்துக்கு மேலாக சேவை செய்யாம சொர்க்கத்திய ஆளும் ஒருவனாக கற்பனை செய்தான். முதல் முறையாக அவன் தன்னை தேவனின் ஊழியராக அல்லாம படைத்தவருக்கு சமமான ஒரு உயிரா பார்க்க தொடங்கினான். அவனுக்கு இருந்த ஒவ்வொரு வரமோ, ஒவ்வொரு பிரகாசமோ, ஒவ்வொரு சக்தியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டவை, சம்பாதித்தவை அல்ல என்பதை அவன் மறக்க தொடங்கினான். அவனை சுற்றி இருந்த தேவதூதர்கள் ஒளி மின்னும் வட்டங்களில் நடனமாடி தேவனின் மகிமையை பாடினார்கள். அவர்களின் இறக்கைகள் தீயும் சுருங்கும் கண்ணாடியுமாக ஜொலித்தன. அவர்களின் குரல்கள் படைத்தவரை புகழ்ந்து சொர்க்கத்தின் முடிவில்லா மண்டபங்கள்ல ஒலித்தன. லூசிபர் அவர்களுக்குள் நடந்து பாராட்டப்பட்டும் புகழப்பட்டும் இருந்தான். ஆனாலும் அவன் இதயத்தில் ஒரு நிழல் மெல்ல மின்ன தொடங்கியது. அவனுக்கு கிடைத்த மரியாதையை விட அதிகமாகவே அவன் விரும்பினான். அவன் அந்த சிங்காசனத்தையே விரும்புகிறான். அவன் கட்டுப்பாடு, ஆட்சி மற்றும் அங்கீகாரம் அனைத்தையும் விரும்பினான். அந்த ஆசையில முதன்மையான கிளர்ச்சி விதை பதியப்பட்டது. அவ அபூர்வ

பிரியமானவன் பெருமை அவனிடம் மெதுவாக சொன்னது. அவன் அந்த ஆபத்தை காண முடியல. சொர்க்கத்தை முழுவதும் மயக்கும் அவனது பிரகாசமே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறும் என்பதை அவன் அறியவில்லை. தேவதூதர்கள் தங்கள் புகழ்ச்சியை தொடர்ந்தனர். அவர்களில் மிக சிறந்தவன் தன்னுள் திரும்ப தொடங்கி மிக உயர்ந்தவரை விட உயர்ந்த ஒரு சிங்காசனத்தையும் தன் சொந்த ராஜ்யத்தையும் கனவு காண தொடங்கியதை அறியாமல் இருந்தனர். லூசிபர் தன் சொந்த வரங்களை அளந்து அவற்றை அந்த சிங்காசனத்தின் ஒளியோடு ஒப்பிட்டான். அவன் தேவதூதர்களின் பாராட்டையும் தன்னை கடவுளுடன் சேர்த்து பாடப்பட்ட பாடல்களையும் சொர்க்கத்தில் உள்ள சேனைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் நினைவு கூர்ந்தான். மெதுவாக கடவுளின் மகிமையை விட அதிகம் பெற தானும் தகுதியானவன் என்று, தன் ஒளியும் ஞானமும் ஆட்சி செய்ய போதுமானவை என்று அவன் நம்பத் தொடங்கினான். தேவதூதர்களின் ஒவ்வொரு பாடலையும் நான் ஆட்சி செய்ய முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மேல ஊக்கம் கிடைச்சது. முன்பை விட அதிக நேர சிங்காசனத்திற்கு அருகில் தங்கியிருந்து கடவுளின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் கவனித்தான். தேவதூதர்களின் புகழ்ச்சிகளா அவன் கேட்டபோது தானும் புகழப்பட்டவன் என்பதை, சில சமயம் மற்றவர்களை விட அதிகமாக கவனிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தான். முதல்ல நிரபராதமா இருந்த அந்த சிறிய அங்கீகாரம் அவனுடைய ஆசையை ஊட்டத் தொடங்கியது. அவன் இனி மரியாதையை மட்டும் அல்லாம முழுமையான ஆட்சியையும் கனவு காண தொடங்கினான். முன்பு முழுமையான மகிழ்ச்சியும் வழிபாடும் நிறைந்திருந்த சிங்காசன இப்போது அவனுடைய வளர்ந்து வரும் ஆசைக்கு பிரதிபலிப்பாக மாறியது. வானத்தின் இசை அவனை சுற்றி பெருகியல. முடிவில்லாத மண்டபங்கள்ல ஒளி அலைகளாக மின்னியது. தேவதூதர்கள் நடனமாடினார்கள். அவர்களின் குரல்கள் நதியாகும் நெருப்ப போல இருந்தது. ஆனால் லூசிபரின் மன இருண்டு வர தொடங்கிய பெருமை இன்னும் பெரிதாக கிசுகிசித்தது. கிளர்ச்சியின் விதை வளர்ந்தது. அவன் தன்னை விடியற்கதிராகவும் தேவதூதர்கள் சிறந்தவனாகவும் அல்லாம ஒரு ஆளாகவும் வானத்தின் அரசனாகவும் தேவனுக்கு சமமானவனாகவும் பார்த்தான். தேவதூதர்கள் அவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதை, வானம் எல்லாவற்றிலும் அவனை புகழ்வதை, படைத்தவன் தனக்கே உரிய மகிமையை அவனுக்காக விட்டுக் கொடுக்கிறதை அவன் கற்பனை செய்தான். பாவத்தின் முதல் நிழல் அந்த ஒளிரும் தேவதூதரின் இதயத்துல புகுந்து விட்டுச்சு. அவன் இன்னும் ஒளிரும் ஞானமிக்கவனோ அனைவராலும் நேசிக்கப்படுகிறவனும் இருந்தான். ஆனா அவன் மனதில் ஒரு தேர்வு உருவாகி கொண்டிருந்தது. அது எல்லா படைப்புகளின் பாதையையும் மாற்றப்போகும் ஒரு தேர்வு. ஒளியால் நிரம்பிய, ஞானத்தால் நிரம்பிய, மகிமையால் நிரம்பிய விடியற்கதிர் ஒரு நாள் இந்த உயரத்திலிருந்து வீழப்போகிறான். ஆனால் இப்போது அவன் இன்னும் தேவதூதர்களிடையே நடந்தான், இன்னும் பாராட்டப்பட்டவன், இன்னும் ஒளிரும் ஒருவன், இன்னும் பிரகாசமானவன். ஆனா அவனுடைய கிளர்ச்சி கதையும் வரவிருக்கும் இருளும் அமைதியாக ஆரம்பித்து விட்டதை அவன் அறியவில்லை. லூசிபரின் இதயத்தில் அமைதியா வளர்ந்த பெருமை இப்போது தீ போல பரவியது. இப்போது அவன் தேவனை பணிவிட நேசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் ஒளிய படைப்பாளியின் மகிமையுடன் ஒப்பிட்டான். நான் வானங்களை விட உயரமா எழுவேன் என்று அவன் தன்னிடம் மெதுவா சொன்னான். நான் என் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைப்பேன். நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையானவ, கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் போல இருந்தாலும் அவற்றின் பாரம் வானத்துல கனமா இருந்தது. லூசிபரின் கிளர்ச்சி வன்முறையோ கோபத்தோட தொடங்கவில்லை. அது அவனது மனதில் ஆசையில் முழுமையா கீழ்ப்படைய மறுப்பதில் தொடங்கியது. அவன் அருகில் இருந்த தேவதூதர்களிடம் கவனமாக பேசினான். அவர்களை ஆசைப்படுத்தும் எண்ணங்களை விதைத்தான். நாம் ஆள முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும், நாம் ஆள முடிந்தால் ஏன் தலை வணங்க வேண்டும் என்று கேட்டான். அவனது ஒளி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட சில தேவதூதர்கள் கேட்க தொடங்கினார்கள். அவர்கள் ஆர்வமாகவும் ஆசைப்படவும் மெதுவாக நம்பிக்கையுடன் இருந்தார்கள். மற்றவர்கள் தேவனிடம் விசுவாசமா இருந்தாங்க. அவனது பெருமையில ஆபத்து இருப்பதை உணர்ந்தாங்க. ஒரு காலத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிரம்பியிருந்த பரலோகம் இப்போது கலக்கமடைந்தது. தேவதூதர்கள் தங்களது கடமைகளை தொடர்ந்தனர். ஆனா அந்த இடத்துல காற்று வேறுபட்டிருந்தது. ஏதோ ஒரு பதற்றம் உணரப்பட்டது. ஆனா ஏன் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெருமையில் நிரம்பிய லூசிபர் தேவனை விட உயர்வாக வேண்டும் என்ற ஆசையை பகிர்ந்த தேவதூதர்களை திரட்டினான். அவர்கள் ஒன்றாக இரகசியமாக பேசிக்கொண்டு தேவையினால் அல்ல, ஆனால் கட்டுப்படுத்த முடியாத பேராசையினால் திட்டமிட்டனர். எல்லாவற்றையும் காணும் தேவன் லூசிபரின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிந்திருந்தார். மிக உயர்ந்தவர், பரிசுத்தரும் நீதியுமாகிய அவர் அமைதியாக பேசினார். பெருமை கொண்டவர்களுக்கு கூட அது உணரப்பட்டது. பெருமையை தேர்ந்தெடுப்பவர்கள் தேவனின் முன்னிலையில நிலைக்க முடியாது. ஒலி வீசும் சக்தி வாய்ந்த லூசிபருக்கு முதன்முறையாக பயத்தின் நிழல் தோன்றியது. துரோகம் செய்வதற்கு விளைவுகள் இருப்பதை அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவரது பெருமை அவரை திரும்ப செல்லவிடவில்லை. இந்த மோதல் ஆயுதங்களால் அல்ல, தேர்வுகளால் துவங்கியது. தேவதூதர்கள் விசுவாசமாய் இருக்கலாமா அல்லது லூசிபரை பின்பற்றலாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருந்தது.
அவரது வார்த்தைகளும் பிரகாசமும் பலரை கவர்ந்தது. அவர்கள் அவருடன் சேர்ந்து அவருடன் உயர முடியும் என்று நம்பினார்கள். மற்றவர்கள் உறுதியா நின்று தேவனம் பக்கத்தை விட்டு செல்ல மறுத்தார்கள். இந்த போராட்டம் இதயங்களும் மன வலிமைகளும் மோதும் போது விசுவாசமும் ஆசையும் மோதும் போரா இருந்தது. இறுதியில லூசிபர் செயல்பட்டார். எதிர்ப்பு முழக்கத்தோட தேவனுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு அறிவித்தான். அவன் மற்றும் அவனை பின்பற்றிய தேவதூதர்கள் துரோகமாக எழுந்தார்கள். வானகாதிரில்ல விசுவாசமாக இருந்தவர்கள் தங்கள் வழியை விட்டுவிட்டவர்களை எதிர்கொள்வதில் ஒளியும் சக்தியும் மோதின. அவர்களின் துரோகத்தின் சக்தி படைப்புல முழுவதும் உணரப்பட்டது. ஆனா தேவனின் அதிகாரம் அதைவிட பெரியது. பெருமையை தேர்ந்தெடுத்த லூசிபரும் அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்களின் அழகு மறைந்தது, அவர்களின் பிரகாசம் பறிக்கப்பட்டது. லூசிபர் மின்னல் போல் விழுந்தான். உயர்ந்த வானத்திலிருந்து கீழே உள்ள வெறுமைக்குள் உருண்டி விழுந்தான். இனி காலை நட்சத்திரம் அல்ல, அவன் சாத்தானாக தேவனுக்கு எதிரியானவன், இருளின் அரசனாக மாறினான். அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்கள் இருளின் முதல் படைகளாக ஆனார்கள். ஒரு காலத்தில் பிரகாசமா இருந்த அவர்களின் ஒளி இப்போது நிழலாக மாறியது. அவர்களின் புகழ் பாடல்கள் இப்போது வருத்தம், கோபம் மற்றும் எதிர்ப்பின் கிசுகிசுப்புகளா மாறின. வீழ்ச்சியிலும் லூசிபர் புத்திசாலியாகவும் கோபத்துடன் தேவனை வெறுக்கும் மனதுடன் இருந்தான். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட மாட்டான். அவன் தேவனை எதிர்த்து மனிதர்களை சோதிச்சு எங்க முடிஞ்சாலும் படைப்பு அழிக்க முயற்சிப்பான். வானகம் பாதுகாப்பாக இருந்தது, ஆனா போர் இன்னும் முடிவடையவில்லை. அந்த கணத்திலிருந்து லூசிபர் பூமியிலும் ஆன்மீக உலகங்களிலும் எதிரியாக நடமாடினான். அவன் ஒரு வீழ்ந்த தேவதூதன், ஒரு காலத்துல பிரகாசமானவன், இப்போது இருண்டவன், ஆனாலும் இன்னும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் சூழ்ச்சி வல்லவன். அவனது வீழ்ச்சிக்கு காரணம் பெருமைதான், ஆனா அதுவே அவனது உறுதியையும் ஊக்குவித்தது. அவன் வானத்தை இழந்தாலும் ஒரு காலத்தில் அவனை காலை நட்சத்திரமா மாற்றிய புத்தியும் திறமையும் இழக்கவில்லை. கிளர்ச்சி, பாவம் மற்றும் ஏமாற்றத்தின் கதை தொடங்கியது. லூசிபர், இருளின் அரசன், இப்போது கடவுளின் படைப்பின் நிழல்கள்ல நகர்ந்து காத்திருந்து திட்டமிடுகிறான். லூசிபர் வீழ்ந்தான், வானகத்திலிருந்து தள்ளப்பட்டான், ஆனாலும் அவனது சக்தி முற்றிலும் அழிந்து விடவில்லை. அவன் இனி ஒளியின் தேவதூதர்களுடன் நடமாடவில்லை என்றாலும் இருளுக்கும் உலகில் இயங்கும் மறைந்த சக்திகளுக்கும் அதிகாரம் பெற்றான். அவன் காற்றின் அரசன் என்று அறியப்பட்டான். பாவமோ ஆசையும் வேறொன்றும் ஆன்மீக உலகத்தின் அலானான். நிழல்களிலிருந்து அவன் மனங்களை பாதிக்கவும் ஆசைகளை முறுக்கவும் நிகழ்வுகளை யாரும் கவனிக்காம வடிவமைக்கவும் முடிஞ்சது. அவன் பூமியெங்கும் நகர்ந்தான். இனி வானத்தின் ஒளியில் பிரகாசிக்கவில்லை, ஆனாலும் புத்திசாலித்தனமோ சூழ்ச்சி அவனில நிரம்பி இருந்தது. அவனது அழகு மங்கி இருந்தாலும் இன்னும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்துல கடவுளின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அவனது மனம் இப்போது முழுமையா கிளர்ச்சிக்கே திரும்பியது. ஒவ்வொரு மனித பலவீனமும் பெருமை, பொறாமை, கோபம், பேராசை மற்றும் பயம் அவனது கையில் ஒரு கருவியாக மாறின. அவனது கையில் அவற்றை எவ்வாறு நுட்பமா பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். சந்தேகம் மற்றும் ஆசையை விதைத்து காலப்போக்கில் அவை வளருமாறு செய்தான். லூசிபர் படைப்பை கவனமாக கண்காணித்தார். வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கடவுள் உருவாக்கிய உலக அவன் இன்னும் பாதிக்க முடிஞ்சது. அவன் இராச்சியங்கள் எழுந்தும் வீழ்ந்து இருப்பதை கவனித்தான். ஆசை, பொறாம மற்றும் ஊழல் எப்படி ஆட்சி புரிபவர்களின் மனங்களை வளர்ச்சிவிடும் என்பதை பார்த்தான். அவன் அரசர்களின் காதுல மெல்ல சொன்னா, பொறாமைய தூண்டினா, பின்னணியில் இருந்து போர்களையும் மோதல்களையும் பாதித்தான். அவன் காணப்படாத குழப்பத்தின் வழிகாட்டியாக மாறினான். நல்லதை ஊழலாக்கும் வகையில மாற்றினான். அவன் வெளிப்படையான பலத்தை நம்பவுன்னா, அவனது பல ஏமாற்றத்தில் இருந்தது. ஒரு சிறிய கிசுகிசு, ஒரு சிறிய சந்தேகம், ஒரு மறைந்த ஆசை, இதுவே அவனது ஆயுதங்கள். ஒரு பாவமான தேர்வு மற்றொன்றை உருவாக்கும். ஒரு துரோகம் ஒரு இராச்சியத்தை வீழ்த்தக்கொண்டான். அவன் பொறுமையுடன் இருந்தான். சரியான தர்மத்திற்கு ஆண்டுகள், சில சமயம் நூற்றாண்டுகள் கூட காத்திருந்து மனித மனங்களின் பலவீனங்களை நுட்பமா பயன்படுத்தினான். நம்பிக்கையுடன் இருந்த தேவதைகளுக்கே அவனது தாக்கம் உணரப்பட்டது. ஆவிக்குரிய உலகில் அவன் நகர்ந்தான். எங்கு பெருமை அல்லது சந்தேகம் தோன்றினாலும் குற்றம் சுமத்தி ஆசை தோன்றினான். யோபின் கதைகள் போன்றவை தேவன் மட்டுமே எல்லைகளை அமைத்தாலும் நீதிமான்களையே சோதிக்க அவனுக்கு சக்தி இருப்பதை பின்னால காட்டும். ஒளி இன்னும் அவனை எதிர்த்தது. தேவனை கீழ்ப்படியும் ஒவ்வொரு மனிதரும், விசுவாசமாயிருந்த ஒவ்வொரு தேவதையும், ஈவன் அவனது சக்தி பெரிதாக இருந்தாலும் அதற்கு எல்லைகள் இருப்பதை நினைவூட்டினார்கள். லூசிபர் அவனது நோக்கங்களை மறைக்கவும் கற்றுக்கொண்டான்.
மனிதர்களுக்கு அவன் உதவியாளராகவும் நியாயமான குரலாகவும் ஆசை நோக்கி வழிகாட்டியாகவும் தோன்ற முடிந்தது. நல்லதாக தோன்றும் விஷயங்களை வழங்கி அத பெருமை, காமம் அல்லது பேராசியா மாற்றினான். அவனது கிசகிசுப்புல பேரரசுகள் எழுந்தன. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் ஆவையாவே ஆசை தூண்டும் கருவிகளாக மாறின. அவன் ஆசை தூண்டுபவன் எதிரி, பொய்களின் தந்தை என்று அறியப்பட்டான். மனிதர்கள் பாவத்தை தாங்களே தேர்வு செய்ததாக நினைச்சு அதை செய்யும் போது அதை பார்த்து மகிழ்வதே அவனுக்கு திருப்தி. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் மனதில் பயம் இருந்தது. ஒரு இரட்சகர் வருவார் என்ற வாக்குறுதி முறியடிக்கப்படவில்லை என்பதை அவன் அறிவான். அவன் வானத்தை ஆட்சி செய்தாலும் தேவன் திட்டமிட்டதை தடுக்க முடியல. அவனை வெல்ல போகும் உருவ அணையாத ஒளி உலகில வரப்போகிறான். லூசிபரின் திட்டங்கள் இன்னும் கூர்மையாகவும் மெதுவாகவும் பொறுமையுடனும் ஆனது. ஏனெனில் அவன் தனது இறுதி தோல்வி உறுதி என்று புரிந்து கொண்டான். ஆனால் கடைசி வரை எதிர்த்து நிற்பான். அதனால் அவன் காணப்படாம நகர்ந்தான். இருளின் அரசனாக இதயங்களை ஆசை தூண்டி ஆன்மாக்களை சோதித்தான். உலகம் அவனுடைய மேடை, மனிதர்கள் அவனுடைய கருவி, பெருமை, பொறாமை மற்றும் கிளர்ச்சி அவனுடைய ஆயுதங்கள். வானத்தில் தொடங்கிய போர் இப்போது மனிதர்களிலும் தேவதூதர்களிலும் அமைதியா தொடர்ந்தது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு ஆசை தூண்டலும், ஒவ்வொரு பாவ செயலும் அவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். வீழ்ந்த கால நட்சத்திரம் பார்த்துக்கொண்டும் காத்தும் இருந்தான். அவனுடைய கதை, கிளர்ச்சியின் கதை இன்னும் முடிவடையவில்லை என்று அறிந்தவனாக லூசிபர் அமைதியாக காணப்படாம ஏதேன் தோட்டத்தின் முழுமையான நிழலில் ஒரு நிழலாக நகர்ந்தான். அந்த தோட்டம் ஒளியாலும் உயிராலும் கற்பனைக்கு மேல் அழகாலும் நிரம்பி இருந்தது. ஆறுகள் சுருக்கமான கிறிஸ்டல் பட்டைகளாக ஓடின. சூரிய ஒளி இலைகளில் நடனமாடியது. ஒவ்வொரு மரமும் கண்களை கவரும், உடலை திருப்திப்படுத்தும் பழங்களை தந்தது. பறவைகள் காட்டில பாடல்களை நிரப்பின. விலங்குகள் பயமின்றி நடந்தன. மலர்களின் மனம் காற்றில் இனிமையா இருந்தது. தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையும் கடவுளோட பராமரிப்பு பேசின. ஆனா இந்த சொர்க்கத்துல கூட வீழ்ந்த காலை நட்சத்திரம் அமைதியாக நடந்தான். பார்த்து கொண்டோ காத்தும் ஆய்வு செய்தும் இருந்தான். அவன் ஆதாமை ஏவாளையும் பார்த்தான். முதல் மனிதர்கள் குற்றமற்றவர்களும் தூய்மையானவர்களும், இதயம் சோதிக்கப்படாதவர்கள், கடவுளோட நடந்து அவருடைய இருப்பு அனுபவித்தவர்கள். அவர்கள் பயம் அறியாதவர்கள், சந்தேகம் அறியாதவர்கள், வெக்க அறியாதவர்கள். ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பி இருந்தது. ஆனா லூசிபர் அவர்களின் குற்றமின்மைய அழகாக அல்ல, வாய்ப்பாகவே பார்த்தான். அவன் வலிமையுடன் தாக்க மாட்டான். அவன் அவர்களை உடைக்க மாட்டான். அவன் பொறுமையுடன், சூழ்ச்சியுடன் அவர்களின் இதயங்களை வளைத்து விடும் கிசுகிசுப்புகளுடன் செயல்படுவான். அவன் ஒரு பாம்பாக உருவெடுத்தான். மென்மையானதும் சூட்சுமமானதும், மரங்களுக்கிடையே எவரையும் பயமுறுத்தாத அழகுடன் நகர்ந்தான். அவனது கண்கள் புத்திசாலித்தனத்தாலும் ஆசையாலும் ஒளிர்ந்தன. நீங்கள் எந்த மரத்திலிருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் உண்மையிலே சொன்னாரா என்று அவன் மெதுவாக கேட்டான். உண்மையை நுணுக்கமாக வளைத்து ஏவாள் நின்றா. அவளது மனதில் சந்தேகம் மங்களா ஒளிந்தது. அவள் கடவுளின் கட்டளையே இதுவரை ஒரு போதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்போது சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது. லூசிபர் பொறுமையுடன் பேசினான். மனிதர்களின் இதயங்களை நன்கு அறிந்தவன். அவ அறிவோ ஞானமோ அவர்களுக்கு எட்டாத புரிதலும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தான். நீங்கள் இறக்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்னான். நீங்க கடவுளை போல ஆகுவீர்கள். நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வலையா மெதுவா வளர்ந்து ஆசையும் ஆர்வத்தையும் ஊட்டும் விதமாக விதைக்கப்பட்டது. அவர்களை புகழ்ந்தான், விவாதித்தான். தடை செய்யப்பட்டதை எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் கூட அவசியமானதாகவும் காட்டினான். ஆதாம் மற்றும் ஏவா கவனமா கேட்டன. அவர்கள் ஆச்சரியப்பட்டல. அவர்களின் உலகின் ஒற்றுமை முழுமையாக இருந்தது போல தோன்றியது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிறிய குரல் கேள்வி எழுப்பியது. கடவுளின் அன்பு போதுமா, அல்லது அவர்களுக்கு இன்னும் ஏதாவது காத்திருக்கிறதா? லூசிபர் மீண்டும் மீண்டும் கிசுகிசுத்தான். ஒவ்வொரு கணமும் வளர்ந்த எண்ணங்களை விதைத்தான். மனிதர்களின் இதயங்கள் தூய்மையானதும் நம்பிக்கையுடனும் இருந்தது. ஆனா ஆசையின் சுமையில வளைஞ்சு போக தொடங்கின. இறுதியில அந்த தருணம் வந்தது. ஏவா பழத்தை எடுக்க முயன்றா. அவளது கை நடுங்கியது. ஆதாம் அவளுக்காக கொண்டிருந்த அன்பும் அவள் செய்ததை பகிர்ந்து கொள்ளும் ஆசையும் கொண்டு பின்தொடர்ந்தான். அந்த கணத்தில் ஏதேன் தோட்டத்தின் பரிபூர்ணத்துவம் உடைந்தது. ஒளி மாறியது, காற்று கனமாக இருந்தது, மற்றும் அவற்றின் இதயங்களை முதன்முறையாக வெட்கம் தொண்டது. நம்பிக்கையை பயமாக்கியது. கீழ்ப்படிதல் சந்தேகமாக மாறியது. முதன்மையான பாவத்தின் நிழல் படைப்பில விழும்போது நிர்பராதம் மங்கியது. லூசிபர் அமைதியா பார்த்தான். அவனது இதயத்துல திருப்தி எரிந்தது. தேவதூதர்கள் கூட தயங்கிய இடத்துல அவன் வெற்றி பெற்றிருந்தான்.
அவன் கடவுளின் படைப்பின் இதயத்துல தாக்கி முத மனிதர்களை கிளர்ச்சிக்குள் இழுத்து விட்டான். பெருமை அவனுள் பெருகியல்ல, அவனது பொறுமை, சூழ்ச்சி மற்றும் மனித இதயத்தை அறிந்த அறிவு அந்த நாளை வெற்றிகரமாக்கியது. முத கீழ்படியாத செயல் நிறைவு பெற்றது. புதிய போராட்ட காலம் தொடங்கியது. இன்னும் வேலை முடிவடையவில்லை. ஆதாம் மற்றும் ஏவா குழப்பத்துடன், வெக்கத்துடனும் மற்றும் அவர்கள் அறிந்திராத பயம், பொறாமை, ஆசை ஆகியவற்றை உணர்ந்து ஓடினர். அவர்களின் இதயங்கள் என்றும் மாறிவிட்டன. இந்த கணத்திலிருந்து மனிதர்கள் டெம்டேஷன் எனும் நிழலை எப்போதும் தங்களுடன் சுமந்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. லூசிபர் கிளர்ச்சி, பாவம் மற்றும் தலைமுறை எங்கும் தொடரும் போராட்டத்துக்கு கதவை திறந்து விட்டான். ஒவ்வொரு மனிதரின் தேர்வும், ஒவ்வொரு பெருமை அல்லது பொறாமை செயலும் இப்ப அவனது தாக்கத்தால் வடிவமைக்கப்படும். தோட்டம் தானாகவே அழகாகவே இருந்தது. ஆறுகள் இன்னும் ஒளிந்தன, மரங்கள் இன்னும் பழங்களை தந்தன. ஆனால் இப்போது கவர்ச்சியாளரின் இருப்பு அந்த வாயுவில் கூட கலந்துவிட்டது. வீண்ட கால நட்சத்திரமான லூசிபர் தனது பணியை பூமியில தொடங்கிவிட்டான். மனித இதயங்களுக்கான போர் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சந்தேக கணமும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவன் படைப்புல யாரும் காணாம நடந்தா பாவம் உலகில் நுழைந்து விட்டது என்பதை அறிந்து சிரித்தான். அவன் முதல் மனிதர்களின் இதயங்களை மாற்றிவிட்டான். அந்த செயலில் ஒளி மற்றும் இருள் இடையிலான போர் தொடங்கிவிட்டது. பரதீசத்தின் நிழல் மூலைகளிலிருந்து பூமியின் தொலைவான எல்லைகள் வரை அவனது தாக்கம் பரவியது. மெதுவாகவும், ஆனா உயிருக்கு ஆபத்தாகவும். மேட தயார், போராட்டம் என்றென்றும் தொடரும். இருளின் இளவரசர் அமைதியாக நகர்ந்தார். தனது பணி தொடங்கிவிட்டது என்றும் அது என்றும் தொடரும் என்றும் அறிந்திருந்தார். ஏதேன் வீழ்ந்தது. முதல் மனிதர்கள் கிளர்ச்சியின் சுவையை அனுபவித்தார்கள். உலகமே பாவத்தின் சின்னங்களை சுமக்க தொடங்கியது. லூசிபர் மனிதர்களிடையே காணாமல் நடந்தான். இதயங்களை வடிவமைத்தான், மனங்களை வளைத்தான் மற்றும் காதுகளில் மென்மையான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை இரகசியமாக சொன்னான். அவற்றை கேட்டவர்கள் தாங்கள் இருளை நோக்கி வழிநடத்தப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருந்தார்கள். அவன் எதிரியா மறைந்துள்ள ஊழலின் வடிவமைப்பாளராக மாறிவிட்டான். மனிதர்கள் படைப்பாளரை விட்டு விலகச் செய்யும் ஒவ்வொரு தேர்விலும் அவன் மகிழ்ந்தான். அவன் மனிதர்களின் வழிகளை கற்றுக்கொண்டா, அவர்களின் ஆசைகளை ஆய்ந்தா மற்றும் பெருமை என்பது பாவத்திற்கு மிகவும் வளமான நிலை என்பதை கண்டுபிடிச்சான். நம்ம பெரியவர்கள் என்று நம்புபவர்கள், புகழை விரும்புபவர்கள், தங்களிடம் இல்லாததை ஆசைப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் மிக எளிதா பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவன் அரசர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் கவனித்தான். அவர்கள் கொண்ட அதிகாரத்தை பார்த்து பொறாம கொண்டான். அவர்களின் இதயங்கள்ல கூர்மையான எண்ணங்களை இரகசியமா சொன்னான். ஆசை, பொறாம, கொடூரம். ஒரு ஆலோசனை ஒரு ராஜ்யத்தை வீழ்த்தக்கூடும். ஒரு பொய் ஒரு போரை தூண்டக்கூடும். அவன் ஒரு வல்லுநர் தந்திரவாதியாக ஆனா பொறுமையுடன் கணக்கிட்டு செயல்பட்டான். அவனது வெற்றிகள் நீடிக்க வேண்டும் என்றால் அவை நுணுக்கமாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் அரசர்களை மட்டும் அல்லாம வாழ்க்கையின் சிறிய மூளைகளையும் நுழைந்து சாதாரண இதயங்களையும் கெடுப்பான். பெற்றோர்கள் தங்களை பாதுகாக்க பொய் பேசுவார்கள். குழந்தைகள் பேராசையாலேயோ பொறாமையாலேயோ திருடுவார்கள். அண்டையவர்கள் சிறிய சண்டைகளுக்காக ஒருவரை ஒருவர் துரோகிக்கிறார்கள். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு உண்மையிலிருந்து விலகும் தேர்வும் அவன் மனிதகுலம் முழுவதும் பின்னிய வலைக்குள் ஒரு நூலாய் இருந்தது. நாகரிகங்கள் எழுந்தன. அவைகளுடன் பெருமை, அடக்குமுறை, பேராசை ஆள் அவனது தாக்கத்துல வந்தன. மனித புத்திசாலித்தனமானது அகந்தையாய் மாறுவதிலும், அழகு ஆணவமாக மாறுவதிலும், செல்வம் பேராசையாக மாறுவதிலும் அவன் மகிழ்ச்சி கண்டான். இருப்பினும் அவன் ஊழலை பரப்பினாலும் லூசிபர் இறுதி போற ஒருபோதும் மறந்ததில்லை. ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஒரு மீட்பவர் வருவார், பெண்ணின் வழியில் பிறப்பார், அவர் அவனது தலையை நசுக்கும், அவன் பெற்ற சக்தியை அளிப்பார். இந்த வாக்குறுதிய அவன் கூர்மையான புத்தியோடும் பிடிவாதத்தோட ஆய்வு செய்தான். அதை தடுக்க முடியாது, ஆனா அதற்காக உலகத்தை தயாரிக்க முடியும். மனிதர்களின் இதயங்களை அவன் கவர்ந்து விடுவான், மனங்களை கடினமாக்குவான், நிறுவனங்களை ஊழலாக்குவான். மீட்பவர் வரும்போது அவருடைய பாதை எளிதாக இருக்காது. மனிதர்கள் பலவீனமாக இருப்பாங்க. அவர்களது இதயங்கள் பிளவுபடும். அவர்களது நம்பிக்கை சோதிக்கப்படும். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு கிளர்ச்சியும் கடவுளின் திட்டத்தை எதிர்க்க அவ வகுத்த திட்டத்துல ஒரு படியா இருந்தது. அவ பொறுமையுடன் முறையாக தளராம செயல்பட தொடங்கினான். காலம் அவனுக்கு துணையாக இருந்து அவ ராஜ்யங்கள் எழுந்து வீழ்வதையும், தலைமுறைகள் கடந்து போவதையும், உலகம் மாறுவதையும் பார்த்திருக்கிறான். மிகுந்த வலிமையை விட நுணுக்கமான தாக்கமே அதிக சக்தி வாய்ந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அவன் காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தான். அரண்மனையில, சந்தையில, கிராமத்துல, இதயத்துல.
நம்பிக்கை மிகுந்த போது சந்தேகத்தை சொன்னான், தைரியம் எரிந்த போது பயத்தை தூண்டினான், பணிவு வழிகாட்ட முயன்ற போது பெருமைய ஊக்குவித்தான். மனிதர்களை எவ்வளவு எளிதா வழிநடத்த முடிகிறது என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஒவ்வொரு நெறிமுறையின்மை நிகழ்விலும் மகிழ்ச்சி அடைந்தான். மனித வரலாற்றின் விரிவில் லூசிபரின் ஆன்மீக அதிகாரம் வெளிப்படத் தொடங்கியது. பொறாமையால் உருவான அடிமைத்தனம், பேராசையால் எழுந்த போர்கள், பெருமையால் ஊக்கமடைந்த அடக்குமுறைகள், இவை அனைத்தையும் அவன் கவனித்தான். ஒவ்வொரு அநியாய செயலும், அதிகார துஷ்பிரயோகமோ, சட்டம் அல்லது நம்பிக்கையின் ஊழலும் அவனுக்கான இன்னொரு வெற்றியா இருந்தது. அவன் துன்பத்திற்கு அமைதியான சாட்சியாக இருந்தான். அது இரக்கம் காரணமாக அல்ல, ஆனா சூழ்ச்சியான திருப்தியோடு. மனிதர்களின் இதயத்திலிருந்து பிறந்த கொடுங்கோம் அவனுடைய படையா மாறியது. தங்களது ஆசைகளை பின்தொடர்ந்த போது மனிதர்கள் அறியாமலே அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினர். இருப்பினும் அவனுடைய சூழ்ச்சியின் ஆழத்துல எப்போதும் ஒரு பதற்றம் நிலவியது. விமோசகரை பற்றியும், இருளில் ஒளி வீசவிருக்கும் ஒருவரை பற்றியும், நிழல்களின் அரசனை தோற்கடிக்கவிருப்பவரை பற்றியும் அவன் அறிவான். இந்த அறிவு அவனுடைய யோசனைகளை மேலும் கூர்மையாக்கியது. ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சோதனையும், அவன் தூண்டிய ஒவ்வொரு கிளர்ச்சியும் மனிதர்களை பலவீனப்படுத்தவும், இதயங்களை கடினமாக்கவும், குழப்பத்தை விதைக்கவும் கிட்டவிடப்பட்டது. நம்பிக்கை அழிக்கும் செயல்கள்ல அவ சிறப்பு மகிழ்ச்சி அடைந்தான். பக்திய மூட நம்பிக்கையா மாற்றினா, வழிபாட்ட பெருமை காட்டும் நிகழ்வாக மாற்றினா, மற்றும் குற்றம் தான் சுதந்திரம் என்று நிரபராதிகளை நம்ப வைத்தான். கடவுளுக்கு விசுவாசமாக இருந்த தேவதூதர்களும் லூசிபரின் செயல்கள் வெளிப்படும் போது துயரத்துடன் பார்த்தனர். அவர்கள் அடக்குமுறையில கட்டப்பட்ட இராச்சியங்களை, பொறாமையால் சிதைந்த குடும்பங்களை, உண்மைக்கு எதிராக கடினமான இதயங்களை பார்த்தனர். இருப்பினும் லூசிபர் தொடர்ந்தான், ஏமாற்றத்தின் முதல்வன், இருளின் அரசன், காணப்படாமல் பாவத்தை வழிநடத்தும் அந்த மறைமுக கையே. ஒவ்வொரு கிசுகிசு செய்யும் ஆசை, ஒவ்வொரு அழிக்கப்பட்ட விருப்பம், ஒவ்வொரு கிளர்ச்சி செயலும் உலகை ஒளியில் இருந்து தள்ளி அவனது நிழலுக்குள் மேலும் மேலும் இழுத்துச் சென்றது. ஒரு காலத்தில் ஒற்றுமையுடன் இருந்த பூமி இப்போது அவனது செல்வாக்குக்கான மேடையாக மாறியது. நகரங்கள் எழுந்தன, பேரரசுகள் மோதின, மனிதர்கள் சட்டங்கள், வர்த்தகம், நீதித்துறைகள் ஆகியவற்றை உருவாக்கினார்கள். ஆனால் இவை பெரும்பாலும் பெருமை மற்றும் பேராசையால் சிதைக்கப்பட்டு அவனது மறைமுக ஆட்சியை மேலும் வலுவப்படுத்தின. அவன் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு நிழலாக நகர்ந்தான், பொறுமையுடன், கணக்கிட்டு, ஓயாம. தன் இறுதி தோல்வி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை அவன் அறிவான். இருந்தாலும் வழியில கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும், கடவுளை விட்டு விலகும் ஒவ்வொரு மனதையும், ஒவ்வொரு ஊழல் செயலையும் தன் வஞ்சகத்துக்கான சான்றா ரசித்தான். வீழ்ந்த கால நட்சத்திரமான லூசிபர் என்றென்றும் எதிரியா மாறிவிட்டான். இப்போது அவன் வெறும் ஒளியின் தூதராக இல்ல, அவன் நாடுகளை சோதிப்பவன், இதயங்களை அழிப்பவன், காணாத இருளின் அரசன். அவனது வேலை நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. மனிதர்களின் நெறி மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பை வடிவமைத்து அவனை வெல்லக்கூடிய ஒரே ஒருவருடன் வரவிருக்கும் மோதலுக்காக மேடையை தயார் செய்தது. போர் இனி வானத்துல மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு மனித இதயத்திலும் அமைதியா கொந்தளிக்கிறது. லூசிபரின் கை எப்போது அங்கேயே வழிநடத்தி சோதித்து இறுதி தேர்வு வரும் நாளுக்காக காத்திருக்கிறது. லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவன் புத்திசாலித்தனத்தையும், கூர்மையையும், ஆசையையும் இழக்கவில்லை. போர் வெளிப்படையான கிளர்ச்சியிலிருந்து அமைதியான போர் நிலைக்கு மாறியது. அவன் குற்றம் சாட்டுபவரா, ஒவ்வொரு மனிதரின் செயலையும், எண்ணத்தையும், சந்தேகத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனிச்சவனா மாறினான். அவன் ஆன்மீக உலகிலும் பூமியிலும் சுற்றி கவனிச்சு சோதிச்சு விசுவாசிகளை கடவுளிடமிருந்து விலக்க முயன்றான். அவனுடைய குறிக்கோள் எளிமையானதுதான், ஆனா இடையராதது. விசுவாசத்தை பயமா மாற்றுவது, பக்திய பலவீனமா மாற்றுவது, நம்பிக்கைய நம்பிக்கை இழப்பா மாற்றுவது. நிழல்களிலிருந்து கடவுளிடம் நெருக்கமாக உள்ளவர்களை, நீதிமான்களை அவன் கவனிச்சான். அவன் அவர்களின் மனதுல சந்தேகங்களை இரகசியமா சொன்னான். பெருமை, பொறாமை அல்லது சுயநல ஆசையால அவர்களை சோதித்தான். ஒரு சிறிய தவறு, ஒரு கோபம் அல்லது பயம் கொண்ட எண்ணம், ஒரு பொறுமையற்ற தருணம், இவன் அதை பெரிதுபடுத்தி மனிதர்களை வெக்கம் அல்லது குற்ற உணர்வுல ஆழ்த்தினான். அவர்கள் ஒரு சிறிய குறைய பார்த்த இடத்துல அவன் நம்பிக்கை இழப்பு விதத்தான். அவர்களின் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிதா உள்ளனன்னு நம்ப வைக்க முயன்றான். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இவனது பொய்யாக இருந்தாலும் மனிதர்களின் மனதுல கனமா இருந்தது. பலர் அந்த அழுத்தத்துல போராடினார்கள். லூசிபரின் வேலை மனிதர்களோடு மட்டும் முடிவடையவில்லை. வானத்தின் நீதிமன்றங்கள்ல அவன் விசுவாசிகளை கடவுளின் முன் குற்றம் சாட்டினான். தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரு போல அவன் வார்த்தைகளின் தாக்கத்தை உணர முடிஞ்சது.
அவ ஒவ்வொரு பலவீனத்தையும் ஒவ்வொரு தவறான அடியையும் ஒவ்வொரு பெருமை கொண்ட தருணத்தையும் சுட்டிக்காட்டி நீதிக்கு தண்டனை தேவைன்னு சொன்னா. ஆனா கடவுளின் இறக்கம் முடிவில்லாதது, அதனால் அவனுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவன் குற்றச்சாட்டுகள் பயத்தை ஏற்படுத்தின, மனங்களை சோதித்தின, விசுவாசிகள் நீதியை இறுக்கமா பிடிச்சு நிற்க வலியுறுத்தின. சிறிய வெற்றிகளில் அவன் மகிழ்ச்சி கண்டான். தந்தை ஒருவர் தன் பிள்ளைகளை வழிநடத்தும் திறனை சந்தேகிப்பது, தலைவன் ஒருவர் தன் முடிவுகளை கேள்விப்படுவது, கடவுளின் ஊழியர் ஒருவர் உண்மையை பேசுவதற்கு முன் தயங்குவது, ஆல் இவை அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. இவை அனைத்தும் லூசிபர் ரசித்த தருமங்கள். ஒவ்வொரு தடுமாறும் மனமும் அவனுக்கான போர்க்களமாக மாறியது. அங்கு அவன் பெருமை, கோபம் அல்லது நம்பிக்கை இழப்பு என்ற விதைகளை விதைக்க முடிந்தது. மிகவும் விசுவாசமானவர்களுக்கே கூட சந்தேகம் வராமல் இருக்காது என்பதை அவன் அறிவான். அந்த ஒரு பலவீனம் பெரிய வீழ்ச்சியாக மாறும் வரை அவன் பொறுமையாக காத்திருந்தான். லூசிபர் மிகவும் பொறுமையுடன் இல்ல, அவன் எதிலும் அவசரப்படல. வஞ்சனைக்கு நேரம் தேவை என்பதை அவன் அறிவான். மனிதர்கள் அதை தாங்களே தேர்வு செய்ததாக நினைக்கும் போது நம்பிக்கை எழுப்பு அதிகமாகும், ஊழல் பெரும்பாலும் மெதுவாக வளர்வதாகவும் அவன் அறிவான். அவன் அமைதியா செயல்பட்டான், சூழ்நிலைகளை வடிவமைத்து மக்கள் தாங்களாகவே ஒளியின் பாதையிலிருந்து விலக செய்தான். அவன் குடும்பங்கள்ல பிளவை ஏற்படுத்தினான், அண்டைவர்களுக்கிடையே பொறாமையை உருவாக்கினான், ஆட்சி செய்பவர்களுக்கு பெருமையை ஊட்டினான். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு கிசுகிசு வஞ்சனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியா மாறின. அவன் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டார். சிலர் எதிர்த்தனர், சிலர் விசுவாசமாக இருந்தனர், சிலர் முழுமையாக கடவுளை நாடினர். இவை அனைத்தும் அவன் புதிய முறைகளுடன் எதிர்கொண்ட சவால்கள். பயம், ஆசை, சந்தேகம், புகழ்ச்சி, பொய்யான வாக்குறுதிகள், இவை அனைத்தும் அவனது கரங்களில் கருவிகளா மாறின. அவன் ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு மனிதரையும் ஆராய்ந்தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் உறுதியுடன் ஆக்கினது. ஒவ்வொரு வெற்றியும் அவனை இன்னும் நுணுக்கமா செயல்பட கற்றுத்தந்தது. லூசிபரின் இருப்பு கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதை உணர முடிஞ்சது. விசுவாசிகள் அவனை பார்க்க முடியவில்லை, ஆனா அவர்கள் இதயங்களில் அந்த போராட்டத்தை உணர்ந்தாங்க. ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு சோதனையும், பெருமை அல்லது பொறாமையுடன் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் அவனது தாக்கத்தை சுமந்தது. உலகம் அவனது சோதனை நிலமா மாறியது. ஒளியும் இருளும் சந்திக்கும் இடம், மனிதர்களின் இதயங்கள் போர்க்களமா மாறிய இடம். இருப்பினும் இறுதி சத்தியத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. மீட்பவர் வருவார். ஒரு புதிய ஒளி எழும். அது அவனது வஞ்சகத்தை விட வலிமையானது, அவனது பொய் மற்றும் ஏமாற்றங்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது. இந்த அறிவு அவனை பலவீனமாக்கமில்லை, அது அவனை இன்னும் கூர்மையாக்கியது, இன்னும் பொறுமையுடன், இன்னும் கவனமாக இருக்க வைத்தது. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும், ஒவ்வொரு ஊழலும் அவனது தயாரிப்பின் ஒரு பகுதியா இருந்தது. அவனை தோற்கடிக்க வரப்போகும் ஒருவரின் வருகையை எதிர்த்து தாமதப்படுத்தும் ஒரு வழியா இருந்தது. லூசிபர் குற்றம் சாட்டுவான், பகைவன், ஏமாற்றத்தின் முதல்வன், அமைதியாகவே ஆனா மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டான். அவனது வலிமை பலத்தில் அல்ல, வஞ்சகத்திலும் பொறுமையிலும் காணப்படாம இருக்கும் போது இதயங்களை சுருட்டும் திறனிலும் இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த போராட்டத்தையும் அழுத்தத்தையும் சோதனையின் இழுப்பையும் உணர்ந்தார்கள். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான இந்த அமைதியான போர்ல லூசிபர் ஆன்மீக உலகின் காணப்படாத இளவரசாக ஆட்சி செய்தான். உண்மையான ஒளி நேரடியாக அவனை எதிர்கொள்ளும் மாலை எதிர்பார்த்து இதயங்களையும் மனங்களையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தான். எளிய சோதனைகள்ல திருப்தி இல்லாம அவன் ஏமாற்றத்தின் முதல்வனா மாறினான். மனிதர்களின் மற்றும் நாடுகளின் எண்ணங்கள், தேர்வுகள் இதயங்களை ஒரே மாதிரியே வடிவமைத்தான். அவனது புத்திசாலித்தனம் நுணுக்கத்துல இருந்தது. மிகப்பெரிய வெற்றிகள் பலத்தால் அல்ல, அமைதியாக எண்ணங்களை வடிவமைப்பதில்தான் கிடைக்கும் என்பதை அவன் புரிஞ்சிருந்தான். இங்கே ஒரு கிசுகிசு, அங்கே ஒரு பரிந்துரை, உண்மையை சாமர்த்தியமாக சுழற்றுவது, இவை எல்லா அரசர்களின், ஆட்சி நடத்துவோரின், சாதாரண இதயங்களின் விருப்பங்களை இருளுக்கு திருப்புவதற்கு போதுமானவை. அவன் காணப்படாம பூமி எங்கு சுற்றினான். நகரங்கள், பாலைவனங்கள், காடுகள், அரண்மனைகள் என அனைத்திலும் பயணித்து மனிதர்களின் சிக்கலான இயல்புகளை கவனித்தான். அவர்கள் ஆசைகள், லட்சியங்கள், பயங்கள், கனவுகளை அவன் ஆராய்ந்தான். ஒவ்வொரு மனித குறையும் அவளுக்கு ஒரு கருவி, ஒவ்வொரு லட்சியமும் ஒரு சாத்தியமான ஆயுதம். பெருமை, பொறாம, காமம், பேராசை, இவ அனைத்தையும் அவன் நன்கு அறிந்தவன். ஒரு கைவினைய கத்தியை பயன்படுத்துவது போல அவற்றை கையாள கற்றுக்கொண்டான். அவன் மனிதர்களை தாங்க சொந்த ஆசைகளுக்காகவே செயல்படுகிறோம் என்று நம்ப செய்து விட்டு நிழல்கள்ல அவன் கட்டுப்படுத்தும் பாதைக்கு மெதுவாக வழிநடத்துவான். அவனது தாக்கம் பேரரசுகளுக்குள் விந்துனு. அவன் அரசர்களின் காதுல மெல்லிசையா பேசினான். வெற்றி மற்றும் அடக்குமுறையின் எண்ணங்களை விதைச்சான். ஆட்சியாளர்களிடையே பொறாமையை தூண்டினான். நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை விதைச்சான். ஆலோசகர்களை கொடூரமா ஆலோசிக்க தூண்டினான்.
பேரரசுகள் எழுந்து வீழ்வதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் வெற்றியில கூட மனிதர்கள் தங்களது பெருமை மற்றும் லட்சியத்தால கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பதை அவன் அறிவான். போர் என்பது அவன் துல்லியமாக பயன்படுத்தும் குழப்பத்தின் கருவியாக மாறியது. ஒவ்வொரு போர் மேடையும் அவன் கூர்மையான திட்டத்திற்கான அரங்கமாக இருந்தது. இருப்பினும் அவனது சக்தி ஆட்சியாளர்கள் அல்லது நாடுகளுக்கே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. அவன் பலவீனர்கள், ஆசைக்குள்ளானவர்கள், ஆர்வம் உள்ளவர்களின் இதயங்களை நகர்ந்தான். ஒரு வணிகரின் பேராசை, ஒரு படை வீரனின் பொறாம, ஒரு அண்டை வீட்டாரின் ஈர்ப்பு, இவை அனைத்தும் அவன் நெய்து வைத்துள்ள மோசடியின் வலைக்குள் நூல்களா மாறின. அவன் உண்மைய பொய்யாக மாற்றினான், நற்குணத்தை பெருமையாக மாற்றினான், சுதந்திரத்தை வீண் பயன்பாட்டாக மாற்றினான். மனிதர்கள் பெரும்பாலும் உடனடி பலன, கணநேர சுகத்தை மட்டுமே பார்த்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவுகள் விழுந்த அரசகுமாரன் திட்டமிட்டமைத்த பாதையில் எடுத்து வைக்கும் அடிகள் என்பதை அறியாமலேயே லூசிபர் நெறிமுறைகள்ல குழப்பத்தை உருவாக்குவதிலும் மகிழ்ந்தான். அவன் நன்மை தீமை என்ற எல்லையை மங்கலாக்கினான். பாவத்தை இயற்கையானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் கூடவே விரும்பத்தக்கதாகவும் காட்டினான். அவன் மனிதர்களை தங்களது மனசாட்சியை சந்தேகிக்க செய்தான். கடவுளின் நன்மையை கேள்விக்குள்ளாக்க செய்தான். தெய்வீக வழிகாட்டலை விட தங்களது தீர்ப்பை நம்ப செய்தான். அவன் அதிகாரமும் சாதனைகளும் என்ற மாயைகளை உருவாக்கினான். மனிதர்கள் தாங்கள் சொந்த பலத்தால் உயர முடியும் என்று நம்ப செய்தான். கீழ்ப்படியாமையின் விளைவுகளை புறக்கணிக்க செய்தான். பெருமை அல்லது சுயநலத்தின் மூலம் மனிதர்கள் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் அவனது மறைமுக போர்ல ஒரு வெற்றியா மாறியது. குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின, சமூகங்கள் உடைந்தன, நட்புகள் சிதைந்தன. மனித இதயங்கள்ல அவன் விதைத்த விதைகள் துரோகம், ஊழல், சண்டை ஆகியவற்றின் காடாக வளர்ந்தன. அவன் பொய்யான தலைவர்களை ஊக்குவித்தான். விக்கிரக ஆராதனையும் மோசடியான சட்டங்களையும் ஊக்குவித்தான். மனித அமைப்புகளை குழப்பத்தின் கருவிகளா மாற்றினான். சமூகத்தின் எந்த மூலையும் அவனது தாக்கத்திலிருந்து பாதுகாப்பா இல்ல. எந்த மனித இதயமும் அவன் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க முடியாதது. இருப்பினும் அவன் தன் பொய்யின் வலை பின்னிக் கொண்டிருந்த போதும் லூசிபர் விசுவாசிகளை ஒருபோதும் தாழ்வாக மதிக்கவில்லை. அவன் அவர்களை ஆராய்ந்தான். அவர்களின் பலவீனங்களையும் பலங்களையும் சோதித்தான். அவர்களின் விசுவாசத்தை சோதிக்க நுணுக்கமான வழிகளை கண்டுபிடிச்சான். பொறுமை அவனது மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது. உண்மையான அழுக்கு பெரும்பாலும் நேர எடுத்துக் கொள்வதை அவன் புரிந்து கொண்டான். ஆசை மெதுவாகவே வர வேண்டும் என்றும், வெளிப்படையான பாவத்தை போலவே நம்பிக்கை இழப்பு கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்றும் அவன் அறிந்தான். அவன் நேரத்தை சரியா பயன்படுத்தும் வல்லுநராக மாறினான். அவன் தாக்கம் மிகச்சிறப்பா விளைவுகளை தரும்போது மட்டுமே தாக்குதல் நடத்தினான். எப்போதும் அவன் இறுதி இலக்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். மீட்பவர் வரப்போகிறார் என்பதே லூசிபர் அறிவான். அவன் எத்தனை இதயங்களை ஏமாற்றினாலும், எத்தனை ராஜ்யங்கள் அழிவுக்குள்ளானாலும், இறுதியில் அவன் தன் சக்தியை அழிக்கக்கூடிய ஒருவரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் யோசனைகளை கூர்மையாக்கினான், தன் முறைகளை மேம்படுத்தினான், மற்றும் தன் நிழல் வலை அமைப்பை பலப்படுத்தினான். அவன் காணப்படாவற்றின் இளவரசன், பொய்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றலின் முதல்வன். இறுதி மோவாஜை வரை அவன் தன் பணியை தொடர்ந்தே இருப்பான். ஒவ்வொரு கிசுகிசுப்பிலையும், ஒவ்வொரு ஆசைப்படுத்தலையும், ஒவ்வொரு நுண்ணிய சூழ்ச்சியிலையும் லூசிபரின் இருப்பு உணரப்பட்டது. மனிதர்கள் அவன் வழிநடத்தும்படி நகர்ந்தனர். தங்கள் விதிகளை வடிவமைக்கும் அந்த காணாத கையை பெரும்பாலும் அறியாமலேயே. அரசர்களின் அரங்குகளிலிருந்து கிராமங்களின் அமைதியான மூளைகள் வர, சந்தைகளிலிருந்து நீதிமன்றங்கள் வர அவனது தாக்கம் பரவலாகவும் ஆழமாகவும் இருந்தது. உலகமே அவனது ஏமாற்றத்தின் மேடையாக மாறியது. ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு பெருமை துடிப்பும் இருளின் சக்தியை ஊட்டிக் கொண்டு அவன் காணப்படாத இராச்சியத்தின் எல்லைகளை விரிவாக்கியது என்பதை அறிந்தவாறே அவன் அதில் முடிவற்ற பொறுமையுடன் நகர்ந்தான். ஏமாற்றலின் முதல்வனான லூசிபர் பூமியிலும் காணாத ஆன்மீக உலகங்களிலும் எப்போதும் விழிப்புடன், எப்போதும் சூழ்ச்சியுடன், எப்போதும் பொறுமையுடன் நடந்தான். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான போர் ஏதனிலிருந்து ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் பரவியது. பொய்களின் காணாத அரசராகவும், அரசர்களையும் சாதாரண மக்களையும் சோதிக்கும் ஆசை மூட்டியாகவும், தலைமுறைகள் முழுவதும் மனிதர்களை சோதிக்கப் போகும் எதிரியாகவும் அவன் ஆட்சி செய்தான். லூசிபரின் ஆட்சி ஏதனை கடந்தும் பரவியக. போரினி தோட்டத்திலோ மனிதர்களின் இதயங்களிலும் மட்டுமல்ல, அது காணாத ஆன்மீக உலகங்களை முழுவதும் பரவியது. இது ஒளி மற்றும் இருள், உண்மை மற்றும் பொய், கீழ்ப்படிதல் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையிலான மறைபோராய் இருந்தது. வானகங்கள் இனி அமைதியல்ல. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் நோக்கமும் ஒளியுமாக இயங்கினார்கள். வீழ்ந்தவர்கள் சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணங்களுடன் செயல்பட்டு மனித உலகை பாதிக்கும் மறைநிலையிலான ஓட்டங்களை உருவாக்கினார்கள். லூசிபர் தனது அநியாயர்களை ஒரு அரசனின் அதிகாரத்துடனும், ஒரு கலைமன்னனின் துல்லியத்துடனும் வழிநடத்தினான்.
அவனது கட்டளையின் கீழ் உள்ள ஒவ்வொரு விழுந்த தேவதூதரும் தங்களது பணி என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். கவர்ச்சி செய்ய, ஏமாற்ற, கெடுக்கோ, முடிந்தால் அழிக்க. ஆனா மிகப்பெரிய வெற்றிகள் ஒருபோதும் வாழ் அல்லது தீயுடன் நடந்த போர்கள்ல கிடைக்கவில்லை. அவனது வெற்றிகள் அமைதியில, நுணுக்கமான சூழ்ச்சியில, சந்தேகம், பயம் மற்றும் பெருமை ஆகியவற்றை இதயங்கள்ல விதைப்பதுல கிடைத்தன. அவன் காணப்படாம நகர்ந்தாலும் மனிதர்கள் தயங்கும் இடங்கள்ல, விசுவாச தளரும் இடங்கள்ல, ஆச அறிவை மீறும் இடங்கள்ல அவனது இருப்பு உணரப்பட்டது. அவன் நாடுகள் எழுந்தும் வீழ்ந்தும் இருப்பதை பார்த்தான். அரசர்களிலும் சேனாதிபதிகளிலும் மனிதர்களின் பலவீனங்களை அவன் கண்டான். ஒரு அரசனின் ஆசை, ஒரு ஆட்சியாளரின் பொறாம, ஒரு சேனாதிபதியின் பயம், இவை அனைத்தும் அவனுடைய கருவிகளா மாறின. அவன் இதயங்கள்ல எண்ணங்களை கிசுகிசுத்து பேரரசுகளை பேராசைக்கும் பெருமைக்கும் அழைத்தான். போர்கள் வெடிச்சன. ஆனா அவற்றின் உண்மையான தூண்டுதல் பெரும்பாலும் அந்த வீழ்ந்த இளவரசனின் நுணுக்கமான தூண்டுதல்ல இருந்தது. ஒரு ஆலோசனை, ஒரு கனநேர எண்ணம், ஒரு கிசுகிசு கவர்ச்சி, இதெல்லாம் வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடியவை. இதில் அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் மனிதர்கள் தங்கள் தேர்வுகள் தங்களுடையவை என்று நம்பினார்கள். ஈவன் அவன் அவர்களை அழிவுக்குள் வழி நடத்தினாலும். ஆனா லூசிபரிங் வேலை அரசர்களிலும் ஆட்சியாளர்களிலும் மட்டும் இல்ல, அவன் சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலும் சென்றடைந்தான். ஒரு தந்தை தனது முடிவுகளை சந்தேகிப்பது, ஒரு குழந்தை கவனத்தை நாடுவது, ஒரு அண்டைவர் பொறாமையோ விரோதமோ உணர்வது, ஒவ்வொன்றும் ஒரு போர்வெளி. ஒவ்வொன்றும் அவனது சூழ்ச்சிக்கை ஒரு சின்னம் வைக்கக்கூடிய இடமா மாறின. அவ அமைதியான தருணங்கள்ல, சிறிய முடிவுகள்ல, யாரும் பார்க்காத போது எடுக்கப்படும் தேர்வுகள்ல செழித்தான். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு துரோகமோ, ஒவ்வொரு சிறிய பாவமோ அவனது நிழல்களின் பேரரசுல ஒரு வெற்றியா மாறியது. அவன் முடிந்த இடமெல்லாம் பிளவ விதைச்சான். கோபத்தால சிதைந்த குடும்பங்கள், பொறாமையால பிரிந்த சமூகங்கள், பொய்களால் உடைந்த நட்புகள், இவை அனைத்தும் அவனது பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. அவன் உண்மைய பொய்யாகவோ, நற்குணத்தை அகம்பாவமாகவோ, தையைய சூழ்ச்சியாவோ மாற்றினான். ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு பலவீன தருணமும், கடவுளின் வழியிலிருந்து விலகிய ஒவ்வொரு முடிவும் அவனது செல்வாக்க விரிவாக்கியது. உலகமே அவனது சூழ்ச்சிகளுக்கான ஒரு மேடையாவும், ஒவ்வொரு மனித இதயமும் அவனது ஏமாற்றத்துக்கான ஒரு அரங்கமாகவும் மாறியது. லூசிபரின் பொறுமைக்கு எல்லையே இக. அவன் ஒருபோதும் அவசரப்படல. நிலையான அழிவை ஏற்படுத்த நேரம் தேவை என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஒரு தடவை செய்யும் சோதனை தோல்வி அடையலாம். ஆனா ஆண்டுகள், தசாப்தங்கள் அல்லது தலைமுறைகள் கூட அவன் விதைத்த விதைகளை கிளர்ச்சியின் காடா வளர்க்க முடியும். அவன் காத்திருக்கவும் கவனிக்கவும் மிகப்பெரிய விளைவை கொடுக்கும் தருணத்துல மட்டுமே பார்க்கவும் கற்றுக்கொண்டான். அவன் நேரத்தை கையாளும் வல்லுநராகவும், இருளின் யுத்த கலைஞராகவும், காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தவனாகவும், அமைதியாகவும், தெரியாம இடையறது செயல்படுவதாகவும் மாறினான். கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்களும் அந்த நிழல் பரவுவதை வருத்தத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் பேராசையில கட்டப்பட்ட பேரரசுகளை, பெருமையில நடத்தப்பட்ட போர்களை, கிளர்ச்சியில் கடுமையடைந்த இதயங்களை பார்த்தாங்க. எவ்வளவு போர்களை லூசிபர் வென்றாலும் மீட்பவரின் வாக்குறுதியையும், அவனை எதிர்த்து அவன் செயல்களை அழிக்கும் வரவிருக்கும் ஒளியையும் அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த அறிவு அவனை பலவீனப்படுத்தவில்லை. மாறாக அது அவன் மனதை கூர்மையாக்கியது, அவன் யோசனைகளை செம்மையாக்கியது, அவன் பொறுமையை வலுவுபடுத்தியது. அவன் முடிந்தவரை தாமதிக்கவும் ஏமாற்றவும் கெடுக்க முயற்சியில இருந்தான். ஏனெனில் வீழ்ந்த தேவதூதன் கூட அவன் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு இதயத்திற்கும் போராட வேண்டும். நிழல்களின் போர் வெறும் வலிமையின் போர் அல்ல, நுண்ணறிவின் போரா இருந்தது. அது அமைதியான கிசுகிசுப்புகள்ல, திருடப்பட்ட தருணங்கள்ல, சந்தேகம், கோபம், பெருமை போன்ற எண்ணங்கள்ல நகர்ந்தது. ஒவ்வொரு ஆசை தூண்டுதலையும் எதிர்த்தல் அவனுக்கு ஒரு சிறிய தோல்வி. ஆனா ஒவ்வொரு பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது அவனுக்கு ஒரு வெற்றி. அவன் தனது வெற்றிகளை இராச்சியங்கள் வீழ்ந்ததனால் அல்ல, இதயங்கள் வளைந்ததாலும், ஆன்மாக்கள் திரும்பியதாலும், ஒளி ஆண்ட இடங்களில் இருள் பரவியதாலும் அளந்தான். லூசிபர் மனிதர்களும் தேவதூதர்களும் இடை நடந்தான். காணப்படாம இருந்தாலும் எப்போதும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவர் விதைச்ச ஒவ்வொரு கிசுகிசுப்பும், வளர்த்த ஒவ்வொரு பயமும், ஊக்குவித்த ஒவ்வொரு பெருமை செயலும் பூமியை முழுவதும் விரிந்த கிளர்ச்சியின் சங்கிலியில் இன்னொரு இணைப்பாக ஆனது. மக்கள், பெண்கள், இராச்சியங்கள், நகரங்கள் ஆகியத்தால் நிரம்பிய உலகமே அவனுடைய போர் மேடையா மாறியது. அவ நிழல்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றத்தின் முதல்வர், இருளின் இளவரசன், பொறுமையாகவும் அமைதியாகவும் இடையறாத முறையில நகர்ந்தான். போர் நீண்டது, போராட்டம் பெரிது. ஆனால் லூசிபர் ஒருபோதும் சோரவில்லை.
அவன் கையால் மனிதர்களை வழிநடத்தினா. அவன் கிசுகிசுக்கள் வரலாற்றை வடிவமைத்தன. அவன் இருப்பு இதயங்களை பீடித்தது. ஒளி இன்னும் இருந்தது. கடவுளின் விசுவாசிகள் இன்னும் நிலைத்திருந்தனர். ஆனா நிழல்களின் இளவரசன் தன் ஆட்சியில காணப்படாம எதிர்ப்பின்றி செயல்பட தொடங்கினான். இறுதி போற முவாதக நாள் வரும் வரை அவன் இருளில் கட்டி எழுப்பிய அனைத்தும் ஒளியின் சக்தியை எதிர்கொள்ளும். அந்த நாள் வரை நிழல்களின் போர் அமைதியாகவும் காணப்படாமல் என்றும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. லூசிபர் விழுந்து போன கால நட்சத்திரம் தம் பார்வையை பூமியின் அரியணைகளுக்கு திருப்பினான். மனிதாட்சி நடத்துவோர், அரசர்கள், பேரரசர்கள், படைத்தலைவர்கள், ஆள் அவரவர் பெரிய விளையாட்டு பலகையில ஒரு பாகங்கள் மட்டுமே. அவர்களை நகர்த்தும் அந்த காணாத கை அவனே. அவன் அவர்களுக்கு முன் பிரகாசமா தோன்றவில்லை. ஏனெனில் பெருமை வெளிப்படையான அதிகாரத்தை நிராகரிக்கும். அதற்கு பதிலாக அவன் சந்தேகங்களை கிசுகிசுத்தான், ஆசைய தூண்டினான், விருப்பங்களை ஊட்டினான். ஒரு திடீர் பொறாமை எண்ணும், அதிகாரத்துக்கான இயக்கம், சந்தேகத்தின் விதை, இவைதான் அவன் அம்புகள். காணப்படாதவை ஆனாலும் துல்லியமானவை. ஒரு ஊழல் முடிவு ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும். ஒரு காம ஆசை ஒரு நாட்டை துரோகிக்க முடியும். அரசர்களின் ஆசைகள்ல அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் அவர்களின் தேர்வுகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை தீர்மானிச்சன. ஒரு ஆட்சி நடத்துபவர் பெருமை, கோபம் அல்லது பேராசையில செயல்பட்டா அவன் விருப்பத்துக்கு ஒரு பாத்திரமாகி விடுவான். போர்கள் வெடித்தன, செல்வம் குவிக்கப்பட்டது, குற்றமற்றவர்கள் துன்புற்றனர். இதையெல்லாம் அவன் திருப்தியுடன் பார்த்தான். ஏனெனில் இதயத்தின் இருள் ஏக் ஐ வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றும் என்பதை அவன் அறிவான். மிகுந்த ஆசையுடன் வெற்றிகளை அடைந்தவர்களும் பெருமை மற்றும் ஆடம்பரத்தில் அவனது கட்டுப்பாட்டுக்குள் விழுந்து விடுவார்கள். அவ்வாறு வெற்றிகளும் அவனது திட்டங்களுக்கு உதவின. லூசிபரின் சூழ்ச்சி கூட்டணிகளிலும் துரோகங்களிலும் விரிந்தது. ஆலோசகர்களின் இதயங்கள்ல சந்தேகத்தை, படைத்தலைவர்களின் மனங்கள்ல பொறாமைய, நாடுகளின் இதயங்கள்ல பயத்தை அவன் மெல்லிசையா கிசுகிசுத்தான். ஒரு கூட்டணி சிதறியது, ஒரு ராஜ்யம் மற்றொன்றை எதிர்த்தது. இவை அனைத்தும் அவளது பொறுமையான கையால நடத்தப்பட்டது. குழப்பத்தில் அவன் செழித்தான். மனித ஆசை, பணிவோ அல்லது கீழ்ப்படிதலோ இல்லாம இருந்தா அது அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது என்பதை அவன் அறிவான். ஒவ்வொரு போர் நடவடிக்கையும், ஒவ்வொரு அநியாயமான சட்டமோ, ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமோ அவனது காணாத போர்ல ஒரு வெற்றியா மாறியது. ஆனா அவன் வெறும் ஆட்சி அதிகாரிகளை மட்டும் நிற்கவில்லை. அவன் ஆலோசகர்கள், அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களின் இதயங்களுக்குள் சென்றான். ஆசை அல்லது பயத்தால கவரப்பட்ட ஒவ்வொரு இதயமும் அவனுக்கு ஒரு வெற்றியா இருந்தது. ஒவ்வொரு நெறிமுறையின்மையையும் நீதிக்கு பதிலாக சுயநல ஆசையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனது தாக்கத்தை விரிவாக்கியது. அவ ஊழலின் அடுக்குகளை, பாவத்தின் வலையமைப்புகளை மற்றும் மோசடியின் அமைப்புகளை உருவாக்கி தலைமுறைகளை வடிவமைத்தான். மனிதர்கள் தங்களை வரலாற்றின் வடிவமைப்பாளர்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களை அழிவுக்கு தள்ளும் மறைந்த சக்தியை அறியாமல் இருந்தார்கள். நீதியும் நற்குணமும் நாடிய விசுவாசமான அரசர்களும் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவ சந்தேகங்களையும் பயங்களையும் விதைத்தான். அவர்களின் தீர்ப்புகளை வளைக்கும் பொய்களை மெல்லிசையா சொன்னான். ஒரு தயக்கம், ஒரு கோபக்கணம், ஒரு நம்பிக்கையின் தளர்வு ஆலிவை பேரழிவுக்கு காரணமாகலாம். அவன் பொறுமையுடன் இருந்தான். பலவீனம் தோன்றும் சரியான தருணத்தை காத்திருந்து மெதுவாகவும் ஆனா பயனுள்ளதாகவும் தாக்கினான். அவரது தாக்கம் கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதன் விளைவுகள் இராச்சியங்களிலும் தலைமுறைகளிலும் தெளிவாக காணப்பட்டது. லூசிபரின் இறுதி இலக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, உலகையே கடவுளிடமிருந்து விலக்குவதே ஆகும். அவர் சமுதாயத்தின் அடித்தளங்களையே கெடுப்பதற்காக முயன்றார். நீதியை அடக்குமுறையா மாற்றினார். செல்வத்தை பேராசையால் குவித்தார். வணக்கத்தை பெருமையால் கெடுத்தார். மனிதர்களின் அகந்தையிலேயே அவர் மகிழ்ந்தார். ஒவ்வொரு தன்னை உயர்த்தும் செயலிலும், ஒவ்வொரு கிளர்ச்சியிலும் தன் தெரியாத ராஜ்யத்தை விரிவாக்குவதாக அவர் அறிந்திருந்தார். நகரங்கள் அவரது வழிகாட்டுதலால் எழுந்தும் விழுந்தும் இருந்தன. அரசுகள் ஒன்றோடொன்று போர் புரிந்தன. பெரும்பாலும் அவர் விதைத்த ஆசை அல்லது பயத்தால் கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவர் அரசர்களையும் நாடுகளையும் வடிவமைத்த போதும் மீட்பவரின் வருகை தவிர்க்க முடியாதது என்பது அவர் அறிவார். ஒவ்வொரு வெற்றியும் தற்காலிகமானது. ஒவ்வொரு கெட்டுப்போன இதயமும் கடவுளின் ஒளியால் மீண்டும் சீர்படுத்தப்பட முடியும். ஆனா இது அவர் பலவீனப்படுத்துள்ள, இது அவரது பொறுமையை வலுப்படுத்தி அவரது யோசனையை கூர்மையாக்கியது. நூற்றாண்டுகளுக்காக திட்டமிடவும், தலைமுறைகளை கட்டுப்படுத்தவும், அதிகபட்ச குழப்பத்தை விதைக்கும் சரியான தருணத்துக்காக காத்திருக்கவும் அவர் கற்றுக்கொண்டார். அவரது கை ஒவ்வொரு சிங்காசனத்தையும் தொட்டது. ஆனா எவரும் அதை காணவில்லை. அவரது தாக்கம் நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வடிவமைச்சது. ஆனா உலகம் தம் விதியை தானாகவே உருவாக்கி கொண்டதாக நம்பியது.
அரசர்களை சோதிக்கும் லூசிபர் ஆசை மற்றும் பெருமையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த காணாத ஆளும் சக்தி உலகம் முழுவதும் அமைதியா நகர்ந்து பாவமும் மோசடியும் நிறைந்த தன் வலைகளை நெசவினான். வரலாறு அவரது போர் வெளியானது. மனித இதயங்கள் அவரது போரின் ஆயுதங்களாக மாறின. ஒவ்வொரு அநியாய செயலும், ஒவ்வொரு துரோகம், அதிகாரத்திற்கு இயங்கும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு ஊழல் முடிவும் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக அவர் அமைத்த பெரிய திட்டத்துல ஒரு படியா இருந்தது. இருப்பினும் மீட்பவரின் ஒளி தூரத்தில் இருந்தாலும் தளராத சக்தியாக நிலைத்திருந்தது. இருளின் அரசனை எதிர்கொண்டு அவன் கட்டிய அனைத்தையும் அழிக்க தயாராக இருந்தது. லூசிபர் காலை நட்சத்திரம், படைக்கப்பட்ட தூதர்கள்ல மிக ரோஷனானவன், காலங்களை கடந்தும் கிளர்ச்சியில நடந்தவன். அவர் ஒளி வீசும் ஞானமும் மகிமையும் நிறைந்தவர். ஒரு காலத்துல கடவுளின் சிங்காசனத்துக்கு மிக அருகில் இருந்தவர். ஆனா பெருமை அவரை முழுமையா ஆட்கொண்டது. இப்போது அவர் இருளின் அதிபதி, மனிதர்களை ஏமாற்றுபவர், அரசர்களை சோதிப்பவர், விசுவாசிகளை குற்றம் சாற்றுபவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் காணப்படாம நகர்ந்தார், தனது திட்டங்களை நெசவினார், இதயங்களை வளைத்தார், இராச்சியங்களை கிளப்பினார், குழப்பத்தை பரப்பினார், மனிதர்களும் தூதர்களும் இருவரின் விசுவாசத்தையும் சோதித்தார். இருப்பினும் அவரது நீண்ட கிளர்ச்சியின் முடிவு அருகில் வந்துவிட்டது. வானங்கங்களே கலங்கிட, ஒளி தூய்மையானதும் தடுக்க முடியாததும் சக்தியை சேர்க்க தொடங்குச்சு. கடவுளுக்கு விசுவாசமான தூதர்கள் ஒளி வீசும் நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களின் கூட்டமா பிரகாசித்தனர். லூசிபர் செய்த ஒவ்வொரு கிளர்ச்சியும், ஒவ்வொரு கிசுகிசு சோதனையும், ஒவ்வொரு கெடுபிடியான இதயமும் இப்போது தீர்ப்பை எதிர்கொண்டது. வரவிருக்கும் மோதலின் ஈர்ப்பை அவர் உணர முடிந்தது. அவர் அறிந்ததற்கு மிஞ்சிய ஒரு பெரிய ஒளி அருகில் வந்தது. விமோசகர் உலகில வந்துவிட்டார். அவருடைய இருப்பு லூசிபர் உருவாக்கிய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் எதிர்கொள்ளும். லூசிபரின் பெருமை இதுவரை இல்லாத அளவுக்கு எரிந்தது. அவன் அரசர்களை ஏமாத்தினா, நாடுகளை வீழ்த்தினா, நூற்றாண்டுகளாக மனிதர்களின் இதயங்களை பாவத்துக்கு திருப்பினான். அவன் ஆட்சியாளர்களுக்கு பொறாமைய, தலைவர்களுக்கு பெருமைய, விசுவாசிகளின் இதயங்கள்ல பயத்தை கிசுகிசுத்தான். அவன் அமைதியாக யாரும் காணாம நகர்ந்தான். இருந்தாலும் அவனுடைய சக்தி முழுமையானதாக தோன்றியது. இப்போது முதன்முறையா அவன் ஏமாற்ற முடியாத ஒரு சக்திய, திருப்ப முடியாத ஒரு அதிகாரத்தை, தளராத ஒரு ஒளிய எதிர்கொண்டான். போர்த்தியோ அல்லது வாள்களோ இல்லாம காணாத உலகங்கள்ல துவங்கியது. லூசிபர் தன் வீண்ட தேவதூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்கொள்ள தயாரானான். அவர்களின் இறக்கைகள் இரவு போல் கருப்பாகவும், கண்கள் கோபத்தால் எரிந்தும், அவர்கள் வானத்தில் நிழல் போல் நகர்ந்தனர். அவன் கட்டளைகளை கிசுகிசுத்தான், அவர்களின் வஞ்சகத்தை கூர்மையாக்கினான், அவர்களின் பலத்தை நினைவூட்டினான். ஆனா அவன் அவர்களை ஊக்குவித்த போதும் அந்த ஒளி மேலும் பிரகாசமாக தளராம நிழல்களை ஒதுக்கிவிட்டது. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் அவர்களை சுற்றி பிரகாசமாகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் எண்ணிக்கையற்ற பெரும் படையுடன் நின்றனர். லூசிபர் எண்ணற்ற காலங்களில் சேர்த்து கொண்ட அனைத்து ஞானமும் சக்தியும் கொண்டு தாக்கினான். அவன் குற்றச்சாட்டுகளை வீசினான், குழப்பத்தை விதைத்தான், இருளின் அலைகளை விடுவித்தான். அவன் மனிதர்களின் இதயங்களிலும் நுழைந்து ஆசை காட்டி, ஏமாற்றி, சோதித்து, மீட்பரிடமிருந்து ஒரே ஒரு ஆன்மாவையாவது விளக்க முயன்றான். ஆனா அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்தது. பெருமை, பயம், பொறாம ஆகியவை கடவுளின் நிலைத்த ஒளிக்கு பிறகு தளர்ந்தன. வானகத்தின் காற்றே கூட அவனை எதிர்த்தது போல இருந்து. இறுதி மோதல் நிகழும் போது காலமே கூட மெல்லியதா உணரப்பட்டது. லூசிபர் போராடிய ஒவ்வொரு போரும், அவன் வளைத்த ஒவ்வொரு ராஜ்யமும், அவன் கெடுத்த ஒவ்வொரு பேரரசும் இப்போ தவிர்க்க முடியாத தீர்ப்பை எதிர்கொண்டன. அவன் வளைக்க முயன்ற மனிதர்களின் இதயங்கள் இப்போது உண்மையை நோக்கி இழுக்கப்பட்டன. அவன் கட்டுப்படுத்திய தலைமுறைகள், ஏமாற்றிய நாடுகள், பிரித்த குடும்பங்கள் எல்லாம் நீதியின் காணாத கையால் அழுத்தப்படுவதை உணர்ந்தன. அவன் கிசகிசுப்புகளால் பாதிக்கப்பட்ட பெருமைமிக்க ஆட்சி நடத்துனர்களுக்கே கூட அவர்களின் தேர்வுகள் அந்த ஒளியை எதிர்க்க முடியாது என்பதற்கான உண்மை இப்போது நேரில் வந்தது. லூசிபர் கோபத்துல கர்ஜித்தான். அவனுக்கு பெருமையா இருந்தது அவனது பெருமை தான், இப்போது அது அவனுக்கு வேதனையாக மாறியது. அவன் விழுந்த தேவதூதர்களை இறுதியா ஒருமுறை போருக்கு அனுப்பினான். நிழல்கள் உயிருள்ள கடலை போல நீண்டன. இருண்டும் சக்தி வாய்ந்தும் தடுக்க முடியாததை எதிர்க்க முயன்றன. ஆனா அவர்கள் பிடிக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விசுவாசமான இதயம் உறுதியாக நின்றது. ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு ஆசையும் தேவனுடைய பிரகாசமான நீதியின் முன் உருகி மறைந்தன. பல நூற்றாண்டுகளாக பரவலாகவும் பயங்கரமாகவும் இருந்த காளை நட்சத்திரத்தின் சக்தி சிதறத் தொடங்கியது. மீட்பவர், சூரியனை விட பிரகாசமாக ஒளிர்ந்தவர் அந்த மோதலின் நடுவில் இறங்கினார்.
லூசிபர் தெய்வீக இருப்பின் முழு பாரத்தையும் உணர்ந்தான். அவன் விதைத்த ஒவ்வொரு சந்தேகத்தின் கிசுகிசுவும் ஒவ்வொரு ஊழலின் விதையும் அளிக்கப்பட்டது. இருளுக்கு இழுக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒளிக்கு தள்ளப்பட்டன. அவன் கோபத்துல வெடிச்சு தன் முழு வஞ்சகமும் வலிமையையும் கொண்டு தாக்கினான். ஆனா அது பயனற்றதா இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூர்மையா உருவாக்கிய அவனது யோசனைகள் தோல்வியடைந்தன. அவனது பொறுமையும் அறிவும் ஏமாற்றத்துல அவனது வல்லமை எல்லாம் அந்த தடுக்க முடியாத ஒளிக்கு எதிராக பலவீனமாகிவிட்டன. இறுதியில காலை நட்சத்திரமே தள்ளப்பட்டான். ஒரு காலத்துல பிரகாசமா இருந்த அவனது இறக்கைகள் இப்போது கருப்பாகி கிழிக்கப்பட்டு விட்டன. அவனுடன் அவனை பின்தொடர்ந்தவர்கள் எல்லோரும் கிளர்ச்சிக்காக தயார் செய்யப்பட்ட அந்த பாழில் அலறி கொண்டு விழுந்தனர். வானகம் அதிர்ந்தது, பூமி நடுங்கியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பை துரத்திய நிழல்கள் நித்திய நீதியின் ஒளியில் மறைந்துவிட்டன. ஒவ்வொரு பாவச் செயலும், ஊழலுக்குள்ளான ஒவ்வொரு பேரரசும், ஒவ்வொரு ஆசமொழியும் எல்லாம் முடிவுக்கு வந்தன. ஆனா தோல்வியிலையும் லூசிபர் தன் பெருமையை விட்டுக் கொடுக்கவில்லை. இருள சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் அவன் கத்தி கோபித்தான், தலைவணங்க மறுத்தான். ஒரு காலத்தில் ஒப்பற்றதாக இருந்த அவனது பிரகாசம் உடைஞ்சு விட்டது, அவனது சக்தி அழிந்து விட்டது. ஆனால் அவனது வெறுப்பு மட்டும் மீதம் இருந்தது. அவன் ஒரு எச்சரிக்கையா பெருமையும் கிளர்ச்சியும் எதை ஏற்படுத்தும் என்பதற்கான நிழலா மாறிவிட்டான். நம்பிக்கையுள்ள தேவதூதர்கள் காலை நட்சத்திரம் இனி எழ முடியாதபடி மூடப்பட்டதை உறுதியுடன் பார்த்தனர். அவனது முழு தாக்கத்திலிருந்து விடுபட்ட உலகம் ஒளியின் மீட்பு தொடங்கியன உணர ஆரம்பிச்சது. மனிதர்கள் இன்னும் பாவத்தால் சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் உண்மையின் பாதையை இருளுக்கு எதிராக நிற்கும் வாய்ப்பு பெற்றனர். பூமியின் ராஜ்யங்கள் ஒரு காலத்துல அவனது வஞ்சகத்தால் வடிவமைக்கப்பட்டவ, இப்போது தங்களது தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொண்டன. இருப்பினும் விழுந்த தேவதூதர்கள்ல பிரகாசமானவரான லூசிபரின் கதை மிகப்பெரிய படைப்பும் கடவுளின் முன் தாழ்த்தப்படலாம் என்பதற்கான நினைவாகவே இருந்தது. காலை நட்சத்திரத்தின் முடிவு இறுதியானதா இருந்தது. நிழல்கள் விலகுன, விசுவாசிகள் மகிழ்ந்தனர். கடவுளின் ஒளி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசிச்சது. ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்த லூசிபர் இப்போது அகழியில் தன் பெருமையின் கைதியாக, கிளர்ச்சியின் சின்னமாகவும், அனைத்து படைப்புக்கும் எச்சரிக்கையாகவும் இருந்தான். போர் முடிந்தது, இருளின் ராஜ்யம் உடைந்தது, கடவுளின் நித்திய ஒளி தலை சிறந்து ஆண்டது. காலை நட்சத்திரத்தின் முடிவுக்கு பிறகும் லூசிபரின் நினைவு அனைத்து படைப்புகளின் மனங்களிலும் இதயங்களிலும் நிலைத்திருந்தது. இவன் இறுதி இருள தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் தாக்கம் உலகில சுவடுகளை விட்டு சென்றது. பெருமை, பொறாமை மற்றும் ஏமாற்றத்தின் நிழல்கள் இன்னும் மனிதர்களின் இதயங்களில் நிலைத்திருந்தன. கீழ்ப்படிதலும் கிளர்ச்சியும் இடையே நடந்த போர் மறைந்து விடவில்லை. ஏனெனில் ஒளி மற்றும் இருள் இடையே செய்ய வேண்டிய தேர்வு ஒவ்வொரு தலைமுறையிலும் தொடரும். வீழ்ந்தவை இனி உலகில வெளிப்படையாக நடமாடவில்லை. ஆனா அவன் கிசுகிசுக்கள் இன்னும் நுண்ணிய முறையில உணரப்படுகின்றன. ஒவ்வொரு சுயநலச் செயலும், ஒவ்வொரு கோப வெடிப்பும், ஒவ்வொரு இரக்கம் அல்லது தய மறுப்பும் அவன் பல வருடங்களுக்கு முன்பு விதைத்த கிளர்ச்சியின் முதல் விதையிலிருந்து வந்தவன். மனிதர்கள் இப்போது கடவுளின் ஒளிய தேர்ந்தெடுக்கும் கடமையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் அவன் விட்டு சென்ற நிழல் இன்னும் உலகில் காணப்படுகிறது. தேவதூதர்கள் ஜாதிகளுக்கிடையே நடந்து படைப்பாளிய நாடுபவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வலிமை சேர்த்தனர். அவர்கள் எச்சரிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்தார்கள். கீழ்ப்படிதலின் சக்தி, நம்பிக்கையின் வலிமை, பணிவின் ஆசீர்வாதங்களை காட்டினார்கள். லூசிபரின் பாரம்பரியம் அவனை தொடர்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு சோதனையாக மாறியது. ஆசை மயக்கத்தை எதிர்க்க, கடவுளை நம்ப, இருளால் தொடப்பட்ட இடங்கள்ல ஒளியை எடுத்து செல்ல. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டு அகலியில் இருந்தான், நினைவுகளும் கோபமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை பாதிக்க முடியல. ஆனா பெருமை, வருத்தம் மற்றும் எதிர்ப்புட அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல தான் அடைந்த உயரங்களை, பெற்ற புகழ, பரலோக அரியணை அறையின் பிரகாசத்தை அவன் நினைவு கூர்ந்தான். இப்போது அவன் தன் கிளர்ச்சியின் கைதியா, படைப்பின் கதையில செதுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா மாறிவிட்டான். ஆனா அந்த இருளின் இடத்துல அவனுள் ஒரு புதிய எண்ணம் கிளம்பியது. அது நம்பிக்கையோ மீட்போ அல்ல, ஆனா நினைவில் நிலைத்திருக்க வேண்டும்ன்ற ஒரு உந்துதல் மட்டும். தோல்வியிலும் கூட பயமும் புராணங்களும் மூலம் உலகை வடிவமைக்க ஒரு வழியா அவன் தேடியான். அவனது வஞ்சகம், அவன் வீழ்ச்சி, அவன் செலுத்திய தாக்கம் பற்றிய கதைகள் மனிதர்களிடையே சொல்லப்பட்டன. நிழல்கள்ல கிசுகிசுக்கப்பட்டன. எச்சரிக்கை கதைகள்ல நினைவு கூறப்பட்டன. இதுலதான் அவன் ஒரு கசப்பான ஆறுதலை கண்டான். மீண்டும் எழ முடியாவிட்டாலும் அவன் பெயர் கிளர்ச்சி மற்றும் பெருமையின் சின்னமாக நிலைத்திருக்கும்.
இதற்கிடையில மனிதர்கள் கடவுளை கீழ்ப்படிதல கட்டுப்பாடின்றி உள்ள இதயங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை பற்றி தங்களது புரிதலை மீண்டும் கட்டி எடுத்தனர். வீழ்ந்த தேவதையின் கதை எச்சரிக்கையும் வழிகாட்டுதலுமா மாறியது. நம்பிக்கையுள்ள இதயங்கள் தீமையை எதிர்க்க முடியும், பாவத்தை வெல்ல முடியும், ஒவ்வொரு தேர்வும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டன. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கான சோதனைகளை எதிர்கொண்டாலும் கடவுளின் ஒளி எப்போதும் மீதமுள்ள நிழலை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆவிக்குரிய உலகம் கிளர்ச்சியாளர்களால சுத்திகரிக்கப்பட்டிருந்தானோ எப்போதும் விழிப்புடன் இருந்தது. லூசிபரின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பார்த்த தேவதைகள் தங்கள் பணியை தொடர்ந்தன. படைப்பை காத்து மனிதர்களை வழிநடத்தி தேர்வு செய்யும் சுதந்திரம் விளைவில்லாமல் கிளர்ச்சியாக மாறாமல் பார்த்துக் கொண்டன. அவ்வாறு கதை முன்னேறியது. மானை நட்சத்திரம் முடிந்துவிட்டாலும் அவனது வாழ்க்கையும் வீழ்ச்சியும் சொல்லும் பாடங்கள் எப்போதும் நிலைத்திருந்தன. படைப்பு என்றென்றும் மாறிவிட்டது. நிழல் வெற்றி பெறுவதால் அல்ல, ஆனால் ஒவ்வொரு இதயமும் முயற்சி செய்த ஒருவரின் நினைவுகளை ஏந்தி கொண்டிருந்ததால். இருள் தோற்கடிக்கப்பட்டது, ஆனால் அதன் எதிரொலிகள் தொடர்ந்தன. அவை தைரியம், நம்பிக்கை மற்றும் பெருமையை விட ஒளியை தேர்வு செய்யும் நிலையான போராட்டத்தை வடிவமைத்தன. போர் முழுமையா திரும்பவில்லை, ஆனால் அதன் தடம் நிரந்தரமாயிருந்தது.

அவன் தோல்வியில கூட கிளர்ச்சியின் கதை ஞானத்தை கற்றுத்தரும் என்பதை நினைவூக்கியது. மாலை நட்சத்திரம் மறைந்து விட்டாலும் ஒளி மற்றும் நிழல், கீழ்ப்படிதல் மற்றும் பெருமை ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொரு மனித கதையிலும் என்றும் தொடர்ந்தது. உலகம் முன்னேறியது. தலைமுறைகள் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து இறந்தனர். ஆனாலும் மாலை நட்சத்திரத்தின் நினைவு ஒருபோதும் மங்கவில்லை. லூசிபர் ஆழ்ந்த இருள வீசப்பட்டிருந்தாலும் அவனது கதை தொடர்ந்தது. தேவதூதர்களிடையே கிசுகிசுக்கப்பட்டு மனிதர்களின் இதயங்களில் சுமக்கப்பட்டு வானகத்திலும் நினைவு கூறப்பட்டது. அவனது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு எச்சரிக்கையா, பெருமை ஆசை மற்றும் படைப்பாளிக்கு எதிரான கிளர்ச்சி என்ற கதையா மாறியது. தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரே போல் கடவுளை விட்டு விலகுவதின் ஆபத்தையும், கீழ்ப்படிதலை விட அதிகாரத்தை நாடுவதின் விலையும், பணிவை மறப்பதின் ஆபாயத்தையும் அவன்ல பார்த்தன. பூமி ஒளியால் நிரம்பி இருந்தாலும் நிழல்கள் இன்னும் இதயங்கள்ல தங்கி இருந்தன. பொறாம, பேராச, சுயநலம் அல்லது பெருமை எனும் ஒவ்வொரு செயலிலையும் வீழ்ந்த தேவதூதரின் தாக்கம் ஒரு சுவடாயிருந்தது. மனிதர்கள் இந்த நிழல்களை சிறிய முறையிலும் பெரிய முறையிலும் எதிர்கொண்டனர். ஒரு தலைவரை ஆசை கவரலாம், ஒரு பெற்றோரை கோபம் கவரலாம், ஒரு குழந்தைய கீழ்ப்படியாம கவரலாம். ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வு அவர்களுடையது. இந்த சோதனைகள்ல ஆண்களும் பெண்களும் எதிர்த்து நிற்கவும், கடவுளை நம்பவும், நியாயமானதை பற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டார்கள். கதிரவன் நட்சத்திரத்தின் நினைவு ஒரு வழிகாட்டியாகவும் அமைதியான ஆசானாகவும் இருந்து நம்பிக்கையை விட பெருமை மேலோங்கும் போது என்ன நடக்கிறது என்பதை காட்டியது. தேவதூதர்கள் மனிதர்களிடையே தெரியாமல் நடந்தனர். வழிகாட்டலும் பாதுகாப்பும் ஆறுதலும் வழங்கினர். அவர்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் கிசுகிசுத்தனர். பலவீனமானவர்களின் மனதை உறுதிப்படுத்தினர். விசுவாசிகளுக்கு கடவுளின் ஒளி மிக கருமையான சோதனைகளையும் வெல்லும் என்பதை நினைவூட்டினர். ஒவ்வொரு விசுவாசமான ஆன்மாவும் ஒரு நம்பிக்கையின் ஒளி கோபுரமா, லூசிபரால் விட்டுச் செல்லப்பட்ட நிழல்களுக்கு எதிரான ஒரு சிறிய வெற்றியா மாறியது. ஒவ்வொரு கீழ்ப்படிதலும், தயவும், இரக்கமும் ஒரு காலத்துல பரலோகத்தை அதிர வைத்த கிளர்ச்சிக்கு எதிரான ஒரு வெற்றியா இருந்தது. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டாக எழியிருந்தான், நினைவுகளும் கோபமும் வருத்தமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை தொட முடியல. ஆனாலும் உலகம் தன்னை எதிர்த்து திரும்புவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு நீதிமான செயலும், கடவுளை பின்பற்றும் ஒவ்வொரு தேர்வும், பெருமையும் ஆசையும் எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனதும் அவனுக்கு அமைதியான கண்டிப்பாக இருந்தது. கடவுளுடன் போட்டியிட விரைந்தவன் இப்போது தன் சொந்த திட்டங்கள், படைப்பின் சுதந்திர விருப்பமும் விசுவாசமும் மூலம் முற்றிலும் முறியடிக்கப்படுவதை மட்டும் பார்க்க முடிந்தது. தோல்வியிலும் கூட லூசிபரின் கதை ஒரு நோக்கத்துக்காக பயன்பட்டது. அவன் எழுச்சியும் வீழ்ச்சியும் மூலம் படைப்பு கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல அவன் எல்லா தேவதைகளிலும் பிரகாசமானவன், காலை நட்சத்திரம், அழகு, ஞானம், ஒளி ஆகியவற்றால் நிரம்பியவன். ஆனா அவனுடைய இதயத்துல பெருமை வேரூன்றிய போது அவனும் விழுந்து விட்டான். அவனுடைய கிளர்ச்சி ஒரு பாடமா மாறியது. எந்த வரமோ, எந்த திறமையோ, எந்த மேன்மையோ பெருமை மற்றும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளிலிருந்து ஒரு ஆன்மாவை காப்பாற்ற முடியாது. அவனுடைய சூழ்ச்சி, பொறுமை, சக்தி ஆகியவை வலுவானவை. ஆனால் அவை கடவுளின் நித்திய ஒளி மற்றும் நீதியை ஒருபோதும் வெல்ல முடியாது. அந்த பாடம் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிறது. தேவதைகள் அதை நினைவு கூறுதன, மனிதர்களும் அதை நிவில் வைத்திருந்தன. ஒவ்வொரு காலமும் தன் சொந்த சோதனைகளையும், தன் சொந்த ஆசைகளையும், ஒளி மற்றும் நிழல் இடையிலான தன் சொந்த போரையும் எதிர்கொண்டது. பெருமை வீழ்ச்சிக்கு காரணமானது, ஆனா பணிவு ஆசீர்வாதத்தை தருகிறது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கடவுளின் அருளை ஈர்த்தன. மேலும் நிழல் எவ்வளவு சூழ்ச்சியோ அல்லது பொறுமையோ இருந்தாலும் ஒளி எப்போதும் இருள வென்றது. இருப்பினும் லூசிபரின் கதை நம்பிக்கையையும் கொண்டிருந்தது. ஏனெனில் ஆசை வலுவாக இருந்தாலும், நிழல் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒளி அதை வெல்ல முடியும் என்பதை அது காட்டியது. ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஒவ்வொரு இதயத்துக்கும் தேர்வு செய்யும் சக்தி இருப்பத, ஒவ்வொரு ஆன்மாவும் இருளை எதிர்க்க முடியும் என்பத, மேலும் ஒவ்வொரு தைரியமும் விசுவாசமும் முக்கியம் என்பதை இது நினைவூட்டியது. வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் பாரம்பரியம் எச்சரிக்கையும் வழிகாட்டியும் ஆனது. ஒளியின் மதிப்பை கற்றுத்தந்த ஒரு நிழலாக இருந்தது. வானகத்துல தேவதூதர்கள் கடவுளின் நிலையான வெற்றியில மகிழ்ந்தனர். பூமியில மனிதர்கள் தேர்வுகளுக்கு விளைவுகள் உண்டு. பாவம் துக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் நம்பிக்கை மிகுந்த பொறுமையும் சூழ்ச்சியையும் கொண்ட ஏமாற்றுபவர்களை கூட வெல்லம் மியூ என்ற அறிவை முன்னெடுத்தனர். பெருமை மற்றும் பணிவு, பாவம் மற்றும் நீதிமை, ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலையும் தொடர்ந்தது. ஆனா நிலையான உண்மை தெளிவாவே இருந்தது. கடவுளின் ஒளியை யாராலையும் வெல்ல முடியாது. அன்பும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எல்லா நிழலையும் தாண்டி நிலைத்திருக்கும்.
எதிரியுமான சோதிப்பவருமான குற்றம்

பவருமான லூசிபர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் அவரது கதைப்படைப்பில் என்றும் பதிந்திருந்தது. அது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு கதை. ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் விசுவாசிகளை வழிநடத்தவும் பெருமையின் ஆபத்துகளை எச்சரிக்கவும் பயன்படும் ஒரு கதை. ஒரு காலத்துல வானங்களை ஒளிர வைத்த அவரது பிரகாசம் இப்போது ஒரு நிழலா, ஒரு பாடமாக, ஒரு எச்சரிக்கை கதையா மாறிவிட்டது. இந்த வகையில காலை நட்சத்திரத்தின் கதை தொடர்ந்தது மகிமையில் அல்ல, நினைவில் என்றும் நிலைக்கும் அந்த பாடத்தை போதிக்க. கடவுளின் ஒளி என்றைக்கும் நிலைத்திருக்கும், கிளர்ச்சியின் நிழல் அதை ஒருபோதும் வெல்ல முடியாது. அவ்வாறு உலகம் தாவழியில நடுங்கடு, ஒளி வானத்தையும் பூமியையும் நிரக்கிறது. மனிதர்கள் இன்னும் சோதிக்கப்படுகிறவர்களாயிருந்தாலும் பணிவும் நம்பிக்கையும் கொண்ட கீழ்ப்படுதலின் வழியை அறிந்திருந்தார்கள். வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் நிழல் நிலைத்திருந்தது. ஆனா அது ஒவ்வொரு இதயத்துக்கும் கடவுளை பின்பற்றலாமா அகம்பாவத்தை பின்பற்றலாமா என்ற தேர்வை நிலைவூட்டும் ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. போர் முடிஞ்சுவிட்டது. அந்த பாடம் என்றும் நிலைத்தது. கடவுளின் ஒளி எப்போதும் விட அதிகமா பிரகாசிச்சது.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16.
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பொல்லாத நாட்கள். அதனால என்ன நாட்கள் பொல்லாதவனவர்களால் நம்ம என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நம்ம கொடுத்த நாட்கள், நம்ம கொடுத்த நேரங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கத்திற்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம எப்படியானால் வாழலாம். இந்த வாழ்க்கையில வந்து ஆண்டு பிரியமில்லாம வாழ்நாள் வாழலாம். நிறைய பேர் பாருங்க, சீனமாலையும் சீரியல்லையும் இன்னும் பல பேதமான காரியங்கள்லயும் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள்லயும் அடிமையா இருக்காங்க, அப்படி வாழலாம். ஆனா கத்திற்காக பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் வந்து நமக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கத்து வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோமானால் ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படியானால் வாழ்நாள் வாழ்ந்தா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன செஞ்சிருங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. தங்கத்தோட மேலானது. யோவான் சுவிசேஷம் 5:4.
1: பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது
0: பாத்தீங்களா? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுக்கு தான் சொல்றாரு, பகல் காலம் இருக்க மட்டும் பிதாவின் அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம போய் கைப்பறி யாருக்காவது கொடுக்கலாமா? யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லலாமா? இல்ல நம்ம சேவம் பண்ணலாமா? அப்படின்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் முடியாது. பைபிள் வாசிக்கலாம், பைபிள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம், பைபிள் வசனத்தை கூட கிடைக்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி, கர்த்தர் வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம பைபிளை தேடினாலும் பைபிள் கிடைக்காது, செபிக்கிற ஆட்களை தேடினாலும் ஆட்கள் கிடைக்காது. எங்கேயாவது சரி சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. நம்ம இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தாட்டா அப்புறம் அது ஒரு நாட்கள் வருமா நினைச்சாலும் வரவே வராது. அதனால நம்ம எங்க போனாலும் தேடும். அதான் ஆண்டவராக இயேசுக்கிட்டே சொல்றார், பகல் காலம் இருக்கு மட்டும் என் அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் ஜெபிக்கணும், துதிக்கணும், எங்கேயாவது யாருக்காவது கூட போய் ஜெபிக்கலாமா, யார்ட்டையாவது ஒரு கத்தடி வார்த்தை கேட்கலாமா நினைச்சா நீங்க எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. பைபிள் வாசனா கூட ஒரு ஆறுதலா இருக்கணும் நினைச்சா கிடைக்காது. ஆமோசில் வாசித்து பாருங்க, ஆமோசின் புஸ்தகம் 8:11.
1: இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல.
0: அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல,
1: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல,
0: தண்ணி கிடைக்காத அந்த தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம்,
0: கர்த்தருடைய வசனம், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம்
1: கேட்க கிடையாத பஞ்சத்தை
0: கேட்கவே முடியாது. கேட்க கிடையாது, வாசிக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கேட்க கிடையாத
1: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: யார் சொன்னது? கர்த்தராகி ஆண்டவர் தான் சொன்னாரு. பஞ்சம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் சொல்றாரு. கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், எங்கெல்லாம் போய் அதுதான் அதுக்கடுத்து வாசிங்கன்னா சமுத்திரம் எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் கர்த்தருடைய வாசத்தை அப்படி புள்ள வாசரு.
1: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட, ஒரு சமுத்திரம் தொடங்கி
0: மறு சமுத்திரம் மட்டும்
1: வட திசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள்.
0: இப்படிப்பட்ட நாட்கள் தான் நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜன படுத்திக்கோங்க. பைபிள் வாசிங்க, செவிங்க, துதிங்க, கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. இப்ப நீங்க அழுதாலும் கிடைக்க முடியாது. புத்தியில்லாத கண்ணிகளை பார்க்கிறோம். மத்தேயு 25 புத்தியில்லாத கண்ணிகள் வந்து கதை தட்டுறாங்க. தீவெட்டி இருந்தது, எண்ணெய் மட்டும் இல்ல, வாங்க பொருட்களை கதை மூடிச்சு. அவங்க வந்து கர்த்தாவே எனக்கு கதை தரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு தரணும் அறியே. மத்தேயு சுவிசேஷம் 25:10 மாத்திர வாசிங்க. 10:11. நீங்கள் எல்லாரும் பைபிள் தயவுசெய்து எடுத்துக்கோங்க.
1: அப்படியே
0: அப்படியே
1: அவர்கள் வாங்க போன போது,
0: அந்த புத்தில்லாத கன்னிகள் வாங்க போன போது,
1: மணவாளன் வந்துவிட்டார்.
0: மணவாளன் வந்துவிட்டார்.
1: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம என்னதான் தேடணும்னு நினைச்சாலும் தேட முடியாது. கதவு அடைக்கப்பட்டது. பின்பு
1: மற்ற கன்னிகைகளும்
0: வந்து
1: ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: அவங்களுக்கு புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. உங்க வாங்க போனதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எவ்விடத்த நான் உங்களை என்ன செய்யல அறியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம்லாம் வாழ்ந்து, ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம்னு மனசோம்னா, கத்தர் வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ எவ்விட தரோ ஏன்னா உங்களை அறியலன்னு சொல்வாரு. அந்த நிலைக்கு போயிடாத வெடிக்கி நாட்கள் பொல்லாதான் அப்படின்னா காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தும். நம்ம கொடுத்த நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? பிரயோஜனப்படுத்தணும். நாளை பாத்துக்கலாம், நாளை பாத்துக்கலாம்னு சொன்னா நாளைக்கு நம்மளுடையது இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். லேட்டா கத்துரு வரலாம் சொல்லு, நான் உங்களை அறியல, நீங்க எவ்விடத்தாலோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பார்த்தா எண்ணெய் இல்ல அவங்க கிட்ட. அது மாத்திரல, கத்திரி பிரியமான வாழ்க்கை வாழாதனாலதான் நீ எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்கோ என்ன இருக்கோ இல்லையோ கத்திற்காக நம்ம வாழ்வோமானா கத்திர ராஜ்யத்துல நித்திய காலமா நித்தி காலமா வாழ முடியும். இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழுதாலும் கிடைக்காது. எபிரேயன் புஸ்தகம் 12:16 அந்த நாட்கள் அழுதாலும் கிடைக்காது. கண்ணீர் விட்டாலும் மனம் திரும்ப முடியாது.
1: ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு
0: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: ஏனென்றால்
0: பிற்பாடு
1: அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
0: விரும்புறாரு. அந்த ஏசா எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புறாரு. விரும்பியும்
1: ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார்கள்.
0: ஆமாறிமானவர்களே, இந்த காலத்துல மனம் திரும்பாவிட்டால் கண்ணீர் விட்டு அழுதாலும் கதறி அழுதாலும் மனம் மாறுதலை காண முடியாது. இந்த கொடுத்த நாட்கள் அதுதான் கத்திர வேதம் சொல்லுது. நாட்கள் பொல்லாது ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுதல் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பல் காண முடியாது. நம்ம கொடுத்த நாட்கள் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். நம்ம எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் ஆண்டு பிரியமான பிள்ளை இல்லாம எப்படிலாம் வாழ்றோமோ அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் 10:6.
1: இனி காலம் செல்லாது.
0: இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது. எங்க வெள்ள வரும், எல்லா இடத்துலயும் வெள்ள வருது, பஞ்ச வருது, தீ பிடிக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவங்க மத்திய 24 அதிகாரி வீட்டுல வாசித்து பாருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாத ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நமக்கு என்ன காலங்கள், நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், நம்ம ஆசிக்கு கேட்ட முதலாவது பகுதி ஓசியான் புஸ்தகம் 10:12.
1: அவரை தேட காலமாயிருக்கிறது.
0: இது என்ன காலம்? இது இயேசு கிறிஸ்து தேட காலம். இந்த காலத்துல அங்க போகணும் இங்க போகணும் நிறைய பேர் பாருங்க, நிறைய காலங்களில் இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க சுத்தி பார்க்க போனோம், இங்க சுத்தி பார்க்க போனோம், காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. சினிமா போகிறது, அங்க சுத்தி பார்க்க போறதும், இங்க சுத்தி பாக்கறதும், நாட்கள் வேஸ்ட் பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் சொல்லி நாட்கள் எதை பண்ணிடுற வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியத்தை வந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ விலைக்கு கொடுக்கறாரு. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள். இங்க போறது இப்படி இருந்தா கத்தரை தேட முடியாது. நம்ம அங்க போகணும் பொழுது கழிக்கிறதுக்காக, அங்க போகணும் இங்க போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த நேரத்துல சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பார்க்கலாம். அந்த நேரத்துல எப்படியாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அழுதாழ்ந்த நாட்கள் கிடையாது. கத்தரை தேடக்கூடிய காலம். என்ன காலம் சொல்லுங்க? கத்தரை தேடக்கூடிய காலம். இந்த நாள் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு நாள் கிடைக்காது. அதான் இங்க சொல்றாரு, ஏசாயின் புஸ்தகம் 55:6.
1: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்,
0: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
1: அவரை தேடுங்கள்,
0: அவரை தேடுங்கள்.
1: அவர் சமீபமாயிருக்கையில்,
0: அவர் சமீபமாயிருக்கையில்
1: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்,
0: அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டடித்தக்க சமயம், கர்த்தரை கண்டடித்தக்க சமயம். இன்னொரு காலம் வராது. இதுதான் கண்டடித்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி நமக்கு தேடணும். தேடணும்னா கர்த்தர் வரப்போறாரு. ஒரு வருகைக்கு நம்ம தேடி அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தேட வேண்டும். நம் பொழுதுபோக்குக்காக ஏதோ வேற வேற காரியங்களை செய்துட்டு இருப்போம்னா, நிறைய பேர் செய்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் போனன் நோண்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போனன் ஓன்றது பொழுதுபோக்குக்கு உண்டான காரியங்கள் இந்த நம்ம தேசத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் நம்ம தேசத்துல உலகம் முழுமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா கத்திர வேதம் சொல்லி இது என்ன செய்ய, இது என்ன காலம்? கத்தரை தேடக்கூடிய காலம். நம்ம கத்தரை தேடுவோம். யோசா பத்து சொல்றாரு, வாசு பிறகு 2:4. அப்படியே
1: யூதா ஜனங்கள்,
0: யூதா ஜனங்கள்
1: கர்த்தரிடத்திலே,
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட கூடினார்கள்.
0: எது கூடினார்களா? சகாயம் தேட கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து,
0: எல்லா பட்டணங்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து
1: அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களா? கர்த்தரை தேட வந்தாங்க. எதுக்கு? சகாயம் பெற. நம்மளும் இந்த காலத்துல கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நாள் கிடையாது. பிரியமானவர்களே, காலங்கள் கொடிய காலம். 3:1. இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா பாருங்க.
1: மேலும்
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்,
0: பாத்தீங்களா இருக்காங்களா இல்லையா, மனுஷர்கள் தற்பிரியராயும்,
1: பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரன் நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறது? பணம் சம்பாரிச்சா போதும். வீம்புக்காரராயும்,
1: அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: எந்த பிள்ளைகளாவது தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படுப்பாமா அப்படின்னு தானே போய் சொல்லுதுங்க. பாருங்க, தாய் தப்பன் கீழ்படியாதவர்களாயும்,
1: நன்றி அறியாதவர்களாயும்
0: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
0: துரோகிகளாயும்
1: துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: பலன் என்ன செஞ்சாங்களா? மறுதளிப்பவராய் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
0: கடைசி காலம், அதான் கடைசி காலம். எப்படி காலமா இருக்கும்? கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 5 எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம். அதனால என்ன செய்யணும்? இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுறா வெளிக்கு. இது கர்த்தரை தேடக்கூடிய காலம். 2 வாசித்தோம், யோசா பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம். 2:24.
1: அப்படியே யூதா ஜனங்கள்
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட
0: கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: அவர்கள் எல்லாரும் என்ன, எங்க வந்தாங்களா? எல்லா பட்டணங்களும் எங்க வந்தாங்க? கர்த்தரை எதுக்கு? சகாயம் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க, அதுல 13 வசனம், 2:20:13.
1: யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும்,
0: பாத்தீங்களா அவங்க மட்டும் வரல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்,
1: அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட, கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
0: கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? எதுக்கு நின்றாங்க? கர்த்தர தேட. பெண்ஜாதிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், குமாரரும் கூட. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வாலி பிள்ளைங்க எங்க போயிட்டு வரட்டும், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், இங்க போயிட்டு விட்டுறோம். வாலிபர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நான் கேட்பாரு இல்லையா? குமாரர் கூட எல்லாரும் வந்து எங்க நின்னாங்களா? எங்க நின்னாங்க? அவருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க நின்றாங்க? எல்லாம் கர்த்தர தேட அவருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கோம்? நம்ம எப்படி இருக்கோம்? எல்லாம் குடும்பங்களும் எப்படி இருக்கோம்? யோசித்து பாருங்க. இல்லைனா இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள், இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கர்த்தர் தேடக்கூடிய காலம், நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவனை தேடக்கூடிய காலம். அல்லேலூயா. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 9:10.
1: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை,
0: உங்களை தேடுகிறவர்களை
1: நீர் கைவிடுகிறதில்லை.
0: நீர் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் தேடுறாங்களோ அவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடினா கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். இது தேடக்கூடிய காலம். அல்லேலூயா. இது கர்த்தர் கூட தேடக்கூடிய காலம். அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் சொன்னார் சொன்னதுதான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒன்றுமே ஒளிந்து போகாது, ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. அல்லேலூயா. ரெண்டாவது இது என்ன காலம்? ஜாபான் சுவிசேஷம் 4:21.
1: எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
0: எங்கும், எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ற காலம் வருகிறதுன்னு சொன்னாரு. இந்த காலம் இப்ப வந்துருச்சு. எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ளலாம். நம்ம எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். இப்ப தொழுது கொள்ளபடி காலம் இதுதான். எப்படி அவர் தொழுது கொள்ளணுமா? 29:2.
1: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை,
0: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை
1: அவருக்கு செலுத்துங்கள்.
0: அவருக்கு செலுத்துங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: கர்த்தரை தொழுது. நம்ம உள்ளத்துல பாட்டு பாடிட்டு எங்கேயோ பாத்துட்டு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பாத்துட்டு ஒரு கடமைக்கா பாடக்கூடாது. அவர் என்ன சொல்ற? பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ளணும். எங்கேயோ பார்த்துட்டு, எங்கேயோ யோசிச்சுட்டு, எங்கேயோ சிந்திச்சுட்டு வாய்ட்டு மாத்திரம் பாடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். நம்ம அவர் தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
0: நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி, அவர் தொழுது கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், தொழுது கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 4:23.
1: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்வதுடைய காலம் வரும். உண்மையாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். என்ன செய்யணும்? உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அதான் மார்க்கு லூசு விசேஷம் ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள சொல்றாரு பாருங்க. மார்க்கு லூசு விசேஷம் 7:6-7.
1: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
0: நான் முதல் சொல்றேன் பாத்தீங்களா, என்ன செய்யறோம்? உதடுனால ஸ்தோத்திரம் சொல்றோம்.
1: அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம், நம்ம இருதயம் எங்க இருக்குதா? ஆண்டவரை விட்டு தூரமா விலகி இருக்கிறதா? நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம இப்படி இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆண்டவரே என் இருதயமோ விட்டு விலகி தூரமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம்.
1: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து
0: நிறைய இந்த செவப்புஸ்தம் அது இது வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் கற்பனைகளை உபதேசமா போதித்து
1: வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும்.
0: வீணா என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, வீணா ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம இறுதி எங்கேயோ இருக்கும், யோசனை எங்கேயோ இருக்கும், இங்க நம்ம பாடுவோம், வேடிக்கை பார்ப்போம், வராங்க யாரு வராங்க போறாங்க பாடுவோம். அந்த ஆராதனை தேவன் விரும்புறது இல்லை, உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும். ஆண்டவர் கேப்ப, ஆண்டவர் உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படி கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் பொல்லாத ஆனப்படிகள் காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரவச்சு முத கத்துற தேடுற காலம், ரெண்டாவது என்ன செய்யணும், கத்துற தொழுது கொள்ளணும். ஏதோ கடமைக்கு இல்லை, ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ இல்லை. நம்ம பாடும்போது உண்மையாக பாடணும், பரிசுத்த அலங்காரத்துடனே பாடணும். அது மாத்திரம் ஸ்தோத்திர பண்ணி நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளணும் உள்ளாடி இதயத்திலிருந்து. அதை ஸ்தோத்திர பண்ணுவீங்களா, எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா, மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். வாசித்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:29.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்
1: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
0: மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும். ஆண்டவர் பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். ஒரு இது வரணும், ஏசா மனம் போல வாழ்ந்தாரு, ஆனா அப்புறம் வரும்போது அவர் நினைச்சாலும் முடியாம போயிடுச்சு. புத்தில கண்ணிகள் அலட்சியமா இருந்தாங்க, புத்தியுள்ள கண்ணிகள் நினைச்சாங்க. என்ன அவங்களுக்கு கூட என்ன இருந்தது, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் தீவெட்டி எதை குடிக்க, ரட்சிப்பு இருந்துச்சு, எண்ணெய் எதை குடிக்க, பரிசுத்த ஆவியான் இருந்தாரு. புத்தி இல்லாத கண்ணியில என்ன இல்ல, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. போயிட்டு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆயத்தப்பட்டு பின்னால ஆயத்தப்படலாம், அவர் அரணி பாத்துக்கலாம்னு சொல்லி வந்து ஆயத்தப்பட்டு வந்து காத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, எவ்விட தர நான் உங்களை அறியே. அந்த கதைகள் யாரும் தள்ளப்படக்கூடாது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுதான் சொல்லி தேடக்கூடிய காலம், அவர் தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், சோத்திரம் பண்ணி அவர் தொழுது கொள்ள வேண்டும், வைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள். அன்று சொன்னார் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் வருனார், எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை வந்துருச்சு, பஞ்சங்கள் நெருப்புனால ஆபத்துகள். அது மாத்திரல, நெருப்புனால வெள்ளங்கள், சண்டை, நாட்கள் கொள்ளாதான் அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்தி இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தாட்டா இன்னொரு நாட்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் தேடக்கூடிய காலம், ரெண்டாவது அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம் தான் பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 14:14.
1: நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற இந்த காலத்துல மௌனமா துதிக்காம செபிக்காம வேத வாசிக்காம இருந்தால், மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும்
0: ரட்சிப்பும்
1: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்திலிருந்து நீ துதிக்கலினா செபிக்கலினா வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
1: அப்பொழுது
0: நீயும்
1: உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி
0: உனக்கு
1: ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: யாருக்கு
1: தெரியும்,
0: ஆமா எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டு தேடாம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டு தெரியல அவங்கள, ஆண்டு தேடுறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மள கர்த்தர் அவர் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தர் நம்ம தேடக்கூடிய கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேட ஆண்டவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நல்லா நினைச்சு பார்த்தா எங்க ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. நாங்க இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தேடக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எங்க ஊரே ஒரு கிராமம், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பைபிள் வந்து ஆண்டவர் பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒன்னும் புரியவே செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு எதை செஞ்சாரு, எங்க அம்மா இருந்த பேர் நான் போனேன், எங்க அம்மா இருந்த பேர் அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், எஸ்பா நான் என்ன செய்யறது தெரியல, எங்க அம்மா இருந்துட்டாங்க, நிம்ம உங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு 139 சங்கீதம் 9:10,
1: நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே
0: போய் தங்கினாலும்
1: அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம்
0: என்ன செய்ய பிடிக்கும். ஆண்டு வாக்கு தச்சு அப்பலே எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆண்டு சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவரே எப்படி இனிமேல் உண்மை அறிஞ்சிக்கொள்ள முடியும், இனிமேல் உண்மை தெரிய முடியாது, நம்ம என்ன செய்யலாம், பழைய வழிக்க போயிடலான்னு இருந்தேன். ஆனால் ஆண்டு இருந்த வார்த்தை வந்து நான் எங்க ஊர்லேருந்து சென்னைக்கு போடுறப்ப, எங்க அம்மா இருந்துட்டாங்கன்னு சென்னை போறப்ப அந்த வாக்குத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. அது போனால் சென்னையில் போனாலும் எங்கள் சித்தி மகா எங்களை என்னை வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, எல்லா இடத்துக்கு போவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா, ஆண்டு நான் தூரமாக போனாலும் கர்த்தர் தேடி தேடி வந்தார். அல்லேலூயா, நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்தர் 4:14
1: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்,
0: நம்மளே வச்சுக்கோங்க, ஒருத்தர் உங்க பேரை போட்டு வாசிங்க, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமோ
0: ரட்சிப்போ
1: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்துல நீங்கள் நானும் சொல்லாட்ட கத்திர செஞ்சு கத்திர எப்படியோ சொல்ல வச்சிருவாரு. வேற இடத்திலிருந்து எழும்போ
1: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
0: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
1: உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: எத்தனை பேர் கிடைக்கல நமக்கு இயேசுக்கு அறியக்கூடிய பாக்கியம் எல்லாம் நல்ல ஆண்டவர் அறியமையான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேறு வழியா அந்த ரட்சிப்பை தேவன் தந்துடுவார். யார் மூலமா அது, ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிரும். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்துட்டோம்னா பைபிள் வாசிக்காம செவிக்காம துதிக்காம தேவன் ஆராதிக்காம இருந்துட்டா வேற வழியா எப்படியாவது கத்திருந்த நீலகிரி கொடுத்துருவாரு. நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம வந்து இழந்துருவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும், மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும், ரட்சிப்பை பத்தி சொல்லணும், கத்திர சகாயம் பண்றாரு சொல்லணும். சொல்லுனா கத்திர வேற வழி யாருக்கு வேணாலும் கொடுத்துரு, எப்படி வேணாலும் கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்காது. அதான் நீயும் தகப்பறி விட்டு அழிவீர்கள். மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட நம்ம கத்தருடைய பிள்ளைகளை நம்மளை கத்திர மாத்திருக்கலாமே, அது யாருக்கு தெரியும். நாட்கள் பேசி பண்ணிடக்கூடாது. ஆனா நமக்கு வாஞ்சி வேணும். அப்ப நாங்க ஆண்டுகிட்டு அழுதுட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு உமை பற்றி சொல்லணுமே, எல்லாருக்கும் சொல்லணும், எப்படி நான் சொல்றது, எப்படி சொல்றது, உமை பற்றி சொல்லணும் அப்படின்னா கேட்டே இருப்பேன். ஆனா சொல்லணும் என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியாது, ஆனா கேட்பேன். தெரிஞ்ச மொழியில சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த வாஞ்ச தாகம் வேணும், சும்மாலாம் அன்று தர மாட்டாரு. அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பாக்கியத்தை தருவார். நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் அடிவடி புஸ்தகம் 18:9
1: ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு.
0: பயப்படாத, அப்படித்தான் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம் வரும். நீ பயப்படாம பேசு,
1: மௌனமா இருந்தா
0: ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் பத்தி பேசு. நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். மௌனமா இராத, பயப்படாம பேசு. 10
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன்.
0: யார் கூட இருக்கிறா? நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக நம்ம கூட இருக்கிறார்.
1: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையில என்ன செய்ய மாட்டாங்க, கை போடவே முடியாது. நன்மை தெரியாம வழி தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. அதாங்க சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: நீங்கள்
1: எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்றாரு. தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க, நான் என் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுவேன். வேற என்ன நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்களா, கர்த்தருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைய சொல்லுவேன். எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே இல்ல, ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு குறையாம நடத்திட்டு வர்ற அவர் கட்டாயம் நான் சொல்லுவேன், சொல்லிதான் ஆகணும். என் ஆத்மாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன், அவர் எனக்கு போதுமானவர் இருக்காரு, எந்த குறையும் இல்லாம நடத்துறாரு. அதை நான் சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் செய்த நன்மை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாத்திர சங்கீத புஸ்தகம் 68:34
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்,
0: தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள்,
1: அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது.
0: கர்த்தருடைய வல்லமை. யாராவது வியாதின்னு சொல்றாங்களா, ஏசமே நம்பி பாருங்க, ஏசமே தேடுங்க, நிச்சயமா உங்க வியாதி சுகமாயிரு. வல்லமுள்ள தேவன் என்ன வியாதியாலும் சுகமாகும், என்ன நோயாலும் சுகமாறு. அவர் வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றை உண்டாக்குனார். இந்த உங்க வியாதி ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் சுகமாக்குவார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் உருவாக்கணும் தேவன். நம்ம வியாதி சுகமாக்க முடியாது, அவரால் லேசான காரியம். அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க, அவற்ற வல்லமை இருக்கு, அந்த வல்லமை பிரசவம் பண்ணுங்க. பயப்படாம சொல்லுங்க, மதமாத்த சொல்லக்கூடாது. அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க. அவர் வானத்தை உண்டாக்கிறார், உங்க வியாதி அவர் பாட்டில் ஒண்ணுமே இல்ல, உங்க நோய் ஒண்ணுமே இல்ல. அவர் வானத்தை உண்டாக்கிறார், கட்டாயம் சுகமாக்குற. இயேசு கூப்பிடுங்க, இயேசு நம்புங்க, இயேசு தேடி பாருங்க, சொல்ல வேண்டும். அது மாத்திரல சங்கீத புஸ்தகம் 86:13
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது.
1: என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
0: பாத்தீங்களா, மாத்துமா எங்க பாதாள தப்பு வச்சிருக்காரு நம்மள, தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். அதை நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்குள்ள வந்தாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வச்சு என் ஆத்துமா மாத்தி விட்டார், என் ஆத்தை பரிசுத்தமாக்கி விட்டார், என் தேவன் பரிசுத்தம். இன்னைக்கு நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போறேன்னு இச்சை இருக்கு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போய் இச்சை இருக்கு, எனக்கு அதுதான் கர்த்தர் செய்தார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவு பாவஞ்ச, எவ்வளவு வழி தப்பி அழைஞ்ச, என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார், அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தார். சொல்லுங்க எல்லாருக்கும், கர்த்தர் பத்தி சொல்லுங்க. கர்த்தர் பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத நம்ம இப்ப என்ன காலம், நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய காலம். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள காலம். மூணாவது என்ன காலம், கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காலம். அல்லேலூயா. யாரை கொண்டாவது ஆண்டவர் ரட்சித்துருவார். நம்ம கொடுத்த பாக்கியத்தை இழந்துட்டோம்னா கர்த்தர் யாரை கொண்ட பவனம் வந்தா யாரை கொண்டா ரட்சித்துருவாரு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பேஸ்டா போயிடும். அல்லேலூயா. கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும், அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தரை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் இவ்வளவுலாம் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சாரு, செஞ்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலும் செய்வார், என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இதை சொல்லுங்க, வேற எதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க. மதம் மாற சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4:18
1: பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது.
0: கடைசி காலம், இது என்ன காலம், இது கடைசி காலம். இந்த காலம் என்ன காலமா இருக்குது, கடைசி காலம். நம்ம செய்ய வேண்டியது நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சபை குடிவரத விட்டுறக்கூடாது. சபைக்கு வரணும்னா வரோம், இல்லைன்னா வராம இருக்கிறோம், அப்படி இருக்கவே கூடாது. சபை குடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுருவே கூடாது. கடைசி காலம் என்ன காலம், கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்படித்தான ஆஸ்தோ 2 Timothy 3:1
1: மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: இந்த கடைசி நாளுக்கு என்ன காலம், இது கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. அதனால என்ன செய்யக்கூடாது, சபை கொடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு வர்றதில்லை, நிறைய பேர் வெள்ளிக்கிழமையா இருக்க வர்றதில்லை. இந்த உலகத்துல என்ன பொக்கிச சேர்த்து வச்சாலும் இங்க என்ன செய்யும், துரு எல்லாம் கடிச்சு போட்டுரும். நம்ம எங்க சேர்த்து வைக்கணும், பொக்கிச எங்க சேர்த்து வைக்கணும், வாசித்து பாருங்க. மத்தவங்களும் சுவிசேஷம் 6:19 வாசித்து பாருங்க. ஜெபத்து வர்றதே கிடையாது, எல்லாமே வேலைக்கு வேலை படிப்பு அதைத்தான் நினைக்கிறோம். கர்த்தர் வரும்போது என்ன செய்ய முடியும், பாருங்க,
1: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
0: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
1: இங்கே பூச்சியும் துருவும்.
0: உங்க பூச்சியும் திரும்பும்,
1: அவைகளை கெடுக்கும்.
0: அவைகளை கெடுக்கும்.
1: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
0: திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
1: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
0: எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிசங்களை? எங்க சேர்க்கணும்? பரலோகத்துக்கு. எங்க நிறைய பேர் சபை சபைக்கே வர்றது இல்லையே. பரலோகத்துல பொக்கிசங்களை சேர்த்து வைங்க.
1: அங்கே பூச்சியாவது,
0: அங்கே பூச்சியாவது,
1: துருவாவது,
0: துருவாவது,
1: கெடுக்கிறதும் இல்லை,
0: கெடுக்கிறதும் இல்லை.
1: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
0: அங்க திருடர் என்ன செய்யறதில்ல? கண்ணமிட்டு திருடுறது இல்லை. பொக்கிசத்தை அங்க சேர்த்து வைங்க. அதான் இங்க சொல்ற சபைக்கு கூடி வர்றது என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. எப்படி புஸ்தகம் 10:25
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை கூடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம சபை கூடி வரணும். நிறைய பேர் சபைக்கே வரமாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பங்கு சண்டை முக்கியம் போயிடுவாங்க. எங்க கல்யாணம் இருந்துச்சா நாங்க போயிட்டோம். எத்தனை பேர் ஷாக் போக சொல்றோம். அங்க இன்னைக்கு பங்கு வீடு திறந்தாங்க, அவங்க வீடு போயிட்டோம். எத்தனை பேர் ஷாக் போக சொல்றோம். கர்த்தர் சொல்றாரு, வாசி பண்ணவருக்க
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதலை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுவது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை போகாம இருக்காத அப்படின்னு சொல்லணும். முக்கியம் பங்கன் இல்ல, முக்கியம் நமக்கு எதுதான் முக்கியம்? கர்த்தர் தேடுறதுதான் முக்கியம்.
1: நாளானது,
0: நாளானது
1: சமீபித்து வருகிறது.
0: நாளை பெண்ண எப்படி வருது? சமீபித்து வருது. ஆண்டு வருகிற நாளுக்கு சமீபித்து வருகிறது.
1: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
0: எவ்வளவாய் பார்க்கிற பார்க்குங்க தானே. பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பசி, அது மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஒத்துக்கள், வெள்ளங்கள், தீ நெருப்புகள், நெருப்பினால பிராதம்.
1: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
0: அவ்வளவா என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வழக்கமா வச்சிருந்தாரா சர்ச்சைக்கு போறத வாசித்து பாருங்க. வழக்கமா வச்சிருந்தாரா? லூக்கன் சுவிசேஷம் 4:16
1: தாம் வளர்ந்த ஊராகிய,
0: தாம் வளர்ந்த ஊராகிய
1: நாசிரியத்துக்கு அவர் வந்து,
0: நாசிரியத்துக்கு அவர் வந்து
1: தம்முடைய வழக்கத்தின்படியே,
0: தம்முடைய வழக்கத்தின்படியே
1: ஓய்வு நாளில்,
0: ஓய்வு நாளில்
1: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து,
0: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து
1: வாசிக்க எழுந்து நின்றார்.
0: எழுந்து நின்றார். நிறைய பேர் வாசிக்கிற வைக்க போடுறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வாசிக்கிறதுக்கு எழுந்து நின்ற வழக்கத்தின்படியே. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வர்றோம்? இன்னைக்கு பங்கனுக்கு அங்க போயிட்டோம். இன்னைக்கு வீடு திறந்தாங்களா, அங்க போயிட்டோம். இன்னைக்கு பங்கன் பிறந்த நாள், அங்க போயிட்டோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். இதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது தான் பங்கன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட தான் நித்திய நித்திய காலமா வாழ போறோம். அதுதான் அவரு தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது தான் நம்ம பங்கன் தேவை. இப்ப ரெண்டாவது தான் இன்னைக்கு வரல, கல்யாணத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு எங்க வரல? எத்தனை பேர் அப்படி போயிடுறோம்? அருமையான சகோதரி சகோதரி, இதுவரைக்கும் போயிட்டோம். இனிமேல் கர்த்தர் சொன்னாரு அவை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஏன் சபை கூட விட்டுறக்கூடாது? அபுக்கு 2:20
1: கர்த்தரோ என்றால்,
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில். உங்களை வந்து பாப்பாரு. உங்களுக்கு என்ன தேவையோட வந்திருக்கீங்க, என்ன தேவை பாப்பாரு. உங்க தேவை கர்த்தர் கட்டாயம் தருவாரு. வாயிலும் சொல் பறக்கிற மாதிரி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சபை கொடுறது யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. முதல்ல இயேசுதான், ரெண்டாவதுதான் மத்த காரியம். அப்படி வச்சீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். முதல் தேட கர்த்தர் தேடத்தக்க காலம், ரெண்டாவது என்ன காலம்? அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம். மூன்றாவது என்ன காலம்? அவரை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய காலம். நான்காவது என்ன காலம்? கடைசி காலம், கொடிய காலம். சபக்குரிய என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சார, பழக்கத்தின்படி செபாலயத்துல சென்று என்ன செஞ்சாராம், வாசித்தாராம். அப்ப நம்ம அப்பா நமக்கு மாதிரியா வச்சு போயிருக்கிறார். அவரை மின் வைத்து போன காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வரணும். கர்த்தர் என்ன செய்ய, கர்த்தர் எங்க இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சர்ச்சி நம்ம கூடி வருது, யாரும் விட்டுறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை மறந்துடாதீங்க, எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: ஆம், கர்த்தர் சொன்னார், நாட்கள் புல்லாதவிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நாட்கள். இனி காலம் செல்லாது அப்படின்னு அர்த்தம், இனி காலம் நீளாது. நிறைய காலம் நமக்கு இல்லை, காலங்கள் நமக்கு ரொம்ப குறுகலாக இருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவர்களானதால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு பவுல் அடிகர் மூலமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நான்கு விதமான காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அவரை தேடக்கூடிய காலம், அவரை தேட தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இரவு பகலாய் நான் நம்மை தேடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இரவு பகலாய் நாம் அவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தேடக்கூடிய காலம் இது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவரை தேடுகிறதை தேவன் கைவிடுவதில்லை. யோசபாத் மன்னன் காலத்தில் எல்லாரும், பெரியவர் முதற்கொண்டு சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிப்பர்கள், யாவரும் சகாயம் தேடக்கூடி வந்தார்களாம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தயவுகூர்ந்து தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிற காலம். இரண்டாவது, தொழுது கொள்கிற காலம். பிதாவை எங்கும் தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு காலம். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்கிற காலம். ஸ்தோத்திர பள்ளியிட்டு உதறிலிருந்த உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதடுகளில் இருந்த உள்ளத்தின் ஆழத்திலும் தேவனை துதிக்கிற ஒரு காலம் இது. அவர் தொழுது கொள்கிற காலம். மூன்றாவது, அறிவிக்கிற காலம். எதையோ போய் சொல்வதல்ல, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்தது சொல்லுவேன், தேவன் வல்லமை பற்றி சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லி கலகத்தை ஒன்று பண்ணிவிடக் கூடாது. தேங்க்யூ லார்ட், தேவன் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதாளத்தின் அழிவுக்கு தேவனை மீட்டெடுத்தாரே, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூலா. நான்காவது, ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன? சபை கூடியதை விட்டுவிடக் கூடாது. இயேசு வழக்கத்தின்படியே அவர் இருந்த நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு சென்றாராம், நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இன்று எத்தனையோ முறை நம் ஆலய சபை ஆராதனைகளை நாம் அலட்சியம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் வாரங்களிலும் நான் தவறாமல் சபைக்கு வந்து எல்லா ஜபங்களிலும் பங்கு பெற எனக்கு இரக்கம் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அப்பா, நான்கு விதமான காலங்களை குறித்து சொன்னீர். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் நல்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடக்கூடிய இந்த காலத்திலே நாங்களும் தேடுவதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சையும் இரக்கத்தையும் தாரும். ஆம் ஆண்டவரே, ஏசா பிற்காலத்தில் தேட மனம் ஒத்து வந்தும் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போனது ஆண்டவர். ஆகாதவன் தள்ளப்பட்டான். அந்த கன்னிகைகள் ஐந்து பேர் தீவிட்டு இருந்தது என் எண்ணெய் கொண்டு போகாமல் போனதால் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பா, எவ்விடத்தாரோ தெரியே அறியேன்னு சொன்னீர்கள். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் அப்படி தள்ளப்பட்ட லிஸ்ட்ல போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை வளர்க்கப்போ நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரத்துடனே ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆவியோடும் உண்மையோ உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க உதட்டினால் அல்ல, அப்போ உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. உண்மை பற்றி நாங்கள் பயப்படாமல் எல்லாருக்கும் அது அன்பையும் மகத்துவத்தையும் சொல்லணும். நீர் எங்களை ஆத்மாவுக்கு இறங்கி எங்களை பாதாளத்திலும் தப்புவித்ததை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு என் இயேசு எங்களை காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இவ்விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சை தருவீராக, பொறுப்பெடுப்பீராக. அப்படி செய்வதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நமது அன்பு சகோதரி அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
0: யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா, அவங்க வருகைக்கு ஆயத்துப்படுத்தணுமாப்பா. நீங்க எங்க இருக்கீங்களோ நாங்க அங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, உலகத்தின் வேஷம் கடந்து போயிரு ஐயா. நாங்கள் உண்மை அண்டி கொள்ள நம்பி இருக்க உமோ சார்ந்து வாழ மூடு ஒன்றரை கலக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரைய தர முடியாது செபிக்கிறோம். செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருக கிருப தர முடியாது செபிக்கிறோம். மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், உண்மை அண்டி கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போன ஆண்டவர மந்திரம் செவ்வனைகள் பெலிசனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தை உடைத்தெறிகிற சுவாமி. கத்தாவே சர்ப்பங்கள் தேடும் விதிக்கப்படும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்க ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார்னு சொன்னீர் ஆண்டவர. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கி தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தின் கனி தந்திரல முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கவலைப்படுற மக்களுடைய கவலையெல்லாம் மாறணும். அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் ஆண்டவர. அப்பா தேம சபைக்கு வராத மக்கள் சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவர. வாஞ்சியை கொடுங்க, தாகத்தை கொடுங்கப்பா. வேலை வேலைன்னு போயிடுறாங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தானப்பா. நாங்க உங்க கூட தானப்பா யூக யுகமா வாழ போறோம். அதை மறந்துடுறாங்க ஆண்டவர. யுக யுகமா வாழுகிற தேவனை விட்டுறாங்க ஆண்டவர. உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் சப்பா, கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. குடியை பார்க்கும் போதே வெறுப்பை தாரு சுவாமி. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும். செபத்திலும் துதியிலும் பெருக கிருபை தாரும். உங்க நாம் மகிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் சமான் தரணும். உள்ளத்துல சமானம் வேணும் ஐயா, உள்ளத்துல சமானம் வேணும், குடும்பத்துல சமானம் வேணும். பிரச்சனை கொண்டு வர பொல்லாதாவிய நாச்சரேனாக இயேசுக்கு திரும்ப கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க ரத்தத்தை தெளிப்பீராக. எல்லா குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க. வருமானத்தை வர்த்தக பண்ணுங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. கையின் கீழே உறுதிப்படுத்துங்க. தேவனே பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசுபா நாமத்தில் மிகுந்த மன தலைமையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
3: எங்களின் எசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடல் வலை, ஜெப வலை, ஆராதனை வலை, தியான வலை முழுவதும் நீரே பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறோமாப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. சபர் குடும்பங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. முழுமையாய் பொருட்படுத்த காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
1: எபேசியர் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம் 27 வசனம்
2: 5th chapter 27th verse.
1: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
3: மகிமையுள்ள சபையாக
1: அதை
3: தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? நம்ம சபையெல்லாம் கரை தர பல ஒன்றுமில்லாமல் இருப்பதுக்காக தான். நம்ம சபை எப்படி இருக்குமா? எப்படியா வேணாலும் எறவ வேணாலும் வாழ்ந்துடலாம், அப்படி இல்லை. கரை தர பல ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Yes, the Lord wants to be the church must be blameless and holy.
1: கர்த்தர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: The Lord give himself for ourselves.
1: நம்ம கரை இல்லாம பழை இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுதான் நம்ம சபை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord have a will that we must to live a spotless and wrinkleless and blameless life.
1: நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், வாழ முடியாது.
2: We could not walk according to our own wish and will.
1: ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
2: The Lord gave himself for our sakes.
1: எதுக்கு தெரியுமா?
2: For what you do you know?
1: அப்போஸ்தலர் புத்தகம் 20 அதிகாரம் 28 வசனம்
3: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே
1: நம்மளை எப்படி மீட்டாரா? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே
3: சம்பாதித்துக் கொண்ட
1: தமது
3: சபையை மெய்ப்பதற்கு
1: தமது

0: சபை மேய்ப்பதற்கு
1: பரிசுத்தாவி
0: பரிசுத்தாவி
1: உங்களை
0: உங்களை
1: கண்காணிகளாக வைத்த
0: யார் கண்காணி பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த
1: மந்தை முழுவதையும் குறித்தும்
0: மந்தை முழுவதும் குறித்தும்
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எப்படி இருக்கணும்? எப்படியானாலும் வாழல, என்னவாலும் பண்ணலாம் இல்ல, நம்ம என்ன எச்சரிக்கையாக வாழ வேண்டும்.
2: Therefore, take heed to yourselves and to all flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. Yes, we must be very careful to live in this world because he purchased us with his own blood.
0: நமக்கு எச்சரிக்கையாய் வாழ வேண்டும்.
2: We must be very careful to live in this world.
0: எப்படியானால் வாழ வாழ முடியாது.
2: We could not live according to our own vision.
0: வாழ்ந்துட்டு பரலாம் போயிலாம் நம்பி இருக்க கூடாது.
2: We could not believe that we can live in our own way, we can enter into the heaven.
0: நம்ம ஒவ்வொருவரையும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
2: We must give account to the Lord about ourselves to the Lord.
0: நம்ம செய்யற பாவத்தை யாருக்கும் தெரியாது நினைச்சுக்க கூடாது.
2: We do not we can be no we should not know we should know that we should know that we don't know the Lord don't know about our sins. The Lord is seeing us.
0: Ephesians புத்தகம்
2: Ephesians
0: 5th அதிகாரம்
2: 5th chapter
0: 30, 31 and 32.
1: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
0: நாம் நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
1: அவருடைய மாம்சத்திற்கும்
0: அவருடைய மாம்சத்திற்கும்
1: அவருடைய எலும்புகளுக்கும்
0: அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும்
1: உரியவர்களாயும் இருக்கிறோம்.
0: நாம் எப்படி இருக்கோம்? அவருடைய சரீரத்துக்கும் அவர் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம்.
1: இது நிமித்தம்
0: மனுஷன்
1: தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு
0: மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு
1: தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
0: சபையை குறித்து தான் சொல்றேன்னு சொல்றாரு.
2: For we are members of his holy his body of his flesh and of his bones. For this reason a man shall leave his father and mother and be joined to his wife and the two shall become one flesh. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Here Paul speaks about Christ and the church.
0: Christo nammale enna seiyum Christo sabaiyaru ella onna kathrode esaindirukku vendum.
2: All the congregation and Christ must be joined together.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா
0: இருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தரோடு இசைந்திருக்குமோ கர்த்தருக்கும் நமக்கும் எந்த பாவமும் வராதபடி இசைந்திருக்கிறவோ கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறது.
2: But he who is joined to the Lord is one spirit with him. Yes, we if we live a life without sin and be with the Lord, we are one spirit with the Lord Jesus Christ.
0: Oriyavi irukkrama?
2: Are we in one spirit with God?
0: Adaindirukkrama?
2: We and Jesus Christ is joined together.
0: Namma avi vara namma aathma vara adu pirinjirukkrada?
2: The spirit and soul and our soul and the Lord's soul is separated.
0: அது உங்களுக்கும் தெரியும், அது கர்த்தருக்கும் தெரியும்.
2: This thing you know and the Lord also knew.
0: நான் என்ன சொல்லலாம், எனக்கும் தெரியும், என் தேவனுக்கும் தெரியும்.
2: I am in what situation is I am, I know and the Lord also knew.
0: ஆமோஸின் புத்தகம் 3rd chapter 3rd verse.
2: Amos 3:3.
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
2: Can two walk together unless they are agreed?
0: ஒரு நாள் நாங்க ஊழித்து போனோம்.
2: One day we went to ministry.
0: ஊழித்து போறப்போ எங்க சகோதரர்களா நாங்களா சகோதரியா சேர்ந்து போனோம்.
2: All brothers and sisters went to ministry.
0: ஒரு சகோதரர் சொன்னாரு.
2: At the time one brother said,
0: இந்த இப்ப வந்து பவானி பக்கம் போலாம்னாரு.
2: One brother said, we go to the side of Bhavani.
0: இன்னொரு சகோதரர் சொன்னாரு.
2: Another brother said,
0: இன்னைக்கு வந்து இது வந்து வேற ஊருக்கு ஏதோ ஒரு ஊரை சொல்லிட்டு அந்த ஊர் போகலான்னு
2: சொன்னார். He said another place name and we shall go that place.
0: நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்.
2: At the time we are speaking about this.
0: கொஞ்சம் தார்க்கமாச்சு.
2: Time went.
0: அப்பை ஆண்டவரே கேசுக்குது சொன்னாரு.
2: At the time the Lord Jesus Christ said,
0: நீங்க பவாலிக்கு போகண்டா,
2: you do not
0: குமரபாளையத்துக்கு போகண்டா,
2: you do not go to Bhavani or to Kumarapalayam or some far place.
0: நீங்க வீட்டுக்கு போயிருங்க.
2: Go to your home.
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
0: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியாது.
2: Can we two walk together unless they are agreed? Yes. When we go to ministry, we must be all together agreed to do the ministry, to go to one place. This thing is the Lord says in Amos also.
0: நம்ம கர்த்தரோட ஒரே மனதா இருக்கணும்.
2: We must be with one spirit with the Lord.
0: அது மாத்திரல நம்ம சபையோட ஒரே அன்புல நினைச்சிருக்கணும்.
2: And also we must remain in the love, we show the love to the church.
0: அன்பில்லாதவன் தேவனை அறியானே சொல்லி இருக்கிறார்.
2: If there is no love, he do not know the Lord. அன்பில்லாதவன்
0: தேவனை அறியவே முடியாது.
2: He who do not love, he do not know God.
0: நம்ம தேவன் அன்பாவே இருக்கிறார்.
2: Our Lord is love.
0: யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30 வசனம்.
2: John 10:30.
1: நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார்.
0: ஒன்றாயிருக்கிறோம் என்றார்.
2: I and my Father are one.
0: பிதாவும் ஆண்டவரே இயேசுவுக்கு ஒன்றாய் இருக்கிறார்.
2: God Father and Jesus Christ are one.
0: நம்மளுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் தடை வராமனு காத்துக்கணும்.
2: We must keep ourselves, there must not be any hindrance between God and us.
0: அவருக்கு நமக்கு சின்ன தடை கூட வரக்கூடாது.
2: There should not be any hindrance between God and us.
0: நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும்.
2: If we examine our hearts, we can know.
0: கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறோமா?
2: Are we joined together?
0: கர்த்தரோடு ஒன்றா இருக்கிறோமா? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமான்னு தெரியும்.
2: Are we joined with God or not?
0: அவர்தான் நமக்கு சொல்ல முடியும்.
2: He can tell us.
0: இரண்டாவதாக,
2: second,
0: மதே என்ன செய்யணும்?
2: First, what should we do? We must be joined together with God.
0: இரண்டாவதாக,
2: second,
0: நாம என்ன செய்யணும்?
2: What should we do?
0: எபேசியர் புத்தகம் 5:24.
1: ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு
0: எந்த காரியத்திலேயும்
1: கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: For the husband is head of the wife, as also Christ is head of the church. And he is the savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives be to their own husbands in everything.
0: கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ. Let us read once again the verse.
1: ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
0: சபையானது என்ன, யார் கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
1: மனைவிகளும்,
0: சபையானது யார் கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
2: Therefore, just as the church is subject to Christ, yes, the church must be submissive to the Lord Jesus Christ. It must be obedient to the Lord Jesus Christ.
0: நாம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியறவங்களா இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ.
0: எத்தனையோ வசன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு.
2: The Lord gave many verses to us.
0: நாம கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are we obedient to that verse?
0: கீழ்படியாம இருக்குமானா நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும்.
2: If you are not so, we must give ourselves to the Lord.
0: யாக்கோப் எழுதுறாரு.
2: James writes.
0: யாக்கோபின் புத்தகம் 4:7.
2: James 4:7.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள்.
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான், ஓடி போவான்.
2: Therefore submit to God, resist the devil and he will flee from you.
0: நீங்க தேவன் கீழ்ப்படிந்தா பிசாசு உங்களை விட்டு ஓடியே போயிடுவான்.
2: If you submit yourselves to the Lord, Satan will flee from you.
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், உங்களை விட்டு ஓடிடுவான்.
2: When we submit to God and resist the devil, then he will flee from us.
0: ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோமா, அதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
2: Are we show obedience in keeping the words of the Lord?
0: கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரு.
2: The Lord would speak to you.
0: கர்த்தர் பைபிள் வாசிக்கும் போது உங்களோடு பேசி இருப்பாரு.
2: When you reading the Bible, the Lord would have spoken to you.
0: கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are you submit to that verses?
0: இல்லாட்டா நீ ஆண்டவரே கேப்ப, ஆண்டவரே நீ எங்க மலையிட்டு கீழ்படியாம போயிட்டேன், என்ன காமிங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க.
2: Let us ask today to the Lord, Lord, where I did not keep the words, your words, please show me, Lord. And then we should examine ourselves before the Lord.
0: நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
2: Our Lord Jesus Christ was obedient to the Father God.
0: Philippians 2:8.
2: Second chapter 8th verse.
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
1: மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: நம்ம தாழ்த்திருக்கிற பயம், ஐயோ நம்ம தாழ்த்திட்டா எதோ ஆயிருமோ, நம்ம தாழ்த்த பயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினாராம். நம்ம தாழ்வை போடுறதுக்கு ஐயோ பயம் இல்லை, நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சென்ற பாதையில் தான் நம்ம போக வேண்டும். மரண பரியந்தும் தேவர் கீழ்ப்படிந்திருக்கணும், நம்மை தாழ்த்தணும்.
2: அண்ட் பீயிங் ஃபவுண்ட் இன் அப்பியரன்ஸ் ஆஸ் அ மேன், ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் பிகேம் ஒபீடியன்ட் டு த பாயிண்ட் ஆஃப் டெத், ஈவன் த டெத் ஆஃப் த cross. Yes, we, as we are the followers of Jesus Christ, we also very humble before God, and until the end, until our life, we must be obedient to God. Why we should be obedient to God?
0: Colossians
2: 3:6.
1: இவைகளை பொருட்டே கீழ்படியாமையின்
0: பிள்ளைகள் மேல்
1: தேவ கோபாக்கனை வரும்.
0: தேவ என்ன, கீழ்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருமா, தேவ கோபாக்கினை வரும். அதுதான் நம்ம கீழ்ப்படியணும். தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்தா அவர் கோபம் நம்ம மேல வராது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்.
2: Because of these things, the wrath of God is coming upon the sons of disobedience. If we disobedience, surely the Lord's wrath will come upon us. So we should obedient before God.
0: The kalka nee enna solra na enna keelpola appalam keelpadi mudiyadhu ivanga sonna kekkuma appadi illa nenikiram keelpadiyad pullayil mele enna varudhu kovaakkeni varum.
2: In these days you are saying how can I be obedient, I will not obedient. But if we be obedient, then only we will be kept for the wrath of the Lord God.
0: தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாட்ட யார் என்ன வரும், தேவனுடைய கோபாக்கினு வரும். அதை இங்கேயும் சொல்றாரு, எபிரேயர் 2:2.
2: If we read this in Ephesians 2:2,
1: அவைகளில்
0: நீங்கள்
1: முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையே
0: பிள்ளைகளிடத்தில்
1: இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
2: In which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience.
0: இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா?
2: Shall we submit ourselves to the Lord today?
0: ஆண்டவரே நான் நம்ம கீழ்ப்படிந்து வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
2: Lord, I surrender myself to be obedient to you, Lord.
0: அது கர்த்தரோடு சேர்ந்திருக்க வேண்டும்.
2: We must be joined together with the Lord.
0: இரண்டாவது அவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second, we must be obedient before God.
0: மூன்றாவதாக,
2: Third,
0: எபேசியர் புத்தகம்,
2: Ephesians,
0: மூன்றாம் அதிகாரம்,
2: Third chapter,
0: 21st வசனம்,
2: 21st verse.
1: சபையிலே,
0: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின்,
0: கிறிஸ்து இயேசுவே
1: மூலமாய்,
0: மூலமாய்
1: தலைமுறை தலைமுறைக்கும்,
0: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்,
0: சதா காலங்களிலும்
1: மகிமை உண்டாவதாக,
0: மகிமை உண்டாவதாக.
1: ஆமென்,
0: ஆமென்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
0: தேவன் சார் தேவன் சபையில் என்ன சொன்ன, தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாகணும்.
2: In the church, generation to generation, there must be glory to God.
0: நாம மனம் போல கீழ்ப்படியாம வாழுவோம்னா நம்ம நிமித்தமா கர்த்தர் தூக்கப்படுவார்.
2: If we live according to our own vision and will, the Lord will surely have grief upon us.
0: எத்தனை கால கர்த்தர் தூக்கப்பட்டு வாழ்ந்துட்டோம்.
2: Many time we grieved the Lord.
1: சபையிலே,
0: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்,
0: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
1: தலைமுறை தலைமுறைக்கும்,
0: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்,
0: சதா காலங்களிலும்
1: மகிமை உண்டாவதாக,
0: மகிமை உண்டாவதாக.
1: ஆமீன்,
0: ஆமீன்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
0: தலைமுறை தலைமுறைக்கும் தேவனுடைய மகிமையில, மகிமை சதா காலமா சபையில உண்டாவதாக.
2: Through all ages the glory must be given to the Lord.
0: எப்ப மகிமை உண்டாகும்?
2: When the glory will come.
0: நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச சொன்னாலும் பேசுவோம், ஆனா தேவனை துதிக்க மாட்டோம், செவிக்க மாட்டோம், உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேசணுமா பேசிட்டே இருப்போம். ஆனா தேவனை துதிக்க முடியாது, செவிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது.
2: We will not pray, we will not praise the Lord, we will not read the Bible, but we are having time to speak more and more. But we must praise the Lord and worship the Lord.
0: எவ்வளவு பேசினாலும் பேசுவோம்.
2: We have time to speak more and more.
0: வாசித்து பாருங்க.
2: Let us read this verse.
0: சங்கீத புத்தகம்,
2: Book of Psalms.
0: 26th பனிரெண்டாவது வசனம்,
2: 26th 12th வேர்ஸ்.
1: என் கால்,
0: என் கால்
1: செம்மையான இடத்திலே நிற்கிறது,
0: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது,
1: சபைகளிலே,
0: சபைகளிலே
1: நான் கர்த்தரை துதிப்பேன்.
0: பரிசுத்த தாவி சொல்றாரு, பரிசுத்த சபையில நான் என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். நானும் எவ்வளவோ நாள் சொல்லிட்டேன், துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது எங்கள் துதிங்கன்னு எவ்வளோ சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட கேட்டது மாதிரி இல்லை. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, அவர் பரிசுத்த தாவி சொல்கிறார், வாசிங்க.
1: என் கால்,
0: என் கால்
1: செம்மையான இடத்திலே நிற்கிறது,
0: செம்மையான இடத்தில் நிற்கிறது,
1: சபைகளிலே,
0: சபைகளிலே
1: நான் கர்த்தரை துதிப்பேன்.
0: சபைகளை தாவி என்ன செய்வார், பரிசுத்த தாவி சொல்கிறாரு, சபைகளில் கர்த்தரை துதிப்பேன். அவர் அவரை பார்த்து தான் தேவன் சொன்னார், என் இரியத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துதிக்க கத்துக்கணும். துதிக்க சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லி யாருமே தூக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. இப்போ கர்த்தர் தானே உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகணும், நீங்க அவர் அல்லேலூயா சொல்லாம இருந்தா எப்படி கர்த்தர் கூட்டு போவாரு? அல்லேலூயா சொல்ல கஷ்டப்படுறோம், ஸ்தோத்திரம் சொல்ல கஷ்டப்படுறோம், எப்படி தேவன் நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போவாரு?
2: My foot stands in an even place. In the congregations I will bless the Lord. Yes, David, King David says, I will bless the Lord in congregations. In this congregation also we are saying many times, I am saying many times, praise the Lord and give glory to the Lord, but you are not doing so. You should continue to praise the Lord in the congregation. As we are in the congregation, we must praise the Lord and give hallelujah to the Lord. We should say all hallelujah always.
0: எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 12th வசனம்,
2: ஹீப்ரூ 2:12.
1: உம்முடைய நாமத்தை,
0: உம்முடைய நாமத்தை
1: என் சகோதரருக்கு அறிவித்து,
0: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து
1: சபை நடுவில்,
0: சபை நடுவே
1: உம்மை துதித்து பாடுவேன் என்றும்.
0: சபை நடுவே உம்மை என்ன செய்வானா, என்ன செய்வாரா, துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார்.
2: Saying, I will declare your name to my brethren. In the midst of the congregation, I will sing praise to you.
0: நம்ம சபை துதிக்கிற சபையா மாற வேண்டும்.
2: Our congregation must be a praising congregation.
0: பாடி தேவனை துதிக்க வேண்டும்.
2: We must open our mouth and praise the Lord.
0: முதல்ல என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும்.
2: First we must be joined together with the Lord.
0: இரண்டாவது என்ன செய்யணும்? தேவன் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும்.
2: Second we must be obedient before the Lord.
0: மூன்றாவது நம்ம தேவனை மகிமைப்படுத்த சபையாய் மாற வேண்டும்.
2: Third our church must be changed as a glorifying God's glorifying church.
0: கடைசியாக
2: Finally
0: யோவேல் புத்தகம் 2:16
2: Joel 2:16
1: ஜனத்தை கூட்டுங்கள்,
0: ஜனத்தை கூட்டுங்கள்,
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
0: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
1: முதியோரை சேருங்கள்,
0: முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்,
1: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்,
0: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். பாத்தீங்களா, பாலுங்கிற குழந்தை நான் வீட்டுல இருந்தேன் அப்படி சொல்ல ஏசப்பா. முதல் சொன்ன முதியோரை, ரெண்டாவது யார பிள்ளைகளை, மூணாவது யாரு பாலுங்கிற குழந்தைகளும் கூட்டு. குழந்தை விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். குழந்தை தானே விளையாடுது, விளையாடட்டும். ஆண்டவர் இங்கே சொல்ற என்ன சொல்ற, நல்லா கவனிங்க, நல்லா வாசிங்க.
1: ஜனத்தை கூட்டுங்கள்,
0: ஜனத்தை கூட்டுங்கள்,
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
0: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
1: முதியோரை சேருங்கள்,
0: முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்,
1: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்,
0: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க. பிள்ளைங்க விளையாண்டா என்ன அப்படி சொல்லி கர்த்தரி வேதம் சொல்லுறது, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. அப்புறம் என்ன செய்யணும்? முதியோரை சேருங்க, பிள்ளைகளை சேருங்க, பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கன்னு சொல்றாரு.
2: Gather to gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and nursing babes. The Lord says that all must be gathered together because elders must come together and the congregation must be get the purification and the elders must assemble together and the small children also, milk sucking babes also must praise the Lord in the congregation and gather together.
0: நாம் எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
2: We all should be sanctified, this thing the Lord wants.
0: வெளிப்படுத்தும் விசேஷம் 19:7
2: Revelation 19:7
1: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்,
0: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது,
0: ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது.
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
0: அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்களா, தன்னை ஆயத்த பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the lamb has come and his wife has made herself ready.
1: நாம் சந்தோஷப்பட்டு,
0: நாம் சந்தோஷப்பட்டு
1: களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: சந்தோஷப்பட்டு
1: களி கூர்ந்து,
0: களி கூர்ந்து அவருக்கு என்ன செய்யணும், துதி செலுத்த கடவோம்.
1: ஆட்டுக்குட்டியானவருடைய,
0: ஆட்டுக்குட்டியானவருடைய
1: கல்யாணம் வந்தது,
0: கல்யாணம் வந்தது.
1: அவருடைய மனைவி,
0: அவருடைய மனைவி
1: தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
0: அவருடைய மனைவி தன்னை என்ன செஞ்சாங்களா, ஆயத்தம் பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the lamb has come and his wife has made herself ready. What the wife of Jesus Christ did, his wife has made herself ready. We must prepare ourselves to the coming of the Lord Jesus
0: Christ.
2: The Lord gave the Bible to us. All the things are written in the Bible, how we must be prepared to
0: God.
2: Yet we watch the TV and singing the cine songs and all things, and the Lord will not make us prepare to meet him. The Lord says that we must be a model for the flock. We must be a model for the
0: flock.
2: If we live our own vision will, and the people will surely fall down.
0: 1 Peter 5:4
1: அப்படி செய்தால்,
0: அப்படி செய்தால்
1: பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது,
0: பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது
1: மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
0: என்ன கிரீடம் பெறுவோம் நம்ம? 3
1: சுதந்திரத்தை
0: சுகந்திரத்தை
1: இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
0: சுகந்திரத்தை கர்த்தர் கொடுத்த சுகந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்கள் அல்ல,
1: மந்தைக்கு மாதிரிகளாகவும்.
0: எப்படி இருக்கோம் மற்றவங்களுக்கு? எப்படி நம்ம மாதிரியா இருக்கணும்? நம்மளை பார்த்து மற்றவங்க இடஒதுக்கி போகக்கூடாது.
2: Nor as being lords over those entrusted you, but being examples to the flock. We must be examples to the flock. We should not be a stumbling block before the souls. When we come to church, at the time we are holy. This is not enough.
0: எப்பவே மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
2: Always we must be example to the flock.
0: அப்பதான் என்னத்தை பெற முடியும்? வாடாத கிரீடம். நாலு வாசி.
1: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது,
0: பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது
1: மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
0: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
2: And when the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. Yes, when we do like this, when we live a holy life in this world, the Lord will give us the glory of crown of glory that does not fade away.
0: வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது.
2: We should not live a life separately in home one kind of life, and working spot one kind of life, and in the church one kind of life. This is not
0: enough.
2: We must be example for the flock.
0: கடைசியாக,
2: finally,
0: 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனம்.
2: 1 தெசலோனிக்கேயர் 4:7-8.
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். வாஸ்தர் 8
1: ஆகையால்
0: அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல
1: தமது பரிசுத்த ஆவியை,
0: தம்முடைய பரிசுத்த ஆவியே
1: நமக்கு தந்தரிலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
0: நமக்கு தந்தரில பரிசுத்த ஆவியே நம்ம என்ன செஞ்சான்? அசட்டை பண்ணுகிறோம்.
2: 1 Thessalonians 4:7-8. For God did not call us to uncleanness, but in holiness. Therefore, he who rejects this does not reject man, but God, who has also given us his Holy Spirit.
0: முதலாவது கர்த்தருடைய சேர்ந்திருக்க வேண்டும்.
2: First we must join together with the Lord.
0: இரண்டாவது கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second we must be obedient before God.
0: மூன்றாவது ஆண்டவர் நாமத்தை சபையில மகிமைப்படுத்த வேண்டும்.
2: Third, we must glorify and magnify the name of the Lord in the congregation.
0: நம்ம சபை பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
2: Then our church must be holy.
0: மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
2: We must be example for the flock.
0: மகிமுள்ள வாடாத கிரீடத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்.
2: Then we will get the crown of life which does not fade away.
0: பெற்றுக்களை எப்பொழுது ஆயத்தமா இருக்க வேண்டும்.
2: We should be prepared to get all the crown.
0: கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
2: May the Lord bless us.

0: சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். சபை தேவனோடு ஒரே மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்திற்கு உரியவர்களாக, அவரோடு பின்னி பிணைந்து உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களோடு எப்பொழுதுமே ஒட்டி உறவாடி உம்மோடு வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அர்ப்பணிக்கலாமா? உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணுமா? ஸ்தோத்திர பலியிடவும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். துதிக்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்கிற சபையாய், கர்த்தரை ஆராதிக்கிற பாடுகிற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியவர் கருத்து சொன்னார், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கரைதிரை குற்றமற்ற ஒரு சபையாய் உமக்கு முன்பாக நான் நிற்கணும், என்னை ஆயத்தப்படுத்தும். இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்மை துதிக்கின்றோம், உனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் இப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தீரேன். சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. சபை மக்களாகி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மோடு ஒரே மாம்சமாய், உம்மோடு உறவாடி, உம்மோடு பின்னி பிணைந்து இணைந்து வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். உம்மோடு ஒருமனப்பாடோடு நடக்க பிழைக்க உறவாட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை உமக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னீங்களே, நாங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை அடியார்களுக்கு தருவீராக. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனதை, கீழ்ப்படுதல் உள்ள உள்ளத்தை எங்களுக்கு தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு சொன்னீரே, நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் ஆராதித்துக் கொண்டு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக அப்பா. மாத்திரமல்ல சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னீரே, சபை பரிசுத்தமாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. சபை மக்களால் என்னை எங்களையும் பொறுப்படுத்த நடத்துவீராக. ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் என்று சொன்னி நாங்கள் கேட்டோமேப்பா. வருகையில் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், கோடி கோடி நன்றி அர்ப்பணிக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை பிடித்து நடத்துவீராக. பரிசுத்தமான சபையாய், குற்றமற்ற சபையாய், மோ நடக்கிற சபையாய், கீழ்ப்பிடுகிற சபையாய், துதிக்கிற சபையாய் எங்களை மாற்றும். அவர் செய்வதற்காய் கோடி கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பாங்க, அதை பிறகு திருவிருந்தாளர்கள் பங்கு பெற போகின்றோம்.
1: சத்யவசந்த் கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: Lord, we pray for all the people who hear the verses, Lord.
1: வசந்த் கேட்ட அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Bless all the people who hear the verses and need to name be magnified, O Lord.
1: யார் என்ன பலவீனதாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Take away all weakness from their bodies right now, Lord.
1: என்ன வியாதியில கஷ்டப்பட்டாலும் சுகமாக்குங்க.
2: Whatever disease they may have, please heal them, Lord.
1: என் தேவன் தான் குணமாக்க வல்லவர் அப்பா.
2: Lord, you are mighty to do this thing, Lord.
1: யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க.
2: As for our people also who are suffering like this, please heal them, Lord. Kindly sprinkle the blood of Jesus Christ upon them.
1: பரிபூர்ண சுகந்தாங்க.
2: Kindly give them complete healing, Lord.
1: உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.
2: Let your name be only magnified, O Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க.
2: Kindly give them good jobs who are not having job, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்.
2: Kindly make arrangement for marriage to those who are not yet married, O Lord.
1: குழந்தை பக்கத்துக்கு யாரெல்லாம் காத்திருக்கவங்கள உங்களுக்கு குழந்தை பக்கத்தை தாங்க.
2: Kindly bless the people with child who are not having child, Lord.
1: சமாரிலே தான் மக்களுக்கு சமாதத்தை தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace in their mind, O Lord.
1: கடனால கஷ்டப்பட்டு கண்ணீர் ஓடிக்கிற மக்களுக்கு இறங்குங்க.
2: Kindly wipe out the tears of the people who are under debt problems. Kindly give them glory, give them strength to loan problems, Lord.
1: நீங்க இறங்க விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா சப்பா?
2: Who will have mercy without you, Lord?
1: எங்களுக்கு வர கதி இல்ல சப்பா.
2: No refuge without you, Lord.
1: யாரெல்லாம் உங்க வார்த்தை கேக்குறாங்களோ ஒவ்வொருவர் கடனையும் கஷ்டங்களையும் கடனிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கண்ணீரை துடைச்சிருங்க.
2: Those who are hearing these verses, please redeem them, deliver them from their loan problems and all problems and wipe out their tears, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly perform miracles in their lives, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly do wonders, Lord.
1: அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம்.
2: Our loving Father, we beg unto you, Lord.
1: குடிக்கிற குடும்பத்தில் விடுதல் வேணும் ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance over on the liquor addiction. Many who are suffering through this, Lord.
1: எத்தனை கவலைப்படுறாங்க சப்பா.
2: They are very worried in their lives, Lord.
1: எத்தனை குடும்பம் தற்கொலை போயிறாங்க சப்பா.
2: Many people are going suicidal thoughts.
1: பிள்ளைகள் தப்பான வழிக்கு போயிறாங்க ஆண்டவரே.
2: The people are going bad ways, Lord.
1: புளிய பாக்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே.
2: Kindly make them the bitter, the liquor, Lord.
1: திரும்ப குடிக்காதபடி மாத்திதான் நீங்க ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: You must chase them, they should not take liquor once.
1: யாரெல்லாம் குடிக்க விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுறதுக்கு உன்னத பலத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them the redemption from liquor addiction, those who are wishing to come out of that addiction, Lord.
1: தொழில் செய்யற மக்களை தொழில் ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions, Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business, O Lord.
1: வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க.
2: Kindly give them, build them new houses and give them who are wishing to get the new house.
1: நீங்க தான் பணம் தரணும் ஏசப்பா.
2: Lord, you should give them
1: financial. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
2: Lord, we are seeing you, Lord.
1: வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are having vehicles, O Lord.
1: வாகன நல்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கட்டும்.
2: They should get many orders, O Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give them good wisdom to the students, O Lord.
1: தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them, Lord.
1: ஒவ்வொரு ஆளுக்கும் நன்மை செய்யுங்க சப்பா.
2: Kindly do good things in all their lives, O Lord.
1: தீமைக்கு விலக்கி காத்துக்கோங்க சப்பா.
2: Make them to come out of all evil things, Lord.
1: தீமை யாரையும் தொடக்கூடாது ஆண்டவரே.
2: Evil to should not touch them, Lord.
1: எல்லா அந்தகார சக்தி நாஸ்திரையனாக இயேசுவின் நாமத்தில் அவனை கடித்து கொண்டு கட்டுகிறோம்
2: ஆண்டவரே. We bind all the evil darkness in the name of our Lord Jesus Christ.
1: நீர் மட்டும் மகிமைப்படுங்க ஆண்டவரே.
2: Let your name be only magnified, O Lord.
1: உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: We are looking unto you, Lord.
1: எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க ஏசப்பா.
2: Lord, you gave me deliverance according like that, deliver them all the people, Lord.
1: உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க.
2: Magnify your name only, Lord.
1: வேலையில உயர்வில்லாத மக்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கட்டும்.
2: Kindly give them good promotion in their jobs, O Lord.
1: அதிகதிகமா அற்புதங்களை செய்யுங்க.
2: Kindly perform more and more miracles, Lord.
1: எல்லாரும் விசுவாசிகளாய் மாற்றுங்க.
2: Make them all believers, O Lord.
1: விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க.
2: Let them be strong in their faith, O Lord.
1: விசுவாசம் ஒவ்வொரு வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க.
2: Kindly increase their faith in their lives, O Lord.
1: பரிசுத்தவான்களா மாற்றுங்க.
2: Kindly make them saints, O Lord.
1: தேவன் அன்பிக்கொள்ளட்டும்.
2: Let them cling to you, Lord.
1: அது மாத்திரல ஆண்டவரே.
2: Not only that, O Lord.
1: ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க.
2: They must pray to you more and more, O Lord.
1: தேவனோடு எப்போது ஒன்றரை கலக்க கிருபை செய்யுங்க.
2: They should be joined with you always, O Lord.
1: இனி வரப்போற ஆபத்து காலத்தில் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
2: Kindly keep all the people in the dangerous time which is going to come, O Lord.
1: நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே காத்துக்கொள்ளணும்.
2: You are all of all and keep them, Lord.
1: எல்லா தீங்குகளை காத்துக்கோங்க.
2: Keep them from all evils, O Lord.
1: எல்லாத்தையும் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of our Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்துற விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கு வச்சு ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்ல. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்த தான் பல்லூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு புத்தகம் 4:14 யாக்கோபின் புத்தகம் 4:14
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு தெரியாதே
1: உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது
0: கொஞ்ச காலம் தோன்றி
1: பின்பு தோன்றாமல் போகிற புகை போல இருக்கிறது.
0: நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய அலசி பார்க்கணும். ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா, என்னை ரட்சி நேத்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேட்டே இருக்கணும், என் வாழ்க்கை எங்க இருக்கு, நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா, என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க, நான் என்ன குறை இருந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல. வாசிங்க பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்குது. நம்ம பரலோகத்துல குடியிருப்போம், நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உங்க பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கிறா. கர்த்தர் எங்க பாக்குறாரு, இதயத்தை பாக்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இருதயம். எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரம் என்ன செய்வாராம், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இதயத்தை அலசி பார்ப்பாராம். இன்னைக்கு உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுன ஆண்டவரே, இன்னைக்கு உங்க துக்கப்படுத்துற காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன காரியம் உங்க பிரியமில்லாத காரியம் செஞ்ச ஆண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரம் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். அதுதான் அவர் சொல்லுவார, நான் வந்து நேத்து பார்த்த பிள்ளைகிறம் கிடையாது, இன்னைக்கு நான் புது சிருஷ்டியா என்ன ஆண்டர் மாத்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியா மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற. வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பழையவைகள்லாம் ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டாம். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல, போகணும்னா பருவத்துக்கு போனா நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளத்தை அலசி பார்த்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நம்ம முதலாவது சரி இப்ப ரட்சிக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளே என்ன செஞ்ச முடியாது, ஏமாத்த முடியுமா, முடியாது.
1: அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16 30-31.
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
1: ரட்சிக்கப்படுகள் என்று சொல்லி 1 Corinthians புஸ்தகம் 15 3 4 அந்த விசுவாசம் இருந்தாதான் அவன் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். 1 Corinthians புஸ்தகம் 15:3-4
0: நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்
1: கிறிஸ்துவானவர்
0: வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
1: அடக்கம் பண்ணப்பட்டு
0: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள்
1: என்ன செஞ்சிட்டாரு, உயிர் எழுந்திருச்சு. நம்ம பாவங்களுக்காக அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலும் பார்க்கணும், பெரிய சச்சட்டு, அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்யணும், மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி,
0: அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி
1: மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தெழுந்து. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன செய்ய மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போறேன், சதா காலமோ என் மீட்பர் என்ன செய்யறாரு, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயன் புஸ்தகம் 11:6
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் அது மிக மிக அவசியம். விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். பேதுரை பார்த்து நான் போற வாரம் பார்த்தோம், பேதுரை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டிக் கொண்டேன். வாசிங்க லூக்கா விஷயம் 22:32.
0: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
1: வேற ஏதாவது வேண்டி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். உன் விசுவாசம் ஒளிஞ்சி போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நமக்காக கர்த்தர் வேண்டிக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசமா இருக்கலாம், நாளைக்கு சோர்ந்து போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணுமாப்பா. எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சிங்க, மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசுக்கிறது உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. விசுவாசம் நமக்கு இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக மரித்து மூன்றாறு உயிரோடு இருந்த என்னை நிச்சயமா கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, என்னை முழுமையான ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், மார்க்கன் விசேஷம் 16:16.
0: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
1: நம்ம சின்ன பிள்ளைகள ஞானஸ்தானம் எடுத்துற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படும். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி, 18-19 வயசுல தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறை செஞ்சவன் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறி

0: குழந்தைலேருந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை, குழந்தை என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும், அப்போ வந்து என்ன அது பிரதிஷ்டை, அது என்னது பிரதிஷ்டை. இப்போ நம்ம விசுவாசம் உள்ளவனாகிற ஞானத்தை எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானத்தை விசுவாசம் உள்ளவனாகி ஞானத்தை எடுக்கணும், அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோனே ஞான ஞானத்தில் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தானே மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1:4
1: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது
0: அவர்களை நோக்கி
1: யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான்.
0: நீங்கள்
1: சில நாளுக்குள்ளே
0: பரிசுத்த ஆவியினாலே
1: ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
0: பரிசுத்த ஆவியால் நம் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம செய்யறது ரைட்டா தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்வார், பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாயத்திருப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து
0: பாவத்தை குறித்தும்
1: நீதியை குறித்தும்
0: நியாயத்திருப்பை குறித்தும்
1: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: என்ன செய்வாரு, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சாரு, கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லையா பிரயோஜனம் இல்லை. அது அங்க சொல்றாரு Tito 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்,
0: நம்ம செஞ்ச பரிசுத்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: நம்ம செய்த நீதி நம்ம பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே
0: மறுஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய
0: புதிதாக்கினாலும்
1: நம்மளை ரட்சித்தார்.
0: பரிசுத்தாவின் புதிதாக்கினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி, அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்யும், பாவத்தை குறிச்சோ நீதியை குறிச்சோ நாய்த்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்த தப்பு, நீ செய்த கரெக்டான வழி கிடையாது, நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவினை கீழ்ப்படியாமல் வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் எபேசியர் புத்தகம் 4:29
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: அன்றியும்
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
0: எதுக்காக கொடுக்கிறாரு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்தில் போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அவர் வந்து என்ன செய்யற, பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நமக்கு சொந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் நிறைய பைபிள் வாசிங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என் பரிசுத்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார் லூக்காவின் சுவிசேஷம் 19:9
1: இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச அத்தி மரம் முள்ளா இருந்துச்சான், பரவாயில்ல முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியா என் தேவனை பார்க்கணும்னு சொல்லி மரத்து மலை ஏறினாரு. அதை தாங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்ச வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாகம் வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. உடனே சகே என்ன சொன்னாரு, 8
1: சகையும் நின்று
0: கர்த்தரை நோக்கி

0: நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: என் ஆஸ்திகளில் பாதியை.
0: ஆண்டவர் சொன்னாரா? ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்ல. அவர் சொன்னே உள்ள குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளை பாதியே
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமா வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமே ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனையா? கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார்.
1: சகையு நின்று கர்த்தரை நோக்கி
0: ஆண்டவரே
1: என் ஆஸ்திகளில் பாதியை
0: சொத்துல பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
0: நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு.
1: இயேசு அவனை நோக்கி
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: உடனே சொல்றாரு, நாளத்தனையா நான் ஏழைட்ட, நான் வாங்கினதெல்லாம் உண்டு, நாளத்தனையா கொடுத்துட்றேன் அப்படி சொல்லு. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட கேட்போம், ஆண்டவரு என்னை மன்னியும் ஐயா, சகை ரசித்தீரே என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் விழிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரு. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலும் அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகை ரசித்தீரே என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோகத்து வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்டாசப்பா. அப்போ சில பார்க்க பாசத்தில் வாசித்த ஒன்னாவது முதலாவது பார்த்தோம். என்ன சொன்னாரு? அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 16:30-31.
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து
0: ஆண்டவர் மாறே
1: ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: அது வேற ஒண்ணு இல்ல, நீ என்ன செய்ய? கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி.
1: அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும்
0: ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்ப என்ன செய்ய? விசுவாசித்தாப்பா ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய? பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட முடியும். மூன்றாவது என்ன செய்யணும்? நம்ம குத்தப்பட்டு நம்ம பாவங்களை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடணும். அவர் சொன்னார்ல, சகையை சொன்னார், நான் ஏதாவது நான் அந்நியாயம் வாங்கிருந்து உண்டானே, அந்த ஆசையில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். குத்தப்பட்டாரு. நம்ம குத்தப்பட்டு ஏதாவது திருப்பி கொடுத்துருக்குமா? யாருக்காவது கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல யார்ட்டாவது வாங்கி ஏமாத்திருக்கிறோமா? யாருக்கா யார்ட்டையாச்சும் காசு வாங்கி ஏமாத்தி கொடுக்காம இருக்கிறோமா? யார் பொருளையாவது நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமா? அது உடனே சொல்றாரு. லூக்காலு சுவிசேஷம் 19:8.
1: சகையு நின்று கர்த்தரை நோக்கி
0: ஆண்டவரே
1: என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
0: திரும்ப செலுத்துறேன். உங்களுக்கு அந்த பாரம் வருதா? எனக்குள்ள அந்த பாறை வருதா? அப்ப முதல்ல விசுவாசிக்கணும்னு ரெச்சுனா, ரெண்டாவது வாங்கின கடனை என்ன செஞ்சு, வாங்கின பொருட்களை திருப்பி அவங்க கிட்ட கொடுக்கணும். பரிசுத்தவர் என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம அறிக்கையிடணும். பரிசுத்தவர் வந்து வேலை செய்வார். பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நாய்த்திருப்ப குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அது கீழ்படியணும். அது மாத்திர நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
0: அவனை அவைகளை என்ன செஞ்சிடணும்? அறிக்கை. ஆண்டவரே நம்ம எல்லாம் பாவம் செஞ்சோன்ன உடனே சவம் பண்ண பாவத்தை அறிக்கிடுறோம். ஆனா அப்புறம் அதை திரும்ப அதே பாவத்தை தான் நம்ம செய்யறோம். நமக்கும் தெரியும், யாசப்பாவுக்கும் தெரியும். என் பாவங்களை மன்னி மாண்டவர், அழுவோம் எல்லாம் செய்வோம், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பாவத்தை தான் திரும்ப செய்வோம். இங்க சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டா வாழ்வு அடைய மாட்டா, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க பெறுவான். கத்திட்ட அறிக்கை செய்து விட்டுறணும், அவங்கதான் இறக்கம் கத்துட்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, அதே பாவத்தை தான் செய்வான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிடுறவன் இறக்கம் பெறுவான். என்னென்ன பாவம் நமக்குள்ள இருக்குதா ஆராய்ஞ்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும், உலக ஒரு நாள் கைவிடும். விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்தாவியால் ஞானசரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்ம பாவம் செய்து நம்ம யார்ட்டையாவது காசு எதையாவது பொருட்கள் எதையாவது வாங்கிட்டு கொடுக்காம இருப்போமானால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இங்க சொல்ற பாருங்க, எரேமியா புஸ்தகம் 4:14 வசனம், எருசலேமே
1: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு,
0: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு
1: உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும்.
0: எந்த மட்டும் அக்கிரம நினைவு உன் உள்ளத்தில் தங்கும். என்ன, பொல்லாப்பர கழுவு. எப்படி? இயேசுக்கு ரத்தத்தை நாம இருதயத்தை பொல்லாப்பறவை கழுவணும். அன்று என் செய்த பாவெல்லாம் மன்னியும்ப்பா, என் செய்த அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாவத்தெல்லாம் மன்னியும்ப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்க வேண்டும். அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா, ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்தாவினால ஞானசரம்பன் அவரது பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய்த்திருப்பு குறிச்சு கண்டித்து வந்தார். மூணாவது, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை சரி செய்யணும். யார்கிட்ட சரி செய்யணுமோ, யார்கிட்ட வாங்கினமா கொடுக்கலையோ, இல்லைவா யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா, யாரை எது என்ன திட்டி இருக்கிறோமா, யாரை குறை சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணணும். சகே சொல்றாருல, என் ஆசை ஏழைகளுக்கு பாதி மட்டும் கொடுக்குற, நம்ம சரி பண்ணணும், நம்ம இதயத்தை சரி பண்ணணும். நம்ம ஒரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த வில்லி பிலிகரம் கேட்பாரு, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிரிவிலா காத்து என்ன பேசுன, என்னமை துக்கப்படுத்தின, பிரியமில்லாத வார்த்தை எனக்குள்ள என்ன இருக்கு, என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க, என் சீர்கெட்ட குணமாக்குங்க. சொல்றாருல ஓசியா 14:2 பாருங்க,
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்
0: அவரை நோக்கி
1: தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி.
0: எல்லாம் நம்ம செய்த சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த எல்லா அக்கிரமத்தை நீக்கி
1: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோ
0: அப்பொழுது
1: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: நிறைய பேர் சொல்ல செபிக்க முடியல, துதிக்க முடியல, நம் பாவங்கள் அதிகமா இருந்தா நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. சொல்றீங்களா, அங்கீகரித்தருளோம் அப்பொழுது எங்கள் உதடின் காலைகளை
1: அப்பொழுது
0: நாங்கள்
1: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டு நிச்சயமா நம்ம ஆசிப்பாரு. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்துல போகணும். யார்ட்டையாவது சொத்து பார்த்து அதிகம் வாங்கியிருந்தாலும் கூட அது நம்ம கொடுத்துடணும். அது மாத்திரல, நம்ம விசுவாசிக்கணும் தேவனை. அதனால தான் பரிசு பேதர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாம உங்களுக்காக வேண்டி கொண்டேனாரு. ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசு தேவையில் நம்ம ஞானசனம் பெறணும். பரிசு சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? சகையை இப்படி தன்னை சரிப்படுத்தினாரோ அதே போல் நம்மளும் சரிப்படுத்தணும். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டுட்டு திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வழிமாட்டை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டு விடுமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்.
2: நம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பாவங்கள் அக்கிரமங்கள் அசுத்தங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றிலும் என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேவன் இன்றைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்டோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். எனவே தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. என்னை மாற்ற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா. இரண்டாவதாக சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஒரு ஞானஸ்தானத்தை நான் பெற்று விட்டேனே என்று நினைக்கலாம், அடுத்து நாம் பெறவில்லை ஞானஸ்தானம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோமா? ஆண்டவரே என்னை புதிதாக மாற்றும் சொல்லுவோமா? என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். மூன்றாவதாக நாம் கேட்டோம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு என்ன அர்த்தம்? சக்கேயு இயேசுவை வீட்டுகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், ஆண்டவரே நான் எதெல்லாம் நான் தவறாக வாங்கியிருக்கிறேனோ, அநியாயமாய் வாங்கியிருக்கிறேனோ, மற்றவர்கள் தீங்கிழைத்திருக்கிறோம், எல்லாரும் சரி செய்து விடுகிறேன் என்று அவன் பேச ஆரம்பித்தான், அறிக்கையிட ஆரம்பித்தான். இன்றைக்கு நாமும் கூட அநியாயமா வாங்கியிருக்கிறோமா? திருட்டுத்தனம் இருக்கிறதா? களவு பொய்கள் இருக்கிறதா? மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம இருந்தார்னா இன்று நாம் இறந்தாலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது. கேட்கலாமா? என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கத்தருடைய தூரம் இருக்கிறோமோ, என்னை மாற்று, என்னை பரிசுத்தப்படுத்து, சரி செய்ய ஆரம்பிக்கணும். சகை தன்னை சரி செய்து கொண்டு அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனே திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டாரு. சிந்தித்துப்பான், எவ்வளவு நம்ம அநியாயங்கள் அக்கிரமங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது, எல்லாவற்றையும் அறிக்கை செய்த ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போறோம்.

சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் தேடி வராதிருந்தார்னா நம்ம அழிஞ்சே போயிருப்போம். அவர் கிருப மாத்திரம் கொடுக்காம இருந்தார்னா நம்ம அழிந்தே போயிருப்போம். அறிக்கை செய்து ஜபம் பண்ணலாமா? என்னை ரட்சியும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல. இன்றைக்கு கர்த்தர் அன்போடு கூட அழைக்கிறார், தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மாற்றும், என்னை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. உன் இருதயத்தை புல்லா பெற கழுவு, எந்த மட்டும் நீ விலகி திரிவாய். என் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, நீர் மாத்திரம் எங்களை தேடி வராதிருந்தால் என்றோ நாங்கள் மறித்திருப்போம். ஆண்டவரே, உன் கிருபை மாத்திரம் எங்களுக்கு தராதிருந்தால் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, தேவனே, எங்களை ரட்சித்தருளும் அப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த பரலோக வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றெல்லாம் எங்களோடு கூட பேசினீரே. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் மீட்ப ரட்சக வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாய் ரட்சிங்க. ரட்சிக்கப்படும் ஆண்டவர் மாதிரியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. தேவனே, எவ்வளவு விசுவாசத்துல குறைந்து போயிட்டோம், நம்பிக்கையில சோர்ந்து போயிட்டோம், எவ்வளவோ பாவங்களுக்கு சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டோம். ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, எங்களை மன்னித்தரலும் அப்பா. எதை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்த வேண்டுமே. தக விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க. பேதுருக்காக ஜெபித்தவரே, கெஸ்தமனி ஜெப வீரரே, எங்களுக்காக நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு எங்களுக்காக நீங்க தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, மாத்திர அல்ல, பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது ஆவியானவர் எங்களை வந்து புதிதாக்குகிறீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தண்ணீர்னாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபையும் ஒத்தாசி நல்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாத்திர அல்ல ஆண்டவரே, சகையை பார்த்து சொன்னி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, சகையை இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னை சரி செய்து கொள்ள தன்னை அப்ப ஒப்பு கொடுத்தாரப்ப. நாங்களும் கூட எவ்வளவு காரியம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எவ்வளவு தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ பேச்சில தவறு இருக்கிறது, செயல் நடைமுறை பாவனை தவறு இருக்கிறது, வேலை செய்ய இடங்களில் தவறுகள், ஊழியத்துல தவறுகள், குடும்ப உறவில தவறுகள், எத்தனையோ தவறுகள் எங்கள் வாழ்க்கையில மலிந்து இருக்கிறது அப்பா. எல்லாவற்றையும் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும். பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. எங்களை மாற்றும், பொல்லாப்புற நாங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பிடுங்க. என்னை மாற்றும், எங்களை மாற்றுங்க, நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னது உணர்த்தும் ராஜா, கற்றுத்தார போதியும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக நாம் கேட்டது போல பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவிய நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அவரது ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லாமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவினால் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். ஆவியானவர் யாருக்குள் வருகிறாரோ அவர்களை அவர் புதிதாக மாற்றுவார். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? தேங்க்யூல்லா, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்கலாமா?

0: கேட்போமா எல்லாரும். அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ராஜா. பரிசுத்தாவினவரே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த பிதாவே உங்கள் குமாரனாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. இப்பொழுது இறங்கட்டும் அபிஷேகம், இறங்கட்டும் அபிஷேகம். ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவிகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறுவார்களாக. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அக்கினி நாவுகள் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் இறங்குவதாக. புது புது அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நாவுகள் இன்னத்தில் இறங்கி வந்திருக்க அக்கினி நாவுகள் இறங்கட்டும். ஒவ்வொரு தலைமையில் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள் இறங்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அக்கினி நாவுகள் இறங்கட்டும், இறங்கட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். பரிசுத்தாவியினவரே அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் எல்லாருமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்கப்பா. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அந்த பிள்ளைகள் உண்டாவதாக. பரிசுத்தாவிகள் ஞானஸ்தானம் பெறுவார்களாக.
1: அக்கினியில ஞானஸ்தானம் தாருமாண்டவரே இயேசுவே, பரிசுத்தாவியானவரே அக்கினால எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் ஐயா. அக்கினால ஞானத்தை தர வேண்டும் ஐயா. சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபாரவா. நாங்கள் செய்த பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபாரவா. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அக்கிலில் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவே நிரப்ப வேண்டும். உன்னத அக்கில் நிரப்ப வேண்டும். உன்னத பழத்தை அடக்கட்டு அக்கில ஞான தர வேண்டும் ஐயா. பரிசுத்தாவே அக்கிரியால் ஞான தர வேண்டும். அக்கிரினால், அக்கிரினால், அக்கிரினால், அக்கிரினால் ஞான தர வேண்டும். எங்களை பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாயத்திற்பை குறிச்சும் எங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். விசுவாசங்களை தர வேண்டும் ஐயா. விசுவாசம் தர வேண்டும். எங்களை நாங்கள் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சகை எப்படி சரி செய்து கொண்டாரோ நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஐயா. நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க. தே வல்லமை நிரப்புங்க. தே பாக்கியில் நிரப்புங்க. தே பிரசாதத்தில் நிரப்புங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறமா அற்பு செய்ய. வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. பிசாசுங்கிரி அடிக்கப்படட்டு. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமா இல்லாத மக்கள் சமான் கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. தர்சனம் பார்க்கட்டும், தர்சனம் பார்க்கட்டும். இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும். மனக்கண்களை திறந்து விடுங்க, மனக்கண்களை திறந்து விடுங்க. வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்க. மந்திர கட்டி சிவனகட்டை உடைத்து போடுங்க. பிசாசுங்க அழித்து போடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் ஜெயிருந்தாலும் அழிச்சு போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்கராச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க. அறிவு அறிவில் நிரப்படணும். மண்டி கொள்ளும், சார்ந்து கொள்ளும், மோடு இருக்கணும் ஐயா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். அறிவு அறிவில் நிரப்படும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணீர் துடைக்கணும். ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரம். யார் சரீரத்திலயா தோல் பலவீனத்தில், தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்கிடுங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க. உங்க நாம மகிப்பிடட்டும். எல்லா துதிகனமாக்கி முடி செலுத்துறோம். நாமத்தில் தாழ்மையாக கெஜிரோ பரமபிதாவே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழிவுகளை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மேல எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நம்ம ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நான் ஒப்புக் கொடுக்கலாமா?

0: ஜெபிக்கலாமா? கொஞ்சம் நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: பாதிக்கப்படுறாங்கப்பா, இந்தியாவில எவ்வளவு பாதிப்பு தகப்பனி, தயவா எங்களுக்கு இறங்கபடியாய் பார்த்துணைக்கெஞ்சு ஜபிக்கிறோமப்பா. இயேசுவி இறக்க செய்யப்பா, இறக்க செய்யப்பா. உலக போர் வராத படிக்கு கத்தர் காத்தர் உள்ளபடியாய் பார்த்துணைக்கெஞ்சு ஜபிக்கிறோமப்பா. மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தான் பேசுனவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா, அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகா நமக்குமே செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே,
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்ச வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்ச தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனே மே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரு கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாதானம் தரணும். அதுக்கு அவசியம் இல்லாமா
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபி ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
4: எபிரேயருக்கு எழுதி நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது ஒருவர் வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பிறக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜாங்கள், பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொருட்படுத்திக் கொள்ளும்படிக்காய் கெஞ்சு கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்னு தசரின் புஸ்தகம் 4:17
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
6: மேகங்கள் மேல்
7: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
6: இவ்விதமாய்
7: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்ய கர்த்தருடனே கூட யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்ப அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம், ரகசிய வருக அப்படி சொல்றோம். அந்த ரகசிய வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படணும். இதுல இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா, உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்னு குறைஞ்ச புஸ்தகம் 15:51
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்
6: நம் எல்லாரும்
7: நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது
6: ஒரு நிமிஷத்திலே
7: ஒரு இமை பொழுதிலே நம் எல்லாரும் என்ன செய்வோம்
6: மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்துல இந்த சரீரத்தோட ஆண்டவரே போறதில்ல, இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய நம்மள எல்லாரையும் எப்படி மாத்த போறாரு, மறுவும் மாக்க போறாரு. ஹலேலூயா. அதுக்குதான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்துல இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எடுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாரா, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாரா, தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த உலகத்துல இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்றது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோட என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோட வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோட என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மள மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்த ஒரு மனுஷன்தான், ஆனா என்ன செஞ்சிருக்காரு, கர்த்தரோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருக்கையில அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாம போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையா அவர் வாசனம் பாருங்க, உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்துதான் அவர் கெடிச்சார், காணப்படாம போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்கள்லையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால அவர் என்ன செய்யார், கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாளி பார்க்கிறோம், ஈனோக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாளி பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22
7: ஏனோக்கு
6: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
6: முன்னூறு
7: வருஷம்
6: தேவனோடு
7: சஞ்சரித்துக் கொண்டு இருந்து
6: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
6: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்கு எவ்வளவு எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரு. குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்துல இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சாரு? சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா அவர் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ வேண்டும். அவர்தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளே கர்த்தர் என்ன செய்யற உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போல நம்ம என்ன பண்ண போறோம்? மரணமாக்கப்பட போறோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தாதான் தேவனிடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்துல வாழ்ற நாம் வந்து இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்றது நம்மளை ஏமாத்தி கொள்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் நடந்திருப்பாரு. அதனாலதான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சாரு? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொத்தம் வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22
7: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
6: முன்னூறு வருஷம்
7: தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
6: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம்? தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமா ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸ்ல வாசிக்கிற 3:3
7: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
6: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவாரு. நம்ம என்ன செய்ய அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். ஹலேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பா இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளட முடியாது ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியான ஒரு அழுகி அளவு இல்லாம நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். முடி வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. நேசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க சப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா? செபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக. ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்து தர வேண்டுமா ஆண்டவர்? அப்பா இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்களப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே, இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே. இறங்க வேண்டுமாப்பா, இறங்க வேண்டுமாப்பா. திருமணமாகலேன்னு சொல்லி கலங்கியிருக்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனையெல்லாம் மாத்திருங்க சப்பா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா, எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம், தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கர்த்தர் தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே, உமை தேடணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்கிற மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டவரே வீசிங்கனால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சம் பண்ணி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால எல்லாம் முடியுமாண்டவரே, உம்மால முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபால் அக்கரவா தப்பனே நீங்கள் சொன்னீங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்குறாண்டவரே.

0: நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடன் அடைச்சிட்டாங்க, கடன் அடைச்சிட்டாங்க. இச்சப்பா பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்திரின் கிருபியால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asvinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: வாருங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான தர்மியான நேரத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் ஒப்புக் கொடுப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெப நேரத்தின் மத்திய இடந்தள்ளி வரும்படியாய் வாஞ்சியோடு கூட அழைக்கிறோம் அப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். இந்த கூட்டணி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது ஆரம்பிக்கிறோம். எலும்பர் பொல்லாத அந்தகர ஆவிகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்ப்பங்களின் தேரில் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு உரமா எலும்புற பொல்லாத அந்தகர ஆவிகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. என் மத்தில கர்த்தருடைய ஆவியின் இறங்கி அசைவாடுவீராக. ஆவியினரை வேறிடைத்து காப்பாற்ற நடத்துங்க. துதிகணமாகி மேலா நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பிதாவே. கண்டு கொள்ளலாம், வாசிக்கலாமா? ஒன்னு சாமியல் புஸ்தகம் 7:12. அப்பொழுது சாம்பேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தில் 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

0: ஜெபிக்கலாமா?
1: அக்கா ஜெபக்கு சொல்லும் பொழுது பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபங்களை ஏறெடுப்போம்.
2: ஆண்டவரே, எலிக்காய்ச்சல் எங்கேயுமா வரக்கூடாதுப்பா, திருநெல்வேலியும் பரவாத காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம்.
3: ஆமி, நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா மே துதிக்கிறோம். திருநெல்வேலியில வந்திருக்கிறதான எலிக்கப்பா, எலிக்காய்ச்சல் பரவக்கூடாது ஏசப்பா. அதனால அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எந்த சேதங்கள் வரக்கூடாது, ஜனங்கள் மரித்து போக கூடாது ஏசப்பா. தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை தேவரீர் அப்புறப்படுத்த வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா, அது எங்கேயுமே பரவாதபடி தகப்பனே நீங்க இப்பொழுதே அதை அழிக்க வேண்டுமா இங்க அப்பா, உங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த ராஜாவே, கிருபையா இறங்கி ஆண்டவரே எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா. எங்க தேசத்தையே நீங்க காப்பாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. துதி கண்ண மகிமை செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமே.
2: இந்தியா தேசத்துல எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அர்ஜிக்கணும், ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவான்களை மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா எல்லாரும் மாறணும், அவங்களாம் பரிசுத்தவான்களை மாற்றணும். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக கண்ணீரோடு சாவம் பண்ணுவோம்.
4: அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்தியா முழுதும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவையுமை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க விடுதலை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா காரியங்களும் அவங்க விடுதலை ஆகணும் ஏசப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சடங்காச்சார வாழ்க்கையிலிருந்து வெளியே நீங்க
2: பின்வாங்கி போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களா ஆண்டவர் எப்படியா சந்தித்து அவங்க ஆண்டு பிரியமான ஊழியரா மாறணும். அதனால எத்தனையோ ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்காங்க, இவங்களா உயிர்ப்பிக்கப்படணும். அதுக்காக சாம்பல்லாம்
5: ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் அப்பா முடி கிருமில எவ்வளவு ஊழியர்களை நீர் எழுப்புகிறீர் ஆண்டவரே. அப்பா அறுவடை மிகுதி அலையாட்டில் குறைவு என்ற வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ ஊழியர்கள் எழும்புகிறது ஆண்டவரே. ஆனாலும் இதுல எத்தனையோ கள்ள ஊழியர்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தினால் ஆண்டவரே வாஞ்சித்திருக்கிற ஆத்துமாக்கள் வீணாய் போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரை தேட வாஞ்சியோடு போறாங்கப்பா. கள்ள உபதேசங்களினால், கள்ள தீர்க்க அப்பா எத்தனையோ ஆண்டவரே ஆத்துமாக்கள் வீணாய் போயிடுறாங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னதத்தின் அபிஷேகம், பரலோக ராஜ்யத்தின் அபிஷேகம், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஒவ்வொரு ஊழியர் மேல் ஊற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசி ஆவிகள் எங்க தேசத்தை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஊழியர்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. கள்ள உபதேசங்கள் ஆண்டவர் எங்க தேசத்தை விட்டு, எங்கள் சபைகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
6: மத்திய விசேஷத்தை எடுத்துக்கொள்ளும். அதில் 24 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது வாசிப்பார்கள்.
7: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
2: மத்தேயு சுவிசேஷம் 16:3.
3: உதயமாகிற போது
2: செவ்வானமும்
3: மந்தாரமாயிருக்கிறது.
2: அதனால்
3: இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள்.
2: மாயக்காரரே,
3: வானத்தின் தோற்றத்தை
2: நிதானிக்க
3: உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
2: மழை வரும்னு சொல்றான், காற்று வரும்னு சொல்றான். இப்ப இந்த உலகத்தில் நடக்கிற காலங்களை உங்களால நிதானிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு செவ்வானம் விட்டுருக்கு, இன்னைக்கு மழை வரும், காற்று வரும் அப்படின்னு தான் சொல்றான். ஆனா நடக்கிற காலத்தை என்னால செய்ய முடியல, நம்மளால அறிய முடியல. அதே தான் இங்கேயும் கேட்கிறாரு. லூக்காள சுவிசேஷம் 12:56.
3: மாயக்காரரே,
2: பூமியின் தோற்றத்தையும்
3: வானத்தின் தோற்றத்தையும்
2: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே
3: இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
2: இந்த காலத்தை நிதானியாம போறது என்ன? வானத்தின் தோற்றம் பூமியின் தோற்றம் நிதானிக்கிறோம், ஆனா இப்ப நடக்கிற காலத்தை வந்து நினைச்சிரோம், நிதானிக்காம போனது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நிதானித்து பார்க்க வேண்டும். இப்போ என்னென்ன நடக்குது, எப்படி கர்த்தர் எப்போ வருவார், அதை என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். நம்ம அது மறந்துடுறோம். ஏதோ காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வந்து நைட்டு சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம், மறுநாள் அதே ரொட்டீனா அதை தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நடக்கிற காலத்தை என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். ஏதாவது தினமும் தூங்குறோம், எப்போ காலையில் எழுந்துச்சி போகிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு தூங்குறோம், படுக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது அல்ல. கர்த்தர் வரப்போறாரு, சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 24:37-40.
3: நோவாவின் காலத்தில்
2: எப்படி நடந்ததோ
3: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும்.
2: எப்படியெனில்
3: ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே,
2: அந்த நோவா காலம் வந்து என்ன காலம், ஜலப்பிரபாகம் முன்னால காலத்துல,
3: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
2: ஜல பிரயலம் வந்து
3: அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்.
2: அப்படியே
3: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் கைவிடப்படுவான்.
2: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் உணர்களும், அதாவது சொன்ன காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை போகிறோம், ரொட்டினா வேலையை போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தூங்குறோம், காலை மறுநாள் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே ரொட்டினால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரும் காலத்தை பற்றி நம்ம என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் நோவா காலத்திலே நடந்திருக்கு பாருங்கள். சில பிரயலம் முன்னாவையில் இருந்து வேலைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை, சொன்னாங்களே இப்படி நடக்குது, என்னடா ஒரு கப்பல் மாதிரி கட்டுறாரு. அதை கூட சன்னங்கள் உணரல, பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அது மட்டும் அச்சடித்தம் போது. நான்
0: எப்படி எனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், ஜனங்கள் புசித்தும் குடித்தும்,
2: ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும்,
0: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாடிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
2: அந்த காலத்தில் செஞ்சாங்க, இந்த சலப்பறைகளை வந்து எல்லாரும் வாடிக்கொண்டு போறதுக்கு உணராம இருந்தாங்க. நோவாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க.
0: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
2: நடக்கும்.
0: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: மனுஷகுமார் காலத்தில், இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வீட்லாம் சாப்பாடு செய்யறது இல்ல, எல்லாம் ஹோட்டல் ஜாலியா, அதுதான் ஜாலின்னு சொல்லி. இப்ப நிறைய என்ன செய்யறாங்க மக்கள், இந்த சுத்தி பார்க்க போயிடுறாங்க. எல்லாம் ஏழைங்களும் சுத்தி பார்க்க போறாங்க, பணக்காரங்களும் சுத்தி பார்க்க போறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு சுற்றி பார்த்து ஜாலியாக, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்போ நடக்கிற காலத்தை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, அவங்களை பற்றி பிரச்சனை என்ன, அவங்க இப்படி இருக்குது ஆண்டு வரப்போற அந்த எண்ணமே இல்லை.
0: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: 39 வருஷம்
0: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
2: உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
2: அவங்க சலப்பிரைகளை வந்து வாரிக்கொண்டு போறதுக்கு முன்னால போனற வரைக்கும் என்ன சொல்ல, மக்கள் என்ன இல்ல உணரவே இல்லை. அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இப்பயும் பாருங்க, நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்தி பார்க்க போயிடுறாங்க ஜனங்கள், காசு வேஸ்ட் பண்றாங்க. ஹோட்டல் வீட்டில் சாப்பிட்றது இல்லை, ஹோட்டல் சாப்பாடு. இப்படிப்பட்ட நாட்கள்ல அப்போ எப்படி ஆண்டரை பற்றி சிந்திக்கிறது இல்லை.
0: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
2: ஒருவன் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. உணர்ந்து நம்ம சிந்தித்து, நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கழுத்த காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாடி இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, இறங்குமப்பா தகப்பனையுமே ஸ்தோத்திரம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, ஸ்பா நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவினை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க இயேசப்பா. என்ன விளைவிந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் சிவனைகளை எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணுமே, அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா. வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, கெஞ்சுகிறோமப்பா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ளம் மலைச்சலை தாறு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே இறங்குமப்பா, இறங்கும். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோமப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த தீவை பார்த்து ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவண்ட பிரசனை இறங்கட்டும், மகிமை மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. நானே நல்ல மெய்ப்பனு சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தர் என் மெய்ப்பராக இருக்க, நான் தாழ்ச்சியடின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்க. தேவைகள் அனைத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கியவான்னு சொன்னீரே ஆண்டவரே, பாக்கியவனாய் மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொருட்படுத்துக்கோங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
9: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
10: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் acminkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் பதினைந்தாம் வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும்
1: பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்கள் செய்யுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் மீன் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்களை மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நூத்தி ஏழாம் சங்கீதம் 38வது வசனம்.
1: அவர்களை
0: ஆசீர்வதிக்கிறார்
1: மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதி என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய மிருகஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்.
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார்கள். என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிபதியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வதிச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நிறைய பாக்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். என்ன புத்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 24வது அதிகாரம் 1வது வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பாத்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாத்திருக்காரு. இஸ்ரேல் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாம செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சிருக்கணும், எப்போதும் கர்த்தரோடைய செஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமா ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115வது சங்கீதம் 13வது வசனம்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும். உங்க பிள்ளைகளை பார்க்கலும், உங்க கணவரை பார்க்கலும், உங்க மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்க யார அதிகமா நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமா நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலும் அதிகமா நேசிக்கணும். அதான் சொல்லு, நீ வந்து மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன் சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டன் ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்திர பயந்தவர் சொல்லி நான்.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
0: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால்
1: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பாத்தீங்களா, எல்லாரும் பாருக்கல யாரு அதுக்கு அவங்க பிள்ளைகளை பாருக்கல யாரு ஆபிரகாம் நேசித்தாரு யாரு நேசித்தாரு கர்த்தர் நேசி அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு யாரு நேசிச்சாரு இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது, நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஆதியாகம புஸ்தகம் 22:16 17
1: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும்
0: கடல்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடல்கரை மணலை போலவும்
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர கடல்கரை மணலை போல அது மாத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போத்துல அது மாத்திரல சத்துருக்களுடைய
1: வாசல்களை
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: கடல் தனி மணல் ஆசீர்வதிக்கின்றாரு, வானத்தில் இருக்கு நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்கின்றாரு. வாசல கூட என்ன செஞ்சிருவேன் நீயே சுகந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன? கர்த்தரை அதிகமா நேசித்தார் ஆபிரகாம், கர்த்தரை அதிகமா நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம்? முதல் பிதா வச்சிருக்கிறோமா, யாஸ்பா வச்சிருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தார முதல்ல வச்சிருக்கிறோமா? வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா ஹலேலூயா. உங்களை ஆசீர்விக்க கர்த்தர் விரும்புறார். கர்த்தர் பயப்படுற பயமே நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதா பார்க்கிறோம் நீதிபதியின் புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: யார் ஆசீர்வதிக்கப்படுவா? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான்.
0: யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பாடு நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டா அப்படின்னு ஆசீர்வதிக்கல. யார் ஆசீர்வதிக்கிறாரா? கருணை கண்ணன்.
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான்? அவன் தரித்திரம் கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா? கொடுக்க மனசு வருதா? சேர்த்து வச்ச நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா? மற்றவங்களை உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்
1: தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவர்களுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
0: கர்த்தருக்கு உதவி செய்யறவங்க நினைச்ச மாட்டாங்க, ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்க வாழ்க்கையில குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினைச்சுக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்க கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்க வீட்டிலாம் நாங்க 3 பேர்தான், அம்மா அப்பா நாங்க தான். இருந்தாலும் எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, யார் சாப்பிட செஞ்சு சூடா வச்சிருந்தாலும் யாரு வந்து ஆகிறத கேட்டாலும் எங்க அப்பா கொடுத்துருவாரு. எங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்க அப்பா கொடுத்துருவாரு. எங்க அப்பா ரொம்ப டேஸ்டா செய்வாரு, எங்க அப்பா செஞ்சு வச்சிருப்பாங்க. அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவாரு, தூக்கி கொடுத்துருவாரு. அவன் கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க, கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால பரிசுத்த பவுல் சொல்றாரு கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
0: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீ என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவரை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேல இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள உனக்கு தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொரை தூக்கி கெட்டுப்பான சாப்பாடை கொடுக்கறோம், அது கத்தர் நம்ம கணக்குல வச்சிருப்பாரு. கெட்டுப்பான சொரை சேலை கொடுக்கறோம்னு சொல்லி பழைய சேலை கத்தர் நம்மளெல்லாம் கணக்குல வச்சிருப்பாரு. கிழிஞ்சி போன சேலையை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்க இருந்துடலாமே. தர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கத்தர் உங்களை தாழ்ச்சி அடையாம உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தாரு ஆசீர்வித்தார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்யறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒன்றுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதி வச்சிருப்பாரு. மூன்றாவதாக கர்த்தர் யார் ஆசீர்விக்கிறாரு, நீதிமொழியின் புஸ்தகம் 10 6
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமானுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
0: நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்ம நீதிமானா மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, ஏதாமல் துக்கப்படுத்திட்டேனா, உங்க உள்ளத்தை உடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்க ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னியும். நீதிபதியின் புஸ்தகம் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகள் என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களா இருந்தா மற்றவங்களை பத்தி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யாரு பிரியமானதை பேசுவோம், யாரு பிரியமானதை பேசுவோம், சொல்லுங்க, யாரு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யாரு பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானத பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, மத்தேயு சுவிசேஷம் 25:34
1: அப்பொழுது
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக
0: ஆயத்தப்பண்ணப்பட்டிருக்கிற
1: ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கும் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் சொன்னா, இந்த உலகத்திலே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால கழுவ வேண்டும், கத்தில் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசல, எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கத்தில் கைவிடுற காலம் வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவல் எழுதுறாரு எபேசியர் புஸ்தகம் 1:3 மூன்றாவது வசனம்,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே,
1: பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர் கிறிஸ்துவுக்குள்,
0: அவர் கிறிஸ்துவுக்குள்
1: உன்னதங்களிலே,
0: உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய,
0: ஆவிக்குரிய
1: சகல ஆசீர்வாதத்தினாலும்,
0: உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும்
1: நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்,
0: நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம தர வல்லவர்கள். முத கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்யறவங்களை ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவது யாரு, ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டவர் பிரியமானது மாத்திரம்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் நிறமா பேசிட்டோம், இப்ப ஆண்டவர் பிரியமானது பேசணும். அது மாத்திரம் இல்ல, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு. அதை நீங்க என்ன செஞ்சீங்க, சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம், கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம்.

0: கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பெரியவர்களாக, வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தாய், மகனை விட அதிகமாய் நீ நேசித்தான். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல. நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்பு கொடுத்த படியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூல்லா. ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லலாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் உமக்கு பிரியமல்லது எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கொண்டு நமக்காக ஆயத்தம் ஆக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜபம் செய்வோம், கண்களை மூடி ஜபிக்கலாம். வாய் திறந்து ஜபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம் அப்பா, உங்க பயந்து நடக்கிறதால எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களுமே அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரிலே ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க. இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானது பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானது பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதவன் ஆசிரிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் ஆவில சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தேவ பிரசனத்தில் நிரப்பு, ஐயா அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்தன் அபிஷேகம், இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமய்யா, தேவ அக்கி நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, வல்லமை நிரப்பு, உம்மை பார்க்கட்டும், ஆண்மை கண்களை திறந்துடுங்க, உம்மை பார்க்கட்டும், உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும், தேவ வல்லமை பார்க்கட்டும், தேவ அக்கினி பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும், வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும். ஐயா ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா, உம்முடைய கண்மலையாக இயேசுவே, உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும், எங்களுக்கு காதுகளை விருத்த சேதனம் படுங்க, குரலை கேட்கட்டும், குரலை கேட்கட்டும், உள்ளத்திலும் வெளியிறங்குமா இருப்பீங்க, வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, விளையாட்ட குணமாக்க, மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து படுங்க, பிசாசிற்கு அழித்து படுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சம்மா இல்லாத மக்கள் சம்மா தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆச்சரிக்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, கட்டிலிருந்து விடுதலை தரணும், கண்ணிலிருந்து விடுதலை தரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தின் நாத்திரை நகேசுவின் நாமத்துல சபித்து கட்டி அப்புறப்படுத்துற நாமத்தை மகிப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தகப்பனே அப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகள் செபிக்கட்டும், துதிக்கட்டும், பார்த்துமா கண்களை திறக்கட்டும், தகப்பனேமே துதிக்கிறோம், எப்படி தூரமா இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமாப்பா, உம்மை பின்னே வடிவரட்டும் அச்சா, உம்மோடு இருக்கட்டும், உம்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவைக்கு குடும்பத்தின் தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க, இப்போ வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனைகளாக மாற்றிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிடுங்க, பிரச்சனையை மாற்றிடுங்க, ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க, ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, மகிப்படுத்த சந்தோஷத்தோடு சத்தமாக நல்ல மகிப்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியரங்கமாக இருப்பது செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிகனா மகிமுக்கு செலுத்துறோம்,
2: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address is asvinkaram@gmail.com. our website handofjesus.in. God bless you.

வரலாற்றின் நிழலில் நடந்த போர்களும் இரும்பு கத்திகளால் அல்ல, ஆனா நித்தியத்தின் உழைவில் உருவான ஆயுதங்களால நடத்தப்பட்ட போர்களும் உள்ளன. ஆனா காலம் தொடங்குவதற்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு போர் உள்ளது. அது மிகவும் பேரழிவும் முழுமையானதும். அதன் முடிவே பிறந்த ஒவ்வொரு உயிரின் விதியையும் தீர்மானிக்கும். இது புராணம் அல்ல, இது காவியம். இது தீர்க்கதரிசிகள் பார்த்து நடுங்கிய போர். தானியல் தன் புத்தகத்துல முத்திர போட்ட போர். பத்தமோஸ் தீவில யோவான் சாட்சியம் அளித்த போர். அங்கு வானமே திறந்து தேவனின் படைகள் கண்க பிளைண்டட் ஒளியில இறங்கிய போர். இந்த பிரபஞ்ச மோதலின் மையப்பகுதியில உயிரோடு எரியும் கவசம் அணிந்த ஒரு மாவீரன் சர்வ வல்லபனின் நீதியை சுட்டும் வாளை தன் கையில் ஏந்தியபடி கம்பீரமா நிக்கிறான். அவரது பெயர் மிகேல், பிரதான தூதர், வானு உலக படைகளின் அரசன், விசுவாசிகளின் பாதுகாவலர். அவருக்கு ஒரே நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டார், குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ள, பாம்பின் தலையை நசுக்க மற்றும்

நம்மை சுற்றியுள்ள மறை உலகங்கள்ல நம்முடைய யதார்த்தத்தை ஒரு வாழ்சதை மீது அழுத்துவது போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிரி தனது படைகளை தயார் செய்துள்ளான். முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன, கர்ணங்கள் முழங்குகின்றன, மனித குலம் ஒரு ஆழ்குழியின் விளிம்பில் நிற்கிறது. இறுதி போர் ஏற்கனவே துவங்கிவிட்டதை அறியாமல் நீங்க அறியாமலே இருக்க வேண்டும் யாரும் நினைக்கவில்லை. வெளிப்படுத்தல் புத்தகம் பார்வையுடன் இருப்பவர்களுக்கு அறிகுறிகளை உணர எழுதப்பட்டது. தானியல் புத்தகம் முடிவு காலம் வர மூடப்பட்டது. அந்த காலம் இப்ப வந்துவிட்டது. நீங்க காண போகும் விஷயம் பொழுதுபோக்கு அல்ல, இது ஒரு வெளிப்பாடு. தீர்க்கதரிசிகள் கடவுளின் சிங்காசன அறைக்குள் அழைத்து செல்லப்பட்ட போது அவர்கள் பார்த்தத ஆரம்பத்திலிருந்தே முடிவை காட்டப்பட்டதை வெளிப்படுத்தும் நிகழ்வு. இந்த சேனலை இப்போது சந்தா செய்யுங்க மற்றும் இந்த வீடியோவின் கடைசி வரை இருங்கள். ஏனெனில் இங்கு நடைபெறுவது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை, ஒரு வாக்குறுதி, மேலும் உலகின் அடித்தளத்திலிருந்து மனித வரலாற்றின் கடைசி மூச்சு வரை ஒலிக்கும் ஒரு போர் அழைப்பு. போர் இங்கு வந்துவிட்டது மற்றும் மைக்கேல் தனது வாளை எடுத்து நிற்கிறார். இறுதி போருக்கு முன்பான நாட்கள்ல பூமி பெயரிட முடியாத ஒரு பாரத்தை தாங்கி நொந்தது. மனிதர்கள் அதை முன்னேற்றம் அழைத்தல, அவர்கள் அதை வெளிச்சம் என்று அழைப்பார். அவர்கள் கண்ணாடி மற்றும் இரும்பு கோபுரங்களை கட்டினர், முடிவில்லாத குரல்களால் வானத்தை நிரப்பினர் மற்றும் தாங்கள் உருவாக்கிய பலிபீடங்களை வழிபட்டனர். ஆனா காணப்படாத இடங்கள்ல மூச்சும் இதய துடிப்பு இடையே உள்ள இடைவெளிகள்ல நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் நிழல்கள்ல ஏதோ பண்டைய ஒன்று கிளர்ந்தது. அப்போஸ்தலர் பவுல் எச்சரித்திருந்த அதிகாரங்களும் ஆட்சிகளும் நாடுகளும் மேலும் இறுக்கமா பிடிச்சிருந்தன. தோன்றாத சங்கிலிகள் அரசர்களும் சாதாரண மக்களும் மனதை கட்டி போட்டன மற்றும் காற்றின் அதிகாரத்தின் அரசன் கீழ்ப்பறையாத பிள்ளைகளிடையே சுதந்திரமாக நடந்தார். திருச்சபைகள் குளிர்ந்து போயின. ஒரு காலத்துல பெந்திகோஸ்து நெருப்பு எரிந்த இடத்துல இப்போது சமாதானமும் வசதியும் மூடிய சாம்பலே மீதம் இருந்தது. ஆசிரியர்கள் செழிப்பை பற்றி பிரசங்கித்தார்கள், ஆனா ஓநாய்கள் மேய்ச்சியை கவின. இரட்ட கூறிய வாளை விட கூர்மையான தேவனுடைய வார்த்தை முடிவில்லா மறுபரிசீலனைகளால் மங்கிவிட்டது. உண்மையை வெறுக்கும் காலத்தின் ஆசைகளுக்கு ஏற்ப சுருத்தப்பட்டது. காவலாளர்கள் மதில்கள்ல தூங்கிவிட்டார்கள். எதிரி ஒவ்வொரு மணி நேரமும் அருகில் நுழைந்தான். அதிகார மண்டபங்களில் ஆட்சி நடத்துபவர்கள் இருளுடன் உடன்படிக்கைகள் செய்தார்கள். தங்கள் நாடுகளின் பிறவி உரிமையை ஒருபோதும் வராத சமாதான வாக்குறுதிகளுக்காக மாற்றினார்கள். தங்களுடையது அல்லாத இரத்தத்தில உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. பொதுமக்களின் பார்வைக்கு எட்டாத ரகசிய அறைகள்ல பழமையான சடங்குகள் நடத்தப்பட்டன. மூடப்பட்டிருக்க வேண்டிய கதவுகளை திறக்கும் சடங்குகள். ஆனா பரலோகம் மௌனமாயிருக்கல. மனிதர்கள் அதை கேட்க முடியாவிட்டாலும் உயர்ந்தவரின் சிங்காசன அறை மன்றாடலால் இடித்தது. நம்பிக்கையுள்ளவர்கள் இன்னும் தங்கள் முழங்கால்களை மடக்கி விடுதலைக்காக அழைத்து கூப்பிடும் சிலர் அவர்களின் ஜெபங்கள் பொன்னாலயத்திற்கு முன் தூபமாக எழுந்தன. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் வைத்தனர். 4 உயிருள்ள உயிரினங்களும் தங்கள் அழைப்பை ஒருபோதும் நிறுத்தவில்லை. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆன கர்த்தராகிய தேவன் சக்தி வாய்ந்தவர். 7 முத்திரைகளுடன் கூடிய சுருள் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் கையில் இருந்தது. பரலோகத்திலும் பூமியிலும் அதை திறக்க தகுதியானவர் யாரும் காணப்படவில்லை. யூதாவின் கோத்திரத்தில் உள்ள சிங்கம் தாவீதின் வேர், தன் சொந்த ரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்றவர் தவிர. அந்த சிங்காசனத்தின் முன்பாக சர்வவல்லபனின் அதிகாரத்துடன் ஆடை அணிந்தவராக பிரதான தூதரான மைக்கேல் நின்றிருந்தார். அவரது முகம் கற்களாக உறுதியுடன் இருந்தது. அவரது கண்கள் தெய்வீக நோக்கத்தின் தீயால் எரிந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மோசையின் உடலை பற்றி சாத்தானுடன் போராடிய நாட்களில் இருந்து லூசிபரை பரலோக நீதிமன்றங்களில் இருந்து வெளியேற்றிய அந்த நேரம் வரை அவர் தேவனுடைய ஜனங்களை காக்க காவலாக நின்றார். உலகின் அடித்தளங்களை அதிர வைத்த போர்கள் அவர் போரிட்டார். ஒருபோதும் பின்னடையவில்லை. இப்போது முத்திரைகள் உடைக்க தயாராகி கம்பைகள் முழங்க தயாராகி இருந்த போது அவர் கிளர்ச்சியின் போது இருந்து எதிர்பார்த்திருந்த கட்டளையை பெற்றார். காலத்தினுடைய முதுமை மிகு ஒருவனின் குரல் பேசியது. அது பல நீர்களின் ஓசையை போல இருந்தது. இஸ்ரவேலின் அரசனாகிய மைக்கேல், என் உடன்படிக்கையின் பாதுகாவலரே, நேரம் வந்துவிட்டது. சேனைகளை ஒன்று சேர்த்து உன் வாளை கூர்மையாக்கு, ஏனெனில் பாம்பு மிகுந்த கோபத்துடன் இறங்கி வந்திருக்கிறது. அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். மைக்கேல் சிங்காசனத்திற்கு முன் தலைவணங்கி அவரது இறக்கைகள் முழுமையான கீழ்ப்படிதலுடன் மடிந்தன. அவ வானத்தின் மூன்றில் ஒரு பகுதி தேவதூதர்கள் விழுந்ததை பார்த்திருந்தான். தோட்டத்துல பாம்பு ஏவையை ஏமாற்றியதை அவன் கண்டிருந்தான்.
காயின் இரத்தம்

கசிந்த கைகளால் மனிதனின் முதல் நகரத்தை கட்டியதை அவன் பார்த்திருந்தான். எதிரியின் வெறுப்பின் ஆழத்தையும் அவனுடைய பொய்களின் சூழ்ச்சியையும் அவன் திட்டத்தின் பரப்பளவையும் அவன் அறிவான். ஆனா கதையின் முடிவும் அவளுக்கு தெரியும். அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல எழுதப்பட்டிருந்தது. அது காலியான கல்லறையால் முத்திரை போடப்பட்டது. இப்போது அது வானத்தின் கோபத்தின் முழு சக்தியுடன் நிறைவேற்றப்படவிருந்தது. தேவனின் படைகள் ஒன்று சேர தொடங்கின. லெஜியன்கள் மீது லெஜியன்கள், தேவதூதர்கள், தூய ஒளி மற்றும் பரிசுத்த நெருப்பின் உயிர்கள் வானத்தின் நீதிமன்றங்கள்ல தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டன. அவர்களின் இறக்கைகள் முழுவதும் கண்கள் கொண்ட கிருபிமன. நித்தியத்தின் தூண்களை அதிர வைத்த சரபிம்பங்கள் அவர்களின் குரான். போராளி தேவதூதர்கள் அவர்களின் வாள்கள் தேவனின் சந்நிதியில் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு வாளிலும் நீதிமான்களின் பெயர்களும் தீர்ப்பின் வாக்குறுதிகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் சந்தேகத்துடன் முன்னேறவில்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த கட்டளைகளை கேள்விப்படவல. அவர்கள் தெய்வீக நீதியின் நிறைவேற்றுபவர்கள். இந்த நேரத்திற்காகவே அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். மிகேல் அவர்களின் தலைவராக நின்றார். அவரை அனுப்பியவரின் மகிமையால் அவரது கவசம் ஜொலித்தது. அவர் தனது வாளை வானத்தின் வாசல்களை நோக்கி உயர்த்தினார். இறுதி போர் இனி தொலைவிலான தீர்க்க தரிசனம் அல்ல, அது இப்போது நிகழும் உண்மை. மின்னல் வானத்தை பிளக்கும் போல் காலத்துக்குள்ள புகுந்தது. தேவனின் சிங்காசன அறை மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத இடம். அது காலமும் இடமும் கட்டுப்படுத்த முடியாத இடத்துல உள்ளது. என்னாலும் தன்னைத்தானே மடக்கிக் கொண்டு சர்வ வல்லவரின் மகிமை ஒரு கணத்துல மரணமுள்ள உடலை விழுங்கும் அளவுக்கு பிரகாசிக்கிறது. இங்கே மூப்பர்கள் இடையராது வழிபடுகிறார்கள். இங்க கண்ணாடி பெருங்கடல் சிங்காசனத்திற்கு முன் ஒரு கண்ணாடி போல் பரவி அதில் அமர்ந்திருப்பவரின் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறது. மற்றும் இங்க முழுமையான அதிகாரத்தின் இந்த இடத்துல இறுதி போர் உத்தரவுகள் வழங்கப்பட்டன. மிகேல் காலங்களின் முதியவரின் முன்னிலையில் நின்றார். அந்த முன்னிலையின் பாரம் ஒரே நேரத்துல பயங்கரமும் அழகும் ஆனது. ஒரு விழுங்கும் நெருப்பும் என்றும் நீடிக்கும் அன்பும் சிறந்த ஒற்றுமையில் பின்னி பிணைந்திருந்தன. தேவனுடைய குரல் பேசியது. அந்த ஒளியில படைப்பே இட்செல்ஃப் நடுங்கியது. மிகேல், என் அரசு, என் போராளியே, குற்றஞ்சாட்டுபவன் ஜனங்களை ஏமாற்றுவதற்காக வெளியேறிவிட்டான். அவன் தன் படைகளை பூமியின் மறைமுக இடங்கள்ல திரட்டியுள்ளான். அவன் தன் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைத்து தன்னை என்னுடன் சமமாக அறிவித்துள்ளான். ஆனால் அவனுடைய காலம் முடிந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இப்போது நிறைவேற்றப்படும். பாம்பின் தலை நீதியின் குதிகால் கீழ் நசுக்கப்படும். எல்லா முழங்கால்களும் விரும்பியோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ எல்லா பெயர்களுக்கும் மேலான அந்த நாமத்திற்கு முன் வணங்கும். மிகேலின் பதில் உடனடியாகவும் உறுதியுடனும் இருந்தது. அவர் தெளிவுக்காக கேட்கவில்லை. அவர் உறுதிப்படுத்தல் நாடவில்லை. அவர் எளிமையா மண்டியிட்டு தனது கையால் வாளின் பிடியை பற்றி கொண்டு, உங்கள் வார்த்தை படி நிகழட்டும் ஆண்டவரே, நான் உங்கள் பணியாளர், உங்கள் நீதியும் கருவி, என்னை அனுப்புங்கள், எதிரியை ஆழத்தில் வீசும் வரை நான் திரும்ப மாட்டேன் என்று அறிவித்தார். ஆனா இந்த போர் மிகேல் ஒருவரால் மட்டும் நடத்தப்படவில்லை. மிகேலின் அருகில் பிரதான தூதர் கப்ரியல் நின்றார். மரியாளுக்கு மெசியாவின் பிறப்பை அறிவித்த தூதர், தானியலுக்கு 70 வாரங்களை வெளிப்படுத்தியவரும் அவரே. இறுதி போரில் கப்ரியலின் பங்கு வாளை ஏந்துவது அல்ல, ஆனால் கம்பை ஊதுவது. தேவனின் தீர்ப்புகளை பூமி எங்கும் அறிவித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவரவர் இடங்களுக்கு அழைப்பதே அவரது பணி. கப்ரியலின் அருகில் ரபாயேல் நின்றார். அவர் ஒரு சிகிச்சையாளர். எதிரியின் தாக்குதலால் சிதைந்தவர்களை மீட்டெடுத்து காயமடைந்தவர்களை கட்டிப்போவது அவரது பணி. மேலும் அங்கு வான உலக படைகளின் தலைவர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் மனிதர்களின் வேதாகமங்கள்ல பதிவு செய்யப்படல, ஆனா அவர்களின் செயல்கள் பரலோக புத்தகங்கள்ல எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்துங்க. உலகம் உருவாக்கப்பட்ட தருணத்திலிருந்தே இந்த கணத்துக்கு ஒவ்வொருவரும் தயார் செய்யப்பட்டிருந்தனர். கர்த்தர் தொடர்ந்து பேசினார். அவரது வார்த்தைகள் கூட்டத்தை கத்தரிக்கொண்டு செல்லும் வாளை போல ஊடுருவின. முத்திரைகள் உடைக்கப்படும், குரல்கள் ஒலிக்கும், கோப கிண்ணங்கள் பூமியில் ஊற்றப்படும். ஆனால் இதை அறிந்திருங்கள், நான் கோபத்தில் உலகத்தை அழிக்கவில்லை, நான் அதை அன்பில் சுத்திகரிக்கிறேன். ஒவ்வொரு தீர்ப்பும் இரக்கத்தின் செயலாகும், மனந்திரும்ப அழைக்கும் இறுதி அழைப்பாகும், இழந்தவர்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு திரும்பும் கடைசி வாய்ப்பாகும். புகை தெளிவடைந்து அரக்கன் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு புதிய பரலோகம், புதிய பூமி தோன்றும். அங்கு நீதிமை என்றென்றும் குடியிருக்கும். மைக்கேல் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆவி பரிசுத்த தீர்மானத்தால் எரிந்தது. அவர் முன்பும் பல போர்களை போட்டிருந்தார், ஆனா இது வேறுபட்டது. இது எல்லாவற்றின் நிறைவு. இது எல்லா போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் போர்.
பின்னர் ஆண்டவர் நித்தியத்தை கிளப்பும் கட்டளையை வழங்கினார். இப்போது போ மைக்கேல், மனிதர்களின் உலகிற்கு இறங்கு. என் ஜனங்களுக்காக இடைவெளியில் நில். நாகம் தனது நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது நீ அவனை பூமியின் மேல் வானத்தில் எதிர்கொள்வாய். நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தால் அவனை வீழ்த்துவாய், அவனை தரையில் வீசுவாய். அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யும், ஆனால் வெற்றி பெறமாட்டான். ஏனெனில் அவனது கதையின் முடிவை நான் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன். அது முழுமையான தோல்வியின் கதை. மைக்கேல் எழுந்து நின்றார். அவரது இறக்கைகள் இடியோசை போல விரிந்தன. அவர் வானத்தின் கூடுகையில் உள்ள சேனையை நோக்கி திரும்பினால் அவருடைய குரல் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆனால் சர்வ வல்லவரின் கட்டளையை பேசும் ஒருவரின் அதிகாரத்துடன் ஒலித்தது. போருக்கு தயாராகுங்கள், உங்கள் வாள்களை கூர்மையாக்குங்கள், உங்கள் கவசங்களை அணியுங்கள். தீர்ப்பின் நேரம் நம்மீது வந்துவிட்டது. நாம் உயர்ந்தவரின் கருவிகள். நாம் புகழுக்காக போரிடவில்லை, நாம் வெற்றிக்காக போரிடவில்லை. ஆண்டவர் கட்டளையிட்டதால் நாம் போரிடுகிறோம். அவருடைய சித்தம் பூமியிலும் வானத்திலும் நிறைவேறும். தேவதூதர்கள் வான நீதிமன்றங்களின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஓசையுடன் கூச்சலிட்டார்கள். அது இரத்த வெறி அல்லது கோபத்தின் கூச்சல் அல்ல, அது ஒரு ஆராதனையின் அறிவிப்பு. ஆண்டவர் ஆள்கிறார் என்றும், அவருடைய எதிரிகள் அவருடைய காலடியில் பாதபீடமாக்கப்படுவார்கள் என்றும் ஒருமித்தமாக அறிவித்தல். மிகேல் தனது கவசத்தை அணிந்தார். ஒவ்வொரு பகுதியும் தெய்வீக உண்மையின் வெளிப்பாடா இருந்தது. நீதியின் மார்பு கவசம், உண்மையின் கச்சை, விசுவாசத்தின் கேடயம், ரட்சிப்பின் தலைக்கவசம் மற்றும் ஆவியின் வாள். அது தேவனுடைய வார்த்தை. அவர் வெறும் போராளி மட்டுமல்ல, அவர் தேவனுடைய நீதியின் உருவாக சக்தி வாய்ந்தவரின் பண்புகளையே அணிந்தவராக இருந்தார். அவர் இறங்க தயாராகிய போது ஒரு இறுதி உண்மை அவரது ஆவியில ஒளித்தது. அந்த உண்மைதான் ஒவ்வொரு போர், ஒவ்வொரு சோதனை, இருளின் சக்திகளுடன் நடந்த ஒவ்வொரு மோதலிலும் அவரை தாங்கியது. போர் ஏற்கனவே வென்றுவிடுக்கட்டுங்க, வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. மீதமுள்ளவை ஆல் தட் ரிமைண்ட், நீதியின் நிறைவேற்றம், தீர்க்க தரிசனத்தின் பூர்த்தி மற்றும் ராஜாதி ராஜாவின் இறுதி மகிமையான வெற்றி மட்டுமே. வானத்தின் சிங்காசனத்துக்கு வெகு கீழே ஒளி எப்போது எட்டாத அந்த ஆளுங்கள்ல இன்னொரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அகழ் பழைய வெறுப்பும் தீய எண்ணங்களும் கொண்டு கொந்தளித்தது. இங்க விழுந்த தேவதூதர்களுக்கான சிறையில் இருளின் சங்கிலிகள் கடவுளின் கட்டுப்பாட்டை மீறி புனிதத்தை கெடுத்தவர்களை கட்டியிருந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி காரம்பமானது. நரகத்தின் வாசல்கள் அதன் அடித்தளங்கள்ல நடுங்கின. அந்த அளவில்லா குழியிலிருந்து ஒரு இவ்வளவு அருவறுப்பான, கோபத்துல முழுமையாக மூழ்கிய ஒரு இருப்பு எழுந்தது. அவன் வருகைக்கு போட பேய்கள் நடுங்கின. வானிலிருந்து மின்னல் போல் விழுந்த காலை நட்சத்திரமான லூசிபர் இப்போது தன் படைகளுக்குள் சாத்தானாக, பொய்யாளர், எதிரி, உலகத்தை முழுவதும் ஏமாற்றும் பழைய பாம்பாக நடந்தார். அவனது அழகு முற்றிலும் அழிந்துவிடவில்லை, ஆனால் அது ஒரு அருவறுப்பான உருவமாக மாற்றப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல தேவனின் சிங்காசனத்தை வணக்கத்தால் மூடிய அபிஷேகிக்கப்பட்ட கெருவாக இருந்தவன் இப்போது பெருமை மற்றும் கிளர்ச்சிக்கான ஒரு நினைவு சின்னமாக நின்றான். அவனது கண்கள் பொறாமையும் தீயால் எரிந்தரா. அவனது குரல் விஷன் சுட்டியது. அவனது இதயம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத எதிர்ப்பின் அடுப்பாயிருந்தது. ஒரு முறை அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனது கிளர்ச்சி மிகேலாலும் விசுவாசமான தூதர்களாலும் நசுக்கப்பட்ட போது, ஆனா அவன் ஒருபோதும் சரணடையவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து கெடுபிடி செய்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு தலைமுறையும் பரவிய இருளின் பேரரச கட்டி எழுப்பினான். இப்போது முடிவு நெருங்கும் வேளையில அவன் தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருந்தன, முத்திரைகள் உடைக்கப்பட்டன, ஆனா அவன் அமைதியா அழிவில் விழ விரும்பவில்லை. சாத்தான் தனது கையை உயர்த்தினா நரகத்தின் படைகள் அவனை முன்னிலையில திரண்டன. நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள், அரசாங்கங்களை இயக்கிய சக்திகள், போர்களையும் பஞ்சங்களையும் திட்டமிட்ட இருளின் ஆட்கள், மனிதர்களின் இதயங்களில் பொய் கிசுகிசுத்த தீய ஆன்மீக சக்திகள் எல்லாம் இங்கே இருந்தன. ஒரு காலத்துல பரலோக அரங்குகளில் பாடிய விழுந்த தேவதூதர்கள் இப்போ அடையாளம் தெரியாம வளைஞ்சு போயிருந்தனர். அரசர்களையும் ஆசாரியர்களையும் உடல்ல புகுந்து வரலாற்ற குழப்பம் நோக்கி இழுத்து சென்ற பேய்கள் இங்கே இருந்தனர். மற்றும் அங்கே நெபிலி மாவிகள் இருந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு பூனில் நடந்த பெரியவர்களின் உடலற்ற ஆன்மாக்கள், ஓய்வில்லாம அலைந்து திரிய வேண்டிய சாபம் பெற்றவர்கள் உடலை கைப்பற்றவும் ஆன்மாக்களை விழுங்கவும் தேடிக்கொண்டிருந்தன. அவர்கள் அனைவரும் தங்கள் ஜூரன் முன் நின்று அவளது கட்டளையை எதிர்பார்த்தனர். சாத்தானின் குரல் ஆழ்கடலில் அரைச்சல் கல்லின் சத்து போலோளித்தது. அதிக உயர்ந்தவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்கிறார். நாசரேயரின் மரணம் நம்முடைய விதியை முடிவு செய்துவிட்டது என்று அவர் நம்புகிறார்.
ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், மனிதர்களின் நுரையீரலில் இன்னும் மூச்சு இருக்கும் வரை, மனிதனின் இதயத்தில் பாவம் இருக்கும் வரை நமக்கு இங்கே ஒரு பிடிப்பு இருக்கிறது. நாம் தலை வணங்க மாட்டோம், நாம் மனம் திரும்ப மாட்டோம். கடைசி நட்சத்திரம் வானிலிருந்து விழும் வரை நாம் போராடுவோம். நம்மை நெருப்பு ஏரியில் எரிய வேண்டியிருந்தாலும் எவ்வளவு ஆன்மாக்களை முடிந்தவரை நம்முடன் இழுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு ஆன்மாக்களை இழுத்துச் செல்ல போவோம். பிசாசுகள் ஒப்புதலுடன் கர்ஜித்தன. அவற்றின் குரல்கள் அவமதிப்பு மற்றும் கோபத்தின் கலகலப்பாயிருந்தது. அவர்களுக்கு இலக்கு எதுவும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள். அவர்களின் தண்டனை இறுதி. ஆனால் மீதமுள்ள நேரத்தை அதிகப்படியான வலி ஏற்படுத்தவும், அதிகப்படியான பொய்களை பரப்பவும், அதிகமான உயிர்களை அழிக்கவும் செலவிட போறாங்க. இந்த யுக்தி பழமையானது, ஆனா அது ஒருபோதும் தோல்வியடைந்ததில்லை. சாத்தா நேரடியா சொர்க்கத்தை தாக்கமாக்கா. ஒருமுறை அவர் அதை முயற்சித்தார், ஆனா தோல்வியடைந்தார். அதுக்கு பதிலாக அவர் கடவுளின் உருவமான மனிதர்களை தாக்க போகிறார். அவர் நாடுகளை மிருகத்தை வழிபட செய்வதற்காக ஏமாற்றுவார். பூமியின் ஆட்சி அதிகாரிகளை தன் பொம்மை அரசின் கீழ் ஒரே உலக அரசை உருவாக்கும் வகையில கவர்ந்து விடுவார். அவர் கடவுளின் அதிசயங்களை போவவே போலி அற்புதங்களை நிகழ்த்துவார். அவை மிகவும் நம்ப வைக்கும் வகையில் இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சோதிக்கப்படுவார்கள். மிக முக்கியமாக அவர் மீதமுள்ளவர்களை, அதாவது இயேசுவின் சாட்சியும் கடவுளின் வார்த்தையும் பிடித்துக் கொண்டிருக்கும் விசுவாசமான சிலரை குறிவைப்பார். அவர்களை அழிக்க முடிஞ்சா, அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய முடிஞ்சா, ஒருவேளை தீர்க்க தரிசனத்தை மாற்றவும் முடிவை மறுபடியும் எழுதவும் தீர்ப்பின் நடுவிலும் தன் ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும்னு நினைத்தான். அவன் தன் முதன்மை அரசர்களிடம் திரும்பினான். பேய்களின் அரசன் பீல்சிபூப், ஆசை மற்றும் விரோதத்தின் ஆவி அஸ்மோடியஸ், பேராசையின் ஆண்டவன் மாமோன், குழப்பத்தின் பாம்பு லெவியாதான் ஆகியோருக்கு தங்கள் பணிகளை வழங்கினான். பூமியில சென்று செயல்படுங்க, நம்பிக்கை இல்லாதவர்களின் மனங்களை குருடாக்குங்க, ஆட்சி செய்பவர்களின் இதயங்களை கடினமாக்குங்க, போர், பஞ்சம், தொற்று மற்றும் மரணத்தை எழுப்புங்க. சரியான நேரம் வந்ததும், மனிதகுலம் அழிவின் விளிம்பில் இருக்கும் போது நான் என்னை வெளிப்படுத்துவேன். கடவுளின் ஆலயத்தில் நின்று நானே கடவுள் என்று அறிவிப்பேன். உலகம் முழுவதும் என்னை வழிபடும், இல்லையெனில் அவர்கள் இறந்து போவார்கள். அந்த அரசர்கள் தலை வணங்கி தங்கள் சுடரனின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவலுடன் புறப்பட்டனர். அவர்கள் தீர்க்க தரிசனங்களை தேவதூதர்கள் அறிந்த அளவுக்கு நன்கு அறிந்திருந்தார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் தங்களது தோல்வியை முன்கூட்டியே கூறியிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும், தங்கள் இயல்பால் கட்டுப்பட்டவர்கள், முழுமையாக கிளர்ச்சியாளர்கள், நிச்சயமான அழிவை எதிர்கொண்டாலும் சரணடைய முடியாதவர்கள். பிசாசுகள் பூமி முழுவதும் பரவிய போது சாத்தானை இரண்டாவது பரலோகத்திற்கு திரும்பி ஏறினான். அது பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையே உள்ள பிரதேசம். அங்கு ஆன்மீக போர் மனித கண்களுக்கு தெரியாம நடக்கிறது. மிகேல் வருவார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இறுதி மோவாஜையை தவிர்க்க முடியாதது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனா அமைதியா காத்திருக்க அவன் தயாராக இல்ல. அவன் முதல்ல தாத்மா, அவன் விழுந்த தேவதூதர்கள் ஒவ்வொருவரையும், பிசாசுகளின் கூட்டங்களை, பூமியில் இன்னும் நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆன்மாவையும் ஒன்றிணைத்து படைக்கலங்களை திரட்டி படைப்பையே அதிர வைக்கும் கோபத்துடன் போர் நடத்துவான். மிகேல் தோன்றும் போது வாழ் பிடித்து சக்தி வாய்ந்த இறைவனின் தீயால் கண்கள் எரிந்தபடி சாத்தான் அவனை பயமின்றி எதிர்கொள்வான். அவனை சொர்க்கத்திலிருந்து தள்ளிய அந்த சே பெருமையுடன், போரினி தொலைவில் உள்ள அச்சுறுத்தவல்ல, அது ஆரம்பமாகிவிட்டது. மோதும் அந்த தருணம் எச்சரிக்கையின்றி வந்தது. ஒரு கணத்துல பூமியின் மேல வான அமைதியா இருந்தது. நட்சத்திரங்கள் தங்கள் பழமையான பாதையில பிரகாசித்தன. நிலா அதன் மங்கிய ஒளிய தூங்கும் நகரங்களுக்கு வீசியது. அடுத்த கணம் வானம் மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்ட திரை போல் பிளந்தது. ஆன்மாவின் உலகம் பொருளின் உலகில வெடிச்சது. இடி கண்டினென்ட்களை கடந்தது. இது இயற்கை புயல்களின் இடி அல்ல, பூமியின் மேல வானத்தில மோதும் வான உலக படைகளின் சத்தம். மின்னல் இருளை இறுகியது. அந்த ஒளி படர்ந்த சிறு கணங்களில் பார்க்கும் கண்கள் கொண்ட சிலர் நிகழ்ந்து கொண்டிருந்ததை சற்றே பார்த்தனர். தீயின் இறக்கைகள், ஒளியின் வாள்கள் மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமும் மகிமையுமாக இருக்கும் உருவங்கள் ஆகாயம் முழுவதும் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை பரடிய போர்ல சிக்கிக் கொண்டிருந்தன. மிகேல் மூன்றாவது வானத்திலிருந்து நீதியால் எரிகின்ற ஒரு விண்கல் போல இறங்கினார். அவரது வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு அது ஏதனில் ஆதாம் மற்றும் ஏவாவை வெளியேற்றிய அதே தீயில் எரிந்தது. சோதோம் மற்றும் குமோராவை அழித்த அதே தீயில் எரிந்தது. ஒரு நாள் உலகின் கூறுகளை உருக வைத்து பூமியை மறுபடியும் உருவாக்கும் அதே தீயில் எரிந்தது. அவர் தனியாக வரவில்லை.
அவருக்கு பின்னால் 10,000 மடங்கு 10,000 தேவதூதர்கள் பறந்தனர். அவர்களின் கவசம் தேவனுடைய மகிமையை பிரதிபலித்தது. அவர்களின் முகங்களில் புனித தீர்மானம் பதிந்திருந்தது. இந்த நேரத்தில் அவர்கள் இரக்கத்தின் உயிரினங்கள் அல்ல. அவர்கள் தீர்ப்பை நிறைவேற்றுபவர்கள், தெய்வீக உத்தரவுகளை அமல்படுத்துபவர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட கோபத்துடன் இருளின் படைகளின் மீது இறங்கினார்கள். இது ஒரு சிறிய போர் அல்ல. இது வலிமையின் சோதனை அல்ல. இது முடிவின் தொடக்கம். அத ஒவ்வொரு தேவதூதரும் அறிவாண்டு. சாத்தான் அவர்களை 2வது பரலோகத்தில் எதிர்கொண்டான். அங்கு அதிகாரங்களும் அதிகாரிகளும் நாடுகளின் மீது ஆட்சி செய்தனர். அவன் தனது படைகளை மிக கவனமா அமைத்திருந்தான். பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையில் அடுக்கடுக்கா அசுரப்படைகள் ஒரு தடுப்பு சுவரா உருவாகின. அவனது மிகச்சிறந்த தளபதிகள் விழுந்த தேவதூதர்களின் படைகளை வழியடத்தினார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் சர்வ வல்லவரின் முன்னிலையில் வழிபட்டவர்கள். ஆனால் இப்போது சாபமிட்டவர்களின் அவலத்துடன் போரிட்டார்கள். அவர்கள் கிளர்ச்சியின் நெருப்பிலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஏந்தினார்கள். குற்றச்சாட்டுகளால் சுட்டும் வாள்கள், பொய்களால் கூர்மையாக்கப்பட்ட ஈட்டிகள், துரோக வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட கேளையங்கள். அந்த படைகளின் நடுவுல சாத்தானே நின்றான். அவன் இறக்கைகள் விரிந்திருந்தன. முகம் கோபத்திலும் எதிர்ப்பிலும் சுருங்கியிருந்தது. அவன் மிகேல பார்த்து சிரித்தான். அது இரும்பும் கல்லும் உரசும் சத்த போல இருந்தது. அதிக உயர்ந்தவரின் நாய்க்குட்டி மீண்டும் போருக்கு வந்திருக்கிறான் என்று சாத்தான் கேலி செய்தான். அவன் குரல் போர் வெளியில் முழங்கியது. சொல் பார்க்கலாம் மிகேல், உனக்கு இது ஒருபோதும் சலிப்பாக இருக்கிறதா? எப்போதும் வேலைக்காரன், ஒருபோதும் ஆண்டவன் அல்ல. எப்போதும் தலை குனிந்து, ஒருபோதும் ஆட்சி செய்யாம. நான் என் சுதந்திரத்தை முதல்ல அறிவித்த போது உனக்கு ஒரு ராஜ்யம் தர முயன்ற. நீ எனக்கு சமமாக என் பக்கத்துல நிற்க முடிந்திருக்குமே. அவனுக்கு அடிமையாக கீழே அல்ல. மிகேலின் பதில் அமைதியாகவும் அளவாகவும் இறுதியானதாகவும் இருந்தது. நான் கட்டாயத்தால் சேவை செய்யவில்லை மார்னிங் ஸ்டார். அவர் தகுதியானவர் என்பதால் சேவை செய்கிறேன். நீ உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாம கிளர்ச்சி செய்தாய். அந்த அகந்தை தான் உன் அழிவாகும். மற்றொரு வார்த்தையும் பேசாம மிகேல் தனது வாளை உயர்த்தி பாய்ந்தான். வானகங்கள் போர் வெடிச்சன. மிகேலும் சாத்தானும் மோதிய போது ஆன்மீக உலகின் அடித்தளங்கள் அதிர்ந்தன. அவர்களின் வாள்கள் சந்தித்த போது அது உலகங்கள் மோதும் சத்தத்தை போல இருந்தது. அதிர்வெளிகள் வெளியே பரவி நரகத்தின் கதவுகளை நடுங்க செய்தன. நட்சத்திரங்களே மங்கின. சாத்தான் சூழ்ச்சியும் கோபமும் கொண்டு போரிட்டான். அவ வால் ஏமாற்றவும் அடக்கவும் உருவாக்கப்பட்ட வடிவங்கள்ல நகர்ந்தது. ஆனா மிகேல் துல்லியத்துடனும் உண்மையுடனும் போரிட்டான். ஒவ்வொரு தாக்கமும் கணக்கிட்டது. ஒவ்வொரு இயக்கமும் அவனை அனுப்பியவரின் அதிகாரத்துல நிலைத்திருந்தது. அவர்களை சுற்றி தேவதூதர் பட அரக்கர் படைகளை வெட்டும் அறிவாள போல எளிதாக அழிச்சது. வீழ்ந்த தேவதூதர்கள் பிடிக்கப்பட்டு பூமிக்கு வீசப்பட்டனர். அவர்களுக்கான சங்கிலிகள் தயார் செய்யப்பட்டன. அவர்களின் தீர்ப்பு முடிவு செய்யப்பட்டது. பிசாசுகள் கத்தி ஓடின. ஆனால் ஒளிஞ்சுகுள்ள எங்கும் இடமில்ல. சொர்க்கத்தின் கோப ஒளியிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் அளவுக்கு ஆழமான இருட்டு எதுவுமே இல்ல. இருப்பினோ சாத்தானை எளிதில தோற்கடிக்க முடியுங்க. இவ்வேறு போரையும் அவன் முன்பே போர் செய்திருந்தா. தோற்றிருந்தாலும் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அவன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட ஒரு பெரிய சிவப்பு பாம்பாக மாறினான். ஒவ்வொரு தலையும் துஷ்பரிசுத்த வார்த்தைகளால முத்திரை போடப்பட்டிருந்தது. அவன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை அவற்றின் இடங்களில் இருந்து தள்ளி வீசினான். தன் காலம் முடிவடைய போகிறது என்பதை அறிந்த ஒரு உயிரினத்தின் கோபம் முழுவதையும் கொண்டு அவன் மிகையில லோட்டி பாய்ந்தான். ஆனா மைக்கேல் எந்த உணர்வும் காட்டவில்லை. இத போன்ற உருவத்தை அவர் முன்பே பார்த்திருந்தார். எதிரியின் ஒவ்வொரு தந்திரமும் ஒவ்வொரு யுக்தியும் அவசரமான முயற்சியும் அவருக்கு தெரியும். மேலும் சாத்தானுக்கு தெரியாத ஒன்றும் அவருக்கு தெரியும். கல்வரியில போர் ஏற்கனவே வென்றுவிட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாம்பின் விதியை முடிவு செய்து விட்டது. மீதம் இருந்தது தீர்ப்பு நிறைவேற்றுவதுதான். மைக்கேல் தனது வாளை அரக்கனின் பக்கத்துல ஆழமாக தள்ளினார். அந்த மிருகம் வலி மற்றும் கோபத்துல கத்தியது. நீ கீழே வீசப்பட்டாய் குற்றம் சாட்டுபவனே என்று மைக்கேல் அறிவித்தார். அவரது குரல் வானத்தின் அதிகாரத்துடன் ஒலித்தது. உனது அரியணைக்கு செல்லும் அனுமதி நீக்கப்பட்டுள்ளது. உன் குற்றச்சாட்டுகள் மௌனமாக்கப்பட்டுள்ளன. உன் ராஜ்யம் வீழ்ந்து விட்டது. நீ இறுதி தீர்ப்பு நாள் வரை இருளின் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருப்பாய். இறுதியாக ஒரு வலிமையான அடி கொடுத்து மைக்கேல் சாத்தான பூமிக்கு தள்ளினார். அரக்கன் மின்னல் போல விழுந்து நெருப்பு மற்றும் புகையை இழுத்துக்கொண்டு வானத்திலிருந்து கீழே விழுந்தான். முத போர் முடிந்தது. ஆனா யுத்தம் இப்போதான் தொடங்கியது. ஏனெனில் இப்போது அரக்கன் பூமியில் நடந்தான். அவனது கோபம் மிகுந்தது. ஏனெனில் அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானின் வீழ்ச்சி ஏற்படுத்திய அதிர்வு ஆன்மா உலகில நிலநடுக்கம் போல பூமி முழுவதும் ஒலித்தது.
உயர்ந்த மலைகளில் இருந்து ஆழமான கடல்களுக்கு வர நூற்றாண்டுகளாக நாடுகள் ஆட்சி செய்த தீய ஆவிகள் தங்கள் தலைவனின் தோல்வியின் அதிர்ச்சியோ உணர்ந்தன. அவர்கள் அந்த போரை கடவுளின் வானத்தில் நிகழ்ந்ததை பார்த்தனர் மற்றும் சாத்தியமற்றது நிஜமாக மாறுவதை கண்டனர். அரக்கன் கீழே வீசப்பட்டான். அவனது குற்றச்சாட்டுகள் மௌனமாகின. கடவுளின் சிங்காசனத்திற்கு அவனது அணுகல் என்றென்றும் நீக்கப்பட்டது. இருளின் படைகளில் பதட்டம் பரவியது. ஒரு காலத்தில் அதிகாரத்தின் வழித்தடங்கள்ல எருமையாக நடந்த விழுந்த தேவதைகள், அரசர்களும் ஜனாதிபதிகளும் காதல பொய் சொன்னவர்கள் இப்போது ஒளிவதற்காக ஓடினார்கள். அவர்கள் கவனமாக கட்டியிருந்த மோசடி பேரரசுகள் இடிஞ்சு விழ ஆரம்பித்தன. மிகேல் அவனது வாள் இன்னும் பரிசுத்த அக்னியால் ஜொலிக்க தனது கவனத்தை அவர்களிடம் திருப்பினான். ஒன்றொன்றாக அதிகாரிகள் தங்கள் சிங்காசனங்களிலிருந்து இழுத்து கீழேற்றப்பட்டனர். தானியலின் காலத்தில் 21 நாட்கள் தேவதூதர் கபிரியலை எதிர்த்திருந்த பாரசீக அரசன் போராளி தேவதூதர்களால பிடிக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டான். தத்துவத்தை மாசுபடுத்தி ஞானத்தை மூட நம்பிக்கையா மாற்றிய கிரேக்க அரசன் தனது செல்வாக்கு இருக்கையிலிருந்து கீழே வீசப்பட்டான். பூமியின் மகாநகரங்களை ஆட்சி செய்த ஆவிகள் பாபிலோன், ரோம், எருசலேம் மற்றும் நவீன யுகத்தின் தலைநகரங்கள் நிழல்களில் இருந்து இழுத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பரலோக தீர்ப்பின் ஒளியில் வெளிப்படுத்தப்பட்டன. அவர்கள் கத்தி சபித்தரர். அவர்கள் வேண்டிக் கொண்டும் மிரட்டியும் பார்த்தனர். ஆனால் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. செயலாக்கம் நடந்து கொண்டிருந்தது. மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு தேவதூதர்கள் எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனா அதிகாரிகளின் வீழ்ச்சி பீமிக்கு அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அதற்கு நேர் மாறான இந்த சக்தி வாய்ந்த பேய்கள் பரலோக அதிகாரங்களை இழந்து பூமியின் மேற்பரப்பில் வீசப்பட்ட போது அவர்கள் தங்களுடன் பேரழிவும் குழப்பமும் கொண்டு வந்தனர். வெளிப்படுத்தல் இந்த தருணத்தை முன்பே எச்சரித்திருந்தது. பூமிக்கும் கடலுக்கும் ஐயோ, எனினே சாத்தான் மிகுந்த கோபத்துடன் உங்களிடம் இறங்கிவிட்டான். அவனுக்கு அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெற்றி இழந்தவர்களின் கோபம் எப்போதும் மிகவும் ஆபத்தானது. சாத்தானோ அவனுடன் இருந்த சேனைகளோ தங்களது கடைசி நாட்களில் உருவாக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் வெளிப்படுத்த முயன்றனர். அவன் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அவனது எதிரிகளுக்கு மிக உயர்ந்த விலையை கட்டச் செய்வதை உறுதி செய்தான். பேய்கள் பூமியில வண்டி புழுக்கள் போல இறங்கினார்கள். அவர்கள் ஆட்சி புரிபவர்களின் மனங்கள்ல புகுந்து அவர்களை போர் நோக்கி தள்ளினர். அவர்கள் பழைய வெறுப்புகளை கிளப்பி தலைமுறைகளாக அமைதியாயிருந்த சண்டைகளை மீண்டும் தூண்டின. மாயவித்ய, பொய்யான மதங்கள் மற்றும் கடவுளுக்கு எதிரான திட்டமிட்ட கிளர்ச்சியின் மூலம் கதவுகளை திறந்திருந்தவர்களை அவர்கள் ஆவி பிடித்தன. மாயவித்தை பெரும் பிரபலமாக வெடிக்கல. மந்திரவாதம், ஜோதிடம், இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி மற்றும் அனைத்து வகையான ஆன்மீக இருட்டும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்பு ரகசியமாக இருந்தவை இப்போது வெளிப்படையாக கொண்டாடப்பட்டன. தொலைக்காட்சி திரைகள் துரோக வார்த்தைகளால பிரகாசித்தன. இசை கவர்ந்து அடிமைப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட பேய்களின் தாள்களுடன் ஒலித்தது. கல்வி அமைப்பு குழந்தைகளுக்கு உண்மையை நிராகரித்து பொய்களை ஏற்க சொல்லி கற்றுத்தந்தது. இதையெல்லாம் பின்னணியில் விழுந்த தேவதூதர்கள் தங்கள் காலம் வருடங்களில் அல்ல, நாட்களில் மட்டுமே இருப்பதை அறிந்து ஓயாமல் உழைத்தனர். ஆனா இந்த இருட்டின் நடுவிலும் கடவுளின் கை செயல்பட்டுக் கொண்டிருந்தது. மிகேல் மற்றும் பரலோக சேனைகள் பூமியை விட்டுவிடவில்லை. அவர்கள் மீதமுள்ளவர்களை, அதாவது மிருகத்திற்கு முன்பாக தலவணங்க மறுத்து மரணத்தையும் எதிர்கொண்டு இயேசுவின் சாட்சியை காத்து நிற்கும் விசுவாசிகளை பாதுகாப்பா காத்தனர். தேவதூதர்கள் நீதிமான்களின் வீடுகளை சுற்றி முகாமிட்டனர். அவர்கள் பரிசுத்தர்களின் ஜபங்களை பாதுகாத்து அவற்றை கடவுளின் சிங்காசனத்திற்கு எடுத்துச் சென்றனர். உயிருள்ள கடவுளின் முத்திரை பெற்றவர்களை, விழுங்க முயன்ற பேய்களை அவர்கள் வீழ்த்தினர். இப்போது போர் பரலோகத்தில் மட்டும் அல்லாம அது தெருக்களில், வீடுகளில், ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலே நுழைந்தது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பக்கம் தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்பு இருந்த அதிகாரத்தை இழந்தாலும் இன்னும் ஆபத்தான நிலையில் இருந்த விழுந்த அதிகாரிகள் தங்கள் தாக்கம் இருந்த இடங்கள்ல ஒன்று கூடினர். அவர்கள் பொய்யான மதங்களின் கோயில்கள், அரசியல் அதிகார மையங்கள், பொழுதுபோக்கு தலைநகரங்கள் மற்றும் நிதி மையங்களுக்கு கூட்டமாக சென்றனர். அவர்கள் இந்த கோட்டைகளை உறுதிப்படுத்தி கடைசி வரை அவற்றை பிடித்து வைத்திருக்க தீர்மானித்தனர். பரலோகத்துக்கு வழி அவர்களுக்கு இப்போது மூடப்பட்டதால் அவர்கள் அங்கு அல்ல, கடவுளின் ஜனங்களை எதிர்த்து இறுதி தாக்குதலுக்காக ஒருங்கிணைக்க தொடங்கினர். பாம்பு கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களை எதிர்த்து போர் செய்தது. இது வரலாற்றில் எப்போதும் பதிவாகாத வகையில் ஒரு துன்புறுத்தல், பிரச்சாரம் மற்றும் ஆன்மீக போராக இருந்தது. ஆனால் மிகேல் உறுதியாக நின்றார்.
அவருக்கு ஒரு பணிக்கட்டளை வழங்கப்பட்டிருந்தது. அதை முழுமையா நிறைவேற்றுவார் என்ற உறுதியும் இருந்தது. ஒவ்வொரு பேயும் கீழே வீசப்பட்டு ஒவ்வொரு விழுந்த தேவதூதனும் கட்டப்பட்டு ஒவ்வொரு குற்றச்சாட்டும் மௌனமா ஆக்கப்பட்டது. இறுதி எதிரி அகழியில வீசப்பட்டதும் கடைசி சங்கிலி பூட்டப்பட்டதும் கடைசி முத்திரை வைக்கப்பட்டதும் அப்போதுதான் அந்த போர் முடிவடையும். அந்த கணம் வரும் வர போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆன்மீக கண்கள் கொண்டவர்களுக்கு அது தெளிவாக தெரிந்தது. ஆனா குருட்டுத்தனமாக நடப்பவர்களுக்கு அது மறைந்திருந்தது. அனைத்தையும் தாங்கி பூமி நொந்து கொண்டிருந்தது. தேவனுடைய மகன்கள் வெளிப்படும் நாளையும் படைப்பே தன்னை அழிவில் இருந்து விடுவிக்கப்படும் நாளையும் ஆவலோடு எதிர்பார்த்தது. அதிகாரங்கள் கீழே வீசப்பட்டு அவர்களின் பரலோக அணுகல் துண்டிக்கப்பட்டதும் சாத்தான் தன்னுடைய புதிய யோசனையை தேட வேண்டிய நிலைக்கு வந்தான். இனி அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்தர்களை குற்றஞ்சாட்ட முடியல. இனி அவன் நிழல்களில் இருந்து செயல்பட்டு ஆன்மீக உலகிலிருந்து நிகழ்வுகளை இயக்க முடியல. இப்போது பூமியில கட்டுப்படுத்தப்பட்ட அவன் ஒரு மனிதனின் மூலம் செயல்படுவான். அந்த மனிதன் தோட்டத்தில் இருந்து பாம்பு கிசுகிசுட்டு வந்த ஒவ்வொரு ஆசையும் அதிகாரத்துக்கான பேராசையும் தேவனை அவமதிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னுள் கொண்டிருப்பான். பிரதிவயிறு எழுந்து வருகா. பல தலைமுறைகளாக அவன் தயார் செய்யப்பட்டான். அவனுடைய வம்சம் கவனமாக வளர்க்கப்பட்டது. அவன் மனது பிறந்த நாளில் இருந்தே பேய்களின் தாக்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஆம்பு கீழே வீழ்த்தப்பட்ட பின்னர் ஏற்பட்ட குழப்பத்துல அவன் உலக மேடையில குதித்து அமைதிக்கான வாக்குறுதிகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களை கவரும் காந்த சக்தியுடன் வந்தான். அவ ஒரு ராட்சசனா வரவில்லை, அவ ஒரு ரட்சகரா வந்தான். உலக பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ந்ததும் நாடுகள் போர் விளிம்பில் நின்ற போதும் அவன் சாத்தியமற்றதாக தோன்றிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினான். பசிப்பினி முழு மக்களையும் அழிக்கப் போகும் போது செழிப்ப உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை அவன் அறிமுகப்படுத்தினான். மதங்கள் மோதிக்கொண்டு நாகரிகத்தை சிதைக்கப் போகும் போது அவன் ஒற்றுமையும் பொறுமையும் போதித்து எல்லா பாதைகளும் ஒரே தெய்வீக உண்மையையே நோக்கி செல்கின்றன என கூறினான். நிலையான அமைதிக்காக இயங்கிய உலகம் அவனை கட்டியணைத்தது. மாநில தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை அவனிடம் ஒப்படைத்தன. பெரும்பான்மையினர் மனிதகுலத்தின் துயரத்திற்கு தீர்வாக அவனை வழிபட்டனர். அவனது கண்களின் பின்னால் சாத்தான் புன்னகைத்தான். ஏனெனில் அவன் பூமியில் ஒரு சிங்காசனம் கண்டுபிடிச்சு விட்டான். ஆனா வழிபாடு மட்டும் போதால, அந்த மிருகம் இன்னும் அதிகமான ஒன்றா வேண்டியது. அதாவது அவனது அனுயாயர்களை அவனுடையவர்களாக அடையாளம் காணும் ஒரு குறி, கடவுள் விசுவாசிகளின் நெற்றியில் வைத்திருந்த முத்திரையின் போலி பதிப்பு. அந்த குறி முதல்ல மெதுவா அறிமுகப்படுத்தப்பட்டது. மோசடி, குற்றம் மற்றும் செயல்திறன் குறைபாடுகளுக்கு தீர்வாக வழங்கப்பட்டது. அவர்கள் அதை உயிரணு அடையாளம் என்று அழைத்தர. வலது கையில அல்லது நெற்றியில பொருத்தப்படும் ஒரு சிப்பு, தடையில்லா பரிவர்த்தனைகள், உடனடி அடையாள உறுதி, புதிய உலக அமைப்பின் அனைத்து நன்மைகளையும் பெற அனுமதிக்கும் வகையில் அது வசதியானதாக இருந்தது. அது செயல்திறனா இருந்தது. அதுதான் அவர்கள் சொன்னபடி எதிர்காலம். அதை மறுத்தவர்கள் ஆபத்தான தீவிரவாதிகள், பொதுநலத்திற்கு அச்சுறுத்தலாகவும் அறிவொளி காலத்தில் இடமில்லாத மூட நம்பிக்கை உள்ள காலத்தின் பண்டையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டனர். அந்த பிரச்சாரம் இடையர் அது நடந்தது. ஒவ்வொரு திர, ஒவ்வொரு ஒளிபரப்பு, ஒவ்வொரு செல்வாக்கு கொண்டவரும் அந்த குரியன் புகழ பாடினார்கள். பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு அதற்கு எதிர்ப்பு காட்டுவது முட்டாள்தனமும் சுயநலமும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. வேலைக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். வங்கிகள் பரிவர்த்தனைகளுக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். மருத்துவ சேவைக்காக மருத்துவமனைகளும் அதை கட்டாயமாக்கின. மெதுவாவும் திட்டமிட்டும் மறுப்பவர்களை சுற்றி கயிறு இருக்கப்பட்டது. அவர்கள் வாங்க முடியவில்லை, அவர்கள் விற்க முடியவில்லை. அவர்கள் சமுதாயத்தில் இருந்து விலக்கப்பட்டனர், வேட்டையாடப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர், பல இடங்களில் கொல்லப்பட்டும் விட்டனர். உலகம் தன் தேர்வை செய்து விட்டது. கடவுளின் ராஜ்யத்துக்கும் மிருகத்தின் ராஜ்யத்துக்கும் இடையிலான கோடு இதுவரை எப்போது இல்லாத அளவுக்கு தெளிவா இருந்தது. இருப்பினும் கோடிக்கணக்கானோர் அந்த முத்திரையை ஏற்று தங்கள் நித்திய விதியை உறுதி செய்த போதிலும் மீதமுள்ளவர்கள் உறுதியாக நின்றனர். இவர்கள் தான் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் செலவை கணக்கிட்டு வசதியை விட கிறிஸ்துவையும் உயிர்வாழ்வை விட உண்மையையும் தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் ரகசியமான இடங்கள்ல, வீடுகள்ல, குகைகள்ல, காட்டுப்பகுதிகள்ல கூடினார்கள். மெல்லிய குரலில் வழிபட்டார்கள். தங்களிடம் இருந்த சிறிதை பகிர்ந்து கொண்டார்கள். இருள் சூழ்ந்த போதும் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்தார்கள். தூதர்கள் அவர்களை பாதுகாப்பாக காத்துக் கொண்டிருந்தார்கள். கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எப்போதும் அருகில் இருந்தார்கள். பலர் சாட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்சார்கள். வெளிப்படுத்தல் முன்கூட்டியே சொன்னபடி தலை அறுக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மறுக்கவில்லை.
பிளேடு விழும்போது அவர்கள் கீர்த்தனங்களை பாடினார்கள். அவர்களின் ஆவிகள் தேவனின் சிங்காசன அறைக்கு ஏறி இறுதி வெற்றிக்காக காத்திருந்த பெரிய சாட்சிகள் கூட்டத்தில் சேர்ந்தன. மிகேல் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து பார்த்தார். அவரது வாள் இன்னும் பையிலிருந்து இழுக்கப்பட்ட நிலையில் அவரது கவனமும் குறையவில்லை. அவன் மிருகம் அதிகாரத்தை ஒருமிணைத்துக் கொண்டதை பார்த்தான். அவன் பொய்யான தீர்க்கதரிசி அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து வானிலிருந்து தீயை இறக்கி உலகத்தை ஏமாற்றுவதை பார்த்தான். அவன் அந்த முத்திரையை வழங்கும் நிகழ்வுகள் பெரிய மத சடங்குகளை போல நடைபெற்றத, முழக்கம் மற்றும் விசுவாச உறுதிமொழிகளுடன் நடந்ததை பார்த்தான். அவன் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து அழைத்து எப்போது எங்கள் ரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் கேட்பத பார்த்தான். பதில் வரப்போகிறது. கோப கிண்ணங்கள் தயார் செய்யப்படுகின்றன, கர்ணங்கள் உத தயாராக இருந்தன. மிருகம் அவன் கொண்ட சக்தியும் மகிமையும் இருந்தும் தப்பிக்க முடியாத ஒரு சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அது மெகித்தோ பள்ளத்தாக்கில். அங்கு வானமும் பூமியும் சேர்ந்த படைகள் இறுதி தீர்மான போரில் மோதப்போகின்றன. அந்த முத்திரை வெறும் கட்டுப்பாட்டு கருவி மட்டும் இல்ல, அது படைப்பாளிக்கு எதிரான ஒரு போர் அறிவிப்பா இருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிளர்ச்சியுடன் இணைவதையும் படைப்பாளியை விட படைப்பை வழிபடுவதையும் தேர்வு செய்தாங்க. முத்திரையை பெற்றவுடன் இரண்டாவது வாய்ப்பு எதுவும் இருக்காது, மனம் திரும்பும் வாய்ப்பும் இல்ல. கோடு இழுக்கப்பட்டு விட்டது. மனிதர்கள் அதன் இரு பக்கங்களிலும் நின்றனர். மீட்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ அழிவுக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ. இந்த யுகத்தின் இறுதி நிகழ்ச்சி அரங்கில் நடக்க தொடங்கியது. நடுநிலைக்கு இடமில்லை என்ற காலம் வந்துவிட்டது. அந்த இருண்ட நேரத்தில் மிருகன் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த போது அந்த முத்திரை ஒவ்வொரு நாட்டிலும் கட்டாயப்படுத்தப்பட்ட போதும் தேவன் தனது ஜனங்களை விட்டுவிடவில்லை. அவர் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. நியாய தீர்ப்பின் காற்றுகள் விடுவிக்கப்படுவதற்கு முன், இறுதி குரல் ஒலிப்பதற்கு முன், ஒரு தூதர் கிழக்கில் இருந்து உயிருள்ள தேவனின் முத்திரையுடன் எழுந்தார். அவரது குரல் வானங்கங்களில் இடிமுழக்கமா ஒழித்து அழிவின் சக்திகளை நிறுத்தும் கட்டளையை வழங்கியது. நாம் எங்கள் தேவனின் ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரை போடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். அவ்வாறு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 12,000 பேர், மொத்தம் 144,000 பேர் ஒரு நித்தியத்தையும் கடந்தும் ஒழிக்கும் ஒரு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தடிப்படுத்தப்பட்டனர். இவர்கள் சாதாரண விசுவாசிகள் அல்ல. இவர்கள் கற்புள்ளவர்கள், உலகின் அழுக்குகளால் கலங்கப்படாதவர்கள், ஆட்டுக்குட்டி எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து சென்றவர்கள். இவர்கள் பால் தேவனுக்கு முன்பாக தாழ்வணங்கவில்லை. இவர்கள் மிருகத்துடன் சமரசம் செய்யவில்லை. ஒரு கெட்ட தலைமுறையின் நடுவினும் இவர்கள் தங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள். இப்போது இறுதி காலங்கள்ல சாட்சிகளாக பணியாற்ற போறாங்க. அவர்களின் நெற்றியில் இருந்த முத்திரை மனித கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொரு பேயும் அதை தெளிவாக கண்டது. அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஏனெனில் அந்த முத்திரை தேவனுடைய பெயரே வானத்தின் மொழியில் எழுதப்பட்டு நரகத்தின் எந்த சக்தியும் வெல்ல முடியாத உரிமையின் அறிவிப்பாக இருந்தது. இந்த ஒரு 144,000 பேர் வேதனையின் நாட்கள்ல நோயால பாதிக்கப்படாம, துன்புறுத்தலால் தாழ்வணங்காம ராஜ்ய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஜாதி குலம் மொழியிலும் அறிவிப்பார்கள். இவர்கள் இருளின் கோட்டைகளுக்குள் அனுப்பப்பட்டார்கள். மிருகத்தின் அதிகாரம் மிகுந்த நகரங்களுக்குள், பொய்யான மதங்கள் வளர்ந்த கோயில்களுக்குள், ஆண்டவரும் அவருடைய அபிஷேகப்பட்டவரும் எதிராக ஆட்சி நடத்தும் அரண்மனைகளுக்குள் விளக்க முடியாத துணிச்சலுடன் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பயமின்றி உண்மையை பேசினார்கள். ஏனெனில் அவர்களின் உயிர்கள் கிறிஸ்துவில் மறைக்கப்பட்டுள்ளன என்பதை, அவர்களின் பணி முடியும் வரை எதுவும் அவர்களை தொட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். பிசாசுகள் அவர்களுக்கு எதிராக கோபித்தன, ஆனால் அவர்களை மௌனமாக்க முடியவில்லை. மிருகம் அவர்களை பிடிக்க உத்தரவு பிறப்பித்தது, ஆனால் தேவதூதர்கள் அவர்களை பாதுகாத்தன. கொலகாரர்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்டார்கள், ஆனால் அவர்களின் குண்டுகள் இலக்கை அடைய முன் தூளாக மாறின. ஏனெனில் இந்த ஒரு 144,000 பேர் தெய்வீக பாதுகாப்பில் இருந்தார்கள். அவர்களின் சாட்சி முடியும் என்று நியமிக்கப்பட்ட நாள் வரை அவர்களை வெல்ல முடியாது. ஆனா அவர்கள் தனியா இல்ல. அந்த ஒரு 144,000 பேருடன் எண்ண முடியாத ஒரு பெரும் கூட்டமும் இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மொழியிலும், ஒவ்வொரு பண்பாட்டிலும் இருந்த விசுவாசிகள் அவர்கள் முத்திரையை ஏற்க மறுத்து கடைசி விலையை செலுத்தியவர்கள். இவர்கள்தான் சாட்சிக்காகவும் தாங்கள் காத்திருந்த தேவனுடைய வார்த்தைக்காகவும் கொல்லப்பட்ட மறைஞர்கள். அவர்கள் தலையை வெட்டப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், மூழ்கடிக்கப்பட்டார்கள், மற்றும் பொழுதுபோக்குக்காக அமைக்கப்பட்ட அரங்குகளில் காட்டுமிராண்டி விலங்குகளால் கிழிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்களின் மரணங்கள் தோல்விகள் அல்ல.
ஒவ்வொருவரும் விழுந்தவுடனே உடனே வெள்ளையாடைகள் அணிவிக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு அவர்களது சக ஊழியர்கள் முழுமையாக கொல்லப்படும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்பட்டார்கள். அவர்களின் ரத்தம் நிலத்திலிருந்து கூவி அழைத்தது மற்றும் வானம் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டது. மிகேல் இந்த முத்திரை பெற்றவர்களுக்கு காவலாளியாக நின்றார். அவரை நோக்கி வர துணிந்த எந்த தீய ஆவியையும் எதிர்த்து அவரது வாளை எடுத்து வைத்திருந்தார். மீதமுள்ளவர்களை எந்த விலையிலும் பாதுகாப்பு என்று அவருக்கு தெளிவான கட்டளைகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த பணியை அவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றினார். ஒரு அதிகாரம் அந்த 144,000 ஒருவரை ஆவி பிடிக்க முயன்ற போது அது அருகில் கூட வருவதற்கு முன்பே மிகேல் அதை வீழ்த்தினார். தவறான தீர்க்கதரிசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஏமாற்ற எழும்பும் போது மிகேல் அவர்களின் பொய்களை வெளிப்படுத்த தேவதூதர்களை அனுப்பினார். நம்பிக்கையாளர்களை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தும் வகையில் அரசுகள் சட்டங்களை இயற்றிய போது மிகேல் மறைமுகமாக செயல்பட்டு தப்பிக்கும் வயல்களை திறந்தார், பாதுகாப்பு வழங்கினார், கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒருவரும் இழக்கப்படாம பார்த்தார். நாக நடப்பதை பார்த்து அவனது கோபம் புதிய உச்சத்துக்கு சென்றது. அவன் தீர்க்கதரிசிகளை அணிவா, இந்த 144,000 வெற்றி நிறைவடைந்த போது கருடத்துடன் சீயோன் மலையில் நிற்பார்கள் என்பதை அவன் அறிவான். மரணசாட்சிகள் உயிர்த்தெழுந்து 1000 கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்வார்கள் என்பதை அவன் அறிவான். கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அவனது பிடியில் இல்லாத இன்னொரு உயிராகும். இன்னொரு தோல்வி அவனது கிளர்ச்சி தோல்வியடைந்தது என்பதற்கான இன்னொரு நினைவூட்டல். அதனால் அவன் தனது கோபத்தை அவர்கள் மீது இரட்டிப்பு வன்மையுடன் செலுத்தினான். அவனிடம் இருந்த எல்லா பேய்களையும் அவன் விடுவிக்கான். பிசாசுக்கு பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் அளித்தான். ஆனால் அவர்களின் உடலை மட்டுமே, அவர்களின் ஆன்மாவை ஒருபோதும் அல்ல. அவன் கற்பத்திலே தோற்கடிக்கப்பட்டவருடன் இறுதி நேரில் நேரிடும் நாளை எண்ணிக்கொண்டு அந்த நாளுக்காக காத்திருந்தான். ஆணவமோ மரணசாட்சிகளின் ரத்தம் பூமியை நனைக்கும் அளவுக்கு துன்புறுத்தல் அதிகரித்த போதும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அந்த 144,000 பேரின் சாட்சி பலனடித்தது. நியாய தீர்ப்பின் நடுவுல பெரும் கூட்டங்கள் கிறிஸ்துவ நோக்கி திரும்பினார்கள். முத்திரை போடப்பட்டவர்களின் துணிச்சல அவர்கள் பார்த்து மனம் மாறினார்கள். சுவிசேஷம் அதிகாரத்துடன் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் கேட்டு நம்பினார்கள். இது மரணத்தை அர்த்தப்படுத்தும் என்பதை அறிந்தும் அவர்கள் அந்த முத்திரையை நிராகரித்து அதற்கு பதிலாக நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்தார்கள். அதிக இருட்டான நேரத்திலும் தீமை வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் கூட தேவனுடைய ராஜ்யமானது ஆன்மா ஆன்மாவாகவும் பெயர் பெயராகவும் உலகத்தின் அடித்தளங்கள் வைக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களால் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் முன் நின்று 7 முத்திரைகளுடன் கூடிய சுருளை தனது கையில் வைத்திருந்தான். இது பூமியின் உரிமை ஆவணமாகும். அனைத்து படைப்புகளின் தீர்ப்பும் மீட்பும் இதுல விவரிக்கப்பட்டிருந்தது. வானகத்திலையும் பூமியிலையும் அதை திறக்க தகுதியானவர் எவரும் காணப்படவில்லை. எந்த தீர்க்கதரிசி, எந்த ராஜா, எந்த தேவதூதனோ அல்ல, தன் சொந்த இரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்ற ஒருவரை தவிர. இப்போது மூப்பர்கள் மற்றும் உயிருள்ள பிராணிகள் ஆராதனை செய்த போது தேவதூதர்கள் கூடினார்கள். மிகேல் தனது இடத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஆட்டுக்குட்டி முத்திரைகளை ஒன்றொன்றாக உடைக்க தொடங்கினான். ஒவ்வொரு முத்திரையும் பூமியில் ஒரு தீர்ப்பின் அலைவீச்சை வெளிப்படுத்தியது. ஒவ்வொன்றும் முந்தையதை விட கடுமையானதாக இருந்தது. ஒவ்வொன்றும் நூற்றாண்டுகளாக நடந்த எதிர்ப்பு, இரத்தப்பாச்சி மற்றும் தேவனை அவமதித்த செயல்களுக்கு கடவுளின் பதிலாக இருந்தது. மொத முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் ஒரு கிரீடமும் அணிந்திருந்தான். வெற்றி பெறும் நோக்கில் போருக்கு புறப்பட்டான். இது மோசடி ஆன்மாவின் வெளிப்பாடு, எதிர்கிறிஸ்து கொண்டு வரும் போலியான சமாதானம், நாடுகளை ஏமாற்றும் ஒற்றுமையின் மாய. அவன் பாதுகாப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா அடிமைத்தனத்தை வழங்கினான். அவன் செழிப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா உலகத்தை படுகொனுக்காக தயார் செய்தான். உண்மையை காணாத மக்கள் அவனை தங்கள் விடுதலைக்காரராக போற்றினார்கள். 2வது முத்திரை விரைவாக வந்தது. ஒரு சிவப்பு குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியிலிருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரமும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொள்ளச் செய்வதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. போர்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் வெடிச்சன. கூட்டணிகள் சிதைந்தன. நாடுகள் ஒன்றுக்கொன்று கொந்தளிப்புடன் எதிர்த்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. காயமடைந்தவர்களின் அலறல் வானில் முழங்கியது. 3வது முத்திரை ஒரு கருப்பு குதிரையை கொண்டு வந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு தராசு பிடிச்சிருந்தான். அசைப்பினி பூமி எங்கும் பரவியது. விவசாயமும் விநியோகமும் கவனமா சமநிலைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் போரும் ஊழலும் காரணமா முற்றிலும் சிதைந்தன. ஒரு குவார்டர் கோதுமை ஒரு நாள் கூலிக்கு விற்கப்பட்டது. முழு மக்கள் தொகையும் பசியில் தவித்தது.
ஆனா உயர்வானவர்கள் வளங்களை குவித்து வைத்தனர். ஏழைகள் தெருக்களில் இறந்தனர். பணக்காரர்கள் தங்கள் கோபுரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர். அவர்களுக்கும் வரப்போகும் தீர்ப்பை அறியாமல் நான்காவது முத்திர ஒரு வெளிர் குதிரையை விடுவித்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். பூமியின் நான்கில் ஒரு பகுதி மக்கள் வாளால், பசிப்பினியால், தொற்று நோயால் மற்றும் காட்டு மிருகங்களால் கொல்லப்பட்டனர். சடலக்கூடங்கள் நிரம்பி வழங்கா, பெரும் குழிகள் தோண்டப்பட்டன. இருப்பினும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. ஐந்தாவது முத்திர திறக்கப்பட்ட போது குதிரையும் சவாரிக்காரனும் இல்ல, பூமியில எந்த வெளிப்பாடும் இல்ல. அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் வலிபீடத்தின் கீழ் இருப்பதை யோவான் கண்டார். அவர்கள் உறக்க அழைத்து, எவ்வளவு நேரம் பரமாண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, நீர் பூமியின் வாசிகளை நியாயம் செய்து எங்கள் ரத்தத்திற்கு பழிவாங்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளைகாடைகள் கொடுக்கப்பட்டு தங்குகளாக கொல்லப்பட வேண்டிய மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையா நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் காத்திருக்க சொல்லப்பட்டது. அவர்களின் பொறுமை பலகீனவல்ல, அது விசுவாசம். இறுதி ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீதியாக நியாயம் செய்பவரின் நீதியை அவர்கள் நம்பினார்கள். ஆறாவது முத்திர வானங்களை உடைச்சது. ஒரு பெரிய நிலநடுக்கம் முழு பூமியையும் அதிர வைத்தது. சூரிய ஆட்டுக்கடையின் முடி போல கருப்பு பை போல் மாறியது. சந்திரன் இரத்தம் போல் சிவப்பாக மாறியல்ல. வானிலிருந்து நட்சத்திரங்கள் பலமான காற்றால் அசைந்த மரத்திலிருந்து விழும் அத்திப்பழங்கள் போல விழுந்தன. வானமே சுருட்டப்பட்ட ஓலை பதிப்பை போல விலகியது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து அகற்றப்பட்டன. அரசர்கள், அரசுகுமாரர்கள், சேனாதிபதிகள், பணக்காரர்கள், வல்லமையுள்ளவர்கள், ஒவ்வொரு அடிமையும் சுதந்திரமானவரும் குகைகளிலும் மலையின் பாறைகளிலும் மறைந்தனர். அவர்கள் மலைகளுக்கும் பாறைகளுக்கும், எங்களை மேல் விழுங்கள், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்து வையுங்கள், ஏனெனில் அவர்களின் பெரிய கோபத்தாலாகிவிட்டது, யார் நிலைத்திருக்க முடியும் என்று அழைத்தனர். ஆனா மறைவதற்கான இடம் இல்ல, தப்பிக்கவும் வழியில்ல. தேவனுடைய தீர்ப்பு வந்துவிட்டது, அது திரும்ப போவதில்லை. மைக்கேல் சீல்கள் உடைக்கப்படுவதை பார்த்தார். தீயவர்களின் வேதனையால் அவர் மனம் அசையவில்லை. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவரை வருத்தியது. அவர் மனிதர்களிடையே நடந்தார். அவர் அவர்களுக்காக போராடினா, அவர்களை பாதுகாத்தா, அவர்களுக்காக மன்றாடினார். ஆனா அவர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அறிவார். பாவம் என்றென்றும் தண்டனை இல்லாமல் இருக்க முடியாது என்பதையும் புரிந்தார். ஒவ்வொரு தீர்ப்பும் நீதியின் செயலாக இருந்தது. அது சிந்தப்பட்ட குற்றமற்ற ரத்தத்துக்கும், பலியாக்கப்பட்ட குழந்தைகளுக்கும், உயிரிழந்த பரிசுத்தவான்களுக்கும், ஒடுக்கப்பட்ட உண்மைக்கும் பதிலளிப்பாக இருந்தது. இரக்கமும் கோபத்தின் நடுவிலும் இன்னும் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ரட்சிப்பின் கதவு இன்னும் திறந்திருந்தது. ஆனா அந்த கதவு மூடப்பட தொடங்கியது. விரைவில், மிக விரைவில் அது என்றென்றும் மூடப்படும். ஏறாவது சீல் இன்னும் உடைக்கப்படப்படல. அது உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி நிலவும். இறுதி உச்சத்துக்கு முன் ஒரு இடைவேளை, கம்பிகள் முழங்க ட்ரம்பட் ஒலிக்கும் முன், கோப கிண்ணங்கள் ஊற்றப்படும் முன் ஒரு அமைதியான தருணம். ஆனா அந்த தருணம் இன்னும் வரையின். இப்போது பூமி தீர்ப்பின் பாரத்தில் நடுங்கியது. இறுதி மோதலுக்கான மேடை அமைக்கப்பட்டது. மிருகம் தனது படைகளை திரட்டியது. பொய்யான தீர்க்கதரிசி தனது அடையாளங்களை செய்தார். மைக்கேல் தனது வாழ கூர்மையாக்கினார். இறுதி போர் நேரம் நெருங்கி வருவதை அவர் அறிவார். ஒரு இரத்த சிவப்பு வானின் கீழ் அந்த பள்ளத்தாக்கு விருந்திருந்தது. வரலாற்றில் எண்ணற்ற போர்களை கண்ட சமவெளி அது. ஆனால் இது போன்றது எதுவும் இல்ல. மெகிடோ கிரேக்கத்தில அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடம், அரசர்கள் எழுந்து வீழ்ந்த இடம், பேரரசுகள் மோதிய இடம், நாடுகள் அழிந்துவிட்ட இடம். இப்போது இறுதி நாட்களில் அது ஒளி மற்றும் இருள், பரலோக படைகள் மற்றும் நரகப்படைகள் இடையிலான இறுதி மோதலுக்கு மேடையா மாறப்போகிறது. மிருகம் பூமியின் அரசர்களையும் அவர்களது படைகளையும் ஒன்று சேர்த்தது. ஒரே நோக்கில் ஒன்றிணைந்து ஆட்டுக்குட்டி மற்றும் அவரை பின்தொடர்பவர்களுக்கு எதிராக போர் செய்ய அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்தார்கள். கோடிக்கணக்கான படை வீரர்கள் மனிதன் உருவாக்கிய மிக முன்னேற்றமான ஆயுதங்களுடன் ஆயத்தமாக வந்தார்கள். ஆனா அவர்கள் தனியாக இல்ல, அவர்களின் பின்னால் பெரும்பாலான மனித கண்களுக்கு தெரியாம பிசாசு படைகள் நடந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கணத்துக்கு காத்திருந்த விழுந்த தேவதைகள் கெயின் ஆபேலை கொன்றதிலிருந்து போர்களை திட்டமிட்ட தீய ஆவிகள், நிழலில் இருந்து நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள்,
இந்த அசுத்தமான படையின் தலைவனா சாத்தானே நேரடியா நின்றான். இனி பொம்மை அரசர்களின் பின்னால் மறைவாக இல்ல, ரகசியமாக செயல்படவும் இல்ல. அவன் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டான். 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட பெரிய சிவப்பு நாகம். ஒவ்வொரு தலைக்கும் துரோக கிரீடம் அவன் வால் பூமியை முழுவதும் தொடச்சுது. அவன் ஒவ்வொரு பிசாசையும், விழுந்த தேவதையையும், இன்னும் பூமியில நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆத்மாவையும் அழைச்சு வச்சான். இது அவனுடைய இறுதி எதிர்ப்பு, கடைசி கிளர்ச்சி, தன்னை கீழே தள்ளிய கடவுளுக்கு எதிரான அவனுடைய உச்சமான எதிர்ப்பு. மிகேல் பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த நெருப்பு கொமட்டா இறங்கினார். அவருக்கு பின்னால் வானம் இரண்டாக பிளந்தது. கடவுளின் படைகள் அந்த பிளவின் வழியா பாய்ந்தன. எண்ணற்ற கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவர்களது கவசங்கள் சர்வ வல்லவரின் மகிமையில ஜொலிக்க, அவர்களது வாள்கள் தெய்வீக நீதியின் உழைவில் உருவாக்கப்பட்டவை, அவர்களது முகங்களில் நிலைத்திருக்கும் உறுதியுடன் நித்தியவரின் சித்தத்தை நிறைவேற்றும் மனப்பான்மையுடன் இருந்தனர். அவர்களது நடுவில் ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் சௌகரியமாக சவாரி செய்தார். ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவரது கண்கள் நெருப்பின் ஜுவாலையைப் போலவும், அவரது குரல் பெருக்கெடுத்த நீரின் ஓசையைப் போலவும் இருந்தது. அவரது தொடையில ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வார்த்தை. மேலும் அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால் அவர் ஜாதிகளை தாக்கினார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆட்சி செய்வார். மேலும் அவர் சர்வவல்ல தேவனுடைய கோபத்தின் வெறிச்சியின் ராட்சச்சார அரைக்கும் இடத்தில் மிதிப்பார். இரு படைகளும் பள்ளத்தாக்கை கடந்தும் ஒருவருக்கொருவர் எதிராக நின்றன. ஒரு கணம் காலமே தன் மூச்சை பிடித்தது போல தோன்றியது. ஒரு பக்கத்தில் கிளர்ச்சி, பெருமை, வெறுப்பு மற்றும் மரணம் நின்றன. மற்றொரு பக்கத்துல நீதியும் பரிசுத்தமும் அன்பும் வாழ்வும் நின்றன. இங்கே எந்த சமாதானமோ பேச்சுவார்த்தையும் இடைநிறுத்தமும் இருக்க முடியாது. இதுவே ஏதேன் தோட்டத்திலிருந்து தீர்க்க தரிசனம் செய்யப்பட்ட போல். அப்போது தேவன் பாம்பிடம், நான் உனக்கும் பெண்ணுக்கும், உன் சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் பகைமை வைப்பேன். அவன் உன் தலைய நசுக்கும், நீ அவன் குதிகாலில் கடிப்பாய் என்று அறிவித்தார். குதிதால் கல்வரில கடிக்கப்பட்டன. இப்போது தலைய அருமகேதோனில் நசிக்க போகிறங்க. சாத்தான் பள்ளத்தாக்க கடந்து பார்த்த போது மிகேலுடன் கண்கள் சந்தித்தன. இது தனிப்பட்டது. லூசிபர் முதன் முதல கிளர்ச்சி செய்த போது விண்ணக நீதிமன்றங்கள்ல, வரலாற்றுல எண்ணற்ற போர் நிலங்கள்ல, தேவதூதர்களும் பேய்களும் காணப்படாம மோதும் ஆன்மீக உலகிலும் இவர்கள் முன்பும் பலமுறை போரிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இறுதி நேரடி மோதல். இனி ஓட்டம் இல்ல, தாமதம் இல்ல, மறுபடியும் வாய்ப்பு இல்ல. நீ வெல்ல முடியாது காலை நட்சத்திரமே என்று மிகேல் அறிவித்தார். அவரது குரலில் விண்ணகத்தின் அதிகாரம் ஒலித்தது. உன் தோல்வி சிலுவையிலே முடிவு செய்யப்பட்டது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே உன் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இப்போது சரணடைந்து உன் அநியாயர்கள் எதிர்கொள்ளும் வேதனையை தவிர்க்க செய். சாத்தானின் சிரிப்பு உடைந்த கண்ணாடி ஒளி போல் கூர்மையாகவும் தீமையால் நிரம்பியதாகவும் இருந்தது. நான் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன் மிகேல். நான் ஒருபோதும் கீழ்ப்படைய மாட்டேன். நான் வீழ வேண்டியிருந்தா இந்த முழு உலகத்தையும் என்னுடன் இழுத்துச் செல்லுவேன். அதையும் என் முகத்துல ஒரு புன்னகையுடன் செய்வேன். போரின் தொடக்கம் பூமியின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஒரு கர்ஜனையுடன் ஆரம்பமானது. மிருகத்தின் படைகள் முன்னேறின. அவர்களது ஆயுதங்கள் எரிந்தன. அவர்களது குரல்கள் எதிர்ப்பை முழங்கின. ஆனா அவர்கள் பரலோகத்தின் படைகளை எட்டவில்லை. தேவனுடைய வார்த்தை பேச அவருடைய வாயிலிருந்து வந்த வாள் முழு படைத்தலங்களை அவர்கள் நின்ற இடத்திலேயே வீழ்த்தியது. அவர்களது மாமிசம் கரைந்தது. ஆயுதங்கள் உருகின. அவர்களது துணிச்சல் வெயிலில் மாயம் பனிப்பொழிவை போல மறைந்தது. வீழ்ந்த தேவதூதர்கள் மிகேலையும் பரலோக படையையும் எதிர்கொள்ள விரைந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் தீயில் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் போல இருந்தார்கள். மிகேலின் வாள் துல்லியத்துடனும் சக்தியுடனும் அசைந்தது. ஒவ்வொரு வெட்டும் ஒரு பேயின் தலையை துண்டாக்கியது. ஒவ்வொரு குத்தும் ஒரு வீழ்ந்த தேவதூதரை அகழிக்குள் வீசியது. இங்கு போட்டி எதுவும் இல்ல, இங்கு போர் எதுவும் இல்ல. இங்கிருந்தது வெறும் நிறைவேற்றல் மட்டுமே. கடவுளின் விரைவான, பயங்கரமான, நீதியான தீர்ப்பு அவருக்கு எதிராக கிளர்ந்தவர்களுக்கு. சாத்தானே மிகேலை எதிர்த்து கடைசி துடிப்புல தாக்குதல் நடத்தினான். அவனது நகங்கள் காற்ற சுரங்கிட அவனது பற்கள் கோபத்துடன் கடித்தனர். அவனது வாழ் தாக்கி நசுக்கவும் அழிக்கவும் முயன்றது. ஆனா மிகேல் உறுதியாக நின்றான், அசையாம அவிராம. அவன் தனது வான உயர்த்தி பிடிச்சான். அது சர்வ வல்லவரின் தீயால் ஜொலித்தது. வானமும் பூமியும் படித்த கர்த்தராகிய தேவனின் நாமத்துல நான் உன்னை கீழே வீசுகிற. ஒரு வல்லமையான வெட்டு மிகேல் தனது வாழை அரக்கனின் இதயத்தில் ஊன்றினான். சாத்தான் கத்தினா. அவனது கோபமும் நம்பிக்கையற்ற துயரமும் கொண்ட ஒரு சத்தம் பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்தது. அவன் இறக்கவில்லை, ஏனெனில் அவன் ஆன்மாவிலேயே இறந்தவன். ஆனால் சங்கிலிகளில் விழுந்தான். இருளின் சங்கிலிகள், உலகம் உருவாகும் முன்பே அவனுக்காக தயார் செய்யப்பட்ட சங்கிலிகள்.
ஒரு தேவதூதன் அவனை பிடித்து கட்டி அவனை ஆழ்கடலில் எரிந்து அது 1000 ஆண்டுகளுக்கு பூட்டி மூடினான். போர் முடிஞ்சதே பாம்பு தோற்கடிக்கப்பட்டது. மெகித்தோ பள்ளத்தாக்கில அமைதி நிலவியது. பாம்பின் கீழ் ஆழ்கடல் ஒரு விஷத்தை விழுங்கும் தொண்ட போல திறந்தது. அது இருளை தாண்டிய ஒரு இடம், வெளிச்சமே இல்லாத இடத்தில் வெட்டப்பட்ட ஒரு சிறை. அங்கு காலம் வேறுபட்ட முறையில நகர்ந்தது, நம்பிக்கை என்றே இல்லாத இடம். ஆழ்கடலுக்கான விசையை வைத்திருந்த தேவதூத மிகேல் அல்ல, இந்த பணிய மற்றொருவருக்கு ஒப்படைத்திருந்தாருங்க. ஒரே கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அவன் சாத்தான தொண்டையில பிடித்தான். உலகமெங்கும் ஏமாற்றிய மகா பாம்பு, ஆதாமின் வீழ்ச்சியை ஏற்படுத்தியவன், வனாந்தரத்துல கிறிஸ்துவ சோதித்தவன், வானத்துக்கும் பூமிக்கும் எதிராக போர் நடத்தியவன். அவன் கத்தி கொண்டே ஆழத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்லப்பட்டான். அவனை கட்டிய சங்கிலிகள் இரும்போ அல்லது எக்கோ அல்ல. அவை கடவுளின் சொற்களிலிருந்தே உருவாக்கப்பட்டவை, உடைக்க முடியாதவை, என்றென்றும் நிலைத்தவை. அவன் போராடும் ஒவ்வொரு முறையும் இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டன. சாத்தான் கீழே விழும்போது குழியின் ஓரங்களை நகத்தா கீறினா அவன் குரல் சப்தமாக சபிப்புகளும் பயங்கரவாதங்களும் ஒழித்தன. ஆனால் அவை ஒருபோதும் நிறைவேறாதவை. இது முடிவல்ல என்று அவன் கத்தினான். நான் திரும்பி வருவேன், நான் மீண்டும் எழுவேன், நான். ஆனா அவ குரல் தடைப்பட்டு விட்டது. ஏனெனில் ஆழத்தின் மீது ஒரு முத்திரை வைக்கப்பட்டது. அந்த முத்திரையில ஆட்டுக்குட்டியின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் பூமி கீழையும் எந்த சக்தியாலும் உடைக்க முடியாதது. அதற்கு பிறகு அமைதி. ஏதேன் தோட்டத்தில் நடந்த கிளர்ச்சிக்கு பிறகு முதல் முறையா பூமி குற்றம் சாட்டுபவனின் நிலையான இருப்பில்லாமல் இருப்பது எப்படி என்று அறிந்தது. இனி சந்தேகத்தின் இரகசிய குரல்கள் இல்ல, இனி ஏமாற்றும் சூழ்ச்சிகள் இல்ல, இனி பேய்களை அனுப்பி வேதனை செய்யும் பணிகள் இல்ல. பாம்பு கட்டப்பட்டு விட்டது. உலகம் 6000 ஆண்டுகளாக பிடித்திருந்த மூச்சை விடுவித்தது. மிகேல் ஆழத்தின் ஓரத்தில் நின்று முத்திர பூட்டப்படுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். எதிரியின் தோல்வியில அவருக்கு வெற்றி உணர்வோ பெருமையோ திருப்தியோ எதுவும் இல்ல. நிறைவேற்றப்பட்ட கடமையின் பாரமோ இந்த சிறைவை தற்காலிகமானது என்ற தீவிரமான அறிவு மட்டுமே அவருக்கு இருந்தது. திருவாக்கு தெளிவாரு நில்ல. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். அது புரியாத ஒன்றா தோன்றியது? எதிரிக்கு இறுதியாக ஒரு கிளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏன் வழங்க வேண்டும்? ஆனா மிகேல் கடவுளின் ஞானத்தை கேள்விப்படவில்லை. உருவாக்கியவருக்கு தன் புரிதலை தாண்டிய நோக்கங்கள் உள்ளன, காலத்தை கடந்த திட்டங்கள் உள்ளன. மேலும் சாத்தானின் இறுதி கிளர்ச்சியில கூட கடவுளின் தீர்ப்புகளின் நீதியை வெளிப்படுத்தும் அளவுக்கு முழுமையான நீதியும் உள்ளதாக அவர் அறிந்திருந்தார். இப்போது அந்த நாகம் சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. பூமி இதுவரை அறிந்திராத அமைதியின் பருவத்துக்குள்ள நுழைந்தது. 5 ஆண்டு காலம் தொடங்கிறது. கிறிஸ்து எருசலேம்ல தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார். மற்றும் கடல் நீர் கடலை மூடியிருப்பதை போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பியது. தங்கள் சாட்சிக்காக தலையறுக்கப்பட்டு மிருகத்தின் முத்திரையை ஏற்க மறுத்த மறை நம்பிக்கையாளர்கள் மகிமைமிக்க உடல்களில் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடன் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் நீதியை வழங்கினார்கள், ஜாதிகளுக்கு போதித்தார்கள், மற்றும் இறைவனுக்கு விசுவாசமாக இருந்தால் ஈவன் மரணத்திலும் அது ஒருபோதும் வீணாகாது என்பதற்கான உயிருள்ள சாட்சிகளாக இருந்தார்கள். வேதகத்தின் வீழ்ச்சியிலிருந்து படைப்பை தொடர்ந்த சாபம் நீக்கப்பட்டது. சிங்கம் ஆட்டுக்குட்டியுடன் படுத்து போயிருந்து பானைவனம் ஒரு ரோஜாவை போல மலர்ந்தது. போர்கள் நடந்த வயல்கள்ல குழந்தைகள் விளையாடினார்கள். முதியவர்கள் தங்கள் திராட்சை மற்றும் அத்தி மரங்களின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பயப்பட செய்ய யாரும் இல்ல. ஆனா இந்த சமாதான காலத்திலையும் மனிதர்கள் வீழ்ச்சியின் சின்னத்தை இன்னும் சுமந்து கொண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்ட காலத்து தப்பித்து இறப்புக்குரிய உடல்களுடன் 1000 ஆண்டுகள் காலத்தில் நுழைந்தவர்கள் இன்னும் பாவம் செய்யும் திறனோ கிளர்ச்சி செய்யும் மனமோ ஒளிக்கு பதிலாக இருளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இரும்பு கோளோடு ஆட்சி செய்து நீதியும் நியாயமும் முழுமையான அதிகாரத்துடன் நிலைநாட்டினாலும் மனித மனம் இன்னும் ஒரு போர் நிலமாகவே இருந்தது. பலர் வெளிப்படையா கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் வேண்டாமலே தலைவணங்கினார்கள். விருப்பத்தால் அல்ல, அவர்கள் அரசனை நேசித்ததால் அல்ல, கிளர்ச்சி உடனே தண்டிக்கப்படுவதால் தான் சேவை செய்தாங்க. மறைமுகமான எண்ணங்கள்ல அவர்களது உள்ளம் ஒரு நாள் இந்த ஆட்சியில் இருந்து விடுதலை பெறும் நாளாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மைக்கேல் பூமியில் நடந்தார். இனி ஒரு போராளியாக அல்ல, பாதுகாவலராகவும் ஆசானாகவும். அவர் உயிர்த்திறந்த பரிசுத்தர்களுக்கு பரலோகத்தின் வழிகளை கற்றுக் கொடுத்தார். அவர் ஆழத்தின் எல்லைகளை கண்காணித்து முத்திர உறுதியா இருக்குமாறு பார்த்தார். கிறிஸ்துவின் ஆட்சியில ஜாதிகள் வளர்ந்து பெருகும் போது
அவர் அவற்றை கவனித்தார். பலர் காண முடியாததை அவர் பார்த்தார். கிளர்ச்சி இறந்துவிடவில்லை, அது வெறும் உறங்கிக் கொண்டிருந்தது. புற்றுநோய் தற்காலிகமாக மறைந்திருப்பதை போல அது அடித்தளத்தில் காத்திருந்தது. நேரத்தை எதிர்பார்த்து சக்தியை சேர்த்துக் கொண்டது. 1000 ஆண்டுகள் முடிவடைஞ்ச போது, ஆழத்தின் முத்திர உடைக்கப்பட்டு சாத்தான் மீண்டும் விடுவிக்கப்பட்ட போது, மனித உள்ளத்தின் உண்மையான இயல்பு வெளிப்படும். மில்லேனியம் சாத்தானுக்கான ஒரு சோதனை அல்ல, அவரது விதி ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இது மனிதர்களுக்கான ஒரு சோதனை. இது ஒருமுறை என்றும் நிரூபித்தது. சிறந்த சூழலில் இருந்தாலும் நேரடி நீதிமான் அரசரின் ஆட்சிக்கீடையும் எண்ணிக்கையற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் கூட, வீழ்ந்த மனிதன் வாய்ப்பு கிடைத்தால் கிளர்ச்சியையே தேர்வு செய்வான். அதனால் மைக்கேல் காத்திருந்தார். அவரது வால் எப்போதும் தயார் நிலையில், இறுதி அதிகாரம் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை அறிந்திருந்தார். பாம்பு சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அது விழிக்கும். அவன் விழிக்கும் போது கடைசி கிளர்ச்சி தொடங்கும். ராஜாதி ராஜனுக்கு முன்பு தலை வணங்க மறுத்த அனைவருக்கும் இறுதி தீர்ப்பு சுத்தியல் போல் விழும். 1000 ஆண்டுகள் நித்தியத்தின் மூச்சில ஒரு மூச்சாக கடந்து போனது. கிறிஸ்துவின் ஆட்சியில் தலைமுறைகள் எழுந்தும் வீழ்ந்தும் சென்றன. ஒவ்வொருவரும் அமைதி மற்றும் நீதியின் உலகில் பிறந்தாலும் அவர்களது இதயங்களில் ஆதாமின் கிளர்ச்சியின் விதையை இன்னும் சுமந்து கொண்டிருந்தனர். மறுபிறப்பு பெற்ற பரிசுத்தர்கள், அதாவது கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய உயிர் தியாகம் செய்து உயிர்த்தெழுந்தவர்கள், துன்பக்காலத்தில்

தப்பித்தவர்களின் சந்ததிகள் பூமியில் பெருகும் போது அதிகரிக்கும் துயரத்துடன் பார்த்தனர். இந்த மரணம் இல்லாதவர்கள் போர் என்றே அறியவில்லை, பஞ்ச அனுபவிக்கவில்லை, பேய்களின் அடக்குமுறையில் துன்புறவில்லை. அவர்கள் தங்கள் முழு வாழ்வையும் ராஜாவின் நேரடி முன்னிலையில் சிறந்த நீதியுடன், நிறைந்த வளத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களின் இருதயத்தின் மறைமுகமான இடங்களில் பலர் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதை பொறுக்க முடியாமல் இருந்தனர். அவர்கள் அவரை நேசிக்கவில்லை, அவர்கள் அவரை பயந்தனர். அன்பில்லாத பயம் என்பது கிளர்ச்சியின் விதை போடும் நிலமாம். அந்த நாள் வந்தது. ஆழத்தின் முத்திர உடைஞ்சதிரு. ஆயிரம் ஆண்டுகள் சாத்தானை கட்டியிருந்த சங்கிலிகள் காலை பனி போல் கரைந்தன. மற்றும் அந்த நாகம் குழியிலிருந்து வெளியே வந்தான். சிறையில் இருந்ததால் பலவீனம் அடையாம அதற்கு பதிலாக கொந்தரிப்புடன் அவனது வெறுப்பு கூர்மையான கத்தியாக மாறியிருந்தது. அவன் நுணுக்கமா நேரத்தை வீணடிக்கிறல்ல, அவனுக்கு அவ்வாறு செய்ய தேவையில்லை. அவன் தம் படையை எங்கே தேட வேண்டும் என்று நன்றாகவே அறிந்திருந்தான். வெளிப்படையாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தவர்களிடையே அவன் பூமியின் நான்கு மூலைகளிலும் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகைய போர் செய்ய ஒன்றிணைக்க ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையில் உள்ள மணலை போல எண்ணிக்கையற்றது. ஒவ்வொரு கண்டம், ஒவ்வொரு பழங்குடி, ஒவ்வொரு மொழியிலும் தங்களை ஆளும் அரசனை நேசிக்க மறுத்தவர்களாயிருந்தனர். இது மனித இதயத்தின் புள்ளிமையின் இறுதி சான்றாக இருந்தது. இந்த கிளர்ச்சியாளர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களை நீதியோடு ஆளும் நிலையில பார்த்திருந்தார்கள். அவர்கள் தினமும் அதிசயங்களை பார்த்திருந்தனர். அவர்கள் எப்போதும் பழம் கொடுக்கும் மரங்களில் இருந்து சாப்பிட்டும், உயிர் நீர் ஓடும் நதிகளில் இருந்து குடித்தும் இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் பசிக்கவில்லை, ஒருபோதும் நோயுற்றதில்லை, ஒருபோதும் அடக்குமுறைக்கு உட்பட்டதில்லை. ஆனா சாத்தான் ஏதேன் தோட்டத்துல சொன்ன அதே பொய்ய, நீங்களும் தேவனை போல இருக்கலாம் என்று கிசுகிசித்த போது அவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு எல்லாவற்றையும் அளித்தவருக்கு எதிராக ஆயுதம் எடுத்தார்கள். கிறிஸ்துவை வீழ்த்த முடிந்தால் தாங்களே பூமியை ஆள முடியும் என்று நம்பி கொலைக்கு துடிப்புடம் எருசலேமுக்கு திரண்டார்கள். மிகில் பரிசுத்த நகரின் சுவர்கள்ல நின்று அந்த இராணுவங்கள் நெருங்குவதை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பயமும் இல்ல, ஆனா ஒரு ஆழமான நிலையான துக்கம் மட்டும் இருந்தது. இந்த வரலாற்றுல இந்த மாதிரி படிவம் எத்தனை முறை நடந்ததையும் அவர் பார்த்திருக்கிறார். மனிதர்கள் ஒளிக்கு பதிலாக இருளை, உண்மைக்கு பதிலாக பொய்ய, கீழ்ப்படிதலுக்கு பதிலாக கிளர்ச்சியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இது வேறுபட்டது. இது இறுதி சோதனை. மனிதர்கள் விழுந்த பிறகு அவர்களின் உள்ளார்ந்த இயல்பில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக வெளிப்படுத்தும் தருணம். எல்லா காரணங்களும் நீக்கப்பட்ட போது அவர்கள் பேய்களை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் பேய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஊழல் அரசுகளை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் கிறிஸ்து முழுமையான நீதியுடன் ஆட்சி செய்தார். வறுமை, அடக்குமுறை அல்லது அறியாம ஆகியவற்றிலையும் அவர்கள் பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த வகை எதுவும் இல்லை. ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அவர்கள் தலை வணங்க விரும்பவில்லை. அந்த பெருமை, அதாவது தேவனுடைய அதிகாரத்தை ஏற்க மறுக்கும் அந்த அடிப்படை மனநிலை லூசிபரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய அதே பாவம்தான். கோக் மற்றும் மேகோக்கின் படைகள் தேவனுடைய ஜனங்களின் முகாமையும் அவர் நேசித்த நகரத்தையும் சூழ்ந்தன. அவர்கள் ரகசியமாக உருவாக்கிய ஆயுதங்களையும், உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களின் கண்காணிப்பில் இருந்து மறைத்து வைத்திருந்த போர் இயந்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்பினார்கள். அவர்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் தாக்கினால் வாசல்களை முறியடிச்சு சிங்காசனத்தை கவிழ்த்து தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்று நம்பினார்கள். சாத்தான் அவர்களின் தலைவனாக நின்றான். இனி மறைவும் இல்ல, நடிப்பும் இல்ல. அவன் மீண்டும் ஒரு முருகமாக ஏழு தலைகளும் எதிர்ப்பாக உயர்த்தப்பட்டு அவனது குரல் பரப்பில் முழங்கியது. இது நம்முடைய நேரம், இது நம்முடைய தருணம். எழுந்து நமக்கு உரியதை எடுத்துக்கொள். உங்களை பயத்தால் ஆட்சி செய்த அதிபதியை கீழே தள்ளுங்கள். சுதந்திரமாக இருங்கள். ஆனா அவர்கள் ஒருபோதும் வாசல்களை அடையவில்லை. படைகள் முன்னேறி அவர்களின் போர் முழக்கம் வானில் ஒலிக்கும் போது வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை விழுங்கியது. ஒரு வாள் கூட இழுக்கப்படவில்லை, ஒரு அம்பும் விடப்படவில்லை, ஒரு பாதுகாவலனும் விரல கூட உயர்த்த வேண்டிய நிலை இல்ல. தேவனுடைய தீர்ப்பு மின்னல் போல் விழுந்தது. ஒரு கணத்துல கிளர்ச்சி முடிவடைந்தது. மில்லியன் கணக்கான கிளர்ச்சியாளர்கள் பரிசுத்த தீயில விழுங்கப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் சாம்பலா மாறின. அவர்களின் ஆன்மாக்கள் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட தீக்குளத்தில் வீசப்பட்டன. மற்றவர்களை அழிவுக்கு வழி நடத்திய மோசடி செய்பவன் சாப்பானும் மீண்டும் பிடிக்கப்பட்டான். இந்த முறையில் சிறையில் அடைக்கப்படவில்லை. ஆனால் அவனை முன்பே மிருகமும் பொய்யறிவிப்பவரும் வீசப்பட்ட தீயும் கந்தகமும் நிறைந்த குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவன் நாளும் இரவும் என்றென்றும் முடிவில்லாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தப்பிக்கவும் விடுதலை பெறவும் வழி இல்லை. மிகேல் தமது வாழ

திரும்ப வைத்து வைத்தான். போர் முடிந்தது. எல்லா எதிரிகளும் போர்க்கடிக்கப்பட்டன. எல்லா கிளர்ச்சியாளர்களும் தீர்ப்பு பெற்றனர். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் படைப்பு அச்சுறுத்திய அந்த பாம்பு என்றென்றும் மறைந்து விட்டது. பிரபஞ்சமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது போல இருந்தது. ஆனால் மிகேல் கொண்டாடுதே. அவ அமைதியாக நின்று தூரத்தில் தோன்ற போகும் ஒன்றை நோக்கி நேர்கண்கள் வைத்திருந்தான். அது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு பிரமாண்டமானது, மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அதிசயமானது என்பதால் அதை பார்த்து தேவதூதர்களே முகங்குனிந்து வணங்குவார்கள். இறுதி அதிகாரம் தொடங்கப் போகிறது. அது போர் பற்றிய அதிகாரம் அல்ல, என்றென்றும் நிலைக்கும் சமாதானத்தின் அதிகாரம். பழைய பரலோகம் மற்றும் பழைய பூமி மெதுவாகவோ துண்டு துண்டாகவோ அல்லாம ஒரே கடும் தெய்வீக மாற்றத்தின் கணத்துல மறைந்தன. அங்குள்ள மூலக்கூறுகள் தீவிரமான வெப்பத்தில் உருகின. வான என்றென்றும் வைக்கப்படுகிற ஒரு சுருளை போல சுருண்டு மறைந்தது. கடல்கள் அனைத்தும் வெறுமையா ஆவியாகி மறைஞ்சன. எல்லா மலைகளும் சமப்படுத்தப்பட்டன. எல்லா பள்ளத்தாக்குகளும் நிரப்பப்பட்டன. சாபத்தின் ஒவ்வொரு ஐயையும், பாவத்தின் ஒவ்வொரு காயமோ, கிளர்ச்சியின் ஒவ்வொரு நினைவோ இருப்பிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட அமைதியில, படைப்புக்கு முன்பிருந்த வெற்றியிலிருந்தும் ஆழமான அமைதியில கடவுள் பேசினார். பாருங்க, நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். அது அப்படியே நம்புதர். புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி படைப்பாளரின் குரலிலிருந்து தோன்றின. பாவம் தொட்டிராத, மரணம் எட்டாத, தூய்மையானதும் குறையற்றதும், நீதிமை என்றென்றும் குடியிருக்கும் ஒரு உலகம். பின்னர் மைக்கேல் அதை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் தனது கணவருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அது கடவுளிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கியது. அவருடைய மகிமையால பிரகாசித்தது. அதன் ஒளி மிகவும் விலை மதிப்புள்ள ரத்தினம் போலவும், ஜாஸ்பர்கல் போலவும், சுத்தமான சுழியம் போலவும் இருந்தது. அந்த நகரத்திற்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களில் 12 தேவதூதர்கள் இருந்தனர். வாசல்கள்ல இஸ்ரவேல் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரம் ஒரு சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் நீளமும் அகலமும் சமமா இருந்தது. அதன் அளவுகள் முற்றிலும் சரியாகவும், வடிவமைப்பு குறைபாடின்றியும், அதன் அழகு விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. சுவர் ஜாஸ்பர் கல்லால செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய பொன்னா, கண்ணாடி போல் தூய்மையா இருந்தது. மைக்கேல் நகரின் வாசல்களில் ஊடாக நடந்தார். தன் படைப்பிலிருந்து முதல் முறையாக அவர் தனது வாழை கீழே வச்சார். இனி போர் இருக்காது, இனி யுத்தங்கள் இருக்காது, இனி எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். பாம்பு மறைஞ்சு போச்சு, மிருகம் அழிக்கப்பட்டது. பொய்யான தீர்க்கதரிசி மௌனமாக்கப்பட்டார். சாவே நெருப்பு குளத்துல எரியப்பட்டது. ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்பட்டது. ஒவ்வொரு வலியும் குணமாக்கப்பட்டது. ஒவ்வொரு துயரமும் மகிழ்ச்சியா மாற்றப்பட்டது. அவர் தங்கம் போன்ற தெருக்களில கண்ணாடி போல் வெளிப்படையாக நடந்து தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து நகரின் பெரிய தெருவின் நடுவே ஓடும் வண்ணக்கல் போல் தெளிவான ஜீவநதியை பார்த்தார். அந்த நதியின் இருபுறமும் ஜீவ விருட்சம் நின்றது. அது 12 வகை பழங்களை தரும். ஒவ்வொரு மாதமும் அதன் பழங்களை அளிக்கிறது. அந்த மரத்தின் இலைகள் ஜாதிகளுக்கான குணமாயிருந்தன. அந்த நகரில் ஆலயம் எதுவும் இல்ல. ஏனெனில் கர்த்தராகிய தேவனோ ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாயிருந்தார்கள். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. தேவனின் மகிமை அதற்கு ஒளியளிக்கிறது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காயிருக்கிறான். ஜாதிகள் அதன் ஒளியில் நடக்கின்றன. பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வருகிறார்கள். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது. ஏனெனில் அங்கே இரவு இருக்காது. எந்த அசுத்தமானதும் அதில் நுழையாது. அவமானமானதும் மோசடியானதும் செய்வோரும் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும் அதில் நுழைவார்கள். தேவனோ ஆட்டுக்குட்டியும் உள்ளிருக்கும் அந்த சிங்காசனம் அனைத்திற்கும் நடுவில் நின்று ஒளியும் அன்பும் பரிசுத்தமும் அலை போல புதிய படைப்பின் எல்லை வரை பரவியது. மிகேல் அந்த சிங்காசனத்தின் முன் நின்று தன் முகத்தை தரையில் வைத்து ஆராதனையில் விழுந்தார். இந்த தருணத்திற்காகவே அவர் போராடினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த போர்கள்ல விசுவாசிகளை அவர் காத்து வந்தார். அவர் குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ளி அரண்மனையை கட்டியடைத்தார். ஆனா இப்போது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முன்னிலையில் இது எல்லாம் தன் சக்தியால் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு வெற்றியும் ஆட்டுக்குட்டியால் தான் கிடைச்சது. ஒவ்வொரு போரும் உயர்ந்தவரின் அதிகாரத்துலதான் நடந்தது.
ஒவ்வொரு பகைவரும் தோற்கடிக்கப்பட்டது தேவதூதர்களின் சக்தியால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். எப்போதும் ஒருமுறை எருசலேமின் சுவர்களுக்கு வெளியே ஒரு ரோமன் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தால் தான். மிகேல் ஒரு பணியாளர் மட்டுமே, அதற்கு மேல் எதுவும் இல்ல, அதற்கு குறையும் இல்ல. அந்த அடிமைத்தனத்தில தான் அவர் தன் மிகப்பெரிய மகிமையை கண்டார். சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் பேசியது. அது ஒரே நேரத்துல இடியாய் மென்மையான கிசுகுசுப்பாய் இருந்தது. முடிந்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். தாகமுள்ளவர்களுக்கு நான் உயிரின் நீரூற்றிலிருந்து இலவசமாக நீர் அளிப்பேன். வெற்றி பெறுபவர்கள் இதையெல்லாம் உரிமையாக்குவார்கள். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள். புனிதர்கள், முச்சரிக்கப்பட்டவர்கள், துன்பத்திலும் துரதிருஷ்டத்திலும் விசுவாசத்தை காத்தவர்கள் சிங்காசனத்தின் முன் வெள்ளையாடைகளில் பண இலைகளை பிடித்துக் கொண்டு உறக்கப்பூவி, ரட்சிப்பு நம் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே என்று கூறினார்கள். மிகேல் உட்பட எல்லா தேவதூதர்களும் சிங்காசனத்தின் முன் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி, ஆமேன், புகழும் மகிமையும் ஞானமும் நன்றியும் மரியாதையும் அதிகாரமும் வலிமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமேன் என்று கூறினார்கள். போர் முடிந்தது. பகைவர் தோற்கடிக்கப்பட்டார். சாபம் நீக்கப்பட்டது. மற்றும் அவர்களுக்கு முன் முடிவில்லாத நித்திய காலம் விரிந்தது. அந்த நித்தியம் துக்கமின்றி, வலியின்றி, மரணமின்றி, முடிவில்லாத வணக்கமும் மகிழ்ச்சியும் படைத்தவருடன் உடனிருக்கும் பங்கு கொண்ட வாழ்வும் ஆனது. மிகேல் புதிய படைப்பை நோக்கி பார்த்தபோது அவர் எப்போதும் போராடியதை பார்த்தார். தேவனுடன் சமாதானம் செய்யப்பட்ட ஒரு ஜனங்கள், அதன் முதற்கால சிறப்புக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரம்மஞ்சம், மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. இதுவே வெற்றி, இதுவே வாக்குறுதி, இதுவே ஆரம்பத்திலிருந்தே எழுதப்பட்ட முடிவு. மேலும் அது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிக மகிமை மிக்கதாக இருந்தது. இறுதி போர் வெற்றி கொண்டது, மற்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் முடிவில்லாம ஆட்சி செய்யும். ஆமா,

0: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்தில் மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரச வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தா? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மறிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விவரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடைஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயு நற்செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அனுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார், அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய. இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசரும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு, அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார், உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள், உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. இறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களில் இருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள் கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவு. இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பாறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர் தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட முறையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள்.
4: இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்தில் இல்ல.
5: என் ஷாட்ல இருந்து வெளியே போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
4: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
6: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
3: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
6: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
6: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
6: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
3: எல்லாம் திரும்பி வந்து விட்டது, ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்ச என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என்ன நினைச்ச. இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி, மின்னும் கிரீடண்டு, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்று. உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டுவிடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மையில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பாக்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒளியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்துக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
ஆரம்பத்துல எந்த கிளர்ச்சிக்கு முன்பு லூசிபர் இருந்தான். அவன் எல்லா தேவதூதர்களையும் உயர்ந்தவன், ஒளியும் ஞானமும் நிறைந்தவன், மற்ற எல்லா உயர்களையும் விட பிரகாசமாவும் அழகாவும் இருந்தான். அவனுடைய பிரகாசமும் தோற்றத்துல மட்டுமல்ல புரிதலிலும் இருந்தது. அவனுடைய மனம் கூர்மையானது, அவனுடைய பார்வை ஆழமானது. அவன் சொர்க்கத்துல எங்கு சென்றாலும் அந்த இடம் ஒளிர்ந்தது. தேவனுடைய சிங்காசனத்தின் ஒளி கூட அவன் முன்னிலையில இன்னும் அதிகமா பிரகாசிச்சது. தேவதூதர்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள், ஏனெனில் அவனுடைய மகிமை படைத்தவரின் சக்தியை பிரதிபலித்தது. அவனை காலை நட்சத்திரம், பிரகாசமானவன், ஒளியை ஏந்துபவன் என்று அழைத்தார்கள். லூசிபர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகில் எல்லா உயிரும் ஒளியும் தோன்றும் மூலத்திற்கு நின்றான். அவனுக்கு அளவில்லாத பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவன் தேவதூதர்களின் செயல்களை கவனித்தான், அவர்களின் பணிகளை வழி நடத்தினான், சொர்க்கத்தின் புகழ்ச்சிகளை தேவனிடம் நேரடியா எடுத்து சென்றான். சிங்காசன அறை கண்களுக்கு எட்டாத அளவுக்கு விரிஞ்சிருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் நரிகளைப் போல ஒளி அங்கெல்லாம் பரவியது. தேவதூதர்களின் குழுக்கள் இசை ஒத்திசையுடன் பாடினார்கள். அவர்களின் குரல்கள் எண்ணற்ற மணி ஓசைகள் மற்றும் ஓடும் நீரின் சப்தங்களைப் போல இருந்தது. பளிங்கும் தீயும் கொண்ட கம்பைகள் முழங்கின. அந்த ஒளி முடிவில்லாம எதிரொலித்தது. அந்த இடத்துல காற்றே தூய்மையால் உயிர்ப்புடன் இருந்தது. இவை அனைத்திலையும் லூசிபர் அமைதியான நம்பிக்கையுடன் நடந்தான். தன் இடத்தையும் தேவனின் அருளையும் உறுதியாக நம்பினான். ஆனா இந்த சிறந்த மகிமையிலும் அவனுள் பெருமையின் விதை மெதுவாக கிளம்ப தொடங்கியது. தன் ஒளியையும் அழகையும் ஞானத்தையும் பார்த்து அவனது மனதில் ஒரு எண்ணம் மெதுவாக ஊடுருவியது. நான் உயர்வேன், நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையாக கிசுகிசுப்பாக இருந்தாலும் அவை கிளர்ச்சியின் வாரத்தை சுமந்திருந்தன. அவன் தன் சிங்காசனத்துக்கு மேலாக சேவை செய்யாம சொர்க்கத்திய ஆளும் ஒருவனாக கற்பனை செய்தான். முதல் முறையாக அவன் தன்னை தேவனின் ஊழியராக அல்லாம படைத்தவருக்கு சமமான ஒரு உயிரா பார்க்க தொடங்கினான். அவனுக்கு இருந்த ஒவ்வொரு வரமோ, ஒவ்வொரு பிரகாசமோ, ஒவ்வொரு சக்தியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டவை, சம்பாதித்தவை அல்ல என்பதை அவன் மறக்க தொடங்கினான். அவனை சுற்றி இருந்த தேவதூதர்கள் ஒளி மின்னும் வட்டங்களில் நடனமாடி தேவனின் மகிமையை பாடினார்கள். அவர்களின் இறக்கைகள் தீயும் சுருங்கும் கண்ணாடியுமாக ஜொலித்தன. அவர்களின் குரல்கள் படைத்தவரை புகழ்ந்து சொர்க்கத்தின் முடிவில்லா மண்டபங்கள்ல ஒலித்தன. லூசிபர் அவர்களுக்குள் நடந்து பாராட்டப்பட்டும் புகழப்பட்டும் இருந்தான். ஆனாலும் அவன் இதயத்தில் ஒரு நிழல் மெல்ல மின்ன தொடங்கியது. அவனுக்கு கிடைத்த மரியாதையை விட அதிகமாகவே அவன் விரும்பினான். அவன் அந்த சிங்காசனத்தையே விரும்புகிறான். அவன் கட்டுப்பாடு, ஆட்சி மற்றும் அங்கீகாரம் அனைத்தையும் விரும்பினான். அந்த ஆசையில முதன்மையான கிளர்ச்சி விதை பதியப்பட்டது. அவ அபூர்வமானவன். பெருமையை அவனிடம் மெதுவாக சொன்னது. அவன் அந்த ஆபத்தை காண முடியல. சொர்க்கத்தை முழுவதும் மயக்கும் அவனது பிரகாசமே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறும் என்பதை அவன் அறியவில்லை. தேவதூ

திரும்ப தொடங்கி மிக உயர்ந்தவரை விட உயர்ந்த ஒரு சிங்காசனத்தையும் தன் சொந்த ராஜ்யத்தையும் கனவு காண தொடங்கியதை அறியாமல் இருந்தனர். லூசிபர் தன் சொந்த வரங்களை அளந்து அவற்றை அந்த சிங்காசனத்தின் ஒளியோட ஒப்பிட்டான். அவன் தேவதூதர்களின் பாராட்டையும் தன்னை கடவுளுடன் சேர்த்து பாடப்பட்ட பாடல்களையும் சொர்க்கத்தில் உள்ள சேனைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் நினைவு கூர்ந்தான். மெதுவாக கடவுளின் மகிமையை விட அதிகம் பெற தானும் தகுதியானவன் என்று, தன் ஒளியும் ஞானமும் ஆட்சி செய்ய போதுமானவை என்று அவன் நம்பத் தொடங்கினான். தேவதூதர்களின் ஒவ்வொரு பாடலையும் நான் ஆட்சி செய்ய முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மேல ஊக்கம் கிடைச்சது. முன்பை விட அதிக நேர சிங்காசனத்திற்கு அருகில் தங்கியிருந்து கடவுளின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் கவனித்தான். தேவதூதர்களின் புகழ்ச்சிகளாம் அவன் கேட்டபோது தானும் புகழப்பட்டவன் என்பதை, சில சமயம் மற்றவர்களை விட அதிகமாக கவனிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தான். முதல்ல நிரபராதமா இருந்த அந்த சிறிய அங்கீகாரம் அவனுடைய ஆசையை ஊட்டத் தொடங்கியது. அவன் இனி மரியாதையை மட்டும் அல்லாம முழுமையான ஆட்சியையும் கனவு காண தொடங்கினான். முன்பு முழுமையான மகிழ்ச்சியும் வழிபாடும் நிறைந்திருந்த சிங்காசன இப்போது அவனுடைய வளர்ந்து வரும் ஆசைக்கு பிரதிபலிப்பாக மாறியது. வானத்தின் இசை அவனை சுற்றி பெருகியல. முடிவில்லாத மண்டபங்கள்ல ஒளி அலைகளாக மின்னியது. தேவதூதர்கள் நடனமாடினார்கள். அவர்களின் குரல்கள் நதியாகும் நெருப்ப போல இருந்தது. ஆனால் லூசிபரின் மன இருண்டு வர தொடங்கிய பெருமை இன்னும் பெரிதாக கிசுகிசித்தது. கிளர்ச்சியின் விதை வளர்ந்தது. அவன் தன்னை விடியற்கெதிராகவும் தேவதூதர்கள் சிறந்தவனாகவும் அல்லாம ஒரு ஆளாகவும் வானத்தின் அரசனாகவும் தேவனுக்கு சமமானவனாகவும் பார்த்தான். தேவதூதர்கள் அவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதை, வானம் எல்லாவற்றிலும் அவனை புகழ்வதை, படைத்தவன் தனக்கே உரிய மகிமையை அவனுக்காக விட்டுக் கொடுக்கிறதை அவன் கற்பனை செய்தான். பாவத்தின் முதல் நிழல் அந்த ஒளிரும் தேவதூதரின் இதயத்துல புகுந்து விட்டுச்சு. அவன் இன்னும் ஒளிரும் ஞானமிக்கவனோ அனைவராலும் நேசிக்கப்படுகிறவனும் இருந்தான். ஆனா அவன் மனதில் ஒரு தேர்வு உருவாகி கொண்டிருந்தது. அது எல்லா படைப்புகளின் பாதையையும் மாற்றப்போகும் ஒரு தேர்வு. ஒளியால் நிரம்பிய, ஞானத்தால் நிரம்பிய, மகிமையால் நிரம்பிய விடியற்கதிர் ஒரு நாள் இந்த உயரத்திலிருந்து வீழப்போகிறான். ஆனால் இப்போது அவன் இன்னும் தேவதூதர்களிடையே நடந்தான், இன்னும் பாராட்டப்பட்டவன், இன்னும் ஒளிரும் ஒருவன், இன்னும் பிரகாசமானவன். ஆனா அவனுடைய கிளர்ச்சி கதையும் வரவிருக்கும் இருளும் அமைதியாக ஆரம்பித்து விட்டதை அவன் அறியவில்லை. லூசிபரின் இதயத்தில் அமைதியா வளர்ந்த பெருமை இப்போது தீ போல பரவியது. இப்போது அவன் தேவனை பணிவுடன் நேசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் ஒளிய படைப்பாளியின் மகிமையுடன் ஒப்பிட்டான். நான் வானங்களை விட உயரமா எழுவேன் என்று அவன் தன்னிடம் மெதுவா சொன்னான். நான் என் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைப்பேன். நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையானவ, கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் போல இருந்தாலும் அவற்றின் பாரம் வானத்துல கனமா இருந்தது. லூசிபரின் கிளர்ச்சி வன்முறையோ கோபத்தோட தொடங்கவில்லை. அது அவனது மனதில் ஆசையில் முழுமையா கீழ்ப்படைய மறுப்பதில் தொடங்கியது. அவன் அருகில் இருந்த தேவதூதர்களிடம் கவனமாக பேசினான். அவர்களை ஆசைப்படுத்தும் எண்ணங்களை விதைத்தான். நாம் ஆள முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும், நாம் ஆள முடிந்தால் ஏன் தலை வணங்க வேண்டும் என்று கேட்டான். அவனது ஒளி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட சில தேவதூதர்கள் கேட்க தொடங்கினார்கள். அவர்கள் ஆர்வமாகவும் ஆசைப்படவும் மெதுவாக நம்பிக்கையுடன் இருந்தார்கள். மற்றவர்கள் தேவனிடம் விசுவாசமா இருந்தாங்க. அவனது பெருமையில ஆபத்து இருப்பதை உணர்ந்தாங்க. ஒரு காலத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிரம்பியிருந்த பரலோகம் இப்போது கலக்கம் அடைந்தது. தேவதூதர்கள் தங்களது கடமைகளை தொடர்ந்தனர். ஆனா அந்த இடத்துல காற்று வேறுபட்டிருந்தது. ஏதோ ஒரு பதற்றம் உணரப்பட்டது. ஆனா ஏன் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெருமையில் நிரம்பிய லூசிபர் தேவனை விட உயர்வாக வேண்டும் என்ற ஆசையை பகிர்ந்த தேவதூதர்களை திரட்டினான். அவர்கள் ஒன்றாக இரகசியமாக பேசிக்கொண்டு தேவையினால் அல்ல, ஆனால் கட்டுப்படுத்த முடியாத பேராசையினால் திட்டமிட்டனர். எல்லாவற்றையும் காணும் தேவன் லூசிபரின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிந்திருந்தார். மிக உயர்ந்தவர், பரிசுத்தரும் நீதியுமாகிய அவர் அமைதியாக பேசினார். பெருமை கொண்டவர்களுக்கு கூட அது உணரப்பட்டது. பெருமையை தேர்ந்தெடுப்பவர்கள் தேவனின் முன்னிலையிலே நிலைக்க முடியாது. ஒலி வீசும் சக்தி வாய்ந்த லூசிபருக்கு முதன்முறையாக பயத்தின் நிழல் தோன்றியது. துரோகம் செய்வதற்கு விளைவுகள் இருப்பதை அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவரது பெருமை அவரை திரும்ப செல்லவிடவில்லை. இந்த மோதல் ஆயுதங்களால் அல்ல, தேர்வுகளால் துவங்கியது. தேவதூதர்கள் விசுவாசமாய் இருக்கலாமா அல்லது லூசிபரை பின்பற்றலாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அவரது வார்த்தைகளும் பிரகாசமும் பலரை கவர்ந்தது. அவர்கள் அவருடன் சேர்ந்து அவருடன் உயர முடியும் என்று நம்பினார்கள். மற்றவர்கள் உறுதியான் என்று தேவனம் பக்கத்தை விட்டு செல்ல மறுத்தார்கள். இந்த போராட்டம் இதயங்களும் மன வலிமைகளும் மோதும் போது விசுவாசமும் ஆசையும் மோதும் போரா இருந்தது.

இறுதியில லூசிபர் செயல்பட்டான். எதிர்ப்பு முழக்கத்தோட தேவனுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு அறிவித்தான். அவன் மற்றும் அவனை பின்பற்றிய தேவதூதர்கள் துரோகமாக எழுந்தார்கள். வானகாதிரன்ல விசுவாசமாக இருந்தவர்கள் தங்கள் வழியை விட்டு விட்டவர்களை எதிர்கொள்வதில் ஒளியும் சக்தியும் மோதின. அவர்களின் துரோகத்தின் சக்தி படைப்புல முழுவதும் உணரப்பட்டது. ஆனா தேவனின் அதிகாரம் அதைவிட பெரியது. பெருமையை தேர்ந்தெடுத்த லூசிபரும் அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்களின் அழகு மறைந்தது, அவர்களின் பிரகாசம் பறிக்கப்பட்டது. லூசிபர் மின்னல் போல் விழுந்தான். உயர்ந்த வானத்திலிருந்து கீழே உள்ள வெறுமைக்குள் உருண்டி விழுந்தான். இனி காலை நட்சத்திரம் அல்ல, அவன் சாத்தானாக தேவனுக்கு எதிரியானவன், இருளின் அரசனாக மாறினான். அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்கள் இருளின் முதல் படைகளாக ஆனார்கள். ஒரு காலத்தில் பிரகாசமா இருந்த அவர்களின் ஒளி இப்போது நிழலாக மாறியது. அவர்களின் புகழ் பாடல்கள் இப்போது வருத்தம், கோபம் மற்றும் எதிர்ப்பின் கிசுகிசுப்புகளா மாறின. வீழ்ச்சியிலும் லூசிபர் புத்திசாலியாகவும் கோபத்துடன் தேவனை வெறுக்கும் மனதுடன் இருந்தான். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட மாட்டான். அவன் தேவனை எதிர்த்து மனிதர்களை சோதிச்சு எங்கு முடிஞ்சாலும் படைப்பு அழிக்க முயற்சிப்பான். வானகம் பாதுகாப்பாக இருந்தது, ஆனா போர் இன்னும் முடிவடையவில்லை. அந்த கணத்திலிருந்து லூசிபர் பூமியிலும் ஆன்மீக உலகங்களிலும் எதிரியாக நடமாடினான். அவன் ஒரு வீழ்ந்த தேவதூதன், ஒரு காலத்துல பிரகாசமானவன், இப்போது இருண்டவன், ஆனாலும் இன்னும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் சூழ்ச்சி வல்லவன். அவனது வீழ்ச்சிக்கு காரணம் பெருமைதான், ஆனா அதுவே அவனது உறுதியையும் ஊக்குவித்தது. அவன் வானத்தை இழந்தாலும் ஒரு காலத்துல அவனை காலை நட்சத்திரமா மாற்றிய புத்தியும் திறமையும் இழக்கவில்லை. கிளர்ச்சி, பாவம் மற்றும் ஏமாற்றத்தின் கதை தொடங்கியது. லூசிபர், இருளின் அரசன், இப்போது கடவுளின் படைப்பின் நிழல்கள்ல நகர்ந்து காத்திருந்து திட்டமிடுகிறான். லூசிபர் வீழ்ந்தா வானகத்திலிருந்து தள்ளப்பட்டான், ஆனாலும் அவனது சக்தி முற்றிலும் அழிந்து விடவில்லை. அவன் இனி ஒளியின் தேவதூதர்களுடன் நடமாடவில்லை என்றாலும் இருளுக்கும் உலகில் இயங்கும் மறைந்த சக்திகளுக்கும் அதிகாரம் பெற்றான். அவன் காற்றின் அரசன் என்று அறியப்பட்டான். பாவமோ ஆசையும் வேறொன்றும் ஆன்மீக உலகத்தின் அழானான். நிழல்களிலிருந்து அவன் மனங்களை பாதிக்கவும் ஆசைகளை முறுக்கவும் நிகழ்வுகளை யாரும் கவனிக்காம வடிவமைக்கவும் முடிஞ்சது. அவன் பூமியெங்கும் நகர்ந்தான். இனி வானத்தின் ஒளியில் பிரகாசிக்கவில்லை, ஆனாலும் புத்திசாலித்தனமோ சூழ்ச்சி அவனில நிரம்பி இருந்தது. அவனது அழகு மங்கி இருந்தாலும் இன்னும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்துல கடவுளின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அவனது மனம் இப்போது முழுமையா கிளர்ச்சிக்கே திரும்பியது. ஒவ்வொரு மனித பலவீனமும் பெருமை, பொறாமை, கோபம், பேராசை மற்றும் பயம் அவனது கையில் ஒரு கருவியாக மாறின. அவனது கையில் அவற்றை எவ்வாறு நுட்பமா பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். சந்தேகம் மற்றும் ஆசையை விதைத்து காலப்போக்கில் அவை வளருமாறு செய்தான். லூசிபர் படைப்பை கவனமாக கண்காணித்தா. வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கடவுள் உருவாக்கிய உலக அவன் இன்னும் பாதிக்க முடிஞ்சது. அவன் இராச்சியங்கள் எழுந்தும் வீழ்ந்து இருப்பதை கவனித்தான். ஆசை, பொறாம மற்றும் ஊழல் எப்படி ஆட்சி புரிபவர்களின் மனங்களை வளர்ச்சிவிடும் என்பதை பார்த்தான். அவன் அரசர்களின் காதுல மெல்ல சொன்னா, பொறாமைய தூண்டினா, பின்னணியில் இருந்து போர்களையும் மோதல்களையும் பாதித்தான். அவன் காணப்படாத குழப்பத்தின் வழிகாட்டியாக மாறினான். நல்லதை ஊழலாக்கும் வகையில மாற்றினான். அவன் வெளிப்படையான பலத்தை நம்பவுன்ன. அவனது பலம் ஏமாற்றத்தில இருந்தது. ஒரு சிறிய கிசுகிசு, ஒரு சிறிய சந்தேகம், ஒரு மறைந்த ஆசை, இதுவே அவனது ஆயுதங்கள். ஒரு பாவமான தேர்வு மற்றொன்றை உருவாக்கும். ஒரு துரோகம் ஒரு இராச்சியத்தை வீழ்த்தக்கொண்டும் அவன் பொறுமையுடன் இருந்தான். சரியான தர்மத்திற்கு ஆண்டுகள், சில சமயம் நூற்றாண்டுகள் கூட காத்திருந்து மனித மனங்களின் பலவீனங்களை நுட்பமா பயன்படுத்தினான். நம்பிக்கையுடன் இருந்த தேவதைகளுக்கே அவனது தாக்கம் உணரப்பட்டது. ஆவிக்குரிய உலகில் அவன் நகர்ந்தான். எங்கு பெருமை அல்லது சந்தேகம் தோன்றினாலும் குற்றம் சுமத்தி ஆசை தோன்றினான். யோபின் கதைகள் போன்றவை தேவன் மட்டுமே எல்லைகளை அமைத்தாலும் நீதிமான்களையே சோதிக்க அவனுக்கு சக்தி இருப்பதை பின்னால காட்டும். ஒளி இன்னும் அவனை எதிர்த்தது. தேவனை கீழ்ப்படியும் ஒவ்வொரு மனிதரும், விசுவாசமாயிருந்த ஒவ்வொரு தேவதையும், ஈவன் அவனது சக்தி பெரிதாக இருந்தாலும் அதற்கு எல்லைகள் இருப்பதை நினைவூட்டினார்கள். லூசிபர் அவனது நோக்கங்களை மறைக்கவும் கற்றுக்கொண்டான். மனிதர்களுக்கு அவன் உதவியாளராகவும் நியாயமான குரலாகவும் ஆசை நோக்கி வழிகாட்டியாகவும் தோன்ற முடிந்தது. நல்லதாக தோன்ற விஷயங்களை வழங்கி அதை பெருமை, காமம் அல்லது பேராசையா மாற்றினான். அவனது கிசுகிசுப்புல பேரரசுகள் எழுந்தன. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் ஆவையாவே ஆசை தூண்டும் கருவிகளாக மாறின. அவன் ஆசை தூண்டுபவன், எதிரி, பொய்களின் தந்தை என்று அறியப்பட்டான்.
மனிதர்கள் பாவத்தை தாங்களே தேர்வு செய்ததாக நினைச்சு அதை செய்யும் போது அதை பார்த்து மகிழ்வதே அவனுக்கு திருப்தி. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் மனதுல பயம் இருந்தது. ஒரு இரட்சகர் வருவார் என்ற வாக்குறுதி முறியடிக்கப்படவில்லை என்பதை அவன் அறிவான். அவன் வானத்தை ஆட்சி செய்தாலும் தேவன் திட்டமிட்டதை தடுக்க முடியல. அவனை வெல்ல போகும் ஒருவ அணையாத ஒளி உலகில வரப்போகிறான். லூசிபரின் திட்டங்கள் இன்னும் கூர்மையாகவும் மெதுவாகவும் பொறுமையுடனும் ஆனது. ஏனெனில் அவன் தனது இறுதி தோல்வி உறுதி என்று புரிந்து கொண்டான். ஆனால் கடைசி வரை எதிர்த்து நிற்பான். அதனால் அவன் காணப்படாம நகர்ந்தான். இருளின் அரசனாக இதயங்களை ஆசை தூண்டி ஆன்மாக்களை சோதித்தான். உலகம் அவனுடைய மேடை, மனிதர்கள் அவனுடைய கருவி, பெருமை பொறாமை மற்றும் கிளர்ச்சி அவனுடைய ஆயுதங்கள். வானத்தில் தொடங்கிய போர் இப்போது மனிதர்களிலும் தேவதூதர்களிலும் அமைதியா தொடர்ந்தது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு ஆசை தூண்டலும், ஒவ்வொரு பாவ செயலும் அவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான். வீழ்ந்த கால நட்சத்திரம் பார்த்துக்கொண்டும் காத்தும் இருந்தான். அவனுடைய கதை கிளர்ச்சியின் கதை இன்னும் முடிவடையவில்லை என்று அறிந்தவனாக லூசிபர் அமைதியாக காணப்படாம ஏதேன் தோட்டத்தின் முழுமையான நிழலில் ஒரு நிழலாக நகர்ந்தான். அந்த தோட்டம் ஒளியாலும் உயிராலும் கற்பனைக்கு மேல் அழகாலும் நிரம்பியிருந்தது. ஆறுகள் சுருக்கமான கிறிஸ்டல் பட்டைகளாக ஓடின. சூரிய ஒளி இலைகளில் நடனமாடியது. ஒவ்வொரு மரமும் கண்களை கவரும், உடலை திருப்திப்படுத்தும் பழங்களை தந்தது. பறவைகள் காட்டில பாடல்களை நிரப்பின. விலங்குகள் பயமின்றி நடந்தன. மலர்களின் மனம் காற்றில் இனிமையா இருந்தது. தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையும் கடவுளோட பராமரிப்பை பேசின. ஆனா இந்த சொர்க்கத்துல கூட வீழ்ந்த காலை நட்சத்திரம் அமைதியாக நடந்தான். பார்த்து கொண்டும் காத்தும் ஆய்வு செய்தும் இருந்தான். அவன் ஆதாமை ஏவாளையும் பார்த்தான். முதல் மனிதர்கள் குற்றமற்றவர்களும் தூய்மையானவர்களும், இதயம் சோதிக்கப்படாதவர்கள், கடவுளோட நடந்து அவருடைய இருப்பு அனுபவித்தவர்கள். அவர்கள் பயம் அறியாதவர்கள், சந்தேகம் அறியாதவர்கள், வெக்கம் அறியாதவர்கள். ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பி இருந்தது. ஆனால் லூசிபர் அவர்களின் குற்றமின்மைய அழகாக அல்ல, வாய்ப்பாகவே பார்த்தான். அவன் வலிமையுடன் தாக்க மாட்டான். அவன் அவர்களை உடைக்க மாட்டான். அவன் பொறுமையுடன், சூழ்ச்சியுடன் அவர்களின் இதயங்களை வளைத்து விடும் கிசுகிசுப்புகளுடன் செயல்படுவான். அவன் ஒரு பாம்பாக உருவெடுத்தான். மென்மையானதும் சூட்சுமமானதும், மரங்களுக்கிடையே எவரையும் பயமுறுத்தாத அழகுடன் நகர்ந்தான். அவனது கண்கள் புத்திசாலித்தனத்தாலும் ஆசையாலும் ஒளிர்ந்தன. நீங்கள் எந்த மரத்தில் இருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் உண்மையிலே சொன்னாரா என்று அவன் மெதுவாக கேட்டான். உண்மையை நுணுக்கமாக வளைத்து ஏவாள் நின்றா. அவளது மனதில் சந்தேகம் மங்களா ஒளிந்தது. அவள் கடவுளின் கட்டளையே இதுவரை ஒரு போதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்போது சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது. லூசிபர் பொறுமையுடன் பேசினான். மனிதர்களின் இதயங்களை நன்கு அறிந்தவன். அவ அறிவோ ஞானமோ அவர்களுக்கு எட்டாத புரிதலும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தான். நீங்கள் இறக்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்னான். நீங்க கடவுளை போல ஆகுவீர்கள். நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வலையா மெதுவா வளர்ந்து ஆசையும் ஆர்வத்தையும் ஊட்டும் விதமாக விதைக்கப்பட்டது. அவர்களை புகழ்ந்தான், விவாதித்தான். தடை செய்யப்பட்டதை எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் கூட அவசியமானதாகவும் காட்டினான். ஆதாம் மற்றும் ஏவா கவனமா கேட்டன. அவர்கள் ஆச்சரியப்பட்டல. அவர்களின் உலகின் ஒற்றுமை முழுமையாக இருந்தது போல தோன்றியது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிறிய குரல் கேள்வி எழுப்பியது. கடவுளின் அன்பு போதுமா, அல்லது அவர்களுக்கு இன்னும் ஏதாவது காத்திருக்கிறதா? லூசிபர் மீண்டும் மீண்டும் கிசுகிசுத்தான். ஒவ்வொரு கணமும் வளர்ந்த எண்ணங்களை விதைத்தான். மனிதர்களின் இதயங்கள் தூய்மையானதும் நம்பிக்கையுடனும் இருந்தது. ஆனா ஆசையின் சுமையில வளைஞ்சு போக தொடங்கின. இறுதியில அந்த தருணம் வந்தது. ஏவா பழத்தை எடுக்க முயன்றா. அவளது கை நடுங்கியது. ஆதா அவளுக்காக கொண்டிருந்த அன்பும் அவள் செய்ததை பகிர்ந்து கொள்ளும் ஆசையும் கொண்டு பின்தொடர்ந்தான். அந்த கணத்தில் ஏதேன் தோட்டத்தின் பரிபூர்ணத்துவம் முடிஞ்சது. ஒளி மாறியது, காற்று கனமாக இருந்தது, மற்றும் அவற்றின் இதயங்களை முதன்முறையாக வெட்கம் தொண்டது. நம்பிக்கைய பயமாக்கியது. கீழ்ப்படிதல் சந்தேகமாக மாறியது. முதன்மையான பாவத்தின் நிழல் படைப்பில விழும்போது நிர்பராதம் மங்கியது. லூசிபர் அமைதியா பார்த்தான். அவனது இதயத்துல கிருப்தி எரிந்தது. தேவதூதர்கள் கூட தயங்கிய இடத்துல அவன் வெற்றி பெற்றிருந்தான். அவன் கடவுளின் படைப்பின் இதயத்துல தாக்கி முத மனிதர்களை கிளர்ச்சிக்குள் இழுத்து விட்டான். பெருமை அவனுள் பெருகியல்லு. அவனது பொறுமை, சூழ்ச்சி மற்றும் மனித இதயத்தை அறிந்த அறிவு அந்த நாளை வெற்றிகரமாக்கியது. முத கீழ்படியாத செயல் நிறைவு பெற்றது. புதிய போராட்ட காலம் தொடங்கியது. இன்னும் வேலை முடிவடையவில்லை. ஆதாம் மற்றும் ஏவா
குழப்பத்துடன் வெக்கத்துடனோ மற்றும் அவர்கள் அறிந்திராத பயம், பொறாமை, ஆசை ஆகியவற்றை உணர்ந்து ஓடினர். அவர்களின் இதயங்கள் என்றும் மாறிவிட்டன. இந்த கணத்திலிருந்து மனிதர்கள் டெம்டேஷன் எனும் நிழலை எப்போதும் தங்களுடன் சுமந்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. லூசிபர் கிளர்ச்சி, பாவம் மற்றும் தலைமுறை எங்கும் தொடரும் போராட்டத்துக்கு கதவை திறந்து விட்டான். ஒவ்வொரு மனிதரின் தேர்வும், ஒவ்வொரு பெருமை அல்லது பொறாமை செயலும் இப்ப அவனது தாக்கத்தால் வடிவமைக்கப்படும். தோட்டம் தானாகவே அழகாகவே இருந்தது. ஆறுகள் இன்னும் ஒளிந்தன, மரங்கள் இன்னும் பழங்களை தந்தன. ஆனால் இப்போது கவர்ச்சியாளரின் இருப்பு அந்த வாயுவில் கூட கலந்துவிட்டது. வீண்ட கால நட்சத்திரமான லூசிபர் தனது பணியை பூமியில தொடங்கிவிட்டான். மனித இதயங்களுக்கான போர் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சந்தேக காணமும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவன் படைப்புல யாரும் காணாம நடந்தா பாவம் உலகில் நுழைந்து விட்டது என்பதை அறிந்து சிரித்தான். அவன் முதல் மனிதர்களின் இதயங்களை மாற்றிவிட்டான். அந்த செயலில் ஒளி மற்றும் இருள் இடையிலான போர் தொடங்கிவிட்டது. பரதீசத்தின் நிழல் மூலைகளில் இருந்து பூமியின் தொலைவான எல்லைகள் வரை அவனது தாக்கம் பரவியது. மெதுவாகவும், ஆனா உயிருக்கு ஆபத்தாகவும். மேட தயார், போராட்டம் என்றென்றும் தொடரும். இருளின் இளவரசர் அமைதியாக நகர்ந்தார். தனது பணி தொடங்கிவிட்டது என்றும் அது என்றும் தொடரும் என்றும் அறிந்திருந்தார். ஏதேன் வீழ்ந்தது. முதல் மனிதர்கள் கிளர்ச்சியின் சுவையை அனுபவித்தார்கள். உலகமே பாவத்தின் சின்னங்களை சுமக்க தொடங்கியது. லூசிபர் மனிதர்களிடையே காணாமல் நடந்தான். இதயங்களை வடிவமைத்தான், மனங்களை வளைத்தான் மற்றும் காதுகளில் மென்மையான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை இரகசியமாக சொன்னான். அவற்றை கேட்டவர்கள் தாங்கள் இருளை நோக்கி வழிநடத்தப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருந்தார்கள். அவன் எதிரியா மறைந்துள்ள ஊழலின் வடிவமைப்பாளராக மாறிவிட்டான். மனிதர்கள் படைப்பாளரை விட்டு விலகச் செய்யும் ஒவ்வொரு தேர்விலும் அவன் மகிழ்ந்தான். அவன் மனிதர்களின் வழிகளை கற்றுக்கொண்டா, அவர்களின் ஆசைகளை ஆய்ந்தா மற்றும் பெருமை என்பது பாவத்திற்கு மிகவும் வளமான நிலை என்பதை கண்டுபிடிச்சான். நம்ம பெரியவர்கள் என்று நம்புபவர்கள், புகழை விரும்புபவர்கள், தங்களிடம் இல்லாததை ஆசைப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் மிக எளிதா பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவன் அரசர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் கவனித்தான். அவர்கள் கொண்ட அதிகாரத்தை பார்த்து பொறாம கொண்டான். அவர்களின் இதயங்கள்ல கூர்மையான எண்ணங்களை இரகசியமா சொன்னான். ஆசை, பொறாம, கொடூரம். ஒரு ஆலோசனை ஒரு ராஜ்யத்தை வீழ்த்தக்கூடும். ஒரு பொய் ஒரு போரை தூண்டக்கூடும். அவன் ஒரு வல்லுநர் தந்திரவாதியாக ஆனா பொறுமையுடன் கணக்கிட்டு செயல்பட்டான். அவனது வெற்றிகள் நீடிக்க வேண்டும் என்றால் அவை நுணுக்கமாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் அரசர்களை மட்டும் அல்லாம வாழ்க்கையின் சிறிய மூளைகளையும் நுழைந்து சாதாரண இதயங்களையும் கெடுப்பான். பெற்றோர்கள் தங்களை பாதுகாக்க பொய் பேசுவார்கள். குழந்தைகள் பேராசையாலேயோ பொறாமையாலேயோ திருடுவார்கள். அண்டையவர்கள் சிறிய சண்டைகளுக்காக ஒருவரை ஒருவர் துரோகிக்கிறார்கள். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு உண்மையிலிருந்து விலகும் தேர்வும் அவன் மனிதகுலம் முழுவதும் பின்னிய வலைக்குள் ஒரு நூலாய் இருந்தது. நாகரிகங்கள் எழுந்தன. அவைகளுடன் பெருமை, அடக்குமுறை, பேராசை ஆள் அவனது தாக்கத்தில் வந்தன. மனித புத்திசாலித்தனமானது அகந்தையாய் மாறுவதிலும், அழகு ஆணவமாக மாறுவதிலும், செல்வம் பேராசையாக மாறுவதிலும் அவன் மகிழ்ச்சி கண்டான். இருப்பினும் அவன் ஊழலை பரப்பினாலும் லூசிபர் இறுதி போற ஒருபோதும் மறந்ததில்லை. ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஒரு மீட்பவர் வருவார், பெண்ணின் வழியில் பிறப்பார், அவர் அவனது தலையை நசுக்கும், அவன் பெற்ற சக்தியை அளிப்பார். இந்த வாக்குறுதிய அவன் கூர்மையான புத்தியோடும் பிடிவாதத்தோடு ஆய்வு செய்தான். அதை தடுக்க முடியாது, ஆனா அதற்காக உலகத்தை தயாரிக்க முடியும். மனிதர்களின் இதயங்களை அவன் கவர்ந்து விடுவான், மனங்களை கடினமாக்குவான், நிறுவனங்களை ஊழலாக்குவான். மீட்பவர் வரும்போது அவருடைய பாதை எளிதாக இருக்காது. மனிதர்கள் பலவீனமாக இருப்பாங்க. அவர்களது இதயங்கள் பிளவுபடும். அவர்களது நம்பிக்கை சோதிக்கப்படும். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு கிளர்ச்சியும் கடவுளின் திட்டத்தை எதிர்க்க அவ வகுத்த திட்டத்துல ஒரு படியா இருந்தது. அவ பொறுமையுடன் முறையாவோ தளராம செயல்பட தொடங்கினான். காலம் அவனுக்கு துணையாக இருந்து அவ ராஜ்யங்கள் எழுந்து வீழ்வதையும், தலைமுறைகள் கடந்து போவதையும், உலகம் மாறுவதையும் பார்த்திருக்கிறான். மிகுந்த வலிமையை விட நுணுக்கமான தாக்கமே அதிக சக்தி வாய்ந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அவன் காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தான். அரண்மனையில, சந்தையில, கிராமத்துல, இதயத்துல. நம்பிக்கை மிகுந்த போது சந்தேகத்தை சொன்னான். தைரியம் எரிந்த போது பயத்தை தூண்டினான். பணிவு வழிகாட்ட முயன்ற போது பெருமைய ஊக்குவித்தான். மனிதர்களை எவ்வளவு எளிதா வழிநடத்த முடிகிறது என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஒவ்வொரு நெறிமுறையின்மை நிகழ்விலும் மகிழ்ச்சி அடைந்தான். மனித வரலாற்றின் விரிவில் லூசிபரின் ஆன்மீக அதிகாரம் வெளிப்பட தொடங்கியது.
பொறாமையால் உருவான அடிமைத்தனம், பேராசையால் எழுந்த போர்கள், பெருமையால் ஊக்கமடைந்த அடக்குமுறைகள், இவை அனைத்தையும் அவன் கவனித்தான். ஒவ்வொரு அநியாய செயலும், அதிகார துஷ்பிரயோகமோ, சட்டம் அல்லது நம்பிக்கையின் ஊழலும் அவனுக்கான இன்னொரு வெற்றியா இருந்தது. அவன் துன்பத்திற்கு அமைதியான சாட்சியாக இருந்தான். அது இரக்கம் காரணமாக அல்ல, ஆனா சூழ்ச்சியான திருப்தியோடு. மனிதர்களின் இதயத்திலிருந்து பிறந்த கொடுங்கம் அவனுடைய படையா மாறியது. தங்களது ஆசைகளை பின்தொடர்ந்த போது மனிதர்கள் அறியாமலே அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினர். இருப்பினும் அவனுடைய சூழ்ச்சியின் ஆழத்துல எப்போதும் ஒரு பதற்றம் நிலவியது. விமோசகரை பற்றியும், இருளில் ஒளி வீசவிருக்கும் ஒருவரை பற்றியும், நிழல்களின் அரசனை தோற்கடிக்க விருப்பவரை பற்றியும் அவன் அறிவான். இந்த அறிவு அவனுடைய யோசனைகளை மேலும் கூர்மையாக்கியது. ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சோதனையும், அவன் தூண்டிய ஒவ்வொரு கிளர்ச்சியும் மனிதர்களை பலவீனப்படுத்தவும், இதயங்களை கடினமாக்கவும், குழப்பத்தை விதைக்கவும் கிட்டவிடப்பட்டது. நம்பிக்கை அழிக்கும் செயல்கள்ல அவன் சிறப்பு மகிழ்ச்சி அடைந்தான். பக்திய மூட நம்பிக்கையா மாற்றினா, வழிபாட்டை பெருமை காட்டும் நிகழ்வாக மாற்றினா, மற்றும் குற்றம் தான் சுதந்திரம் என்று நிரபராடிகளை நம்ப வைத்தான். கடவுளுக்கு விசுவாசமாக இருந்த தேவதூதர்களும் லூசிபரின் செயல்கள் வெளிப்படும் போது துயரத்துடன் பார்த்தனர். அவர்கள் அடக்குமுறையில கட்டப்பட்ட இராச்சியங்களை, பொறாமையால் சிதைந்த குடும்பங்களை, உண்மைக்கு எதிராக கடினமான இதயங்களை பார்த்தனர். இருப்பினும் லூசிபர் தொடர்ந்தான். ஏமாற்றத்தின் முதல்வன், இருளின் அரசன், காணப்படாமல் பாவத்தை வழி நடத்தும் அந்த மறைமுக கையே. ஒவ்வொரு கிசுகிசு செய்யும் ஆசை, ஒவ்வொரு அழிக்கப்பட்ட விருப்பம், ஒவ்வொரு கிளர்ச்சி செயலும் உலகை ஒளியில் இருந்து தள்ளி அவனது நிழலுக்குள் மேலும் மேலும் இழுத்துச் சென்றது. ஒரு காலத்தில் ஒற்றுமையுடன் இருந்த பூமி இப்போது அவனது செல்வாக்குக்கான மேடையாக மாறியது. நகரங்கள் எழுந்தன, பேரரசுகள் மோதின, மனிதர்கள் சட்டங்கள், வர்த்தகம், நீதித்துறைகள் ஆகியவற்றை உருவாக்கினார்கள். ஆனால் இவை பெரும்பாலும் பெருமை மற்றும் பேராசையால் சிதைக்கப்பட்டு அவனது மறைமுக ஆட்சியை மேலும் வலுவப்படுத்தின. அவன் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு நிழலாக நகர்ந்தான், பொறுமையுடன், கணக்கிட்டு, ஓயாம. தன் இறுதி தோல்வி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை அவன் அறிவான். இருந்தாலும் வழியில கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும், கடவுளை விட்டு விலகும் ஒவ்வொரு மனதையும், ஒவ்வொரு ஊழல் செயலையும் தன் வஞ்சகத்துக்கான சான்றா ரசித்தான். வீழ்ந்த கால நட்சத்திரமான லூசிபர் என்றென்றும் எதிரியா மாறிவிட்டான். இப்போது அவன் வெறும் ஒளியின் தூதராக இல்லை, அவன் நாடுகளை சோதிப்பவன், இதயங்களை அழிப்பவன், காணாத இருளின் அரசன். அவனது வேலை நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. மனிதர்களின் நெறி மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பை வடிவமைத்து அவனை வெல்லக்கூடிய ஒரே ஒருவருடன் வரவிருக்கும் மோதலுக்காக மேடையை தயார் செய்தது. போர் இனி வானத்துல மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு மனித இதயத்திலும் அமைதியா கொந்தளிக்கிறது. லூசிபரின் கை எப்போதும் அங்கேயே வழிநடத்தி சோதித்து இறுதி தேர்வு வரும் நாளுக்காக காத்திருக்கிறது. லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவன் புத்திசாலித்தனத்தையும், கூர்மையையும், ஆசையையும் இழக்கவில்லை. போர் வெளிப்படையான கிளர்ச்சியிலிருந்து அமைதியான போர் நிலைக்கு மாறியது. அவன் குற்றம் சாட்டுபவரா, ஒவ்வொரு மனிதரின் செயலையும், எண்ணத்தையும், சந்தேகத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனிச்சவனா மாறினான். அவன் ஆன்மீக உலகிலும் பூமியிலும் சுற்றி கவனிச்சு சோதிச்சு விசுவாசிகளை கடவுளிடமிருந்து விலக்க முயன்றான். அவனுடைய குறிக்கோள் எளிமையானதுதான், ஆனா இடையராதது. விசுவாசத்தை பயமா மாற்றுவது, பக்திய பலவீனமா மாற்றுவது, நம்பிக்கைய நம்பிக்கை இழப்பா மாற்றுவது. நிழல்களிலிருந்து கடவுளிடம் நெருக்கமாக உள்ளவர்களை, நீதிமான்களை அவன் கவனிச்சான். அவன் அவர்களின் மனதுல சந்தேகங்களை இரகசியமா சொன்னான். பெருமை, பொறாமை அல்லது சுயநல ஆசையால் அவர்களை சோதித்தான். ஒரு சிறிய தவறு, ஒரு கோபம் அல்லது பயம் கொண்ட எண்ணம், ஒரு பொறுமையற்ற தருணம், இவன் அதை பெரிதுபடுத்தி மனிதர்களை வெக்கம் அல்லது குற்ற உணர்வுல ஆழ்த்தினான். அவர்கள் ஒரு சிறிய குறைய பார்த்த இடத்துல அவன் நம்பிக்கை இழப்பு விதத்தான். அவர்களின் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிதா உள்ளனு நம்ப வைக்க முயன்றான். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இவனது பொய்யாக இருந்தாலும் மனிதர்களின் மனதுல கனமா இருந்தது. பலர் அந்த அழுத்தத்துல போராடினார்கள். லூசிபரின் வேலை மனிதர்களோடு மட்டும் முடிவடையவில்லை. வானத்தின் நீதிமன்றங்கள்ல அவன் விசுவாசிகளை கடவுளின் முன் குற்றம் சாட்டினான். தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரு போலாம வார்த்தைகளின் தாக்கத்தை உணர முடிஞ்சது. அவன் ஒவ்வொரு பலவீனத்தையும், ஒவ்வொரு தவறான அடியையும், ஒவ்வொரு பெருமை கொண்ட தருணத்தையும் சுட்டிக்காட்டி நீதிக்கு தண்டனை தேவைன்னு சொன்னான். ஆனா கடவுளின் இறக்கம் முடிவில்லாதது, அதனால் அவனுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவன் குற்றச்சாட்டுகள் பயத்தை ஏற்படுத்தின, மனங்களை சோதித்தின, விசுவாசிகள் நீதியை இறுக்கமா பிடிச்சு நிற்க வலியுறுத்தின. சிறிய வெற்றிகளில் அவன் மகிழ்ச்சி கண்டான்.
தந்தை ஒருவர் தன் பிள்ளைகளை வழிநடத்தும் திறனை சந்தேகிப்பது, தலைவன் ஒருவர் தன் முடிவுகளை கேள்விப்படுவது, கடவுளின் ஊழியர் ஒருவர் உண்மையை பேசுவதற்கு முன் தயங்குவது, ஆல் இவை அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. இவை அனைத்தும் லூசிபர் ரசித்த தருமென்று. ஒவ்வொரு தடுமாறும் மனமும் அவனுக்கான போர்க்களமாக மாறியது. அங்கு அவன் பெருமை, கோபம் அல்லது நம்பிக்கை இழப்பு என்ற விதைகளை விதைக்க முடிந்தது. மிகவும் விசுவாசமானவர்களுக்கே கூட சந்தேகம் வராமல் இருக்காது என்பதை அவன் அறிவான். அந்த ஒரு பலவீனம் பெரிய வீழ்ச்சியாக மாறும் வரை அவன் பொறுமையாக காத்திருந்தான். லூசிபர் மிகவும் பொறுமையுடன் இல்ல. அவன் எதிலும் அவசரப்படல. வஞ்சனைக்கு நேரம் தேவை என்பதை அவன் அறிவான். மனிதர்கள் அதை தாங்களே தேர்வு செய்ததாக நினைக்கும் போது நம்பிக்கை எழுப்பு அதிகமாகும். ஊழல் பெரும்பாலும் மெதுவாக வளர்வதாகவும் அவன் அறிவான். அவன் அமைதியா செயல்பட்டான். சூழ்நிலைகளை வடிவமைத்து மக்கள் தாங்களாகவே ஒளியின் பாதையிலிருந்து விலக செய்தான். அவன் குடும்பங்கள்ல பிளவை ஏற்படுத்தினான். அண்டைவர்களுக்கிடையே பொறாமையை உருவாக்கினான். ஆட்சி செய்பவர்களுக்கு பெருமையை ஊட்டினான். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு கிசுகிசு வஞ்சனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியா மாறின. அவன் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டான். சிலர் எதிர்த்தனர், சிலர் விசுவாசமாக இருந்தனர், சிலர் முழுமையாக கடவுளை நாடினர். இவை அனைத்தும் அவன் புதிய முறைகளுடன் எதிர்கொண்ட சவால்கள். பயம், ஆசை, சந்தேகம், புகழ்ச்சி, பொய்யான வாக்குறுதிகள், இவை அனைத்தும் அவனது கரங்களில் கருவிகளா மாறின. அவன் ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு மனிதரையும் ஆராய்ந்தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் உறுதியுடன் ஆக்கினது. ஒவ்வொரு வெற்றியும் அவனை இன்னும் நுணுக்கமா செயல்பட கற்று தந்தது. லூசிபரின் இருப்பு கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதை உணர முடிஞ்சது. விசுவாசிகள் அவனை பார்க்க முடியவில்லை, ஆனா அவர்கள் இதயங்களில் அந்த போராட்டத்தை உணர்ந்தாங்க. ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு சோதனையும், பெருமை அல்லது பொறாமையுடன் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் அவனது தாக்கத்தை சுமந்தது. உலகம் அவனது சோதனை நிலமா மாறியது. ஒளியும் இருளும் சந்திக்கும் இடம், மனிதர்களின் இதயங்கள் போர்க்களமா மாறிய இடம். இருப்பினும் இறுதி சத்தியத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. மீட்பவர் வருவார். ஒரு புதிய ஒளி எழும். அது அவனது வஞ்சகத்தை விட வலிமையானது. அவனது பொய் மற்றும் ஏமாற்றங்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது. இந்த அறிவு அவனை பலவீனமாக்கமில்ல, அது அவனை இன்னும் கூர்மையாக்கியது, இன்னும் பொறுமையுடன், இன்னும் கவனமாக இருக்க வைத்தது. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும், ஒவ்வொரு ஊழலும் அவனது தயாரிப்பின் ஒரு பகுதியா இருந்தது. அவனை தோற்கடிக்க வரப்போகும் ஒருவரின் வருகையை எதிர்த்து தாமதப்படுத்தும் ஒரு வழியா இருந்தது. லூசிபர் குற்றம் சாட்டுவன், பகைவன், ஏமாற்றத்தின் முதல்வன், அமைதியாகவே ஆன மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டான். அவனது வலிமை பலத்தில் அல்ல, வஞ்சகத்திலும் பொறுமையிலும் காணப்படாம இருக்கும் போது இதயங்களை சுருட்டும் திறனிலும் இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த போராட்டத்தையும் அழுத்தத்தையும் சோதனையின் இழுப்பையும் உணர்ந்தார்கள். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான இந்த அமைதியான போர்ல லூசிபர் ஆன்மீக உலகின் காணப்படாத இளவரசாக ஆட்சி செய்தான். உண்மையான ஒளி நேரடியாக அவனை எதிர்கொள்ளும் மாலை எதிர்பார்த்து இதயங்களையும் மனங்களையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தான். எளிய சோதனைகள்ல திருப்தி இல்லாம அவன் ஏமாற்றத்தின் முதல்வனா மாறினான். மனிதர்களின் மற்றும் நாடுகளின் எண்ணங்கள், தேர்வுகள் இதயங்களை ஒரே மாதிரியே வடிவமைத்தான். அவனது புத்திசாலித்தனம் நுணுக்கத்துல இருந்தது. மிகப்பெரிய வெற்றிகள் பலத்தால் அல்ல, அமைதியாக எண்ணங்களை வடிவமைப்பதில்தான் கிடைக்கும் என்பதை அவன் புரிஞ்சிருந்தான். இங்கே ஒரு கிசுகிசு, அங்கே ஒரு பரிந்துரை, உண்மைய சாமர்த்தியமாக சுழற்றுவது, இவை எல்லா அரசர்களின், ஆட்சி நடத்துவோரின், சாதாரண இதயங்களின் விருப்பங்களை இருளுக்கு திருப்புவதற்கு போதுமானவை. அவன் காணப்படாம பூமி எங்கு சுற்றினான். நகரங்கள், பாலைவனங்கள், காடுகள், அரண்மனைகள் என அனைத்திலும் பயணித்து மனிதர்களின் சிக்கலான இயல்புகளை கவனித்தான். அவர்கள் ஆசைகள், லட்சியங்கள், பயங்கள், கனவுகளை அவன் ஆராய்ந்தான். ஒவ்வொரு மனித குறையும் அவளுக்கு ஒரு கருவி, ஒவ்வொரு லட்சியமும் ஒரு சாத்தியமான ஆயுதம். பெருமை, பொறாம, காமம், பேராசை, இவன் அனைத்தையும் அவன் நன்கு அறிந்தவன். ஒரு கைவினைய கத்தியை பயன்படுத்துவது போல அவற்றை கையாள கற்றுக்கொண்டான். அவன் மனிதர்களை தாங்க சொந்த ஆசைகளுக்காகவே செயல்படுகிறோம் என்று நம்ப செய்து விட்டு நிழல்கள்ல அவன் கட்டுப்படுத்தும் பாதைக்கு மெதுவாக வழிநடத்துவான். அவனது தாக்கம் பேரரசுகளுக்குள் விழுந்துனு. அவன் அரசர்களின் காதல மெல்லிசையா பேசினான். வெற்றி மற்றும் அடக்குமுறையின் எண்ணங்களை விதைச்சான். ஆட்சியாளர்களிடையே பொறாமையை தூண்டினான். நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை விதைச்சான். ஆலோசகர்களை கொடூரமா ஆலோசிக்க தூண்டினான். பேரரசுகள் எழுந்து வீழ்வதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் வெற்றியில கூட மனிதர்கள் தங்களது பெருமை மற்றும் லட்சியத்தால கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பதை அவன் அறிவான். போர் என்பது அவன் துல்லியமாக பயன்படுத்தும் குழப்பத்தின் கருவியாக மாறியது. ஒவ்வொரு போர் மேடையும் அவன் கூர்மையான திட்டத்திற்கான அரங்கமாக இருந்தது. இருப்பினும் அவனது சக்தி ஆட்சியாளர்கள் அல்லது நாடுகளுக்கே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. அவன் பலவீனர்கள், ஆசைக்குள்ளானவர்கள், ஆர்வம் உள்ளவர்களின் இதயங்களை நகர்ந்தான்.
ஒரு வணிகரின் பேராசை, ஒரு படை வீரனின் பொறாம, ஒரு அண்டை வீட்டாரின் ஈர்ப்பு, இவை அனைத்து அவன் நெய்து வைத்துள்ள மோசடியின் வலைக்குள் நூல்களா மாறின. அவன் உண்மைய பொய்யாக மாற்றினா, நற்குணத்தை பெருமையாக மாற்றினா, சுதந்திரத்தை வீண் பயன்பாட்டாக மாற்றினா. மனிதர்கள் பெரும்பாலும் உடனடி பலன, கணநேர சுகத்தை மட்டுமே பார்த்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவுகள் விழுந்த அரசகுமாரன் திட்டமிட்டு அமைத்த பாதையில் எடுத்து வைக்கும் அடிகள் என்பதை அறியாமலேயே லூசிபர் நெறிமுறைகள்ல குழப்பத்தை உருவாக்குவதிலும் மகிழ்ந்தான். அவன் நன்மை தீமை என்ற எல்லையை மங்கலாக்கினான். பாவத்தை இயற்கையானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் கூடவே விரும்பத்தக்கதாகவும் காட்டினான். அவன் மனிதர்களை தங்களது மனசாட்சியை சந்தேகிக்க செய்தான். கடவுளின் நன்மையை கேள்விக்குள்ளாக்க செய்தான். தெய்வீக வழிகாட்டலை விட தங்களது தீர்ப்பை நம்ப செய்தான். அவன் அதிகாரமும் சாதனைகளும் என்ற மாயைகளை உருவாக்கினான். மனிதர்கள் தாங்கள் சொந்த பலத்தால் உயர முடியும் என்று நம்ப செய்தான். கீழ்ப்படியாமையின் விளைவுகளை புறக்கணிக்க செய்தான். பெருமை அல்லது சுயநலத்தின் மூலம் மனிதர்கள் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் அவனது மறைமுக போர்ல ஒரு வெற்றியா மாறியது. குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின, சமூகங்கள் உடைந்தன, நட்புகள் சிதைந்தன. மனித இதயங்கள்ல அவன் விதைத்த விதைகள் துரோகம், ஊழல், சண்டை ஆகியவற்றின் காடாக வளர்ந்தன. அவன் பொய்யான தலைவர்களை ஊக்குவித்தான். விக்கிரக ஆராதனையும் மோசடியான சட்டங்களையும் ஊக்குவித்தான். மனித அமைப்புகளை குழப்பத்தின் கருவிகளா மாற்றினான். சமூகத்தின் எந்த மூலையும் அவனது தாக்கத்திலிருந்து பாதுகாப்பா இல்ல. எந்த மனித இதயமும் அவன் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க முடியாதது. இருப்பினும் அவன் தன் பொய்யின் வலை பின்னிக் கொண்டிருந்த போதும் லூசிபர் விசுவாசிகளை ஒருபோதும் தாழ்வாக மதிக்கவில்லை. அவன் அவர்களை ஆராய்ந்தான். அவர்களின் பலவீனங்களையும் பலங்களையும் சோதித்தான். அவர்களின் விசுவாசத்தை சோதிக்க நுணுக்கமான வழிகளை கண்டுபிடிச்சான். பொறுமை அவனது மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது. உண்மையான அழுக்கு பெரும்பாலும் நேர எடுத்துக் கொள்வதை அவன் புரிந்து கொண்டான். ஆசை மெதுவாவே வர வேண்டும் என்றும், வெளிப்படையான பாவத்தை போலவே நம்பிக்கை இழப்பு கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்றும் அவன் அறிந்தான். அவன் நேரத்தை சரியா பயன்படுத்தும் வல்லுநராக மாறினான். அவன் தாக்கம் மிகச்சிறப்பா விளைவுகளை தரும்போது மட்டுமே தாக்குதல் நடத்தினான். எப்போதும் அவன் இறுதி இலக்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். மீட்பவர் வரப்போகிறார் என்பதே லூசிபர் அறிவான். அவன் எத்தனை இதயங்களை ஏமாற்றினாலும், எத்தனை ராஜ்யங்கள் அழிவுக்குள்ளானாலும், இறுதியில் அவன் தன் சக்தியை அழிக்கக்கூடிய ஒருவரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் அவன் நம்பிக்கை இழக்கவில்ல. அதற்கு பதிலாக அவன் தன் யோசனைகளை கூர்மையாக்கினான், தன் முறைகளை மேம்படுத்தினான், மற்றும் தன் நிழல் வலையமைப்பை பலப்படுத்தினான். அவன் காணப்படாவற்றின் இளவரசன், பொய்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றலின் முதல்வன். இறுதி மோவாஜை வரை அவன் தன் பணியை தொடர்ந்தே இருப்பான். ஒவ்வொரு கிசுகிசுப்பிலையும், ஒவ்வொரு ஆசைப்படுத்தலையும், ஒவ்வொரு நுண்ணிய சூழ்ச்சியிலையும் லூசிபரின் இருப்பு உணரப்பட்டது. மனிதர்கள் அவன் வழிநடத்தும்படி நகர்ந்தனர். தங்கள் விதிகளை வடிவமைக்கும் அந்த காணாத கைய பெரும்பாலும் அறியாமலேயே. அரசர்களின் அரங்குகளிலிருந்து கிராமங்களின் அமைதியான மூளைகள் வர, சந்தைகளிலிருந்து நீதிமன்றங்கள் வர அவனது தாக்கம் பரவலாகவும் ஆழமாகவும் இருந்தது. உலகமே அவனது ஏமாற்றத்தின் மேடையாக மாறியது. ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு பெருமை துடிப்பும் இருளின் சக்தியை ஊட்டிக்கொண்டு அவன் காணப்படாத இராச்சியத்தின் எல்லைகளை விரிவாக்கியது என்பதை அறிந்தவாறே அவன் அதில் முடிவற்ற பொறுமையுடன் நகர்ந்தான். ஏமாற்றலின் முதல்வனான லூசிபர் பூமியிலும் காணாத ஆன்மீக உலகங்களிலும் எப்போதும் விழிப்புடன், எப்போதும் சூழ்ச்சியுடன், எப்போதும் பொறுமையுடன் நடந்தான். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான போர் ஏதனிலிருந்து ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் பரவியது. பொய்களின் காணாத அரசராகவும், அரசர்களையும் சாதாரண மக்களையும் சோதிக்கும் ஆசை மூட்டியாகவும், தலைமுறைகள் முழுவதும் மனிதர்களை சோதிக்கப் போகும் எதிரியாகவும் அவன் ஆட்சி செய்தான். லூசிபரின் ஆட்சி ஏதனை கடந்தும் பரவியக. போரினி தோட்டத்திலோ மனிதர்களின் இதயங்களிலும் மட்டுமல்ல, அது காணாத ஆன்மீக உலகங்களை முழுவதும் பரவியது. இது ஒளி மற்றும் இருள், உண்மை மற்றும் பொய், கீழ்ப்படிதல் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையிலான மறைபோராய் இருந்தது. வானவங்கள் இனி அமைதியல்ல. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் நோக்கமும் ஒளியுமாக இயங்கினார்கள். வீழ்ந்தவர்கள் சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணங்களுடன் செயல்பட்டு மனித உலகை பாதிக்கும் மறைநிலையிலான ஓட்டங்களை உருவாக்கினார்கள். லூசிபர் தனது அநியாயர்களை ஒரு அரசனின் அதிகாரத்துடனும், ஒரு கலைமன்னனின் துல்லியத்துடனும் வழிநடத்தினான். அவனது கட்டளையின் கீழ் உள்ள ஒவ்வொரு விழுந்த தேவதூதரும் தங்களது பணி என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். கவர்ச்சி செய்ய, ஏமாற்ற, கெடுக்கோ, முடிந்தால் அழிக்க. ஆனா மிகப்பெரிய வெற்றிகள் ஒருபோதும் வாள் அல்லது தீயுடன் நடந்த போர்கள்ல கிடைக்கவில்லை. அவனது வெற்றிகள் அமைதியில, நுணுக்கமான சூழ்ச்சியில, சந்தேகம், பயம் மற்றும் பெருமை ஆகியவற்றை இதயங்கள்ல விதைப்பதுல கிடைத்தன.
அவன் காணப்படாம நகர்ந்தாலும் மனிதர்கள் தயங்கும் இடங்கள்ல, விசுவாச தளரும் இடங்கள்ல, ஆச அறிவ மீறும் இடங்கள்ல அவனது இருப்பு உணரப்பட்டது. அவன் நாடுகள் எழுந்தும் வீழ்ந்தும் இருப்பதை பார்த்தான். அரசர்களிலும் சேனாதிபதிகளிலும் மனிதர்களின் பலவீனங்களை அவன் கண்டான். ஒரு அரசனின் ஆசை, ஒரு ஆட்சியாளரின் பொறாம, ஒரு சேனாதிபதியின் பயம், இவை அனைத்தும் அவனுடைய கருவிகளா மாறின. அவன் இதயங்கள்ல எண்ணங்களை கிசுகிசுத்து பேரரசுகளை பேராசைக்கும் பெருமைக்கும் வளைத்தான். போர்கள் வெடிச்சன, ஆனா அவற்றின் உண்மையான தூண்டுதல் பெரும்பாலும் அந்த வீழ்ந்த இளவரசனின் நுணுக்கமான தூண்டுதல்ல இருந்தது. ஒரு ஆலோசனை, ஒரு கனநேர எண்ணம், ஒரு கிசுகிசு கவர்ச்சி, இதெல்லாம் வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடியவை. இதில் அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் மனிதர்கள் தங்கள் தேர்வுகள் தங்களுடையவை என்று நம்பினார்கள். ஈவன் அவன் அவர்களை அழிவுக்குள் வழி நடத்தினாலும். ஆனா லூசிபரிங் வேலை அரசர்களிலும் ஆட்சியாளர்களிலும் மட்டும் இல்ல, அவன் சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலும் சென்றடைந்தான். ஒரு தந்தை தனது முடிவுகளை சந்தேகிப்பது, ஒரு குழந்தை கவனத்தை நாடுவது, ஒரு அண்டைவர் பொறாமையோ விரோதமோ உணர்வது, ஒவ்வொன்றும் ஒரு போர்வெளி, ஒவ்வொன்றும் அவனது சூழ்ச்சிக்கை ஒரு சின்னம் வைக்கக்கூடிய இடமா மாறின. அவ அமைதியான தருணங்கள்ல, சிறிய முடிவுகள்ல, யாரும் பார்க்காத போது எடுக்கப்படும் தேர்வுகள்ல செழித்தான். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு துரோகமோ, ஒவ்வொரு சிறிய பாவமோ அவனது நிழல்களின் பேரரசுல ஒரு வெற்றியா மாறியது. அவன் முடிந்த இடமெல்லாம் பிளவ விதைச்சான். கோபத்தால சிதைந்த குடும்பங்கள், பொறாமையால பிரிந்த சமூகங்கள், பொய்களால் உடைந்த நட்புகள், இவை அனைத்தும் அவனது பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. அவன் உண்மைய பொய்யாகவோ, நற்குணத்தை அகம்பாவமாகவோ, தையைய சூழ்ச்சியாகவோ மாற்றினான். ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு பலவீன தருணமும், கடவுளின் வழியிலிருந்து விலகிய ஒவ்வொரு முடிவும் அவனது செல்வாக்க விரிவாக்கியது. உலகமே அவனது சூழ்ச்சிகளுக்கான ஒரு மேடையாகவும், ஒவ்வொரு மனித இதயமும் அவனது ஏமாற்றத்துக்கான ஒரு அரங்கமாகவும் மாறியது. லூசிபரின் பொறுமைக்கே எல்லையே இக. அவன் ஒருபோதும் அவசரப்படல. நிலையான அழிவை ஏற்படுத்த நேரம் தேவை என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஒரு தடவை செய்யும் சோதனை தோல்வி அடையலாம். ஆனா ஆண்டுகள், தசாப்தங்கள் அல்லது தலைமுறைகள் கூட அவன் விதைத்த விதைகளை கிளர்ச்சியின் காடா வளர்க்க முடியும். அவ காத்திருக்கவும் கவனிக்கவும் மிகப்பெரிய விளைவை கொடுக்கும் தருணத்துல மட்டுமே பார்க்கவும் கற்றுக்கொண்டான். அவன் நேரத்தை கையாளும் வல்லுநராகவும், இருளின் யுத்த கலைஞராகவும், காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தவனாகவும், அமைதியாகவும், தெரியாம இடையறது செயல்படுவதாகவும் மாறினான். கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்களும் அந்த நிழல் பரவுவதை வருத்தத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் பேராசையில கட்டப்பட்ட பேரரசுகளை, பெருமையில நடத்தப்பட்ட போர்களை, கிளர்ச்சியில் கடுமையடைந்த இதயங்களை பார்த்தாங்க. எவ்வளவு போர்களை லூசிபர் வென்றாலும், மீட்பவரின் வாக்குறுதியையும், அவனை எதிர்த்து அவன் செயல்களை அழிக்கும் வரவிருக்கும் ஒளியையும் அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த அறிவு அவனை பலவீனப்படுத்தவில்லை. மாறாக அது அவன் மனதை கூர்மையாக்கியது, அவன் யோசனைகளை செம்மையாக்கியது, அவன் பொறுமைய வலுவுபடுத்தியது. அவன் முடிந்தவரை தாமதிக்கவும் ஏமாற்றவும் கெடுக்க முயற்சியில இருந்தான். ஏனெனில் வீழ்ந்த தேவதூதன் கூட அவன் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு இதயத்திற்கும் போராட வேண்டும். நிழல்களின் போர் வெறும் வலிமையின் போர் அல்ல, நுண்ணறிவின் போரா இருந்தது. அது அமைதியான கிசுகிசுப்புகள்ல, திருடப்பட்ட தருணங்கள்ல, சந்தேகம், கோபம், பெருமை போன்ற எண்ணங்கள்ல நகர்ந்தது. ஒவ்வொரு ஆசை தூண்டுதலையும் எதிர்த்தல் அவளுக்கு ஒரு சிறிய தோல்வி. ஆனா ஒவ்வொரு பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது அவளுக்கு ஒரு வெற்றி. அவன் தனது வெற்றிகளை இராச்சியங்கள் வீழ்ந்ததனால் அல்ல, இதயங்கள் வளைந்ததாலும், ஆன்மாக்கள் திரும்பியதாலும், ஒளி ஆண்ட இடங்களில் இருள் பரவியதாலும் அளந்தான். லூசிபர் மனிதர்களும் தேவதூதர்களும் இடை நடந்தான். காணப்படாம இருந்தாலும் எப்போதும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவர் விதைச்ச ஒவ்வொரு கிசுகிசுப்பும், வளர்த்த ஒவ்வொரு பயமும், ஊக்குவித்த ஒவ்வொரு பெருமை செயலும் பூமியை முழுவதும் விரிந்த கிளர்ச்சியின் சங்கிலியில் இன்னொரு இணைப்பாக ஆனது. மக்கள், பெண்கள், இராச்சியங்கள், நகரங்கள் ஆகியத்தால் நிரம்பிய உலகமே அவனுடைய போர் மேடையா மாறியது. அவ நிழல்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றத்தின் முதல்வர், இருளின் இளவரசன், பொறுமையாகவும் அமைதியாகவும் இடையராத முறையில நகர்ந்தான். போர் நீண்டது, போராட்டம் பெரிது. ஆனால் லூசிபர் ஒருபோது சோரவில்லை. அவன் கையால் மனிதர்களை வழிநடத்தினான். அவன் கிசுகிசுக்கள் வரலாற்றை வடிவமைத்தன. அவன் இருப்பு இதயங்களை பீடித்தது. ஒளி இன்னும் இருந்தது. கடவுளின் விசுவாசிகள் இன்னும் நிலைத்திருந்தனர். ஆனா நிழல்களின் இளவரசன் தன் ஆட்சியில காணப்படாம எதிர்ப்பின்றி செயல்பட தொடங்கினான். இறுதி போற முவாதகா நாள் வரும் வரை அவன் இருளில் கட்டி எழுப்பிய அனைத்தும் ஒளியின் சக்தியை எதிர்கொள்ளும் அந்த நாள் வரை. அந்த நாள் வர நிழல்களின் போர் அமைதியாகவும் காணப்படாமல் என்றும் தொடர்ந்து கொண்டே இருந்தது.
லூசிபர் விழுந்து போன கால நட்சத்திரம் தம் பார்வையை பூமியின் அரியணைகளுக்கு திருப்பினான். மனிதாட்சி நடத்துவோர், அரசர்கள், பேரரசர்கள், படைத்தலைவர்கள், ஆல் அவரவர் பெரிய விளையாட்டு பலகையில ஒரு பாகங்கள் மட்டுமே. அவர்களை நகர்த்தும் அந்த காணாத கை அவனே. அவன் அவர்களுக்கு முன் பிரகாசமா தோன்றவில்லை. ஏனெனில் பெருமை வெளிப்படையான அதிகாரத்தை நிராகரிக்கும். அதற்கு பதிலாக அவன் சந்தேகங்களை கிசுகிசுத்தான், ஆசைய தூண்டினான், விருப்பங்களை ஊட்டினான். ஒரு திடீர் பொறாமை எண்ணும், அதிகாரத்துக்கான இயக்கம், சந்தேகத்தின் விதை, இவைதான் அவன் அம்புகள். காணப்படாதவை ஆனாலும் துல்லியமானவை. ஒரு ஊழல் முடிவு ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும். ஒரு காம ஆசை ஒரு நாட்டை துரோகிக்க முடியும். அரசர்களின் ஆசைகள்ல அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் அவர்களின் தேர்வுகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை தீர்மானிச்சன. ஒரு ஆட்சி நடத்துபவர் பெருமை, கோபம் அல்லது பேராசையில செயல்பட்டா அவன் விருப்பத்துக்கு ஒரு பாத்திரமாகி விடுவான். போர்கள் வெடித்தன, செல்வம் குவிக்கப்பட்டது, குற்றமற்றவர்கள் துன்புற்றனர். இதையெல்லாம் அவன் திருப்தியுடன் பார்த்தான். ஏனெனில் இதயத்தின் இருள் ஏக் ஐ வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றும் என்பதை அவன் அறிவான். மிகுந்த ஆசையுடன் வெற்றிகளை அடைந்தவர்களும் பெருமை மற்றும் ஆடம்பரத்தில் அவனது கட்டுப்பாட்டுக்குள் விழுந்து விடுவார்கள். அவ்வாறு வெற்றிகளும் அவனது திட்டங்களுக்கு உதவின. லூசிபரின் சூழ்ச்சி கூட்டணிகளிலும் துரோகங்களிலும் விரிந்தது. ஆலோசகர்களின் இதயங்கள்ல சந்தேகத்தை, படைத்தலைவர்களின் மனங்கள்ல பொறாமைய, நாடுகளின் இதயங்கள்ல பயத்த அவன் மெல்லிசையா கிசுகிசுத்தான். ஒரு கூட்டணி சிதறியது, ஒரு ராஜ்யம் மற்றொன்றை எதிர்த்தது. இவை அனைத்தும் அவளது பொறுமையான கையால நடத்தப்பட்டது. குழப்பத்தில் அவன் செழித்தான். மனித ஆசை பணிவோ அல்லது கீழ்ப்படிதலோ இல்லாம இருந்தா அது அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது என்பதை அவன் அறிவான். ஒவ்வொரு போர் நடவடிக்கையும், ஒவ்வொரு அநியாயமான சட்டமோ, ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமோ அவனது காணாத போர்ல ஒரு வெற்றியா மாறியது. ஆனா அவன் வெறும் ஆட்சி அதிகாரிகளை மட்டும் நிற்கவில்லை. அவன் ஆலோசகர்கள், அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களின் இதயங்களுக்குள் சென்றான். ஆசை அல்லது பயத்தால கவரப்பட்ட ஒவ்வொரு இதயமும் அவனுக்கு ஒரு வெற்றியா இருந்தது. ஒவ்வொரு நெறிமுறையின்மையையும் நீதிக்கு பதிலாக சுயநல ஆசையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனது தாக்கத்தை விரிவாக்கியது. அவன் ஊழலின் அடுக்குகளை, பாவத்தின் வலையமைப்புகளை மற்றும் மோசடியின் அமைப்புகளை உருவாக்கி தலைமுறைகளை வடிவமைத்தான். மனிதர்கள் தங்களை வரலாற்றின் வடிவமைப்பாளர்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களை அழிவுக்கு தள்ளும் மறைந்த சக்தியை அறியாமல் இருந்தார்கள். நீதியும் நற்குணமும் நாடிய விசுவாசமான அரசர்களும் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவ சந்தேகங்களையும் பயங்களையும் விதைத்தான். அவர்களின் தீர்ப்புகளை வளைக்கும் பொய்களை மெல்லிசையா சொன்னான். ஒரு தயக்கம், ஒரு கோபக்கணம், ஒரு நம்பிக்கையின் தளர்வு ஆலிவை பேரழிவுக்கு காரணமாகலாம். அவன் பொறுமையுடன் இருந்தான். பலவீனம் தோன்றும் சரியான தருணத்தை காத்திருந்து மெதுவாகவும் ஆனா பயனுள்ளதாகவும் தாக்கினான். அவரது தாக்கம் கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதன் விளைவுகள் இராச்சியங்களிலும் தலைமுறைகளிலும் தெளிவாக காணப்பட்டது. லூசிபரின் இறுதி இலக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, உலகையே கடவுளிடமிருந்து விலக்குவதே ஆகும். அவர் சமுதாயத்தின் அடித்தளங்களையே கெடுப்பதற்காக முயன்றார். நீதியை அடக்குமுறையா மாற்றினார். செல்வத்தை பேராசையால் குவித்தார். வணக்கத்தை பெருமையால் கெடுத்தார். மனிதர்களின் அகந்தையிலேயே அவர் மகிழ்ந்தார். ஒவ்வொரு தன்னை உயர்த்தும் செயலிலும், ஒவ்வொரு கிளர்ச்சியிலும் தன் தெரியாத ராஜ்யத்தை விரிவாக்குவதாக அவர் அறிந்திருந்தார். நகரங்கள் அவரது வழிகாட்டுதலால் எழுந்தும் விழுந்தும் இருந்தன. அரசுகள் ஒன்றோடொன்று போர் புரிந்தன. பெரும்பாலும் அவர் விதைத்த ஆசை அல்லது பயத்தால் கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவர் அரசர்களையும் நாடுகளையும் வடிவமைத்த போதும் மீட்பவரின் வருகை தவிர்க்க முடியாதது என்பதை அவர் அறிவார். ஒவ்வொரு வெற்றியும் தற்காலிகமானது. ஒவ்வொரு கெட்டுப்போன இதயமும் கடவுளின் ஒளியால் மீண்டும் சீர்படுத்தப்பட முடியும். ஆனா இது அவரை பலவீனப்படுத்தல, இது அவரது பொறுமையை வலுப்படுத்தி அவரது யோசனையை கூர்மையாக்கியது. நூற்றாண்டுகளுக்காக திட்டமிடவும், தலைமுறைகளை கட்டுப்படுத்தவும், அதிகபட்ச குழப்பத்தை விதைக்கும் சரியான தருணத்துக்காக காத்திருக்கவும் அவர் கற்றுக்கொண்டார். அவரது கை ஒவ்வொரு சிங்காசனத்தையும் தொட்டது. ஆனா எவரும் அதை காணவில்லை. அவரது தாக்கம் நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வடிவமைச்சது. ஆனா உலகம் தம் விதியை தானாகவே உருவாக்கி கொண்டதாக நம்பியது. அரசர்களை சோதிக்கும் லூசிபர் ஆசை மற்றும் பெருமையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த காணாத ஆளும் சக்தி உலகம் முழுவதும் அமைதியா நகர்ந்து பாவமும் மோசடியும் நிறைந்த தன் வலைகளை நெசவினான். வரலாறு அவரது போர் வெளியானது. மனித இதயங்கள் அவரது போரின் ஆயுதங்களாக மாறின. ஒவ்வொரு அநியாய செயலும், ஒவ்வொரு துரோகம், அதிகாரத்திற்கு இயங்கும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு ஊழல் முடிவும் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக அவர் அமைத்த பெரிய திட்டத்துல ஒரு படியா இருந்தது. இருப்பினும் மீட்பவரின் ஒளி தூரத்தில் இருந்தாலும் தளராத சக்தியாக நிலைத்திருந்தது. இருளின் அரசனை எதிர்கொண்டு அவன் கட்டிய அனைத்தையும் அழிக்க தயாராக இருந்தது.
லூசிபர் காலை நட்சத்திரம் படைக்கப்பட்ட தூதர்கள் மிக ரோஷனானவன். காலங்களை கடந்தும் கிளர்ச்சியில நடந்தவன். அவர் ஒளி வீசும் ஞானமும் மகிமையும் நிறைந்தவர். ஒரு காலத்துல கடவுளின் சிங்காசனத்துக்கு மிக அருகில் இருந்தவர். ஆனா பெருமை அவரை முழுமையா ஆட்கொண்டது. இப்போது அவர் இருளின் அதிபதி, மனிதர்களை ஏமாற்றுபவர், அரசர்களை சோதிப்பவர், விசுவாசிகளை குற்றம் சாற்றுபவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் காணப்படாம நகர்ந்தார், தனது திட்டங்களை நெசவினார், இதயங்களை வளைத்தார், இராச்சியங்களை கிளப்பினார், குழப்பத்தை பரப்பினார், மனிதர்களும் தூதர்களும் இருவரின் விசுவாசத்தையும் சோதித்தார். இருப்பினும் அவரது நீண்ட கிளர்ச்சியின் முடிவு அருகில் வந்துவிட்டது. வானங்கங்களே கலங்கிட, ஒளி தூய்மையானதும் தடுக்க முடியாததும் சக்தியை சேர்க்க தொடங்குச்சு. கடவுளுக்கு விசுவாசமான தூதர்கள் ஒளி வீசும் நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களின் கூட்டமா பிரகாசித்தனர். லூசிபர் செய்த ஒவ்வொரு கிளர்ச்சியும், ஒவ்வொரு கிசுகிசு சோதனையும், ஒவ்வொரு கெடுப்பிடியான இதயமும் இப்போது தீர்ப்பை எதிர்கொண்டது. வரவிருக்கும் மோதலின் ஈர்ப்பை அவர் உணர முடிந்தது. அவர் அறிந்ததற்கு மிஞ்சிய ஒரு பெரிய ஒளி அருகில் வந்தது. விமோசகர் உலகில வந்துவிட்டார். அவருடைய இருப்பு லூசிபர் உருவாக்கிய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் எதிர்கொள்ளும். லூசிபரின் பெருமை இதுவரை இல்லாத அளவுக்கு ஏறினது. அவன் அரசர்களை ஏமாத்தினா, நாடுகளை வீழ்த்தினா, நூற்றாண்டுகளாக மனிதர்களின் இதயங்களை பாவத்துக்கு திருப்பினான். அவன் ஆட்சியாளர்களுக்கு பொறாமைய, தலைவர்களுக்கு பெருமைய, விசுவாசிகளின் இதயங்கள்ல பயத்தை கிசுகிசுத்தான். அவன் அமைதியாக யாரும் காணாம நகர்ந்தான். இருந்தாலும் அவனுடைய சக்தி முழுமையானதாக தோன்றியது. இப்போது முதன்முறையா அவன் ஏமாற்ற முடியாத ஒரு சக்திய, திருப்ப முடியாத ஒரு அதிகாரத்தை, தளராத ஒரு ஒளியை எதிர்கொண்டான். போர்த்தியோ அல்லது வாள்களோ இல்லாம காணாத உலகங்கள்ல துவங்கியது. லூசிபர் தன் வீண்ட தேவதூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்கொள்ள தயாரானான். அவர்களின் இறக்கைகள் இரவு போல் கருப்பாகவும், கண்கள் கோபத்தால் எரிந்தும், அவர்கள் வானத்தில் நிழல் போல் நகர்ந்தனர். அவன் கட்டளைகளை கிசுகிசுத்தான், அவர்களின் வஞ்சகத்தை கூர்மையாக்கினான், அவர்களின் பலத்தை நினைவூட்டினான். ஆனா அவன் அவர்களை ஊக்குவித்த போதும் அந்த ஒளி மேலும் பிரகாசமாக தளராம நிழல்களை ஒதுக்கிவிட்டது. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் அவர்களை சுற்றி பிரகாசமாகவும், அசைக்க முடியாதவர்களாகவும், எண்ணிக்கையற்ற பெரும் படையுடன் நின்றனர். லூசிபர் எண்ணற்ற காலங்களில் சேர்த்து கொண்ட அனைத்து ஞானமும் சக்தியும் கொண்டு தாக்கினான். அவன் குற்றச்சாட்டுகளை வீசினான், குழப்பத்தை விதைத்தான், இருளின் அலைகளை விடுவித்தான். அவன் மனிதர்களின் இதயங்களிலும் நுழைந்து ஆசை காட்டி, ஏமாற்றி, சோதித்து, மீட்பரிடமிருந்து ஒரே ஒரு ஆன்மாவையாவது விளக்க முயன்றான். ஆனா அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்தது. பெருமை, பயம், பொறாம ஆகியவை கடவுளின் நிலைத்த ஒளிக்கு பிறகு தளர்ந்தன. வானகத்தின் காற்றே கூட அவனை எதிர்த்தது போல இருந்து. இறுதி மோதல் நிகழும் போது காலமே கூட மெல்லியதா உணரப்பட்டது. லூசிபர் போராடிய ஒவ்வொரு போரும், அவன் வளைத்த ஒவ்வொரு ராஜ்யமும், அவன் கெடுத்த ஒவ்வொரு பேரரசும் இப்போ தவிர்க்க முடியாத தீர்ப்பை எதிர்கொண்டன. அவன் வளைக்க முயன்ற மனிதர்களின் இதயங்கள் இப்போது உண்மையை நோக்கி இழுக்கப்பட்டன. அவன் கட்டுப்படுத்திய தலைமுறைகள், ஏமாற்றிய நாடுகள், பிரித்த குடும்பங்கள் எல்லாம் நீதியின் காணாத கையால் அழுத்தப்படுவதை உணர்ந்தன. அவன் கிசகிசுப்புகளால் பாதிக்கப்பட்ட பெருமைமிக்க ஆட்சி நடத்துனர்களுக்கே கூட அவர்களின் தேர்வுகள் அந்த ஒளியை எதிர்க்க முடியாது என்பதற்கான உண்மை இப்போது நேரில் வந்தது. லூசிபர் கோபத்துல கர்ஜித்தான். அவனுக்கு பெருமையா இருந்தது அவனது பெருமைதான், இப்போது அது அவனுக்கு வேதனையாக மாறியது. அவன் விழுந்த தேவதூதர்களை இறுதியா ஒருமுறை போருக்கு அனுப்பினான். நிழல்கள் உயிருள்ள கடலை போல நீண்டன. இரண்டும் சக்தி வாய்ந்தும் தடுக்க முடியாததை எதிர்க்க முயன்றன. ஆனா அவர்கள் பிடிக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விசுவாசமான இதயம் உறுதியாக நின்றது. ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு ஆசையும் தேவனுடைய பிரகாசமான நீதியின் முன் உருகி மறைந்தன. பல நூற்றாண்டுகளாக பரவலாகவும் பயங்கரமாகவும் இருந்த காலை நட்சத்திரத்தின் சக்தி சிதற தொடங்கியது. மீட்பவர், சூரியனை விட பிரகாசமாக ஒளிர்ந்தவர் அந்த மோதலின் நடுவில் இறங்கினார். லூசிபர் தெய்வீக இருப்பின் முழு பாரத்தையும் உணர்ந்தான். அவன் விதைத்த ஒவ்வொரு சந்தேகத்தின் கிசுகிசுவும், ஒவ்வொரு ஊழலின் விதையும் அளிக்கப்பட்டது. இருளுக்கு இழுக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒளிக்கு தள்ளப்பட்டன. அவன் கோபத்துல வெடிச்சு தன் முழு வஞ்சகமும் வலிமையையும் கொண்டு தாக்கினான். ஆனா அது பயனற்றதா இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூர்மையா உருவாக்கிய அவனது யோசனைகள் தோல்வியடைந்தன. அவனது பொறுமையும் அறிவும் ஏமாற்றத்துல அவனது வல்லமை எல்லாம் அந்த தடுக்க முடியாத ஒளிக்கு எதிராக பலவீனமாகிவிட்டன. இறுதியில காலை நட்சத்திரமே தள்ளப்பட்டான்.
ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்த அவனது இறக்கைகள் இப்போது கருப்பாகி கிழிக்கப்பட்டு விட்டன. அவனுடன் அவனை பின்தொடர்ந்தவர்கள் எல்லோரும் கிளர்ச்சிக்காக தயார் செய்யப்பட்ட அந்த பாழில் அலறி கொண்டு விழுந்தனர். வானகம் அதிர்ந்தது, பூமி நடுங்கியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பை துரத்திய நிழல்கள் நித்திய நீதியின் ஒளியில் மறைந்துவிட்டன. ஒவ்வொரு பாவச்செயலும், ஊழலுக்குள்ளான ஒவ்வொரு பேரரசும், ஒவ்வொரு ஆசமொழியும் எல்லாம் முடிவுக்கு வந்தன. ஆனா தோல்வியிலையும் லூசிபர் தன் பெருமையை விட்டுக் கொடுக்கவில்லை. இருள்ல சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் அவன் கத்தி கோபித்தான், தலைவணங்க மறுத்தான். ஒரு காலத்தில் ஒப்பற்றதாக இருந்த அவனது பிரகாசம் உடைஞ்சு விட்டது, அவனது சக்தி அழிந்து விட்டது. ஆனால் அவனது வெறுப்பு மட்டும் மீதம் இருந்தது. அவன் ஒரு எச்சரிக்கையா பெருமையும் கிளர்ச்சியும் எதை ஏற்படுத்தும் என்பதற்கான நிழலா மாறிவிட்டான். நம்பிக்கையுள்ள தேவதூதர்கள் காலை நட்சத்திரம் இனி எழ முடியாதபடி மூடப்பட்டதை உறுதியுடன் பார்த்தனர். அவனது முழு தாக்கத்திலிருந்து விடுபட்ட உலகம் ஒளியின் மீட்பு தொடங்கியன உணர ஆரம்பிச்சது. மனிதர்கள் இன்னும் பாவத்தால் சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் உண்மையின் பாதையை இருளுக்கு எதிராக நிற்கும் வாய்ப்பு பெற்றனர். பூமியின் ராஜ்யங்கள் ஒரு காலத்துல அவனது வஞ்சகத்தால் வடிவமைக்கப்பட்டவ, இப்போது தங்களது தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொண்டன. இருப்பினும் விழுந்த தேவதூதர்கள்ல பிரகாசமானவரான லூசிபரின் கதை மிகப்பெரிய படைப்பும் கடவுளின் முன் தாழ்த்தப்படலாம் என்பதற்கான நினைவாகவே இருந்தது. காலை நட்சத்திரத்தின் முடிவு இறுதியானதா இருந்தது. நிழல்கள் விலகுன, விசுவாசிகள் மகிழ்ந்தனர். கடவுளின் ஒளி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசிச்சது. ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்த லூசிபர் இப்போது அகழியில் தன் பெருமையின் கைதியாக, கிளர்ச்சியின் சின்னமாகவும், அனைத்து படைப்புக்கும் எச்சரிக்கையாகவும் இருந்தான். போர் முடிந்தது, இருளின் ராஜ்யம் உடைந்தது, கடவுளின் நித்திய ஒளி தலை சிறந்து ஆண்டது. காலை நட்சத்திரத்தின் முடிவுக்கு பிறகும் லூசிபரின் நினைவு அனைத்து படைப்புகளின் மனங்களிலும் இதயங்களிலும் நிலைத்திருந்தது. இவன் இறுதி இருள தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் தாக்கம் உலகில சுவடுகளை விட்டு சென்றது. பெருமை, பொறாம மற்றும் ஏமாற்றத்தின் நிழல்கள் இன்னும் மனிதர்களின் இதயங்களில் நிலைத்திருந்தன. கீழ்ப்படிதலும் கிளர்ச்சியும் இடையே நடந்த போர் மறைந்து விடவில்லை. ஏனெனில் ஒளி மற்றும் இருள் இடையே செய்ய வேண்டிய தேர்வு ஒவ்வொரு தலைமுறையிலும் தொடரும். வீழ்ந்தவை இனி உலகில வெளிப்படையாக நடமாடவில்லை. ஆனா அவன் கிசுகிசுக்கள் இன்னும் நுண்ணிய முறையில உணரப்படுகின்றன. ஒவ்வொரு சுயநலச் செயலும், ஒவ்வொரு கோப வெடிப்பும், ஒவ்வொரு இரக்கம் அல்லது தய மறுப்பும் அவன் பல வருடங்களுக்கு முன்பு விதைத்த கிளர்ச்சியின் முதல் விதையிலிருந்து வந்தவன். மனிதர்கள் இப்போது கடவுளின் ஒளிய தேர்ந்தெடுக்கும் கடமையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் அவன் விட்டு சென்ற நிழல் இன்னும் உலகில் காணப்படுகிறது. தேவதூதர்கள் ஜாதிகளுக்கிடையே நடந்து படைப்பாளிய நாடுபவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வலிமை சேர்த்தனர். அவர்கள் எச்சரிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்தார்கள். கீழ்ப்படிதலின் சக்தி, நம்பிக்கையின் வலிமை, பணிவின் ஆசீர்வாதங்களை காட்டினார்கள். லூசிபரின் பாரம்பரியம் அவனை தொடர்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு சோதனையாக மாறியது. ஆசை மயக்கத்தை எதிர்க்க, கடவுளை நம்ப, இருளால் தொடப்பட்ட இடங்கள்ல ஒளியை எடுத்து செல்ல. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டு அகலியில் இருந்தான், நினைவுகளும் கோபமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை பாதிக்க முடியல. ஆனா பெருமை, வருத்தம் மற்றும் எதிர்ப்புடா அவன் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல தான் அடைந்த உயரங்களை, பெற்ற புகழ, பரலோக அரியணை அறையின் பிரகாசத்தை அவன் நினைவு கூர்ந்தான். இப்போது அவன் தன் கிளர்ச்சியின் கைதியா, படைப்பின் கதையில செதுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா மாறிவிட்டான். ஆனா அந்த இருளின் இடத்துல அவனுள் ஒரு புதிய எண்ணம் கிளம்பியது. அது நம்பிக்கையோ மீட்போ அல்ல, ஆனா நினைவில் நிலைத்திருக்க வேண்டும்ன்ற ஒரு உந்துதல் மட்டும். தோல்வியிலும் கூட பயமும் புராணங்களும் மூலம் உலகை வடிவமைக்க ஒரு வழியா அவன் தேடியான். அவனது வஞ்சகம், அவன் வீழ்ச்சி, அவன் செலுத்திய தாக்கம் பற்றிய கதைகள் மனிதர்களிடையே சொல்லப்பட்டன, நிழல்கள்ல கிசுகிசுக்கப்பட்டன, எச்சரிக்கை கதைகள்ல நினைவு கூறப்பட்டன. இதுலதான் அவன் ஒரு கசப்பான ஆறுதலை கண்டான். மீண்டும் எழ முடியாவிட்டாலும் அவன் பெயர் கிளர்ச்சி மற்றும் பெருமையின் சின்னமாக நிலைத்திருக்கும். இதற்கிடையில மனிதர்கள் கடவுளை, கீழ்ப்படிதல, கட்டுப்பாடின்றி உள்ள இதயங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை பற்றி தங்களது புரிதலை மீண்டும் கட்டி எடுத்தனர். வீழ்ந்த தேவதையின் கதை எச்சரிக்கையும் வழிகாட்டுதலுமா மாறியது. நம்பிக்கையுள்ள இதயங்கள் தீமையை எதிர்க்க முடியும், பாவத்தை வெல்ல முடியும், ஒவ்வொரு தேர்வும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டன. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கான சோதனைகளை எதிர்கொண்டாலும் கடவுளின் ஒளி எப்போதும் மீதமுள்ள நிழலை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆவிக்குரிய உலகம் கிளர்ச்சியாளர்களால சுத்திகரிக்கப்பட்டிருந்தானோ எப்போதும் விழிப்புடன் இருந்தது.
லூசிபரின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பார்த்த தேவதைகள் தங்கள் பணியை தொடர்ந்தன. படைப்பை காத்து மனிதர்களை வழிநடத்தி தேர்வு செய்யும் சுதந்திரம் விளைவில்லாமல் கிளர்ச்சியாக மாறாமல் பார்த்துக் கொண்டன. அவ்வாறு கதை முன்னேறியது. மானை நட்சத்திரம் முடிந்துவிட்டாலும் அவனது வாழ்க்கையும் வீழ்ச்சியும் சொல்லும் பாடங்கள் எப்போது நிலைத்திருந்தன. படைப்பு என்றென்றும் மாறிவிட்டது. நிழல் வெற்றி பெறுவதால் அல்ல, ஆனால் ஒவ்வொரு இதயமும் முயற்சி செய்த ஒருவரின் நினைவுகளை ஏந்திக் கொண்டிருந்ததால். இருள் தோற்கடிக்கப்பட்டது, ஆனால் அதன் எதிரொலிகள் தொடர்ந்தன. அவை தைரியம், நம்பிக்கை மற்றும் பெருமையை விட ஒளியை தேர்வு செய்யும் நிலையான போராட்டத்தை வடிவமைத்தன. போர் முழுமையா திரும்பவில்லை, ஆனால் அதன் தடம் நிரந்தரமாயிருந்தது. ஒவ்வொரு எதிர்ப்பும், ஒவ்வொரு பணிவும், ஒவ்வொரு நம்பிக்கையின் வெற்றியும் இவன் தோல்வியில கூட கிளர்ச்சியின் கதை ஞானத்தை கற்றுத்தரும் என்பதை நினைவூக்கியது. மாலை நட்சத்திரம் மறைந்துவிட்டாலும் ஒளி மற்றும் நிழல், கீழ்ப்படிதல் மற்றும் பெருமை ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொரு மனித கதையிலும் என்றும் தொடர்ந்தது. உலகம் முன்னேறியது. தலைமுறைகள் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து இறந்தனர். ஆனாலும் மாலை நட்சத்திரத்தின் நினைவு ஒருபோதும் மங்கவில்லை. லூசிபர் ஆழ்ந்த இருள வீசப்பட்டிருந்தாலும் அவனது கதை தொடர்ந்தது. தேவதூதர்களிடையே கிசுகிசுக்கப்பட்டு மனிதர்களின் இதயங்களில் சுமக்கப்பட்டு வானகத்திலும் நினைவு கூறப்பட்டது. அவனது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு எச்சரிக்கையா, பெருமை, ஆசை மற்றும் படைப்பாளிக்கு எதிரான கிளர்ச்சி என்ற கதையா மாறியது. தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரே போல் கடவுளை விட்டு விலகுவதின் ஆபத்தையும், கீழ்ப்படிதலை விட அதிகாரத்தை நாடுவதின் விலையும், பணிவை மறப்பதின் ஆபாயத்தையும் அவன்ல பார்த்தன. பூமி ஒளியால் நிரம்பியிருந்தாலும் நிழல்கள் இன்னும் இதயங்கள்ல தங்கியிருந்தன. பொறாம, பேராச, சுயநலம் அல்லது பெருமை எனும் ஒவ்வொரு செயலிலையும் வீழ்ந்த தேவதூதரின் தாக்கம் ஒரு சுவடாயிருந்தது. மனிதர்கள் இந்த நிழல்களை சிறிய முறையிலும் பெரிய முறையிலும் எதிர்கொண்டனர். ஒரு தலைவரை ஆசை கவரலாம், ஒரு பெற்றோரை கோபம் கவரலாம், ஒரு குழந்தைய கீழ்ப்படியாம கவரலாம். ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வு அவர்களுடையது. இந்த சோதனைகள்ல ஆண்களும் பெண்களும் எதிர்த்து நிற்கவும், கடவுளை நம்பவும், நியாயமானதை பற்றிக் கொள்ளவும் கற்றுக்கொண்டார்கள். கதிரவன் நட்சத்திரத்தின் நினைவு ஒரு வழிகாட்டியாகவும் அமைதியான ஆசானாகவும் இருந்து நம்பிக்கையை விட பெருமை மேலோங்கும் போது என்ன நடக்கிறது என்பதை காட்டியது. தேவதூதர்கள் மனிதர்களிடையே தெரியாமல் நடந்தனர். வழிகாட்டலும் பாதுகாப்பும் ஆறுதலும் வழங்கினர். அவர்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் கிசுகிசுத்தனர். பலவீனமானவர்களின் மனதை உறுதிப்படுத்தினர். விசுவாசிகளுக்கு கடவுளின் ஒளி மிக கருமையான சோதனைகளையும் வெல்லும் என்பதை நினைவூட்டினர். ஒவ்வொரு விசுவாசமான ஆன்மாவும் ஒரு நம்பிக்கையின் ஒளி கோபுரமா, லூசிபரால் விட்டுச் செல்லப்பட்ட நிழல்களுக்கு எதிரான ஒரு சிறிய வெற்றியா மாறியது. ஒவ்வொரு கீழ்ப்படிதலும், தயவும், இரக்கமும் ஒரு காலத்துல பரலோகத்தை அதிர வைத்த கிளர்ச்சிக்கு எதிரான ஒரு வெற்றியா இருந்தது. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டாக எழியிருந்தான், நினைவுகளும் கோபமும் வருத்தமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை தொட முடியல, ஆனாலும் உலகம் தன்னை எதிர்த்து திரும்புவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு நீதிமான செயலும், கடவுளை பின்பற்றும் ஒவ்வொரு தேர்வும், பெருமையும் ஆசையும் எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனதும் அவனுக்கு அமைதியான கண்டிப்பாக இருந்தது. கடவுளுடன் போட்டியிட விரைந்தவன் இப்போது தன் சொந்த திட்டங்கள், படைப்பின் சுதந்திர விருப்பமும் விசுவாசமும் மூலம் முற்றிலும் முறியடிக்கப்படுவதை மட்டும் பார்க்க முடிந்தது. தோல்வியிலும் கூட லூசிபரின் கதை ஒரு நோக்கத்துக்காக பயன்பட்டது. அவன் எழுச்சியும் வீழ்ச்சியும் மூலம் படைப்பு கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல அவன் எல்லா தேவதைகளிலும் பிரகாசமானவன். காலை நட்சத்திரம், அழகு, ஞானம், ஒளி ஆகியவற்றால் நிரம்பியவன். ஆனா அவனுடைய இதயத்துல பெருமை வேரூன்றிய போது அவனும் விழுந்து விட்டான். அவனுடைய கிளர்ச்சி ஒரு பாடமா மாறியது. எந்த வரமோ, எந்த திறமையோ, எந்த மேன்மையோ பெருமை மற்றும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளிலிருந்து ஒரு ஆன்மாவை காப்பாற்ற முடியாது. அவனுடைய சூழ்ச்சி, பொறுமை, சக்தி ஆகியவை வலுவானவை, ஆனால் அவை கடவுளின் நித்திய ஒளி மற்றும் நீதியை ஒருபோதும் வெல்ல முடியாது. அந்த பாடம் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிறது. தேவதைகள் அதை நினைவு கூறுதன, மனிதர்களும் அதை நிவில் வைத்திருந்தனர். ஒவ்வொரு காலமும் தன் சொந்த சோதனைகளையும், தன் சொந்த ஆசைகளையும், ஒளி மற்றும் நிழல் இடையிலான தன் சொந்த போரையும் எதிர்கொண்டது. பெருமை வீழ்ச்சிக்கு காரணமானது, ஆனா பணிவு ஆசீர்வாதத்தை தருகிறது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கடவுளின் அருளை ஈர்த்தன. மேலும் நிழல் எவ்வளவு சூழ்ச்சியோ அல்லது பொறுமையோ இருந்தாலும் ஒளி எப்போதும் இருள வென்றது. இருப்பினும் லூசிபரின் கதை நம்பிக்கையையும் கொண்டிருந்தது. ஏனெனில் ஆசை வலுவாக இருந்தாலும், நிழல் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒளி அதை வெல்ல முடியும் என்பதை அது காட்டியது.
ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஒவ்வொரு இதயத்துக்கும் தேர்வு செய்யும் சக்தி இருப்பத, ஒவ்வொரு ஆன்மாவும் இருளை எதிர்க்க முடியும் என்பத, மேலும் ஒவ்வொரு தைரியமும் விசுவாசமும் முக்கியம் என்பதை இது நினைவூட்டியது. வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் பாரம்பரியம் எச்சரிக்கையும் வழிகாட்டியும் ஆனது. ஒளியின் மதிப்பு கற்றுத்தந்த ஒரு நிழலாக இருந்தது. வானகத்துல தேவதூதர்கள் கடவுளின் நிலையான வெற்றியில மகிழ்ந்தனர். பூமியில மனிதர்கள் தேர்வுகளுக்கு விளைவுகள் உண்டு. பாவம் துக்கத்தை ஏற்படுத்தும், மேலும் நம்பிக்கை மிகுந்த பொறுமையும் சூழ்ச்சியையும் கொண்ட ஏமாற்றுபவர்களை கூட வெல்லம் மியூ என்ற அறிவை முன்னெடுத்தனர். பெருமை மற்றும் பணிவு, பாவம் மற்றும் நீதிமை, ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலையும் தொடர்ந்தது. ஆனா நிலையான உண்மை தெளிவாவே இருந்தது. கடவுளின் ஒளியை யாராலையும் வெல்ல முடியாது. அன்பும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எல்லா நிழலையும் தாண்டி நிலைத்திருக்கும். எதிரியுமான, சோதிப்பவருமான, குற்றம் சாட்டுபவருமான லூசிபர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் அவரது கதைப்படைப்பில் என்றும் பதிந்திருந்தது. அது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு கதை. ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும்

எச்சரிக்கை கதையா மாறிவிட்டது. இந்த வகையில காலை நட்சத்திரத்தின் கதை தொடர்ந்தது மகிமையில் அல்ல, நினைவில் என்றும் நிலைக்கும் அந்த பாடத்தை போதிக்க. கடவுளின் ஒளி என்றைக்கும் நிலைத்திருக்கும், கிளர்ச்சியின் நிழல் அதை ஒருபோதும் வெல்ல முடியாது. அவ்வாறு உலகம் தாவழியில நடுங்கடு, ஒளி வானத்தையும் பூமியையும் நிறக்கிறது. மனிதர்கள் இன்னும் சோதிக்கப்படுகிறவர்களாயிருந்தாலும் பணிவும் நம்பிக்கையும் கொண்ட கீழ்ப்படுதலின் வழியை அறிந்திருந்தார்கள். வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் நிழல் நிலைத்திருந்தது. ஆனா அது ஒவ்வொரு இதயத்துக்கும் கடவுளை பின்பற்றலாமா அகம்பாவத்தை பின்பற்றலாமா என்ற தேர்வை நினைவூட்டும் ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. போர் முடிஞ்சுவிட்டது, அந்த பாடம் என்றும் நிலைத்தது, கடவுளின் ஒளி எப்போதும் விட அதிகமா பிரகாசிச்சது.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16.
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பொல்லாத நாட்கள். அதனால என்ன நாட்கள் நாட்கள் பொல்லாதவனவர்களால் நம்ம என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நம்ம கொடுத்த நாட்கள், நம்ம கொடுத்த நேரங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கத்திற்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம எப்படியானாலும் வாழலாம். இந்த வாழ்க்கையில வந்து ஆண்டு பிரியமில்லாம வாழ்நாள் வாழலாம். நிறைய பேர் பாருங்க, சீனமாலையும் சீரியல்லையும் இன்னும் பல பேதமான காரியங்கள்லையும் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள்லயும் அடிமையா இருக்காங்க. அப்படி வாழலாம். ஆனா கத்திற்காக பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் வந்து நமக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கற்று வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோமானால் ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படியானாலும் வாழ்நாள் வாழ்ந்தா கற்று ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன செஞ்சிருங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. தங்கத்தோட மேலானது. யோபான் சுவிசேஷம் 9:4.
1: பகல்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
0: பாத்தீங்களா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுகிறது தான் சொல்றாரு. பகல் காலம் இருக்க மட்டும் பிதாயின் அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. அது பற்றி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம போய் பைப்பு கைப்பறி யாருக்காவது கொடுக்கலாமா? யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லலாமா? இல்ல நம்ம சேவம் பண்ணலாமா? அப்படின்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் முடியாது. பைபிள் வாசிக்கலாம், பைபிள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம், பைபிள் வசனத்தை கூட கிடைக்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி, கர்த்தர் வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம பைபிளை தேடினாலும் பைபிள் கிடைக்காது, செபிக்கிற ஆட்களை தேடினாலும் ஆட்கள் கிடைக்காது. எங்கேயா சரி சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. நம்ம இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தாட்டா அப்புறம் அது ஒரு நாட்கள் வருமா நினைச்சாலும் வரவே வராது. அதனால நம்ம எங்க போனாலும் தேடும். அதான் ஆண்டவராக இயேசுகிட்டே சொல்றார், பகல் காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் ஜெபிக்கணும், துதிக்கணும், எங்கேயாவது யாருக்காவது கூட போய் ஜெபிக்கலாமா, யார்ட்டையாவது ஒரு கத்தடி வார்த்தை கேட்கலாமா நினைச்சா நீங்க எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. பைபிள் வாசல கூட ஒரு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சா கிடைக்காது. ஆமோசில் வாசித்து பாருங்க, ஆமோசின் புஸ்தகம் 8:11.
1: இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல.
0: அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல.
1: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
0: தண்ணி கிடைக்காத அந்த தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம்.
0: கர்த்தருடைய வசனம் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனம்
1: கேட்க கிடையாத பஞ்சத்தை
0: கேட்கவே முடியாது. கேட்க கிடையாது, வாசிக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கேட்க கிடையாத
1: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று.
0: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: யார் சொன்னது? கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொன்னாரு. பஞ்சம் ஆண்டோட வார்த்தை கேட்க கூடாத பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும் எங்கெல்லாம் போய் அதுக்கடுத்து வாசிங்கன்னா சமுத்திரம் எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் கர்த்தருடைய வாசத்தை அப்படியே புள்ள வாசரு.
1: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி
0: மறு சமுத்திரம் மட்டும்
1: வட திசை தொடங்கி
0: கீழ்திசை மட்டும்
1: அலைந்து திரிந்தும்
0: அதை கண்டடையாமல் போவார்கள். இப்படிப்பட்ட நாட்கள் தான் நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜன படுத்திக்கோங்க. பைபிள் வாசிங்க, செவிங்க, துதிங்க, கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படியாம் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. இப்ப நீங்க அழுதாலும் கிடைக்க முடியாது. புத்தி இல்லாத கண்ணிகளை பார்க்கிறோம். மத்திய 25 புத்தி இல்லாத கண்ணிகள் வந்து கதை தட்டுறாங்க. தீவெட்டி இருந்தது, எண்ணெய் மட்டும் இல்ல, வாங்க பொருட்களை கதை மூடிச்சு. அவங்க வந்து கர்த்தாவே எனக்கு கதை தரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எவ்வளவு தரணும் அறியேன். மத்திய சுவிசேஷம் 25:10 மாத்திர வாசிங்க. 10:11. நீங்க எல்லாரும் பைபிள் தயவு செய்து எடுத்துக்கோங்க.
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: அந்த புத்தியில்லாத கண்ணிகள் வாங்க போன போது,
1: மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம என்னதான் தேடணும் நினைச்சாலும் தேட முடியாது. கதவு அடைக்கப்பட்டது.
1: பின்பு
0: மற்ற கன்னிகைகளும் வந்து
1: ஆண்டவரே
0: எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள்.
1: அதற்கு அவர்
0: உங்களை அறியேன் என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: அவங்களுக்கு புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. உங்க வாங்க போனதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எவ்விடத்த நான் உங்களை என்ன செய்யல அறியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம்லாம் வாழ்ந்து, ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம்னு மனைச்சோம்னா கற்று வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ எவ்விடத்தரோ நீ என்ன உங்களை அறியலன்னு சொல்வாரு. அந்த நிலைக்கு போயிடாத வெடிக்கி நாட்கள் பொல்லாத ஆண் அப்படின்னா காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தும். நம்ம கொடுத்த நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? பிரயோஜனப்படுத்தணும். நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு நம்மளுடைய இல்ல, நாளைக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியாது. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். லேட்டா கத்துரு வரலாம் சொல்லு, நான் உங்களை அறியல, நீங்க எவ்வளோத்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பார்த்தா எண்ணெய் இல்ல அவங்க கிட்ட. அது மாத்திரல கத்திரி பிரியமான வாழ்க்கை வாழாதனாலதான் நீ எவ்வளோத்தாரோ நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்கோ என்ன இருக்கோ இல்லையோ கத்திற்காக நம்ம வாழ்வோமானா கத்திர ராஜ்யத்துல நித்திய காலமா நித்தி காலமா வாழ முடியும். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழுதாலும் கிடைக்காது. எப்ரேயன் புஸ்தகம் 12:16 அந்த நாட்கள் அழுதாலும் கிடைக்காது. கண்ணீர் விட்டாலும் மனம் திரும்ப முடியாது.
1: ஒருவனும் வேசிக்கல்லனாகவும்
0: ஒருவேளை போஜனத்துக்காக
1: தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு
0: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: ஏனென்றால்
0: பிற்பாடு
1: அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
0: விரும்புறாரு. அந்த ஏசா எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புறாரு. விரும்பியும்
1: ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, இந்த காலத்துல மனம் திரும்பாவிட்டால் கண்ணீர் விட்டு அழுதாலும் கதறி அழுதாலும் மனம் மாறுதல் காண முடியாது. இந்த கொடுத்த நாட்கள் அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. நாட்கள் பொல்லாது ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுதல் மனம் திரும்பல் காண முடியாது. நம்ம கொடுத்த நாட்கள் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். நம்ம எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் ஆண்டு பிரியமான பிள்ளை இல்லாம எப்படிலாம் வாழ்றோமோ அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் 10:6.
1: இனி காலம் செல்லாது.
0: இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது. எங்க வெள்ளம் வரும், எல்லா இடத்துலயும் வெள்ளம் வருது, பஞ்சம் வருது, தீ பிடிக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவம் மத்திய 24 அதிகாரி வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாத ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நமக்கு என்ன காலங்கள் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், நம்ம ஆசிய கேட்ட முதலாவது பகுதி ஓசியான் புஸ்தகம் 10:12.
1: அவரை தேட காலமாயிருக்கிறது.
0: இது என்ன காலம்? இது இயேசு கிறிஸ்து தேட காலம். இந்த காலத்துல அங்க போகணும் இங்க போகணும் நிறைய பேர் பாருங்க. நிறைய காலங்கள்ல இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க? அங்க சுத்தி பாக்க போனோம், இங்க சுத்தி பாக்க போனோம், காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. சினிமா போகிறது, அங்க சுத்தி பாக்க போறதும், இங்க சுத்தி பாக்கறதும், நாட்கள் வேஸ்ட் பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் சொல்லி நாட்கள் என்ன பண்ணிடுற வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியத்தை வந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ விலைக்கு கொடுக்கறாரு. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள். இங்க போறது இப்படி இருந்தா கத்தரை தேட முடியாது. நம்ம அங்க போகணும், பொழுது கழிக்கிறதுக்காக அங்க போகணும், இங்க போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த நேரத்துல சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பார்க்கலாம். அந்த நேரத்துல எப்படியாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அழுதாழ் இந்த நாட்கள் கிடையாது. கத்தரை தேடக்கூடிய காலம். என்ன காலம் சொல்லுங்க? கத்தரை தேடக்கூடிய காலம். இந்த நாள் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு நாள் கிடைக்காது. அதங்க சொல்றாரு ஏசாயின் புஸ்தகம் 55:6.
1: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்,
0: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
1: அவரை தேடுங்கள்,
0: அவரை தேடுங்கள்.
1: அவர் சமீபமாயிருக்கையில்,
0: அவர் சமீபமாயிருக்கையில்
1: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்,
0: அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டடித்தக்க சமயம், கர்த்தரை கண்டடித்தக்க சமயம். இன்னொரு காலம் வராது. இதுதான் கண்டடித்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி நமக்கு தேடணும். தேடணும்னா கர்த்தர் வரப்போறாரு. ஒரு வருகைக்கு நம்ம தேடி அடைக்கலாம் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தேட வேண்டும். நம் பொழுதுபோக்குக்காக ஏதோ வேற வேற காரியங்களை செய்துட்டு இருப்போம்னா, நிறைய பேர் செய்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் போனை நோண்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போனை நோண்டுறது பொழுதுபோக்குக்கு உண்டான காரியங்கள். இந்த நம்ம தேசத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு எல்லாம், நம்ம தேச மதத்துல உலகம் முழுதுமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா கத்திர வேதம் சொல்லி இது என்ன செய்ய, இது என்ன காலம்? கத்தரை தேடக்கூடிய காலம். நம்ம கத்திர தேடுவோம். யோசா பார்த்து சொல்றாரு, வாசித்து பாருங்க, 2:4. அப்படியே
1: யூதா ஜனங்கள்,
0: யூதா ஜனங்கள்
1: கர்த்தரிடத்திலே,
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட கூடினார்கள்.
0: எது கூடினார்களா? சகாயம் தேட கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து,
0: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து
1: அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை தேட வந்தாங்க. எதுக்கு? சகாயம் பெற. நம்மளும் இந்த காலத்துல கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நாள் கிடையாது. பிரியமானவர்களே, காலங்கள் கொடிய காலம். 3:1. இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா பாருங்க.
1: மேலும்
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்,
0: பாத்தீங்களா இருக்காங்களா இல்லையா, மனுஷர்கள் தற்பிரியராயும்,
1: பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரர், நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறது, பணம் சம்பாரிச்சா போதும். வீம்புக்காரராயும்,
1: அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: எந்த பிள்ளைகளாவது தாய் தகப்பன் கீழ்படிப்பாமா அப்படின்னு தானே போய் சொல்லுதுங்க. பாருங்க, தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாயும்,
1: நன்றி அறியாதவர்களாயும்
0: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும்
0: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
1: கொடுமை உள்ளவர்களாயும்
0: நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும்
1: துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும்
0: தேவ பிரியராயிராமல்
1: சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: பலன் என்ன செஞ்சாங்களா? மறுதளிப்பவராய் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
0: கடைசி காலம், அதான் கடைசி காலம் எப்படி காலமா இருக்கும்? கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக சொல்லிட்டு 5 எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுறாரு. வழிக்கு இது கர்த்தரை தேடக்கூடிய காலம். 2 துவாசித்தோம் பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 2:24.
1: அப்படியே யூதா ஜனங்கள்
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட
0: கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: அவர்கள் எல்லாரும் என்ன, எங்க வந்தாங்களா? எல்லா பட்டணங்களும் எங்க வந்தாங்க? கர்த்தரை எதுக்கு? சகாயம் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க. அதுல 13 வசனம், 2:20:13.
1: யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்
0: பாத்தீங்களா, அவங்க மட்டும் வரல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர் குழந்தைகளும்
1: அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
0: கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க, எதுக்கு நின்றாங்க, கர்த்தரை தேட. பெண் ஜாதிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், குமாரரும் கூட. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், வாலி பிள்ளைங்க எங்க போயிட்டு வரட்டும், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், இங்க போயிட்டு வரணும், விட்டுறோம். வாலிபர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நான் கேட்பாரு இல்லையா, குமாரர் கூட எல்லாரும் வந்து எங்க நின்னாங்களா, எங்க நின்னாங்க, அவருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க நின்றாங்க, எல்லாம் கர்த்தரை தேட அவருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கோம், எல்லா குடும்பங்களும் எப்படி இருக்கும், யோசித்து பாருங்க இல்லைனா. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள், இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கர்த்தர் தேடக்கூடிய காலம், நாட்கள் பொல்லாது ஆன அப்படின்னா காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவனை தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 9:10.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உம்மை தேடுகிறவர்களை,
0: உங்களை தேடுகிறவர்களை
1: நீர் கைவிடுகிறதில்லை,
0: நீர் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் தேடுறாங்களோ அவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடினா கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். இது தேடக்கூடிய காலம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது கர்த்தர் கூட தேடக்கூடிய காலம். அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் சொன்னார் சொன்னதுதான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒன்றுமே ஒளிந்து போகாது, ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவது இது என்ன காலம், யோவான் சுவிசேஷம் 4:21.
1: எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
0: எங்கும் எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ற காலம் வருகிறதுன்னு சொன்னாரு. இந்த காலம் இப்ப வந்துருச்சு. எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ளலாம், நம்ம எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். இப்ப தொழுது கொள்ளபடி காலம் இதுதான். எப்படி அவர் தொழுது கொள்ளணுமா, 29:2.
1: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை,
0: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை
1: அவருக்கு செலுத்துங்கள்,
0: அவருக்கு செலுத்துங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: கர்த்தரை தொழுது, நம்ம உள்ளத்துல பாட்டு பாடிட்டு எங்கேயோ பாத்துட்டு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பாத்துட்டு ஒரு கடமைக்காக பாடக்கூடாது. அதை அவர் என்ன சொல்ற, பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ளணும். எங்கேயோ பார்த்துட்டு, எங்கேயோ யோசிச்சுட்டு, எங்கேயோ சிந்திச்சுட்டு வாய்ட்டு மாத்திரம் பாடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம அவரை தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
0: நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி, அவர் தொழுது கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், தொழுது கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 4:23.
1: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். உண்மையாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். என்ன செய்யணும், உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அதான் மார்க்கு லூசு விசேஷம் ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள சொல்றாரு பாருங்க. மார்க்கு லூசு விசேஷம் 7:6.
1: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
0: நான் முதல் சொல்றேன் பாத்தீங்களா, என்ன செய்யறோம், உதடுனால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றோம்.
1: அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: சும்மா நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம், நம்ம இருதயம் எங்க இருக்குதா, ஆண்டவரை விட்டு தூரமா விலகி இருக்கிறதா. நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம இப்படி இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே நான் ஸ்தோத்திர ஸ்தோத்திர சொல்றேன் ஆண்டவரே, என் இருதயமோ விட்டு விலகி தூரமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம்.
1: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து
0: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து நிறைய இந்த செவப்பு அது வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் கற்பனைகளை உபதேசமா போதித்து
1: வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும்.
0: வீணா என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, வீணான ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம இறுதி எங்கேயோ இருக்கும், யோசனை எங்கேயோ இருக்கும், இங்க நம்ம பாடுவோம், வேடிக்கை பார்ப்போம், வராங்க யாரு வராங்க போறாங்கன்னு பாடுவோம். அந்த ஆராதனை தேவன் விரும்புறது இல்லை. உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டு பாண்டவர் உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படி கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் பொல்லாத ஆனப்படிகள் காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரவச்சு முத கத்துற தேடுற காலம், ரெண்டாவது என்ன செய்யணும், கத்துற தொழுது கொள்ளணும். ஏதோ கடமைக்கு இல்லை, ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ இல்லை. நான் பாடும்போது உண்மையாக பாடணும், பரிசுத்த அலங்காரத்துடனே பாடணும். அது மாத்திரம் ஸ்தோத்திர பண்ணி நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளணும் உள்ளாடி இதயத்திலிருந்து. அதை ஸ்தோத்திர பண்ணுவீங்களா, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா, மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. வாஸ்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:29.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்
1: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
0: மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும். சொன்ன பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். ஒரு இது வரணும், ஏசா மனம் போல வாழ்ந்தாரு, ஆனா அப்புறம் வரும்போது அவர் இழைச்சாலும் முடியாம போயிடுச்சு. புத்தில கண்ணிகள் அலட்சியமா இருந்தாங்க, புத்தில கண்ணிகள் நினைச்சாங்க. என்ன அவங்களுக்கு கூட என்ன இருந்தது, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் தீவெட்டி எதை குடிக்க, ரட்சிப்பு இருந்துச்சு, எண்ணெய் எதை குடிக்க, பரிசுத்த ஆவியான் இருந்தாரு. புத்தில்லாத கண்ணியில் என்ன இல்ல, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. போயிட்டு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆயத்தப்பட்டு பின்னால ஆயத்தப்படலாம், அவர் அரணி பாத்துக்கலான்னு சொல்லி வந்து ஆயத்தப்பட்டு வந்து காத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, எவ்விட தர நான் உங்களை அறியே. அந்த கதைகள் யாரும் தள்ளப்படக்கூடாது. அல்லேலூயா, அதுதான் சொல்லி தேடக்கூடிய காலம். அவர் தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், சோத்திரம் பண்ணி அவர் தொழுது கொள்ள வேண்டும், வைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள். அன்று சொன்னார் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் வருனார், எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்ன வாக்கு தத்துவம் வந்துருச்சு, பஞ்சங்கள் நெருப்புனால ஆபத்துகள். அது மாத்திரல்ல, நெருப்புனால வெள்ளங்கள், சண்டை, நாட்கள் கொள்ளாத ஆனப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்த, இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தா இன்னொரு நாட்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் தேடக்கூடிய காலம், ரெண்டாவது அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம் தான் பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4:14.
1: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்,
0: அருமையானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற இந்த காலத்துல மௌனமா துதிக்காம ஜெபிக்காம வேத வாசிக்காம இருந்தால், மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும்
0: ரட்சிப்பும்
1: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்திலிருந்து நீ துதிக்கலினா செபிக்கலினா வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
1: அப்பொழுது
0: நீயும்
1: உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி
0: உனக்கு
1: ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: யாருக்கு தெரியும். ஆமா, எத்தனையோ பேர் பாருங்க ஆண்டு தேடாம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டு தெரியல அவங்களை, ஆண்டு தேடுறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கர்த்தர் அவர் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கர்த்தர் நம்ம தேடக்கூடிய கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேட ஆண்டவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நல்லா நினைச்சு பார்த்தா எங்க ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. நான் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தேடக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எங்க ஊரே ஒரு கிராமம், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பைபிள் வந்து ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் புரியவே செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு எதை செஞ்சாரு, எங்க அம்மா இருந்த பிறகு நான் போனேன், எங்க அம்மா இருந்த பிறகு அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், ஏசப்பா நான் என்ன செய்யறது தெரியல, எங்க அம்மா இருந்துட்டாங்க, இனிமே உங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டு சொன்னாரு 139 சங்கீதம் 9:10
1: நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து
0: சமுத்திரத்தின்
1: கடையாந்தரங்களிலே
0: போய்
1: தங்கினாலும்
0: அங்கேயும்
1: உமது கை என்னை நடத்தும்
0: உமது
1: வலதுக்கரம் என்னை பிடிக்கும்
0: உமது வலதுக்கரம் என்ன செய்ய பிடிக்கும் அன்று வாக்கு தான் அப்பலே எனக்கு ஒன்னும் தெரியாது அன்று சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவரே எப்படி இனிமேல் அறிஞ்சிக்கொள்ள முடியும் இனிமேல் தெரிய முடியாது நம்ம என்ன செய்யலாம் பழைய வழிக்க போயிடலான்னு இருந்தோம் ஆனாலும் அன்று இந்த வார்த்தை வந்து நான் எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு போறப்ப எங்க அம்மா இருந்துட்டாங்க சென்னை போறப்ப இந்த வாக்கு தான் கர்த்தர் கொடுத்தாரு அது போனா சென்னையில போனாலும் எங்க சித்தி மகா எங்களை என்னை வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கு போவாங்க அப்புறம் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு போனாரு அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் விடவே இல்லை அல்லேலூயா ஆண்டு நான் தூரமா போனாலும் கர்த்தர் தேடி தேடி வந்தாரு அல்லேலூயா நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு எஸ்தர் 4:14
1: நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால்
0: நம்மளே வச்சுக்கோங்க ஒருத்தருவங்க பேரை போட்டு வாசிங்க நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால்
1: யூதருக்கு சகாயமோ ரட்சிப்போ வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்
0: வேறொரு இடத்துல நீங்கள் நானும் சொல்லாட்ட கத்திர செஞ்சிரு கத்திர எப்படியே சொல்ல வச்சிருவாரு வேறொரு இடத்திலிருந்து எழும்போ
1: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
0: உதவியாக இருக்கும்படி
1: உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே
0: எத்தனை பேர் கிடைக்கல நமக்கு ஏசுகிறது அறியக்கூடி பாக்கியம் எல்லாம் நல்ல ஆண்டவர் அறியமையான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேறு வழியா அந்த ரட்சிப்பை தேவன் தந்துருவார் யார் மூலமா அது ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிரும் இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்துட்டோம்னா பைபிள் வாசிக்காம செவிக்காம துதிக்காம தேவன் ஆராதிக்காம இருந்துட்டா வேற வழியா எப்படியாவது கத்திருந்த நீலவரி கொடுத்துருவாரு நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம வந்து இழந்துருவோம் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் மற்றவங்களுக்கு இயேசுதத்தை பத்தி சொல்லணும் ரட்சிப்பை பத்தி சொல்லணும் கத்திர சகாயம் பண்றாரு சொல்லணும் சொல்லுனா கத்திர வேற வழி யாருக்கு வேணாலும் கொடுத்துருவாரு எப்படி வேணாலும் கொடுத்துருவாரு நமக்கு கிடைக்காது அதான் நீயும் தகப்பறி விட்டு அழிவீர்கள் மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட நம்ம கத்தருடைய பிள்ளைகளை நம்மளை கத்திர மாத்திருக்கலாமே அது யாருக்கு தெரியும் நாட்கள் பேச பண்ணிடக்கூடாது ஆனா நமக்கு வாஞ்சி வேணும் அப்ப நாங்க ஆண்டுட்டு அழுதுட்டே இருப்பாண்டவர எனக்கு உமை பேட்டி சொல்லணுமே எல்லாருக்கும் சொல்லணும் எப்படி நான் சொல்றது உமை பேட்டி சொல்லணும் அப்படின்னா கேட்டே இருப்பேன் ஆனா சொல்லணும் என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியாது ஆனா கேட்பேன் தெரிஞ்ச மொழியில சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தாரு உங்களுக்கு அந்த வாஞ்ச தாகம் வேணும் சும்மாலாம் அன்று தர மாட்டாரு அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பாக்கியத்தை தருவார் நம்ம கேட்கணும் அப்போஸ்தலர் அடிவடி புஸ்தகம் 18:9
1: ராத்திரியிலே
0: கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி
1: நீ பயப்படாமல் பேசு
0: பயப்படாத அப்படித்தான் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் நீ பயப்படாம பேசு
1: மௌனமா இருந்தா
0: ஒண்ணுமே செய்ய முடியாது கர்த்தர் பத்தி பேசு நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும் மௌனமா இராத பயப்படாம பேசு 10
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன்
0: யார் கூட இருக்கிறார் நம்மளை உருவாக்கினவர் நம்மளை படைச்சவர் நம்மளுக்காக நம்ம கூட இருக்கிறார்
1: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை
0: ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்க உண்மையில என்ன செய்ய மாட்டாங்க கை போடவே முடியாது நன்மை தெரியாம வழி தெரியாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும் சொல்லாம இருக்க முடியாது அதாங்க சொல்றாரு பாருங்க சங்கீத புஸ்தகம் 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே
0: நீங்கள்
1: எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்
0: நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் அப்படின்றாரு தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க நான் என் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுவேன் வேற என்ன நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்களா கர்த்தருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைய சொல்லுவேன் எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல கூட பிறந்த யாருமே இல்ல ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு குறையாம நடத்திட்டு வர்றார் கட்டாயம் நான் சொல்லுவேன் சொல்லிதான் ஆகணும் என் ஆத்மாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன் அவர் எனக்கு போதுமானவா இருக்காரு எந்த குறையும் இல்லாம நடத்துறாரு அத நான் சொல்லிதான் ஆகணும் கர்த்தர் செய்த நன்மை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 68:34
1: தேவனுடைய வல்லமையை,
0: தேவனுடைய வல்லமையை
1: பிரசித்தப்படுத்துங்கள்,
0: தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள்,
1: அவருடைய மகிமை,
0: அவருடைய மகிமை
1: இஸ்ரவேலின் மேலும்,
0: இஸ்ரவேல் மேலும்,
1: அவருடைய வல்லமை,
0: அவருடைய வல்லமை
1: மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது,
0: மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமை, யாராவது வியாதின்னு சொல்றாங்களா, ஏசமே நம்பி பாருங்க, ஏசமே தேடுங்க, நிச்சயமா உங்க வியாதி சுகமாயிர. வல்லமுள்ள தேவன் என்ன வியாதியாலும் சுகமாகும், என்ன நோயாலும் சுகமாறு. அவர் வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றை உண்டாக்குனார். இந்த உங்க வியாதி ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் சுகமாக்குவார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் உருவாக்கணும் தேவன், நம்ம வியாதி சுகமாக்க முடியாது. அவரால் லேசான காரியம், அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க. அவற்ற வல்லமை இருக்கு, அந்த வல்லமை பிரசவம் பண்ணுங்க, பயப்படாம சொல்லுங்க, மதமாத்த சொல்லக்கூடாது. அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க. அவர் வானத்தை உண்டாக்கிறார், உங்க வியாதி அவர் பாட்டில் ஒண்ணுமே இல்ல, உங்க நோய் ஒண்ணுமே இல்ல, அவர் வானத்தை உண்டாக்கிறார், கட்டாயம் சுகமாக்குற. இயேசு கூப்பிடுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை தேடி பாருங்க, சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 86:13 சங்கீத புஸ்தகம் 86:13
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
1: என் ஆத்துமாவை,
0: என் ஆத்துமாவை
1: தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
0: பாத்தீங்களா, மாத்துமா எங்க பாதாள தப்பு வச்சிருக்காரு, நம்மள தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தீர். அதை நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்குள்ள வந்தாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வச்சு என் ஆத்துமா மாத்தி விட்டார், என் ஆத்த பரிசுத்தமாக்கி விட்டார், என் தேவன் பரிசுத்தம். இன்னைக்கு நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போறேன்னு இச்சை இருக்கு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போய் இச்சை இருக்கு, எனக்கு அதுதான் கர்த்தர் செய்தாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவு பாவஞ்ச, எவ்வளவு வழி தப்பி அழைஞ்ச, என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார், அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தார். சொல்லுங்க எல்லாருக்கும், கர்த்தர் பத்தி சொல்லுங்க, கர்த்தர் பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம இப்ப என்ன காலம், நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய காலம். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள காலம். மூணாவது என்ன காலம், கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காலம். அல்லேலூயா. யாரை கொண்டாவது ஆண்டவர் ரட்சித்துருவார், நம்ம கொடுத்த வாக்கியத்தை இழந்துட்டோம்னா கர்த்தர் யாரை கொண்ட மமலம் வந்தா யாரை கொண்டா ரட்சித்துருவாரு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பேஸ்டா போயிரும். அல்லேலூயா. கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும், அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தரை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் இவ்வளவுலாம் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சாரு, செஞ்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையிலும் செய்வாரு, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இதை சொல்லுங்க, வேற எதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, மதம் மாற சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4:1-2:18
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே,
1: இது கடைசி காலமாய் இருக்கிறது.
0: கடைசி காலம், இது என்ன காலம், இது கடைசி காலம். இந்த காலம் என்ன காலமா இருக்குது, கடைசி காலம். நம்ம செய்ய வேண்டியது நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சபை குடிவரத விட்டுறக்கூடாது, சபைக்கு வரணும்னா வரோம், இல்லைன்னா வராம இருக்கிறோம், அப்படி இருக்கவே கூடாது. சபை குடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுருவே கூடாது. கடைசி காலம் என்ன காலம், கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்படித்தான வாஸ்தோ 2 Timothy 3:1
1: மேலும்,
0: மேலும்
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: இந்த கடைசி நாளுக்கு என்ன காலம், இது கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. அதனால என்ன செய்யக்கூடாது, சபை கொடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு வர்றதில்லை, நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பெரிய இருக்குன்னு வர்றதில்லை. இந்த உலகத்துல என்ன பொக்கிச சேர்த்து வச்சாலும் இங்க என்ன செய்யும், துரு துரு எல்லாம் கடிச்சு போட்டுரும். நம்ம எங்க சேர்த்து வைக்கணும், பொக்கிச எங்க சேர்த்து வைக்கணும், வாசித்து பாருங்க மத்தவளின் சுவிசேஷம் 6:19 வாசித்து பாருங்க. ஜெபத்துக்கு வர்றதே கிடையாது, எல்லாமே வேலைக்கு வேலை வேலை படிப்பு படிப்பு அதைத்தான் நினைக்கிறோம். கத்து வரும்போது என்ன செய்ய முடியும், பாருங்க,
1: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
0: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
1: இங்கே பூச்சியும் துருவும்,
0: உங்க பூச்சியும் திரும்பும்,
1: அவைகளை கெடுக்கும்,
0: அவைகளை கெடுக்கும்.
1: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்,
0: திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
1: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
0: எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிசங்களை? எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில். எங்க நிறைய பேர் சபைக்கே வர்றது இல்லையே. பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைங்க.
1: அங்கே பூச்சியாவது,
0: அங்கே பூச்சியாவது,
1: துருவாவது,
0: துருவாவது,
1: கெடுக்கிறதும் இல்லை,
0: கெடுக்கிறதும் இல்லை.
1: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
0: அங்க திருடர் என்ன செய்யறதில்ல? கண்ணமிட்டு திருடுறது இல்லை. பொக்கிசத்தை அங்க சேர்த்து வைங்க. அதான் இங்க சொல்ற சபைக்கு கூடி வரத என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. எப்படி புஸ்தகம் 10:25
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை கூடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம சபை கூடி வரணும். நிறைய பேர் சபைக்கே வரமாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பங்கு சண்டா முக்கியம் போயிடுவாங்க. எங்க இன்னைக்கு கல்யாணம் இருந்துச்சா, நாங்க போயிட்டோம். எத்தனை பேர் சாக் போக சொல்றோம். அங்க இன்னைக்கு பங்கு வீடு திறந்தாங்க, வீடு போயிட்டோம். எத்தனை பேர் சாக் போக சொல்றோம். கத்து சொல்றாரு, வாசி பண்ணவருக்க.
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதலை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுவது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை போகாம இருக்காத அப்படின்னு சொல்லணும். முக்கியம் பங்கன் இல்ல, முக்கியம் நமக்கு எதுதான் முக்கியம்? கர்த்தர் தேடுறதுதான் முக்கியம்.
1: நாளானது,
0: நாளானது
1: சமீபித்து வருகிறது.
0: நாளைக்கு என்ன எப்படி வருது? சமீபித்து வருது. ஆண்டு வருகை நாளுக்கு சமீபித்து வருகிறது.
1: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
0: எவ்வளவாய் பார்க்கிற பார்க்கிறீங்க தானே. பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பசி, அது மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஒத்துக்கள், வெள்ளங்கள், தீ நெருப்புகள், நெருப்பினால பிராதம்.
1: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
0: அவ்வளவாய் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வழக்கமா வச்சிருந்தாராம் சர்ச்சைக்கு போறத. வாஸ்து பாருங்க, வழக்கமா வச்சிருந்தாராம். லூக்கான் சுவிசேஷம் 4:16
1: தாம் வளர்ந்த ஊராகிய,
0: தாம் வளர்ந்த ஊராகிய
1: நாசரேத்துக்கு அவர் வந்து,
0: நாசரேத்துக்கு அவர் வந்து
1: தம்முடைய வழக்கத்தின்படியே,
0: தம்முடைய வழக்கத்தின்படியே
1: ஓய்வு நாளில்,
0: ஓய்வு நாளில்
1: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து,
0: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து
1: வாசிக்க எழுந்து நின்றார்.
0: எழுந்து நின்றார். நிறைய பேர் வாசிக்கிற வைக்க போறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வாசிக்கிறதுக்கு எழுந்து நின்றாச்சு, வழக்கத்தின்படியே. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வரோம்? இன்னைக்கு பங்கனுக்கு அங்க போயிட்டோம். இன்னைக்கு வீடு திறந்தாங்களா, அங்க போயிட்டோம். இன்னைக்கு பங்கன் பிறந்த நாள், அங்க போயிட்டோம். கத்திரிபடி வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். இதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது தான் பங்கன், கத்திரா இயேசு கிறிஸ்துவோட தான் நித்தி நித்திய காலமா வாழ போறோம். அதுதான் அவர்தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது தான் நம்ம பங்கன் தேவை. இப்ப ரெண்டாவது தான் இன்னைக்கு ஏன் வரல? கல்யாணத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு எங்க வரல? எத்தனை பேர் அப்படி போயிடுறோம்? அருமையான சகோதரி சகோதரி, இதுவரைக்கும் போயிட்டோம். இனிமேல் கத்தர் சொன்னாரு, சபை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஏன் சபை கூட விட்டுறக்கூடாது? அபுக்கு 2:20
1: கர்த்தரோ என்றால்,
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில். உங்களை வந்து பாப்பாரு. உங்களுக்கு என்ன தேவையோட வந்திருக்கீங்க, என்ன தேவை பாப்பார். உங்க தேவை கர்த்தர் கட்டாயம் தருவாரு. வாயிலும் சொல்லி பறக்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சபை கொடுறது யாரும் என்ன செஞ்சாதீங்க, விட்டுறாதீங்க. முதல்ல இயேசுதான், ரெண்டாவதுதான் மத்த காரியம். அப்படி வச்சீங்கன்னா நம்ம என்ன செய்ய, பரலோகத்துல ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவர் இயேசுக்கு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது கைவிடப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். முதல் கர்த்தர் தேடத்தக்க காலம், ரெண்டாவது என்ன காலம், அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம், அவரை பத்தி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய காலம், நான்காவது என்ன காலம், கடைசி காலம், கொடிய காலம், சபக்குரிய என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. கத்தர் என்ன செஞ்சார? பழக்கத்தின்படி செபாலயத்துல சென்று என்ன செஞ்சாராம்? வாசித்தாராம். அப்ப நம்ம அப்பா நமக்கு மாதிரியா வச்சு போயிருக்கிறார். அவர் மின் வைத்து போன காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வரணும். கத்திர கத்திர எங்க இருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சர்ச்சி நம்ம கூடி வர யாரும் விட்டுறாதீங்க. கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை மறந்துடாதீங்க. எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கத்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: ஆம், கத்தர் சொன்னார், நாட்கள் புல்லாதவிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நாட்கள். இனி காலம் செல்லாது அப்படின்னு அர்த்தம். இனி காலம் நீளாது. நிறைய காலம் நமக்கு இல்லை. காலங்கள் நமக்கு ரொம்ப குறுகலாக இருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவர்களானதால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு பவுல் அடிகர் மூலமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நான்கு விதமான காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அவரை தேடக்கூடிய காலம், அவரை தேட தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இரவு பகலாய் நான் நம்மை தேடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இரவு பகலாய் நாம் அவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தேடக்கூடிய காலம் இது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவரை தேடுகிற தேவன் கைவிடுவதில்லை. யோசபாத் மன்னன் காலத்தில் எல்லாரும், பெரியவர் முதற்கொண்டு சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிப்பர்கள், யாவரும் சகாயம் தேடக்கூடி வந்தார்களாம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தயவுகூர்ந்து தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிற காலம். இரண்டாவது, தொழுது கொள்கிற காலம். பிதாவை எங்கும் தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு காலம். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்கிற காலம். ஸ்தோத்திர பள்ளியிட்டு உதரிலிருந்த உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதடுகளில் இருந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிற ஒரு காலம் இது. பிரைஸ் காட், அவர் தொழுது கொள்கிற காலம். மூன்றாவது, அறிவிக்கிற காலம். எதையோ போய் சொல்வதல்ல, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்தது சொல்லுவேன். தேவன் வல்லமை பற்றி சொல்லுவேன். இயேசுவின் வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லி கலகத்தை ஒன்று பண்ணிவிடக் கூடாது. தேங்க்யூ லார்ட். தேவன் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதாளத்தின் அழிவுக்கு தேவனை மீட்டெடுத்தாரே, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவது, ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன? சபை கூடி விட்டுவிடக் கூடாது. இயேசு வழக்கத்தின்படியே அவர் இருந்த நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு சென்றாராம். நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இன்று எத்தனையோ முறை நம் ஆலய சபை ஆராதனைகளை நாம் அலட்சியம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் வாரங்களிலும் நான் தவறாமல் சபைக்கு வந்து எல்லா ஜபங்களிலும் பங்கு பெற எனக்கு இரக்கம் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அப்பா, நான்கு விதமான காலங்களை குறித்து சொன்னீர். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் நல்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை தேடக்கூடிய இந்த காலத்திலே நாங்களும் தேடுவதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சையும் இரக்கத்தையும் தாரும். ஆம் ஆண்டவரே, ஏசா பிற்காலத்தில் தேட மனம் ஒத்து வந்தும் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போனது. ஆண்டவர், ஆகாதவன் தள்ளப்பட்டான். அந்த கன்னிகைகள் ஐந்து பேர் தீவிட்டு இருந்தது என்னை கொண்டு போகாமல் போனதால் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பா, எவ்விடத்தாரோ நான் தெரியே நான் அறியேன்னு சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் அப்படி தள்ளப்பட்ட லிஸ்ட்ல போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை வளர்க்கப்போ நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரத்துடனே ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க உதட்டினா நல்ல உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. உண்மை பற்றி நாங்கள் பயப்படாமல் எல்லாருக்கும் அது அன்பையும் மகத்துவத்தையும் சொல்லணும். நீர் எங்களை ஆத்மாவுக்கு இறங்கி எங்களை பாதாளத்திலும் தப்புவித்ததை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு என் இயேசு எங்களை காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இவ்விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவீராக, பொறுப்பெடுப்பீராக. அப்படி செய்வதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நம்ம அன்பு சகோதரி அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
0: யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா, அவங்க வருகைக்கு ஆயத்துப்படுத்தணுமாப்பா. நீங்க எங்க இருக்கீங்களோ நாங்க அங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, உலகத்தின் வேஷம் கடந்து போயிரு ஐயா. நாங்கள் உண்மை அண்டி கொள்ள நம்பி இருக்க உமாவை சார்ந்து போல மூடு ஒன்றரை கலக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரைய தர முடியாது செபிக்கிறோம். ஜெபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருக கிருப தர முடியாது செபிக்கிறோம். மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், உண்மை அண்டி கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போன ஆண்டவர, மந்திரம் செவ்வனைகள் பெலிசனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தை உடை தெரிகிற சுவாமி. கத்தாவே சர்ப்பங்கள் தேடும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்க ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன்னு சொன்னீர் ஆண்டவர. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கி தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே, கற்பத்தின் கனி தந்திரல முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கவலைப்படுற மக்களுடைய கவலையெல்லாம் மாறணும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் ஆண்டவர. அப்பா சபைக்கு வராத மக்கள் சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவர. வாஞ்சியை கொடுங்க, தாகத்தை கொடுங்கப்பா. வேலை வேலைன்னு போயிடுறாங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தானப்பா, நாங்க உங்க கூட தானப்பா யூக யுகமா வாழ போறோம். அதை மறந்துடுறாங்க ஆண்டவர. யுக யுகமா வாழுகிற தேவனை விட்டுறாங்க ஆண்டவர. உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் சப்பா, கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. குடியை பார்க்கும் போதே வெறுப்பை தாரு சுவாமி. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும். செபத்திலையும் துதியிலும் பெருக கிருபை தாரும். உங்க நாம் மகிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் சமான் தரணும். உள்ளத்துல சமானம் வேணும் ஐயா, உள்ளத்துல சமானம் வேணும், குடும்பத்துல சமானம் வேணும். பிரச்சனை கொண்டு வர பொல்லாதாபிய நச்சரேனாக இயேசுக்கு திரும்ப கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க ரத்தத்தை தெளிப்பீராக. எல்லா குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க. வருமானத்தை வர்த்தக பண்ணுங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. கையின் கீழே உறுதிப்படுத்துங்க. தேவனே பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்துல மிகுந்த மன தலைமையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
3: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12R80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரமா பார்த்துக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடல் வலை, ஜெப வலை, ஆராதனை வலை, தியான வலை முழுவதும் நீரே பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோமா. அப்பா உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. சபையார் குடும்பங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. முழுமையாய் பொருட்படுத்தி காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எபேசியர் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம் 27 வசனம்,
2: 5th chapter 27th verse.
1: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
3: மகிமையுள்ள சபையாக,
1: மகிமுள்ள சபையாக
3: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வது,
1: தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
3: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: பாத்தீங்களா, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? நம்ம சபையெல்லாம் கரை தர பல ஒன்றுமில்லாமல் இருப்பதுக்காக தான். நம்ம சபை எப்படி இருக்குமா? எப்படியே வேணாலும் எறவே வேணாலும் வாழ்ந்துடலாம், அப்படி இல்லை. கரை தர பல ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு தம

0: இதுல இருந்து எதுவும் நடக்க போறதில்ல. இது முழுக்க நேரத்தை வீணாக்குற மாதிரிதான்.
1: எப்போ என்ன நடக்குமோ.
0: அதனாலதான் ஷா நம்ம இங்க வச்சிருக்காரு இல்லையா?
1: சரி,
0: உள்ளே வாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் எப்படி சும்மா வேற பாக்குறீங்க? கொஞ்சம் உதவி இல்லாம.
1: நான் உதவி வாங்குறேன்.
0: ஓ, நீங்க சொல்றது மேல இருந்து உதவி மாதிரி இல்லையா? பரவாயில்ல, விடுவ. மன்னிக்கணும், நான் ஏதாவது சொன்னதுக்கு நான் ஏற்கனவே சோர்வா இருக்கேன். உங்க பிரச்சாரம் கேட்க வேண்டாம். மறுபடியும்

0: இயக்குனர் சார், மன்னிக்கவும், நான் உங்களை பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன்.
1: ஓ பரவாயில்ல டேவிட், நான் இந்த சுற்றுவட்டாரத்துல தான் இருந்தேன். தகவல் தொடர்பு துறை இதை எங்கே கொடுத்து விட்டு போக சொன்னார்கள்.
0: நன்றி.
1: சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
0: ஓ, நாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்துள்ளோம் ஐயா, இதை நீங்க பார்க்க வேண்டும் விடுமுறேன். இப்போது அது லெப்டினன்ட் வாஸ்குவஸ் எங்கள் சிறந்த வேட்பாளர். இது 30 நாட்களுக்கு முன்பு நடந்த அவரது அமர்வு. இது ஒரு நடிப்பில்.

0: அது பிரமிக்க வைக்கிறது. ஓ,
1: ஆனா இன்னும் இருக்கிறது. பாருங்க, நாங்க பல்வேறு வானொலி அலைவரிசைகளை கொண்டு ஆழ்மன தூண்டுதல்களை செலுத்தி ஆழ்நிலை தியானத்துல பரிசோதனை செய்து வரோம். என் வெற்றிக்கு அல்ல, ஆனா ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் தற்செயலாக ஒன்றை கண்டறிந்தோம். சீடு

0: இதை யார் பார்த்தது?
1: யாரும் இல்ல ஐயா, கேமராவை நானே ஈச்சின.
0: டேவிட், என் உணர்வுகள் உனக்கு தெரியாம. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தல. இதன் சக்தி சே
1: ஐயா, உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா? நாமே இதை கட்டுப்படுத்தினா நல்லது அல்லவா?
0: குளிர்போர் முடிஞ்சு விட்டது டேடர். நீங்க ரத்தம் அடிச்சாலும் அது சிவப்பு வெள்ளை நீலம் தான் என நான் நம்புகிறேன். முன்னேற தேவையான எதையும் செய்யுங்க. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நேரடியா என்னை அழையுங்க.
1: நன்றி ஐயா.

0: எங்களுடைய இந்த தகவல்களை மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.
1: நான் இன்னும் கொஞ்சம் வாங்கிக் கொண்டு வருகிறேன்.

0: ஆம், நாம் எல்லாம் எங்கும் இல்லாத இடத்துல இருக்கிறோம். எனக்கு எந்த கருத்தும் இல்ல. அவர் எனக்கு ஒன்னும் சொல்லவில்லை. ஆ சரி, அவர் இது மிக பெரியது இருக்கும் என்று எனக்கு வாக்குறுதி அடித்தார்.
1: இல்ல, கடவுள் உங்களை புகைப்பிடிக்க வைத்திருக்க விரும்பி இருந்தா அவர் புற்றுநோயை உருவாக்கி இருக்க மாட்டார் என்று தெரியுமா?
2: புகையிலை உருவாக்கி இருக்கவும் மாட்டார்.
1: கடவுளின் விருந்தினர்கள் என்ற நிகழ்ச்சியின் ரெவரன் ஜெரமியா ஃபிளெச்சர். நீங்க கேள்விப்படவில்லையா? அமெரிக்கா முழுவதும் நம்பர் ஒன் ரேட்டிங் பெற்ற ரேடியோ நிகழ்ச்சி பற்றி. கர்த்தரின் வார்த்தை என் வாயிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வாரத்துல 7 நாட்கள்.
2: வாரத்துல 7 நாட்களா? கடவுளைய கூட ஒரு நாள் ஓய்வெடுப்ப.
1: ஆனா அவரிடம் ஆடியோ டேப் இல்ல.
0: நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
1: ஆஹா, மிஸ் வோஸ், எப்போது சந்தோஷம்.
0: போதும், லெட்ஜர், என்ன நடக்கிறது?
1: நான் எமட்டின் ஆன்மீக ஆலோசகர்கா. அதை தாண்டி அவர்கள் சொல்வது போல இன்னும் பல வெளிப்படும்.
0: உங்களை பற்றி என்ன ஜிக்யோ?
2: ஜாக் ஜோன்ஸ், தலைமை தொழில்நுட்ப நிபுணர்.
0: நீ ஒரு கீக்குன்னு தெரிந்திருக்கிறாங்க.
2: வெந்தி,
1: சொல்லுங்க பையனே, உங்க வாழ்க்கையில் உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டீர்களா?
0: நான் காராவாஷ்,
2: மிகவும் அழகான பெயர். நன்றி.
0: உங்களுக்கு நன்றி.
1: நான் கேக்குற, நீ முடிவெடுக்கும் மனிதனா?
2: ஐயா, ஆம் மற்றும் இல்லை இரண்டும்.
1: நல்லா சொன்னாய் பயிர, உண்மையிலே நல்லா சொன்னாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லக்குமா? நான் சிறு வயதுல என் வாழ்க்கையில உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்ட. என் அம்மா இறந்து விட்டா, என்ன தனியா விட்டு விட்டா. அப்போது நான் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பாருங்க, நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனித திறன் வழங்கப்பட்டுள்ளது.

0: ஸ்டீஃபன், இப்போதே இதை செய்யலாமா? சரி, ஏன் ஏமிக்கல? மோனு, பிரங்க, நான் காரா வாஷ். நாங்கள் இப்போது சியரா நெவாடாஸ் பகுதியில இருக்கிறோம். உலகிலேயே சக்தி வாய்ந்த விண்வெளி நிலையமான ஷா அப்சர்வேட்டரிக்கு தங்களை அழைத்து செல்கிறோம். நம்ம இங்கு அழைத்தவர் .com பில்லியனேர் எம்எச் ஷா. கோடிக்கணக்கான டாலர்களை QE அல்லது QI எனப்படும் வெளிநாட்டு நுண்ணறிவுக்கான தேடலுக்காக வழங்கியவர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது தனிப்பட்ட கணினி ஹார்ட் டிரைவ்களுக்கு இணையம் மூலம் முக்கிய அணுகலை வழங்கியுள்ளனர். விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தரவை செயலாக்குவதற்காக இப்போ வரலாற்றுல முதன்முறையா விண்வெளி தரவு நேரடியா ஷா அப்சர்வேட்டரியிலிருந்து உங்கள் வீட்டு கணினிக்கு நேரலை அனுப்பப்படும். உங்களால அதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். அது எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்ததா? இதோ அவன் வரியா.
1: ஆமா, நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க ஒரு செய்தி வாகனம் இருக்கு. அது இங்கே என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்மித்தி, இந்த ட்ரக் இங்கே என்ன செய்கிறது? ஆமா, இங்க எதுவும் இருக்க கூடாது. செய்தி வாகனங்கள் இல்ல, வேற எதுவுமே இல்ல.

0: மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஆற்றல் நாம் செய்ய வேண்டும்.
1: நல்லது ராஸ். ஏ ஸ்மிதி, அல்லது இப்போது அது இளவரசி ஸ்மிதியா?
2: ஹாய் ஜாக், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆக நீங்க எப்ப போலவும் அழகா இருக்கிறீங்க.
2: நன்றி. நீங்களும் அப்படிதான். அது நீ போன வருஷம் போட்ட அதே செட்ட தானா?
1: ஆனா பொத்தாங்கள் புதியமை. ஓ, அப்படியானால் ஷாவிற்கு இந்த பதுங்கு குழி உணவு போதுமானதாக இல்லையா?
2: சரி, நான் உங்களை அறிமுகம் செய்து வைக்கட்டுமா?
1: ஓ, எனக்கு அவரை தெரியும். நான் அவருடைய தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்.
2: நிச்சயமா அது மிகவும் அருமையாக இருக்கிறது ஜாக்.
1: உங்களுக்கு நல்லதுதான், அவர்களுக்கு அது தெரியாதது ஆச்சரியமே. வெள்ள சாக்லேட்டு பாதிரியார?
0: இல்ல, உண்மையில உடலானது ஒரு புனிதமான கோவில்.
1: சரி, நாம் அனைவரும் நம்மை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும். நான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடக நிகழ்வின் ஒரு பகுதியா போகிறோம். மேலும் நீங்க இங்கு இருப்பது தற்செயலானது அல்லன்னு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். நாட்டிலேயே சிறந்த விசாரணை செய்தியாளராக கராவின் தகுதிகள் அவளை சிறந்த தொகுப்பாளராக மாற்றுகின்றன. இங்க ஜேக், அவர் இங்கு உள்ள முக்கிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரு. ஸ்மிதி நிச்சயமாக முழு QEA திட்டத்தையும் இயக்குகிறார். இறுதியாக என் நண்பரும் ஆன்மீக வழிகாட்டியுமான ரெவரன் ஃபிளெச்சர். நம் சக்திகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிறிய வெற்றிகரமான வானொலி நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். இப்போது எங் இணையதளங்களுடன் சேர்ந்து நாங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மேத்திரவு நான் வானியல் ஆய்வகத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றேன். அது ஒரு கோட்டோன் அழைப்பு.
2: எனக்கு தகவல் தரப்படவில்லை.
1: துணிய முடியாது, அதிகம் கிடைக்கல. அழைப்பு துண்டானது நிலையத்தை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியுற்றன. இது சாதாரணமான விஷயங்க. இந்த மலைகள்ல எப்போதும் விசித்திரமான புயல்களால் நமக்கு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. எப்படியோ ஜேக் இங்க இறங்கியதோ நம்மை சரி செய்து விடுதா? அது ஜாக். நிச்சயமா மணிக்கம் ஜாக்.
2: என்றால் என்ன?
1: அவர்கள் விண்வெளியில் இருந்து எங்கள் நம்பிக்கையின்படி ஒரு EI சிக்னலை பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நுண்ணே இல்லை. இதுல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையா? மிகவும் உறுதியா? மீண்டும் அதை நாங்கள் பெறும்போது நாங்க அதை நேரடியா QEA இணையதளத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்ப போறோம். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஒளிபரப்பா இருக்கும். இது அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க முடியுமா?
0: அதாவது கடவுளின் கையோ அல்லது அதை விட பெரிய சக்தியோ இருக்கலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமாக ரெவரன்ட். ஆனா நான் குறிப்பிடியது கொலம்பஸ், மார்க்கோ போலோ, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரை குறித்து. அவர்களை என்ன தூண்டியது? அது செல்வமா அல்லது புகழா? இல்ல, உண்மையான இலக்கு அறிவுதான். என் வாழ்க்கை முழுவதும் செய்த வேலை இப்போது பலன் கொடுக்க போகிறது. நாம் நிற்கும் வேணா ஒரு புதிய எல்லையில் நாம் உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வரப்போகிறோம். ஒரு பரிசு. நண்பர்களே, வானிலை மோசம், நாம் உடனே கிளம்ப வேணும்.
0: ஒரு நிமிஷம் திரு ஷா, உங்கள் அனுமதியுடன் இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்க உண்மை நன்றியானவளே. உமது உணர்விற்கு நம்மை அருகில் கொண்டு வரவும், பிரபஞ்சத்தின் மையமான செய்திகளுக்கும், அமைதியின் மகிழ்ச்சிக்கும், நம்முடைய சொந்த சக்திகளின் அதிசயத்துக்கும் நம்மை இணைக்கவும். ஆமென்.
1: ஆமென். தெரியும்.
0: எனது அன்பிற்குரியவரே, நீங்கள்

0: ஆளை வணக்கம். எனக்கு ஒரு வானிலை புதுப்பிப்பு கிடைக்குங்க, நான் ஏற்கனவே அமைத்தேன். கவனத்திலே எடுத்துக் கொள்கிறேன். வானிலை மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது. புயல் முனை நெருங்கி வருகிறது. இடதுபுறம் ஒரு பங்கர் இருக்குது. நான் இங்கே இறக்க முடியாது. இது மிகவும் பாறை மற்றும் சமம் அல்ல. நான் கிழக்கே சில மைல்கள் தள்ளி இறக்க வேண்டியிருக்கும். அவர்கள் உங்களை அங்கிருந்து அழைத்து செல்வார்கள்.
1: அந்த பணியாளர்களுக்கு என்ன ஆனது என்று ஆச்சரியமா இருக்குது.
0: அவர்கள் கேட்டிருப்பார்கள், அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல கீழே வந்து விடுவார்கள். பாருங்க, நான் இங்கே இருக்கலாம், ஆனா புயல் அடிக்கும் முன் வெளியேற வேண்டி இருக்கு.
2: அவர்கள் இப்போது வந்திருக்க வேண்டும்.
0: அவர்கள் இன்னும் பங்கரில் தான் இருக்கிற, அங்க இருந்து எதுவும் கேட்க முடியாது.
3: நான் நடக்க போவதில்லை.
4: சரி, உங்க விருப்பப்படி பாருங்க ரெவரண்ட். சம்மதம் என்றால் நான் கிளம்புறேன். எனக்கு கரடிகள்லாம் பயம்.
3: அவ நிஜமாவே வேணுமான்னு நிச்சயமா?
4: ஆமா, கண்டிப்பா. அவன் தான் நம்மோட தொழில்நுட்ப நிபுணர். வெப் கேஸ் ரிலே வேலை செய்யணும்னு உறுதி செய்ய அவன் தான் இங்க இருக்கான்.

0: முடி? இதுதான் இடம். உங்க ரிசீவர் டிஷ் எங்க?
1: அது மலை மேல இருக்கு. இதுதான் முக்கிய கட்டிடம். கட்டுப்பாட்டு வசிப்பிடம் எல்லாமே பூமிக்கடியில இருக்கு.
2: ஏதோ விசித்திரமா இருக்கு.
0: வாடா கீக் பையா, நீ அதிகமா கவலைப்படுற, போலாம்.
2: ஸ்மிட்டி, நீ பின்புறம் போய் பாரு, நான் இங்க இருந்து உள்ளே செஞ்சு பாக்குறேன்.
1: சரி ரெவரண்ட், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறீங்களா?

0: உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க இருட்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. ஒரு நிமிஷம், இது என் நிகழ்ச்சியை கெடுக்க போறதுலன்னு சொல்ல.
2: நீ இதை சரி செய்ய முடியுனா நான் இல்ல.
3: புரியுத?
2: அது ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா?
1: இது ஒரு பெரிய குழம்புதான்.
4: நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை நான் 60 மில்லியன் கேக்கும் மக்களுக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்?
1: நான் தண்ணீர்ல நடக்கணும். அடடா சாத்தா,
0: இங்க எங்காவது வேலை செய்ய ஒரு போன் இருக்கணும்.
2: அது வேலை செய்யாது ஸ்மிருதி.
5: ஒரு ஹாம் ரேடியோ இருக்கு, ஆனா அது அவசரத்துக்கு மட்டும்தான்.
0: நாமே இது அவசர நிலையின் நடிக்கலாமே இதையா?

0: எந்த ஐடியா இருக்கா?
1: பழைய மீட்டோ பார், இப்படி யாராவது செய்யுமா?
0: போச்சு போல.
2: இங்க என்ன நடக்குது?
3: நம்ம இந்த நிலைக்கு நீயே கொண்டு வந்துட்ட.
2: மன்னிக்கமோ?
1: சரிதான் மகளே, இது உன்னோட வேலைதான்.
2: எனக்கு பொறுப்புகள் இருக்கு, எனக்கு பின்தொடர்பவர்கள் இருக்கு, நான் எப்படி நிகழ்ச்சி நடத்தப்பா?
1: ஏன் இதோ
2: என்னங்க,
1: நீ எப்போது நடக்கவே முடியும்? அடுத்த ஊர் வெறும் 80 மைல் காண.
2: சரி, நான் நடக்கலாம் போல இருக்கு.
1: ஆமா, அந்த வேலைக்கு நீங்க போதுமான உடற்பயிற்சி உடையவராகவே தெரிகிறீங்க. மறுமரத்தையும் மறக்காதீங்க.

0: டாண்ட்ரனா யார்?
1: அவரை பத்தி நான் ஒரு போதும் கேள்விப்படல.
2: கவலைப்படாத எமெட், அவ ஒரு நிபுணர்.
3: ஏ ரவ், உங்ககிட்ட ஒரு அதிசயம் இருந்தா எப்போதும் எனக்கு கொடுக்கலாம்.
4: சரி, நான் ஒரு ஹாம்ஸ்டரை கண்டுபிடிச்சேன், ஆனா திம்ரோடி இருவரும் இல்ல.
3: சரி, இத தொடர்ந்து பாருங்க. கரா, நீ என்னுடன் வா, வெளியில சுற்றி பார்க்கலாம்.

0: சரி, இங்க எனக்கு செய்ய எதுவும் இல்ல, நான் ஓய்வெடுத்து ஜபம் தியானம் செய்ய போறேன்.
1: அப்படின்னா நான் எப்படி உதவலை?

0: என்னப்பா சௌக்கியமா? நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த அந்த மிக பெரிய அளவற்ற செல்வத்தை ஒரு வழியாக இப்போது சம்பாதித்து முடித்து விட்டாயா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல. அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்மையோடு மோதி வந்த நான் இன்னும் ஒரு டெக்கியா போராடி கொண்டிருக்கிறேன்.
2: முதன்மை டெக்கி?
1: முதன்மை டெக்கி சாபத்தவர உன் வாழ்க்கையில வேற ஆண்கள் இருக்கிறாங்களா?
2: அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அவர் உன்னை ஹவாயில் உள்ள தன் கடற்கரை வீட்டுக்கு அழைத்தாரா? ஆஸ்திரியாவில ஒரு ஸ்கீ லாட்ஜுடன்
2: நீங்கள் எனக்கு யாரையாவது சந்திக்கிறேனான்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் நேராக கேட்கலாமே.
1: நான் ஏன் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்?
2: இது வெறுமனே முட்டாய்த்தனம்.
1: இல்ல இது ஏன் தவறு? மன்னிக்கோ, தயவு செய்து திரும்ப வா. ரம்ரி, நீ யாரையாவது சந்திக்கிறாயா?
2: இல்ல, அந்த நாள் முதல் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
1: பதவி உயர்வுல காரணம்
2: உன்னை இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன்ற உனக்கு தெரியும். நீயே என் மீது நம்பிக்கை வைத்த ஒரே நபர். என்னை இதற்காக முயற்சி செய்ய தூண்டினாய்.
1: அப்படி என்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிறாயா?
2: வேணா சரி,
1: நான் கராவோட ஒரு விஷயத்துல இருக்கிறேன். ஒன்னும் இல்ல, என் கனவுகளின் பெண்ணை எப்படி மாற்ற முடியும்? எப்படியாவது நான் இவ்வளவு நாட்களாக இந்த தொழில்நுட்ப அதிசயங்களை உருவாக்குவதில் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
2: சரிங்க, அப்படியே செய்யலாம்.
1: இது நம்பிக்கையுடன் இருக்கிறது போல இருக்கிறது.
2: அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: வெப்காஸ்ட் இயக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
3: முக்கிய டிஷ்ஷுக்கு இணைப்பு மீண்டும் நிறுவப்பட்டுவது. சிக்னல் திரும்ப வந்துவிட்டால் நாம் அதை அங்கே கொண்டு சேர்க்கலாம். நீ ஹெட்செட்ல கேட்கலாம். இவை எல்லாம் என்ன பழைய
4: அங்கே இருக்கிறது ஸ்ட்ரிப் சாட் ரெக்கார்டர். இது ஒரு சைஸ்மோகிராஃப் மாதிரி. இதனால நீ சிக்னலை பார்க்க முடியும். ஜாக் அவர்கள் டிஸ்கை எதற்காக எரித்தார்கள்
1: எனக்கு தெரியவில்லை. ஆனா கம்ப்யூட்டர்கள் வெறுமையாக இருக்கின்றன. அவர்கள் சிக்னலின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிச்சு விட்டார்கள்.
4: யாராவது ஏன் அப்படி செய்வார்கள்?
3: அவர்கள் திருட மாட்டார்கள், அவர்களே அறிவிப்பார்கள். இந்த கண்டுபிடிப்பு விலைமதிப்பற்றது.
1: அப்படி நினைக்கவில்லை. இங்கே வேறொரு விஷயம் நடக்கணுது.
5: நீங்கள் முற்றிலும் சரியில்லை. நான் தியானத்துல என் சக்திய சுத்திகரிச்ச போது எல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. இது மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. அவர்கள் வெறுமனே அதில் மூழ்கி விட்டார்கள். ஆம், படைப்போலி அவர்களால் தொடப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இரு இளைஞர்கள் எங்கும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது வெளிப்புற உயிர் சக்தி கடவுளின் கை கீழே வந்து அவர்களை தொடுகிறது. அவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது. அவர்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது.
2: பாதிரியாரே விடுங்கள், இந்த இடம் அழிக்கப்பட்டு விட்டன.
4: இப்போது நீங்க இதை பற்றி இவ்வளவு தெரிந்தா அப்ப அந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் எங்க?
5: பூமியில நடக்க சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு மகா பணியை நிறைவேற்ற சென்று விட்டார்கள். மக்களிடையே வார்த்தையை பரப்ப ஒருவர் ஒருவர் ஆன்மா ஆன்மாவாக.
2: அது முட்டாள்தனமா இருக்குதே. உங்களுடைய அந்த பெரிதாக்கப்பட்ட வேத கருத்து
5: சாவம்பா. நான் இப்போது உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க தொடங்குறேன்.

0: கொண்டிருக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கிறதா?
1: உண்மையிலேயே அது மிகவும் மோசமானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது.
0: கோத்திரம் உண்டாகட்டும்.
2: ஜாக், இந்த அச்சு பிரதியை பார்.
3: நான் கேட்டுட்டுமா? பண்ணிட்டோ, நிஜமாகவே இது எனக்காகத்தானா? உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன்.
2: இந்த யாரு பொறுப்பு? ஏய், எல்லாம் ஓகேவா?
4: இந்த மலைகள்ல பெரிய புயல் வரப்போகிறது. நாம் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டாட்சி பகுதி.
1: இது எங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது என் வானியல் ஆய்வகம், நீங்க சொல்ல முடியாது.
4: இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்.
1: நீங்க தனியார் சொத்துல இருக்கீங்க சிப்பாய். நான் ஒரு பொதுமகன், சரியா? நான் உத்தரவுகளை ஏற்க மாட்டேன்.
4: நான் இப்ப பொறுப்பேற்கிறேன். என் மேலதிகாரியிடமும் நேராடி உத்தரவு கிடைக்குது.
1: இல்ல, நீங்க பாருங்க கர்னல், கடைசி தேர்தலுக்கு பிறகு நீங்களும் உங்க ஆட்களும் உங்க கமாண்டரும் எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நீங்க அவங்க முக்கியமான நன்கொடையாளர, அவர் தனிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு திட்டத்திலிருந்து தள்ளி வைக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன்.
5: ஐயா, நாங்கள் வெளியே உள்ள கட்டிடங்களை தெரியும். டெக்னீஷியன்கள் எங்கும் காணவில்லை. ரேடியோ செல்போன்களை சிதையினோம், எதுவும் வேலை செய்யவில்லை. ஹெட்செட்டுகள் மட்டுமே வேலை செய்கின்றன, அதுவும் உள்ளூர் மட்டும்.
6: முன்வாயில பாதுகாப்பாக வையும். அந்த இரு ஆட்களை தொடர்ந்து தேடல ஓமே.
4: இங்க வேலை செய்த அந்த ரெண்டு டெக்னீஷியன்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
1: தெரியல.
4: இந்த கேள்விய சாவிடம் கேக்குறான்.
1: எங்களுக்கு தெரியவில்லை. நாங்க இங்க வந்த போது அவர்கள் ஏற்கனவே போயிருந்தார்கள்.
4: சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. நான் பொறுப்பேற்கிறேன். இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. பாருங்க, அந்த அறைகளை சோதனை இடுவோம். லெப்டினன்ட் சிப்பாய் சர்வா.

0: இது அப்பத்தமானுங்க.
1: நாங்கள் இங்கே ஜிஐயால சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளோம்.
2: ஜோ
1: ஓ மற்றும் ஜிஐ
0: ஜேம்
3: அபத்தமானது இல்ல ஒரு குழந்தை இல்ல சாதகமான பக்கத்தை பாருங்க. நாம் என்ன கண்டுபிடித்திருக்கிறோம் என்று பாருங்க. உயர்நிலை உணர்வு நிலைக்கு செல்லும் கதவை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
4: யாராவது அந்த வெள்ளேலிய பாப்பீங்க? என்னல
2: அந்த வெள்ளனி? அது ஒரு சிறிய முடி நிறைந்த எலி மாதிரி இருக்கும்.
1: நான் அதிகமா கவலைப்படவில்லாமா? நான் அதை உங்களுக்காக பிடித்து தருகிறேன். நன்றி.
4: வெக்க நன்றி.

0: வரவே இருக்கிறேன்
1: ஐயா.
2: டியூஷ்னோ, அது சுவாரஸ்யமா இருக்கிறது. இந்த மருந்து இன்னும் ஒரு மாதம் போதுமானதாக இருக்க வேண்டும்.
3: எல்லா மதங்களும் நம்முடைய உண்மையான சக்தியை அடக்கவும் தனிப்படுத்தவும் முயற்சி செய்துள்ளன. ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய சக்தி இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அந்த சிக்னலை கேருங்க. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நாம் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் கதவை கண்டுபிடித்துள்ளோம் என்று. பீதி நகலுக்கு
4: நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? இந்த விண்வெளியிலிருந்து வரும் சிக்னல் நம்மை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த மக்களுக்கு எப்படி சொல்வது? பைபிள்ல எங்க இது சொல்லப்பட்டிருக்கிறது?
0: ஸ்மிட்டி, இது சரியான நேரம் அல்லவோன்னு நினைக்கிறேன். இல்ல
4: ஜாக், எனக்கு உண்மையில தெரிந்து கொள்ள வேண்டும்.
3: ஓ, இப்போது பாரு, பைபிள்ல உலகில் உள்ள அனைத்து அறிவும் இருக்கிறது. நீங்க சொல்ல வரலையே
4: பிரபு. நான் உலக அறிவை பற்றி பேசவில்லை, நான் பைபிளை பத்தி தான் பேசுறேன்.
5: ஒரு நிமிடம் போறோம். நீங்களும் அந்த மதவெறியர்களில் ஒருவரா? இல்ல, ஆனா நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்தை நம்புறீங்க.
4: இல்ல, அதுதான் என் கருத்து. இது ஒரே மாதிரி கிடையாது, இதற்கு அருகிலும் இல்ல. ஒரே ஒரு உண்மைதான் இருக்குது, அது இது கிடையாது. அவர் ஒரு சிக்னல் நம்மை கடவுள்களாக மாற்றும் என்று பேசுகிறார். அது நடக்க வாய்ப்பே இல்ல.
3: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க. அந்த நிறுவனத்தின் ஒரே நோக்கம் வெளிகிரக வாழ்வை கண்டுபிடிப்பது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இவ்வளவு மதபிரமையோடு நடிக்கிறீங்க? அது கொஞ்சம் பாசாங்க மாதிரி இல்லையா?
0: ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
3: இங்க யாராவது கணினி நிபுணரா இருக்கீங்கன்னா? ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? நாம் வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தும்.
0: ஜாக் ஜோன்ஸ் நிபுணர் முதல் வகுப்பு, பொருளாதார நிலை கடைசி வகுப்பு, உங்களுக்கு சேவை செய்ய தயாரையா?
3: சரி, உங்களை பத்தி என்ன? நீங்க ஒரு நிபுணர் இருக்காமே.
6: நான் ஒரு வியாபாரி, கம்ப்யூட்டர் பைத்தியம் இல்ல.
7: தற்போது நான் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன்.
3: சரி, நீங்க தான் நம்ம ஆளு போல ரெட்டு வாங்க. அதை தொடாதீங்க ரெவரண்ட்.

வணக்கம், உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் இப்போது உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எனது எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவே இருக்கும். நான் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் மிகவும் தெளிவானது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன்.

0: எப்படி இருக்கு?
1: நீங்க ரீடர்ஸ் டைஜஸ்ட் சுருக்கப்பட்ட பதிப்பு வேண்டுமா?
0: அப்படின்னா மெதுவா? பரவாயில்ல, ஒரு படி ஒரு படியா. மதிப்புள்ள ஒன்றை உருவாக்க நேரம் ஆகும். நீங்க எவ்வளவு காலமா டெக்னாலஜியில இருக்கீங்க?
2: சுமார் 12 வருஷம்.
0: நிச்சயமா நல்லா இருப்பீங்க.
2: சில சமயங்கள்ல நான் பிரகாசமான திறமைய காட்டுவேன்.
0: பாடி,
3: நன்றி கர்னல். நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த ஆளோட ஆமையில தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப பெருமை. நான் பிரபஞ்சத்திலேயே பெரிய அமைதி பாதுகாப்பு படையை பிரதிநிதித்துவப்படுத்துறவன். உலகம் நம்ம அழைக்கும் போது நம்மாலதான் எல்லாம் சரியாகும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா நாம ஏன் இப்படி இருக்கோம் ஜாக்? நாம என்ன செய்யறோம்னு இல்ல, நாம என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். அதுக்குத்தான் தடுப்புன்னு சொல்லுவாங்க சாத். உலக அமைதிக்காக நாம நியூட்ரான் குண்டை வீச வேண்டிய அவசியம் இல்ல. நாம விரும்பினா செய்ய முடியும் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதும். அதுக்குத்தான் இந்த சின்ன அர்த்தம். உலகத்துல யாரும் அதை எதிர்க்க தைரியம் செய்ய மாட்டாங்க. அதுதான் உலக அமைதிக்கான முக்கிய விசை. இப்ப பாருங்க, நீங்க ஷாவுக்காக வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னும் நிறைய இருக்கு. நான் கேக்குறது பெரிய பார்வையில பாத்துக்கோங்கன்னுதான். சரிதானா? சரி, அந்த கோழி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க.

0: ஷாவுக்கு எப்படி எல்லா அழகான பெண்களும் கிடைக்குது?
1: அதுவும் எனக்கு தெரியல. லிமோஸ் நல்ல வைன, ஒரே ஒரு தனி வானியல் ஆய்வகம் கூட இருக்கலாம். நிச்சயமா பொருந்த உடை எப்போதும் நல்லா அரங்க. ஆனா உங்க மேல பார்த்தா, உங்க மேல
0: ஓ லெப்டினன்ட், நான் ஜாக். ஆனா என் நண்பர்கள் என்ன ஜாக் ஏன்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு? அவங்க தன்னோட வேலைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க.

0: ஏய், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்களே.
1: ஜே கர்னல் சாதனங்களை சரி செய்ய முடியுமா?
0: பாரு கர்னல் பத்தம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது ஊக்கம் அளிக்கும் பேச்சு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். பாரு ஜாக்,
1: ஜாக் தான் ஜாக், அதாவது ஜாக் பி நிம்பிள், ஜாக் பி குவிக் மானே.
0: ஜாக்,
1: ஆமா
0: சரி புரிஞ்சுறேன். ஜாக், அவருக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், சிக்னலை கட்டுப்படுத்துமா. அது எனக்கு புரியுது, நாம் எல்லாம் அமெரிக்கர்கள் தானே இல்லையா? ஆனா ஜாக், இதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். நானும் என் நாட்டுக்காக மற்றவர்களை போலவே உதவ தயாரா இருக்கேன். ஆனா மனசை திறந்துகிட்டு இருக்கலாம்.
1: நான் கேக்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீ எதுவும் செய்யாம ரிலே ரெடி ஆகிற நேரம் வந்துடும் போது முதல்ல எனக்கு சொல்லு.
0: நீ அப்படி பண்ணினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் இருக்கு, பெருசா ஒரு ஃபெராரி அளவுக்கு வாழ்க்கையே மாறும் மாதிரி போனஸ்.
1: சரி, பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு சிக்னல் இல்ல. அதாவது சிக்னல் இருக்கு, ஆனா அது ரேம்ல தான் இருக்கு. எதுக்கோ அது ஹார்ட் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ண முடியல.
0: சரி, நம்ம ரேம்ல இருந்து நேரடியா ரிலே பண்ண முடியாதா?
1: அப்படிதான் நினைக்கலாம், ஆனா அது எதுவும் செய்ய மாட்டேங்குது. நாம் அதை கேட்டு முடியும், குறைஞ்சபட்சம் நீயாவது கேட்க முடியும். என் ஹியரிங் எய்ட அதை பிடிக்க முடியல. உயர்ந்த அதிர்வெண்கள் தான் காரணம் இருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா அதை நகல் எடுக்க முடியல, சேவ் பண்ண முடியல. நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை டிலீட் கூட செய்ய முடியாது.
0: முயற்சி
1: தொடலு.

0: இது கடினமா இருக்கு இல்லையா? இப்படி இங்க புகை பிடிக்க முடியாது.
1: இங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியாதுக்காக நான் கட்டுப்பாடுகளுக்கு பழகிய பெண் கிடையாது.
2: சரி,
0: சில கட்டுப்பாடுகள் இல்லாம சுதந்திரம் கிடையாது.
1: நீங்க தெரிஞ்சுக்கணும்,
2: எனக்கு எப்போதும் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஆண்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு.
0: அப்படியா? யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்கும்போது என்ன?
2: சென்வரி,
1: சொல்ல வேண்டாம் கர்னல், நீங்க கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு.
0: இந்த புத்தகத்துக்கு நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. நான் வேற ஆண்கள்ல இருந்து வேறுபாடுத
1: இல்ல, நீங்க வேற மாதிரிதான். நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, நீங்க சக்தி வந்தவரா இருக்கீங்க. உங்க அடுத்த கட்டளைக்காக ஆயிரக்கணக்கான ஆண்கள் காத்திருக்காங்க. நான் நிச்சயமா நினைக்கிறேன். நீங்க விரும்பினா சில நிமிடங்கள்ல ஹெலிகாப்டரை இங்க கொண்டு வர முடியும். உண்மையிலேயே நீங்க விரும்பினா.
0: நான் அப்படி செய்ய மிஸ் வான்ஸ்
2: கண்ணா.

0: வெரி நாம் எல்லா வாய்ப்புகளையும் கவனிக்கிறோம் போல இருக்கு.
1: அதனாலதான் எனக்கு அதிக சம்பளம் தராங்க.
0: நான் ஒரு வரைபடத்தை எடுத்தேன். இந்த இடத்தை கட்டும் போது தண்ணீர் ஓட்டம் போக ஒரு சுரந்து கட்டணும் ஆனது. அது இந்த மலைக்கீழே சுமார் 300 யார்ட்ஸ் போகும். அது நம்மை காவலாளிகளை தாண்டி கொண்டு போறோம்.
1: அதுக்கப்புறம் என்ன?
0: அப்புறம் நாம தான் நம்ம நாமே பாத்துக்கணும். பயணம் நீளமா இருக்கும், ஆனா முடியாதது கிடையாது. நான் ஒரு சாலையை அடைஞ்சிட்டு ஒரு போனை கண்டுபிடிச்சா சில தொடர்புகளை பயன்படுத்த முடியும். மிகவும் மோசமான நிலை வந்தாலும் நான் பதிவு செய்த சிக்னலை என் வலைத்தளத்தில் மீண்டும் ஒழிக்க வைக்கலாம்.
1: அத நீங்க எப்படி செய்ய போறீங்க? சரியா,
0: உங்க கையில இருக்கிற டிஸ்கட்டோடா
1: என்ன
0: முயற்சி கூட செய்யாதுமே.
1: இந்த செய்தியை வெளியிடுற உரிமை எனக்குதான்.
0: நாம இங்க யூட்டிலிட்டி ரூம்ல இருக்கிற சுத்தமான ஹேட்ச் வழியா வெளிய போக முடியும்.
1: அப்ப நாம இன்னும் எதுக்காக காத்துக்கிறோம்? நான் அந்த டிஸ்க பாதுகாப்பாக உழைச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா சரி.

0: நீங்க சந்தோஷப்படணும் போல.
1: நீங்க அந்த சிக்னலை கேட்க முடியலங்க.
2: அது எனக்கு சந்தோஷம் தரணும்னு ஏன்? அதத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு அருமையா உணர வைக்குது, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உணர்வோட இருக்குன்னு.
3: ஜாக்கு, இங்க ரொம்ப விசித்திரமான விஷயம் நடக்குது, இத பாரு.
0: நம்மோட சகோதரி நிலையத்தில இருந்து வந்த ரிப்போர்ட் நான் பார்த்தேன். ஒரு சிக்னல் வந்தா அதன் கோஆர்டினேட்ஸ் தானாகவே மூலத்தை உறுதி செய்ய அனுப்பப்படும்.
2: அந்த சிஸ்டத்தை நான் தான் வடிவம் வச்சேன்.
4: நேத்து இரவு 9 மணிக்கு ஒரு சிக்னல் வந்தது.
0: தற்போது வரை எந்த விதமான கோஆர்டினேட்ஸும் அனுப்பி வைக்கப்படவில்லை.
5: அது முடியாத விஷயம்.
6: நிச்சயமா நீங்க சொல்வது முற்றிலும் சரிதான்.
5: யாரோ கோஆர்டினேட்ஸ் தடுக்கவோ மாற்றவோ செய்திருக்கணும்.
6: நீங்கோ நானோ நல்லா தெரியும், இது எல்லாமே தானாக நடக்கிறது. இல்ல, கோஆர்டினேட்ஸ் ஒரு விஷயத்தையும் மட்டும் அர்த்தம், அதாவது இந்த சிக்னல் வெறி விண்வெளியில இருந்து வரல.
0: சூப்பர்.

0: ஜாக்கு, இதெல்லாமே நிரலாக்கப்பட்ட அறிவியல் தரவு. இது பொய் சொல்லாத பாரு. நான் அதை கேட்டு பார்த்தேன், அது நீ ஏதோ சரியில்லை. தெரியல, இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் மாறினதை கவனிச்சியா? எல்லாரும் ரொம்ப சத்தமா முரட்டுத்தனமா ஆயிட்டாங்க. அந்த கர்னல் முகத்தை பாத்தியா? அவன் உனக்கு அதே அழ தெரியுதா?
1: இவங்க எல்லாரும் பெரிய அதிகாரம் கொண்டவங்க, நிறைய அழுத்தத்துல இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் பந்தயத்துல இருக்கு.
0: இல்ல ஜாக், அதை விட அதிகம் இருக்கு.

0: ஜாக், இது தெளிவாக இருக்கிறது. நீயா புரிந்து கொள்ள முயற்சிக்க மாட்டேங்கிற?
1: நான் உன்னை விட கொஞ்சம் கூடுதல் ஆதாரம் தேவைப்படுகிற போல இருக்குது.
0: இன்னும் என்ன வேணும் உனக்கு?
1: நம்பிக்கைக்கான ஆதாரம் வேணும். பைபிளின் பின்பக்கம் இருந்து வந்த பைத்தியகரமான கற்பனை அல்ல.
0: உனக்கு என்ன இவற்றுக்கு?
1: எல்லாமே. அல்லது நீ உன் பட்டியலை இனிமேல் வைத்துக் கொள்வதில்லையா? புகைப்பிடிப்பது, மதுபானம், தவளே, சிட்ஸ், மிகவும் மிகவும் தலு, உன் புத்தகத்துல எல்லாமே தவறுதா?
0: பார் நா. சரி, நீ என்ன தெரியுமா? மன்னிக்கறோம். சரி, இதை விட்டு விட. மன்னிக்கோ.
1: சரி, ஆமா, நாம் இதை விட்டு விடலாம். வார செய்ய வேண்டாம். நாம் எல்லோரும் நல்ல சிறிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். உனக்கு தெரியுமா, நீயும் பிளச்சருக்கு போலவே இருக்கிற.
0: என்ன பிளச்சருடன் ஒப்பினாத?
1: வேறுபாடு இந்த.
0: ஏன்னா நான் கடவுளை நம்புகிறேன் ஜாக். கடவுளாக மாறுவதே அல்ல. பார், இது ஏதோ உலகளாவிய உயர் சக்தியை தியானிப்பது அல்லது உயர்ந்த நிலை உணர்வை அடைவது பற்றியதல்ல. மேலும் இது வெளி விண்வெளியிலிருந்து வரும் ஏதோ ஒரு சிக்னலை பெறுவது பற்றியதும் அல்ல.
1: நீ என்ன சொல்ற? அந்த சிக்னல் நரகத்திலிருந்து வரலாம்னு சொல்றயா? இசாசா, சாட்டாமா, உனக்கு தெரியுமா?
0: அதுதான் நீ வாழ்க்கையை நடத்துறது இல்லையா ஜாக்? நகைச்சுவை மற்றும் பாதி முயற்சிகள் நான் உன கவனிச்சிருக்கேன் ஜாக். பெரும்பாலும் நீ எல்லாரையும் விட மைல்கள் முன்னாடி இருக்கிற. அப்புறம் நீயே திடீர்னு சும்மா நிக்க ஆரம்பிக்கிறாய். க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி எழுத முடிச்சேன்.
1: அதுல என்ன பவர் இருக்கு?
0: சக்கு, நீ எல்லாரிடமும் இருக்கிறத விரும்புற. ஆனா உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் இருக்கு. ஆனா நீ அதை வீணாக்குற. நம்ம மாதிரி
1: அப்படி இல்ல ஸ்மிட்டு. நான் உன்ன ரொம்ப பிடிச்சிடல. ஆனா
0: என்ன, இது ஒரு ஜெட் விமானமா?
1: கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னால சமாளிக்க முடியல. நான் ஒரு முக்கோண காதல்ல சிக்கி இருப்பதாகவும் அதில் நான் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் உணர்ந்தேன்.
0: ஒருவேளை என் வாழ்வில் உனக்கும் கடவுளுக்கும் போதுமான இடம் இருக்கிறதுன்னு உனக்கு எப்பவாவது தோன்றியதுண்டா?

0: என்ன நடக்கிறது? நான்
1: இப்ப ஏதோ பார்த்தேன். தர்மல் உலேசன்கா?
0: இவர்கள் பல ஆண்டுகளா ஒன்றா பணியாறி இருக்க வேணும். என்ன நடந்திருக்குமோன்னு என்ன தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை ஐயா. இவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்விங்கர் இவங்களை இங்கே இழுத்து வந்திருக்க வேண்டும். உங்க கை கொடுந்தேங்க.
2: அதை நன்றாக மூடி வைங்க.
3: சரி ஐயா.
2: நீங்க அங்கே என்ன செய்ய நினைத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
4: காரை அங்க என்ன செய்யுங்க?
2: வாய மூடு மிஸ்டர். அவளை சோதிங்க.

0: இது நான் நினைப்பதுதான். நான் கேட்டேன், இது நான் நினைப்பதுதாமா?
1: கர்னல், இன்ன கொஞ்சம் தளர்ந்து பாருங்க, இங்க வாருங்க.
0: அனைவரும் இங்கே வாருங்க, கவனமாக இதை கேளுங்க. இதோ அது வந்து விட்டது. தயவு செய்து நான் சொல்ல போகும் இந்த முக்கியமான விஷயங்களை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செஞ்சு கேளுங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: மின்சாரம் என்ன ஏத்துற?
3: இங்க சிக்னல் எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சிக்னல் இருக்கும் இடத்தை என்னிடம் சொல்ல முடியுமா?
0: என்ன செய்ய?
3: இது தவறு. என்ன கேளுன, அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா அது வெளி விண்வெளியில இருந்து வரவில்லை. நம்மோட சகோதரி நிலையங்களை நான் பார்த்தேன், எந்த உறுதிப்படுத்தும் அறிக்கைகளும் இல்ல.
0: இது ஒரு வானியல் ஆயுளதம். இதன் முக்கிய பணி வெளி விண்வெளியிலிருந்து விஷயங்களை பரிசோதிப்பதுதான். அது வெளி விண்வெளியிலிருந்து வந்தது.
3: மன்னிக்கவும் கர்னல், நீங்க தவறா இருக்கிறீர்கள்.
1: சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க.
3: நான் சிக்னலின் கால அளவ பார்த்தேன்.
1: ஸ்மித்தி, வேண்டாம்.
3: அது 6.66 வினாடிகள்.
1: என்ன, அதத்தான் நீ கவலைப்படுறிய? நீ பைத்தியமா? நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? நீ என்ன

0: சிஸ்டம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ அது முக்கியம் இல்ல இல்லையா? நீ வேலை விட்டு விட்டாய்.
0: நன்றி ஆண்டோவே, நம்பி. என்ன நடக்கிறது? மிகவும் தாமதமாகிவிட்டன. கம்ப்யூட்டர் இயக்கப்படவில்லை. சிக்னல் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது நம்மிடம் நெருங்கி வருகிறதா? ஹவாய்

0: அதை நிறுத்தமா ஐயா.
1: அங்கு என்ன நடந்தது?
0: அது ஹெட்செட்ல வந்தது ஐயா.
1: என்ன, நீ என்ன பேசுற? மற்றவர்கள் எங்க?
0: அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள்.
1: எந்த
0: அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டு பிசாசு பிடித்த மாதிரி நடந்தார்கள். அதை வெளியே விட கூடாது.
1: லெப்டினன்ட் இப்ப பாரு சிப்பாய்.
0: பின்னால் இல்லையா?
1: என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை.
0: பின்னால்
1: இது இப்படிதான் நடக்க போறது.
0: நீங்க என்ன சொல்றேன் கேக்கலங்க ஐயா.
1: சொன்னத கேக்கல. இப்போ இது எப்படி நடக்கும் சொல்றேன். நீங்க அந்த துப்பாக்கிய ஹோல்ஸ்டர்ல வைக்கிறோம். நான் சொல்றேன், அந்த ஆயுதத்தை பாதுகாப்பாக வைங்க. ஓய்
2: வெயிட்.

ஐயோ சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு லெப்டினன்ட் அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? லெப்டினன்ட் அவர்களே,

0: அது எப்படி சாத்தியம்?
1: அது ஒரு சிக்னல்.
0: நீங்க அதை விடுறீங்களா?
1: நீங்க அந்த சிப்பாய கேட்டீங்க, அது ஹெட்செட்ல அன்புக. அவருக்கு சொல்லுங்க லெப்டினன்ட், நீங்க கேட்டீங்க கர்னல், நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒன்று திறந்துட்டீங்க, அதை செய்து நம்ம எல்லாரையும் ஆபத்துல வச்சுட்டீங்க.
0: கர்னல், நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஓ ஐயா, இப்பதான் ஆரம்பம். நாம ரொம்பவே அதிகம் பார்த்துப்பார். நீங்க எங்களை நம்பணும், இல்லை என்றா எங்களை கொல்லணும், சரியா? இரண்டையும் செய்ய முடியாதுன்னு யார் சொல்றாங்க? நான் சொல்ல போகும் விஷயம், இந்த அறையிலிருந்து வெளியே போகும் முன் அதை மனதுல வைங்க. இந்த திட்டம் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள், பல்வேறு விருப்பங்களை ஆராய்தல், பாராநார்மல் முதல் வெளிவெண்ணில் இருந்து வரும் சிக்னல்கள் கர, ஆனா வெற்றி இல்ல. இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி அர்ஜென்டினா வானியல் ஆய்வகம் ஒரு சிறிய சிக்னல் துண்டை எங்களுக்கு அனுப்புனாங்க. நாம அவர்களுக்கு பதில் சொல்லும் முன் அந்த நிலையம் அழிக்கப்பட்டது. அவர்கள் தீவிரவாதிகள் என்று சந்தேகித்தார்கள். அந்த சிக்னல் நாம இதுவரைக்கும் பார்த்ததோ கேட்டதோ இல்லாத மாதிரி இருந்தது. அதை நகல் எடுக்க முடியல, அது நம்ப முடியாது, அதை சத்தமாக்க முடியல, அதை இன்னும் மெதுவாகவும் செய்ய முடியற, அதை எப்படியும் மாற்ற முடியல, அது அப்படியே இருந்தது.

0: அதனால ஒரு பொருளை சோதிக்க ஒரு வாய்ப்பு எடுத்தோம். உள்ளுணர்ச்சி ஊட்டம் மட்டும் ஆழமான தியானம், அது வேலை செய்தது இல்லையா லெப்ட் மின்ட்?
1: அப்படி என்றால் இந்த சிக்னல் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
0: நாங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வானியல் ஆய்வகத்திலையும் தொடர்பு அமைப்புல ஒரு வைரஸ நுழைச்சோம். அந்த சிக்னல் மீண்டும் வந்தா ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு அதை பிடிக்கும்னு நம்பினோம். நேத்து அது பலன் தந்தது.
1: அதனாலதான் நீங்க இங்க மூணத்திற்கே வந்தீர்கள்.
2: ஆனா இது கட்டுப்பாட்ட தாண்டி போயிட்டல.
1: நீங்க இதை விட்டு விடுவீர்களா?
2: மக்கள் இறந்துவிட்டாண்டு.
0: அதை மாற்ற முடியாது. இது தேசிய பாதுகாப்பு விஷயம்.
2: இல்ல, இது அகந்த மற்றும் அதிகாரம் பற்றியது.
0: இல்ல, நீங்க தவறா நினைக்கிறீங்க. நீங்க முற்றிலும் தவறா இருக்கிறீங்க. இது அமெரிக்காவை பூமியில மிக சக்தி வாய்ந்த நாடா மாற்றுவதற்காக தான்.
2: மக்கள் இறந்து விட்டாரதே.
0: நான் அதிகாரத்தின் அதிர்ச்சிதா. அதிகாரத்தை பயன்படுத்தாம அதை வைத்திருக்க முடியாது. நாம் குண்டை வீசவில்லை என்றால் போர வென்றிருப்போமா என்று நினைக்கிறீர்களா? எப்படி முடியும்?
3: அதனால் வார்த்தைகளால ஏமாறாதீர்கள் ஸ்மிதி அம்மா. ஒரு சிறிய ரிவால்வர் ஹோல்ஸ்டர்ல இருந்தா எந்த பயனும் இல்ல. இந்த உலகில் அமைதியை பெற ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது அமைதி இல்லாததின் விலைய உலகிற்கு காட்டுவது.
4: நான் இங்கே உள்ள மற்றவர்களுக்காக பேச முடியாது கர்னல், ஆனா இப்போதே சொல்றேன், என் ஒத்துழைப்பு நிச்சயமா நம்பலாம். உலக அமைதிக்கு நான் என் வலைத்தளத்துல அந்த சிக்னலை போடுவதை விட அதிக முக்கியத்துவம் தருகிறேன். அவருக்கு உதவ முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்க.
5: லெப்டினன்ட், இந்த பெண்ண அவளது அறையில பூட்டி வையுங்க. அவள் உபகரணங்களை அழிக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
6: நீ அவளை பூட்டி வைக்கிறாயானால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். பொறுப்பை ஏக்கட. ஆனா அவளுக்கு ஏதாவது நடந்தா உபகரணங்களை நீயே சரி செய்ய வேண்டும்.

பா, இங்க வா என் செல்லமே, சீக்கிரம் இங்க வா. ஓய், ஐயோ, என்னாச்சு? இங்க வாடா தங்கம்,

0: நான் டேப் போர்டமில பத்தி கேட்டிருக்கேன், ஆனா இது
1: ஜாக்கு, நீ கர்னலின் பேச்ச நம்பி விட்டா என்று நம்ப முடியல.
2: ஜாக்கு வாய மூடு, நன்றாக யோசிச்சு போல. நான் இல்லைன்னு சொன்னிருந்தா இப்போது நாம் எல்லாம் இறந்திருக்க வேண்டும். 50 பில்லியனை 100 பில்லியனா மாற்றுவதற்காக யாரையும் உயிரிழக்க வைக்க மாட்டேன். அப்படி என்றால் அனைத்தையும் பணயம் வைக்க வேண்டுமா? நண்பர்கள், குடும்பத்தை, எனக்கு விருப்பம் இல்ல. நீ ரிலேய முடிக்க வேண்டும். ஆனா அது முடிவதற்கு முன் என்னை தெரியப்படுத்த, நான் வச்சிருக்கிற லேப்டாப்ல இருந்து இணைத்து சிக்னலையும் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். என் அறையில இருந்தே இதை செய்யலாம். தாமதமாகும் வரை யாருக்கும் தெரியாது.
1: அதை எப்படி நீ கட்டுப்படுத்த போகிறாய்?
2: ஓ ஜாக், தயவு செய்து நன்றா யோசிச்சு பார். அந்த சிப்பாய்களுக்கு வெளியே நடந்தது சிக்னலுடன் எந்த தொடர்பும் இல்ல. அது வாஸ்கஸ் தான். நீ அவளை பார்த்தாயே, அவன் ஒரு மயக்க நிலையில இருந்தா. அவள் அந்த பையனை கொள்கிறா. நான் அந்த சிக்னலை கேட்டிருக்கிறேன், அது அற்புதமாக இருக்கிறது. ஆனா அதை உலகத்துல விடுவதற்கு நமக்கு போதுமான அறிவு இல்ல. ஜாக், நீயும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம், இந்த விஷயத்த தனிமைப்படுத்தும் தொழில்நுட்பம் என்னிடம் தான் இருக்கிறது.
1: எனக்கு வேற எந்த தேர்வும் இல்லாத மாதிரி தெரிகிறது.
3: அவை எனது பொருட்கள்.
2: இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லும். வாங்க.
0: நான் உனக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்க. நான் ஒரு சிப்ஸ் பை எடுத்த, இந்த பைத்தியம் என்ன வெட்ட ஆரம்பித்து விட்டான்.
3: அவ ஏன் சிப்ஸ் பா?
2: ஏ, ஒரு நிமிஷம், அதற்கு பிளாஸ்டர் போடலாம்.
0: பிளாஸ்டர் தேவைப்பட போகுது. அவன் தான்
1: சரி. இப்ப வால அத கவனமா பாத்துக்கா, அது ரொம்ப ஆழமா இருக்கு. நீ
0: அந்த பைபிள் பைத்தியங்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவர்கள் எல்லாம் வெடிக்க தயாராக இருக்கும் கோப குணம் நிறைந்தவர்கள்.
1: அவங்க எல்லாரும் அப்படி இல்ல.
0: ஆமா, ஆனா அந்த முட்டாள் மட்டும் கண்டிப்பா அப்படிதான். அந்த ஸ்மித்தையும் வேற எதுவும் இல்ல. ஏ, உனக்கு தெரியுமா, பாரு, இந்த மத விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நாம இத விட்டுடலாங்க. நான்
1: தான் இத ஆரம்பிக்கல.
0: நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப பைத்தியமா ஆகிட்டாங்க. இப்ப யார நம்பணும்னே எனக்கு தெரியல.
1: இங்க யாரோ ஒரு நபர் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவரா இருக்கிறார். இதை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குது.
0: உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஏ, எனக்கு எல்லாமே இருக்கு. பொறாமை, பேராசு, பெருமை, எவரெஸ்ட், சலா.
0: நீங்க ரொம்ப நகைச்சுவை ஆளா இருக்கீங்க ஜாக். நான் உங்களை சுத்தம் பண்ணினா கொஞ்சம் அழகா கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டா இந்த மர்மமான கதையை நம்ம நிச்சயமா உடைக்க முடியும் தெரியுமா? நான் ரொம்ப பணம் சம்பாதிக்கலாம் ஜாக். அந்த பணத்தை செலவழிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னுங்க அப்படின்னா இதோட உண்மை கதை என்ன? திபெத்தா?
1: இல்ல, நான் பகுதி செவித்திரனுடன் திறந்த.
0: சரி, இத பத்தி என்ன நினைக்கிற இருக்க?
1: எந்தா? இல்ல, அதுல எனக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்ல.
0: உங்களுக்கு அங்கே எதுவும் கேட்கவில்லையா?
1: இல்ல.
0: இப்போ என்ன?
1: இல்ல.
0: என்ன பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
1: இப்பொழுதா?
0: இல்ல. நினைக்கிறேன்.
1: அழகு, நான் கிளம்புறியா?

0: ஸ்மிதி, என்ன அது? அது அதுவாக இருக்கவில்லை.
1: பாரு, அத மறந்து விட ஜான், நீ எனக்கு எதுவும் கடை இல்ல.
2: நீ ஓகேயா இருக்கியா?
1: நீயே சொல், உனக்கு நான் உபதேசம் செய்ய விரும்ப மாட்டேன்.
2: மன்னிக்கவோ, உன் உணர்வுகளை பாதிச்சதுக்கு மன்னிச்சுக்கலோ.
1: சரி, அப்போ நீ என்ன செய்ய போற?
2: எனக்கு அதிகமான தேர்வு இருக்கிறதும் நினைக்கவில்லை. ஷாவோ தான் இதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரே நபர். நீங்க தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் தொடர்ந்து யோசிக்கிறேன், கர்னல் சொல்வது சரிதானா? இந்த விஷயம் உண்மையிலேயே உலக அமைதியை கொண்டு வரும்னு இருந்தா என்ன?
1: அது இதற்கு நேர்மாறாக நடந்தா என்ன ஆகும்?

0: அவர்கள் நம்ம கொல்ல போறாங்க, நாளை கர்னல் நம்ம ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளாக்க போறாங்க.
1: அது முக்கியஸ்தனமான பில். எங்க கேட்டா?
0: ஹே, கேளாதது எனக்கு சில நன்மைகள் இருக்கு. நான் உதடுகளை படிக்க தெரியறேன்.
1: சரி, இப்போ என்ன செய்ய போறோம்?
0: எனக்கு தெரியவில்ல, ஆனா நீயும் நானும் தான் முழுக்க முழுக்க பைத்தியமாகாது ஒரே பேரு. இப்ப நாம ஏதாவது முயற்சி பண்ணினா அவங்க நம்ம சுட்டு வெளியே நடந்த மாதிரி காட்டிடுவாங்க.
2: இப்போ நான் யோசிக்க முடிந்த ஒரே விஷயம், இன்டர்நெட் இணைப்பை மீண்டும் ஏற்படுத்தி போலீஸ்க்கு ஒரு செய்தி அனுப்ப முயற்சிப்பதுதான்.
1: ஜாக், நீ கடவுளை நம்புறியா? கொஞ்சமாவது
0: ஸ்மிட்டி, இப்ப அது பேச வேண்டிய நேரம் இல்ல.
1: இல்ல ஜாக், இப்பதான் அது நேரம். இங்க நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடக்குது. நீயே சம, எல்லாரும் மாறிட்டாங்க, நீயும் நானும் தவிர. ஏன்? அதுதான் அந்த சிக்னல். நீ அதை கேட்க முடியாது.
0: ஆனா நீ கேட்ட, உங்களுக்கு ஏன் எதுவும் நடக்கல? நான்
1: நீ என்ன பைத்தியம் நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஜாக் இதுதான் காரணம் நம்புற. ஜாக் பாரு, நீயும் ஒரு முறை பாரு. சரியா, நாம அந்த சிக்னலை அழிக்க முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கும் மறைக்க எதுவும் இருக்காது, வேற யாரும் சாத மாட்டாங்க.
0: அப்போ நாம என்ன செய்யணும்?
1: ஜாக், நாம இருவரும் சேர்ந்திருந்தா பலம். நீ ஒரு முடிவு எடுக்கலாம். நீ நம்புறியா இல்லையா, அதுதான் அந்த சிக்னல் தீயத. நீ எப்படியாவது அதை உணர்வையான்னு நான் பிரார்த்திக்கிறேன். அப்போ உணர்ந்ததும் நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும்னு நினைச்சுக்கோ.
0: நீ எனக்கு இதை ஏன் சொல்லுவ?
1: ஏனென்றால் நான் உன்னை காவலிக்க.
3: மில்லியன் கணக்கான பிற கிரகங்கள்ல புத்திசாலி உயிர்கள் இல்ல, உயிர்கள் பில்லியன் ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது. அப்படி இருக்க நம்ம இங்க பூட்டி வைக்க காரணம் என்ன? இல்ல, அதாவது அவற்றில் சில உயிர்கள் உடல்களின் தேவையை தாண்டி காலமும் இடமும் கட்டுப்படுத்த முடியாத தூய அறிவாக வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவர்கள் தங்களை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் நம்மை தங்களை வழிபட வைக்க மாட்டாங்க. இல்லல்ல, அந்த உன்னதமான மனிதர்கள் நம்முள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்ந்து நாம் அனைவருமே கடவுளின் அம்சங்கள் என்பதை உணர வைக்கும் விதமாக நம்மையும் ஊக்கப்படுத்தி வழிநடத்துவார்கள்.

அண்டை வாழ்க்கை, இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் எவ்வளவு பங்கு பெற்றிருந்தாலும் அதற்காக உங்களிடம் என் மனம் மார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவளே, எனக்கு உங்களை தேவைப்படுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யவும், சரியானவை செய்யும் வலிமையை அளிக்கவும். ஜாக்குக்காக நான் இருக்கமோ? இத உங்க பேர்ல கேக்குறேன். ஆமென்.

நிச்சயமாக, நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். அதன்படியே நான் அனைத்தையும் செய்து முடிக்கிறேன். கவலைப்படாதீர்கள்.

0: உங்க டீம் தயவு செய்து இதை நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய எந்த அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு சுழற்சி ஆரம்பாகுது, இங்க நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நரகத்தை உணர்றேன், இது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நாமும் கடந்து வந்தோம். நான் ரிலேயை உடைக்க வேண்டி வருது, அது வெளியே போக முடியாது. நம் பல வருடங்களா சேர்ந்து வேலை பார்த்தோம். நீங்க எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல என்ன காரணம், அந்த சிக்னல் விண்வெளியில இருந்து வரக அது நேரா நரகத்திலிருந்து வருது. டிம் என்ன கேளு.
1: நன்றி ஆண்டவரே.
0: டிம் என்னை கீழே இறக்கவும், சரியா என்னை கீழே இறக்கவும், நாம இத பற்றி பேச. அது நீ என்ன பண்ண போற டிம்? இனிமா நீ எங்க போற டிம்? திரும்பவா டிம்? டிம் தயவு செய்து இங்கே திரும்பி வா. நீ அங்கே இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?

0: செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள்.
1: இல்ல, நீ என்னை வெட்டி போட முடியாது. இது கடவுளை பற்றி என்று சொல்ல முடியாது. ஏய்,
0: நான் பாதுகாப்பு கேமரா வீடியோவை கண்டுபிடிச்சேன். அது என்ன நடந்ததுன்னு காட்டுது. இப்போ அலமாரிக்குள்ள உள்ள செய்தியை செய்தி அனுப்பாதன்னு சொல்றது. அந்த சிக்னல் உனக்கு புரியலையா? அத சிக்னல் அனுப்பாதன்னு எச்சரிக்கையா?
1: கேட்க முடியாத பிரச்சனை எனக்கா இல்ல உனக்கா?
2: ஓ, அங்கே நிம்மே, நமக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு ஜாக்.
0: உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டெக்னீஷியன்ஸ் சிக்னல் அனுப்ப முயற்சிச்சு இறந்தாங்க. இதுல ஏதோ தவறு இருக்கு. நாம அதை வெளியே அனுப்ப போறது இல்ல.
2: ஜாக்கு, ஜாக், நீ பணக்காரனாக தயாரா இருக்கியா? வருஷத்துக்கு 100,000 சம்பளம் வாங்குற சாதாரண வேலைக்கார மாதிரி இல்ல. நான் 5 மில்லியன் பற்றி பேசுறேன். கடக்குல ஓய்வு வாழ்க்கை.
1: ஜாக்கு, மகள ஏன் நிகழ்ச்சியோட இணைச்சுக்கணும்? இது பணத்துக்காக இல்ல ஜாக், இது கடவுளை பத்திதா. இது கடவுள் நம்ம அணுகிறத பத்தினா ஜாக்கு.
2: 10 மில்லியன் இந்த முட்டாள மணங்குடு. இவன் நம்மை மீட்க போறாங்க. இவனை பாரு, எண்ணெயும் சாக்லேட்டும் ஒட்டிக்கிட்டு பிரிட்ஜ்ல பன்றி மாதிரி தேடி திரியறான்.
3: இவர்கள் இருவரும் பொய் சொல்றாங்க ஜாக். அவர்கள் உள்ள வெறும் பயன்படுத்துறாங்க. நீயே பாரு அவரடா. ஒருத்தர் இன்னொருத்தரை விடவும் பரிதாபமானவனுக்கு. நீயும் நானும் ஜாக், நீ இத ஒரு மேச மாதிரி செய்யலாம்.
2: ஓ மூடா பார்பி, பய மூடே. நான் இல்லனா நீ வெறும் லோக்கல் வெதர் ரிப்போர்ட்டோட.
3: உனக்கு எப்படி தைரியம்?
1: இதுதான் எதிர்காலம் தானா ஜாக்? இது இந்த பாவ டிசைனர் உடைகள் போட்டுக்கிட்ட.
3: நீ கொழுத்த பாரும்பே. நீ உன் தகவல்களால உன் பையில பணம் நிரப்பிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் பசிக்கு போனத பற்றி என்ன?
2: ஜாக், ஜாக், இப்பவே ஒரு சிக்னல் அனுப்பணும். சிலர் இறந்தாலும் சிலர் பைத்தியமாகினாலும் அது நடக்கட்டும். செல்வம் என்றால் பலி தேவை.
3: அவனை கேட்காத ஜாக், உலகையே தருவதாக கூறுவான், ஒன்னும் தர மாட்டான். நானும் அது தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: நீ கொஞ்சம் ஜிசபெல் மாதிரி நடந்த பிறகு இல்ல.
0: இப்ப அமைதியா இருக்கவா
1: ஜாக், இது பாவிகளின் வழி.

0: அவன் இங்க இல்ல, முன்னாடி கதவை பாரு.
1: அது போட்டி இருக்க,
0: இன்னும் எங்க இருக்க முடியும்? சுரங்க
1: நீ ஒரு முடிவை எடுத்தனா, நீ நம்பறையா இல்லையா என்பதுதான். அந்த சிக்னல் தீயதே, நீ அதை எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எப்போது நீ புரிஞ்சுகிட்டா, நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும் என்பதை நினைவில் வை.

இருக்கிறாயோ ஜாக், நீ அங்கே தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மிகவும் சமர்த்தான மற்றும் ஒரு நல்ல பையன் அல்லவா? இப்ப வெளியே வா, ரெவரண்ட் உனக்கு ஒரு நல்ல சாக்லேட் ட்ரீட் தரப்போறார்.

0: அறிஞர்ல மகிழ்ச்சி ஜாக். எனவே அந்த சிக்னலை மீண்டும் என் அலுவலகத்திற்கு இணைப்பதன் மூலம் நாம் தொடங்கலாம்.
1: உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் நீங்கள் அணுகலை தடுத்து விட்டதாக தெரிகிறது.
2: இல்ல, ஸ்மித்தி சொன்னது சரிதான், எங்களால சமிக்கையும் அனுப்ப முடியாது.
3: உனக்கு என்ன தெரியுமா, நான் அதை பத்தி யோசித்துக் கொண்டிருந்தேன், நீங்க சொல்வது சரிதான்.
4: எனக்கு இதுதான் வேணும்.
5: எனக்கு முழு சக்தி வாய்ந்த ஒரே சிக்னல் என் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு
6: அதற்காக மன்னிக்கவோ.
7: அதை செய்யாத ஜாக். தெரியுமா, அந்த சிக்னலை கட்டுப்படுத்துவதற்கான வளங்கள் என்னிடம் மட்டுமே உள்ளன. பணத்தை பத்தி என்ன, நீ வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக இருப்பாய் ஜாக்.
8: கர்னல், அந்த சமைச்சரை வலுப்பெற்று வருகிறது, அது உங்களை அழித்துவிடும், அது எல்லோரையும் அழித்துவிடும்.
2: ஆமா, எங்கள் எல்லோரையும் கொல்லும் உன் திட்டத்தை பற்றி என்ன?
9: ஐயோ இல்ல, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் விரும்புவதெல்லாம் அந்த சிறிய நிரல் துண்டை எடுத்து அதை மீண்டும் இணைத்து மின் சுற்றை பூர்த்தி செய்வதுதான். நாம் இங்கிருந்து போகலான.
10: யாராவது கேள்வி கேட்டா நான் மறுத்து விடுவான்.
2: அந்த சிக்னல் விண்வெளியில் இருந்து வரந்துகே, அது மனிதர்களை கொல்லும், நீ அதை கட்டுப்படுத்த முடியாது.
11: நாம் அதை கட்டுப்படுத்த முடியும்.
2: நம்பிக்கை,
0: அந்த அதிகாரத்தை எங்களுக்கு விடு ஜாக்.
2: நீ அதை புரிந்து கொள்ளவில்லை.
0: இதற்கு போதும் லெப்டினன்ட்.

0: என்ன கெட்டவனா ஆக்கி விடுச்சாங்க.
1: ஐயோ இல்ல கண்ணு, நீங்க தான் நல்லவரா.
2: இருக்குமா கண்ணு?
1: பெர்மன், நீ நல்லவராக இருக்க முயற்சிக்கும் போது ரிலைய நீயே சரி செய்ய நினைத்துக்கொள். ஏனெனில் நான் இங்க இருக்க மாட்டேன்.
0: அவனுக்குள்ள அதே லெப்டினன்ட்.
3: சரி ஜாக்,
1: லெப்டினன்ட்டுடன் நடனமாட எனக்கு பிடித்திருந்தாலும்
4: எனக்கு அந்த ரிலே தேவை.
3: லெப்டினன்ட், உன பின்வாங்க உத்தரவிடுகிறேன்.
5: மதிப்பிற்குரிய லெப்டினன்ட் அவர்களே, ஜாக், நான் உங்களிடம் ஒப்படைத்த இந்த முக்கியமான பணியை எவ்வித தாமதமும் இன்றி மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் இப்போதே இந்த நொடியே மிகச் சரியான முறையில் செய்து முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த காரியம் மிகவும் முக்கியமானது என்பதால் இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாதபடி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாக இதை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே தயவு செய்து
0: காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செயல்படுங்கள்.
1: இப்போதே
6: செய்யவில்லை என்றால் அவளை சுட்டுவிடுவேன். நான் செய்வேன்னு உனக்கு தெரியும்.
2: அதற்கு மதிப்பே இரஜக் மூடாய.
1: செய்யாத ஜாக்,
7: மூடுவாய.
8: இப்போ
7: சரி ஜாக், இதோ உன் முகவரியும் குறியீடா, அத பதிவு செய் இப்பதே.
1: ஜாக் என்ற
7: முந்தர மூடுவாய. இப்போ சந்தோஷமா தாளம்
1: இணைக்கிறதே. வயல் ஹேங்கர் பழைய எக்ஸ்டென்ஷன் கார்டை வச்சு நான் அதை ஓட்ட வேண்டியிருந்தது. எல்லாம் தாண்டி வந்த நீ லக்கி.
7: சரி பக்கத்துக்கு போ.
1: அவளை விடு.
7: பக்கத்துல போ.
1: அவளை விடு. ஏ
4: இணைக்கிறது ஜாக், நீ என்ன செய்வாய்?
7: உண்மைய கண்டுபிடிச்ச. அந்த சிக்னல் செல்ல இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
4: இணைக்கிறது.
7: அதை செய்யாதீர்கள் கர்னல். கர்னல்

நினைக்கிறது. கர்த்தாவே, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க. இணைக்கிறது, இந்த சக்தியை அது வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்ப. இணைக்கிறது, உங்கள் மதன் இயேசுவின் பெயரில். இணைக்கிறது.

0: எனக்கு ஒரு கால் பண்ணல, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறதே இல்லையா? நன்றி.
1: கடவுளின் விருந்தினா?
0: அதனால் ஒன்றும் பலவாயில்ல, கவலைப்படாதீருங்க. அங்கு பின்னால் நீ ஒரே ஒரு உண்மைதான் இருக்குன்னு சொன்ன, நீ அதில் உண்மையிலேயே நம்புகிறாகா? நான் நம்புகிறேன். நீ கொஞ்சம் கடன் வாங்க முடியுமா? ஆமா, நன்றி.
1: அப்புறம் இம்ரால், உன் வாழ்க்கையில இன்னும் இடம் இருக்கிறதா?
0: உனக்கான இடத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன்.

வருடம் 2025. உலகம் வேகமா ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது. தொழில்நுட்பம் ஒவ்வொரு மூலையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்க பற்றி கலந்துரையாடக் கூடுகின்றன. குடும்பங்கள் வன்முறை, ஊழல் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் வாழ போராடுகின்றன. இந்த நிலைமையிலையும் இருள ஒளிர செய்யும் கிறிஸ்துவில் நம்பிக்கை இன்னும் சில வீடுகள்ல ஒளிக்கதிராக உள்ளது. அந்த வீடுகளில் ஒன்று சாமுவேலும் ராகேலும் வாழ்ந்த வீடு. இவர்கள் இருவரும் இளமையிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தவர்கள். அவர்கள் ஒரு சிறிய சுவிசேஷ தேவாலயத்தில் சந்தித்தார்கள். திருமணமான பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிளில் உள்ள பெயர்களை வைத்தார்கள். அவர்கள் தினமும் தாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவூட்டும் வகையில். மேலும் அவர்கள் ஒரு நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்பம் பெரியது. மொத்தம் 8 பேர். தந்தையான சாமுவேல் கடுமையா உழைக்கும் மனிதர், தன் விசுவாசத்துல உறுதியானவர். தாயான ராகேல் மென்மையானவரும் பக்தியுள்ளவரும் ஓயாத ஜப வாழ்க்கையுடைய பெண்ணும் ஆவார். அவரது 6 மகன்கள் அவருக்கு ஒரு பாரம்பரியமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பும் ஆகும். 4 மகன்களில் முதல்வன் எலியா வலுவான மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இயற்கையான தலைவராக இருந்தார். யோசியா நீதியும் உண்மையும் மீது ஆர்வம் உள்ளவர். தானியேல் சிந்தனையுடன் பைபிளை நேசிப்பவர் மற்றும் சிறியவன் மத்தேயு சந்தோஷமாகவும் கனவுகளுடன் வாழ்பவர். இந்த குடும்பத்தை 2 மகள்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எஸ்தர் ஆழமான பார்வையும் உணர்வு பூர்வமான இதயமும் கொண்டவர் மற்றும் தேவோரா உறுதியும் தைரியமும் கொண்டவர். எப்போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தயாராக இருப்பவர். சிறு வயதிலிருந்தே சாமுவேலும் ராகேலும் அவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேர்மையுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் பெயர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் சாட்சியாகவும் தலைமுறைகளை வழிநடத்திய பைபிள் கதைகளின் நினைவாகவும் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் சோர்ந்து போன போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் கடுமையா இருந்த போது, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டுக்காக கடவுளிடம் இருந்து வந்த ஒரு வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதா நினைச்சு அவர்கள் பலம் பெற்றாங்கள். ஆனா ஆண்டுகள் கடந்தன. சாமுவேலும் ராகேலும் வளர்த்த குழந்தைகள் பிள்ளைத்தனத்தை விட்டு விலகினர். பருவமடைதல் ஒரு புயலை போல வந்து எல்லாவற்றையும் அசைத்தது. அதோடு அவர்களின் பாதைகளை வடிவமைக்கும் முடிவுகளும் வந்தன. மூத்தமை எலியாவ் தனது இதயத்தில் உறுதியாயிருந்தார். இளமையிலிருந்தே கிறிஸ்துவே தன் ஆண்டவர் என்று முடிவு செய்தார். மகிழ்ச்சியுடன் தேவாலயத்துல பணியாற்றினார், பிரசங்கம் செய்தார், ஜெபித்தார், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எஸ்தர் தனது உணர்வு பூர்வமான இதயத்துடன் தேவனுடைய வீட்டில்தான் ஆன்மாவுக்கு வலிமை கிடைக்கும் இடமாக கண்டுபிடித்து விசுவாசத்திற்கு உறுதியா இருந்தார். ஆனா எல்லோரும் அந்த பாதையை பின்பற்றவில்லை. யோசியா, டேனியல் மற்றும் மேத்யூ அவர்கள் இளமையில் அடியெடுத்து வைத்த போது தங்கள் இதயங்களை கடினப்படுத்த தொடங்கினாங்க. அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் தேவாலயத்திற்கு செல்லுவதை நிறுத்திவிட்டார்கள். ஜபக்கூட்டங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பினார்கள். உலகின் ஒளிவிளக்குகள் அவர்களை இழுத்தன. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட வித இறக்க தொடங்கியது. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மேலும் மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. ஒரு நாள் சாமுவேலும் ராசேலும் தங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஹால்ல கூடியிருக்க செய்தார்கள். அவர்கள் கனமான மனதுடன் பேசத் தொடங்கினார்கள். சாமுவேல் பேச தொடங்கி நடுங்கும் குரல்ல, பிள்ளைகளே, எவ்வளவு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விற்கு தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு வாக்குறுதி. உங்களை உண்மையில் நடக்கும் போது பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து உங்கள் இதயத்தை விரைவாக யாருக்கும் கொடுக்காம இருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம். கிறிஸ்து மையமாக இல்லாத காதல் எப்போது வேண்டுமானாலும் வலியாக மாறிவிடும். ராசேல் கண்களில் கண்ணீருடன் தொடர்ந்தார். என் பிள்ளைகளே, நான் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள ஒவ்வொருவருக்கும் தேவ அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். டெபோரா, என் பிள்ளை ஆண்டவரை காத்திருக்கோ. அவர் தன் இதயத்துக்கு ஏற்ப ஒரு கணவரை உனக்காக தயார் செய்திருக்கிறார். யோசியா, நீயும் காதல் போல தோன்றும் விஷயங்களால ஏமாறாத. ஏனெனில் நிலையானதும் உண்மையானதும் ஒன்றை உனக்கு கொடுக்க இயலும் ஒரேவர் தேவன்தான். யோசியா உறுதியாக பதிலளித்தா, அப்பா அம்மா நான் அவளை விட்டு போக போவதில்லை.
அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், என்னை மகிழ்ச்சியாக்குகிறாள். அவள் தேவாலய உறுப்பினராக இல்லை என்றாலும். அப்போது டெபோரா உறுதியான குரலில் சொன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே தேவாலயத்தை சுற்றி சுழல்வது எனக்கு இப்போது போதும், நான் சோர்ந்து விட்டேன். நீங்கள் விரும்பாவிட்டாலும் என் முடிவுகளை நான் தான் எடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் குரல் உடைந்தாலும் உறுதியுடன் பதிலளித்தார், உண்மையான காதல் தேவனை விட்டு தூரமாக கட்டப்படுவதில்லை பிள்ளைகளே. இன்று கனவாக தோன்றுவது நாளை ஒரு புண்பாடாக மாறலாம். ராசேல் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டு முடித்தார், உங்கள் இதயங்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரிடம் உங்களுக்காக இருப்பது நீங்கள் வெளியே எதையும் தேடியாலும் அதுவிட எப்போதும் சிறந்ததாக இருக்கும். ஆனா சாமுவேலும் ராசேலின் வார்த்தைகள் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றின. யோசியாவும் டெபோராவும் தங்களது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். டேனியலும் மத்தேயும் அமைதியா இருந்தார்கள், ஆனால் அவர்களது அலட்சியம் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை காட்டியது. அந்த குடும்பம் பிளவுபட்டது. நான்கு பிள்ளைகள் இனிமேல் தேவாலயத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் சிறப்பு நிகழ்வுகள்ல மட்டும் கலந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கோபத்துடன் கைகள் மடக்கி இதயங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் எலியாவும் எஸ்தேரும் தங்கள் பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் சோமமாகிவிட்டதை பார்த்து வலி அனுபவித்தார்கள். ஒவ்வொரு இரவும் சாமுவேலும் ராசேலும் மீண்டும் தங்கள் முழங்கால்களை மடக்குவாங்க. அவர்கள் கண்ணீருடன் ஜெபித்து யோசியா, டெபோரா, டேனியல் மற்றும் மத்தியோவுக்காக மன்றாடி நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இளமை, தவறான காதல் மற்றும் உலகின் கவனச்சிதறல்கள் அவர்களின் விசுவாசத்தை அணைத்து விட்டாலும் அவர்களின் இதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாள் பலனளிக்கும் என்று நம்பினார்கள். ஆனா பெற்றோர் ஜபத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும் போது டெபோரா தானும் அறியாத ஒரு உலகில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தா. அங்கிருந்து எப்படி வெளியே வருவதென்று அவளுக்கு தெரியவில்லை. முதல்ல வார இறுதிகள்ல ஒவ்வொரு முறையும் தன் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களுக்கு சென்று தானே தவறு எதுவும் செய்யவில்லை என்று நம்பினாள். அவ, நான் வெறும் நடனமாடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் போகிறேன் என்று சொன்னாள். ஆனா மெதுவா அந்த சத்தமான இசை, விளக்குகள் மற்றும் சிரிப்புகள் அவளது கைகளில் இருந்த பானங்களுடன் கலந்துவிட்டன. முதல்ல ஒரு சுவை பார்த்தா பிறகு இன்னொன்னு, இப்படி குடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இறுதியில குடிப்பது மட்டும் போதவில்லை, அவ போதை மருந்துகளை முயற்சிக்க தொடங்கினா தன் கிளர்ச்சியை அனுமதித்து வீட்டில் கட்டுக்கொண்ட அனைத்திலிருந்தும் மேலும் மேலும் விலக செய்தது. ஒரு இரவு அவள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது சாமுவேலும் ராசேலும் அவளை காத்திருந்தனர். அந்த சூழல் கவலையால் நிரம்பியிருந்தது. சாமுவேல் உறுதியான ஆனால் உடைந்த குரலில் அவளிடம் பேசினார். டெபோரா, மகளே, இது நீ அல்ல. இப்படி உன்னை பார்ப்பது எங்களுக்கு வலிக்கிறது. நாசத்திற்கே வழி வைக்கும் இந்த பாதையில் உன்னை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இயேசு விரைவில் தன் திருச்சபைக்காக வருகிறார். பிடிப்பு காலம் அருகில் உள்ளது. உன்னை அந்த பெரிய உபத்திரவத்துல தங்க வைத்து வேதனைப்படுவதை நினைத்தால் கூட எங்களுக்கு மிகவும் வலி. ராசேல் கண்ணீருடன், என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னாள். இப்போது மகிழ்ச்சியாக தோன்றும் அனைத்தும் நாளை கண்ணீராக மாறும். கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். அதைவிட முக்கியமானது எதுவுமில்லை. ஆனா டெபோரா உடைந்து போகாம கடுமையான சிரிப்புடன், பிடிப்பு காலமா என்று கேலி செய்து பதிலளித்தாள். பெரிய உபத்திரவமா? அம்மா, அப்பா, இந்த கதைகளை நான் என் வாழ்நாள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கவே இல்லையே. இயேசு உண்மையிலே வரப்போகிறவராக இருந்திருந்தா அவர் ஏற்கனவே வந்திருப்பா. என் வாழ்க்கைய நான் வாழறிடுங்க. இந்த எச்சரிக்கைகள் இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த வார்த்தைகள் பெற்றோரின் இதயத்தில் கத்திய போல் பாய்ந்தர. சாமுவேல் ஆழமாக நெடுமூச்சு விட்டார். துக்கத்துடன் பதிலளித்தார், மகளே, நீ கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை தவறாது. கர்த்தர் வருவார், அதோ நீ எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் என்று வருவார். அப்பொழுது இன்று நீ விரும்பி ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு என்ன பயன் தரும்? ஆனா டெபோரா கைகளை மடக்கி ஒரு வளைந்த சிரிப்புடன், அவர்கள் சொல்வது நடக்கும்போது அப்ப பேசலாம் என்று முடித்தாள். இதற்கிடையில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். அறையில் அமைதி நிலவியது. ராகல் தலையை கீழே தாழ்த்தி இனி கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியாம அழுதாள். சாமுவேல் தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி வலிமைக்காக ஜெபித்தார். இதற்கிடையில டேனியல், மத்தேயு மற்றும் யோசியா மேலும் மேலும் தூரம் சென்றார்கள். அவர்களின் கிளர்ச்சி வேறு ஒரு வடிவத்தை எடுத்தது. அவர்கள் தங்களை பெண்களை கவரும் ஆட்களாக பெருமைப்படுத்தினாங்க.
அவர்களுக்கு அதிகமான பெண்களை வெல்வதுதான் ஆண்மையின் சோதனை என்று நினைத்தார்கள். ஒரு பிற்பகல்ல சிரிப்பும் நகைச்சுவையுடனும் அவர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மத்தியோ பெருமையாக, நேற்று அந்த பெண்ணை என்னை தொடர்ந்து விரட்ட ஒரு புன்னக போதும் என்று சொன்னான். இதில் நான் உங்களை விட சிறந்தவன் என்றான். டேனியல் தன்னம்பிக்கையுடன், மத்தேயோ நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று பதிலளித்தான். நான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களை வெல்ல வேண்டும் என்று தெரியும் என்றான். உங்களில் யாரும் என்ன வெல்ல முடியாது என்றான். யோசியா சிரிப்புடன், நீங்கள் இன்னும் பயிற்சியாளர்கள் தான் என்று முடிவு செய்தான். என்னை பின்தொடரும் பல பெண்கள் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் உண்மையான ஆண் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் சொல்வதற்கு தோராயமாக அவர்களின் பெருமை வளர்ந்த போது சிரிப்பு முழங்கியது. அண்டத்தில இரவில் சாமுவேலும் ராசேலும் மூவரையும் கூப்பிட்டு பேச அழைத்தனர். முகத்தில் துக்கம் தெரிந்தபடி சாமுவேல் சொன்னார், குழந்தைகளே, உங்களில் நாம் காண்பது எவ்வளவு வழி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க கேலி செய்து வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து கதவுல தான் இருக்கிறார். ஒரு கண்ணிமைப்பில் ரட்சிப்பு நிகழும். பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நீங்கள் பின்னால் தங்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ராசேல் குரல் நடுங்கியபடி, இப்போது பாவத்துடன் விளையாடும் நேரம் அல்ல என்று சொன்னார். இப்போது பெண்கள், இன்பங்கள் அல்லது தற்காலிக வெற்றிகளை பற்றி பெருமை பேசும் நேரம் அல்ல. உலகம் வெளிச்சத்தை வழங்குகிறது, ஆனா அதன் பின்னால் வலி மற்றும் வெறுமைதான் உள்ளது. இயேசு வருகிறார், உங்களை எல்லாரையும் நம்முடன் சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசியா கேலி கலந்த சிரிப்புடன் பரிகாசமா சிரித்தார். இது மீண்டும் அந்த பழைய கதையா? அம்மா அப்பா ஆண்டுகள் கடந்து இயேசு வருவார் என்று எல்லோரும் சொன்னாங்க. அவர் உண்மையில் வரப்போகிறவராக இருந்தால் இப்போது வரிவிட்டிருப்பார். டேனியல் பெருமை கலந்த தோற்றத்துடன், அவர்கள் உபத்திரவத்தால் நம்மை பயமுறுத்த நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னார். இளம் வயதில் இருப்பது எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் மெத்தேயின் முடிவில் எங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற பரலோக பறிப்பு நடந்தது நாங்கள் பார்த்தா அப்போதுதான் பேசலாம். இதற்கிடையில் நாங்கள் விரும்பும் மாதிரி வாழவிடுங்க. சாமுவேல் உதவி இல்லாமல் தனது கைமுட்டிகளை இறுக்கினார். ரேச்சல் அழுதுவிட்டா. அவளது வார்த்தைகள் நம்பிக்கையின்மையும் கேலியுமாகிய ஒரு சுவரில் மோதி விழுந்தது போல இருந்தது. அவளது பிள்ளைகள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர்களை நிலையான வேதனையில் இருந்து விடுவிக்க அன்புடன் அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் வலியாலிருந்தது. சாமுவேலும் ரேச்சலும் தங்கள் முழங்காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு கதவின் அருகில் இருப்பதே பரலோக பறிப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கும் என்பதையும், பின்னால் விடுபடுவது உலகம் அறிந்திராத மிக கொடூரமான காலத்தை எதிர்கொள்வதாக இருப்பதே அவர்கள் துடிப்புடன் உணர்ந்தார்கள். ஆனா அவர்களின் கிளர்ச்சி கொண்ட பிழிகள், கேலி, வெற்றிகள் மற்றும் விருந்துகளுக்கு இடையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் அருகில் இருப்பதை அறியாமல் தொடர்ந்தனர். இதற்கிடையில் உலகம் முழுவதும் நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவை மிகவும் சந்தேகத்துடன் இருந்தவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. செய்திகள்ல கவலைக்கிடமான தலைப்புகள் நிரம்பியிருந்தன. ஒரே மாதத்தில் முன்பு நிலநடுக்கம் இல்லாத பகுதிகள் பெரும் நிலநடுக்கங்களால் அதிர்ந்தன. வானில் விசித்திரமான அறிகுறிகள் காணப்பட்டன. முன்பு ஒருபோதும் காணப்படாத இடங்கள்ல பிரகாசமான ஆரோராக்கள் தோன்றின. மற்றும் விஞ்ஞானிகள் விளக்க முடியாத மர்மமான மின்னல்கள். நாடுகள் குழப்பத்தில் மூழ்கின. பொருளாதாரங்கள் தடுமாறின. அரசாங்கங்கள் சமாதானத்தை நிலைநிறுத்த புதிய உலக ஒழுங்கு தேவை பற்றி அதிகமா பேச தொடங்கின. சாமுவேலும் ரேச்சலும் செய்திகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரசாரம் செய்தது நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அவர்கள் இரவு உணவு சாப்பிடும் போது சாமுவேல் ஆழமான குரலில் அமைதியை உடைத்தார். இது ஆரம்பம் மட்டுமே. இதை இயேசு சொன்னார். போர்கள், போர் வதந்திகள், பஞ்சங்கள், தொற்றுகள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். பிடிப்பு நாம் நினைப்பதை விட நெருக்கமா உள்ளது. ரேச்சல் கண்களில் கண்ணீர் விட்டு தலையசைத்தார். நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கவில்லை என்று நினைத்தால் மனது வலிக்கிறது என்று சேர்த்தார். நாம் அவர்களிடம் பேசினோ வேண்டினோ, ஆனாலும் அவர்கள் இன்னும் இது ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அந்த தேநாள்ல உலகம் முழுவதும் கூட்டங்கள் தெருக்களில் இறங்கின. திறமையற்ற அரசுகளிடம் தீர்வுகளை கோரி அந்த குழப்பத்தின் நடுவுல சர்வதேச தலைவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
இதற்கிடையில் இயற்கை பேரழிவுகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகரிச்சன. பேரழிவான புயல்கள் முழு நகரங்களை சமமாக்கின. கொந்தளிக்கும் கடல்கள் கரையோரங்களை இரக்கமின்றி அழித்தன. எலியாவும் எஸ்தேரும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் பயமுடன் கவனித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதிப்படுத்தலாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் யோசியா, டேனியல், மெத்தேயு மற்றும் டெபோரா தங்களது கிளர்ச்சியில் நடக்கும் அனைத்தையும் கிண்டலாக சிரித்தனர். யோசியா சொன்னார், பாருங்க, இது எப்போதும் இப்படிதான் இருந்தது. நிலநடுக்கங்கள், போர்கள், புதியது எதுவும் இல்லை. என் பெற்றோர் சிறிய விஷயத்துல கூட பயந்து விடுகிறாரு. மெத்தேயு கிண்டலாக சொன்னார், ஆம், அவர்கள் சொல்வது போல இயேசு இப்போது மேகங்கள்ல தோன்றுவார் போல இருக்கிறது. அந்த முட்டாள்தனமான பேச்சு போனா. ஆனா அவர்கள் கிண்டல் செய்த போது உலகில் உள்ள அறிகுறிகள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீவிரமாகவும் ஆனது. பலருக்கு வெறும் தற்செயலான நிகழ்வுகளாய் இருந்தவை சாமுவேலும் ராசேலும் பார்த்தபோது தீர்க்க தரிசன கடிகாரம் இறுதி நேரத்தை நெருங்குகிறது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் மனித வரலாற்றை என்றும் மாற்றிவிடும் அந்த மகா நிகழ்வுக்கு முன்பாக உலகம் இறுதி நாட்களில் நுழைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். அதாவது தேவாலயத்தின் பரவசம். அந்த நம்பிக்கையாலும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருப்பதை பார்த்து ஏற்பட்ட வழியாலும் சாமுவேலும் ராசேலும் ஒரு முடிவு எடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த தேவாலயத்தின் ஆசாரியர, அவர்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்த விசுவாச மனிதர, அவர்கள் தேடி சென்று வீட்டிற்கு வந்து பேசவும் பிரசங்கிக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டாக. ஆசாரியர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் ஒரு ஆவியை தாமதமாகும் முன் மீட்பது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாலில் கூடியது. சாமுவேல் உரையாடல தொடங்கினார். அவரது குரல் நடுங்கியது. ஆசாரியரே, வருகைக்கு நன்றி. எங்கள் மனங்கள் மிகுந்த சுமையோடு நிற்கின்றன. எங்கள் பிள்ளைகள் தொலைந்து போக வேண்டாம் விரும்புகிறோம். உலகம் நடுங்குகிறது. கிறிஸ்து கதவின் அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம். தயவு செய்து அவர்களிடம் பேசவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும். ஆசாரியர் அமைதியான முகத்துடன் இருந்தாலும் அவரது வார்த்தைகளில் தீக்கதிர் நிறைந்திருந்தது. அவர் இளைஞர்களை பார்த்து மென்மையும் உறுதியும் கலந்த வார்த்தைகளில் பேச தொடங்கினார். பிள்ளைகளே, நான் உங்களை வளர்ந்ததை பார்த்து, நான் உங்களை தேவாலயத்தின் வழித்தடங்கள்ல ஓகி கொண்டிருந்ததை பார்த்தேன். உங்கள் குழந்தை போன்ற குரல்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பாடியதை நான் கேட்டேன். நீங்கள் சிறியவர்களாக இருந்த போதிலிருந்தே கடவுள் தனது கையை உங்கள் மீது வைத்தார். இப்போது நீங்கள் விலக விரும்பினாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அரலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாள் அருகில் உள்ளது. இயேசு தனது திருச்சபைக்காக வருகிறார். உங்களில் யாரும் பின்னால் விடப்படக்கூடாது என்பதே என் ஜபம். டெபோரா தனது பார்வையை கீழே இறக்கி சற்றே தயக்கத்துடன், ஃபாஸ்டர், இவையெல்லாம் உண்மை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இன்னும் இளம் வயதுலதான் இருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பிறகு, நான் கடவுளின் வழிகளில திரும்பவேன். இப்போது எனக்கு என் நண்பர்களையும் என் திட்டங்களையும் என் வாழ்க்கையையும் விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. யோசியா ஆழமாக மூச்சு விட்டு, ஆம், நானும் அதே போல்தான் என்று சேர்த்தார். ஒரு நாள் திரும்புவேன் போல இருக்கிறது, ஆனா இப்போது நான் இன்னும் தயாராக இல்லை. மாத்தியு உரையாடலை சிரிப்புடன் லேசாக்க முயன்று, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் இயேசு வருவதை பார்த்தவுடன் நானே மனம் திரும்பிக் கொள்கிறேன். எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறங்க. மாஸ்டர் அவர்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டார். பிறகு உறுதியான குரலில் எச்சரித்தார், குழந்தைகளே, நேரம் உங்களுடையதல்ல, கர்த்தர் கண் இமைப்பில் வருகிறார். நீங்க நாளை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனா ஒருவேளை நாளை இல்லாம போய்விடும்.

இருந்த டேனியல் திடீரென அழ ஆரம்பிச்சார். அவரது முகத்துல கண்ணீர் வழிஞ்சு கொண்டிருந்தது. உடைந்த குரலில் அவர், நான் இப்படி தொடர விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விரும்பி உணர்ந்திருக்கட, பாவம் என்னை கட்டிப்பிடிச்சு விட்டது, எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. இன்று நான் தேவனுடன் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நேரத்துல சாமுவேலும் ராசேலும் தங்களது கண்ணீரை அடக்க முடியல. அவர்கள் டேனியலை அணுகி அவரை இறுக்கமா கட்டிப்பிடித்தனர். மாஸ்டர் அவர் மீது ஆன்மீக அதிகாரத்துடன் ஜெபித்தார். டேனியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை மன்னிப்புக்காக அழைத்தார். விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அந்த இடத்துல ஒரு புனிதமான சூழல் நிலவியது. அந்த இடத்துல தேவனின் ஆவி இயக்கப்பட்டு அனைவரது இதயங்களையும் தொட்டது. ஆனா டெபோரா, ஜோசியா மற்றும் மேத்யூ உள்ளே உறுதியாகவே இருந்தனர். அவர்கள் மனம் உருகினாலும் அந்த ஒரு படியே எடுக்கவில்லை. அவர்கள் ஒரே சத்தத்துல, பிறகு நாம் தேவனின் வழியில் திரும்புவோம் என்று மட்டும் சொன்னார்கள். அவர்களை அன்புடன் பார்த்து, பிறகு என்பது மிகவும் தாமதமாக இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு பதிலளித்தார். ஆண்டவர் தன் கரங்களை விரிச்சு காத்திருக்கிறார், ஆனா அந்த வாசல் விரைவில் மூடப்படும், அதை மறந்து விடாது. பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை எழுப்பி தேவன் சாமுவேலும் ராசேலை பலப்படுத்தவும், எலியாவும் எஸ்தேரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், இன்னும் தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளின் உயிர்களை விடாமல் காக்கவும் வேண்டினார். பின்னர் அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் விடப்பட்டார். நம்பிக்கையை இழக்காதீங்க, பெற்றோர்களின் ஜபங்களுக்கு சக்தி உண்டு. உங்கள் அழுகையை தேவன் கேட்பா. அந்த ஆசீர்வாதத்துடன் பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அமைதி மற்றும் சிந்தனை நிறைந்த ஒரு சூழலை விட்டு செல்கிறார். டேனியல் ஆண்டவரின் கரங்கள்ல திருந்தி விட்டார். ஆனா மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை தொடர்ந்து தள்ளி போடுறாங்க. இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளில் புறப்படுகிறார்கள். மேதையாவும் ஹோசையாவும் சோர்வாக இருக்க மேசையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு வேண்டியது தூங்குவதுதான் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயம் டெபோரா அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஏனெனில் அவளது நண்பர்கள் இன்னொரு இரவு கொண்டாட்டத்திற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். எஸ்தர் வீட்டிலேயே தங்கி மேசையை சுத்தம் செய்ய உதவுகிறார். ஜபத்திற்காக நாற்காலிகளை இழுத்து வைக்கிறார். சாமுவேல், ராகேல், எலியாவு, எஸ்தர் மற்றும் டேனியல் அனைவரும் ஹால்ல இருக்கிறாங்க. டேனியல் இன்னும் கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்ப அந்த மதியத்தில் அனுபவித்த சமாதானத்தை இருக பிடித்துக் கொள்கிறார். ராகேல் அனைவரையும் பார்த்து மென்மையான குரலை, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றார். அதனால அவர்கள் அனைவரும் ஒன்றாம் முழங்காலில் விழுகிறார்கள். எலியாவோ ஆர்வமா ஜபித்து ஆண்டவரின் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறார். எஸ்தர் தீவிரமான மனதுடன் மௌனமா நன்றி இயேசுவே என்று சொல்கிறார். இறுதி வரை என விசுவாசமா வைத்திருங்க. டேனியல் நிலைத்திருக்கும் வலிமைக்காகவும் மீண்டும் திரும்பி போகாம இருக்கவும் ஜெபிக்கிறார். சாமுவேல் இன்னும் தூரத்தில் உள்ளவர்களின் இதயங்களை கடவுள் தொட வேண்டும் என்று அழுகிறான். மற்றொரு ராகேல் மனம் உடைந்தவளா தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கிறார். அந்த சூழல் விளக்கமளிக்க முடியாத அமைதியால் நிரம்பியுள்ளது. அது முடிஞ்சதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அணைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு அமைதியாக தெரிகிறது. தெருக்கள் அமைதியாகவும் நகரத்தை ஒரு இருண்ட வானம் போர்த்தி இருக்கிறது. ஆனால் கடவுளின் தீர்க்கதரிசி கடிகாரத்துல அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கண்ணிமைப்பு அந்த மகத்தான நிகழ்வு நடைபெறுகிறது. மில்லியன் கணக்கானோர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து மறைஞ்சு விடுகிறார்கள். படுக்கைகள் காலியாவிடப்படுகின்றன. உடைகள் தரையில் உள்ளதுன்றல. பயன்பாட்டு பொருட்கள் தரையில உருண்டு செல்ல பின்னால் விட்டுவிடப்பட்டவர்களின் கத்தல்கள் தெருக்களை நிரப்ப தொடங்குகின்றன. சாமுவேல் மற்றும் ராகேலின் வீட்ல அந்த காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களின் படுக்கை அறையில ராகேல் படுக்கையின் அருகில் முழங்கால் மடிந்து தூங்குவதற்கு முன் அமைதியா ஜபிக்கிறார். அப்போது திடீரென அவர் மறைந்து விடுகிறார். படுக்கை தாள்களின் மென்மையான சலசலப்பு மட்டும் பின்னால் விடப்படுகிறது. ஏற்கனவே படுத்திருந்த சாமுவேலும் திடீரென மயங்கி அவரது உடைகள் படுக்கையில் மடித்து வைக்கப்பட்டபடி விடப்படுகிறார். எலியாவோ தனது விசுவாசத்தில் உறுதியா இருந்தவர் மகிமையுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எஸ்தர் தனது மடியில் பைபிளை திறந்து வைத்தபடி, வாரும் ஆண்டவரே இயேசுவே என்று மெல்ல சொன்னார். உடனே அமைதியின் ஒளியில் மறைந்து விட்டார். மற்றும் டேனியல் சில மணி நேரங்களுக்கு முன்பு சமாதானம் செய்தவர், அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரக்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரை நோக்கி திரும்பும் அனைவருக்கும் கடவுள் அளித்த வாக்குறுதி அது. அறைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன. அமைதி ஒரு விவரிக்க முடியாத குழப்பத்துடன் கலந்திருக்கு. மத்தேயாவும் ஹோசேயாவும் வெளியிலிருந்து வரும் சத்தங்களால் பயந்து எழுந்து உட்கார்கிறார்கள்.
வீதியில

கார்கள் மோதி ஹார்ன்கள் கட்டுப்பாடின்றி ஒலிக்கின்றன. இயங்கும் குடும்பங்களின் கத்தல்கள் ஜன்னல்கள் வழியா ஊடுருவுகின்றன. திகைத்து அவர்கள் வீட்டில் சுற்றி ஓடி தங்கள் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் அழைக்கிறார்கள். அப்பா, அம்மா, எலியா, எஸ்தர், டேனியல். ஆனா யாரும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் வெறிச்சோடிய படுக்கைகள், படுக்கையிலே மடிக்கப்பட்ட உடைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒரு வெறுமையை மட்டுமே காண்கிறார்கள். அவர்கள் பரபரப்பா ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை மெதுவா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தேவோரா தனது நண்பர்களுடன் கொண்டாடும் விருந்தில் நடுவே எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குவதை உணர்கிறார். இசை திடீரென நிற்கிறது. யாரும் அதை நிறுத்தவில்லை. ஆனால் வெளியே கட்டுப்பாடின்றி மோதி விழும் கார்கள் உதிரும் சத்தங்கள் கேட்க தொடங்குகின்றன. பிரேக்குகள் கத்துகின்றன, இரும்பு வளைந்து விடுகிறது மற்றும் மக்கள் பரிதாபமாக கத்தும் சத்தங்கள் உள்ளே ஊடுருவுகின்றன. கண்ணாடிகள் தரையில விழுந்து உடைந்து போகின்றது. விளக்குகள் மினுக்குகின்றன. சிலர் கதவுக்கு ஓடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். வெளியில் முடிவில்லாத ஹான் சத்தமோ குடும்பங்களின் கூச்சலும் கேட்குது. அன்புக்குரியவர்கள் திடீரென இல்லாமல் போனதை நினைத்து அழும் சத்தம் கேட்கிறது. தேவோரா உறைஞ்சு போயிருக்கிறார். அவளது தந்தை மற்றும் தாயின் வார்த்தைகளின் பிரதித்வனி அவளது மனதில் ஒலிக்கிறது. இயேசு விரைவில் தன் சபைக்காக வருகிறார். நீங்க பெரிய உபதிரவத்துல தங்கி பாடுபட வேண்டாம்னு நாங்க விரும்புகிறோம். பயம் அவளது இதயத்தை நிரப்புகிறது. அவளது கிளர்ச்சி புன்னகம் மறைந்து அவளது முகம் விவரிக்க முடியாத பயத்தால் நிரம்புகிறது. தான் அறியாமல் இருந்தது உண்மையாகிவிட்டது என்றும் தானும் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேன் என்றும் அவள் பயத்துடன் உணர்கிறாள். முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. வானூர்தி ஓட்டுநர்கள் நடுவில் மறைந்து விட்டதால் விமானங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிர்க்க முடியாத பேரழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள்ல கடலில், மலையில், நகரங்களில் விழுந்து நொறுங்கிய விமானங்களின் செய்தி தொலைக்காட்சி சேனல்களை நிரப்புகிறது. கேமராக்கள் காட்சியில புகை மேகங்கள் தூரத்தில் எழுகின்றன. பயந்த குரல்கள் உதவிக்காக கத்துகின்றன. தெருவில் கார்கள் கட்டுப்பாடின்றி சுழல்கிவிழ கிறிஸ்தவ விசுவாசிகள் ஓட்டும் வாகனங்கள் ஒரு கணத்தில் காணாமல் போக அவற்றின் வாகனங்கள் வழியில் உள்ள அனைத்திலும் மோதி சிதறுகின்றன. பஸ்ஸுகள் சுவர்கள் மோதி நொறுங்குகின்றன. இயக்குநர்கள் இல்லாததா ரயில்கள் தடம் விட்டு விழுகின்றன. ஹாரன்கள் இடையராது ஒலிக்கின்றன. பாதுகாப்பு அலாரங்கள் முழங்குகின்றன. காற்றில் வளைந்த உலோகம் மற்றும் உடைந்த கண்ணாடியின் சத்தம் நிறைந்துள்ளது. மருத்துவமனைகள்ல குழப்பம் முழுமையாக உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் திடீரென காணாமல் போகின்றன. ஸ்ட்ரெச்சர்கள் காலியான வழித்தடங்கள்ல உருளுகின்றன. அறுவை சிகிச்சைகள் முடிக்கப்படாமல் விடப்படுகின்றன. அறுவை கத்திகள் தரையில் விழுகின்றன. இன்குபேட்டர்கள்ல குழந்தைகளை பிடிக்க யாரும் இல்லை. என்ன நடந்தது என்று புரியாத பணியாளர்களின் கத்தலுடன் குடும்ப உறுப்பினர்களின் அவல கூச்சல்கள் கலந்து ஒலிக்கின்றன. தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் நாற்காலிகள் தானாக சுழல்கின்றன. மேசைகள் காலியாக உள்ளன. சில வினாடிகள் முன்பு தட்டச்சு செய்த கைகள் காணாமல் போய்விட்டன. முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் காலியான இருக்கைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பதால் தொடர்ச்சியாக விபத்துகள், தீப்பற்றல்கள் மற்றும் இடிவிழுதுகள் ஏற்படுகின்றன. பள்ளிகள் ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியா இருக்கின்றன. வகுப்பறைகள் காலியான மேசைகளுடன் கருப்பு பலகையில் ஆசிரியர்கள் காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் திடீரென தங்கள் நண்பர்கள் இல்லாமல் போனதால் அழுகின்றனர். சிலர் வெறிச்சோடிய விளையாட்டு மைதானங்கள்ல தனியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ள முடியாம கிராமப்புறங்களிலும் கடலிலும் இதே நிலைதான் நடக்கிறது. டிராக்டர்கள் ஓட்டுநர்கள் இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கப்பல்கள், கப்பல் முதல்வரும் கடற்படையினரும் காணாமல் போனதால் வழியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. வானொலி தொடர்புகள் பதிலளிக்கப்படாத அவசர செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பக்கத்துல வேலை செய்யும் விவசாயிகள் ஒருவரும் திடீரென காணாமல் போய் மற்றொருவர் மட்டும் இருப்பதை பார்க்கின்றனர். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. இருவர் வயல் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். வீடுகளில் அந்த காட்சி இன்னும் நெருக்கமானதும் இதயத்தை உடைக்கும் வகையிலும் உள்ளது. ஒரே படுக்கையில் தூங்கும் கணவன் மனைவிகள் அதிர்ச்சியுடன் விழித்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்க அருகில் இருந்தவர் காணாம போய் படுக்க காலியாகவும் போர்வை இன்னும் சூடாகவும் இருப்பதை பாக்குறாங்க. வீடுகள்ல இயங்கும் அழுகை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. எங்க இருக்கிறாய் என் காதலியே? இயேசுவின் வார்த்தைகளின் எதிரொலி நிஜமாகிறது. இருவர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். சில வீடுகள்ல மனைவியே காணாம போகிறார்.
மற்ற வீடுகள்ல கணவரே காணாம போய் அவரது துணைக்கு நிரப்ப முடியாத வெற்றியை விட்டு செல்கிறார். சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன. போலீசார் காணாம போக ஆயுதங்களும் காவல் வாகனங்களும் நடுவழியில கைவிடப்பட்டுள்ளன. பணியில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கணத்தில் மறைஞ்சு இராணுவ முகாம்கள் மற்றும் எல்லைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றனர். குழப்பம் முழுமையா உள்ளது. ஒழுங்க பராமரிக்க பொறுப்பாய் இருந்தவர்கள் இனி இல்லாததால் யாரும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. குடும்பங்கள் தங்கள் அடிப்படையில இருந்து அதிர்ச்சி அடைகின்றன. பெற்றோர் தங்கள் சிறிய பிள்ளைகளை படுக்கையில காணாம ஏங்கிக் கொண்டு தேடுகின்றனர். மனைவிகள் வீட்டில் சுற்றி ஓடி தங்கள் கணவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் கண்முன்னே காணாம போய்விட்டாங்க. சகோதரர்கள் தரையில் கிடக்கும் உடைகளை கட்டிப்பிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களை என்றும் இழந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கண்ணீருடன் அழுகின்றனர். சில சபைகளிலும் அந்த காட்சி மனதை உருக்கும் வகையில் உள்ளது. சில இடங்கள்ல ஆசாரியரும் பல சபை உறுப்பினர்களும் மகிமையுடன் காணாமல் போக வெறுமையான இருக்கைகள், தரையில் விழும் மைக்ரோபோன்கள், அதிர்ச்சியில் எழும் அழுதி சத்தங்கள் மட்டுமே மிச்சமாகின்றன. ஆனா எல்லோரும் போகவில்லை. சில விசுவாசிகள் வசனத்தை அறிந்திருந்தும் பரிசுத்தமாக வாழாதவர்கள் ஆலயத்தின் நடுவில் உடைந்து போய் நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் நடுங்குகின்றன, இதயங்கள் உடைந்து போயிருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டார்கள் என்பதை உணரும் போது கண்ணீர் மற்றும் நம்பிக்கை இழப்பு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்தை உருக்கும் அழுகி சத்தங்களுக்கிடையே கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், நானும் ஏன் போகவில்லை என்று சிலர் கதறுகின்றனர். நான் அறிவேன், ஆனா கீழ்ப்படைய விரும்பவுங்க. திருச்சபைகள் தாங்க முடியாத வேதனையின் இடங்களா மாறுகின்றன. காலி இடங்கள் கண்ணீரால் நனைந்த முகங்களுடன் கலந்து தரையில் விழுந்த பைபிள்கள் வலியின் அழுகை முழு இடத்தையும் நிரப்புகிறது. மற்ற சில திருச்சபைகள்ல ஆசாரியரும் கூட்டத்துடன் சேர்ந்து தங்கிவிடுகிறார்கள். அங்கே கண்ணீரும் குழப்பமும் நிறைந்த அந்த இடத்துல அழுகை சத்தங்கள் கேட்கப்படுகின்றன. ஆசாரியே, நீங்க ஏன் போறீங்க? நீங்க எங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு செழிப்பை பற்றி பேசினீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இல்லை. ஆசாரியின் முகம் கவலையுடன் கண்ணீருடன் பதிலளிக்கிறார். நானும் தங்கிவிட்டேன், நான் பிரசங்கித்ததை வாழவும் இல்ல, என்ன மன்னீங்க. ஓலாறு திருச்சபைகளை ஆட்கொள்கிறது. சிலர் தங்கள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். மற்றவர்கள் பெஞ்சில் விழுந்த பைபிள்களை பிடிச்சு கொண்டு அழுகிறார்கள். நேரலை கேமராக்கள் சில வினாடிகளில் காலி பஞ்சுகளை பதிவு செய்கின்றன. உரையாடல் பகுதியில் இயேசு வந்தார், நாங்கள் தங்கிவிட்டோம் என்று செய்திகள் பெருக்கிக் கொள்கின்றன. தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் தங்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்துகின்றன. வழிகாட்டிகள் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட நேரலையில நடப்பதை அறிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாம போயிருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இன்னும் எதுவும் இல்லை. கேமராக்கள் நகரங்களை குழப்பத்தில் மூழ்கியதாக காட்டுகின்றன. கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தீப்பற்றியுள்ளன, விமான நிலையங்களில் விமானங்கள் எரிகின்றன, சாலைகள் முடிவில்லாத விபத்துகளால் அடைப்படைந்துள்ளன. இந்த குழப்பம் உலகளாவியதாக உள்ளது. என்ன நடந்ததென்று யாருக்கும் புரியவில்லை. சிலர் இது வெளிநாட்டு உயிரின சம்பவம் என்று பேசுகிறார்கள். மற்றவர்கள் இது பெரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு உண்மை மிக தெளிவா தெரிகிறது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். விடிப்பு நிகழ்ந்து விட்டது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தாங்கள் எப்போதும் கேட்டும் அவமதித்தும் வந்தது உண்மை என்பதை பயத்துடன் உணர்கிறார்கள். மத்தேயு, ஜோசியா மற்றும் டெபோரா வெவ்வேறு இடங்கள்ல அவர்களின் இதயங்கள் உறைந்து போய் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு விரைவில் வரப்போகிறார், நீங்கள் பெரிய உபத்திரவத்துல தங்கி போய் வேதனைப்பட வேண்டாம் என்று நாங்க விரும்புகிறோம். ஆனா இப்போது அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. டெபோரா வெறித்தனமாக தெருக்களில் ஓடுகிறாள். அவளது ஹீல்கள் சாலையில ஒழிக்க, சுற்றிலும் அழுகை, சைரன், மோதல் சத்தங்கள் எதிரொலிக்க அவள் கேட்கிறாள். அவளது நண்பர்கள் எல்லோரும் பின்னால் விட்டுவிடப்பட்டு நோக்கம் இல்லாம கத்துகிறார்கள். ஆனால் அவளுக்கு நினைவில் இருப்பது வீட்டை பற்றிதான். அவளது கண்கள் செவந்து கண்ணீர் காரணமா மேக்கப் ஓடிவிட்டது. இதையும் வேகமா துடிக்கிறது. அவ வீட்டுக்கு வந்ததும் கதவை வன்மையா தள்ளி திறந்து அம்மா, அப்பா, எலிஜா, எஸ்தர், டேனியல் என்று கூச்சலிடுகிறார். வீட்டின் அமைதி அவளுக்கு ஒரு கத்தியாக பாய்கிறது. அவள் கேட்பது அவளது அழுவியின் சத்தம் மட்டுமே சுவர்களில் எதிரொலிக்கிறது. பிறகு அவள் மாடையவும் ஹோசியாவும் ஹாலில் சுவரை ஒட்டி கூச்சமா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் முகம் வெண்மையாக, கண்கள் பெரிதாக திறந்திருக்கின்றன. அவளை உள்ளே வரும்போது பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போயிட்டாங்க என்று மாடையோ மேசையிலே கையடித்து கூச்சலிடுகிறான்.
அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜோசிய தம் முகத்தை கைகளால் மூடி உடைந்த குரலில் அவர்கள் எத்தனை முறை எச்சரிச்சாங்க என்று சொல்கிறான். அவர்கள் பல முறை எச்சரிச்சாங்க, நாமும் கேட்கவே இல்லை. டெபோரா தடுமாறி வந்து அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு விழுகிறாள். அவளது வார்த்தைகள் அழுதையுடன் வெளிவருகின்றன. நான் அம்மாவை நகைச்சுவை செய்த, நான் அப்பாவை கேலி செய்ன, நான் அவர்களுக்கு இயேசு வரமாட்டார் என்று சொன்னேன். இப்போ அவர்கள் போயிட்டாங்க. அவர்கள் போயிட்டாங்க. அவர்களது மூவரின் அழுகை வீடு முழுக்க ஒலிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டிப்பிடிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க முயற்சிப்பது போல, ஆனால் உண்மையில் அவர்கள் அனுபவிப்பது தாங்க முடியாத வலி மட்டுமே. அவர்களது பெற்றோரின் வார்த்தைகள் நினைவில் கூச்சலிடும் மாதிரி தோன்றுகிறது. மாடையோ அவனது குரல் உடைந்து, நான் ஆண் என்று காட்டிக் கொள்வதில், பெண்களை வெல்ல முயற்சிப்பதில், பாவத்தில் வாழ்வதில் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்று சொல்கிறான். இப்போ அப்பா அம்மாவுடன் இன்னொரு நிமிடம் கூட இருக்க நான் எதையும் கொடுக்க தயார். ஜோசியா மேல பார்த்து அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. சகோதரர்களே, இப்போ திரும்பி போக முடியாது. ராப்சர் முடிஞ்சு விட்டேல. இப்போது வரப்போகும் விஷயம் பெரிய துன்பமா? நான் இங்கேதான் இருக்கிறோம். டெபோரா தன் கைகளை இறுக்கமா பிடித்தாடுகிறாள். அவளது இதயம் நொறுங்குகிறது. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? நிராசை அவர்களை முழுமையா சூழ்ந்து விடுகிறது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு குரல்கள், ஜபம், அமைதி ஆகியவற்றால் நிரம்பி இருந்த அந்த வீடு இப்போது நினைவுகளின் கல்லறையாக, காலியான படுக்கைகள் மற்றும் அமைதியாக மடிக்கப்பட்ட உடைகளுடன் உள்ளது. அந்த கண்ணீரும் புலம்பலின் அணைப்புல அந்த மூவரும் தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறார்கள். இல்லாதவர்களின் வலி தாங்க முடியாததாக உள்ளது. ஆனா அதைவிட பயங்கரமானது, வரப்போகும் நாட்கள் மனிதகுலம் பார்த்திராத அளவுக்கு இருண்ட நாட்களாக இருக்கும் என்ற உறுதிதான். டெபோரா முதல் எழுந்து, நாம் தேவாலயத்திற்கு போகலாம் என்று கூச்சலிடுகிறா. அங்கே நமக்கு பதில்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயும் ஜோசியாவும் ஆவலுடன் தலையசைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமான தெருக்களில் ஒன்றாக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் வெறுமனை நிற்கும் முகங்களை, பாதையில முழங்காலில் அமர்ந்திருக்கும் மக்களை, குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தாழும் காட்சிகளை மற்றும் இலக்கில்லாமல் ஓடும் இளைஞர்களை பார்க்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்கார்களின் சைரன்கள் இடையறாது ஒலிக்க தீயின் ஒளிகள் வானில் இரவை கதிர்விக்கின்றன. அவர்கள் எப்போதும் வெறுத்த அந்த தேவாலயத்தை அடைந்த போது காட்சி அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கோவில் திறந்திருக்கிறது, ஆனா அங்கே வழிபாடு இல்ல, புகழ்ச்சி இல்ல, ஆராதனை இல்ல. அங்கே அழுக மட்டுமே உன்னது. 16 பேர் தரையில முகங்குப்புற விழுந்து பெஞ்சுகளை தட்டி கொண்டு ஆவலுடன் அழுது உறக்க அழைத்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், நான் இங்கேயே இருந்து விட்டேன் என்று கதறுகிறார்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இறக்கிக் கொள்ளுங்கள். 3 சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்திருக்கும் உடல்களுக்கு நடுவில் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் சில முகங்களை அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டார், நியாயப்பள்ளி வகுப்பு தோழிகள், எல்லாரும் கண்களில் கண்ணீருடன் சாத்தியமில்லாததை வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஒரு வயதான ஆண் தன் பைபிளை மார்பில் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து உடைந்த குரலில், நான் சொன்னேனே என்று கூறுகிறார். நான் உங்களை பல முறை எச்சரிக்கேன். ஏசு வந்தார், நம்ம விட்டு சென்றார். டெபோரா அவருக்கு அருகில் முழங்காலில் விழுந்து, இது முடியாது என்று சொல்கிறாள். இது வெறும் ஒரு கதை தான், நடக்காதுன்னு நினைச்சேன். மற்றொரு பெண் அருகில் வருகிறாள். அழுததால் முகம் வீங்கி இருக்கிறது. நான் எல்லாரும் அதே மாதிரிதான் நினைச்சோம். நாம் பாவத்துடன் விளையாடினோம். நாம் முடிவை தள்ளி கோட்டோம். இப்போ இனி வாய்ப்பில்ல. ஜோசியா அவனது குரல் நடுங்கி, அப்போ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறான். எதை எதிர்பார்க்கிறோம்? ஒரு இள ஆண் மூலையில அழுது கொண்டே கோபத்திலும் வழியிலும் பதில் அளிக்கிறான். பெரிய உபக்கிரமம், அதுதான் வரப்போகிறது. பாணிப்பு, தொடர்படுத்தல், ஈர்ப்பு. நமக்கு சொல்லப்பட்டதே, நாம் அதை வாசித்தோம், அவரை நம்பல. மறுபடியும் அறையில் அமைதி நிலைகிறது. அழுகையும் சத்தமே மட்டும் கீருக்குங்க. மத்தேயோ தலைய கைகள்ல வச்சுக்கிட்டு கூச்சலிடுகா. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு திரும்பி மன்னிப்பு கேட்க என் உயிரையே கொடுக்க தயார். ஆனா இப்ப மிகவும் தாமதமாகிவிட்டல. அப்புறம் ஒரு வயதான ஆள் எழுந்து நிக்கிற. அவரது குரல் உறுதியுடன் இருக்கிறது. அவர் அழுதாலும் கூட, சகோதரர்களே, நாம் இனிமேல் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நாம் இப்ப என்ன செய்ய போகிறோம் என்பதையே முடிவு செய்ய முடியும். நாம் வலிமையா இருக்க வேண்டியிருக்கும். பிரதிவேர் எழுந்து தன் முறையையும் தன் முத்திரையையும் கட்டாயப்படுத்துவான். அவன் நம்ம துன்புறுத்தினாலும், கொன்றாலும், சித்திரவதை செய்தாலும் நாம் மீண்டும் இயேசுவ மறுக்க முடியாது. டெபோரா சிவப்பான கண்களுடன் அவரை பார்த்து உரக்க சொல்கிறாள். அவனுடைய முத்திரையை நான் என்மேல் வைக்க மாட்டேன்.
நான் இறந்தாலும் கூட இந்த முறையில நான் கிறிஸ்துவ மறுக்க மாட்டேன். யோசியா தம் பற்களை கடித்து தலையசைக்கிறார். தேவப்பட்டா நான் இறந்து விடுவேன், ஆனாலும் அந்த பிரதிவேர் முறைக்கு நான் விலை போக மாட்டேன். மத்தேயு தன் நடுங்கும் கையை உயர்த்தி, நாம் முன்பு தோல்வி அடைந்தோம், ஆனால் இந்த முறையில் நம் உயிர் போனாலும் கூட நாம் விசுவாசத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சேர்த்து கூறுகிறார். முழு ஆலயமும் ஒற்றுமையா ஒப்புதல் குரல்ல முணுமுழுகுவர். அனைவரும் கண்ணீருடன் தங்கள் கைகளை வானத்திற்கு உயர்த்தி, கர்த்தாவே தாங்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் என்று ஒருமித்த குரலில் அழைக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் உங்களை தவற விரும்பவன. உலகத்தை மூடிக்கொள்ளும் அந்த இருளின் நடுவிலும் பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே என்று புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காட்சி இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே உள்ளது. அருளின் காலம் இன்னும் தொடர்ந்திருக்கிறங்க. இன்று இயேசு இன்னும் அன்பு நிறைந்த குரலில் அழைக்கிறார். தயாரிருங்கள், ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அரசர்களின் அரசன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இப்போது நாம் தேவனுக்கு விசுவாசமாயிருப்போம். நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். பாவத்தோட விளையாடாதிருப்போம். நம் முடிவை தள்ளி போடாதிருக்கோம். ராப்சர் நிகழும் போது நம் விளக்குகளில் எண்ணெயுடன் கிறிஸ்துவை மேகங்களில் சந்திக்க தயாராக உறுதியாக நிற்கும் நிலைமையில் நாம் காணப்படுவோம்.

0: வெளிப்பட்டல் 16:15.
1: Revelation 15:16-15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக
0: நேரத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: Vastrathe kaathukolla vendum.
1: We must keep our garments.
0: Nalai kumari eppa vastrathe alandu pona?
1: When the prodigal son lose his
0: panathiyum ella jottu jogathella vaangi thagapparuvittu pirinji thoorathe sethu pona appa da panam mattum tholinjadilla vastrathe tholichita.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: நம்ம ஆண்டோட இணைஞ்சிருக்கிறோமா?
1: Are we joined with the Lord?
0: ஆண்டோட தூரமா போயிட்டோமா?
1: Are we go afar from the Lord?
0: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
1: Let us examine our hearts.
0: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
1: My beloved, we must examine our hearts.
2: ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: அவர்கள்
2: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: எப்போ எருசலேமே தேவனுடைய வீடு விட்டுட்டு எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். ஆண்டு திரும்பலாத கதை பின்வாங்கி போகும்போது பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிருவான்.
1: Then Jesus answered and said, a certain man went down from Jerusalem to Jericho, and the man went down and fell among them thieves, who stripped him his clothing, wounded him, and departed, leaving him half dead. When the man losing his Jerusalem means the house of God. When we leave the house of God, when we become backslide, the Satan will take away our garments. When we in a position of backsliding, the Satan will steal our garments.
0: இன்னுவாங்கி நம்ம போவோமானால் பிசாசன் நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை திருடிட்டு போயிருவான்.
1: If we become backslided, Satan will steal all our best robes and special robes and every robe, every garments the Lord gave us, the sanctification, everything he will steal.
0: எல்லாரும் எருசலேம் போவாங்க. இப்ப எருசலேம் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போனான். தொலைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான்.
1: All people would go to Jerusalem to saw God, meet God. But this man went from Jerusalem to Jericho, so Satan stole all his garments.
0: அருமையானவர்களே,
1: my beloved,
0: கர்த்தர் விட்டு நாம் பிரியாம இருப்போம்.
1: Do not depart from the Lord.
0: கர்த்தர் விட்டு நாம் ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது.
1: Each and every minute
0: அவரோட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: We must have fellowship with the Lord.
0: யோவான் சுவிசேஷம் 10:10.
1: John Gospel chapter 10 verse 10.
2: திருடன் திருடவும்
0: கொல்லவும்
2: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்.
0: நானோ
2: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life, and they may have it more abundantly.
0: திருடவும் கொல்லவுமா வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூரணப்படுங்க. அவளை பரிபூரணப்படுத்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுக்கு என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறார். அவனோட வேலை அதுதான்.
1: The Satan comes to steal and kill and to destroy, but the Lord came to give us life, and it must be more abundant.
0: நம்ம வஸ்திரத்தை கலட்டுறது திருடிட்டு தான் அவனுக்கு வேலை. ரட்சிப்பை திருடுறது அவனுக்கு வேலை.
1: He has the work there to take away all the garments, all the salvation from us.
0: பரிசுத்த யோவான் சொல்றாரு, எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு.
1: So John says that our fellowship is with God and the Son Jesus Christ.
0: 1 John 1:3.
1: 1 John 1:3.
2: நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி,
0: எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி,
2: நாங்கள் கண்டும்
0: கேட்டும் இருக்கிறதை
2: உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களோட ஐக்கியம் பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய
2: இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
1: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ.
0: எங்களைக்கும் பிதாவோட அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட மட்டும் தான் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும்.
1: We must only have the fellowship with the Lord Jesus Christ and Father God.
0: அப்ப பிசாசு நம்ம தொட முடியாது.
1: Then Satan will not touch us.
0: வந்த நோக்கம் என்ன? கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் அவனுக்கு ஒரு வேலை. ஆனா நம்ம ஐக்கிய பிதாவோட அவரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? பிசாசு நம்மளை திருட முடியாது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஐக்கியம் பிதாவோட அவரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட எப்போது ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: The aim of Satan is to steal our garments, steal our all things, destroy us and kill us. But when we have fellowship with God Father and the Lord Jesus Christ, he will not steal anything from us.
0: முதல்ல பார்த்தோம், மனம் திரும்பி வாசந்த கை கொண்டு விழித்தறி இல்லாவிட்டால் மேல் திருடனை போல வருவே என்று சொன்னார்.
1: First we saw that we must have the verses and hold fast the verses, repent and be watchful to meet him.
0: இரண்டாவதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவன் அப்பதான் எனக்கேட்டு பரிசுத்தமா இருக்கு சொன்னார்.
1: Second he said we must be holy according to the Lord.
0: மூன்றாவதாக சொன்னார், வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பாக்கியம் என்று சொன்னார்.
1: Third the Lord said he is blessed who keeps his garments.
0: நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தா வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: If we give room for Satan, he will steal our garments from us. John said that our fellowship is with the Lord Jesus Christ and God Father.
0: கடைசியாக
1: finally
0: மத்தேயு சுவிசேஷம் 24:43-44.
1: Matthew 24:43-44.
2: திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நினையாத நாள் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நீங்க நினையாத இல்ல ஆண்டு வருவா, ஆனா நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
1: But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour when you do not expect him. The Lord will come when we do not expect him. At that time the Lord will come.
0: நீங்க நினையாத நாளில தேவன் வருவார். நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him because he will come when we do not expect the coming of the Lord.
0: ஆண்டவர் எப்போ வருவாரே தெரியாது.
1: We do not know when the Lord will come.
0: ஆமோஸின் புத்தகம் 4:12 கடைசி.
1: Amos 4:12.
2: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி என்ன செய்ய? ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி வாழ்ந்துடலாம், நான் தான் ஜெபிக்கிறேன்னு, நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது.
1: Prepare to meet your God, O Israel. But thus the Bible says, so we should not be deceived. I am praying, I am doing this thing for God, this thing, that thing for God. Prepare to meet your God, O Israel.
0: தேவனை சந்திக்க நாம் என்ன செய்ய? ஆயத்தப்பட வேண்டும்.
1: We must be prepared to meet the Lord Jesus Christ.
0: கர்த்தரை எப்ப சந்திக்கணும், எப்ப வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தப்படுனா என்ன? நம்ம ஆத்துமாவை ஆயத்தத்தோடு வச்சிருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு நம்ம பரிசுத்தமா ஆண்டருக்கேற்ற வாழ்க்கை வாழுமானால் கர்த்தர் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும்.
1: We do not know when the Lord will come. What is meaning by the preparation? We must be holy, we must be without sin, we must commit ourselves very clearly holy, we must be holy before God.
0: அவர் சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: பரிசுத்த தாவீது சொல்றாரு, ஜெபிக்கிறது கூட நான் ஆயத்தமா தான் இருப்பேன் சொல்றாரு. 5வது சங்கீதம் 3வது வசனம்.
1: King David says that I am prepare myself to pray. Psalm 5 says like this.
2: கர்த்தாவே
0: கர்த்தாவே
2: காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
0: என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
2: காலையிலே
0: உமக்கு நேரே வந்து
2: ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: ஜெபத்து கூட வரும்போது என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாகி தேவனுடைய சன்னியாலத்தில் காத்திருக்க வேண்டும்.
1: Give ear to my words, O Lord, consider my meditation, give heed to my voice, my cry, my King, my God, for you I will pray.
0: ஆயத்தமாய் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும்.
1: We must be prepared and come to his presence.
0: பாவத்தோட ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், சோத்திரம் பண்ணிட்டோம், பாவத்தை அறிக்கிடாம நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம சோத்திரம் பண்ணிட்டோம், ஆண்டவர் அது கேட்கவே மாட்டாரு.
1: Oh, I have praised the Lord, I have prayed to him and I came in prayer and come to the church, but the Lord will not hear the prayer of the sinner.
0: பாவத்தை மறைக்கிறவன் வாழ் வரைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுனா இறக்க வருவான்.
1: He who covers the sins will not prosper. He must repent.
0: அறிக்கைட்டு தேவனிடத்தில் ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய செவிக்கு வரும்போது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: When we come to pray to the Lord, we must be prepared to pray.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியன் புத்தகம் 5:17.
1: எபேசியன்ஸ் 5:17.
2: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்.
1: Therefore, do not be unwise, but understand what the will of the Lord is.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: We must understand what is the will of God.
0: கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?
1: Shall we submit ourselves to the Lord and pray to him?
0: ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆயத்தமா நாம் பரலோகத்துக்கு போகணும்.
1: Surely we must be prepared to meet the Lord. We should go enter into the heaven.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு.
1: All the promises of the Lord is fulfilling.
0: நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
1: Shall we give ourselves to the Lord?

0: கிறிஸ்தவ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்க தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிற மனிதன் பாக்கியவான் என்று கேட்டோம். எப்படி நாம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகிறோம்? தேவன் நம்ம கொடுக்கிறதான வஸ்திரங்களை எப்படி இழந்து போகிறோம்? தேவன் திருடனை போல வருவேன் என சொன்னார். இருள திருடன் வருகிறதுமாய் கத்துடைய நாள் இருக்கும் என்று நாம் கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதான நான்கு காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். கத்தின் வருகை திருடனை போல் இருக்கிறபடியினார் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நான்கு காரியம். முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு நாம் மனம் திறந்து வேண்டுமா? இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு பலனுண்டு என்று நாம் கேட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மோடு பேசின, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களிலே நம்ம அறிந்து கொண்டு கை கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திருடனை போல் வந்தாலும் நம் அருகிலே ஒரு அருகிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது சொன்னால் கர்த்தனால் திருடனை போல் இருக்கும். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் பரிசுத்தம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாம்சத்திலும் ஆவியில் இருக்கிற எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனே எனக்குள்ள வாங்கப்பா, உங்கள் ரத்தத்தை கழுவும், ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாமா? மூன்றாவது வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல கத்தர் வருகிறார். தேவன் நம் கொடுத்த சிறந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் அப்பா விட்டு தூர இடத்துக்கு போன போது, ஐக்கியத்தை விட்ட போது அவன் வஸ்திரத்தை கள்ளர் கையிலே பறிகொடுக்க நிலை வந்துவிட்டது. நாமும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒருபோதும் பிரியாதபடிக்கு தகப்பனை உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை தாரும், உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை தாரும் என்று நம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். கடைசியாக சொன்னார், கர்த்தருக்கு திருடனை போல் இருக்கும், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கணும், உங்க சித்தம் என்னதென்று அறிந்து நான் ஆயத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யும். அதை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு போதும் வருகில நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபமனுங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு போதும் நாங்க உங்க வருகில கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீ திருடனை போல வருவேன்னு சொன்னீர், அந்த மகிமையின் வருகளை நாங்கள் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியத்தை எங்களோட நீ பேசினீர். ஆண்டவரே அப்ப நான் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த கார் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீர். அப்பா சும்மா மனம் திரும்புதல்ல, அப்ப அதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இதில் கை கொள்ளுதல் மிகுந்த பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மகிமையான ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ராஜா எங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்கப்பா. யோவான் அப்போ சொன்னது போல எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொன்னது போல எங்கள் ஐக்கியம் எப்பொழுதும் மோடு இருக்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல அப்பா எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும், வார்த்தை கேட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்காயின வல்லமே பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ அக்கா ஜெபிப்பார்கள். உங்கள் தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்து ஜெபிப்பீங்களா?
1: ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துமாப்பா.
2: லார்ட் மேக் மீ ஹோலி, மேக் மீ சாங்க்டிஃபை மீ லார்ட்.
1: உங்க திரு ரத்தத்தை கழுவ வேண்டுமாய் கெஞ்சுறையா.
2: லெட் தி பிளட் ஆஃப் யூ கிளென்ஸ் மீ லார்ட்.
1: இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொன்னீங்கப்பா.
2: தி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட்
1: என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்துங்க.
2: லார்ட் மேக் மீ ஹோலி.
1: உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: We pray for the people who hear the verses, O Lord.
1: ஒவ்வொரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly perform wonders and miracles.
1: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be magnified, O Lord.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: Heal their
1: நோய் சுகமாக்குங்க.
2: Diseases, Lord.
1: பலவீனத்தை குணமாக்குங்க.
2: Take away all weakness from their bodies.
1: மந்திரக்கட்டு உடைச்சு போடுங்க.
2: Break all the witchcrafts, Lord.
1: பிசாசின் கிளை அழித்து போடுங்க.
2: Break all the evil Satan's works, Lord.
1: வேலையில்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க.
2: Kindly give the good jobs who are not having jobs, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கட்டும்.
2: Kindly make arrangement for their marriage who are not yet married, Lord.
1: குழந்தை பாய்க்கல சகுல் குழந்தை பாய்த்த தாங்க.
2: Bless the people with child who are not having child blessing Lord.
1: கடன் பற்றியும் தவிக்கிற மக்கள் கடன் அடைச்சிட்டாங்க.
2: Kindly make the people to clear their loans Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க.
2: Kindly wipe off all the tears who are shedding tears Lord.
1: சாபத்திற்கு மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under curse O Lord.
1: பாவத்திற்கு மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under sins O Lord.
1: பிடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க.
2: Kindly give them good deliverance from their liquor addiction Lord.
1: வியாபாரிகள் மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business O Lord.
1: கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க.
2: Kindly give them good victory in the court cases O Lord.
1: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions O Lord.
1: கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off the tears who are under difficulties O Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and peace.
1: கஷ்டங்களை மாத்துங்க.
2: Take away all agonies from their families Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give good wisdom for the students O Lord.
1: என்ன பிரச்சனை மாத்துங்க.
2: Whatever problems they have,
1: நீங்க தான் மாத்த முடியும்.
2: You have only possible to change the problems Lord.
1: உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: We see unto you Lord.
1: எல்லா ஆத்துமக்களை ஆத்மம் உயிர்ப்பிச்சு உங்களோடு இணைச்சு கொள்ளுங்க.
2: Please revive all the souls and join with them.
1: ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe off each and every one tear Lord.
1: கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம்.
2: Lord protect them and keep them Lord.
1: பராமரிக்க முடியா செவிக்கிறோம்.
2: Kindly preserve them Lord.
1: இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே.
2: There is no protection in this world for us.
1: நீங்க தான் பாதுகாக்கணும்.
2: You are only the protection for us.
1: நீங்க தான் பராமரிக்க வேண்டும்.
2: You are only the preserver Lord.
1: நீங்க தான் அக்கினமாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
2: Kindly be a firewall and keep us Lord.
1: எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கோங்க.
2: Kindly keep us from all evils Lord.
1: எந்த தீமையும் எங்களை தொடாதடி காத்துக்கோங்க.
2: No evil should touch us Lord.
1: ஒவ்வொருவரும் பிரியமான வணைந்து கொள்ள வேண்டுமா.
2: Each and every person must be pleased to you Lord.
1: உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும்
2: செவிக்கிறோம். Kindly change us as you like you Lord.
1: எங்கள் கரத்தில் பிடித்துக் கொள்ளுங்க.
2: Kindly hold up our hands Lord.
1: எங்கள் காலங்களும் உம்முடைய கரத்தில் இருக்கு.
2: Our days are in your hands.
1: நீரே பொறுப்பெடுத்து நடத்து.
2: You take response over us and guide us.
1: எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுங்க.
2: Kindly interact with us Lord.
1: எல்லார் மக்கள் மத்தியிலும் பேசுங்க.
2: Kindly speak with all people among all people Lord.
1: யாருமே விட்டுறாதீங்க சப்பா.
2: Don't leave anybody Lord.
1: இரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க.
2: Kindly hide them under your fort of blood Lord.
1: எல்லா மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
2: Kindly give them good houses those who are not having house Lord.
1: சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace
1: Lord. பெரிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do great things Lord.
1: எல்லா துதி கன மகிமை முக்கே செலுத்துறோம்.
2: We give all glory and honor to you Lord.
1: யாஸ் வனாம்தில் தாழ்மையாக கேஜிருப்பீதா.
2: We ask all these things in the name of Lord Jesus humbly Lord. Amen.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்க நாம் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நடத்தி மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகணமாக உமக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலே எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நான் ஒப்புக் கொடுக்கலாமா?

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: மக்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா, இந்தியாவில எவ்வளவு பாதிப்பு தகப்பனே, தயவா எங்களுக்கு இறங்கபடியாய் பார்த்துனை கெஞ்சி ஜபிக்கிறோமாப்பா. இயேசுவே இரக்க செய்யப்பா, இரக்க செய்யப்பா, உலக போர் வராத படிக்கு கத்தர் காத்தருள்ளபடியாய் பார்த்துனை கெஞ்சி ஜபிக்கிறோமாப்பா. கூட்டி தரபடியாய் பார்த்து நோக்கி ஜபிக்கிறோமாப்பா. இந்த சண்டை மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தான்ப்பா பேசுனவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா, அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகான மகிமையா முக்கிய செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபங்கள் பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி போடணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்துல உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்சும் தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரி கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்கு அவர் ஜெபம்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்க தேசத்துல ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்கா நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே,
4: ஆமென். எபிரேயருக்கு எழுதின விருப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது ஒருவர் வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து

பலியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர்
நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும்

0: யும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜாங்கள், பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்திலே எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் என்று கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
2: ஒன்னு தேசிகளின் புஸ்தகம் 4:17
3: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
2: இவ்விதமாய்
3: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
2: எப்போது என்ன செய்யும் கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ரகசியம் வருக அப்படின்னு சொல்றோம். அந்த ரகசிய வரிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரிக்கு ஆயத்தப்படணும். இதுல இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க, இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்னு குறைஞ்ச புஸ்தகம் 15:51
3: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்
2: நாம் எல்லாரும்
3: நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது
2: ஒரு நிமிஷத்திலே
3: ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
2: மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்திலே இந்த சரீரத்தோட ஆண்டவர்கிட்ட போறதில்லை. இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய நம்மள எல்லாரையும் எப்படி மாற்ற போறாரு, மறுமாக்க போறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்துல இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எடுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாராம், அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24
3: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
2: ஏனோக்கு என்ன செஞ்சாரா, தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சாரா, அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்றது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோட என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோட என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்த ஒரு மனுஷன்தான், ஆனா என்ன செஞ்சிருக்காரு, கர்த்தரோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்ய, எனக்கு காணப்படாம போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையா வாசனம் பாருங்க, உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்துதான் அவர் கெஞ்சினார், காணப்படாம போனார். தேவனோடு சஞ்சித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யினார், கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாக பார்க்கிறோம் ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22
3: ஏனோக்கு
2: எனக்கு
3: மெத்துசாலாவை பெற்ற பின்
2: முன்னூறு
3: வருஷம்
2: தேவனோடு
3: சஞ்சரித்து கொண்டு இருந்து
2: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டிருக்கு இருந்து
3: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்குடைய எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டாரு, குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும், தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ வேண்டும். அவரை தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளே கர்த்தர் என்ன செய்யற உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போல நம்ம என்ன பண்ண போறோம்? மரணமாக்கப்பட போறோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தாதான் தேவனிடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்துல வாழ்ற நாம் வந்து இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்றது நம்மளை ஏமாத்திக் கொள்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் நடந்திருப்பாரு. அதனாலதான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சாரு? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொத வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22.
3: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
2: முன்னூறு வருஷம்
3: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட நினைச்சலாம் தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கத்த எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமா ஒரு பாடத்தை கத்த கட்டி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸ்ல வாசிக்கிற 3:3.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
2: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒருமனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சாரு? ஆண்டு என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் ஒன்னா நடக்க முடியும். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும் போதுதான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவாரு. நம்ம என்ன அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாக இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. இப்போ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பத்தியறி விரும்புறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியான ஒரு அழகி அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளி தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க,
4: கேசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமா கேசப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா? செபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக. ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் ஆண்டவர். அப்பா இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்களப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே, இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய. அன்பின் ஆண்டவரே, இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனை இல்லாம மாத்திருங்க சப்பா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா, எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர்ணம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம், தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கர்த்தர் தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே, உண்மை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிரியங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுமை இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டவரே வீசிங்கனால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சமணி யாருக்கணும் தேவனாய் கத்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே, உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபால் அக்கரவா தப்பனே நீங்கள் சொன்னீங்களே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்குறாண்டவரே, வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிலேச மாட்டி நோக்கி பார்க்க போலும். உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடன் அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
5: எங்களின் இஸ்லிம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 121 7 வசனம்
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
0: கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்
0: கர்த்தரின் போக்கையும் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.
0: இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம எல்லா தீங்குகளையும் இந்த உலகத்துல பார்க்கும் போது எங்க பார்த்தாலும் தீங்குகள், எத்தனையோ தீங்குகள். பஸ்ல போனாலும் தீங்கு, பஸ் ட்ரெயின்ல போனாலும் தீங்கு, கார்ல போனாலும், எந்த வாகனத்தில் போனாலும் தீங்கு தான். நம்ம சரியான முறையில் போனாலும் எதிர் வரவங்க எத்தனையோ வந்து நம்ம மோதிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள். அதை கத்தர் சொல்றாரு எல்லா தீங்குக்கும். அது மாத்திர நம்ம உடம்புல நல்லா நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா உடம்பை பார்த்துட்டா கூட நம்ம உடம்புல எத்தனையோ பலவீனங்கள் தீங்குகள் வருது. அதான் கத்தர் ஒரே சொன்னாரு எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செய்றாரு விலக்கி காக்கிற தேவன். எல்லா தீங்கு உடம்புல எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள். நல்லா இருக்கும் காலை இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நைட்டு பார்த்தா எத்தனையோ பலவீனங்கள் வந்துடுது, எத்தனையோ வியாதிகள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது. உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்யறாரு நம்மள விலக்கி காக்கிற தேவன். அது மட்டும் ஆத்மாவை காப்பா. நம்ம ஆத்மா தான் பரலோகத்துக்கு போயிருது. 49:14 வாசிக்கிறோம், உன் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. வாசிங்க,
1: ஆத்மா மீட்பு,
0: நம்ம ஆத்மா மீட்பு
1: மிகவும் அருமையா இருக்கிறது.
0: நம்ம ஆத்மா மீட்பு தான் மிகவும் அருமையா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ இருந்தாலும் நம்ம ஆத்மா மீட்பு, மீட்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். மீட்கப்பட்டவதான் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வீட்டுல வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 35:10 வாசிக்கிறோம். 9:10 நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் அருமையா, மீட்கப்பட்டவங்க தான் பரலோகத்தில்
1: மீட்கப்பட்டவர்கள்.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி,
0: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள். பாத்தீங்களா, நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது. போக்கை வரட்டி இது முதல் கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் விலை காக்கிற. வியாதி வராம பலவீனம் வராத அவருக்கு, எங்க போனாலும் ஆபத்து பத்து வராத வழிக்கு அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். உலகத்தில் நம்மளை என்னதான் பத்திரமா நம்ம காத்தாலும் காக்க முடியாது, அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் என்ன செய்யறாரு விலக்கி காக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். 125:2
1: பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல்,
0: சுற்றி இருக்குமா போல்
1: கர்த்தர் இது முதல்,
0: கர்த்தர் இது முதல்
1: என்றென்றைக்கும்,
0: என்றென்றைக்கும்
1: தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்.
0: தன் தம்முடைய ஜனத்தை என்ன செய்யறாரு சுற்றிலும் இருக்கிறாரு. மழை எப்படி அந்த எருசலேமை சுற்றி இருக்குதோ அதே போல கர்த்தர் நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிறார். இருந்து பாதுகாக்கிறார், இருந்து சும்மா இருக்க மாட்டார், பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் யார் பாதுகாத்தாலும் நம்மளே நம்ம காத்துக்கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 127:2
1: கர்த்தர் நகரத்தை காவாராகில்,
0: கர்த்தர் நகரத்தை காவாராகில்
1: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா,
0: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் காக்காட்ட காவலர் எத்தனை பேர் விழித்திருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, லூக்காவின் சுவிசேஷம் 13:34 ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் ஆண்டுட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு
1: சொல்லி, எருசலேமே
0: எருசலேமே எருசலேமே
1: தீர்க்க தரிசிகளை கொலை செய்து,
0: உன்னிடத்தில்
1: அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக.
0: இந்த வசனம் தான், கோழி தன் குஞ்சுகளை
1: தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன்,
0: எத்தனையோ தரம கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்,
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு,
0: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. கோழி எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி கூப்பிடு, கொக்கொன்னு கூப்பிடு. அப்ப குஞ்சுகள்லாம் தாயின் செட்டைகளை வந்து அடைக்கலம் புகுந்துரும். அப்புறம் ஏன் இப்படி கூப்பிட்டுச்சு, ஏன் தாய குஞ்சுகள்லாம் கூட்டி அணைச்சிக்கிச்சு பார்த்தா அப்பதான் பொறாந்து அது எதாவது தூக்குற கோழி குஞ்ச தூக்குறதுக்கு கழுகு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இப்ப கத்ராகி தேவன் நம்ம கடைசி நாளில் நம்மளை கூப்பிடுறாரு, மகனே மகளே வா என் செட்டைக்குள் வந்து இருந்துக்கோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமா செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவரோடு எப்போதும் கூட இருக்கணும். அப்படி நம்மளை கூப்பிடுறாரு. நமக்கு என்ன இல்லை, நம்ம அப்படியே ஏதாவது ஒரு ஷாக் போக்கு சொல்லி ஏதாவது ஒரு ஷாக் போய் சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து அவர் கூட்டி சேர்த்து அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சுக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறாரு. நம்ம ஏதோ எத்தனையோ சாக் போய் சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு அப்படி இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் இனிமேல் செவிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், எப்போது நம்மக்குள்ளே இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை உமக்குள்ளே இருப்பேன், உமக்குள்ளே தான் இருப்பேன், உமை விட்டு பிரிய மாட்டேன், உமாவோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல சொன்னதுனால சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், அவர் கையில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்காமல் இருக்கிறவங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை அர்ப்பம் நம்மளை அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சு பாதுகாத்துக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியில் என்ன சோதனை வரப்போகுது? பூச்சங்கரை எங்கும் சோதிக்க முடிய ஒரு சோதனை வரும். அப்போ நம்ம என்ன செய்ய, அவரும் தப்ப முடியும், நம்மளை காப்பார். நம்ம அப்போ எதை காத்துக்கணும்? தேவனுடைய வசனத்தை காத்துக்கணும். அதுதான் முன்னோருக்கு வாசிக்கலாம். நல்ல நீங்களும் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
0: பார்த்தீங்களா? தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்
0: எதை கத்துக்கணும்? வசனத்தை நீ காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: அப்ப வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கணும். வசனத்தை காத்துட்டோம்னா கத்து நம்மள என்ன செய்வாரு? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மள காத்துக்குவாரு. அல்லேலூயா. வசனத்தை வச்சு தேவன் நம்மளோட பேசுவார். வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் நம்மளோட அவர் பேச முடியும். வசனமுக்குள்ளே வேணும். ஹல்லேலூயா. வசனமுக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மளை காத்துக்குவார். வசனம் உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும். வசனமுக்குள்ளே இருந்து அந்த ஆண்டு பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பூமியில் வந்தாலும் நம்மளையும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவார்? கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. வசனம் தான் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். வசனத்தை மட்டும் எந்த காலத்துலயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. எங்க வசனத்தை வச்சுக்கணுமா பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 4:20-21.
1: என் மகனே,
0: என் மகனே,
1: என் வார்த்தைகளை கவனி,
0: என் வார்த்தைகளை கவனி,
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
0: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
0: எது? வசனம் உங்க கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
0: நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும்? நம்முடைய இருதயத்தில் வச்சு நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு காதல கேட்டு மற்றவர்கள் காட்டி விட்டுறக்கூடாது. வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் மிக மிக அவசியம். லூக்கான சுவிசேஷம் 8:15.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடன் என்ன செய்வாங்க? வசனத்தை காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. 2 Peter 1:19.
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வசனத்தை என்ன செய்யணும்? கவனிச்சிருப்பது நலமா இருக்கும். கவனிச்சா தான் நம்ம இருதயத்துக்குள்ள இந்த வசனம் வரும். நம்ம கவனிக்காம இருந்தா நம்ம தேவனுடைய வசனம் உள்ளத்துல வராது. கவனிச்சிருந்தா நம்ம உள்ளத்துல அந்த வாசனை வரும். கர்த்தருடைய வேத வாசனை நமக்குள்ள இருந்தா இந்த உலகத்துல எத்தனை தீங்கு வந்தாலும் நம்மள தொடாது. அல்லேலூயா. வசனத்தை நம்ம கவனிக்கணும், இருத்தி வைத்து காத்து கொள்ளணும். அந்த வசனம் தான் நமக்கு எல்லா தீங்குக்கும் நம்மள விலை கேட்பார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எப்ப காப்பாரு? வசனம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு வசனமும் நம்ம கேட்கிற வசனம் நம்மளத்தில் இருக்கணும். அதுதான் தினந்தோறும் நீங்க வேதத்தை வாசிக்கணும். வாசித்து வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக யாசாயின் புஸ்தகம் 52:11-12.
1: புறப்படுங்கள் புறப்படுங்கள்
0: புறப்படுங்கள் புறப்படுங்கள்
1: அவ்விடம் விட்டு போங்கள்.
0: அப்ப அவ அந்த இடத்தை விட்டு போங்க.
1: அசுத்தமானதை தொடாதுருங்க.
0: அசுத்தமானதை தொடாதுங்க. அசுத்தமான இந்த உலகம்தான், உலகத்து காரியத்துக்குள்ள போயிட்டோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அசுத்தமானதை தொடாதீர்கள்.
1: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
0: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
1: அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு,
0: அதன் நடுவில் இருந்து
1: புறப்பட்டு
0: புறப்பட்டு
1: உங்களை சுத்திகரியுங்கள்.
0: உங்களை சுத்திகரியுங்கள்.
1: நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை.
0: நீங்க தீவிரித்து புறப்படுவதில்லை.
1: நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை.
0: ஓடி போவர்களை போல ஓடி போறவும் இல்லை.
1: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.
0: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.
1: இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருப்பார்.
0: கர்த்தராகி தேவன் நமக்கு முன்னாலே போவார், பெறத்தாலையும் காப்பார். நம் உள்ளத்தில் இருக்கிறாராங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இருக்காரா, நம் உள்ளத்தில் இருக்காரா, ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோமா, ஆண்டவருக்குள்ள இருக்கமா நம்ம பார்க்கணும். அதை ஆண்டவருடைய பாத்திரத்தை சமக்கிறவர்களே,
1: அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: இந்த உலகத்தின் நடுவில் இருந்து என்ன செய்யணும்? புறப்பட்டு சுத்திகரிக்கணும். அவர் நம்ம முன்னே போவார், பெறத்தாலேயே நம்மளை காப்பார். உபாகம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் புஸ்தகம் 7:21.
1: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
0: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்,
0: உங்கள் தேவனாய் கர்த்தர்
1: உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: தேவனாய் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
1: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன்.
0: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நமக்குள்ள இருந்தாருனா நம்ம என்ன செய்ய வேண்டா? எதை பார்த்து பயப்படணும்? நம்மள முன்னாலே போற தேவன் பரத்தால காக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறாராங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிறாரா? நம் உள்ளத்தில் இருக்கிறாரா? நம் உள்ளத்தில் இருக்கிறாருங்கிறத சோதித்து பார்க்கணும். அவர் கர்த்தரே ஆவியானவர். அப்படித்தானே சொல்ற கர்த்தர் வேதம், அப்படித்தானே சொல்ற கர்த்தரே அவியானவர். அதான் கலாத்தியர் 4:6 6 என்ன சொல்லிருப்பாருங்க?
1: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக,
0: அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
0: தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை என்ன செய்ய எங்க அனுப்பியிருக்கிறாரு? நம்ம இருதயங்களில். அப்படி இருந்தாரன்னா நாம் முன்னாலே போற தேவன் நம்ம பிறத்தாலே காக்கிறவர். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் நம்ம சுமக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள இருந்தாருனா பெரிய காரியத்தை செய்வார்.
1: நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: அது நடுவிலிருந்து உலகத்து காரியத்திலிருந்து புறப்பட்டு மனசில் உலகத்து காரியத்தில் புறப்பட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவதாக 2 Corinthians 6:17.
1: ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
0: அந்த உலகத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
0: இந்த உலக காரியத்தில் அசுத்தமான காரியங்கள், உலக காரியமே அசுத்தமான காரியங்கள், அது தொடாதிருங்கள். 18
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: அப்பொழுது
1: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
0: உங்களுக்கு
1: பிதாவா இருப்பேன்,
0: நீங்கள்
1: எனக்கு குமாரரும், குமாரத்திகளமாய்
0: இருப்பீர்கள் என்று
1: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார்.
0: பாத்தீங்களா, நம்ம உலக காரியங்கள் நீங்க அதை வீட்டுல போய் வரீங்க. 14-18 வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்தெல்லாம் தெரியணும், எதுல இருந்தெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா போய் தெரியும். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்ற எல்லா தீங்குக்கும் உங்களை கேட்பார். எது எதுக்குள்ள விலை கேட்பார்? நம்ம சரீரத்துல வர்ற பலவீனம் வந்தாலும் நம்மள விலை கேட்பாரு. அல்லேலூயா. நமக்கு எந்த தீங்கு, நமக்கு விரோதமா எத்தனை பிசாசனம் மந்திரம் செய்வனே பெல்லீசனையும் பண்ணாலும் நம்மள விலக்கி காப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாலே பிறத்தவன், பிறத்தாலேயே காக்கிறவர். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2:40
1: இன்னும் அநேக வார்த்தைகளாலும்
0: சாட்சி கூறி
1: மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான்.
0: உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன செஞ்சாங்களா? புத்தி சொன்னார். மாறுபாடு என்ன? கத்துட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப ஆண்டோடு பின்வாங்குவாங்க. கத்துட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப மாறுபாடு. இப்போ ஒரு எண்ணம், கொஞ்சம் பேரத்துக்கு கொஞ்சம் எண்ணம். பேதுரு வந்து சனங்களுக்கு சொல்றேன், இந்த மாறுபாடு சந்ததி விட்டு என்ன செஞ்சீங்க, உங்களை சீத்து கொள்ளுங்கள். வாசிமா,
1: மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
0: நம்ம அவங்களை விட்டு விலகிடணும். உலகம் தான் உலகத்தில் தான் இருக்கோம். மாறுபடி இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு எப்படி ஒண்ணு பேச பெற ஒண்ணு இந்த மாதிரி பேசுறவங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். உலகத்துக்குரிய நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, பரலோகத்துக்குரியவங்க. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 8:39
1: கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன்
0: அந்த
1: ஜனங்கள்
0: ஜாதிகளோட கலவாமல்
1: தனியே வாசமாயிருக்கிறார்கள்.
0: கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சாதிகளோட மற்ற சனங்களோடு கலவாமல் என்ன செய்வாங்க? தனியே வாசமா இருப்பார்கள். தனியே வாசமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் உலகத்தை நல்லது போல, நீங்களும் உலகத்தை நல்ல. இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்ந்தாதான் பரலோகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? இல்லை. இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளுக்கு பரலோகத்தில் நம்மளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன செய்ய நம்மள விலை காக்கிற. அதுக்கு என்ன செய்ய நம்ம? முதலாவது தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்துல காத்துக்கொள்ளும். ரெண்டாவது நம்மள என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன செய்யணும்? நம்மள ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால நம்மள சுத்திகரிக்கணும். அப்பதான் அவர் விண்ணால போற தேவன் பரவே காக்கிறவர் இருக்கிறார். மூன்றாவதாக 116:6
1: கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார்.
0: ஆண்டவர்கள் கேட்கிற ஆண்டவரே, கபடம் இல்லாம காத்துக்கோங்க ஆண்டவரே. கபடம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாரு சொல்லி சொல்லி நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் கேட்கணும். மூணாவது ஆண்டவர் யாரை கேட்கிறாரு? கபடம் இல்லாதவங்களை கத்துட்டு கேட்கணும். ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாரு. கபடம் இல்லாத வாழ்க்கை என்ன? உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கபடம் இல்லாத வாழ்க்கையை தாருமாப்பா. இயேசுவே கவலம் இல்லாத வாழ்க்கையை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2:22
1: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
0: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்க அவன் பாக்கியவான். ஆவியில் கூட கடவுள் இருக்கக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. என்னையும் புறாவை போல மாற்றி கத்தர் சொல்றாரு. புறா போல கபடற்றலாம் இருக்குன்னு சொல்றாரு. மத்தியின் சுவிசேஷம் 10:16
1: ஆகையால் சர்ப்பங்களை போல வீணா உள்ளவர்களும்
0: ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொன்ன சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா விழிப்போட நம்ம ஆத்துமா காத்துக்கொள்ளும். வீணா உள்ளவர்களா நம்ம ஆக்கையில எந்த தீங்கு நமக்குள்ள வராத விடிக்கு சர்ப்பத்தை போல விழிப்புள்ளவர்கள் அதாவது வீணா உள்ளவர்களாகவும்
1: புறாக்களை போல கபலற்றவர்களாயும் இருங்கள்.
0: புறா போல என்ன செய்யணும்? நம்ம ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே கபடம் எனக்கு வரக்கூடாது சாமி. கபடற்ற வாழ்க்கை எனக்கு தாரும். என் வாழ்க்கையில கபடமே இருக்கக்கூடாது சாமின்னு சொல்லி நம்ம கேட்கணும். மொதல் வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது அசுத்தமானதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிச்சுக்கணும். மூணாவது நம்ம கபடம் இல்லாத வாழ்க்கை நம்மளால உதவிச்சிரி உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. கவலற்ற வாழ்க்கை நம்ம ஆண்டரை கேட்கணும். நம்மளால முடியாது, கத்திட்டு கேட்கணும். அந்த ஆண்டர் சொன்னார் சர்ப்பத்தை போல வீணாவளார் விழிப்புள்ளவர்களாய். பாம்பு என்ன செய்யுமா? எங்கே இருந்தாலும் யார் வராங்க யார் போறாங்க விழிப்பாக இருக்குமா? தான் ஆண்டர் சொல்கிறார் சர்ப்பத்தை போல வீணாவளவர்களோ புறா போல கவலற்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவர். எனக்கு புறா போல கவலற்ற வாழ்க்கையில வாழணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அன்று நம்மளை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? கத்தாய் நம்மளை மாற்றுவார். புறா போல கவடற்றவளாக இருக்கணும். ஆண்டவராக இயேசுக்கு இது சொல்லுகிறார். நத்தாலினை பார்த்து யோவான் சுவிசேஷம் 1:47
1: இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு
0: அவனை குறித்து
1: இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார்.
0: கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி யார் பார்த்தாண்டு சொல்றாரு? நாத்தானை பேச்சு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. நம்மளை பாடு பாடுகள் மனுஷன்தான் அவர் கபடற்றவளை வாழ்ந்திருக்கிறாரு. அது ஆண்டர் சொன்னார். அதுக்கு உதாரணமா சொல்றாரு, புறா போல கபடற்றவள இருக்குன்னு சொல்ற இங்க சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஆண்டவர் என்னை மாற்றும் அப்பா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை மாற்றுவார். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் விழாவுள்ளவர்னா என்ன விழிப்புள்ளவர்களாகமா, வினாவுள்ளவர்களா விழிப்பு, அந்த பாம்பு வந்து விழிப்பாத்தான் இருக்குமா. இந்த பொந்துகிட்ட யார் வாரா, யார் நம்மளை பிடிக்க வராங்களா, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு விழிப்பாக இருக்குமா. அதான் வினாவுள்ளவர்களும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறா போல புறாக்களை போல கவலற்றவளாக இருக்கணும். ஆண்டவரை கேட்கணும், இயேசுவே என்னை மாற்றுமாப்பா, என்னை மாற்றும் சொல்லி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை மாற்றுவார். சரி, கவலற்ற வாழ்ந்தவனுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 14:5
1: இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள்.
0: மாசு கபடம் என்ன, எங்க இருப்போம் நம்ம? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களா இருப்போம். பரலோகத்துல நம்ம எங்க இருப்போம்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருப்போம்? நம்ம மாசு இல்லாதவர்களாக இருப்போம். அதுக்கு நம்ம இப்பயே கேட்டு மாற்றப்பட வேண்டும். இப்பயே கேட்டால் தான், இப்பயே கேட்டு ஆயத்தமாக இருக்கணும். கவர்ச்சவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்படி வாழ்ந்திருக்காங்க தானே ஆண்டவர், அத்தனை அவர் வாழ்ந்தார், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க சொல்லி நம்ம கேட்கணும். புறா போல என்னை மாற்றும், சர்ப்பத்தை போல விழிப்புலவெல்லாம் இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு அப்புறம் எப்படி இருந்தால் நம்ம ஆண்டவர் காக்கிறாரு. வசனம் உள்ளத்தில் இருந்தா கர்த்தர் காக்கிறார். ரெண்டாவது, அசுத்தங்களை தொடாது இருக்கும்போது கர்த்தர் நம்மளை காக்கிறார். மூணாவது, கபடற்றல இருந்தா கர்த்தர் நம்மளை காக்கிறாரு. கடைசியாக 145:20
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் யாரை காப்பாற்றுறாரு? கர்த்தர் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி. கர்த்தர் யாரெல்லாம் அன்புகிறாங்களோ அவங்க யாவரையும் கர்த்தர் காப்பாத்துகிறார். அன்புகிற யாவரையும் கர்த்தர் காப்பாத்துகிறார். அவற்றை நம்ம அன்புகிற வேண்டும். எப்படி அன்புகிறோமா பாருங்க. இன்னைக்கு அன்புகிறது, நாளைக்கு ஆண்டு பிரிஞ்சிட்டு உலகத்துக்குள்ள இருந்து அப்படி காப்பிடல. கர்த்தர் சொல்றார், யாரை காப்பாத்துறாரா? எபேசியர் புஸ்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: நம்ம அழியாத அன்பு. ஒரு நாளைக்கு அன்பு கூர்ந்துட்டு ரெண்டாவது பின் வாங்கி போய் மூணாவது திரும்ப ஒப்பு கொடுத்து அப்படி இல்லை. அழியாத அன்பு, அவரை விட்டு பிரியாத அன்பு, அவரை விட்டு மாறாத அன்பு கூறும்போது கர்த்தர் நம்ம கிருபை நம்மளோட இருக்கும். கர்த்தர் வேதம் சொல்றது மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடு கர்த்தர்ட்ட அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும்போது கர்த்தர் ராஜ்யத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு நாள் நம்ம நாட்டில் பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இப்படி ஒன்று போனால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அன்றைய வசன் தம்மை உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, அஸ்தமானது தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த உலக காரியத்தில் பிரிந்து வர வேண்டும். மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, கவலமே இருக்கக்கூடாது. நான்காவது, கர்த்தரத்தில் என்ன செய்யணும், அழியாத அன்பு கூறணும். ஒரு நாளைக்கு அன்பு, ரெண்டாவது நாள் உலகம், மூணாவது அன்பு கொடுறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குறோம், அப்படி இல்லை. முழுத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் கர்த்தர் அன்பு கொரும்னு சொல்லி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அன்பு கொரும்போது கர்த்தர் நம்மளை காப்பாத்துக்கிறார். அன்பு கொரு யாவரையும் கர்த்தர் காப்பாத்துக்கிறார். இந்த உலகம் தொடாதபடிக்கு நம்மளை காப்பாத்துறோம். உலகத்துல எத்தனை தீங்குகள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாத்துக்கிறார். அதை சொல்லி எல்லா தீங்குக்கும் நம்ம வேலைக்கு காப்பார். கர்த்தர்கிட்ட உப்பு கொடுப்போமா? எழுந்து நின்று ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் அப்பா, என்னை உங்களோட கையில் ஒப்பு கொடுக்குற, என்னை புறா போல கவடற்ற உள்ள தாங்க ஆண்டவரே, என்னால் முடியாது, நீங்கள் தான் தரணும்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் கண்ணீரோடு கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு காப்பாற்றுவார். நம் புறா போல கவடற்ற உள்ளதை தருவார். சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா விழிப்புள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவன் பண்ணுமா?

கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக என்று சொல்லி இன்றைக்கு அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல ஆண்டவராகிய தேவன் இதோ நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் எந்த காவலாளர்கள் நம்மை காக்க முடியாது. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா. என்று அற்பணம் செய்யுமா, அவர் யார் யாரையெல்லாம் காப்பார் என்பது குறித்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு வேதம் நம்மோடு கூட பேசியது. ஆம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்ட படினா பூச்ச கர்த்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வசனத்தை எங்கு காத்துக்கொள்ள வேண்டுமாம்? நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டுமாம். எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமாம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே பொறுமையோடு காத்து கர்த்தருக்கு பலன் தருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆம், அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். சொல்லுவோமா, கர்த்தாவே இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே, வசனத்தை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பலன் கொடுக்கிறவளா எங்களை மாற்றும் ராஜா. ஹல்லேலூயா, எல்லாரும் கேட்போமா, அப்படி என்னை மாற்ற வேண்டுமே. அடுத்தது யாரை அவர் பாதுகாப்பாராம்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம் பிறகே இருந்து நம்மை காப்பார். எந்தெந்த அசுத்தமான காரியத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோமோ இன்றைக்கு அதை விட்டு புறப்பட்டு வரும்படி ஒப்பு கொடுப்போமா? புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. நீங்கள் புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் என் குமாரனும் குமாரத்தையும் இருப்பீர்கள் என்று சொல்லி சர்வாலுமில்ல கர்த்தர் சொன்னார். இன்று நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எந்தெந்த காரியத்தை விட்டு விலக வேண்டுமோ ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வர எனக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி நடுவே நீங்கள் உங்களை விட்டு பிரித்து வெளியே வந்து விடுங்கள், அவளை விட்டு வெளியே மாறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு சொல்வோமா, தகப்பனே எந்தெந்த அசுத்தத்தில் நான் விழுந்திருக்கிறேனோ அப்பா வெளிவரேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ நீர் எங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தும் நாங்கள் எங்களுக்கு அப்பா எங்கள் மனதை உம்மிடத்தில் அர்ப்பணிக்காமல் அப்பா நாங்கள் உம்மிடம் வராமல் போக எத்தனையோ உள்ளத்தை கடினப்படுத்தினோமே, மன்னியும். எங்களுக்கோ மனம் இல்லாமல் போனதே, மன்னியும் ஐயா. அப்பா எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா.

0: புறாக்களை போல கபடமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. தன் ஆவிலே கபடமில்லாத ஒரு பாக்கியவான் என்று சொன்னீரே. என் ஆவிக்குள் என் உள்ளத்திற்குள் கபடம் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். வாய் திறந்து ஜெபிங்க ஜெபிங்க. அப்படி கபடம் இல்லாமல் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவடி சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் இருப்போம். மாசு இல்லாதவளாய் தேவடி சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே நாம் இருப்போம். எவ்வளவு பெரிய வாக்கியம். தேங்க்யூ லார்ட், எனக்கு அந்த வாக்கியத்தை தாங்க அப்பா. நான்காவதாக, யாரெல்லாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவாராம். எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சித்தையோடும் அவரிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், துன்மார்க்கரை அழிப்பார். ஆண்டவரே கேட்போமா, என்னை மாற்றும், என்னை மாற்றும், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற அந்த தேவ அன்பை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக, கொடுப்பீராக. உங்களது அழியாத அன்புடன் அன்பு கூற உதவி செய்வீராக.
1: பலித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமாய் கர்த்தாவே. ஒவ்வொரு சேட்டைகளை வந்தடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல இல்ல ஆண்டவரே. வரட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு தேடி வரட்டும் ஆண்டவர். உள்ளத்துல வசந்த காத்துக்கொள், வசந்த காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர். அசமான பாவத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவர், அசமான பாவங்கள் விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவர். கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். புறா போல கவடற்ற உள்ளத்தை தாருங்க, ஆவியில கவடையில்லாத அடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. குளிரத்தோடு, ஒரு ஆத்மத்தோடு, மனதோடு, சிந்தையோடு அன்பு கூறக்கூடிய மக்களை எங்களை மாற்றுங்க, பலப்படுத்துங்க, அபிஷேகத்தை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இப்ப நிரப்புங்க ஆண்டவர், இப்ப நிரப்புங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதபான் அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக. தேவாவில் நிரப்புகிறாக, தேவாக்கில் நிரப்புகிறாக, தேவ பிரசனத்தில் நிரப்புகிறாக. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, செவியை திறந்து விடுங்க. மெல்லி சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. சிவுள சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே, சிவுள சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே, சிவுள சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. அக்கினி, அக்கினி போடுங்க, அக்கினி போடுங்க. பல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசர், சீசர், சீசர், சீசர். மனக்கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. உம்மை அறியக்கூடிய அறிவை தாரும் ஆண்டவர். நாங்கள் விழிப்புணர்வுகளாய் காணப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி, குணப்படாத மக்கள் குணப்படட்டும். வியாதியை குணமாக்கணும் ஏசப்பா, நோயை குணமாக்கணும், பலவீனத்தை குணமாக்கணும் ஏசப்பா. மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து போடுங்க, பிசாசங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. முடி மகிமை உடட்டு உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை, அடையாளங்களை, அற்புதங்களை செய்யுங்க. உங்க மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைக்கத்தை தரணும், சமான் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர். அப்பா வாகனம் வச்சிரு மக்கள் வாகனத்தை ஆசீர்விக்கணும். கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் சிறந்தோடும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. படிக்கிறதுக்கு மாத்திரப்பா, எல்லா சிறு பிள்ளைகளையும் செவிக்கணும், பெரியவங்க செவிக்கணும், வாலிபர்கள் செவிக்கணும். தேவனோடு பேசணும் ஆண்டவர், பேசணுமாப்பா. எல்லாரும் செவிக்க, துதிக்க, தேவனோடு பேசக்கூடிய கிருபைகளை தாரும், பலத்தை தாரும். மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிகான மாய்க்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு

0: தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12 Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் அருமையான தேவ ஜனங்களை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 அவர் தன் பரிசுத்த வாய் மலர்ந்து அவர் சொன்னார். சர்வலோகத்தை உண்டாக்கிய ஒரு தேவனை நாம் அறிய செய்வதுதான் பரிசுத்த பைபிள், புனித வேதம். இந்த வேதத்திலிருந்துதான் உலகத்தின் படைப்புகளை பற்றி, சர்வலோகத்தினுடைய படைப்புகளை பற்றி எல்லா விதமான சத்தியங்களை இந்த வேதத்திலிருந்துதான் மனித குலமே அறிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வேதத்தை எடுத்து ஆயிரக்கணக்கான பரிசுத்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மாபெரும் அதிசயமான சம்பவங்கள் எல்லாம் இந்த புனித பைபிளில் தேவன் சொல்லியிருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். என்றால் இந்த பைபிள் போதிக்கும் தேவனே சர்வத்தை உண்டாக்கிய சத்தியமுள்ள கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் அந்த அன்பின் கடவுள், அந்த இரக்கத்தின் கடவுள், அந்த மீட்பின் கடவுள் இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனை அறிகிற அறிவு அடைய வேண்டும் என்றால் புனித பைபிளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையான தெய்வத்தை இந்த பரிசுத்த வேதத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளில உங்களோடு கூட திரும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட நான் இந்த சத்தியத்தை பேச நான் விரும்புகிறேன். எல்லாரும் புனித பைபிளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட்டு புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் எல்லா வேத வசன குறிப்புகள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் வார்த்தையின் கடவுளே, ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உமது வேதத்தின் ரகசியங்களை நான் அறியும்படி எனக்கு வெளிப்படுத்தும், என்னோடு பேசும் தெய்வமே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களோடு அவருடைய வார்த்தை வழியாய் அவர் வெளிப்படுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, சர்வலோகத்தின் கடவுளே, எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதிகாரணமானவரே, உமது ரூபத்தின்படி, உமது சாயலின்படி, உமது ஆவியினால் நீர் மனிதனை உண்டாக்கினீரே. ஆகவே இந்த மனித குலத்தை மீட்கும், ரட்சிக்கும், விசுவாசித்தினால் ஆசீர்வதிக்கும், உயர்த்தும் ஒரு தெய்வமாக, நித்திய ஜீவனை கொடுக்கும் ஒரு ரட்சகராக மனித குலத்திற்கு நீர் வெளிப்பட்டீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. இப்பொழுதும் கூட இந்த வேத பாடத்தை என்னோடு சேர்ந்து படிக்கிற அறிகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கைகளில் நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனே, நீரே வார்த்தையானவர், நீரே ஆவியானவர். ஆகவே இந்த வேத வசனங்களின் வழியாய் உம்மை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தும், மறுரூபப்படுத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாய் மனித குலம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பின் மீட்பையும் பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் உலகத்தின் மேல் ஜெயத்தையும் சாத்தானின் மேல் வெற்றியும் கொடுக்கவே அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த முழு மனித குலமும் தன்னை உண்டாக்கிய தெய்வத்தை அறிய செய்வதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. நானே வழி, நானே சத்தியம், நானே உயிர் ஜீவன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
நானே உலகின் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் ஜீவன் கொடுக்கவும், அதாவது வாழ்வு கொடுக்கவும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்துவோமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, அதிலும் மேன்மையாக மனித வாழ்வின் முடிவில் பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய வாழ்வுக்காக, பரலோக வாழ்வுக்காக மனித குலத்தை அழைக்க அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆகவே அவருடைய பரிசுத்த வாயில அவர் போதித்த அந்த போதனைகளில இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் எல்லா சத்தியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் போதனையில போதித்திருப்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். மனிதனுடைய படைப்பை பற்றி பரிசுத்த பைபிள் இப்படியாய் போதிக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறது புனித பைபிள். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று பைபிள் சொல்லுகிறது. பார்த்தீர்களா, தேவனாகிய கடவுள் தன்னை போல் ஒரு உருவத்தை மண்ணில உருவாக்கி அவர் ஊதுகிறார். தேவனிடத்திலிருந்தான் மனித குலத்துக்கு முதல் முதலாவதாக உயிர் மூச்சு ஆக்சிஜன் வந்தது. இந்த கொரோனா காலத்திலும் கூட உலகமெங்கும் மனிதன் கொரோனா நோயிலிருந்து தப்பி பழைக்க ஆக்சிஜனுக்காக எவ்வளவு அலைந்தார்கள் என்பது முழு உலகத்துக்கே தெரியும். இந்த பைபிள் போதிக்கும் கடவுள் தான் ஆக்சிஜன் கொடுத்த கடவுள், உயிர் மூச்சை கொடுத்த கடவுள். அவர் உண்டாக்கிய எல்லா மரங்களும் மனித குலத்துக்கு இன்றைக்கும் ஆக்சிஜன் கொடுக்கிற ஒரு பெரிய கம்பெனிகளாகத்தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மரம் செடி கொடியும் மனித குலத்திற்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது, நல்ல சுவாச காற்றை அது கொடுக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, உங்களை உண்டாக்கிய தெய்வத்தை இந்த புனித பைபிள் போதிக்கிறது. ஆகவே ஜீவ சுவாசம், நித்திய ஜீவன், நித்திய உயிர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தெய்வம் அவருடைய ஆவியினால் நமக்கு கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:18-23 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். ஆதாமை உண்டாக்கிய தெய்வம் அந்த ஆதாம் எனும் ஒரு மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுடைய மனைவியாக ஏவாளை அவர் படைத்த மகத்துவமுள்ள சத்தியத்தை இந்த இடத்துல நாம் காணலாம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தீர்மானித்த தெய்வம் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் தீர்மானித்தார். இதான் மனித வாழ்வில கடவுள் குடும்ப உறவை உண்டாக்கிய சத்தியம். ஆகவே பைபிள் என்ன போதிக்கிறது? ஆதாமுக்கு அயர்ந்த, அதாவது நீண்ட உறக்கம் வரும்படி தேவன் செய்தாராம். அவருடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்தாராம். இதான் முதல் முதலாவதாக ஏதன் தோட்டத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு ஆபரேஷன் செய்திருக்கிறார். இதுல கவனித்தீர்களா, இந்த எலும்பை அவன் உடம்பிலிருந்து எடுத்த போது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கத்தவில்லை, கூச்சல் போடவில்லை, அல்லது அவனுடைய உடல் நடுங்கவில்லை. அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்துல அவனுடைய விலா எலும்பு ஒன்று எடுக்கப்பட்டது. இதுதான் முதல் முதல் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. இதை வைத்துத்தான் டாக்டர் ஜான் ஆண்டர்சன் என்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு மருத்துவர், குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை அவர் கண்டுபிடித்தார். அதுக்கு ஆதாரம் இந்த புனித பைபிள் தான்.
ஒரு ஆபரேஷன் நடக்கும் பொழுது அந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தான் அல்லவா? இதை வைத்துத்தான் இந்த குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, அந்த எலும்பை எடுத்த இடத்துல தேவன் அந்த ஆதாமனுடைய உடலிலிருந்து வேறொரு பகுதியிலிருந்து தசை எடுத்து அந்த இடத்துல பொருத்தினாராம். இதை வைத்துத்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற ஆபரேஷனை உலகம் கண்டுகொண்டது. பிறகு ஆதாமை ஆண்டவர் எழுப்பிவிட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த ஆபரேஷன் நடக்கும் வரைக்கும் இந்த மயக்க மருந்து செயல்படுவது எப்படி என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படி இந்த புனித பைபிள் காரணமாக இருந்தது. ஆக ஆதாம் ஏவாளை பற்றி இந்த இடத்துல பரிசுத்த வேதம் உலகத்துக்கு சொல்லுகிறது. மார்க் 10 6-8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை பாருங்கள். ஆதியில மனிதனை உண்டாக்கின கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கி ஒரு குடும்பமாக அவர்களை கடவுள் அழைத்தார் என்று ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயில் வெளிப்படுத்தியிருப்பதை வேதத்திலிருந்து நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 4:10 வசனத்தை பாருங்கள். ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில மூத்தவன் காயின் ஆபேலை கொலை செய்த சம்பவத்தை பைபிள் போதிக்கிறது. என்றைக்கு மனித வாழ்வில் பாவம் நுழைந்ததோ அதனுடைய விளைவு மனித குடும்பங்களிலே முதலாவதாக பொறாமையும் எரிச்சலும் ஆத்திரமும் கோபமும் வந்து அது இறுதியில கொலையாக அது முடிந்தது. உலக சரித்திரத்துல முதல் கொலை. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இதைத்தான் உலக ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்த போதனையில அவர் சுட்டிக்காட்டி பிரசங்கித்திருப்பதை நாம் வேதத்திலிருந்து காணலாம். லூக்கா 11 50-51 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ காயன் ஆபேலை கொலை செய்த அந்த சம்பவத்தை இந்த இடத்துல போதித்திருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறியலாம். ஆதியாகமம் 6:7-8 இந்த 3 அதிகாரங்களும் நோவாவின் அழைப்பை பற்றியும் இந்த நோவாவின் காலத்தில் இந்த முழு உலகமும் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் கேடுபாடுகளாலும் மூழ்கிய அந்த உலகம் 40 இரவும் பகலும் மழை பெய்து இந்த முழு உலகமும் மழை வெள்ளத்தினால் அழிந்து போனதை மூழ்கி போனதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை நாம் காணலாம். லூக்கா 17:26-30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நோவா காலத்துல ஜனங்கள் எப்படி தெய்வ பயம் இல்லாதவர்களாய் அக்கிரமம் உபச்சாரம் கொலை கொள்ளை வேசித்தனம் துன்மார்க்கம் துரோகம் என்றே அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் மகா கொடூரமானவர்களாய் இருந்தார்களாம். அவருடைய விளைவுதான் அவர்கள் அழிந்து போனார்கள். இதே போல மனுஷகுமாரன் வரும்போதும் நோவாவின் காலம் போல் இருக்கும் என்றார். அன்றைக்கு நோவா காலத்துல ஒரு பட்டணத்துல அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருந்தது. ஆனா இன்றைக்கு முழு உலகில ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பட்டணமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தெருவும் ஏன் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தனி மனித வாழ்வும் அக்கிரமங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் சுயநலங்களும் பொறாமைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பெருகி போன சம்பவங்களை இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய படைப்பை குறித்து அவர் போதித்தார். காயின் காலத்தில் நடந்த கொலையை குறித்து அவர் போதித்தார். நோவா காலத்தில் நடந்த முழு உலகமும் அழிந்து போனது மழை வெள்ளத்தால் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார். ஆதியாகமம் 18:19 இந்த உலக சரித்திரத்துல சோதோம் கொமரா என்ற ஒரு தேசமே வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் தேவனால் கொட்டப்பட்டு
அக்கிரமத்தில் ஊறி போன அந்த தேசம் முழுவதும் நெருப்பால் அழிந்து போனதை பரிசுத்த வேதம் போதிக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு நாம் போவோம் என்றால் அங்கே டெட் சி, அதாவது சா கடல் என்று ஒரு சமுத்திரத்தை பார்க்கலாம். அதுதான் சோதோம் கொமரா என்ற தேசத்தினுடைய இடம். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் அந்த இடம் சமுத்திரமாயிருக்கிறது. டெட் சி என்று, அதாவது சாவு கடல் என்று ஏன் அது அழைக்கப்படுகிறது என்றால் அந்த சமுத்திரத்தில் ஒரு உயிரும் இல்லை. ஒரு புழுவை எடுத்து, ஒரு பூச்சி எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு மேலே நாம் காட்டினோம் என்றால் அது செத்து போகும். என்றால் அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், கந்தகமும் உப்புத்தூளும் அதிக அதிகமாக அதில் குவிந்து கிடப்பதை இன்றைக்கும் நாம் அங்கே காணலாம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால லூக்கா 17 அதிகாரத்துல 28-30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். அந்த லோத்து சோதோம் கொமராவில் வாழ்ந்த காலத்தை பற்றி இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து சொல்லியிருப்பதை நாம் காணலாம். ஆதியாகமம் 19:26 வசனத்தை பாருங்க. திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னோக்கி ஓடுங்கள் என்று கடவுள் ஒரு மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லும் போது லோத்தியின் மனைவி திரும்பி பார்த்ததுனால அவள் உப்புத்தூணாக மாறி போனாள் என்று பைபிள் போதிக்கிறது. இதைத்தான் லூக்கா 17 32 வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த லோத்துவின் மனைவி பற்றி போதித்திருக்கிறார். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இந்த பரிசுத்த வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் மனித குலத்தின் இரட்சகராய் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை இந்த வேதம் நமக்கு இன்றைக்கும் அது போதிக்கிறது. இந்த பரிசுத்த வேதம் எத்தனை சத்தியமானது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வமே மெய்யான தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் தெய்வமே சத்திய தெய்வம், மீட்பின் தெய்வம், பரிசுத்த தெய்வம், மனித குலத்தின் தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? தேவனே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக மனித இனத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ஆண்டவர் உண்டாக்கிய இந்த பூமியில அவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கும் பரலோக ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மை சேர்ப்பதுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அன்புள்ள தேவனே, வானங்கள் உம்முடையதப்பா, பூமியோ மனித இனத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இதை உணர்வுகிற புத்தி இல்லாத ஞானிகள் என்ற பெயரில், ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரில் உலகில் எல்லா நாட்டாரும் பல கிரகங்களில் போய் வாழ்வதற்கு, தங்களுடைய சுய பெருமை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ லட்சம் கோடிகளை வீணாக்குகிறார்கள். ஆனால் பூமியில தான் மனிதன் வாழ முடியும். பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை பரலோகத்தில மனித இனத்தை சேர்க்கவே இயேசு கிறிஸ்துவாக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். அப்பா